எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஆலைத்தெண்டல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: ஜிபி தரக்கு.

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: சுப்பிரபாதம்
1: சாண்டட் பை மனஸ்வினி கோபால் கம்யூனிட்டி ரேடியோ 107.8 ஆர் ரேடியோ
2: அவர் கம்யூனிட்டி
1: ஆர் ப்ரைட் சுபதினம் திஸ் இஸ் நிவேதிதா நாதன் அண்ட் பிரியங்கா ஸ்ரீ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பி காம் ஆனர்ஸ் அண்ட் டுடே வி ஆர் ஹியர் டு சிங் கணேஷ பஞ்சரத்னம் விச் இஸ் அ ஸ்தோத்ரா ரிட்டன் பை ஆதிசங்கராச்சாரியர்
2: This stotra is about salutation to Sri Vinayaka, who holds the divine joy in his hands as Modaka and who always strives to accomplish the liberation of his devotees towards that divine joy. By chanting the great Ganesha Pancharatnam in the early mornings, one is blessed with a long and prosperous life.

0: That was Ganesha Pancharatnam.
1: Welcome back, listeners. You're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனித

வணக்கம். வாழ்க்கை துணைநலம் என்ற அதிகாரத்தில் 6வது குறளை காண்போம். பெண்களுடைய சிறப்பை சொல்லிக் கொண்டே வருகின்ற வள்ளுவர் இங்கே அவள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி சொல்கின்றார். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். இப்ப பேணி பேணுதல் என்று சொன்னா பாதுகாத்து, அதை ஒழுக்கப்படுத்தி சிறப்பாக வாழக்கூடியது. தற்காத்து தற்கொண்டார் பேணி, அதாவது தன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் முறையாக சரியாக பாதுகாத்து வாழக்கூட வேண்டும், வாழ்க்கை நடத்த வேண்டும். அதற்கு அடுத்த நிலையில தற்கொண்டான், தன்னை ஏற்றுக்கொண்டவன், தன்னை மணந்து கொண்ட தன் கணவனுடைய நலன்களை பேணி பாதுகாத்து ஒழுக வேண்டும். அவன் சரியானபடி வாழ்க்கை நடத்துவதற்கு இவள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் உங்ககிட்ட முன்னால கூட சொன்னேன், ஒரு பெண் சரியாக இருந்தாதான் அந்த குடும்பம் சரியாக இருக்கும். ஒரு ஆணனுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருக்கிறாள் என்று நான் சொன்னேன். அப்ப இங்க இந்த பெண் என்று சொல்லக்கூடியவள், அவள் முதல்ல சரியாக இருக்க வேண்டும், தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு அவள் ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும், ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதுக்கு அடுத்த நிலையில தன் கணவனுக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை செய்ய வேண்டும். அதனால்தான் ஒரு பெண் வந்து ஒரு மனைவி வந்து எப்படி இருக்கிறாள் என்று சொல்லும் போது சாதாரணமாக சொல்லுவார்கள், அவள் வந்து அந்த கணவனுக்கு இன்பம் அளிக்கும் போது ஒரு பரத்தையுடைய நிலையில இருக்கின்றாள், அவனுடைய வயிற்றுக்கெல்லாம் உணவு கொடுக்கும் போது ஒரு தாய் மாதிரி இருக்கின்றாள், அவனுக்கு சரியான பாதையை காட்டும் போது ஒரு ஆசிரியை போல இருக்கின்றாள், அவனை நல்ல பாதையிலே செலுத்தி வெற்றியை அடைந்து அவன் முடிவு சிறப்பாக அடைவதற்கு காரணமாக இருக்கும் போது அவள் அங்கு தெய்வமாக இருக்கிறாள் என்று பார்க்கின்றோம். அப்போ ஒரு மனைவி என்று சொல்லக்கூடியவளுக்கு பல ரோல்ஸ் இருக்கு. வெறும் மனைவி என்று சொல்லக்கூடியவள் வெறும் கணவனுக்கு உடல் இன்பத்தை மட்டும் தரக்கூடியவள் அல்ல, அவனுடைய அறிவுக்கும் அவனுடைய மனதுக்கும் அவள் தான் பாதுகாப்பாக இருக்கிறாள், செக்யூரிட்டியாக இருக்கிறாள் என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த நிலையில இங்க சொல்லுகின்றார். ஏன்னா நான் உங்ககிட்ட முன்னால கூட சொன்னேன், பலமுறை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கின்றேன், ஆணை விட பெண் தான் உறுதி மிக்கவள், மன கட்டுப்பாடு மிக்கவள். செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடியது ஆணை விட பெண்ணுக்கு தான் சிறப்பாக இருக்கின்றது. அதனாலதான் இங்க நம்ம சொல்லுகின்றோம், எந்த பெண் வீட்டுல சரியா இருந்தாதான் அந்த குடும்பம் சரியாக இருக்கும். ஆணை விட பெண்ணுக்கு தான் அந்த கடமை உணர்வு அதிகமாக இருக்கிறது, அவளுடைய பொறுப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அதனால தான் இங்க சொல்லுகின்றார், தற்காத்து தற்கொண்டான், தன்னை காத்து கொள்ள வேண்டும் முதல்ல. ஏன்னா நாம ஒழுங்கா இருந்தாதான் இன்னொருத்தருக்கு போய் அட்வைஸ் பண்ண முடியும். அதனால அந்த மனைவி அந்த பெண் முதல்ல அவள் சரியாக மனதளவிலும் உடல் அளவிலும் சரியாக இருக்க வேண்டும், தன்னுடைய ஆரோக்கியத்தை பேணிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும்.

ஏன்னா ஹெல்த்தி மைண்ட் தான் ஒரு ஹெல்த்தி பாடியில் இருக்க முடியும். மனம் முழுக்க அழுக்கு இருந்ததுன்னா நமக்கு உடல் நிச்சயமாக சரியாக இருக்காது. அப்போ அதனால தற்காத்து தன்னை பாதுகாத்து கொண்டு, தற்கொண்டான் தன்னை ஏற்றுக்கொண்டவன், தன்னை மணந்து கொண்டவன், தன்னுடைய தலைவன், தன்னுடைய கணவன், அவனை பேணி, அவனை எவ்வாறெல்லாம் பேண வேண்டும், மனைவியாக பேணலாம், தாய் போல உணவு சரியாக கொடுத்து பேணலாம், அவனுக்கு மனக்குழப்பம் இல்லாது ஒரு நல்ல தோழியாக அவனுடைய மனத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களை பங்கு பெற்று கொண்டு அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை தரக்கூடிய அந்த தோழியாக இருக்கலாம், வழிகாட்டக்கூடிய ஆசானாக இருக்கலாம், மனதுக்கும் உடலுக்கும் ஒத்தரம் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவச்சியாக இருக்கலாம், அவனுக்கு போய் சேர வேண்டிய நிலையை சரியாக காட்டும் போது அங்கே ஒரு தெய்வ பெண்ணாக இருக்கலாம். இப்படி எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது அவளுடைய கடமை. அதற்கு மேலே சொற்காத்து, அதாவது வாயிலிருந்து வரக்கூடிய சொற்களை சரியானபடி, சரியான சொற்களை சொல்ல வேண்டும். அப்படி சொற்காத்து சோர்விலால் சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடியவள் தான் பெண். நாம் இன்றைக்கு கூட பார்க்கின்றோம், நம்ம அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட் வருகிறது. அப்பா வேலையிலேருந்து ஓய்வு பெற்று வீட்டில் ஆயா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு எப்போ வேணுமோ தூங்கிட்டு கரெக்டாக சாப்பாடு நேரத்தில் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கார். ஆனால் வீட்டில் இருக்கிற நம்ம அம்மாவுக்கு எப்போவாவது ரிட்டையர்மெண்ட் கிடச்சிருக்கா? நம்ம பார்க்குறோம் அம்மாவாக இருக்காங்க, நமக்கு குழந்தைகள் பிறக்கும்போது பாட்டியாக இருந்து அந்த குழந்தைகளை பேணி வளர்க்குறாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் பார்க்கும்போது கூட அந்த பெண் என்று சொல்லக்கூடியவளுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, சாகும் வரை ரிட்டையர்மெண்ட் கிடையாது. அந்த அடிப்படையில் வேலை செய்வதிலிருந்து அவளுக்கு ஒரு நாள் கூட விடுப்பு, ஒரு சண்டே ஹாலிடே அவளுக்கு கிடைப்பதில்லை என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ வீட்டில் எந்த வேலை இருந்தாலும் அந்த மனைவியை, அந்த அம்மாவை, அந்த வீட்டு பெண்மணி தான் நம்ம கேட்கின்றோம். அப்போது கணவன் ரிட்டையர் ஆகி வந்தால் கூட கணவனுக்கு தேவையானதையெல்லாம் அந்த மனைவி பார்த்து பார்த்து செய்கின்றான், மகனுக்கு என்ன தேவை என்று பார்த்து செய்கின்றான், அந்த பேரப்பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து செய்கின்றான். இப்படி அவளுக்கு வாழ்க்கையில் ஓய்வு என்பதே இல்லை, அவள் தனக்காக வாழ்வதும் இல்லை என்று பார்க்கின்றோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த தன்னலமற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த பெண் தன்னை பாதுகாத்து, தன் கணவனை பாதுகாத்து, தன் குடும்பத்தாரை பாதுகாத்து, சரியான சொற்களை இன்முகம் காட்டி வார்த்தைகளை விட்டு விடாமல், ஏனென்று சொன்னால் யாகாவாராயினும் நாகாக்க என்று வள்ளுவர் சொன்னதை நம்ம படிக்கப் போகின்றோம். வாயில இருந்து வெளியே வருவது ரொம்ப முக்கியமானது. எதை சொல்கிறோம் என்று யோசித்து ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து தான் செயல்பட வேண்டும். இப்படி எல்லோரோடும் கோஆர்டினேட் பண்ணி போக வேண்டிய அந்த பெண் ஒரு நல்ல மேனேஜராக இருக்க வேண்டிய பெண். அவளுக்கு மேனேஜ்மெண்ட் டாக்டிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும், யார் யாரோடு எப்படி உறவு கொள்ள வேண்டும், ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி வேலை வாங்கணும், எப்படி சொன்னால் எல்லாம் சரியாக இருக்கும், சண்டை வராமல் இருக்கும். ஏன்னா வீடு வந்து போர்க்களமாக இருந்தால் அப்புறம் வீட்டுக்கு வருவதற்கு யாருக்கும் பிடிக்காது. அப்போ வீட்டை சொர்க்கமாக்குவதும் அந்த பெண்ணுடைய கையில் தான் இருக்கின்றது. அப்போ இவ்வளவு கடமைகளும் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. அவள்தான் பெண், மற்றவர்கள்லாம் பெண் இல்லை. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்று பெண்ணினுடைய கடமைகளை இந்த குறளில் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். நன்றி, வணக்கம்.

0: ஹாய் ஹாய் ஹாய் வணக்கம், நான் உங்க விவேக் பேசுறேன். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகை இல்லை ராகம் மாயா மாளவ கௌள ராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஹாய், நான் உங்கள் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பேசும்போது. நம்மளை கூப்பிட்டு சோசியல் சர்வீஸ் சோசியல் மெசேஜ் பேசுனாங்களா? யோசித்தேன், கண்டிப்பாக சொல்லணும். போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்போ பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக குப்பைகளை எங்கேயும் போடாதீங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. ஆமாம், டைலாக் மறந்துடுச்சு, எடுத்து கொடுத்தாரு.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள் இந்த வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள் இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: செம்மையா சொல்லலாம்.
2: அது என்னன்னா, மரவெட்ட கூடாது நச்சி. ஏன்னா மரவெட்டினா காத்து வராது, காத்து வரலன்னா நமக்கு வேர்க்குள்ளையா. அதான் அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே சொன்ன, யாருமே மரவெட்ட கூடாது நச்சி.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக.
4: ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் சொசைட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.
0: வணக்கம் சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. என் பேரு அபூர்வா. இப்ப வந்துட்டு என் கல்லூரி மாணவிகள் தமிழ் மொழியோட சிறப்புகளை பத்தி கூற போறாங்க. அதாவது தமிழ் மொழியில, தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை பற்றின பற்று, ஆங்கிலத்தோட ஆதிக்கம், தாய்மொழியோட சிறப்பு, அதை பத்தியும் கூற விரும்புறாங்க. இப்ப என்னோட கருத்துக்களும் கொஞ்சம் கூற விரும்புறேன். தமிழ் மொழின்றது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய மொழி. பேச்சு வழக்குல இன்னும் நீடிட்டு இருக்க ஒரே ஒரு செம்மொழி தமிழ் தான். சமஸ்கிருதம், கிரேக்கம் எல்லாம் எப்பயோ அழிஞ்சு போச்சு. தமிழ்ன்றது வந்துட்டு ரொம்ப சிறந்த மொழி. தமிழ் அறிஞர்கள் வந்துட்டு எவ்வளவு புத்திசாலிகன்னா, பிரிட்டிஷ்காரங்க கூட அதுக்கு ஈடு இணையா நிக்க முடியாது. 1000 தான் சோலார் சிஸ்டம்ன்றது வந்துட்டு ஃபாரினர்ஸ் கண்டுபிடிச்சாலும், நம்ம ஊர் கோயில்களில் வந்துட்டு 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நவகிரகம் சொல்லி வச்சுட்டு தான் கும்பிட்டு இருந்தாங்க. நாசா சொல்லும், இன்னைக்கு வந்துட்டு சூரிய கிரகணம், நாளைக்கு வந்துட்டு லூனார் எக்லிப்ஸ், அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் பஞ்சாங்கன்ற ஒன்று வந்துட்டு 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சு, இந்த நாள், இந்த செகண்ட், இந்த நொடி சூரிய கிரகணம் வந்து வரும், நிலா வந்துட்டு சூரியனை இப்படி தான் மறைக்கும், ஃபுல்லாக வரும், பாஷையெல்லாம் வரும்ன்றத கரெக்டாக கணித்து வச்சு தாங்க போயிருக்காங்க. அடுத்து என்னுடைய தோழி ரம்யா வந்துட்டு அவளுடைய கருத்துக்களை கூற விரும்புவா.
5: எல்லோருக்கும் வணக்கம், நான் ரம்யா பிரியா. இப்போ தமிழின் சிறப்புகளை பற்றி பேசப்போகிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் சிறந்த மொழி கண்டதில்லை. தமிழ் என்ற சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். மொழி ஆன்மாவின் உயிராகவும், எண்ணத்தின் வடிவமாகவும், நாகரிகத்தின் சின்னமாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழி தமிழ் பேசும் மக்களின் தாய்மொழியாகும். தமிழ் திராவிட மொழி குடும்பத்தின் முதன்மையான மொழிகளில் ஒன்று செம்மொழியாகும். இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் அதிக அளவிலும், ஐக்கிய அரபு, அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, மொரிஷியா போன்ற நாடுகளில் சிறிய அளவிலும் தமிழ் பேசப்படுகிறது. 1997 புள்ளி விவரப்படி உலகம் முழுவதிலும் 8 கோடி மக்களால் பேசப்படும் தமிழ், ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டு பேசும் மக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் 18வது இடத்தில் உள்ளது. தமிழ் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் மிக நீண்ட இலக்கிய இலக்கண மரபுகளை கொண்டது. தமிழ் எனும் சொல்லில் பலவிதமான கருத்துக்கள் வந்தன. தமிழ் எனும் சொல் பல்வேறு பொருளை உணர்த்தும் சொல்லாக இலக்கியங்கள் கையாளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாகவும், அத்துடன் இந்திய அரசியல் அமைப்பின் 8வது பட்டியலில் குறிப்பிட்டுள்ள 22 மொழிகளுள் ஒன்றாகவும் உள்ளது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பல தமிழ் அமைப்புகள் அறிஞர்களின் நீண்ட கால முயற்சிகளை தொடர்ந்து இந்திய அரசினால் தமிழ் ஒரு செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அங்கீகாரம் பெற்றுள்ள முதல் இந்திய மொழி தமிழ் மொழியாகும். இத்தகைய சிறப்புகள் உடைய தமிழ் மொழியின் இன்றைய நிலை மிகவும் பாவமாக உள்ளது.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. எனது தோழி ரம்யா சொன்னதை இப்ப நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. தமிழ் சிறப்பை பத்தி அவ சொன்னான். இதை தொடர்ந்து அடுத்தது எனது தோழி அபூர்வா உங்ககிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளனர்.
0: வணக்கம், என் பேரு அபூர்வா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்துட்டு தமிழ் ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல தான் இருக்குன்னு சொல்லணும். எங்க பார்த்தாலும் வந்துட்டு தமிழை தவிர ஆங்கிலத்தை தான் உபயோகிக்கிறாங்க. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் சரி, ஆங்கிலேயர் நம்ம நாட்டை விட்டு போனாலும் சரி, ஆங்கிலம்ன்றது இன்னும் நம்ம ஊர்ல வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அது அன்னைக்கு ஆங்கிலேயர் விதைச்சிட்டு போன விதை தான் இன்னைக்கு ஆலமரமா வளர்ந்து நிக்குது. பள்ளிகள்லயும் சரி, கல்லூரிகளிலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எங்க பார்த்தாலும் ஆங்கிலம். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாலுக்கு போனா கூட சரி, அங்க இருக்க சேல்ஸ் பீப்புள்லாம் வந்துட்டு தமிழ்ல பேசுறதை தவிர்த்துட்டு, நான் தப்பா இங்கிலீஷ் பேசினாலும் அதை வந்துட்டு அவங்க ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. ஆனா அவங்க தாய்மொழிக்கு வந்துட்டு முக்கியத்துவம்ன்றது தரவே மாட்டேங்கிறாங்க. ஷூ அணிகிறதுன்னு வந்துட்டு ஒரு ஆங்கிலேயரோட கலாச்சாரம், ஒரு பண்பாடு. ஆனா இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடங்கள்லயும் சரி, கல்லூரிகளிலயும் சரி, அதை கட்டாயமா வந்துட்டு நீங்க ரூல் படி அணிஞ்சிட்டு தான் வரணும், அப்படின்னா ஃபைன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் தமிழ்நாட்டுல இருக்கு. என்னை கவர்ந்த ஒரு நியூஸ் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். அதாவது கனடாவில் வந்துட்டு ஓத் எடுக்க சொல்ல அவங்க ஒரு புனித நூலை வச்சு தான் வந்துட்டு ஓத் எடுப்பாங்க. ஆனால் அங்கே வந்துட்டு செலக்ட் ஆன ஒரு கன்னட தமிழ் பெண் வந்துட்டு திருக்குறளில் தான் வந்துட்டு புனித நூலாக கருதி அதை வந்துட்டு அந்த புத்தகத்தை வச்சு தான் அவங்க ஓத் எடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பேருந்தில் ஒரு கிழிஞ்சு போன ஒரு ஸ்டிக்கராகவோ ஒரு பேனராகவோ தான் இருக்கே கண்டி யாருமே வந்துட்டு திருக்குறளை வந்துட்டு மதிக்கிறதே இல்லை. உலக தாய்மொழி நாளான February 21 சொன்னாங்க. அது இந்தியாவில் பல ஊர்லேயும் கொண்டாடினாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதை பற்றி மூச்சு பேச்சுன்றது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்க நிறைய அரசு தமிழ் பள்ளிகளில் கூட வந்துட்டு தமிழ் மீடியம்ன்றதை தவிர்த்துட்டு இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வரணும், என் பிள்ளை இங்கிலீஷ் படிக்கணும், என் அதுதான் வந்துட்டு பெற்றவங்க பெருமையாக நினைக்கிறாங்களே கண்டி தாய்மொழி தமிழ்ன்றதை வந்துட்டு முக்கியத்துவமாக நினைக்கிறதே இல்லை. இன்னைக்குன்னு வந்து சொல்ல போனால் ஆங்கிலம் தான் ஆட்சி செஞ்சிட்ருக்கு. சமுதாய பொருளாதார விடுதலைகள் தமிழுக்கு கிடைச்சாலாம் வந்துட்டு தமிழ்ன்றது திருப்பி பழைய நிலைமைக்கு வரும். கடைசியாக வந்துட்டு பாரதியார் சொல்கிற பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது, தமிழன் என்று சொல்லடா தலை நிபர்ந்து நில்லடா. இதுதான் வந்துட்டு இன்றைய இளைஞர்களுக்கு வந்துட்டு தமிழோட முக்கியத்துவத்தை கூறும் பாடலாக அமையும் நான் கருதுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கெல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு அவங்க அம்மா கிட்டமா கேன் யூ கிவ் மீ சம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா கேட்குறாங்களே கண்டி, அம்மா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைன்னு யாரும் அவங்களோட தாய்மொழியில் கேட்குறதே கிடையாது. இந்த சுச்சுவேஷன் தமிழுக்கு மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா மொழிகளுக்கும் தான் இருக்குது. தாய்மொழியோட முக்கியத்துவத்தை என்னோட தோழி கனகஸ்ரீ கூற விரும்புகிறான்.
6: என் பெயர் கனகஸ்ரீ. நான் இப்போ தாய்மொழியை பற்றி பேசுகிறதுக்காக வந்துள்ளேன். எனக்கு இதெல்லாம் பேசும்போது ஒரு நினைவு தான், நான் காந்திடிகள் சொன்ன கருத்து தான் ஞாபகத்துக்கு வருது. குழந்தை தன் முதல் பாட்டை படிப்பது தாயிடமிருந்து தானே, ஆகவே குழந்தைகளின் மன வளர்ச்சிக்கு தாய்மொழி அல்லாது வெவ்வேறு மொழிகளை இவர்கள் மேல் சுமத்துவது நாட்டுக்கும் செய்யும் பெரிய பாவம் என காந்திடிகள் கூறியுள்ளார். 2 உலகப்போருக்கு பிறகு முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகள் எல்லாம் தாய்மொழி மூலம் கல்வியறிவை வளர்த்து கொண்டவை. அமெரிக்காவின் அணுகுண்டுகள் பெரும் பாதிப்புக்குள்ளானர். ஜப்பான் அதிக மக்கள் தொகையால் தினந்தோறும் கொண்டிருந்த சீனா போரிலும் புரட்சியிலும் பாதிக்கப்பட்ட ரஷ்யா என்னும் இந்த நாடுகள் இன்று சாதனைக்கு மேல் சாதனை செய்து கொண்டிருக்கிறது. அரசியலிலும் அறிவியலிலும் மேல்நாட்டுகளையோடு போட்டியிடுகின்றனர். 13 லூ இன்று பிரெஞ்சு பேரரசன் தன் மொழியை பேணி வளர்ப்பதற்காக 1525 பிரெஞ்சு கழகத்தை உருவாக்கியுள்ளார். ஆனால் வளமாக வளர்ந்த பண்டைய தமிழ் மக்கள் தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக 2000 முன்பே பல சங்கங்களை நிறுவியுள்ளனர். தமிழ் மொழிகளை எழுத்துக்களை கூறும் போது உடல் உறுப்புகள் வேலை செய்வதை நம்மால் உணர முடியும். உற்று கவனித்தால் உணர முடியும். வல்லினம், மெல்லினம், இடையினம், தமிழ் இலக்கணம் பயன்படுத்திதான் பழமொழிகள் உருவாகியுள்ளன. இதை கேட்கும் போது ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது, குழந்தைகளுடைய மழையை கேட்காத காதில் ஈயத்தை ஊற்ற வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். அதே போல தமிழ் பேசாதவர்களை பாவம் பண்ணவங்கள் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். கேட்டுக்கொண்டே இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இப்போ என்னோட தோழி ஜெயலட்சுமி உங்ககிட்ட இளைஞர்களிடையே ஏன் வந்து தமிழ் பரவல அதை பத்தி சொல்ல வராங்க. அவங்க சொல்ற நிகழ்ச்சியை இப்போ நம்ம கேட்கலாம். சொல்லுங்க ஜெயலட்சுமி, உங்களோட கருத்துக்களை.
1: வணக்கம், என் பெயர் ஜெயலட்சுமி. நான் இன்றைய இளைஞர்களிடையே தமிழ் மொழியின் பற்று மிகவும் குறைவாக உள்ளதனின் காரணத்தை கூற வந்துள்ளேன். முதலில் தமிழ் மொழி அடிப்படையில் இருந்து பள்ளிகளில் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் தமிழ் மொழி ஒரு கட்டாய மொழியாக இருந்தது. ஆனா இப்போ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹிந்தி, பிரெஞ்சு அந்த மொழியெல்லாம் கத்துக்கிட்டேன். ஆனா இப்போ வந்து அந்த ஹிந்தி, பிரெஞ்சோட அந்த மொழிகளில் இடையே வந்து தமிழ் மொழியும் சேர்க்கப்பட்டு அதுக்கும் அந்த முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனால் இப்போ தமிழ் மொழிக்கும் சப்ஸ்டியூட்டாக நிறைய மொழிகள் வந்து விட்டன. ஆனால் தமிழ் மொழிக்கும் இப்பொழுது சப்ஸ்டியூட்டாக நிறைய மொழிகள் வந்து விட்டன. 2 தமிழ் மொழியின் பற்று குறைந்து ஆங்கிலத்துக்கு நிறைய முக்கியம் தரப்படுகிறது. இந்த மாற்றத்துக்கு இளைஞர் மற்றும் காரணம் கிடையாது, அவர்களின் பெற்றோர்களும் தான் காரணம். ஏனால் அவர்கள் தன் குழந்தைகளை ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் என்று கூறுவதுதான், வீட்டிலையும் ஆங்கிலத்தையே பேச வேண்டும் என்று சொல்வதுதான். அந்த பழக்க வழக்கமும் மாற வேண்டும். 3 இந்த காலத்து இளைஞர்கள் தமிழில் பேசுவதை ஒரு தாழ்வு குறையாக எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு தமிழ் மொழியின் முக்கியத்துவம் ஆகியவற்றை பற்றி உணர்த்த வேண்டும். இப்போ இந்த ஒரு மாடர்ன் சொசைட்டில ஒருத்தன் வந்து தமிழ்ல பேசினானா அவனை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா அந்த நிலையும் மாற வேண்டும்.
7: எடுத்துக்காட்டாக ஒரு தமிழ் பையனும் ஒரு குரூப் ஆஃப் இங்கிலீஷ் பேசுற பசங்களும் இருந்தாங்கன்னா, அவங்க அந்த இப்போ அந்த தமிழ் பசங்களுக்கு அந்த இங்கிலீஷ் பேசணுங்கிற ஆசை, அந்த அவங்கக்குள்ள வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை அதெல்லாம் ஏற்படுது. அதை வந்து அந்த நிலையும் மாறணும். எல்லாருமே வந்து ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி எல்லாருமே அது அந்த தமிழ் மொழிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
6: இப்போ வந்து எனது தோழி ஜெயலட்சுமி உங்ககிட்ட அவளோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டா. இப்போ என் ஃப்ரெண்ட் எல்லாரும் பேசினதுலயே உங்களுக்கு தெரியும் தமிழ் மொழியில எவ்வளவு வித்தியாசமான மொழி இருக்குன்னு. தஞ்சை தமிழ் இருக்கு, கோவை தமிழ் இருக்கு, மதுரை தமிழ் இருக்கு, திருநெல்வேலி தமிழ் இருக்கு, எஸ்பெஷலி நம்ம சென்னை தமிழே இருக்கு. இது மாரி தமிழ் மொழியிலேயே இவ்வளவு விதமான தமிழ்கள் இருக்கு, கேட்கவே எவ்வளவு இனிமையா இருக்குல்ல. இதை தொடர்ந்து அடுத்தது எனது தோழி பிரத்யூஷா உங்ககிட்ட அவளோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறாங்க. அந்த நிகழ்ச்சியை இப்ப பாப்போமா. நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
0: வணக்கம், என் பெயர் பிரத்யூஷா. இதுவரைக்கும் நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் பேசினதை பத்தி கேட்டிருப்பீங்க. அவங்க தமிழ் மொழியோட சிறப்பை பத்தியும் அது அதோட இந்த நிலைமை பற்றியும் நிறைய விஷயம் சொன்னாங்க. தமிழ் மொழியோட இன்றைய நிலை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சினிமா டயலாக் தான் ஞாபகம் வருது. 50 வருடத்துக்கு முன் கண்டுபிடிச்ச கணினியை பத்தி ஒரு மாணவன் படிக்கிறதுனால அவனுக்கு 50,000-க்கும் மேல சம்பளம் கிடைக்குது. ஆனா 5,000 வருடத்துக்கு முன் தோன்றி பல சிறப்போட இருக்கிற நம்ம தமிழ் மொழியை ஒரு மாணவன் படிச்சுட்டு வெளில வந்தா அவனுக்கு 5,000 ரூபாய்க்கு கூட ஒரு வேலை கிடைக்கிறது இல்லை. இதுதான் உண்மையான தமிழ் மொழியோட இன்றைய நிலை. ஆனா இந்த நிலை மாறணும். நம்ம இளைஞர்களுக்கும் தமிழ் மேல இருக்க பற்று வளரணும்னா அதுக்கு தமிழை தாய்மொழியா கொண்டிருக்க ஒவ்வொரு இளைஞனும் தமிழ் மொழியோட பெருமையை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல பேசுறத அவமானமா நினைக்காதீங்க. எப்படி ஆங்கிலத்துல பேசுற ஒருத்தனை நீங்க விழுந்து பெருமையா பாக்குறீங்களோ அதே மாதிரி தமிழ்ல பேசுறவனைக்கும் மதிப்பு கொடுங்க. உங்களோட மொழியை நீங்க முதல்ல மதியுங்க. ஒரு தனி மனுஷனை தவிர அரசாங்கத்துக்கும் பல கடமைகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கம் தமிழ் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை வகுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பல துறைகளில் தமிழ் வளர்ச்சிக்காக அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுத்தா தமிழ் மொழி நிச்சயமாக வளரும். அதுக்கப்புறம் தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுத்து படிக்கிற மாணவனுக்கு அரசாங்கம் பல சலுகைகள் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க படிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பல வேலை வாய்ப்புகளும் அரசாங்கம் உருவாக்கி தரணும். ஏன்னா நான் படிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமா என் கையில ஒரு வேலை இருக்கு அப்படின்னு ஒரு மாணவனுக்கு தெரிஞ்சா அவன் நிச்சயமா அந்த படிப்பை எடுத்து படிப்பான். இதுக்கு அடுத்து நான் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் ஒரு விண்ணப்பத்தை வச்சுக்கிறேன். நீங்க மற்ற மொழிகளுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்துல பாதியாவது நம்ம தமிழ் மொழிக்கும் கொடுங்க. ஏன்னா தமிழை ஒரு மாநிலத்தோட மொழியா மட்டும் பாக்காதீங்க. ஒரு தமிழ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசுறாங்க. இதே நீ போய் ஒரு கேரளாலையோ ஆந்திராலையோ இல்ல பாம்பேலையோ தமிழ் நீ பேசினா யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனா தமிழையே ஒரு மாநிலத்தோட மொழியாலையோ ஆந்திராலையோ இல்ல பாம்பேலையோ தமிழ் நீ பேசினா யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனா தமிழையே ஒரு மாநிலத்தோட மொழியா மட்டும் பாக்குறீங்க, அது இந்தியாவோட ஒரு பெருமையான மொழியா பாருங்க. இந்தியாவோட நாகரிகத்தையும் பண்பாட்டையும் எடுத்து காட்டுற ஒரு மொழியா பாருங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் தோணும். இதுக்கடுத்து இளைஞர்கள் மேல பல குற்றச்சாட்டை நம்ம வச்சோம். அதாவது இளைஞர்களுக்கு வந்து தமிழ் மேல பற்று இல்லை, அவங்க வந்து தமிழ் பேசுறத விரும்பல, ஆங்கிலத்துல மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பல தப்பு அவங்க மேல சொல்லணும். ஆனா இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம உள்நோக்கி பார்த்தா, என்ன மாதிரி இப்ப ஒரு 18-20 வயசு இருக்க பசங்க தல 10 நிமிஷம் கூட தூய தமிழ்ல கண்டினியூஸா பேச முடியாத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சின்ன வயசுல இருக்கிறச்சே அவங்க பெற்றோர்கள் ஆங்கிலத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சொன்னது மாதிரி தமிழ் மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல. அதனாலதான் என்ன மாதிரி இருக்க இளைஞர்கள் தமிழ்ல அவங்களோட தாய்மொழியில பேசுறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோம். அதனால இப்பொழுது ஒரு 5-6 வயசு இருக்க குழந்தைங்களை வச்சிருக்க பெற்றோர்கள் வந்து உங்க குழந்தைங்களுக்கு ஆங்கிலத்துக்கு கொடுக்கற முக்கியத்துவத்துல ஒரு பாதியாவது தமிழுக்கும் கொடுக்க சொல்லி வளங்க. ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷமாவது அவங்க தாய்மொழியில ஏதாவது ஒரு கவிதையோ இல்ல ஏதாவது ஒரு பாட்டையோ படிக்க சொல்லுங்க. அப்படி படிக்க சொன்னா அவங்க எங்க வயசு வரும்போது, அதாவது அவங்களுக்கு ஒரு 20 வயசு வரும்போது, அவங்க நிச்சயமா எங்களை விட ஒரு தாய்மொழி பற்று உள்ள குழந்தையாதான் வெளிவருவாங்க. அடுத்து நான் வைரமுத்துவோட சில உவமையை சொல்லி என்னோட கருத்தை முடிக்க விரும்புறேன். தாய்மொழி என்பது கண் போல, பிறமொழி என்பது கண்ணாடி போல. தாய்மொழியை கண் போல் மதியுங்கள், பிறமொழியை கண்ணாடி போல் தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.
6: இப்போ என்னோட ஃப்ரெண்டு பிரத்யூஷா உங்ககிட்ட அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்தா. இல்லைன்னா நம்மளுக்கு தெரியலையா? இப்போ நானே தமிழ் படிச்சிருந்தாலும் எங்க வீட்டுல ஒரு வேலை இல்லைன்னா நம்மள யார் மதிப்பா? தண்டசோரன் தான் சொல்றாங்க. வேலை இருந்தா எல்லாரும் வந்து மதிப்பாங்க. இந்த காலத்து பசங்க கிட்ட வேலை இருக்கு படிடானா கண்டிப்பா படிப்பாங்க. பசங்க மட்டும்தான் குடும்பத்தை வந்து நம்ம குடும்பத்தை வந்து கொண்டு போற போறாங்க. இதே ஒரு பொண்ணு வேலைக்கு போலனா கூட இந்த காலத்துல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதே ஒரு பையன் ஒரு படிச்சு முடிச்சு ஒரு 2 மாசம் வீட்டுல இருந்தா கூட தண்டசோறு உருப்படாது அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. இதை என் ஃப்ரெண்டு சொன்ன கருத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை வந்து இனிமேலாவது கேட்டு ஏதாவது ஒரு இதை கொண்டு கொஞ்சமாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்க விரும்புறேன். இதை தொடர்ந்து இப்போ எங்க மாணவிகள் எல்லாம் சேர்ந்து தமிழுக்கு ஒரு ஹிப் ஹாப் சாங் கொடுக்க போறாங்க.
8: தமிழ்நாட்டுல வந்து தமிழ் மதிக்கப்படலன்னு சொன்னாலும் கூட தமிழ் வாழ்ந்துட்டு இருக்குன்னு ஒரு பாசிட்டிவ் நோட் கூட இருக்கு. இப்ப விஜய் டிவில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 வார்த்தை 1 லட்சம்னு ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய தமிழுக்கு வந்துட்டு வளர்க்கறதுக்கு நிறைய கட்டுரைகள், காம்படிஷன்ஸ்,

0: மேகசின்ஸ் அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. என்னதான் வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு தமிழ் மதிக்கலன்னு சொன்னா கூட, இந்த மாதிரி லைக் தமிழுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஹிப்ஹாப் தமிழா சாங்கோ இல்ல ஏஆர் ரஹ்மானோட செம்மொழியான தமிழ் மொழியான சாங் நிறைய வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அதனால தமிழ் வாழ்க, வளர்க தமிழ். நன்றி.
1: இப்போ என் ஃப்ரெண்டு சொன்னதுல கூட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து தமிழ் வந்து வளர்றதுக்கு ஒரு காரணம்னு கூட நான் சொல்றேன். இது இல்லாம இவ என் ஃப்ரெண்டு சொன்னா இந்த விஜய் டிவியில ஒரு ப்ரோக்ராம் கூட நடத்துறாங்க, ஒரு வார்த்தை ஒரு லட்சம்னு. இந்த மாதிரி ஒரு ஆக்டரா இருக்கட்டும் ஆக்ட்ரஸா இருக்கட்டும் எல்லாரும் தமிழ் ப்ரோக்ராம்க்கு வந்து கூட ஸ்டேஜ் ஏறி இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க, ஏன் தான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, இந்த மாதிரி நம்ம தமிழ் நல்லா வளரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கனகஸ்ரீ. இது மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கனகஸ்ரீ. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
2: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our society, our
3: I am GK Uttra Nigla Kumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. And this is students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society, and the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it all. We are for the nation, to rescue the nation from the whatever the harassment done by the opponent sex.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இதை தொடர்ந்து எல்லாம்
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
2: ஆஹா, என்ன கேக்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
1: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
1: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
3: இயற்கை உரமே சிறந்தது.
1: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: புலியட்டு
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லோரும், என் குடும்பம், என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் கா ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங். நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ். தேங்க் யூ.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி
4: இஸ் அபௌட் டைம் மேனேஜ்மென்ட் இன் தி டே டு டே லைஃப். தி இன்டர்வியூ வில் சென்சிடைஸ் தி லிசனர்ஸ் அண்ட் கிரியேட் அவேர்னஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் டு மேக் தம் ரியலைஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் டைம் இஸ். டுடேஸ் கெஸ்ட் வில் ஹைலைட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம் அண்ட் ஹெல்ப் அஸ் பிகம் மோர் ஆர்கனைஸ்ட் அண்ட் ஃபோக்கஸ்ட் டு அச்சீவ் அவர் கோல்ஸ். Vanakkam Chennai.
5: Yo MOP.
4: This is your RJ Tarunya
5: and RJ Bhargavi.
4: You are listening to MOP at 107.8.
5: Our community,
4: our radio,
5: our pride.
4: Today we have Dr. Balasubramanian, thought leader and transformation coach. Hello sir.
6: Hello, how are you?
4: Fine sir.
5: Sir, please tell us, can we really manage time?
6: Oh, that's a beautiful question to start with. See, generally we try to manage ourselves within the time. We just can't manage the time. If you look at the word management, the first thing is manage me, and then manage men and manage things. So the time management comes well within the manage me part of it. Means how I'm able to manage myself within the given time. So that's the secret of everyone's life. If you look at health, power, wealth, it's all, you know, not given equally by the God. But whereas if you look at the time, 24 hours, it is very, very common to everyone. Look at a businessman, prime minister of our country, chief minister, president of USA, or a poor man, a common man. For everyone, 24 hours is the same. It remains the same. It just can't be different for anybody else. Maybe the starting time, end time may be different because of the continental situations. But generally, a statement is, I am very busy. I have no time, and I don't have control over my time, and I wish I have more than 24 hours. Tamil solluvanga neram pogavillaya neram podavillaya. So nari perku neram poga mattingudhu, they don't know how to pass their time. Nari perku neram poda mattingudhu, they don't have sufficient time. So how do we manage ourselves well within the given time? So that is the secret.
4: Very true, sir. So can you tell us how to prioritize various tasks in front of us on a daily basis?
6: Basically, if you look at anything that we consume in a day, for example, cosmetics, we waste 10% of the cosmetics. If you look at the toothpaste or, you know, talcum powder, whatever, you just can't remove 10% out of the container that is given to you. So 10% goes as waste. And if you look at the food, any kind of food, let it be very, very delicious, you know, hotel or at home, 20% of the food is being wasted in many, many places, irrespective of the taste. And if you look at money, many people earn money out of hard work, but 30% of the money definitely is being wasted. They do not, you know, plan how to spend your money. And then look at energy. 40% of the energy is being wasted. We don't switch off the lights of the bathroom or wherever we go. Even it could be the fan, it could be the air conditioner. Many places, people are not there, but still the power is on. So 40% of the energy is being wasted. And 50% medicine. Many people go to the doctor. Some very, very smart people buy only 50% of the prescription itself. Some people buy, you know, 6 or 8 tablets and use only 4. When they become all right, they just leave the 4. But if you look at time, 60% of the time of each individual is being wasted without their knowledge. And let us say, for example, if somebody is going to live for 70 years, and if you look at the combination, you know, how the time of 70 is being spent, 29% is being used only for sleeping. Let us say if somebody sleeps for 8 hours, that means 1/3 of the day we are spending only for sleeping. So that means in the 70 years of the entire age, we spend 29% on sleeping and 10% on our profession and 9% only for entertainment and 9% idling without doing anything and 7% for our education. Like let's say 10 plus 2 plus 3 or some people go for PG or even a doctoral degree. So 7% of our entire time in our life goes for education. And 2% only for eating, because we eat 3 times, sometimes some people eat 4 times, 5 times also. And then 2% only for waiting for others. Let it be a traffic jam or waiting for others, waiting for appointments, waiting for a call. So that is how the entire time is being spent. And lethargy, if you look at lethargy, so we want to do it something now, we just push it, you know, without our knowledge, okay, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ தட் இஸ் கால் லெத்தார்ஜி. நம்ம வந்து சோம்பல் அப்படின்னு சொல்கிறோம், சோம்பேறித்தனம்னு சொல்கிறோம். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு டூ இட் இமீடியட்லி. ஸோ தட்ஸ் கால் லெத்தார்ஜி. ஸோ தீஸ் ஆர் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் தி யூனோ டைம் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்.
5: சார், வாட் டு யூ திங்க் டைம் வேஸ்டர்ஸ் ஆர் அக்கார்டிங் டு யூ?
6: ஸோ வென் யூ லுக் அட் தி டைம் வேஸ்டர்ஸ், பேசிக்லி பேட் ஹேபிட்ஸ். See, we have a lot of bad habits of not noting down things and not, you know, knowing where we have kept our, let us say, ID card, car key, pen, many things that we keep on searching. And while searching, it shows that you are not organized. When you are not organized, there's a very big time waster in your life. And also your bad memory. You might have kept it safe, but you know, there's a very big time waster in your life. And also your bad memory. You might have kept it safe, but you may not remember where you kept it. It could be a file in your computer. It could be somebody's number in your mobile. It could be a real physical product in the almira. Because we do not know where we have kept it, we keep, you know, searching for it. Because our memory is very, very bad. These days, even if you ask somebody's telephone number, they will only look at the, mobile. They do not, you know, memorize. And moreover, if you ask 3 plus 4, they will look at the, you know, calculator to use it. So memory is not being used at all. So when your memory is not, you know, good, you're wasting a lot of time. And next thing is, you know, you're not systematic, especially when you're not organized. See, look at your mom. If you look at the kitchen, she keeps things where she takes. எங்கேந்து எடுக்கிறாங்களோ அங்க கரெக்டா வைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் அஞ்சரை பெட்டி தத்துவம்னு சொல்லுவாங்க. ஜப்பனீஸ் இஸ் யூனோ ரீகாயின்ட் அஸ் 5S சிஸ்டம். அண்ட் தட் பிளேஸ் யூனோ தட் மெட்டீரியல். அண்ட் இஃப் யூ லுக் அட் யூனோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் ஸ்டோர்ஸ், ஏ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் இன் இட்ஸ் பிளேஸ். தட் இஸ் ஹவ் யுவர் மாம் ஆர் யுவர் கிராண்ட் மாம் ஆர் எனிபடி யூனோ இன் இண்டியா ஆர் இன் வேர்ல்ட், தே ஹவ் காட் ஸ்பெசிஃபிக் பிளேசஸ் அலோகேட்டட் இன் யூனோ இன் யுவர் ஹவுஸ் ஆர் இன் யுவர் ஆஃபீஸ் ஆர் எனிவேர். But many of the men are not organized. They keep anything anywhere and they do not know where they have kept. So time wasting factor is, one is you are not very, very systematic. Next is your poor communication. When you are not communicating properly, let us say, I am waiting outside. When you say that, where you are waiting outside this, you know, a studio, outside the campus or outside the, bus stop, we do not know. We need to be a little specific. So that could be a reason for your time wasting. And planning is very, very important. If you don't plan yourself, a lot of time is being wasted. And we also know, you know, understand, we keep arguing with people. We waste a lot of time in arguing with people. And these are all the main things we need to understand, that these are the time wasters. And if you are able to understand why I am lethargic, can I correct myself? Why do I have a bad habit? Habit, you know, habit formation comes from the very, very small age. That is why we say, Tottil padakam, sudugadu mattum. So whatever habit that you form in the, you know, initial stage of your life, that lasts long till your end. So if you look at the word habit, you remove, you know, let us say H, a bit remains. If you remove A, bit remains. If you remove B, it remains forever. So habit forming is very, very important. Habit of going on time. If you look at punctuality, would you like to start a meeting saying, good morning, how are you? Or sorry, I am late. Many people would say, sorry, I am late. And Indians are known for their punctuality, you know, coming late for the meeting, starting a meeting, you know, not on time. So that is why many of us are not being respected across the world. Everyone's time is very important. It's not your time alone. You need to respect everyone's time. And if you fix a time with somebody, you need to definitely go by the time, adopt the time by scheduling your own time. And what is the travel time? How long I'm going to wait there? And how long your meeting is going to take place and all that. Same way, when you have a telephonic conversation, in earlier days, when you call somebody or a line,

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். வணக்கம் நேயர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கேட்க போற தலைப்பு தன்னம்பிக்கை. நம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில எல்லாமே சாத்தியம்னு சொல்றது உண்டு. தன்னம்பிக்கை இருந்தா நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையை கூட நம்மளால ஜெயிக்க வைக்க முடியும். தன்னம்பிக்கை எவ்வளவு தூரம் நம்ம கிட்ட இருக்கு, இன்னும் நம்ம தன்னம்பிக்கை எப்படியெல்லாம் வளர்த்துக்கலாம் சொல்ல வராங்க சிஸ்டர் ரஞ்சினி, கேக்கலாமா?
1: வணக்கம் நேயர்களே. எப்படி ஒரு வாகனத்துல அதனுடைய சக்கரங்கள் முக்கியமானதாக இருக்கும் முன்னோக்கி அந்த வாகனத்தை கொண்டு செல்வதற்காக, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்வதற்கான ஒரு ஆதாரமே நம்பிக்கை, தன் நம்பிக்கை. தன் மீது எவ்வளவு நம்பிக்கை நாம வச்சிருக்கோம், ஒரு காரியத்தை வந்து ஆரம்பம் செய்யும் பொழுது மனதுல எவ்வளவு தூரம் நம்பிக்கையான எண்ணங்கள் வளர்கின்றன, உதிக்கின்றன. என்னால் இதை செய்ய முடியும், என்னால இதை செய்ய முடியுமா? சின்ன ஒரு வார்த்தையினுடைய வித்தியாசம்தான், முடியும் அப்படிங்கிறதுக்கும் முடியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும். அப்ப இது ஒரு வார்த்தைன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, அது மனதுல எழக்கூடிய ஒரு எண்ணம். அப்போ ஒரு சின்ன ஒரு எண்ணத்துல ஒரு மாற்றத்துல நம்ம காரியத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த ஒரு மனோ சக்தியினால அந்த காரியம் சிறப்பாக நிறைவேறும். முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தோட நம்ம காரியம் செய்யும் பொழுது கட்டாயமா அந்த முழு சக்தி அந்த காரியத்துல ஈடுபட வைக்க முடியாது. அப்போ அந்த காரியமானது முழுமையான வெற்றி பெறாமல் இருக்கக்கூடும். ஆகவே தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. தன்னம்பிக்கை இருப்பவர் பெரிய மலையை கூட அவருக்கு வந்து பாறை மாதிரி தான் தெரியுமா. வரலாற்றுல பார்க்கும் பொழுது மாவீரன் நெப்போலியன் அவருடைய படை தளபதிகள்லாம் ஒரு முறை எல்லாரும் படையோடு போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய படையை சேர்ந்தவர்கள் சொன்னாங்களா, இந்த ஆல்ப்ஸ் மலையை வந்து கடந்து போகிறது ரொம்ப கடினம், நம்முடைய ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் நம்ம கடந்து போகிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொன்னாராம், இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் நெப்போலியன் சொன்னார், இம்பாசிபிள், தி வேர்ட் இம்பாசிபிள் இஸ் இன் தி டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்னு சொன்னாராம். முட்டாள்களுடைய அகராதியில தான் முடியாதுங்கிற வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அதன் பிறகு அவர் அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட, தன் நம்பிக்கையோட மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி எப்படி அவர் வந்து வெற்றி அடைந்தாருங்கிற வரலாறு எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா தோல்வி என்பது எப்ப ஏற்படுது தெரியுமா? மனம் தோல்வி அடையும் போதுதான். வெற்றி எப்போது கிடைக்கும்? மனதை தோற்கடிக்க முடியாத அளவிற்கு உறுதியாக வைக்கும் போதுதான். ஆகவே தன்னம்பிக்கை அப்படிங்கிறது என்ன? சரி, நான் ஒரு காரியத்தை செய்யறேன் அப்படின்னா அந்த தன்னம்பிக்கையோட செய்யறேன், தன்னம்பிக்கையோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதை பற்றி கூட இன்னும் தெளிவா நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். எதையுமே முழுசா பகுத்தறியாம பின் விளைவுகளையும் யோசிக்காம காரியத்துல உடனே குதிக்கிறது வந்து தன்னம்பிக்கை கிடையாது. தன்னம்பிக்கையில் நிதானம்ங்கிறதும் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, புரிந்து கொள்தல், மென்டல் பேலன்ஸும் அதுல வந்து இருக்கு. இந்த ஒரு அலர்ட்னஸ் இருக்கும் பொழுது, இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் போதுதான் அந்த காரியத்துல வந்து வெற்றிங்கிறது வந்து கிடைக்கும். அதனால தோல்விகள் நம்ம கண்டு நம்ம துவளவும் வேண்டாம். நாம நல்லா யோசித்து நம்ம காரியத்துல இறங்கும் பொழுது அந்த காரியம் சிறப்பா நடக்கும் பொழுது இன்னமும் நம்முடைய தன்னம்பிக்கை வந்து வளரும். இந்த ஒரு தருணத்துலதான் ஒரு சின்ன ஒரு சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இமாலய மலைய உச்சி அந்த ஒரு பீக் ஆஃப் த மவுண்டன் ஃபர்ஸ்ட் டைம் போனவர் பற்றி தெரியும், எட்மண்ட் ஹில்லாரி அண்ட் டென்சிங். அப்போ அந்த ஹில்லாரி வந்து அவ்வளவு ஒரு முயற்சிகள் செய்து நிறைய தோல்விகளை வந்து அடைஞ்சிருக்காங்க, நிறைய அட்டம்ஸ். அப்போ ஒரு தடவையில் அவங்க தோல்வி அடைஞ்சு அவலஞ்ச் ஃபால்னால தோல்வி அடைஞ்சு திரும்பி வந்துட்டாங்க. அப்போ அவருக்காக ஒரு ஏதோ ஒரு பார்ட்டி வச்சிருந்த பொழுது அவர் வந்து பேசினார் எப்படி அந்த மலையினுடைய எக்ஸ்பெடிஷன் இருந்ததுன்னு. அப்போ அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ஹிமாலய மலையினுடைய சித்திரம் வச்சிருந்தாங்க, ப்ளோ அப் பிக்சர். அப்போ அவர் அந்த ஹிமாலய மலையை பார்த்து சொன்னார், ஹே எவரெஸ்ட், யூ கேனாட் க்ரோ ஈவன் மோர் பட் ஐ கேன் க்ரோ அப்படின்னார். அதாவது, ஏய் இமாலய மலையே, நீ வந்து வளர முடியாது, ஆனால் நான் வளர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச்சை ஆரம்பிச்சார். அதன் பிறகு அவர் எடுத்த முயற்சி வெற்றிகரமாக இருந்தது, அந்த இமாலய மலை உச்சி அடைந்தார். அதாவது, தன்னுடைய தன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை எப்பொழுதுமே வளர்த்து கொண்டேதான் செல்ல வேண்டும். எந்த தோல்வியுமே நம்முடைய நம்பிக்கையை குறைக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் நாம் சாதனையை படைக்க முடியும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வோம், சாதனையாளர்களாவோம். நன்றி. ஓம் சாந்தி.
0: பிறர் உங்களை மதிக்கணும்னா நீங்க முதல்ல உங்களை மதிக்கணும். அதாவது, நம்மை நாமளே மதிச்சுக்கணும். அந்த மாதிரி வெற்றி அடையறதுக்கு ஒரு சுலபமான வழி தன்னம்பிக்கை. நம்மளை நாமே நம்மளைன்னா அடுத்தவங்க எப்படி நம்மளை நம்புவாங்க? ஸோ தன்னம்பிக்கை வெற்றிக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சிஸ்டர் ரஞ்சினி சொன்னதை கேட்டீங்களா? உங்க வெற்றி உங்க தன்னம்பிக்கையில தான் அடங்கி இருக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில அடுத்தது தியானம்.
1: ஒரு சில நிமிடங்கள் தியானத்துல அமரலாமா? சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மனதில் எடுத்துக்கொண்டு எண்ணங்களாக அனுபவம் செய்து கொண்டே வாருங்கள். நான் விசேஷமானவன். இந்த உலகத்தில் என்னை போன்று இன்னொருவர் கிடையாது. ஒவ்வொருவருமே தனித்துவம் மிக்கவர்கள். எனக்குள் அற்புதமான சக்திகள் இருக்கின்றன. நான் நினைக்கும் காரியத்தை என்னால் அவசியம் செய்து காண்பிக்க முடியும். என்னிடம் அந்த மனோபலம் இருக்கின்றது. என்னால் எதையும் செய்ய முடியும். என் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. என்னுடைய செயல்களால் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன், பிறரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். என்னுடைய ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணமாக

0: என்ன நேயர்களே, சிஸ்டர் ரஞ்சனியோட சேர்ந்து நீங்களும் தியானம் செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். வெற்றி பயணத்துக்கு தன்னம்பிக்கை ஒரு பெரிய டானிக்கா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும் நீங்க வெற்றி அடையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். என்ன கிளம்பிட்டீங்களா வெற்றி அடையறதுக்கான முயற்சிகள்ல இறங்கறதுக்கு? இந்த நிகழ்ச்சி வாழ்க்கை வாழ்வதற்கே. நாளைக்கு வேற ஒரு தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இது MOP சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் அருணா மற்றும் சிஸ்டர் ரஞ்சனி.
1: வணக்கம்.
0: MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி. I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community arc radio upright.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல், நன்றி.
2: ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ரோட்டில் பார்த்து போகணும், விதிகளை மதிச்சு போகணும். மீறி விதிகளை மீறினா ஆபத்துகள் உங்களை நோக்கிடும். ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது.
3: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம்போ.
4: கனெக்ட் ஃப்ரம் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் டு த பீப்புள். இட்ஸ் MOP 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: மரம் வளர்ப்போம், உயிர் காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: I don't want to talk to you anymore. I'm waiting here from the past 20 minutes. You don't bother to turn up. Just get lost. Don't show me your face ever again.
2: Please. Wait. I will come.

0: வண்டி வரங்கட்டுப்பா, வர்றது ராங் ரூட்ல வர, அதுவும் வேகமா வர, காதுல ஹெட்செட் வர, ஹெட்செட் முதல்ல கழட்டு, லைசன்ஸ் தானே இருக்கா?
1: ஆ இருக்கு சார்.
0: டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? எடு டாக்குமெண்ட்ஸ் எடு.
1: ஆ இந்தாங்க சார்.
0: டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. நீ ராங் ரூட்ல வந்திருக்க, ஃபைன் கட்டிட்டு தான் போகணும்
1: சார். இல்லை சார், ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சார், அர்ஜென்ட் சார், நான் போய் ஆகணும் சார், ப்ளீஸ் சார்.
0: அதுக்கு என்னப்பா பண்றது, நீ கட்டிட்டு தான் போகணும்
1: சார். இல்லை சார், ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சார், அதனால தான் சார் இப்படி வந்தேன்.
0: வண்டி விட்டுட்டு போ நீ ஆனா.
1: இல்லை சார், இது ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார். பெட்ரோல் போட்டுதான் சார் 100 ரூபாய் காசு இருக்கு, வேறு காசு இல்லை சார்.
0: ராங் ரூட்ல வந்திருக்கியப்பா, ஃபைன் கட்டி தானே ஆகணும்.
1: இல்லை சார், வேணா அந்த 100 ரூபா வச்சுக்கோங்க சார். இந்த
2: வணக்கம் சென்னை, யூ டியூன் இன் டு MOPCRS 107.8 FM, ஆர் FM, ஆர் கம்யூனிட்டி, ஆர் பிரைட், அண்ட் யூ ஆர் நவ் லிசனிங் டு ஆர் ஜே பிரியங்கா அண்ட் ஆர் ஜே பிரியல். ஜஸ்ட் அ மொமெண்ட் பேக் வி சா அ ஸ்மால் எனாக்மெண்ட் ஆன் த டிராஃபிக் சினாரியோ அட் பிரசன்ட். இன் ஆர் கண்ட்ரி தெர் ஆர் பிளென்டி ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பட் டூ வி ஃபாலோ ஈவன் ஒன் அமாங் தெம்? த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இஸ் டிராஃபிக். வை ஷுட் வி ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ்? வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ டோன்ட் ஃபாலோ? What is the necessity to follow them? This is what we'll be discussing in today's segment.
3: So let's take a look at Chennai's traffic condition. As per the statistics available, the compounded annual growth rate of the traffic has risen from 6% in 1992 to 17% in 2008. The highest growth rate is observed at NSK Salai near Kodambakkam railway station, which is about 17%. The number of road accidents and the number of people injured due to road accidents between 2001 and 2011 is increased by 5.8% and 2.4% respectively.
4: Using headphones while driving is dangerous.
5: வாகனம் ஓட்டும் போது ஹெட்போன்ஸை பயன்படுத்துவது ஆபத்தானது.
2: டிரைவிங் करते समय हेडफोन्स का उपयोग करना हानिकारक साबित हो सकता है. Produced and brought to you by MOPCRS 107.8 FM. All these statistics seem really shocking, don't they? Imagine being a witness to these accidents. Now, what can actually be the major reason for such a devastating increase in the number of accidents over these years? The major reason being the sheer carelessness and irresponsibility in the way citizens drive. Let's take the act played previously for an instance. What could be the conclusion of it? There can be many ways it can be perceived. For example, it can conclude with the police taking the case to the higher authority, or it can conclude with the police being lenient and forgiving the boy and letting him go on with his work. Breaking rules seem fun, but then it can be very dangerous and have many negative consequences as well. In this case, it could have led to an accident as well. The youth or the citizens in general, along with the traffic police, have become more lenient and ignorant in terms of following the rules. On this note, let's see what the public and the traffic police officers have to say. RJ Merlin, over to you. What is their opinion?
6: சார், என்னைக்காவது டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்களா? போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
7: ரெஸ்பான்சிபிளா இருந்தாதான் அது மறுபடியும் பண்ண மாட்டாங்க.
6: நீங்க இருக்க ஏரியால டிராபிக்லாம் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க?
7: ரெகுலேட் பண்ண எதுவும்
6: எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க?
7: எல்லாமே சிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. டிராஃபிக் தான் வந்து அதிகமாக இருக்கு.
6: டிராஃபிக் ரூல்ஸ் என்னைக்காவது மீறி இருக்கீங்களா?
8: சிக்னல் ரெட்ல இருந்தாலும் யாருமே ரோட்ல இல்லை, ரொம்ப கிளியரா இருந்ததுன்னா பாஸ் பண்ணி போயிடுவேன் பைக்ல.
6: போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இல்ல இந்த வாட்டி ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்?
8: காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் விட்டுடலாம், மற்றபடி மற்ற ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
6: உங்களோட
8: பர்ஃபெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
6: என்னைக்காவது டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்க?
9: சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஹெல்மெட் போடாம வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஹெல்மெட் போடாம வர்றது டிராபிக் ரூல்ஸ் தான்.
6: போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்றீங்களா, இல்ல இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும் நினைக்கிறீங்களா?
9: அது டிபெண்ட்ஸ் அப்பான் சுச்சுவேஷன், பண்ணுற மிஸ்டேக்கை பொறுத்து. சின்ன சின்ன இது நோ என்ட்ரியில் போகிறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்மெட் போடாமல் போகிறதுக்கு, எங்கே பார்த்தா எல்லாரையும் பிடிக்கிறது கிடையாது. அவங்க சும்மா ஒரு சிலர் தான் இதை சிக்கிறவங்களும் பிடிக்கிறாங்க.
6: ஏரியாவில் வந்து டிராஃபிக்லாம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, ஜென்ரலாகவே நல்லா இருக்கா இல்லை?
9: ரொம்ப வருஷத்துக்கு கிடையாது, ரொம்ப வருஷம் கிடையாது. சென்னை பொறுத்த வரைக்கும் பெங்களூரோட கம்பேர் பண்ணும்போது ஓகே.
6: இது வரைக்கும் டிராஃபிக் ரூல்ஸை மீறி இருக்கீங்களா?
1: Traffic rules, sometimes.
6: எத்தனை வாட்டி மீறிட்டீங்க?
1: எத்தனை வாட்டினா no idea. Yeah. Many times.
6: அந்த மாதிரி இருக்கும்போது போலீஸ் உங்களை கேட்ச் பண்ணப்ப இதுவரைக்கும் லஞ்சம் கொடுத்துருக்கீங்களா?
1: இல்லை, அந்த மாதிரி டைமில் பிடிச்சது இல்லை. நான் ப்ராப்பராக போவேன், அப்போ தான்
6: முடிப்பேன். ஓகே, போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம், நெக்ஸ்ட் டைம் அவங்க இந்த பண்ண மாட்டாங்க, வார்ன் பண்ணி அனுப்பிடணும்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லை, வார்ன் பண்ணி அனுப்புனாலாம் இது பண்ண மாட்டாங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அது. சி, தெர் இஸ் அ மினிமல் பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கணும். சரி, அதுக்குன்னு வந்து ஒரு சின்ன சின்ன இதுக்கெலாம் வந்து 1000 கொடு, 2000 கொடு, அது பனிஷ்மெண்ட் கிடையாது. ப்ராப்பராக அந்த பில்லு சரி அதெல்லாம் பண்ணுறது கிடையாது.
6: உங்களோட ஏரியாவில் டிராஃபிக் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்கா, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களா?
1: இல்லை, இப்போ டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்போ முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல.
6: இது வரைக்கும் டிராஃபிக் ரூல்ஸை மீறி இருக்கீங்களா?
9: எஸ், மீறி இருக்கேன்.
6: நினைக்கிறீங்களா?
9: கண்டிப்பாக
6: நினைக்கிறீங்களா? அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஏரியா எந்த ஏரியா?
10: ட்ரிப்ளிகன்ல
6: டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? டிராஃபிக் போலீஸ்
10: இல்லை, கண்டிப்பாக நான் பேசுறது தான், நான் சொல்ல இருக்கிறது தான்.
6: இப்போ டிராஃபிக் ரூல்ஸை மீறி இருக்கீங்களா?
10: ஆ, எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். அதாவது சிக்னல் போடும்போது கார்லாம் வரலன்னா போகுது, அந்த மாதிரி தான். மைனர் ரூல்ஸ் மட்டும்.
6: ஓகே, போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ஒரு வாட்டி வார்ன் பண்ணி விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
10: அது ஒவ்வொரு சுச்சுவேஷன் பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இது வந்து சுத்தமாக ஒபே பண்ணாமல் அங்கே எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ரூல்ஸ் மீறிட்டு தான் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் போலீஸ் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ ஏதாச்சும் ட்ரூவாக ஏதாச்சும் ஹரியில் இருக்கும் போது ஃபஸ்ட் டைம் மீறு டிராஃபிக் ரூல்ஸ் மீறதுனா வார்னிங் ஆட வரும்.
6: அடியாரில் டிராஃபிக் எல்லாம் எப்படி இருக்கு?
10: ஆமாம், அடையாறில் டிராஃபிக் பிரச்சனை அவ்வளோலாம் கிடையாது. நுங்கம்பாக்கம் ஏரியா மாதிரிலாம் கிடையாது. அடையார் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஏரியா தான்.
6: ஸோ
10: டிராஃபிக் போலீஸ் கூட நிறைய பேர் நிற்கிறாங்க, ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் நிற்கிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது.
6: ஸோ உங்கள் ஏரியாவில் சூப்பராக இருக்கு.
10: மற்ற ஏரியா பற்றி தெரியாது. நான் வர ஏரியா நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம்ல டிராஃபிக் ஒன்றும் அவ்வளோவா நான் மேனேஜ் பண்ணுற மாதிரி தெரியல.
6: டிரைவிங் கிளாஸ் வந்து 15 நாள் தான் கற்றுக்குறாங்க. 15 நாள் கற்றுக்கிட்டாலே வந்து லைசன்ஸ் கொடுத்துடுறாங்க. 15 நாள் போதுமா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்படுது அப்படின்ட்டு?
7: அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் 15 நாள் போதும். அவங்க ஏன்னா ஓட்டி தான் கட்ட போகிறாங்க. இப்போ வந்து நம்ம ஆர்டிஓ கிட்ட போனோம்னா அவங்களுக்கு வந்து டிரைவிங் தெரியும் தெரியாதுன்றது அவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடாரு. அதனால போதும். ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே வண்டி ஓட்டினவங்க லைசன்ஸ் எடுக்கணுன்றதுக்காக 15 டேஸ் போதும்.
6: ஆனா தெரியாதவங்களுக்கு கூட லைசன்ஸ் கொடுத்துடுறாங்களே, இது என்ன கதை?
7: அது நீங்க ஆர்டிஓல தான் கேட்கணும்.
6: நம்ம நாட்டுல வந்து நம்ம சட்டத்துல நிறைய டிராபிக் ரூல்ஸ் இருக்கு, அதுவே போதும் அப்படின்றீங்களா? இல்ல இன்னும் டிராபிக் ரூல்ஸ் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றீங்களா?
7: இன்னும் ஆட் பண்ணலாம். இப்ப ட்ரிங்க் அண்ட் டிரைவ், செல்போன் அவாய்ட் எல்லாம் போடுறாங்க. போடுறது வந்து பாதி பேர் தான் ஓபே பண்றாங்க, மீதி பேர் ஓபே பண்ண மாட்டேன்றாங்களே. இப்ப இருக்கிறதே போதும். அதே வந்து நல்ல ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும்.
6: இப்ப வந்து இங்க இருக்கீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரத்துல வந்து அந்த லொகேஷனுக்கு போய் சேருவீங்க?
7: இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எங்க இருந்து கண்ட்ரோல் ரூமோ இல்ல வேற ஏதாவது ஆபீசர்ஸ்க்கோ மெசேஜ் பண்ணலாம்.
11: இந்த மாதிரி இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி போச்சா தகவல் சொல்கிறாங்க, இல்லை பப்ளிக் நீங்கள் பப்ளிக் நீங்களே வந்து சொன்னால் கூட இந்த மாதிரி இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி போச்சு உடனே வந்து ஸ்பாட்டுக்கு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம், தகவல் சொல்லலாம். உடனே இவர் நேரடியாக பக்கத்தில் இருந்த டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அவர் போய் பார்க்குற மாதிரி இருந்தால் உடனே போயிடலாம், இல்லை ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் அங்கே ஆக்சிடென்ட் ஆகிடும் டூ வீலரில் ஒருத்தர் ஒருவர் அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா சார் இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் சார் ஒரு சரி பாயிண்ட் பீஸ் இருக்காரு அப்படின்றது அவர்கிட்ட சொல்கிறாருன்னா அதை நம்ம போக முடியாது, ஏன்னா இந்த இடத்த விட்டு நம்ம போக முடியாது, ஏன்னா இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா.
12: லாஸ்ட் க்வெஸ்சன், டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, பசங்களை மட்டும் லைசன்ஸ் இல்லை டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு பிடிச்சிட்டு பொண்ணுங்களை விட்டுடுறாங்க, இது நல்ல விஷயம் தானா? பொண்ணுங்களையும் பிடிக்கணும் அப்படின்றீங்களா?
11: கண்டிப்பாக பிடிக்கும், சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே, யாருக்கும் வேற வேற கிடையாது.
12: சார் இப்போ வந்து 15 டேஸ்லயே வந்து கார் டிரைவிங் எல்லாமே கத்துக்கிறாங்க, கத்துக்கிட்டு உடனே லைசன்ஸ் வாங்கிடுறாங்க, 15 டேஸ் போதும் அப்படின்றீங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கத்துக்கலாமா?
13: அவங்களுக்கு ஓட்டக்கூடிய தைரியம் வந்துச்சுன்னா ஓட்டலாம், பட் தெளிவு இல்லாம ஓட்டுறது அவங்களுக்கு நல்லது இல்ல. 15 நாள் வந்து 15 நாள் கத்துக்க முடியாது, புதுசா டிரைவிங் கத்துக்கிறவங்க 15 நாள் கத்துக்க முடியாது, வண்டியை பத்தி பேசிக் தான் தெரிஞ்சுக்க முடியும். வண்டியை ஓட்டி கத்துக்கணும்னா அவங்க வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆகும், பட் அந்த தைரியம் அவங்க வந்து இந்த ரோட்ல ஓட்ட முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் ஓட்டலாம், இல்லைன்னா தைரியம் ஓட்ட முடியாது.
12: ஓகே,
13: 15 டேஸ் வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸுக்குரிய பீரியடே கிடையாது.
12: சார் இப்போ வந்து நம்ம சட்டப்படி டிராஃபிக் ரூல்ஸ் வந்து நிறைய இருக்கு, இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸை வந்து நம்ம இன்னும் பண்ணலாம் அப்படின்றீங்களா இல்லை இருக்கிற வரைக்கும் இது போதும் அப்படின்றீங்களா?
13: இங்கே படிப்பறிவு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல, பட் இன்னும் மக்கள் விழிப்புணர்வாக இருந்தால் போதும், ஃபைன் போட்டால் மட்டும் போதாது, அவங்கள திருத்திட முடியாது, அவங்களுக்கா அந்த விழிப்புணர்வோட இருந்தால் நல்லா இருக்கும்.
12: நிறைய மக்கள் சொல்றாங்க டிராபிக் போலீஸ் கரெக்டா வந்து பசங்களை மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி லைசன்ஸ் கேக்குறாங்க டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்க,
14: The public agrees that they have broken rules at some point or the other. They are strongly against the concept of bribery. They believe that the police have to remain responsible in doing their duty because this is what will help in making a better traffic scenario in our country. Each one thinks that the traffic scenario in their respective residential area is regulated better than the other. So therefore, we can't say which area is more traffic free than the other. The traffic police officer's point of view in general is that 15 days is not at all enough for learning driving. A minimum of 30 days at least is required. They feel that the traffic rules framed are sufficient, as even with the traffic rules which are so minimum, people don't follow them. They get to the emergency locations as soon as they get the information, that is in a maximum of 3 to 5 minutes if in case there is no traffic jam. They feel that it is necessary to be lenient towards women, mainly because the public may think of it as eve-teasing. Being a regular traveler using a two-wheeler, I was surprised to know that I am unaware of a lot of traffic rules which are very significant. To state a few, on hills where the width of the road is not sufficient for vehicles to pass each other safely, the vehicle going downhill has to stop to the side of the road and allow the vehicles going uphill to pass. Drivers younger than 18 are prohibited from using a mobile telephone while driving except in the case of an emergency or when talking to a parent or spouse. Motorists are required to use their headlights from sunset to sunrise, and when light conditions restrict visibility to 400 feet or less, motorists with a blood alcohol concentration at or greater than 0.08% are charged with driving while impaired.
4: We've had amateurs like us discussing on the most controversial topic, traffic. Now let's have few guests and the experts voicing their opinions on traffic and the current scenario. The panel discussion will be conducted by Rose. Over to you again, Rose.
6: Hello Chennai, this is Unga RJ Rose Merlin பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு நிகழ்ச்சியில் டிராஃபிக் மற்றும் டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டாலும் டிராஃபிக் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. எஸ்பெஷலி நம்ம சென்னையில் சொல்லவே வேணாம். ஸோ இந்த டிராஃபிக்கை எப்படி

0: ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இதை பற்றி டீட்டெயிலாக பேச ஃபியூ கெஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. லெட் மீ இன்ட்ரடியூஸ் தெம். ஃபர்ஸ்ட் கெஸ்ட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி சொல்கிறதுக்காகவும், அதை நம்ம மக்கள் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பேச 1000 லைட்ஸில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் மனோஜ்குமார் வந்திருக்காங்க. ஹலோ சார்.
1: ஹாய்.
0: காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் ஈவினிங்கில் வீட்டுக்கு போகும்போது மட்டும்தான் நம்ம டிராஃபிக்கை பார்க்குறோம். ஆனால் நாள் முழுவதும் பயணத்தையே தன்னுடைய வேலையாக கொண்ட கார் டிரைவர் மிஸ்டர் சந்திரன் இங்கே வந்திருக்காங்க. ஹலோ சார்.
2: ஹலோ.
0: அண்ட் இவங்களோட சேர்ந்து 2 லிசனர்ஸ் இங்கே வந்திருக்காங்க, மிஸ் மகா அண்ட் தமிழரசன். ஹலோ மகா அண்ட் ஹலோ தமிழ்.
2: ஹாய்.
3: ஹாய்.
0: லாஸ்ட் 10 இயர்ஸாக நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இது எதனால நினைக்கிறீங்க?
3: ஓகே, 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வாகனங்கள் கிடையாது, ஆனால் இப்போ வாகனங்கள் அதிகமாயிடுச்சு.
0: கண்டிப்பா.
3: அது மட்டும் இல்லாமல் 10 இயர்ஸ் முன்னாடி இந்த ஃபாஸ்ட் லைஃப் கிடையாது, இப்போ ஃபாஸ்ட் லைஃப் நிறைய ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் டிராஃபிக் அதிகமாகுதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: ஓகே.
3: முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரோட்ல ஒரு 10 கார் போனா பெரிய விஷயம், இப்போ ஒரு 100 கார் போகுது. 10 கார் போக வேண்டிய இடத்துல 10 கார் போற இடத்துல 100 கார் போச்சுன்னா டிராபிக் அதிகமாக தானே இருக்கும்.
0: கண்டிப்பா.
3: சரியா? ஸோ மக்கள் இப்போ வந்து வேகமான வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் டிராபிக் அதிகமாக நான் நினைக்கிறேன்.
0: ஸோ வெஹிக்கல் வந்து அதிகமாயிடுச்சு, இதனால தான் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு.
3: ஆமா, டே டு டே லைஃப்ல காம்படிஷன் அதிகமாக எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிறாங்க. அந்த காலத்து நடந்து போனா போதும், இப்ப நடந்து போனா முடியவே முடியாது. ஸோ அதனால எல்லாம் வெஹிக்கலுக்கு மாற மாற மாற டிராபிக்கும் அதிகமாகுது.
0: ஃபைன் மகா. சந்திரன் சார், நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி?
4: அதான் மேடம், முன்ன விட அதிகம் வண்டி இப்ப பெருத்து போச்சு. முன்னெல்லாம் வண்டி கம்மியா இருந்தது, அப்பால ஆக்சிடென்ட் எங்கேயுமே ஆகல, எங்கேயோ ஒன்னும் ஆகும். இப்ப பகுதி பகுதியில் ஆக்சிடென்ட் ஆகுது, கிட்ட கிட்ட வர்றதை விட்டு என்ன ஆகுது, வண்டி ஒன்றும் அடி ஆகுது, ஆளுங்களும் அடி வாங்குறாங்க.
0: ஓகே. ஸோ மகா சொன்னதை தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. மிஸ்டர் தமிழரசன், நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் ரேஸ் ஓடுறாங்க, டிராஃபிக்ல ரேஸ் ஓட்டுறது,
0: டிராஃபிக்ல ரேஸ் ஓட்டுறாங்க.
1: ஆமா, டிராஃபிக்ல ரேஸ் ஓட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவங்க, அதாவது நார்மலா ஓட்டுறவங்க இருக்காங்கல்ல, இவங்க ஓட்டும் போது இந்த பெண்டு போடுறது, அதனால வந்து அந்த ஓட்ட தெரியாம இருக்காங்க. அதாவது நார்மலா
0: ஓட்டுறாங்க
1: பண்ணப்போ இந்த கேர்ள்ஸ், அந்த வயசானவங்க, அவங்க எல்லாம் கீழே விழுந்துடுறாங்க. அது இல்லாம இப்போ இந்த இப்போ என்ன பண்றாங்க, இந்த ரேஸ் ஓட்டும் போது அவங்களுக்குள்ள மோட்டிவேஷன் வந்துருது, நான் வின் பண்றேன், நீ வின் பண்றா, இல்ல அவன் வின் பண்றப்போ அவங்களுக்கு மோட்டிவேஷன் வருது. அப்ப என்ன பண்றான், போறவன அப்படி தள்ளி விட்டுறான், அவனுக்கு வர அவனை பிடிச்சி கீழே தள்ளுறது, இல்ல அவனை ஆட்டி விடுறது, கொண்டே போய் அந்த எஜ்ல வச்சு தள்ளுறது, அது மாதிரி. அப்புறம் வந்து எங்க இப்போ இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே பொறுமை கிடையாது, அவங்க சிக்னல் சிக்னல் ரெட்டு போட்டிருந்தாலும் போறானுங்க, எதையுமே ஃபாலோ பண்றது கிடையாது. அது இல்லாம இந்த போலீஸ்காரங்க இப்ப வந்து பிடிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அப்படியே இப்படி போறது, அப்படியே அவங்க ஸ்ட்ரீட் நடுவில் இருந்தாங்கன்னா அப்படியே அவங்க சந்துக்குள்ள பூந்து போயிடுறது, இப்போ அந்த மாதிரி நடக்குது.
0: ஸோ டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படியே ஸ்டைலாக போகிறான், அப்படி போகிறான் அப்படின்றதுனால விழுந்துடுறாங்க, பக்கத்தில் இருக்கவங்களையும் வந்து நாசம் பண்ணிடுறாங்க.
1: அது போகிறப்போ அவங்க இப்படி இவங்க நேராக போகிறது
0: கிடையாது. யா யா, அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட். கீழே விழுந்துறாங்க. யா, ஓகே. சார், ஃபைனலாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன?
5: மகான் சந்திரன் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் இருந்த நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டின்னு பார்க்கும்போது அங்கே எப்படி ஆக்சிடென்ட் ப்ராபர்ட்டி இருக்கும்போது இங்கே ப்ராபர்ட்டி அதிகமாக இருக்குது, ஆக்சிடென்ட் ஆன் ப்ராபர்ட்டி அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ரொம்ப அதிகம். அதே தவிர பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இருக்க மெயின் இஷ்யூஸ் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சிடென்ட்டுக்கு. அது மாதிரி எலிஜிபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதில்ல, ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் லைசன்ஸ் இல்லாதன்ட்டு வந்து பெரியவங்க வந்து வண்டி கொடுத்துறது இன்னும் வெளியே அதிகமாக நடக்குது. ஸோ யாராவது இப்போ ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கிறது இல்லை முக்காவசி ஆக்சிடென்ட் கேசஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸ் இந்த மாதிரி சந்திரன் மாதிரி ஆளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக என்ன பண்ணுறது, சம்பாதிக்கணும், வீட்டுக்கு உழைச்சி கொடுக்கணும் நிறைய அப்படின்றதுல வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் வண்டி ஓட்டுறாங்க. கொஞ்சமாக இது தூக்கம் ரொம்ப தூங்கிட்டு வண்டி ஓட்டுங்க சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. ரொம்ப ரெஸ்ட்டே இல்லாமல் வண்டி ஓட்டுறதால அவங்க வந்து ரொம்ப கண் முழிச்சு நைட் ஃபுல்லாக இருப்பாங்க. திரும்பி மார்னிங் அப்படியே தொடர்ந்து ஷிஃப்ட்லாம் ஓட்டுறதால பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டேலாம் ஓட்டுற நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இந்த சைன் போர்ட்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து ஓட்டினா பிரச்சனை இருக்காது, சைன் போர்டெலாம் இருக்கும் அதை கவனிக்க மாட்டாங்க சார். கரெக்டாக சைன் போர்டெலாம் பார்த்து ஓகே என்னென்ன இது சைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மதிச்சு டிராஃபிக் ரூல்ஸை மதிச்சு வண்டி ஓட்டினானா ஆக்சிடென்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த சைன் போர்ட்ஸ் யாரும் கவனிக்கிறது இல்லை. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ், இன்றைக்கி இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்ட் எல்லாம் சொன்ன மாதிரி பேஷன்ஸ் இப்போ வந்து ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து போகிறதில்லை யாருமே. ஸோ இங்கே சென்டர் மீடியம் தாண்டி ரைட்டில் வந்து ஓவர் டேக் பண்ணி, ஸோ ஆப்போசிட் வர வண்டியை வந்து விடாமல் ரெண்டு பேரும் நடுவில் மாற்றி ஜாம் பண்ணி ஸோ ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக ப்ராப்பராக ரூல்ஸை மெயின்டைன் பண்ணினா ஆக்சிடென்ட் குறையும். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா ரைஸ் ஆகிட்டு இருக்கேன். மக்கள் வந்து டியூ டு த ஃபாஸ்ட் வந்து எதுவுமே கன்சிடர் பண்ணுறது. இப்போ நம்ம இங்கே கேட்க நம்ம பேசுகிறத கேட்டுருக்க எத்தனை பேர் வந்து ஓவர் டேக் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் நடந்துருக்கு. ஸோ தே ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். கொஞ்சமாக சென்சிபிளாக வண்டி ஓட்டும் பரவாயில்ல, நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி கிளம்பிட்டோம் எல்லாம் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் மூமெண்ட்டில் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு கரெக்டான டைமில் போயிடணும்னு சார் தப்பு இல்லையா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி வந்து இட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி. இப்போ டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி நம்ம வந்து ரோடு சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்லுங்க, ஏன்னா பிகாஸ் எவ்ரி திங் இஸ் டெவலப்பிங். ஸோ ஒன்ஸ் டெவலப் ஆகிட்ட அப்புறமா வந்து ஸோ இன்னும் சொன்ன டைமில் நம்ம ஒரு ரீச் ஆகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இன்றைக்கி நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கேன். அதனால் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு 5 to 10 minutes முன்னாடி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டா கரெக்டான டைம் போய் சேரலாம். சர்ச் பண்ண வேண்டாம். ஸோ ஆக்சிடென்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் கூட.
0: ஸோ வெஹிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதே ஒரு ரீசன், அண்ட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் இது இன்னொரு ரீசன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறப்ப மக்களுக்கு ஆர்டிஓ வந்து ரிட்டன் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க, அது நெசசரி நினைக்கிறீங்களா? தேவையாது. மகா சொல்லுங்க. மகா,
3: நான் எழுதும்போது எனக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கலை, கம்ப்யூட்டரைஸ்ட் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணதை பொறுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும், பாஸ் ஆ ஃபெயிலானுட்டு. அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றின க்வெஷ்சன்ஸ் தான் இருந்தது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன், ஏன்னா நமக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப தெரியணும். ரோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ரோடுக்கு போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, உங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எக்ஸாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: சந்திரன் சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் காலத்தில் நீங்கள் லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க, நீங்கள் வந்து இப்போ ஒரு டிரைவராக இருக்கீங்க, பட் லைசன்ஸ் வந்து முன்னாடியே நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும், ஏஜ் வயசு என்ன இருக்கும்
4: இப்போ? அப்போ நான் லைசன்ஸ் எடுக்கும்போது 35 வயசு.
0: இப்போ என்ன வயசு உங்களுக்கு?
4: தனக்கு பார்த்தீங்களா 35 வயசு. பண்ணா
0: ஸோ நீங்கள் அந்த காலத்திலே வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க, அப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறது அந்த மாதிரி ஏதாவது இருந்தது? ஓகே. ஸோ இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த மாதிரி எழுதுற எக்ஸாம் ஆமாம் கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து அவசியம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?
4: இல்லை, அவசியம் இல்லை, எனக்கு தெரிஞ்சது அவசியமே இல்லை.
0: ஆமாம், 30 நாள் நல்லா ட்ரெயின் பண்ணி கற்றுக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? யா, ஓகே. தமிழரசன், நீங்கள் சொல்லுங்கள், ஆர்டிஓவில் வந்து இந்த மாதிரி ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, இது அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
1: ஆ, அவசியம் தான், ஐ திங்க் அது அவசியம் தான் நினைக்கிறேன்.
0: அவசியம்னு நினைக்கிறீங்க? யா, கிரேட்.
1: ஏன்னா ஆமாம், அவசியம் தான் நினைக்கிறேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 10th or 12th பாஸ் பண்ணியிருந்தால் தான் லைசன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதுக்காக. ஏன்னா சிலர் வந்து 800, சிலர் வந்து சும்மா ஏமாத்துவாங்கல்ல. ஸோ அதனால அந்த எக்ஸாம் அவசியம் தான் நினைக்கிறேன்.
0: ஐ திங்க் அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர். சார், நீங்கள் சொல்லுங்கள், ஆர்டிஓவில் இந்த மாதிரி வந்து ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ அது அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
5: ஆமாம், ஆர்டிஓ இப்போ லைசன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக 8 போடாமல் லைசன்ஸ் தர மாட்டாங்கல்ல. ஸோ அது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி ரிட்டன் எக்ஸாம்.
0: பட் 8 போடாமலும் வந்து நிறைய பேர் லைசன்ஸ் வாங்கிடுறாங்க, அது எப்படி சார்?
5: 8 போடாமல் லைசன்ஸ் வரவங்க இன்றைக்கி நிறைய 7.5 சந்திக்கிறாங்களே.
0: Yes, of course.
5: ஓ, ப்ராப்பராக 8 போட்டு லைசன்ஸ் வாங்கினா ப்ராப்பர் லைசன்ஸு. பார்த்தீங்கன்னா அந்த கா அப்போ வந்து ரிட்டன் எக்ஸாம் இருந்தது, இப்போ வந்து ரிட்டன் பதிலாக ஆன்லைன், அவங்க மகாசன் மாதிரி இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ன்றதான் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. அதை தவிர கண்டிப்பாக அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் யாருக்கும் கரெக்டாக லைசன்ஸ் கொடுக்குறதுல. சப்போஸ் அவங்க எல்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா இன்னொரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க அந்த டேட்டில் வர சொல்கிறாங்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக், அது தவிர அவேர்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து சென்னை சிட்டி டிராஃபிக் போலீஸ் வி ஆர் கண்டக்டிங் லாட் ஆஃப் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ், அப்புறம் ஈவன் கார்பரேட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாத்தையும் வந்து வி ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ். அதில் வந்து வி ஆர் கிவிங் ஆல் த கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் டு பப்ளிக் அபவுட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்.
0: ஸோ நீங்கள் படித்த ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜஸ்லேயும் சரி இது வரைக்கும் டிராஃபிக்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் டீச்சர்ஸ் வந்து சொல்லி தந்திருக்காங்களா?
3: நான் ஸ்கூல் படிக்கும்போது சாலை விதிகள்னு ஒரு போயமே எங்களுக்கு உண்டு தமிழில். ஸோ அதை போயம் வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, லெசனே எங்களுக்கு உண்டு. அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் வச்சு மாரல் சயின்ஸ் கிளாஸஸில் ஸ்டோரிஸ் மூலமாக டிராஃபிக் எவ்வளோ, டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ முக்கியம், ரோட்டில் சின்ன குழந்தைங்களாம் எப்படி நடந்து போகணும், எப்படி கிராஸ் பண்ணணும், எந்த லைட் போட்டால் நீங்கள் கிராஸ் பண்ணலாம், எந்த லைட்டுக்கு வந்து நீங்கள் நிற்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு சின்ன வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தெம். ஸோ அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு ஞாபகம் வச்சு தான் எனக்கு வந்து வண்டி ஓட்டும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும்
0: வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா?
3: சொல்லி கொடுக்குறத அவசியம் எல்லாமே சொல்லி கொடுத்தா தானே வரும், குழந்தைலன்னு சொல்லி கொடுத்தா தான் வரும், 50 வயசு சொல்லி கொடுத்தா வராது இல்லையா? ஸோ ஸ்கூல்லேருந்தே ஒரு லெசனாகவே வச்சு இதை சொல்லி கொடுத்தா எனக்கு ஈஸியாக இருக்கும், சாங்ஸாக லெசனாக வச்சு சொல்லி கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கதை சொன்னால் எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஸோ கதை மூலமாக இதை சொல்லி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு.
0: ஓகே மகா, கிரேட். சந்திரன் சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு டிராபிக் ரூல்ஸ் பத்தி ஏதாவது சொல்லி தரலாம்?
4: டிராபிக்லாம் அப்ப அவ்வளவு கிடையாதுமா.
0: ஓகே. இல்லை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி இப்படி இருக்கணும், குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்டக்கூடாது, அப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி தந்திருக்காங்களா?
4: இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றும் சொல்லி
0: சொல்லி கொடுக்கல.
4: அதெல்லாம் காம்படிஷன் ஸ்கூலில் நாங்கள் கொஞ்சம்.
0: சரி, இப்ப படிக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா?
4: அது நல்லா இருக்கும். இப்ப சொல்லி படிக்கிற பசங்க
0: அதை சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? ஓகே, தமிழரசு நீங்க சொல்லுங்க, நீங்க படிச்ச ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து இதை லேர்ன் பண்ணிருக்கீங்களா? உங்க டீச்சர் சொல்லி தந்திருக்காங்களா?
1: நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க.
0: ஓகே,
1: அப்பதான் எனக்கு தெரியும் அந்த ரெட்னா நிக்கணும், எல்லோனா டயர் ரெடியா இருக்கணும், அப்புறம் கிரீன்னா போகணும், அந்த இதெல்லாம் அப்பதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் போட்டிருப்பாங்க, அது அப்போ அந்த அதுக்கு முன்னாடிதான் நம்ம அதுக்கு பின்னாடிதான் நம்ம இருக்கணும், சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து மூவ் ஆகணும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ சிலர் வந்து சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் அந்த வாக் பண்றது மனுஷ, அதாவது சிக்னல்ல பாத்தீங்கன்னா அந்த கிரீன் சிக்னல் எல்லோ சிக்னல் நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு இருக்கும்.
0: ஓகே, ஃபைனலாக எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க அப்படி தானே? ஓகே, சொல்லி தந்தாங்க, சரி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக இதை உங்ககிட்டயே கேட்கணும், நீங்கள் படித்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்தது இந்த மாதிரியெல்லாம் சொல்லி தந்திருக்காங்களா? அண்ட் இது அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
5: நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் ஸ்கூலுக்கு சரியாக போக மாட்டீங்க போல இருக்கேன். எல்லா ஸ்கூல்லையுமே வந்து கற்றுக்கிற ஸ்கூலே கிடையாது. ஈவன் சின்ன ஸ்கூல்ல இருந்து எல்லா ஸ்கூல்லுமே வந்து பிரைமரிலிருந்து ப்ரீ பண்ணி எல்லாருக்கும் பசங்களுக்கும் வந்து, ஏன்னா இந்த இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பேசிக் திங், நம்ம ரோட்டில் நடந்து ரோடை கிராஸ் பண்ணாமல் இங்கே இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ ட்ராவல் இஸ் அ பேசிக் நெசசிட்டி ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங், ரைட்டுங்களா? ஸோ எல்லா ஸ்கூல்லையுமே எல்லாருக்கும் இதை பற்றி பேசிக் எல்லாம் கற்றுத்தராங்க. ஆனால் இது மாதிரி ஸ்கூலில் நீங்கள் சொல்லும் போது பசங்களுக்கு வந்து எல்லாம் பாடமாக கற்றுக் கொடுக்கும்போது எல்லாம் எழுதிட்டு மார்க் வாங்கணுமா யோசிக்கிறாங்க தவிர அதை ஃபாலோ பண்ணுற யோசிக்கல செகண்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயமே வந்து இட் இஸ் ஃபார் அப்ளிகபிள் ஃபார் லைஃப். அதனால வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்காக தான் படிக்கிறோன்றதை நிறைய பேர் மறந்துட்டு வெறும் மார்க்காக மட்டும் படிக்கிறாங்க. அதை படிக்கிறத கரெக்டாக லைஃப்பில் அப்ளை பண்ணால் எவ்ரி திங் வில் பி ஃபைன்.
0: நார்மலாகவே நிறைய மக்கள் சொல்கிறாங்க டிராஃபிக் போலீஸ், அதாவது பெண்கள் கிட்ட லைசன்ஸ் இல்லைனாலும் அவங்கள விட்டுடுறாங்க, பசங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்கள 1000 கேள்வி கேட்டு நிற்க வச்சிருக்காங்க. அது உண்மையா? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க?
3: இல்லை, அது உண்மைன்னு நான் நினைக்கல. ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது சைதாப்பேட் சைடில். ஒரு ஆட்டோ வந்து அவர் ரைட் டர்ன் எடுக்கணுங்கிறதுக்காக என்னோட காரை கட் பண்ணி அவர் போனார். சரி, கார் எனக்கு அடி வாங்கிடக்கூடாதுன்னு பக்கத்தில் கேப் இருந்துச்சு, அவன் நவுந்து வந்தேன். நவுந்து வந்த போது ரெட் சிக்னல் ஆயிடுச்சு எனக்கு, நான் மிடில் ஆஃப் த ரோட்ல
0: நிற்கிறேன்.
3: அப்படி ஒரு சுச்சுவேஷன்.
0: ஓகே,
3: சரி பண்ண தப்பு பண்ணிட்டோம், எப்படி இருந்தால் நெக்ஸ்ட் சைடில் காப் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க பிடிப்பாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், அந்த இடத்துல காப் இல்லை. ஆக்சுவலி நான் போனேன், வண்டி காப் ஓனம் கட்டினாரு, அவர் சொன்னாரு ஆட்டோக்காரன் தூரத்துல இருந்து அவர் பாத்துருக்காரு, ஆட்டோக்காரன் பண்ணின தப்பு தாமா, நீ பயப்படாத, நீ பயப்படாம ஓட்டு. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும் சார், நான் தப்பு பண்ணல சார், நான் இங்கேருந்து நான் அதை பார்த்தேன், தைரியமா வண்டி ஓட்டு, பெண்கள்லாம் நல்லா வண்டி ஓட்டணும். ஏன்னா எல்லா பெண்களும் என்ன நினைக்க, அதாவது பெண்களை பத்தின என்ன ஐடியா இருக்குன்னா ஜென்ரலா ஸ்பீடா போவாங்க, சடனா பிரேக் அடிச்சிருவாங்க, சரியா வண்டி ஓட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி நீ இருக்க கூடாது. Yeah, he is really a great person. Nalla experienced traffic cop and thank to him. Na ummele bayandirtha pona. Of course thappa em enadhu illa. Ena enakku vandu punishment la punch padravangala card la enakku or bayam. Yen thappu kedaiyadhu. So rendane auto karan mel dhaan thappu. It's okay, avar poitaara, neenga bayapadama ootunga, no problem. All the best nu sonnaaru. He is such a nice cop. Ummele enakku traffic police pathi or bayam dhaan irundhathu. Achcho license vaangirvaangala. Ena appadi dhaan velila kaatha project panna padrathu appadi dhaan namakkella. ஸோ நான் போனேன், அன்னிலேருந்து என்னோட எண்ணம் மாறுச்சு. ஒரு 3 weeks முன்னாடி நடந்தது, அன்னிலேருந்து எண்ணம் மாறுச்சு. ஸோ தே ஆர் ரியலி ஃப்ரெண்ட்லி.
0: ஓகே ஓகே மகா. சந்திரன் சார், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து பெண்கள் கிட்ட லைசன்ஸ் இல்லைனாலும் விட்டுடுறாங்க, ஆனால் ஆண்கள் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தாலும் அவங்கள தான் நிற்க வச்சு 1000 கேள்வி எல்லாம் கேட்டுட்ருக்காங்க, இது உண்மையா? உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா?
4: எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி நடக்கவே இல்லை.
0: ஆ, வருத்தமாக சொல்கிறீங்களா இல்லை ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறீங்களா?
4: சந்தோஷமாக தான் சொல்கிறேன்.
0: தமிழரசு நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.
1: நான் எப்படி சொல்றது,
0: பயங்கர கடுப்பா சொல்றீங்க? யா ஓகே,
1: இல்ல ஏன்னா நான் பார்த்தேன், என் கண்முன்னே நடந்தது இது. நாங்க பசங்க ரெண்டு பேர் தான் போவோம், ஆனா வந்து எங்களை விட்டுறாங்க பொண்ணுங்களா ட்ரிபிள்ஸ். ஏன் இந்த இங்க வெளியில
3: கேம்பஸ்,
1: ஆமா இந்த கேம்பஸ் நிறைய நான் வெளில பாத்துருக்கேன், பொண்ணுங்களா ட்ரிபிள்ஸ் போவாங்க ஆனா அவங்க விட்டுறாங்க. ஆனா வந்து நாங்கெல்லாம் அதாவது நார்மலா போனாலே பிடிச்சாடாங்க எங்களை, அப்படி வளைச்சு வந்து லட்டில அடி வாங்குவாங்க, அடி வாங்குவோம் அடி வாங்கி எங்களை பிடிப்பாங்க. அதே பொண்ணுங்கன்னா அது விட்டுறாங்க. அதுவும் இல்லாம இப்ப வந்து நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்கெல்லாம் போறோம் அப்படின்னா விட்டுருவாங்க, அதாவது பசங்கெல்லாம் போனா பிடிச்சிருவாங்க. அதே பின்னாடி ஒரு ஒரு பொண்ணோ ஏதோ இருந்தா விட்டுருவாங்க. நான் இதே நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அதாவது எங்ககிட்ட எல்லாமே இருந்தது, பக்கம் எல்லாமே லைசன்ஸ்லேருந்து ஆஸ்பத்திரிலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே பக்கம் நான் கரெக்டாக தான் வச்சுருவேன். ஆனால் எங்களை வளைச்சி பிடிச்சி எங்களை 1 hour பிடிச்சி நிற்க வச்சு யார் வண்டி என்ன இதுன்னு கொஸ்டின் கேட்டாங்க. இதே இன்னொருத்தவங்க அவர் பார்த்தா அவர் குடிச்சிட்டு அவர் குடிச்சிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் வண்டியில் வந்து பின்னாடி ஒரு பிள்ளை இருந்தோடனே விட்டாங்க. அதான் இந்த மாதிரி இப்போ பொண்ணுங்க பின்னாடி இருந்தால் விடுறது. ஏன் எனக்கே நடந்திருக்கு, நிறைய பேர் ரோட்டில் பிடிச்சிட்டு வந்தாங்க, நானும் போகும்போது விட்டாங்க.
3: சோ நிறைய வாட்டி மாட்டிருக்கீங்க போல, ரொம்ப நொந்து பேசுறீங்க. ஆமா
1: அடி வாங்கிருக்கேன்.
3: ஓ ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார். பட் எல்லா டிராபிக் போலீஸுமே இந்த மாதிரி கிடையாது இல்லையா, யாராவது ஒருத்தர் தான் இந்த மாதிரி இருக்காங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க சார்?
5: டிராபிக் ஆக்சுவலா வந்து பயஸ் சார், சட்டம் வந்து எனக்கு பயஸ் சார், எல்லாருக்கும் ஈக்குவலா தான் இருக்கு, சமமா தான் இருக்கு. இப்போ வந்து நைட் டைம் உங்க சொல்ற மாதிரி இந்த தம்பி போனாரு மாட்டினாரு அப்படின்ற போது, ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய டூவீலர், இப்போ அவர் டூவீலர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தது காணாம போச்சு ஒரு 1 year முன்னாடி வேலை செய்யலன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு டூவீலர் பிடிச்சா என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக விசாரிச்சு அதை விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு லேடிஸ் வந்து போறாங்க வந்து அவங்களோட சேஃப்டிக்காக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபிள்ஸ் போறாங்கன்னா ஒரு லேடியை வந்து இன்னொருத்தர் இறக்கி விட்டு போனாங்க. பாய்ஸ்லாம் போனாங்கன்னா ஒருத்தர் இறங்கி ஒருத்தர் இறங்கு மீது ரெண்டு பேர் போங்கன்னு சொல்லிடுவோம். ஸோ இவர் நீ ஏதாவது ஆட்டோ பிடிச்சி பஸ் பிடிச்சி போகணும்னு சொல்லுவோம். பட் இன்னைக்கு வந்து ஒரு லேடிஸ் போறாங்க ஒரு அர்ஜென்ட் போறாங்கன்ற போது அவங்கள இறக்கி விட்டு போகும்போது இந்த மாதிரி நம்ம தமிழ் மாதிரி பசங்க வந்து லிஃப்ட் வேணுமா நான் இவங்க போயிட்டு பிள்ளைங்க நம்ம வந்து அவங்க இறக்கி விட முடியல. ஸோ அதனால சரி பரவாயில்ல அவங்க போட்டு அவங்களும் சின்ன எக்ஸம்ஷன்ஸ் அவ்வளோதான். எக்ஸம்ஷன்ன்றது அவங்களுக்கு ஜஸ்ட் ஏமா இவ்வளோ போவாதீங்க நம்ம சொல்லி தான் போகும் தவிர அந்த இடத்துல அவங்க பனிஷ் பண்ண முடியாது. பட் பாய்ஸ் வந்து இறக்கி விட்டு போகலாம். நான் கரெக்டாக வந்து இல்லைம்மா நீங்கள் இறங்கி தான் போகணும்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அன்னைக்கு என்ன சார் போலீஸ் நீங்களே வந்து சேஃப்டி இல்லாமல் கேட்க மாட்டீங்களா?
3: ஓகே சார், நைட் டைமாக இருக்கும் போது இப்படி பண்ணுறது தப்பு கிடையாது. பட் மார்னிங் டைம்லேயே வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் பொண்ணுகளை விட்டுடுறது இந்த மாதிரி நார்மலா வந்து பையன் பொண்ணு ரெண்டுமே பண்ற தப்பு செல்போன் யூஸ் பண்றது. அதுலயும் கொடுமை என்னன்னா முன்னையாவது வந்து கீபேட் இருக்கும் டச் ஸ்கிரீன், டச் ஸ்கிரீன்ல ஆப்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா. அது மட்டும் இல்லாம பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் ரெண்டுமே டூ வீலர் போனா சைட் அடிக்கிறாங்க, இது இன்னும் தப்பு. சைட் அடிக்கிறதா தான் தப்பு இல்ல, ஓரமா நின்னு சைட் அடிச்சுட்டு போங்க, நீங்க அடிக்கிறதுனால மத்தவனுக்கு கஷ்டம்.
6: நேத்து போல மகா உங்களுக்கு,
3: ஆமா நேத்து நான் வண்டியில போயிட்டு இருக்கும் போது பையன் அவங்க ஓடி வந்து நம்மள திட்டுவாங்க.
6: எஸ், நீங்க சொல்றது வந்து 100% உண்மை. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, எவ்ரி 20 minutes நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
3: கண்டிப்பா டே டு டே லைஃப்ல எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க, பையன் பொண்ணு ரெண்டு பேருமே டிரைவ் பண்றாங்க, ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க.
6: ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு மேஜர்
3: மேஜர் காரணம். இதெல்லாம் அந்த கிளச்ல ரைஸ் பண்ணும்போது இடிச்சாலே உங்களுக்கு முட்டியில அடிச்சா முட்டியில இருந்து ரத்தம் வரும் இல்லையா, முட்டி உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க முதல்ல அந்த குரூப்போடய கிராஸ் பண்ணிடுங்க, இல்லன்னா அந்த அடுத்த பேட்ச்ல கிராஸ் பண்ணுங்க. அவ்வளவு ஒன்னும் தலை போற அவசரம் கிடையாது, உயிரை காட்டிலும் எதுவுமே லைஃப்ல. என் வாழ்க்கையை தாண்டி என் வாழ்க்கையில பெரிய எமர்ஜென்சி எனக்கு எதுவும் கிடையாது.
6: செம்ம.

0: எமர்ஜென்சி ப்ராப்ளம் இருந்தாலும் நான் உயிரோட இருந்தா தான் அந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ண
1: முடியும். கண்டிப்பா
0: கண்டிப்பா ப்ராப்ளத்தை சால்வ் ஆக அட்லீஸ்ட் பண்ண முடியும். சோ அதுக்கு ஏன் உயிர் முக்கியம், அதனால செல்லு சைலண்டா தான் இருக்கும்.
1: கிரேட் மகா. சந்திரன் சார் நீங்க சொல்லுங்க, அதாவது மக்கள் வந்து வெளியில பயணிக்கும் போது வண்டி ஓட்டும் போது அவங்க வந்து காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தப்புக்கள்லாம் என்னென்ன?
2: அவங்க அவசரமா இருக்க எங்கன்னா ஓடிடுவாங்க, குடுன்னு ஓடுவாங்க.
1: ஓகே,
2: நம்ம வண்டி உஷாரா தான் நிக்கணும். அவங்க போன பிறகு தான் நம்ம வண்டி எடுத்துட்டு போவோம்.
1: வேற என்னென்ன தப்புக்கள் நினைக்கிறீங்க?
2: அதான் சொல்றேன் மேடம், அவங்க தப்பு தான் அது, நம்ம மேல தப்பு கிடையாது. நம்ம நின்னுறோம்
3: எனக்கு நடந்ததுக்கு என் பேப்பர் கூட வந்திருந்தது ஸ்கார்பியோ காரு. அதாவது நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருந்தோம், போயிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு
1: பேப்பர்ல வந்துருந்தது
3: லாஸ்ட் இயர் தீபாவளி பேப்பர் கூட.
1: ஆக்சிடென்ட்
3: ஆனது எங்களுக்கு,
1: உயிர்
3: தப்பினார்கள் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா என்னாச்சு, நாங்க ரெண்டு பேரும் கார்ல, நான் தான்
1: ஓட்டினேன்.
3: நாங்களும் ஓரளவுக்கு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணோம், 80 வரைக்கும் மெயின்டைன் பண்ணி நாங்க வந்துட்டு இருந்தோம். அப்ப வரும்போது அது அதாவது வேளச்சேரி ஹைவேல, வேளச்சேரி 100 feet ரோட்ல வந்துட்டு இருந்தோம். அப்ப என்னன்னா அந்த கார்ல ரோடு இந்த சைடு சரி இந்த சைடு சரி ஃபுல்லா எம்டியா தான் இருந்தது, யாருமே இல்ல. சரி நான் என்ன சொன்னேன், இன்னும் கொஞ்சம் வேகமாக போனேன், வேகமாக போனேன். வேகமாக போகும்போது அந்த இந்த ஒருத்தர் எதிர்த்து ரோட கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணிட்டு என் காரை பார்க்குறாரு, நான் ஆங் பண்ணுறேன். அவருக்கு நல்லாவே தெரியும் நான் ஆங் பண்ணுறேன்னு தெரியும். ஆனால் திடீர்னு உள்ளே வந்துட்டாரு. நான் என்ன பண்ணேன், சரி அவர் இடிச்சிட போகிறோமே அப்படி சொல்லிட்டு நான் திரும்பும் போது எனக்கு கார் ரெண்டு சுத்து, கார் வந்து 3 தடவை பெல்ட் அடிச்சு வந்தது.
1: ஐயோ,
3: அதே மாதிரி வந்துட்டு நான் ஸ்பீடா தான் போனேன் பைக்ல நான் ஸ்பீடா ஏன்னா சைலன்ஸ் ஸ்பீடா தான் போனேன் அப்ப அவங்க வர நான் வரத பார்த்துட்டு பயந்துட்டு நடு ரோட்ல நின்றாங்க ஆனா அது ஆக்சுவலி அந்த கிராசிங்கே கிடையாது அதே மாதிரி அதுவும் பண்றாங்க இன்னொரு வாட்டி அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆட்டோக்காரங்க வந்து அப்படி குறுக்க நிறுத்திட்டாங்க, அவங்களை இடிக்க போறேன்னு சொல்லிட்டு லாரில இடிச்சு நிக்கிறேன். அதாவது தப்பு என் பேர்ல இருக்கு, என் பேர்ல இருக்குன்னா நான் வேகமா போனேன். மற்றபடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த லெஃப்ட்லேயும் பார்க்க முடியல, ரைட்லையும் பார்க்க மாட்டாங்க. அதாவது மெயின் ரோட்டில் போகிறவங்க தான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம மெயின் ரோட்டில் போயிட்டு இருக்கோம், நம்ம ஸ்பீடை ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணி போகிறோம். அந்த சின்ன சந்திலேருந்து வருவாங்க, ஆக்சுவலி அவங்க அந்த இதில் வரவே கூடாது, வந்தாலும் அது ஒட்டி பொறுமையாக தான் வரும். அவங்க வரவங்க அப்படி போகிறது ஒரு மாதிரி வேகமாக சரண் கிராஸ் ஆகுறது. அப்போ நம்ம போகிறப்ப நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி போகிறோம், நம்ம ஒரு 80 இல்லை ஒரு 70 ஒரு 60 போனாலும் சரி. 60 போகிறவங்களுக்கு சிலர் வந்து பிரேக்கை பிடிக்கிறாங்க, இப்போ வர வண்டியிலலாம் பிரேக் பிடிச்ச கீழே தான் விழுவுது, அவங்களுக்கு தான் தெரியாது எப்படி இப்போ 60 போகும்போது எப்படி வண்டியை நிறுத்தணும், பிரேக் சடனாக பிடிப்பாங்க கிட்டா கீழே விழுவாங்க, நிறைய ஆக்சிடென்ட் அதனால தான் ஆகுது. அது இல்லாமல் இந்த ஃபோன் பேஸ்ட்டு போகிறது, ஃபோன் பேஸ்ட்டே இப்படியே அப்படி ஃபோன் பேசுகிறாங்க, பேஸ்ட்டு பின்னாடி வருவான், இவன் 40 தான் போடுவான், ஃபோன் பேஸ்ட்டு இந்த 40 தான் போவான், பின்னாடி வருவான் என்னென்னா அவன் 60 வருவான், அவன் ஆங் பண்ணுவான், அதனால பண்ணுறது இல்லை கீழே விழுவுறாங்க, அந்த மாதிரி நடக்குது.
1: ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் வேகமா போறதும் கூட ஆபத்து விளைவிக்கும்.
3: ஆமா, ஆனா வந்து நிறைய பிரச்சனை அவங்களால தான், அவங்க இந்த ரோடு கிராஸ் பண்றதும் சரி, அவங்க விருப்பத்துக்கு அப்படியே பொதுமக்களால தான் அவங்க இந்த குழந்தைங்களை விடுறது.
1: அப்ப நீங்க பொதுமக்கள் இல்ல?
3: அதாவது பொதுமக்கள்னா நானும் தப்பு பண்ணிருக்கேன், ஏன் நான் பண்றேன்னா எனக்கு முன்னாடி உள்ளவங்க பண்ணாங்க, நான் பாய் பண்ண அதுக்கப்புறம்
1: அதனால அவங்க தப்பு பண்ணாங்கன்றதுனால நீங்களும்
3: நான் தப்பு பண்றதுனால நான் அவங்க தப்பு பண்றேன்னா எப்படி சொல்றது? இப்போ ஒருத்தவங்க பண்றாங்க, இப்போ இது ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி அடிச்சோ இது பண்ணிருந்தோம்,
1: நீ என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஃபைனலா நம்ம சார் கிட்ட கேட்க போயிடலாம். சார், நார்மலா வந்து டிராபிக், ஐ மீன் வழியில வண்டி ஓட்டும் போதும் சரி இல்ல போகும்போதும் சரி, மக்கள் பண்ணக்கூடிய நார்மலான தப்புக்கள்லாம் என்னன்னு நீங்க சொல்லுங்க சார்.
4: அதிகமான மக்கள் பேசிக்கா பண்ணக்கூடிய தப்பு வந்து, ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்ற மாதிரி, ஹெல்மெட், டூ வீலர்ல ஹெல்மெட் நிறைய பேர் போன மிஸ் பண்றாங்க. அதேமாதிரி வந்து சீட் பெல்ட் இந்த கார், ஸோ இது பேசிக் மிஸ்டேக்ஸ் எவ்ரிபடி இஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் எவ்ரிபடி சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நம்ம உடைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டுருக்கோம், அதுக்கு எல்லாம் மாறிட்டு வராங்க. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இந்த மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டாப் லைன் வயலேஷன், அதாவது ஸ்டாப் லைன்ல யாருமே ஸ்டாப் லைன் நிற்கிறது, ஸ்டாப் லைன் நிற்கிறாங்க, ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி போனால் அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல நிற்கிறாரு, கொஞ்சம் இன்னும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ல போனோம், மாறி ஸ்டாப் லைனுக்கு ஒரு 2-3 வண்டி ஃப்ரெண்ட்லியாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு, அந்தளவுக்கு எல்லாமே வந்து போட்டி போட்டு ஃப்ரெண்ட்ல வந்துட்டுருக்காங்க. சிக்னல் வயலேஷன், லைக் மிஸ்டர் தமிழ் சொன்ன மாதிரி இந்த லைட் போட்டாலும் நிற்கிறது இல்லை, அது ரெட்டா இருந்தாலும் சரி கிரீனா இருந்தாலும் சரி எல்லாம் அதை கவனிக்கிறது இல்லை அவங்க. சோ
1: அவர் எல்லாம் சொல்றத பார்த்தா இது எல்லாமே அவர் செஞ்சிருப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார்.
4: செஞ்சாலும் கரெக்டா சொல்றாரு.
1: ஆமா,
4: சோ அது மாதிரி யாரும் பாக்குறது இல்லை. தென் அந்த மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், ஸோ இப்போ இஃப் யூ ட்ரிங்க் ட்ரோன் ட்ரைவ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து தண்ணி சாப்பிட்டா ஒரு ட்ரைவர்ஸ் ஓட்டு போகலாம் கார் அவங்க, பட் அவங்க அதை தாண்டி அவங்களே ஓட்டு போகிறதுனால மிஸ்டேக் ஆகுது. என்னதான் வந்து நம்ம வந்து கரெக்டாக ரோடை பார்த்து சாலையை பார்த்து வண்டி ஓட்டுங்கன்னு சொன்னாலும், உங்களை மாதிரி காலேஜ் எம்ஓபி ஐஸ்வன் காலேஜ் பக்கத்துலாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணு எல்லாரும் லைக் மகா சொன்ன மாதிரி அவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்துன்னு ஓட்டுறாங்க. ஸோ அது கைண்ட் ஆஃப் தமிழ் மாதிரி பசங்க என்ன பண்ணுறாங்க, யாராவது இங்கிலீஷ் பேசினா பார்த்து திரும்பிடுறாங்க ஒன்று.
1: ஆமாம் கண்டிப்பாக.
4: அது மாதிரி வந்து மொபைல் ஃபோன் வண்டி ஓட்டும் போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும். ஆக்சுவலி இப்போ மகா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க, சைலண்டில் போட்டு போகிறாங்க நீ. ஆக்சுவலி சில பேர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் நடந்தது, அவர் வந்து சும்மா சைலண்டில் போயிட்டு போயிட்டார். அவர் இங்கேருந்து தாம்பரம் போகணும், நுங்கம்பாக்கம்லேருந்து தாம்பரம் போகணும். அவர் நுங்கம்பாக்கம்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் போகும்போது என்னாச்சு, அவர் கால் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில், இவர் சைலண்டில் போட்டு இல்லை இல்லை சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு, தாம்பரம் போயிட்டார். அதுக்கப்புறம் போயிட்டு என்னடா மிஸ் கால் வந்து எடுத்து பார்க்குறாரு. ஒன்றையும் பார்த்தா அப்போ தான் சொன்னாங்க, ஏன் பா தாமரம் நீ இப்போ தெரிய இந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மினிட்ஸ் கால் பண்ணி சொல்லுவாங்க, ரன்ஸில் திரும்பி போயிட்டா வர முடியாது. ஸோ நம்ம வந்து சைலண்டில் போட்டு ஓட்டணும் அவசியம் இல்லை, கால் எதாவது வந்ததுன்னா பொறுமையாக ஓரமாக நின்று எடுத்தா பேசினாலும் போதும். சரி பேசக்கூடாதான் சொல்லுவேன் தவிர சைலண்டில் போட்டு போங்க நான் சொல்லவே இல்லை வண்டி ஓட்டும் போது.
1: அது டச் ஸ்க்ரீன் சார், ஃபோனோட ஃப்ளாப்பை திறந்து பண்ணுறதுக்குள்ளே மற்றவங்களுக்கு ஏதாவது ஆகிடும் இல்லையா?
4: இல்லைங்க நான் அது சொல்லுவேன், கால் ரிங் ஆச்சுன்னா நீங்கள் இது வண்டி ஓரமாக நிறுத்திட்டு பேசுங்க அப்படின்னு சொன்ன தவிர நீ சைலண்டில் போட்டு வண்டி ஓட்டன்னு சொல்லல.
1: சார் என்ன சொல்ல வராங்கன்னா, இப் இட் இஸ் எமர்ஜென்சி கால் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதனால
0: ஓகே சார், பட் திடீர்னு ஃபோன் சைலண்டா இருக்க என்வயர்மென்ட், வண்டியில யாருமே இல்ல, போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஃபோன் அடிச்சா அந்த இடத்துல சிலருக்கு பக்கன் இருக்கும்.
4: ரோலே மகா மட்டும் சைலண்டான ஒரு என்வயர்மென்ட் வண்டி ஓட்டுறாங்க போல இருக்கு, நாங்க மட்டும் ரொம்ப நாசியான என்வயர்மென்ட் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். ஒருவேளை மார்ஸ்ல எங்கயா போயிருக்கீங்களா?
1: இல்ல
4: மங்களேன் வந்து ட்ரைல் பண்ணிருக்கீங்களா மார்ஸ்ல? நம்ம இருக்க என்வயர்மென்ட் நாய்ஸா இருக்கும். நீங்க அதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி நான் மொபைல் வந்து பேசாதீங்க சொல்றது வந்து, ஸோ டிராஃபிக்ல போயிட்டு இருக்கும் போது மொபைல் டிரைவிங் பேசாதீங்க, சப்போஸ் மொபைல் ரிங் ஆச்சுன்னா வண்டி ஓரமாக நிறுத்திட்டு பேசுங்கன்றதான் வந்து எங்களோட ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து வண்டி ஓட்டும் போது வண்டி ஃபோன் எடுக்காமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது.
0: அதையும் தாண்டி பல இடத்துல ஓரம் கட்டவே இடம் இல்லையே சார்.
4: ஓரம் இடம்லாம் இருக்கிற இடத்துல நிறுத்த முடியும், அதுக்காக இல்லைனா பரவாயில்ல பிரச்சனை இல்லை, பட் உங்களுக்கு சான்ஸ் அடையும் ஓரம் நிறுத்தி நின்று பேசலாம். பட் அதுக்காக
1: இப்போ நடக்கக்கூடாத இன்சிடென்ட் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா டிராஃபிக் போலீஸ் வந்து பப்ளிக்கை பிளேம் பண்ணுறாங்க அண்ட் பப்ளிக் வந்து டிராஃபிக் போலீஸை பிளேம் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் ஆக்சிடென்ட்ஸ் இல்லை ஏதாவது மேஜராக பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் தான், இதுக்காக தான் பிளேம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மக்கள் வந்து டிராஃபிக் போலீஸை பிளேம் பண்ணுறதும், அவர் வந்து சரியில்லை, அவர் வந்து சிக்னல் போட்டது சரியில்லை, அதை பண்ணது இது அவர் போடவே இல்லை அதனால தான் ப்ராப்ளம் ஆச்சு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இவங்க அவங்கள பிளேம் பண்ணுறதும் அவங்க இவங்கள பிளேம் பண்ணுறதும் இந்த மாதிரிலாம் நடக்கும்.
0: ஸோ இதில் வந்து டிராஃபிக் காப் அண்ட் பப்ளிக்கு வேலை இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதில் சம்மந்தப்பட்ட ஏ அண்ட் பி இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அதுக்கு முழு காரணம். எல்லாமே டிராஃபிக் போலீஸே வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு நெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க டிரைவிங் கத்துக்கும் போது நீங்க என்னோட அண்ணன் கத்து கொடுக்குறான், அப்பா கத்து கொடுக்குறாங்க, நீயே இருக்கீங்க, அவங்களுக்கு தெரியலாம். பட் ப்ராப்பரா கத்து கொடுக்கறது ஒரு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க அப்பா அம்மா கூட நிறைய படிச்சிருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கல்ல, அதே மாதிரி தானே நீங்களும் வந்து டிரைவிங் கிளாஸ் போய் கத்துக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ டிராஃபிக் காப் வந்து கத்தான் கத்துவாங்க பப்ளிக் மேல, ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அது உயிர் போயிடுச்சு, அவங்க அந்த ஆஸ்பெக்ட்ல பாப்பாங்க. நம்ம ஆக்சிடென்ட் நம்ம பப்ளிக்காக ஒரு ரோட்லேருந்து பார்த்தோம்னா என்னைக்கா ஒரு நம்ம ஆக்சிடென்ட் பார்க்குறோம், அவங்க டே டு டே லைஃப் பார்க்குறாங்க. ஸோ உயிரோட வேல்யூ அவங்களுக்கு இன்னும் மோராக தெரியும்.
1: ஓகே,
0: அவங்க கத்துறதுக்கான அம்மா அப்பா நம்மளை திட்டுறதுக்கான காரணம் என்ன, நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம சேஃபாக இருக்கணும், அந்த ஆஸ்பெக்ட் தான் டிராஃபிக் அப்போ சொல்கிறாங்க, தயவுசு சேஃபாக வாங்கப்பா, இந்த ஆஸ்பெக்ட்லாம் அவங்களும் சொல்ல வராங்க.
1: ஓகே,
0: ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து போலீஸ் தான் ஃபீட் பண்ணுவாங்கன்னு இல்லாமல் நீங்கள் நெட்லேருந்து நிறைய கற்றுக்கோங்க, கிளாஸ் போய் கற்றுக்கோங்க, நீங்கள் உங்களை சேஃபாக வைங்க. சிம்பிளான ஒரு விஷயம், நீங்க ஓட்டுற வண்டியை நீங்க சேஃபா வச்சுக்கிட்டாலே நீங்க சேஃப், அதையும் தாண்டி எழுத்தாப்புல இருக்கவங்களும் சேஃப். சோ வண்டியில ஒரு கீறல் படக்கூடாதுன்னு நினைச்சு வண்டி ஓட்டுங்க. இது எனக்கு நான் டிரைவிங் கத்து கொடுத்த இடத்துல சொல்லி கொடுத்தாங்க, வண்டியில ஒரு கீறல் படக்கூடாதுன்னு நினைச்சு வண்டி ஓட்டீங்கன்னா நீங்க சேஃப், அந்த அதர் ஹேண்ட் ஆப்போசிட் பார்ட்டியும் சேஃப்.
1: தமிழரசன் நீங்க சொல்லுங்க.
3: நம்ம வந்து போலீஸ வந்து ப்ளேம் பண்ண முடியாது, அவங்களை கண்டிப்பா ப்ளேம் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளோட தப்பு தான். அதாவது ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கு, இப்போ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போலீஸ் தேவை, இல்லைன்னா நம்ம மக்கள் ஏன்னா இவன் ஒரு பக்கம் நம்மளோட விருப்பத்துக்கு நம்மளுக்கு வேலை அர்ஜென்ட் நம்ம போவோம், இவங்களுக்கு அர்ஜென்ட் இவங்க போவாங்க, இல்லை அவங்களுக்கு அர்ஜென்ட் இவங்க வருவாங்க. ஸோ கண்டிப்பாக போலீஸுங்கிறது அவசியம் எந்த ஒரு விஷயமும் சரி. ஆனால் வந்து பொதுமக்கள் வந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதே கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி, எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. ஏன் ஒரு எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன், என்னோட லைஃப்பில் நடந்தது தான், நான் தான் பண்ணாது சரியா, நான் வந்து ராங் ரூட்ல, நான் ஒரு அர்ஜென்ட்
1: தெரியுது ஆரம்பத்திலேயே நான் நினைச்சேன்,
3: இல்லை நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ராங் ரூட்ல, நான் வந்து ஒரு ராங் ரூட்ல, அப்போ வந்து அப்போ போலீஸ் இருக்காங்க எனக்கு தெரியலை, நான் வந்துட்டேன், அதாவது நான் லெஃப்ட் எடுத்தோடனே அவங்க வந்துட்டாங்க. சரி நான் அவங்கள்ட்ட நான் போகணும் அவங்ககிட்ட, ஏன்னா என்கிட்ட அப்போ லைசன்ஸ் இல்லை, நான் அவங்ககிட்ட போகணும் அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க பிடிக்க வரப்போ நான் சொந்தல பூந்துட்டேன். அதாவது பூந்தோடனே அவங்களை எப்படி பிடிக்க வந்தாங்கல்ல, பிடிக்க வந்தோடனே நான் அப்படி விலகிட்டேன். அவங்க கீழே அதாவது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாங்க
1: போலீஸ வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு.
3: நான் சொல்றேன்
1: ஓகே,
3: அப்போ வந்து மத்தவங்க பாக்குறாங்க,
4: வராரு
3: இல்ல மத்தவங்க பாக்குறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, என்னை பிடிச்சு கொடுக்கணும் இல்ல என்னை பிடிக்கணும் இல்ல அவனை பிடிச்சி பனிஷ் பண்ணணும் அவங்கள யாருமே நினைக்கல, எல்லாருமே சிரிச்சாங்க. அப்போ வந்து நம்ம போலீஸ பிளேம் பண்ண முடியாது. அப்போ தப்பு பண்ணதுன்னா அது பொதுமக்கள் பார்த்து ரசிக்க தானே செய்யறாங்க.
1: உங்களை வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கறதுனால,
3: விட்டுட்டாங்கன்னு இல்ல அவங்க என்னை பிடிக்க வந்தாங்க, அதாவது என்னை பிடிக்க வரப்போ நான் பண்ணதுனால அவங்க கீழே விழுந்துட்டாங்க. சோ மத்தவங்க அதை பார்த்து சிரிச்சாங்க. சோ அவங்க சிரிக்கிற போலீஸ்காரங்க கீழே விழுந்துட்டாங்க. அப்ப என்னை பிடிச்சிதானே கொடுக்கணும் அவங்க கிட்ட, அவங்க வந்த ரூட்டு ராங்க. அதுவும் அவங்க போலீஸ் பிடிக்க வரப்போ அவங்க கிட்ட எஸ்கேப் ஆகும். அப்புறம் அவங்களுக்கு பிடிக்கதானே, அவங்களுக்கு பொதுமக்கள் பிடிச்சதான சிரிக்கிறாங்க பொதுமக்கள், இது தப்பு இல்ல கண்டிப்பா. அப்ப நம்ம போலீஸ் வந்து ப்ளேம் பண்ண முடியாது
1: சார். இவரோட லைஃப்லயே வந்து இவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார் நான் நினைக்கவே இல்ல. அது இவ்வளவு பிராங்கா வந்து சொல்றீங்க நீங்க. ஓகே தமிழ் சார், இன்னும் வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா சாருக்கு இல்லையா? அவ்வளவுதான். ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார்.
4: தவறுகள் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து சாலை விதிகளை கடைபிடிக்காம இருக்கிறது தவறுகள் இருக்கு. இந்த போலீஸ் மேல தவறு சொல்ற சில நேரத்தில் எப்படி பாத்தீங்கன்னா, இந்த டிராபிக் வந்து மூவிங் டிராபிக் இருக்கும், போலீஸ் வந்து ஸ்டாப் சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப வேகமாக வந்து திடீர்னு சடனாக பிரேக் பண்ணும்போது பின்னாடி ஆள் அடிச்சிருவாரு, உடனே வந்து போலீஸ் ஸ்டாப் சொன்னதான் வந்து சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பாரு. அதுதான் போலீஸ் ஏதாவது சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, இப்போ சொன்ன மாதிரி ரேஸ் டிரைவிங்லாம் போயிட்டுருக்காங்க, ரேஸ் டிரைவிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, நம்ம போலீஸ் வந்து நிற்கும்போது அவங்க சிக்ஸாக் போட்டு போலீஸே ஏமாற்றி போகிற மாதிரி ட்ரை பண்ணும்போது அதையும் தாண்டி போலீஸ் பிடிக்க தான் ட்ரை பண்ணுவோம் நம்ம மேக்ஸிமம். ஓ பிடிக்கும்போது அவங்க அதில் கீழே விழுந்தாலும் போலீஸ் பிடிக்க வந்தாங்க அதெல்லாம் கீழே விழுந்தாங்க சொல்லி சொல்கிறாங்க தவிர, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு அவங்க யாரும் கேட்கறதில்ல. இப்போ போலீஸ் பிடிக்க போனாங்க அதனால இவங்க கீழே விழுந்து அடிப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தவிர, இந்த இடத்துல வந்து அவன் ஃபாஸ்ட்டாக போனால்தான் போலீஸ் பிடிக்க போனாங்க அவன், பட் அவன் என்ன எதுக்காக ஃபாஸ்ட்டாக போனான், மேபி ஒரு ஸ்னாச்சிங் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக போனானா இல்லை வந்து வேற ஏதாவது அஃபென்ஸ் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக
1: போயிருக்கானு
4: தெரியாது. ஸோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ போலீஸ் ஒருத்த வேகமாக போகிறான், ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போகிறான்,
3: வேகமாக போனாலே அவங்க என்ன நினைக்கிறாங்க அவன் கீழே வந்துடும் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆகும் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியெலாம் அவங்க பிடிக்கிறாங்க. நாங்கள் என்ன அதை தப்பாக எடுத்துக்கிறோம், அவங்க வந்து பிடிச்சி நம்ம ஃபைன் போகிறாங்க அதை ஒரு போகணும் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து வேகமாக ரேஸ் ஓட்டக்கூடாது, நார்மலாக போனால் ஏன் பிடிக்க போகிறாங்க, எவ்வளோ போயிடுற ரோட்டில் போகிறாங்க, வேகமாக போகிறதுனால தான் பிடிக்கிறாங்க.
1: சார் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, தன்னோட உயிரை காப்பாற்றிக்க டிராஃபிக் போலீஸ் தான் வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சொல்லி நம்ம பண்ணணும் அப்படின்றது இல்லை. நம்ம நம்மளை பார்த்துக்க நமக்கு தெரியாதா, ஒருத்தர் சொல்லி தான் நம்ம அதை செய்யணுமா, அது அவங்களோட டியூட்டி கண்டிப்பாக அவங்க சொல்லி தான் ஆகணும் இல்லையா.
4: இந்த டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மக்கள் எல்லாருமே வந்து எல்லா டைரக்ஷனும் மூவ் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ மூவ் ஆகிற டைரக்ஷன் வந்து ப்ராப்பராக ரெகுலைஸ் பண்ணி பண்ணுறது தான் டிராஃபிக்கோட வேலை. ஸோ டிராஃபிக் ஸ்காட்டர் டிராஃபிக் ரெகுலேஷன், ஸோ மக்கள் டிராஃபிக்கை வந்து இந்த மூவிங் டிராஃபிக்கை வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் டிராஃபிக் ரெகுலேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், இன்னொரு டைரக்ஷன் ஒரு டைரக்ஷன் இருக்கும், ஸோ ரெண்டு டைரக்ஷன் கிளாஷ் ஆகக்கூடாது, அதை வந்து நீங்கள் வந்து டிராஃபிக் ரெகுலேஷனை வந்து கடைப்பிடிச்சா தான் கிளாஷ் ஆகாமல் இருக்குது தான் கான்செப்டே சரிங்களா. ஸோ யூ ஹவ் டு கோ பிஹைண்ட் த டிராஃபிக் ரூல்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை உங்களை வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க ஆக்சிடென்ட் சரிங்களா. ஸோ இந்த தமிழ் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அவர் ஐடியில் போயிருக்காரு, அண்டர் போ ட்ரை பண்ணார், இது எல்லாமே அவரோட மிஸ்டேக்ஸ். அப்போ வந்து அவர் கிராஸ் பண்ணுறவங்களை ப்ளேம் பண்ண முடியாது, ஏன்னா கிராஸ் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க, இது வந்து 40 ஸ்பீட் லிமிட் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி வருவாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு வந்து பெடஸ்ட்ரியனை வந்து குறை சொல்கிறது, இந்த மாதிரி அவங்க ரெண்டு மாற்றி மாதிரி குறை சொல்கிறது தான். ஸோ அவங்க வந்து வண்டி கரெக்டாக வரும்போது பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து பார்த்து போகிறது அவங்க சென்ஸு, அதுமாதிரி இவர் வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்களே ஸ்பீட் மேலே ஓட்டக்கூடாதுன்னு வரது இவரோட சென்ஸு. ஸோ ரெண்டு பேருமே வந்து சென்ஸ்லெஸ்ஸாக பண்ணுறதா ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இஃப் யூஆர் சென்சிபிள் த ஆக்சிடென்ட்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி எராடிகேட்டட். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் உண்மையாக ஆக்சிடென்ட்ஸாக இருக்கும். ஸோ இவெல்லாம் சென்ஸ்லெஸ் ஆக்சிடென்ட் வந்து ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது, இதுமாதிரி இவர் மேலே மிஸ்டேக்னா சொல்ல முடியும், இவர் அந்த ஸ்பீடை தாண்டி போகிறோம் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் எடுக்கிறது இல்லாமல் ப்ராபிலிட்டி. ஸோ ஆக்சிடென்ட் ஜென்ரலாக நார்மல் ஆக்சிடென்ட் என்னது, ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் அல்ல, ஒன்றுமே சொல்ல முடியாது, திஸ் மீன் நோ எக்ஸ்ப்ளனேஷன், அதான் ஆக்சிடென்ட். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தாலே ஆக்சிடென்ட் கிடையாது. ஸோ இது பிகாஸ் ஆஃப் இஸ் கேர்லெஸ்னஸ்.
1: வண்டியில போகும்போது ரயில்வே கேட்டா போட்டிருந்தாலும் சரி, அந்த கேட்டை தாண்டி அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி ஹீரோயிசம் காட்டுவாரு. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கெட்டு போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சந்திரன் சார் சொல்ல நினைக்கிறீங்க, பிளீஸ் சொல்லுங்க.
0: ஒரு விஷயம் என்னடா, மூவிஸ் அந்த மாதிரி விஷயத்துல ட்ரெயின் எல்லாம் ஸ்லோவா தான் வரும், மக்கள் ஜென்ரலாக பண்ணுற ஒரு தப்பு என்னன்னா, எந்த ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்டுமே ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள்

0: அதுக்கேற்ற மாதிரியான ஜாக்கெட்ஸ்லாம் போட்டு அவங்க பண்ணுவாங்க. ரியல் லைஃப்ல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரிப்பு உடஞ்சிரும். தயவுசெய்து இந்த மாதிரிலாம் வேலை பண்ணாதீங்க. சினிமாவில் பார்க்கறதோட கை தட்டுறதோட விசில் அடிக்கிறோம் நிறுத்திக்கோங்க. ரியல் லைஃப்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க.
1: ஓகே மகா, தேங்க்யூ. தமிழரசனை பார்த்தா இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. தமிழரசன், நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
2: அம்மா, நான் ஃபர்ஸ்ட் வந்து இல்ல என்ன சொல்ல வரேன்னா,
1: அம்மாவா இல்லையா?
2: இல்லங்க.
1: ஓகே,
2: நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டண்டர். ஓகேவா?
1: ஸ்டண்ட்
2: பைக் ஸ்டண்ட் பண்ணுவேன்.
1: ஓகே,
2: நான் வந்து 1.5 இயர்ஸா நான் அந்த இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து அதாவது எப்படி சொல்றது, நாங்களாம் நான் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அந்த ஒரு இடம் இருக்கும், அந்த நான் ஜாக்கெட் போட்டு பண்ணுவேன், ஷூஸ், ஹெல்மெட்டு. இப்போ இதெல்லாம் இல்லாம பண்ணா எனக்கு சொல்லித்தரவங்க திட்டுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. கோச்சுலாம் திட்டுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது இல்லாம நான் முன்னாடி இருந்தேன், டென்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றாங்க, சிலர் வந்து நாங்க பண்றப்பயும் சொல்லுவோம், இந்த மாதிரி நாங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். சிலர்லாம் அந்த ஆர்வ குளர்ல என்ன தெரியும் பண்ணுவாங்க, இந்த ரோட்லயே அதாவது பவர் வீலிங் வீலிங் பண்ணுவாங்க, அப்படி வீலிங் பண்ணி பின்னாடி
1: வந்துருவாங்க,
2: இல்ல ஸ்டாப் இடிக்கிற சொல்லிட்டு முன்னாடி வந்துருவாங்க. நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் யூரிஸ் சாதாரண வீலி பண்றதுக்கே நாங்கெல்லாம் ஒரு 6 மாசம் ஆச்சு எனக்கு. அதாவது நான் வீலிலேயே ஸ்ட்ரெச் அடிச்சு போறதுக்கே எனக்கு 6 மாசம் பிராக்டிஸ் பண்ணேன், சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, வந்தோன்னே வந்தம்மா எடுத்தம்மா கொத்தம்மா அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க, வராங்க வண்டி வீல தூக்குறாங்க, அப்படி பார்த்துறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதான் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய பார்த்து கேட்டு போறாங்க. அதே மாதிரி படத்துல எல்லாம், அந்த படத்துல எல்லாம் அவங்க சும்மா ஸ்பீடா மீட்டர் மட்டும் தான்
1: 200 ஒரு கெத்து கிரியேட் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. சோ இத நம்ம ரியல் லைஃப்ல பண்றது அப்படிங்கிறது நமக்கு ஆபத்தானது.
2: ஆமா, கண்டிப்பா ஆபத்தானது.
1: சோ உங்களுக்குள்ள ஒரு நீங்க வந்து ஒரு மல்டி டாலன்டட் பர்சன்.
2: நானும் அதே மாதிரி தான்
1: இங்க வந்து மென்ஷன் பண்ண விரும்பறீங்க.
2: நானும் ஒரு ஆர்வக்குள்ளர் தான். நானும் இதே மாதிரி ஸ்டண்ட்லாம் பண்ணுவேன், பிராக்டிஸ்லாம் பண்ணிருக்கேன் அப்படினு சொன்னா ரோட்ல பண்ணிருந்தேன். எனக்கு கால் லிக்க மாட்டார்.
1: ரோட்ல பண்ணிட்டு இருந்தீங்க?
2: இல்ல, ரோட்ல பண்ணினா எனக்கு கால் லிக்க மாட்டார் அடிச்சு கால். அதான் சொல்றேன், இப்ப யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி பண்ற, அதாவது இந்த இடத்துல இதுதான் பண்ணும், அந்த இடத்துல தான் பண்ணும். இப்போ வந்து இந்த ரோட்ல போறப்போ ஒரு இந்த அளவு ஸ்பீடு இந்த இதான் போகணும் இருக்கு. அதை விட்டு இங்க வீல தூக்கிட்டு 80ல போய் 100ல போனா கீழே தான் விழுவோம், வரதான் செய்வோம், மண்ணுக்கு வரதான் செய்வோம்.
1: சோ நம்ம போலீஸ் வந்து இங்க இருக்காரு அப்படிங்கறதுனால சில விஷயங்கள் எல்லாம் மறைச்சு அப்படியே பேசுறீங்க. ஓகே, தமிழரசன் சார் கிட்ட நம்ம அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். சார், நீங்க சொல்லுங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: இதுல இருந்து பாத்தீங்கன்னா, இதுல எல்லா சொல்யூஷனும் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே தமிழே சொல்லிட்டாரு. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த நம்ம இன்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இன்னொருத்தருக்கு போகிறது தான் தவிர, ஏன்னா நம்ம ஹீரோயிசம் காட்டுறோம், வேறு இதுக்கும் இடம் கிடையாது. ஸோ இவங்க சொல்கிறவங்க தனி பிளாட்ஃபார்ம், இவங்க வந்து தனி பிளாட்ஃபார்ம், அதுக்காக தனியாக சிட்டியில் ஒதுக்குப்புறத்தில் ஸ்ரீபெரும்புத்தூரில் ரேசிங் பிளாட்ஃபார்மாக வச்சு அங்கே வந்து அவங்க ப்ராக்டிஸ் ஸ்டண்ட்ன்றப்போ அது டிஃப்ரெண்ட். இங்கே மக்கள் போகிற இடத்துல வந்து இன்பிட்வீன் இந்த மாதிரி இவங்க ஸ்டண்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறதுனால இவங்களுக்கும் பாதிப்பு, ரெண்டாவது பின்னாடி வர மக்களுக்கும் பாதிப்பு. ஏன்னா ஃபேமிலிஸ், குழந்தைங்க எவ்வளோ பேர் வராங்க, ஸோ அவங்க இவங்களாம் நிறைய அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இது வந்து படத்தை பார்த்து இதில் வந்து ரொம்ப வர்றாங்க அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வந்து படத்தில் வந்து ட்ரெயினை ஜம்ப் பண்ணுற மாதிரி இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பியும் சரி ஒரு இதெல்லாம் ரீஷார்ட் அப்படி எடுக்கலாம். ஸோ ஒருத்தர் வந்து கீழே வந்து மாதிரி காண்பிக்கா திருப்பி ரீஷார்ட் அவங்க எடுப்பாங்க, எல்லாமே ப்ராப்பர் சேஃப்டியோட பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து யாராவது கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா திருப்பியும் ஜாயின் ரீஜாயின் அப்படின்னு சொல்லுமா, ஒன்று எதுவும் ஒட்டிக்குமா? ஸோ அது கிடையாது. ஸோ இது மாதிரி மக்கள் அந்த படத்தை பார்த்து தான் பண்ணுறாங்கல்ல. பட் ஜென்ரலாக தே வாண்ட் டு ஜஸ்ட் ஷோ தேர் பேசிக் ஹீரோயிசம், அவ்வளோதான். ஸோ இதை வந்து அது காட்டாமல் இருக்கணும் மைண்ட் இல்லாமல் ப்ராப்பர் சென்சிபிள் நம்ம ஒருத்தில் இன்னொருத்தர் போய் சேர்ந்துடும். வீட்டில் நம்மளுக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அம்மா அப்பா நம்மளாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, புள்ள குட்டி நம்மளாக மீன்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க, ஒய்ஃப் வெயிட் பண்ணிருக்காங்க, ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிருக்காங்க, நினச்சாலே போதும் சென்சிபிளாக ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்த போய்
1: ஃபேக் லைசன்ஸ் அப்படிங்கறத வந்து இப்போ அதிகமாகவே ஆயிடுச்சு சார். இப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம்
3: ஃபேக் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருக்கு ஃபேக் லைசன்ஸா?
1: நீங்கள்
3: கேட்குறது டவுட்டாக இருக்கு, வாங்கி செக் பண்ணுறேன். இல்லை லைசன்ஸ் வந்து பார்த்தீங்களா எல்லாருமே வந்து சேஃப்டியாக வச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜஸ்ட் ப்ரொவைடிங் தேர் ஜெராக்ஸ் காப்பி, அதுதான் இங்கே எல்லாம் ஜென்ரலாக பேசிக் நடந்துட்டுருக்கு. இது ப்ராக்டிக்கலாக இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ எக்ஸியாகவே நாங்கள் வந்து பார்க்கும்போது தமிழ்நாடு ஓன்லி தமிழ்நாடு போலீஸ் பவர் சொல்லுவாங்க சார், ஒன் சீங் அ பர்சன் வி வில் ஃபிக்ஸ் ஹிம் அக்யூஸ்ட் ஆர் நாட், நார்மலாகவே. ஸோ தமிழ்நாடு
1: அது உங்களை பார்த்தாலே தெரியுது சார், நீங்கள் எல்லாமே கெஸ் பண்ணி
3: இப்படி உங்களுக்கு கரெக்டாக சொன்னதில்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா சிபென் உங்களை வந்து போலி லைசன்ஸ் வச்சுக்கிறது பெரிய இட்ஸ் நாட் அ பிக் திங். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும்போது சி வென் சம்திங் ஹேப்பன் அன்ஃபார்ச்சுனேட் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எல்லா பைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், எல்லா வெஹிக்கல் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இஃப் யூ ஹேவ் எ வேலிட் லைசன்ஸ் ஒன்லி யூ கேன் கோ ஃபார் த இன்சூரன்ஸ். அப்படிலாம் கம்ப்ளீட் காம்பன்சேஷன் வில் பி ஃப்ரம் யர் ஓன் பாக்கெட். அதுக்காக தான் வந்து எல்லாருமே ப்ராப்பர் இன்சூரன்ஸ் வைக்கிறது. இஃப் இட்ஸ் அ ப்ராப்பர் லைசன்ஸ், இப்போ ப்ராப்பர் லைசன்ஸ் இல்லாமல் வந்து ஒருத்தர் வண்டி ஓட்டினாங்கன்னா அந்த கம்ப்ளீட் காம்பன்சேஷன் வில் பி பெய்ட் பை த பர்சன், இட் கேன் நாட் பி பெய்ட் பை இன்சூரன்ஸ். அதனால் நீங்கள் வந்து ஃபேக் லைசன்ஸ் வச்சு ஓட்டுறதா இருந்தால் ஃபைனலாக வந்து யூ ஹவ் டு பே அ பிக் காம்பன்சேஷன், அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஃபேக் லைசன்ஸ்ன்றது எல்லாருமே நாங்கள் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். whenever it's

0: getting a fake license, check my vehicle, check more, we are taking proper action, necessary actions.
1: சார், இந்த நிகழ்ச்சி இந்த ப்ரோக்ராம் எஸ்பெஷலி எதுக்காக அப்படின்னா, மக்கள் வந்து டிராஃபிக் பற்றி அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகணும், இதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து எஸ்பெஷலி. ஸோ டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்காக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சார்.
0: மக்கள் எல்லாமே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சென்சிபிளாக பண்ணணும். ஸோ வெளியே நம்ம வந்து வெளியே போனாலும் ஃபாரின் ஆப்ஜெக்ட் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது நடுவில் நம்ம தாண்டி போகிறோம் நினைக்கும் போது, ஸோ வி ஷுட் பி சென்சிபிள். நம்ம நடந்து போனாலும் சரி, ஒன்ஸ் வி ஆர் அவுட் வி ஆர் அ பெடஸ்ட்ரியன். ஸோ அந்த பெடஸ்ட்ரியன் என்ன ரூல் ஃபாலோ பண்ணுமோ அந்த பெடஸ்ட்ரியன் அந்த ரூல் ஃபாலோ பண்ணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம டூ வீலருக்கு என்ன ரூல்ஸ், என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கோம், ஒரு த்ரீ வீலருக்கு என்ன ரூல் கொடுத்துருக்கோம், ஃபோர் வீலருக்கு என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கோம், யாருக்கு எந்த லேன் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணாலே ஸோ தெர் பி நோ ஆக்சிடென்ட்ஸ். ஸோ பேசிக்காக இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பேசிக்காக, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒரு ரைடர் ரைடர் டிராவலர் எப்படி பண்ணணும், வெஹிக்கிள் டூ வீலராக இருந்தால் கண்டிப்பாக யூ ஷுட் ஹேவ் ஹெல்மெட் ஃபார் இஸ் பர்சனல் சேஃப்டி. அதே மாதிரி வந்து ஃபோர் வீலர் போகும்போது ஆல் தி பேசஞ்சர்ஸ் வந்து சீட் பெல்ட் போட்டு ட்ராவல் பண்ணுறது இட்ஸ் பெஸ்ட் திங். மாதிரி ஸ்டாப் லைன் வரும்போது கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்கள், அந்த ஸ்டாப் லைனை தாண்டாமல் கரெக்டாக எல்லாருமே சி நோபடி வாண்ட் டு ஹர்ட்ஸ், எல்லாருக்குமே சான்ஸ் அடிக்கணும் போது ஸ்டாப் லைன் கரெக்டாக பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கப்படும். அதே மாதிரி சிக்னல் வயலேஷன், ஸோ வென் இட்ஸ் ஸ்டாப் யூ ப்ளீஸ் லிசன் டு இட், அது மாதிரி நில்லுங்க. ஸோ அந்த சிக்னலை மீறி போகணும்னு நினச்சிங்கன்னா இன்னொருத்தர் வரும்போது அவங்கள லைக் அந்த அவங்க இன்னொரு க்ரீன் சிக்னல் இருக்கும், பட் இங்கே வந்து நீங்கள் ரெட்டில் இருக்கும்போது போனீங்கன்னா தே கான் ஸ்டாப் ஃபார் யூ, டெஃபினெட்லி அங்கே கொலிஷன் இருக்கும். ஸோ உங்களால் அவங்களும் பாதிக்கப்படுவாங்க கம்ப்ளீட். நீங்கள் வந்து அர்ஜென்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பீங்க, அங்கே போகவே முடியாத நிலைமை ஆகிடும். கடைசியில் நீங்கள் அர்ஜென்ட்டாக போகணுமே, கொஞ்சம் வேகமாக போகலாமே நினச்சி போவீங்க, கடைசியில் அந்த இடத்துக்கு போகவே சேரவே முடியாத நிலைமையாக ஆகிடும். நோ பார்க்கிங்கில் வந்து கரெக்டாக வண்டி பார்க் பண்ணுங்க. ஸோ நோ பார்க்கிங் எதுக்கு போட்டிருக்கோம்னா, அந்த இடத்துல வந்து ரொம்ப கன்ஜெஷன் ஏற்படுது, ஸோ ஃப்ரீ ஃப்ளோ டிராஃபிக் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நோ பார்க்கிங் கொடுத்துருக்கோம். பட் அந்த வந்து நிறைய பேர் பார்க் பண்ணிட்டு இருக்காங்க, திருப்பியும் சரி நாங்கள் வந்து எவ்வளோ தான் போயிட்டு அந்த இடத்துல நோ பார்க்கிங்லேருந்து எடுத்து வந்து டோ வச்சாலும் அகே அகைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ போலீஸ் எவ்வளோ தான் வேலை செஞ்சிருந்தாலும் அங்கே நோ பார்க்கிங் வண்டி இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஈவன் தே ரெடி டு பே த ஃபைன், ஸோ பே பண்ண ஃபைன் தானே, பே பண்ணிட்டு போயலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க, பிடிச்சா தானே ஃபைன் பண்ணுவோம். ஸோ போலீஸ் இருந்தாலும் இல்லைனாலும் விஷுட் சென்ஸ் இல்லை, நோ பார்க்கிங் போட்டால் அவங்களுக்கு ஓகே அதுக்கு மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் டு டேக் இட் சென்சிபிளி. அங்கே வந்து நோ பார்க்கிங் பண்ணாமல் இருந்தாங்கன்னா டிராஃபிக் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி இருக்க ஜென்ரல் சுச்சுவேஷனுக்கு வந்து we should cope up and we should coordinate with the government. ஏன்னா இன்றைக்கி வந்து இட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி இல்லையா, ஸோ நம்ம வந்து இந்த வி ஷுட் இப்போ நம்ம கோஆர்டினேட் பண்ணியிருந்தாலே டெஃபினெட்டாக ஒரு நாள் இந்த டெவலப்மெண்ட் கண்ட்ரியாக சீக்கிரமாக ஆகலாம், மீன்ஸ் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லெஸ் கண்ட்ரியை உருவாக்கலாம். ஸோ பீப்புள் ஷுட் பி வெரி சென்சிட்டிவ் அபவுட் திஸ்
1: சார். இவ்வளோ நேரம் வந்து டிராஃபிக் பற்றி நிறைய டீட்டெயிலாக வந்து எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க, அண்ட் உங்களோட பிஸி டைம்லேயும் உங்களோட டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி.
1: மக்கள் சார்பா நீங்க மூணு பேர் இங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி மகா, தமிழரசன் அண்ட் சந்திரன் சார், தேங்க்யூ. That was an intense discussion on traffic and its situation in our country, rather our city. Traffic rules are made for us to follow. After all, it's made for our safety and well-being.
2: Taking bribe is wrong, but giving bribe is also wrong.
3: லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு.
4: ரிஷ்வத் லேனா ஜுர்ம் ஹை, பர் ரிஷ்வத் தேனா பி ஜுர்ம் ஹை.
5: Produced and brought to you by MOP CRS 107.8 FM.
4: So all we can say is if we all follow traffic rules, then traffic will be regulated properly and therefore no traffic jams at all. Breaking rules do seem fun, but in this case, it's at the stake of risking your own life. Think good, be good, do good. Thank you for tuning into MOP CRS 107.8 FM. This is RJ Priyanka, RJ Merlin and RJ Priyal signing off. Fir milenge.
6: Connect. From the people, by the people and to the people. It's MOP 107.8. It's enriching.
7: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. கணபதி.

வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கறது நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேட்போமா.

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்ன?

0: இதனால விபத்துகள்லாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு? ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
2: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
1: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
3: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
2: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
4: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
2: அப்படி ஓவர் ஸ்பீடா போனேன் என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
2: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
2: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
1: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
2: ஐயோ, என்னப்பா சொல்ற?
1: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
2: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு எங்களை தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமா ஆச்சு சொல்லுமா அம்மா, என்னமா ஆச்சு?
6: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
1: அம்மா அம்மா, அப்பா எப்பவுமா வருவாரு?
2: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
1: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், இவ்வளோ லேட்டா வராருப்பாரு.
2: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
3: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி, போறதுதான் ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.

0: நீயும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது.

0: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அபிசரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள்.
1: Welcome back listeners, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில்.

見えるプリエット。ஹாய் ஹலோ வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட பேசுறது ஆர்ஜே லிகிதா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்னடா இவ இப்படி கேக்குறான்னு நினைக்கிறீங்க அதானே? எங்க போனாலும் அதாங்க கேக்குறாங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுல இருந்தே தெரியுது, சாப்பாடு தாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்றதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம்னு, ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, சாப்பிட்றதுக்காக தாங்க நம்ம வாழ்றோமே. எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு எல்லாம் எதுக்கு போறாங்க? சாப்பிட்றதுக்காக தாங்க போறாங்க. சாப்பிட்டு நல்லா வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தாங்க நம்ம இதெல்லாம் பண்றோம். அப்படியே டைம் கிடைச்சாலும் பர்கர் பீஸா அதெல்லாம் மட்டும் தாங்க சாப்பிடுறோம். காய்கறி அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம். பணம் சொத்து வீடு பங்களா அதை வந்து மனுஷன் வந்து வேணான்னே சொல்ல மாட்டாங்க, ஆனா சாப்பாடுன்ற ஒரு விஷயத்த மட்டும்தாங்க போதும்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்ட்டு. சோ நம்ம இதுல இருந்தே தெரியுது, உணவே மருந்து என்ற டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். என் கூட இன்னும் ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க, ஹரிப்ரியா அண்ட் பிரணதி. அவங்க கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் விடலாம். இட்ஸ் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: சர்க்கரை நோயுங்களை நெருங்காதிருக்க தினசரி உடல் பயிற்சியும் ஆரோக்கியமான உணவை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்கள் ஆரோக்கிய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டிருக்காத MOP சமுதாய வானொலி 107.8. ஓகே, நம்ம இப்ப பிரணதி கிட்ட பேச போறோம். ஹாய் பிரணதி.
2: ஹாய் லிகிதா.
1: சொல்லுங்க பிரணதி, எதை பத்தி பேச போறீங்க?
2: இப்போல்லாம் யாருமே ஹெல்த்தை பற்றி கேர் எடுத்துக்கிறதே இல்லை. எல்லாருமே வந்து அப்படியே விட்டுடுறாங்க அவங்க ஹெல்த்தை. ஸோ அதனால வந்து நிறைய டிசீசஸ்லாம் வருது. அவங்க அதுக்கு வந்து டக்கு டக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறேன், மெடிசன் எடுத்துக்கிறேன், டானிக் குடிக்கிறேன், அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதனால வந்துட்டு அவங்க டிசீசஸ் வந்து டெம்பரரியாக குறையதே தவிர அதோட சைடு எஃபெக்ட்னால வந்துட்டு திருப்பி புதுசு புதுசாக அவங்களுக்கு வந்து டிசீசஸ்லாம் வருது. இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து மெடிசன் எடுக்கணும்னே கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து காய்கறியிலேயே வந்து நிறைய மெடிசனல் வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம காய்கறியை வச்சே வந்து நம்ம டிசீசஸ்லாம் கியூர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன காய்கறி சாப்பிட்டா என்னென்ன டிசீசஸ்லாம் குறையுமோ அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன்.
1: ஃபர்ஸ்ட் எதை பற்றி சொல்ல போகிறீங்க?
2: நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மரம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து டாப் டு பாட்டம் அப்படியே யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்கிற இலை, அதோட பூ, அதோட தண்டு எல்லாமே வந்து நம்ம சமைச்சு யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நிறைய மருத்துவ சக்தி இருக்குது.
1: நீங்கள் வாழை மரத்து தானே சொல்கிறீங்க?
2: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே.
1: ஃபர்ஸ்ட் அதில் எதை சொல்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாழைத்தண்டை பற்றி பார்க்கலாம். வாழைத்தண்டை வந்துட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து தயிரில் போட்டு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நிறைய பேர் ஆஃபீஸ்லாம் போகிறாங்க, அவங்களால வந்து கரெக்டாக டைமுக்கு சமைக்க முடியாதுன்றதுனால ஹோட்டலுக்கு மெஸ்க்குலாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அப்படி வரும்போது அவங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெடிசன் இல்லாமலே வந்து அவங்க ப்ராப்ளம்லாம் கியூர் ஆகிடும்.
1: பரவாயில்ல பிரணதி, வாழை மரத்துல இவ்வளோ டிப்ஸ் வச்சிருக்கு, அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
2: அடுத்து நம்ம அதே மரத்துல வாழைப்பூ கூட வந்து அதுக்கும் நிறைய மருத்துவ சக்தி இருக்கு. இப்போ வாழைப்பூ வந்து நம்ம எப்போவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த தோரணத்தெல்லாம் கட்டும் போது அதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் வந்து அதை நம்ம யூஸும் பண்ணலாம். அதை வந்து நம்ம பொரியலாக பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே அல்சர் இருந்துச்சுன்னா அது எல்லாமே குறைஞ்சிரும். அடுத்து நம்ம வந்து வெந்தயத்தோட மருத்துவ சக்தியை பற்றி பார்க்கலாம். அது வந்துட்டு இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு அதை பவுடர் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு குடித்தோம்னா நம்ம டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ உலகத்தில் வந்து எல்லாருக்குமே டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஹை அண்ட் லோ போகாமல் இருக்கிறதுக்கு அது கண்ட்ரோலில் வச்சிடும். அதே மாதிரி வெந்தயம் வந்துட்டு நம்ம தயிரில் போட்டு குடித்தோம்னா வந்துட்டு நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும்.
1: ஓகே பிரணதி, ரெய்னி சீசன்ஸில் வந்து கோல்ட், ஃபீவர் அதெல்லாம் வராமல் இருக்கிறது ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா?
2: ஆ, அதுக்கும் இருக்குது. நம்ம இப்போ மிளகு வந்து எப்போவுமே சாதத்தில் இல்லை பொங்கல் பண்ணும்போது அது மாதிரி எப்போ தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு மிளகு கஷாயம் பண்ணி குடித்தோம்னா நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், காஃப், கோல்ட், ஃபீவர் எதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு போயிடும்.
1: நிறைய டிப்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி பிரணதி. அடுத்து நம்ம ஹரிப்ரியா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நீங்க கேட்டு இருக்காத MOP சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது பெருமை.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: Welcome back. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. Hi, Haripriya.
2: Hi.
1: இவங்க வந்து வெண்டைக்காய் அண்ட் இட்ஸ் மெடிசினல் யூசஸ் பத்தி சொல்ல வந்திருக்காங்க. சொல்லுங்க.
2: வெண்டைக்காயில் நிறைய மெடிசினல் யூசஸ் இருக்குது. வெண்டைக்காவை நம்ம நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அது ரொம்ப நல்லது. அடுத்து நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்குது, அதை வந்து அனிமியான்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காயில் நிறைய அயன் கண்டென்ட் அண்ட் விட்டமின் கே இருக்கிறதுனால அதை நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற தேவையில்லாத தண்ணி அதெல்லாம் அது உறிஞ்சி கான்ஸ்டிபேஷனை குறைக்கும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, பார்க்கில் வாக்கிங் ஜாகிங்னு பண்ணுறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. வெண்டைக்காயில் கேலரிஸே கிடையாது அண்ட் அதே மாதிரி ஃபைபரும் இருக்குது, அதனால டெய்லி அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வெயிட் தன்னால் குறையும். அடுத்தது கொலான் கேன்சர், உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் சாப்பிடலாம், அது நல்லா ஒர்க் பண்ணாலே நமக்கு கேன்சர் வராது. அடுத்து ஹார்ட் டிசீஸ், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் டிசீஸ்னால ரொம்ப அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு மெடிசின்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் சாலிபிள் ஃபைபர் அப்படின்றது வெண்டைக்காயில் இருக்குது அப்படின்றதுனால அது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண உதவும், அதனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அண்ட் வெண்டைக்காய் நம்மளோட இம்யூன் சிஸ்டம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எதிர்ப்பு சக்தி வரத்துக்கு டெய்லி வெண்டைக்காய் சாப்பிட்டாலே போதும். அப்புறம் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் வெண்டைக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெண்டைக்காவை ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி அதை லைட்டாக கூல் பண்ணிவிட்டு லெமன் வாட்டர் போட்டுட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அண்ட் வெண்டைக்காய் ஐசைட்டுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கும் வெண்டைக்காய் கொடுக்கலாம், இது போன் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.
1: இப்போ நம்ம ராஜலட்சுமின்றவங்க கிட்ட போய் நேரடியாக பேச போகிறோம், அவங்க என்ன டிப்ஸ் வச்சுருக்காங்கன்னு நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம கூட திருமதி ராஜலட்சுமி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். சொல்லுங்கள் ராஜலட்சுமி. ஹாய்.
3: ஹாய்.
1: உங்களுக்கு பிடிச்ச காய் என்ன, இல்லைன்னா நீங்கள் எந்த காயை வந்து பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்க?
3: எனக்கு பிடிச்ச காயில் கத்திரிக்காய், கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது இப்போ ரொம்ப பயன்பாட்டில் தான் இல்லை.
1: பரவாயில்லையே, நம்ம டாபிக் ரிலேட்டடாக அவங்க பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் பசங்களுக்கு இல்லை அதோட பெனிஃபிட்ஸை முதல்ல நீங்கள் சொல்லாமா?
3: கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோன்னா அது நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு சத்தை கம்மி பண்ணி இதே நோய் வராமல் தடுக்கும்.
1: நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அந்த காய் ரொம்ப பிடிக்குமா, இல்லை நீங்கள் அதை எப்படி அவங்களுக்கு தெரியாமல் கொடுப்பீங்க?
3: குழந்தைங்க ஆனால் விரும்பி சாப்பிட்றதில்ல கத்திரிக்காய், அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் கொடுப்பேன். கத்திரிக்காய் வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணும்போது கத்திரிக்காய் அதில் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாத விதத்தில் தான் நான் கத்திரிக்காய் கொடுப்பேன்.
1: ஓகே, இப்போ ராஜலட்சுமி நம்மளுக்கு கத்திரிக்காய் சாதத்தோட ரெசிபி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன், எப்படி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க?
3: கத்திரிக்காய் சாதம்னா சாதம் தனியாக நம்ம வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், மசாலா மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்.
1: அதுக்குன்னு உங்கள் ஸ்பெஷல் ரெசிபி ராஜலட்சுமி ரெசிபின்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா?
3: அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் அது குழந்தைங்களுக்கு தெரியாத விதத்தில் அவங்களுக்கு சேரணும், அவ்வளோதான்.
1: ஓகே, ஸோ நீங்கள் என்னென்ன ஆட்
3: பண்ணுங்க? யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற கறி மசாலா ஆட் பண்ணுவேன், வெங்காயம் தக்காளியோட கறி மசாலா ஆட் பண்ணி கத்திரிக்காய் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு.
1: ஸோ இது மற்ற மதர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதே ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுத்தா அது உடம்புக்கு நல்லது.
4: தேங்க்யூ ஹரிப்ரியா, பிரணதி அண்ட் ராஜலட்சுமி. என்ன நேயர்களே, இந்த உணவே மருந்து ப்ரோக்ராமில் நல்ல டிப்ஸ்லாம் கேட்டிங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பண்ணி அசத்துனீங்கன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராமில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபடுவது உங்கள் ஆர்ஜி அலிகிட்டா.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட் கீப் இட் ஹாப்பியா சென்னை. அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம

0: 97.8. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே முஸ்கான் மற்றும்
1: நான் உங்கள் ஆர்ஜே நிகிதா செந்தில்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. நிகிதா, இந்த பேனல் டிஸ்கஷன்ல இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் டாபிக் பத்தி பேச போறோம் உனக்கு தெரியுமா?
1: தெரியலையே முஸ்கான், நீ சொல்ல.
0: நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு பாத்தியா, உனக்கு அதை பத்தி தெரியுமே?
1: ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா? ஆமா, சிவிக்ஸ்ல படிச்சிருக்கேன். ரஷ்யா மற்றும் ஜப்பானுக்கு அப்புறம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்காமே.
0: ஆமா நிகிதா, ஆரம்ப காலகட்டத்தில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. ஆனா 1976 எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்தியன் சிட்டிசனா நம்ம செய்ய வேண்டிய டியூட்டிஸ் வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல 51 ஆர்டிகல்ல சொல்லிருக்காங்க.
1: ஓ அப்படியா? இந்த அடிப்படை கடமைகளை பற்றி ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியங்க. இத பத்தி தான் இன்னைக்கு இந்த குழு விவாதம் நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஓபி வைணவ கல்லூரி மாணவிகள் தான். அவங்கள பத்தி கொஞ்சம் தேர்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
2: வணக்கம், என் பேர் காவ்யா, நான் சோசியாலஜி படிக்கிறேன்.
3: வணக்கம், என் பேர் வெனிஷா, நான் ஃபுட் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன்.
4: வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி, நான் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் படிக்கிறேன்.
5: வணக்கம், என் பேர் கிருத்திகா, நான் ஃபைனான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன்ல வரேன்.
6: வணக்கம், என் பேர் ஜெய்னா, நான் ஜெர்னலிசம் படிக்கிறேன்.
7: வணக்கம், என் பேர் ஹரிணி, நான் ஜெர்னலிசம் படிக்கிறேன்.
8: வணக்கம், என் பேர் ஆசிஃபா, நான் ஜெர்னலிசம் படிக்கிறேன்.
9: வணக்கம், என் பேர் நந்தினி, ஜெர்னலிசம் படிக்கிறேன்.
0: நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல மொத்தமா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டியூட்டி வந்து நம்ம ஜெய்னா கிட்ட கேட்டு பார்க்கலாம்.
6: நம்மளோட முதல் கடமை என்ன பாத்தீங்கன்னா, நம்ம சட்ட திட்டங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ஆனா தலைவர்களும் முன்னாடி தலை வணங்குறதும் நம்ம கடமைதான். ரிபப்ளிக் டே அன்னைக்கு நிறைய பேர் நேஷனல் பிளாக் வீட்லயே ஹோஸ்ட் பண்ணி சொல்லு அந்த தலை கீழே கட்டுறதும் அந்த பிளாக் கீழே விட மாதிரி சிச்சுவேஷன் கொண்டு வருது. நேஷனல் பிளாக் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி நம்ம செய்யக்கூடாது.
1: ஆமா ஜெய்னா, நீங்க சொன்ன மாதிரி நேஷனல் ஆந்தம் எங்க கேட்டாலும் எந்திரிச்சு நிக்கிறதும் நம்ம இந்த கண்ட்ரிக்காக காட்டுற மரியாதை தான்.
0: எப்படி இந்த ஃபர்ஸ்ட் டியூட்டியே இவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, செகண்ட் டியூட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கும் வாங்க வெனிஷா கிட்ட கேட்டுக்கலாம்.
3: ரெண்டாவது கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா, டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் தட் இன்ஸ்பயர் த நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். நம்ம இந்தியாவுக்கு 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச விஷயம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா ஃப்ரீடம்கான ஸ்ட்ரகிள் எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? இந்த ஸ்ட்ரகிள் 1857 அப்போவே ஸ்டார்ட் ஆகி சுமார் ஒரு 90 இயர்ஸ்க்கு அப்புறம் தான்

0: அந்த ஸ்ட்ரகிள்க்கு ஒரு சொல்யூஷனே கிடைச்சது. இந்த ஃப்ரீடம்க்கு பின்னாடி நிறைய எஃபர்ட்ஸ் மற்றும் போராட்டம்னால தான் பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து நம்மளால முழுமையா இண்டிபெண்ட் ஆக முடிஞ்சது. இதுல சில ஐடியல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அஹிம்சா அதாவது நான் வயலன்ஸ், சத்யா அதாவது உண்மை, அதை தவிர பீஸ், யூனிட்டி, செல்ஃப்லெஸ்னஸ், சாக்ரிஃபைஸ், கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். நம்ம இந்தியா வளர்ற ஒரு நாடாக இருப்பதுனாலையும் யுனைட்டடா இருக்கிறதுனாலையும் நம்மளால இந்த வேல்யூஸை கடைபிடிக்க முடியுது. மக்கள் ஆகிய நம்ம கடமை என்னன்னா இந்த வேல்யூஸ் மற்றும் ஐடியல்ஸை ஃபாலோ பண்றது தான்.
1: அழகா சொன்னீங்க வினிசா. நம்ம நாட்டு ஒன்றாக இருக்கிறதும் ஒரு டியூட்டி தான். இத பத்தி சொல்ல வராங்க பிரியா.
2: மூணாவது டியூட்டி என்னன்னு பார்த்தோம்னா, டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் the sovereignty, unity and integrity of India. நம்ம நாட்டில் இருக்கிற மக்களாகிய நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவசியத்தை தாண்டி அதை நம்ம கடைபிடிச்சு அது வளர்றதுக்கும் ஒரு துணையா இருக்கணும். அதுலயும் முக்கியமா நம்ம எல்லாருமே ஒற்றுமையாகவும் உண்மையாகவும் நம்ம நாட்டுல சில நேர்மையான முறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். நம்ம நாடோட அரசாங்கத்தை நம்ம தான் ஆளணும் அப்படின்னு இந்த டியூட்டி சொல்லுது.
1: செம்மையா சொன்னீங்க பிரியா. நம்ம ஃபேமிலிக்கு ஒரு கஷ்டம் வந்தா போதும், நம்ம போய் முன்னாடி நிப்போம். அதே மாதிரி நாட்டோட கஷ்டம் வரும்போது நம்ம போய் முன்னாடி நிக்கிறது நம்ம டியூட்டி. இத பத்தி கிருத்திகா சொல்ல வராங்க.
3: நாலாவதாக அடிப்படை கடமைகள் என்ன சொல்றாங்க? டு டிஃபென்ஸ் அ கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ சோ. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம் நாட்டுக்கு ஒரு அவசரமான நிலை இல்ல காலம் வரும்போது இந்த தேசத்துக்காக எதுவும் செய்ய துணிஞ்சு நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உதாரணமாக, ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வரும்போது எப்படி நம்ம உயிரை கொடுத்த மத்தவங்களை காப்பாத்துறோமோ அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கும் பிரச்சனை வரும்போது நம்ம உயிரை கூட கொடுக்க தயங்க கூடாது.
1: என் வீடு இந்தியான்னு அழகா சொன்னாங்க கிருத்திகா. நிகிதா உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல லஞ்சு சாப்பிட்டு அந்த நேஷனல் பிளெஜ் பாடுவோம்ல, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதுவும் ஒரு டியூட்டி தானே, அது பத்தி நீ சொல்ல.
4: ஆமா முஸ்கான், தமிழ்ல யாது ஊரே யாவரும் கேளுன்னு ஒரு பழமொழி உண்டு. எல்லா ஊர்ல இருக்கவங்களும் எல்லா மனுஷங்களும் நம்ம குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ப வாழ்றவங்க தான் நம்ம இந்திய மக்கள். இந்திய நாட்டுல பல வகையான மொழிகள் பேசுறவங்க, பல மதங்களை சார்ந்தவங்கன்னு பல பேர் இருக்காங்க. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரோட பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் எல்லாத்தையும் மதிச்சு நடக்கிறது நம்மளோட கடமைங்க. பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை மதிச்சு அவங்களை தாழ்மைப்படுத்தாம மரியாதையா நடத்துறதும் நம்ம கடமை தாங்க.
1: அருமையா சொன்ன நிகிதா. நம்ம எப்படி நம்ம திங்ஸ் சேஃபா வச்சுக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம பாரம்பரியமும் சேஃபா வச்சுக்கணும். அதுவும் ஒரு டியூட்டி தானே, அது பத்தி காவ்யா சொல்லுவாங்க கேளுங்க.
5: இந்தியாவோட ஒரு முக்கியமான அம்சம்னா அது நம்மளோட பல்வேறு விதமான கலாச்சாரம் தாங்க. இததான் நம்மளோட அடிப்படை கடமைகள்ல ஆறாவது இடத்துல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, டு வேல்யூ அண்ட் பிரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். அதாவது நம் நாட்டின் பாரம்பரியத்தையும் மற்றும் கலாச்சாரத்தையும் மதிக்கிறதும் அதை பாதுகாக்கிறதும் நம்மளோட கடமைங்க. இங்க பண்பாடு மற்றும் பாரம்பரியம்னு குறிப்பிடுறது நம்மளோட கல் சுவர்கள் மற்றும் வேதங்கள் மட்டும் இல்லாம நம்மளோட வழிமுறைகள், மொழிகள், வரலாற்று சின்னங்கள், கலை, இசை, நாடகம், சமையல், உடைகள், இது எல்லாத்தையும் பாராட்ட மட்டும் செய்யாம இதை ஊக்க வைக்கிறதும் நம்மளோட கடமை தான்.
4: அருமையா சொன்னீங்க காவியா. கலாச்சாரத்துக்கு பேர் போனது தானே இந்தியா, அதையே பாதுகாக்கலன்னா எப்படி?
1: நம்ம எப்படி நம்ம உடம்பை சுத்தமா பாக்குறோமோ அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்க இயற்கையும் சுத்தமா பாக்கணும். இதுவோ நம்ம ஒரு டியூட்டி தானே, இத பத்தி ஹரிணி சொல்லுவாங்க.
6: இந்த சமுதாயத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய கடமைங்க. நம்மள பாத்துக்கிற மாதிரியே நம்மள சுத்தி இருக்க இயற்கையையும் பாத்துக்கிறது, இதுதான் தனி மனித வாழ்க்கையையும் நம்ம நாட்டையும் மேம்படுத்துறதுக்கான வழியா இருக்கும். இது எந்தெந்த விதத்துல எல்லாம் கடைபிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா அதையே நம்ம செய்ய தவறிடுறோம். நம்ம படிக்கிற இடத்துலயும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, நம்மள சுத்தி இருக்க சூழலை பாதுகாக்கிறது, குப்பைகளை கொட்டாமையும் இயற்கைக்கு எந்த தீங்கான செயல்களையும் செய்யாமலும் பாத்துக்கணும். காக்கா, கிளி, குருவின்னு காடுகள்ல இருக்க உயிரினங்களை அழிக்காமையும் எந்த விதமான தொந்தரவும் தரக்கூடாது. காடுகள்ல இருக்க மிருகங்களையும் பறவைகளையும் அழிச்சு இன்னைக்கு நிறைய பொருட்கள் உருவாகுது. அதனாலேயே எண்டஞ்சர்டு ஸ்பீசிஸ், அழிவுல இருக்க உயிரினங்கள் அதிகமாயிடுச்சு. அந்த மாதிரியான செயல்கள் எதுவும் செய்யாம இருக்கணும். நீர்நிலைகள்ல நிறைய குப்பைகள் இருக்கிறத பார்த்துருப்போம். இன்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா அது சரி செய்யணும்னு? அதனாலேயே தண்ணியில இருக்க உயிரினங்கள் எவ்வளவு பாதிக்கப்படுது தெரியுமா? ஒரு எக்கோ சிஸ்டமே பாதிக்கப்படுது. குப்பைகள் போடுறது எப்படி தவறான செயலோ அதை போடாம அதை பார்த்துக்கிறது தான் நம்மளுடைய கடமை. இப்போலாம் நியூஸ்ல ஃபாரஸ்ட் ஃபயர், அதாவது காட்டு தீ அதிகமான நியூஸா கேள்விப்படுறோம். ஏன் அதெல்லாம் அதிகமாயிருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய கடமைகளை செய்ய தவறிய காரணங்கள் தான் அந்த மாதிரியான செயல்கள்லாம் அதிகமாக்குறதுக்கு காரணமா இருக்கு. இதை கேட்ட அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பா பாத்துக்கிறது, அதை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பா கொண்டு போறது தான்.
7: கண்டிப்பா ஹர்னி, நம்ம நம்மளோட ரூட்ஸ் என்னைக்குமே மறக்க கூடாது.
1: நிகிதா, ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல எப்படி நம்ம அம்மா சொல்லுவாங்க, அங்க பாரு நிலால ஒரு ஆயா வடை சுடுறாங்க, ஞாபகம் இருக்கா?
7: ஆமா ஆமா, நானும் அது ரொம்ப நாளா நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் தான் லாஜிக்கலா யோசிக்கும் போது தெரியுது அங்க பாட்டி எல்லாம் இல்லன்னு.
5: ஆமா நிகிதா, அறிவியல் ரீதியாக ஒரு விஷயத்த வளர்த்துக்க வளர்த்துக்க தான் எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமாக நம்ப கூடாதுன்னு புரியும். அதே மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கும் போது பகுத்தறிவு கொண்டு யோசிக்கவும் முடியும். அப்போல்லாம் விவசாயம் செய்யும் போது மக்களே அவங்களோட வேலையை செஞ்சுப்பாங்க, சில காயங்களும் பட்டுப்பாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு உதவி செய்யபடி சயின்டிபிக் மூலமாக மிஷின்கள் உருவாக்கப்பட்டது, அவங்க காயத்தையும் குறைக்க முயற்சி செய்யப்பட்டது. இப்போ ஒரு விஷயத்த யோசிக்கும் போது அதை எப்படி டிஸ்கஸ் பண்றது, அதை எப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணி அதை எப்படி அறிவு மூலமாக யோசிக்கணும்னு புரிய வைக்கும். முன்னாடி எல்லாம் இப்போல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நாசால ஒர்க் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ஒரு நாசாவால் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களோட மிஷினெல்லாம் டெவலப் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ஃபியூச்சருக்காக என்ன பண்ண முடியுமோ அதை ஹெல்ப் பண்ண இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட ஆர்வத்தை இந்த சயின்டிஃபிக் ரூபமாக காமிச்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு உதவிதரமாக நம்ம கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம அறிவால் ஒரு அழிவுக்கு வழிவகுத்த கூடாது, அதே மாதிரி எந்த தீய செஞ்ச மிஷினாலாம் யூஸ் பண்ணாம ஒரு அளவுக்கு கட்டுப்பாடோட உதவி செய்ய வேண்டும். இதுவும் நம்ம கடமை.
7: சரியா சொன்ன ஆசிஃபா.
1: நம்மளோட பொருள்ல ஒரு கீறல் வந்தா போதும் நம்ம பயந்துருவோம். அதே மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதையும் சேஃபா வச்சுக்கிறது தானே நம்மளோட டியூட்டி. இத பத்தி விவரமா சொல்லுங்க நந்தினி.
8: ஆமா, இது நமது சொத்துன்னு பஸ் பின்னால நான் பாத்திருக்கேன், நீங்களுமே பாத்திருப்பீங்க. ஆமா, இது ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, அது உண்மைதான். ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயத்துல உரிமை கொண்டாடுவோம், ஆனா நம்மளோட கடமையை செய்ய மாட்டோம். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன், நம்ம அப்பாவோட சொத்துல நம்ம உரிமை மட்டும் கொண்டாடுவோம், அதுவே அவருக்கு உடம்பு சரியில்லைனா அவரை பார்த்துக்கணுன்ற ஒரு கடமையை நம்ம மறந்துடவே மறந்துடுவோம். அது மாதிரி தாங்க நம்மளோட எல்லா கடமையும் வந்து நம்ம எப்படி செய்யணுன்றதுல தான் இருக்கு. நம்மளுக்கு நம்மளோட அரசாங்கத்தோட சொத்து மேல நம்மளுக்கு ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை? அதுல என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம். என்னன்னா, அந்த பொருட்களை நம்ம எப்படி நம்மளோட பொருள் ஒன்று உடஞ்சதுன்னா எப்படி நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி தாங்க. நம்ம கட்டுற ஒவ்வொரு வரியில இருந்து தான் இந்த போக்குவரத்தும் சாலைகளும் பள்ளிக்கூடங்களும் உருவாகுது. அந்த மாதிரி தான் நம்மளே வந்து நம்ம சொத்தை அழிக்கிறது நியாயமா? அதே மாதிரி கோயில்ல, கட்டடங்கள்ல, பேருந்துல, ரயில் நிலையங்கள்ல இந்த மாதிரி கிறுக்குறது, கோடு போடுறது, நம்ம இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்றது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுவும் நம்ம கடமை தான்.
7: அருமையா சொன்னீங்க நந்தினி. அரசாங்கமே ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் தானே. நம்ம சொத்தை நம்மளே அழிக்கலாமா?
1: நான் முன்னேற நாடு முன்னேறும், இத பத்தி தெளிவா சொல்லுவாங்க பிரியா.
2: நம்மளோட நாடோட முன்னேற்றமும் வளர்ச்சியும் தாங்க நம்ம மக்களோட எல்லாரோடைய குறிக்கோளாவே இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம நாடோட GDP அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதிகரிக்க வேண்டியது நம்ம கடமையாவே இருக்கு. நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனி மனிதராக நான் நீ அப்படின்ற ஒரு போட்டி இல்லாம ஒரு குழுவாக எல்லாருமே சேர்ந்து நம்ம அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து இருக்கணும். எல்லா துறைகளிலும் நம்மளோட பெஸ்ட காமிக்கணும். ஒரு துறையில ஏதாவது ஒரு சின்ன வளர்ச்சி ஏற்பட்டா கூட நம்ம நாடு மொத்தமாவே வளரும் அப்படிங்கறது தான் இந்த டியூட்டி சொல்லுது.
7: உண்மைதான் பிரியா, நீங்க சொன்ன எல்லாத்தையும் நம்ம நினைவுல கண்டிப்பா வச்சுக்கணும்.
1: எப்படி உடலுக்கு உணவு முக்கியமோ அதே மாதிரி அறிவுக்கு படிப்பு முக்கியம். இத பத்தி வெனிஷா சொல்லுவாங்க.
2: இந்த டியூட்டி பத்தி சொல்ற முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த 11th கடமை 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல தான் பதிவு பண்ணாங்க. To provide opportunities for education to his child or ward between the ages of 6 to 14 years. இப்போ நம்ம ரோட்ல போகும்போது நிறைய சின்ன டீ ஷாப்ஸ், பெரிய ஃபேக்டரிஸ், அப்புறம் சின்ன வியாபாரிகள் எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பா சைல்ட் லேபர் தாங்க. குறிப்பா சின்ன சின்ன அப்பாவி குழந்தைகள் தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்கும் கண்டிப்பா எஜுகேஷன் கிடைக்கணும். ஆனா இப்படி ஒரு ரைட் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. மக்கள் ஆகிய நம்ம டியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது தாங்க. ஏன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நாளைய உலகம் இன்றைய இளைய சமுதாயம் கையில தாங்க இருக்கு. அதாவது டுடேஸ் ஜெனரேஷன் இஸ் டுமாரோஸ் ஃபியூச்சர்.
1: அருமையா சொன்னீங்க வெனிஷா.
7: முஸ்கான், இதெல்லாம் கேட்கும் போதுதான் அப்ப சின்ன வயசுல படிக்கும் போது இதோட முக்கியத்துவம் எல்லாம் தெரியல. இப்ப இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம்னே தெரியுது.
1: ஆமா நிகிதா, சின்ன வயசுல எக்ஸாமுக்கு மனப்பாடம் பண்ணோமா போய் எழுதணுமா அப்படிதான் இருந்தது. இன்னைக்குதான் இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சது. ஒரு இந்தியன் சிட்டிசனாக இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தவறாம ஃபாலோ பண்ணணும் என உறுதிமொழி எடுப்போம்.
7: கண்டிப்பா முஸ்கான், இதை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இந்த குழு விவாதம் மூலமா நிறைய தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த குழு விவாதத்துல இங்க கூட கலந்துகிட்ட அனைத்து எம்ஓபி வைணவ கல்லூரி மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம்.
1: கடமையை செய்வோம், உரிமையை கேட்போம். நீங்கள் கேட்டு கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே முஸ்கான் மற்றும்
7: நான் உங்கள் ஆர்ஜே நிகிதா செந்தில்.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று. சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பீட்டி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பீட்டி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல்ல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு. சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: இல்லப்பா என்னாச்சு?
1: டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புல இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லுலாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கு வலிக்கும்ல உங்களுக்கு?
3: ஆமாமா. நாங்க இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் ஆகுது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது, அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
4: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20?

0: போது செயின் கீழே விழுந்துட்டு தூக்கிட்டு போயிடலாம்.
1: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
2: ஏமா போகலாமா?
0: அப்படா பொண்ணு வந்துட்டு சீட்டை எடுத்துட்டு தூக்கி போயிடலாம்.
2: அப்படா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
1: போகலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
2: எந்த நகமா?
1: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

0: நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம், ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கடிச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ டு சேவ் வாட்டர்.
1: பூவழை நெஞ்சிலே ஓ வாசமே சுவாசமே வாசமே வந்து மையல் கொண்டது என்னிலே.
0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரதுக்கு இருக்கு.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
3: ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் சொசைட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.
4: சுப மத்தியானம். This is Bhavya Kannan, first BSc Maths. Today we have with us a renowned professor of geography who also has a special passion for Puranas. Mr. R. Parthasarathy is a retired assistant professor of geography from DB Jain College. He is also an honorary professor in the Kuppuswamy Shastri Research Institute. His qualifications are MA, MPhil and Diploma in Higher Education. In addition to teaching geography, he also has a passion for Puranas. He is also the associate editor of the magazine Ollinirai Padai. Mr. Parthasarathy has also published a book on the Chaturyuga calendar of Vaivasvata Manavantra. We welcome you to MOPCRS, sir. So what inspired you to pursue higher education in geography?
5: My cousin, Hriday, was a great geography professor. He has authored more than 5 books.
4: Oh, okay.
5: So I was inspired by him. I am always a student and brother to him. So he is a great inspirer. And once I came to college, all my professors were very good geography teachers. That helped me to shape myself as a geographer. And even researchers in Puranas, a geographical base they have given me. So they are all inspiration to me.
4: Sir, in addition to your cousin and your geography professors in college, was there any particular incident that inspired you to choose this particular subject?
5: No. Because I always love the I from my early days, I used to attend all the Purana concerts.
4: Yes.
5: So there's a lot of description of Bharat.

0: ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது, சில இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமா நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது MOP சமுதாய வானொலி
2: 107.8. You've got the best radio show. Hello?
3: Hello?
2: Is there anyone out there?
3: Nothing to do and nowhere to go. Tune in to the MOP show with every clock tick, tick, tick.
1: வணக்கம். சென்னை, நீங்க கேட்டுட்டு எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜிதனி பேசுறேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய விஷயம் மாறி இருக்குங்க. ஆனா ஒண்ணு தவிர, அதாவது ஆணாதிக்கம். அதை பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
4: அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கு சுத்தமாக உரிமையே இல்லாமல் இருந்தது. வீடை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. அந்த அப்போ வந்துட்டு பெண்கள் வீட்டில் இருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆண்கள் வெளியில் போய் சம்பாரித்து அவங்க வந்துட்டு பணம் கொண்டு வரது தான் அவங்க வேலையாக இருந்தது. வீட்டிலே இருந்தனால பெண்கள் வந்துட்டு அடக்கப்பட்டு அதே ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. அதனால பெண்களுக்கு அவங்களோட அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா வந்துட்டு ஆண்கள் தான் பணம் வீட்டுக்கு கொண்டு வரனால அவங்க தான் பெண்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தினார்கள்.
5: ஆமாம், அவங்க பணம் கொண்டு வராங்க தான், ஆனால் பணத்தால் வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாதுன்றத அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க வாழ்க்கையை வாழ்க்கை ஆரம்பித்ததுக்கும் அது தொடர்றதுக்குமே காரணம் பெண்கள் தான். பெண்கள் அவங்களோட வேல்யூஸை புரிஞ்சிக்காததுனால தான் ஆண்கள் அவங்களோட வேல்யூஸை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கேர்ள்ஸோட செல்ஃப் எஸ்டீம் குறைய குறைய அவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு விஷயமும் பரவாயில்ல இவ தானே, நம்ம இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயம் எடுத்தா கூட ஓகே பரவாயில்ல, என் தங்கச்சி தானே, என் மாம் தானே, என்னோட வைஃப் தானே அப்படின்னு எல்லாமே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காலத்துல அவங்க ஓகே வீட்டில் மட்டும் இருந்தாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருந்தது. ஆனா இப்போ ஒர்க்கும் பண்றாங்க, வீட்டில் இருக்க சர்வீஸ் ஹோம் சர்வீஸும் பண்றாங்க. ஒஃபிஷியலா அந்த மென் அந்த காலத்துல மென் செஞ்சுட்டு இருந்ததையும் இப்போ அவங்க பண்றாங்க. ஆனா அதுக்கான ஆடட் அட்வான்டேஜ் எதுவும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இன்னும் அவங்க முன்னேறத தான் இன்னும் தட்டி தட்டி தட்டி கீழே தள்ள பாக்குறாங்க பாய்ஸ்.
6: ஆக்சுவலி நீ சொன்னது கரெக்ட் தான், ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஒரு பையன் வரதும் ஒரு பொண்ணோட இதுல இருந்து தான். ஸோ வந்து அவங்க எவ்வளோ டாமினேட் பண்ணாலும் எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் பொண்ணுங்க இல்லாம பசங்க இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் இல்லை. ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டா ரொம்ப கஷ்டப்பட்டது பொண்ணுங்க, ஆனால் பேர் கிடைக்கிறது பசங்களுக்கு லைஃப்ல எல்லா விஷயத்துலையும். இப்போ நம்ம பொண்ணுங்க வந்து எவ்வளோ சாதிச்சிருந்தாலும் அவங்க சொல்றது பசங்க இல்லாதனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, அந்த ஒரு விஷயம்தான். கல்பனா சாவ்லா வந்து ஸ்பேஸுக்கு போய் அவ்வளோ எது சாதிச்சாலும் அவள் வந்து அவள் ஒரு பொண்ணா அவங்க வந்து ஒரு பொண்ணா வந்து ஒரு பொண்ணு அவ்வளவுதான். ஆனா இதுவே பசங்க சாதிச்சிருந்தா ஓ அந்த பையன் இவ்வளவு சாதிச்சிருக்கான், நானும் அந்த பையன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா சானியா மிர்சா ஒரு ஐடலா இருந்தாங்க தவிர ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க ஒரு பொண்ணு, அது ஒரு பொண்ணு, நம்ம எப்படி அவங்கள மாதிரி இது பண்றது, அந்த மாதிரி ஒரு ஒரு தாட் வந்து நம்மளுக்குள்ள எப்பயுமே இருக்கும். பட் ஸ்டில் அதை நம்ம உடச்சு வெளியில வரணும்னு நான் ஆசைப்படுறேன் எல்லா பொண்ணுங்களும்.
5: ஆக்சுவலா பாய்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணாவே இந்த லிஸ்ட் பெருசாகும். நம்ம கேர்ள்ஸ் அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மி தான். ஒரு அடிஷனல் ஷீட் வாங்க கூட முடியாது, ஒரே ஷீட்ல எழுதிடலாம். பாய்ஸ்னா நிறைய இருக்கு, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த அவங்களுக்கான சிச்சுவேஷன்ஸ் அதுக்கு அமைஞ்சது. அவங்க அவங்க வந்து ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சாலும் அது தீ மாதிரி பரவறதுக்கு யாரும் எந்த இப்ப மரம் கூட இப்போ காட்டு எரிக்கணும்னா கூட ஒரு மரம் பத்துச்சுன்னா அடுத்த மரம் பத்தணும், அப்பதான் அது பரவும். அதான் பாய்ஸ் கிட்ட அது இருந்தது, ஆனா கேர்ள்ஸ் கிட்ட இல்ல. ஈஸியா எல்லாருமே அதை அடக்கிட முடிஞ்சது. அவங்க இப்போ இப்போ நம்ம நம்மளோட இதுவா இப்போ நம்ம ஒரு ஒரு வெளியில போறோம் வச்சுக்கோங்க, ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ண போறோம். இப்போ நம்ம நான் ப்ராக்டிஸ் போறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் கேர்ள் நான் நான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா எங்க வீட்டில் சொல்லிடலாம், நீ 6 மணிக்கு வீட்டுக்குள்ள இருக்கணும்னு. ஆனா என் ப்ராக்டிஸே எனக்கு எங்க கோச் அங்க சொல்லியிருப்பாரு 6 மணிக்கு தான் நம்ம ப்ராக்டிஸே ஸ்டார்ட் பண்ண போறோம்னு, அங்கேயே ஸ்டாப் ஆயிருது. நான் ப்ராக்டிஸே பண்ணல, நான் ப்ராக்டிஸ் பண்ணாதானே ஸ்கில்ல டெவலப் பண்ணி நான் அச்சீவ் பண்ண முடியும். நான் என்னோட எண்ட் என்னோட ஒன்னே ஸ்டாப் ஆயிடுச்சு, நான் எங்க 100 200 போறது. அங்கேயே கேர்ள்ஸ் போயிடுறாங்க. அது மாறினாதான் இந்த லிஸ்ட் வளரும். ஈஸியா பசங்க சொல்லிடுவாங்க, பொண்ணுங்க எங்க சாதிச்சாங்க, வெறும் வாய் தான் பொண்ணுங்களுக்கு, பசங்க எவ்வளவு இருக்காங்க பாருங்க, பொண்ணுங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு. பொண்ணு ஆக்சுவலா பொண்ணுங்க எவ்வளவோ சாதிக்கலாம், ஆனா அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இல்ல. ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் ஆஃப்டர் மேரேஜ் விடுங்க, பிஃபோர் மேரேஜே ஒன்றும் இல்ல, ஆஃப்டர் மேரேஜ் இன்னும் அதிகம் ஆடட். அவ்வளவுதான்,
6: சிச்சுவேஷன் இல்லாததை விட அதுக்கு ஒரு வழி இல்லை. ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே பிளாக் ஒரு பிளாக்கிங் கேட்டாக இருக்காங்க அவங்க. அதுக்கு சிச்சுவேஷனோட நான் வந்து அவங்க அதுக்கு வழி கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து வளர நினைக்கும் போதும் உன்னால் முடியாதுன்னு ஃபஸ்ட்டே டாமினேட் பண்ணி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுனாலே அவங்களால எதுவும் செய்ய முடியறதில்லை.
7: ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் போட்டுடுறாங்க, அதாவது நீ ஒரு பொண்ணு, நீ இந்த லைன்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லைன் போட்டு ஒரு நீ இது தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால எவ்வளோ அச்சீவ் பண்ண நினச்சாலும் உனக்கு வந்து இதுதான் ஏஜ், நீ கரெக்டாக மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் போகக்கூடாது, அதுக்கப்புறம் நீ ஃபேமிலி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி இப்படின்னு அப்படியே சொல்லி வளர்த்துறாங்க கேர்ள்ஸ். அதனாலே நிறைய பேர் ஹிடனாக இருந்துடுறாங்க, யாராலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல.
4: ஆனால் நம்ம வந்து ஆண்களை மட்டும் இதுக்கு குறை சொல்ல முடியாது, பிகாஸ் ஒரு இது இருக்குது, பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சி அந்த மாதிரி. இப்போ பெண்கள் வந்து சாதிக்கணும் இதெல்லாம் செய்யணும்னா பெண்கள் தான் அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும். சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா நம்மளுக்கு என்ன சொல்லித்தராங்க, நம்ம வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும், அதெல்லாம் எல்லாருக்குமே சொல்லித்தரது. பட் வேலை செய்ய கற்றுக்கோ இதெல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லித்தந்தா பரவாயில்ல, அது ஏன் பெண்களுக்கு மட்டும் சொல்லித்தரணும்? ஸோ நம்ம அம்மாவே நம்மளை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், நீ இது பண்ணு அது பண்ணுன்னு ஒரு எய்ம் ஒரு கோல் நம்மளுக்கு தராத போது நம்ம எப்படி வந்துட்டு எல்லாரும் வந்து நம்மளை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க நம்ம எப்படி நினைக்க முடியும்? ஸோ நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் என்ன சொல்ல, நம்ம பெண்கள் தான் இதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்து எல்லாத்தையும் தொடங்கி வைக்கணும்.
8: இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க வாதம் விவாதம் ஷோவை ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: பாரதி கண்ட புதுமை பெண்கள் இன்று இந்த சமுதாயத்தில் தக்க பாதுகாப்பின்றி அஞ்சி தவிக்கின்றார்கள். இந்த நிலையை மாற்றுவோம். சமுதாயத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து பெண்களின் நிலையை உயர்த்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP-இன் சமுதாய வானொலி 107.8 வாதம் விவாதம். இவ்வளோ நேரம் நம்ம ஆணாதிக்கத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ மேலும் பேசுறதுக்காக நம்ம நண்பர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம்.
6: ஆ, நீ சொன்னது கரெக்ட் தான். நம்ம தான் we should be the change that we want to, but and the changes alla eppadi start agum nenikira
7: number first or initiative edukno adavadhu pen kulandhinga parents irukanga pen kulandhingalukku first nee indha mari oru ena solla oru goal oru achieve pandradhukana oru motivation kudukano nee idu pannala nee adu pannala avangalukku complete freedom oru aan kulandhai eppadi avanga treat panvaangalo adhe mari andha pen kulandhiyo treat pannu veetliye discrimination irukka koodadhu aanum pennum avangalukku irukra aan kulandhiyo pen kulandhiyo olunga treat pananum so veetla indha da ella start aachuna automatically namba naatla idu pathina ororthar ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லாருமே இது தொடங்க ஆரம்பிச்சிடுவாங்க.
5: ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இது நீ சொல்றது கேட்கும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அதாவது எங்க வீட்டுல எப்படின்னா, நான் படிக்கும்போது, நான் 12th படிக்கும்போது எனக்கு வந்து ஸ்கூல்ல வந்து எக்ஸ்கர்ஷன் கூட்டு போனாங்க. அப்போ எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா என்ன மாதிரி எக்ஸ்கர்ஷன் கூட்டு போறாங்க, அது மாதிரி பணம் வேணும்ப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, உனக்கு எதுக்கு, நீ ஒரு பொட்டை பொண்ணு தானே, உனக்கு எதுக்கு வீட்டுல சும்மா இரு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டாரு. ஆனா வந்து இதுவே வந்து என் தம்பி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே அனுப்பிச்சு விட்டுறது, எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல, என்னப்பா பண்ற, என்ன எங்க போற, எங்க போற, அதெல்லாம் கேட்கறதே கிடையாது, அப்படியே உடனே அனுப்பிச்சு வச்சிருது.
6: ஏ, இதுக்கு இது வந்து நம்ம பேரண்ட்ஸை குறை சொல்லவே முடியாது. அவங்க ஏன் மாம் டேட் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஒன்று தான், பட் ஆனால் ட்ரீட் பண்ற விதம் ஏன் வேறையா இருக்குன்னா, பிகாஸ் ஆஃப் தி சொசைட்டி அகெயின். இப்ப ஒரு பையன் எங்க
5: சொசைட்டின்றது யாரு, நம்ம எல்லாம் உருவாக்கணும் தான் சொசைட்டி. அதே அது எப்படி என்ன சொல்ல முடியும்,
3: அதைதான் நம்ம கெடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா பசங்களுக்கு ஓவர் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாரும். நம்மளால இப்ப பண்ண
5: பசங்களுக்கு ஓவர் ரைட்ஸ் கொடுத்தா சொல்ல முடியாது, ஓகேவா? நீ வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் தாண்டி வரணும். யூ மஸ்ட் ட்ரை ஃபார் தட்.
3: முடியாது. இங்க வந்து ஃபீமேல வந்து எப்பவுமே டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த பக்கம் நியூஸ் பேப்பர் திருப்பினாலும் இந்த பொண்ணு இப்படியா இருக்கா, அந்த பொண்ணு அப்படியா இருக்கா. ஆனா இதே பசங்களை பண்ணா அப்படி மூடி மறைச்சிருவாங்க. திஸ் இஸ் இட். இந்த பசங்க பண்ணா அது ஒரு இன்சிடென்ட், இதே ஒரு கேர்ள்ஸ் பண்ணா அது ஒரு
6: பெரிய ஹராஸ்மென்ட். நீ யுவர் லைஃப், யூ கான்ட், யூ நோ, யூ கான்ட் சேல் யுவர் லைஃப் சம்திங் எல்ஸ். நீ வந்து உன் வாழ்க்கைய பணைய வச்சுதான் உன் கோலை நான் அடையணும்ன்றதுல ஒண்ணும் இல்ல. கோல் இல்லைனாலும் லைஃப் போகும். பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வழிகளை தான் பேரண்ட்ஸ் சொல்றாங்க, அதைத்தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றோம். அப்ப நம்ம இதை எப்படி மாத்தலாம்னா, ஃபர்ஸ்ட் சொசைட்டி கிட்ட இருந்தா சேஞ்சஸ் எடுத்துட்டு போகணும்.
3: சொசைட்டின்றது
6: ஒண்ணும் இல்ல பாய்ஸ். ஃபர்ஸ்ட் பாய்ஸோட அஸ்பெக்ட் ஆஃப் லைக் ஒரு பொண்ணை பாக்குறது ஃபர்ஸ்ட் மாத்தணும். சின்ன விஷயம் தான், நம்ம வீட்டுல நடக்கிறதுக்கும் வெளியில நடக்கிறதுக்கும். ஆனா அத ஒரு பையனோட கண் வழியா பார்த்தாதான் அதோட அதுல இருக்க டிஃபரன்ஸ் தெரியும். ஒரே இப்போ என் அண்ணனே இருக்கட்டும், என் அண்ணன் என்ன பாக்குறதுக்கும் என் வெளியில இருக்கவங்க என்ன பாக்குறதுக்கும் வெளியில இருக்க பசங்க பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. முதல்ல அப்ப பாய்ஸ் கிட்ட இருந்துதான் அந்த சேஞ்சஸ் நம்ம கொண்டு வர முடியும். அப்பதான் ஒரு பொண்ணு மாற்றம் மாற்றம்னா ஒண்ணுமே இல்லை. ஆரம்பம் நம்ம எது தொடக்கமோ அதுல இருந்துதான் முடிவுக்கு வர முடியும். முடிவுல ஆரம்பிச்சு யாரும் தொடக்கத்துக்கு போக முடியாது. சோ பேரண்ட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றது இந்த விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் அட்டர் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பாய்ஸ். அப்போ சொசைட்டி ஓகேவா இருக்கா, என் பொண்ணால 8 மணிக்கு கூட சேஃபா வர முடியும்ன்ற நம்பிக்கை வருதா, கண்டிப்பா அனுப்புவாங்க. அவங்களுக்கும் அவங்க பாய் அண்ட் கேர்ள் டாட்டர் அண்ட் சன் ரெண்டுமே ஹாப்பியா தான் இருக்கணும். ரெண்டு பேருக்கும் ஹாப்பியா இருக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்க பெருசா வரணும் அப்படின்ற கோல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் யூனோ அந்த ஒரே விஷயம் ஸ்ட்ரைக் பண்றது என் பொண்ணு சேஃபா இருப்பாளா. அவ சேஃபா இருந்தா ஓகே, கண்டிப்பா அனுப்புவாங்க.
8: இட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப கரெக்ட். ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்க்கும்போது என் பொண்ணு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு அந்த வியூல ஒரு ஒரு பையனும் எல்லா பொண்ணுங்களையும் பார்க்கணும்னு விரும்புறேன் நான். எல்லா பசங்களும் ரொம்ப ரொம்ப பயபக்தியா அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லல. ஒருவேளை அவங்க அந்த பசங்களோட பொண்ணுங்க வந்து வளர்ந்து எந்த மாதிரி ஒரு பையனை பார்ப்பாங்கன்ற அந்த ஒரு பையனா அந்த எல்லா பசங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
3: பட் அது நடக்கவே நடக்காது. நீ என்னதான் பசங்க கிட்ட அந்த பொண்ணை வந்து உன் தாய் குலம் மாதிரி பாருனா அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு அது தப்பாதான் தெரியும்.
6: சரி, அது தப்பாவே தெரிஞ்சாலும் சிம்பு சொல்ற மாதிரி சைட் அடிக்கிற ஃபிகர் பக்கத்துல இன்னொருத்தன் போய் நிக்கனா அது எனக்கு எரியும் சொல்றான், அந்த டயலாக் மாதிரியே இருந்துட்டு போகுது. அவன் ஒரு பொண்ணு இப்படியாவது காப்பாத்திட்டு போறானே, அப்படியாவது அவன் சேஃப் கார்ட் பண்ணட்டும் ஒரு கேர்ளுக்கு. லைக் இப்போ பாய்ஸ் ஏன் கார்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாருன்னா, ரொம்ப சிம்பிள். அவன் இப்போ ஒரு விஷயம், ஓகே, கோல்ட் இஸ் தேர், we are saving it in a iron box, like
7: நீங்க பாத்தீங்கன்னா இதோட ஃபவுண்டேஷனுக்கு நம்ம போலாம். அந்த காலத்துல நம்ம பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து வெளியில போய் சம்பாரிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, பெண்கள் வீட்டுல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஆண்கள் வெளியில போய் சம்பாதிக்கிறனால நம்ம நாட்டிலேயே நம்ம பொதுவா எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே நம்ம பணத்தை வச்சுதான் மதிப்பிடுறோம். சோ அங்க போய் பணம் கொண்டு வர்றதுனால பணம் தான் முக்கியம். சோ அதனால ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பெண்கள் வீட்டுல உட்காந்து வேலை செய்யும் போது நம்ம ஒன்னும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல, அது அவங்க எஃபெக்ஷன்னால அந்த மாதிரி சென்டிமெண்டலா ரிலேட் பண்ணனால பெண்கள் வந்துட்டு வீக்கர் செக்ஷன் ஆயிட்டாங்க. ஆண்கள் பணத்தை அவங்க பணம் சம்பாரிச்சு கொண்டு வரனால ஒரு என்ன சொல்ல அவங்களோட இது ஜாஸ்தி ஆயிடுச்சு.
6: அவங்களும் அதை ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அமுத்த அவங்களும் ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை. ஓகே, ஆமா, அவங்க தான் வந்து பெரியவங்க, அவங்க பாய்ஸ்னாலே சின்ன வயசுல இருந்தே. இப்போ அப்பெல்லாம் எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, அத்தைங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தாவே வீட்டை விட்டு ரூம் விட்டு வெளியில வரக்கூடாதான், பிகாஸ் பெரியவங்க, அது மரியாதை. அது வந்து அவங்க பிராண்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும், இதுதான் ரெஸ்பெக்ட், இதுதான் வேல்யூ, இதுதான் இம்பார்ட்டன்ட் லைஃப்லன்னு. நம்ம ஆன்சஸ்டர்ஸ் நிறைய விஷயத்த ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்தாங்க, நிறைய விஷயத்த கொண்டு வந்தாங்க, நிறைய விஷயத்துக்கான அர்த்தம் தெரியாமே அதோட அதெல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. அது மாதிரி இதுலயும் அதோட வேல்யூவே மாறி போயிடுச்சு. அவங்க ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஓகே கரெக்ட் தான் அப்படின்றத ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இப்ப டாமினேஷன்றது ஒரு டிபேட்டபிள் டாபிக் ஆயிடுச்சு.
4: ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பசங்க ஏதாச்சும் வேலை செஞ்சாங்கன்னா, ஐயோ நான் வேலை செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. ஒரு பொண்ணு வேலை செஞ்சா நீ வேலை தானே செஞ்ச, இப்ப எதுக்கு அவ்வளோ இது பண்ணிக்கிற அப்படி, அவ வேலை போய் வேலை வெளியில செஞ்சா ஒரு சாலரி வாங்கினா என்ன, சாலரி வாங்குற அளவுக்கு உனக்கு வந்து தைரியம் ஆயிடுச்சா, என்னால ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியாதான்னு ஒரு பாய் வந்து வாய்ஸ் ரேஸ் பண்றது. உடனே அங்க வந்து உமன் வந்து கீழே போயிடுறாங்க.
5: இதெல்லாம் விடுங்க, இப்ப இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வேலைக்கு போறனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. நீ ஏன் போயிட்டு அப்புறம் யோசிச்சிருக்கே, போறனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது.
4: அங்கேயே ஒரு பிளாக் போட்டுட்டாங்க, நீ போக கூடாது. நீ உனக்கு என்ன, நீ வேலை செய்யறது, பசங்களை பாத்துக்கிறது, அதுதான் ஒரு அம்மாவா ஒரு டாட்டரா நீ இந்த ஜாப் தான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
6: படிக்கிறதே கூட எதுக்கு அவ்வளவு படிக்கணும், எம்பிபிஎஸ் டாக்டர் சீட்டு போயிட்டு இருக்க நிலைமை எல்லாருக்கும் தெரியும். அதுவும் எக்கச்சக்கம் 1 crore வச்சாதான் நீ எம்பிபிஎஸ் சீட் அங்க. அந்த மாதிரி ஆயிட்டப்போ அது பாய்ஸ்க்குனா செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பொண்ணு தானே, நீ வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கற அளவுக்கு டியூஷன் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு படிச்சா போதும் அப்படின்னு அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. போதும், 3 வருஷம் படிச்சு அப்புறம் கல்யாணம், கரெக்ட் ஏஜ்ல அப்பதான் நடக்கும், அப்பதான் நீ புரிஞ்சுப்ப, எல்லாத்தையும் அவங்க அப்பவே முடிச்சிடுறாங்க.
8: இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்போ ரீசெண்டா இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்த டெல்லி ஆக்சிடென்ட் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த ரேப் கேஸ் நடந்தப்போ அந்த ஒரு டைம் 8:30 இந்த நைட், அப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பஸ்ல போகும்போது அந்த ஃபுல் டீடைல்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் சில பேர் கேட்டிருந்தாங்க அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த டைம்ல 8:00 மேல அந்த பொண்ணு ஏன் வெளியில போறா? இதுவே ஒரு பையனா இருந்தா 11:00 கூட வீட்டுக்கு வந்தாலும் மறுபடியும் 1 வெளியில போனாலும் தப்பு இல்ல. பொண்ணுக்கு 8:00 மேல என்ன வேலை வெளியில?
6: அது மட்டும் இல்லாம அவ ட்ரெஸ்ஸிங் முதல்ல அந்த நியூஸ் பார்த்ததுமே, ஓகே அவ வெளில போயிருந்தாளா, யாரோட போயிருந்தா, எப்ப போயிருந்தா, என்ன ட்ரெஸ் பண்ணிருந்தா, எல்லாமே ஒருத்தரோட கேரக்டர் இன்னொருத்தவங்க ஜட்ஜ் பண்றது இல்ல. ஆனா இன்னொருத்தவங்க அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் மட்டும் எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க.
8: She doesn't have the rights to go out at 8:00 or something.
6: அது ஓகே, அவங்க வெளியில போறது அதுக்கு முன்னாடியே ட்ரெஸ்ஸிங் அதுல நிறுத்துறாங்க. நமக்கான இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது, நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப சிம்பிள், நம்ம பிடிச்ச எதுவும் பண்ணக்கூடாது. அதை பண்றதுக்கு அது பண்ணணும்னாலும் அதை பண்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கணும், 1000 angle யோசிக்கணும். இவங்களுக்கு பிடிக்குமா அவங்களுக்கு பிடிக்குமான்னு ஒவ்வொன்றத்தையும் நசுக்கி நசுக்கி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. பொண்ணுங்க எப்படினா ட்ரெஸ் போடுறாங்க, அவங்க இஷ்டம். ஓரளவுக்கு
5: அவங்க இஷ்டம் சொல்ல முடியாது, பொண்ணுங்க ட்ரெஸ் பண்றது அவங்க ஃப்ரீடம், அது தப்பு கிடையாது. பட் வந்து இது வந்து வேற மாதிரி போகுது.
4: ஏன் போடக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, அங்கேயே ஏன் நிறுத்திடுறாங்க எல்லாரையும்? 8:00 மேல நீ போக கூடாது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு. இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு. அவங்க கூட சுத்தக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ஏன் அப்படி சொல்றாங்க? இதே ஒரு பையனா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு நீ என்ன பையன், நீ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ பொண்ணுனா உனக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு.
8: இல்ல பேரண்ட்ஸே ஃப்ரீடம் கொடுத்து அந்த அவங்க பொண்ணை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஆக விட்டாலும், நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு போனா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பசங்க எத்தனை பேர் திரும்பி பார்க்க மாட்டாங்க, எத்தனை பேர் ஒழுங்கா இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் பண்ற அந்த ஃப்ரீடம் இல்ல, வெளியில போற ஃப்ரீடம் இல்ல, பிடிச்சதை செய்ய ஃப்ரீடம் இல்ல.
7: இப்ப இருக்கிற செனாரியோ எடுத்துக்கிறோமே, இப்ப பரவாயில்ல, இப்ப நிறைய பெண்கள் வந்து வெளியில போறாங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப அவங்களுக்கு கிடைக்கிற சேலரி எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு எடுக்கிற சேலரி பார்த்தா இப்ப நிறைய அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு தான் நிறைய பேர் சேலரி கொடுக்குறாங்க. அவங்க ஏர்ன் பண்றாங்க, பட் அந்த அதை செலவு பண்றதுக்கு கூட இப்ப அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கிறது இல்லை. ஸோ எல்லாம் ஓகே, நம்ம வெல் என்ன சொல்ல, வெளியில இருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, விமன் அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு, பட் உள்ள பார்த்தா அவங்களுக்கு எதுக்குமே ஃப்ரீடம் இல்லையே.
5: நம்ம இவ்வளோ நேரம் எல்லாரும் பேசிட்டு இருந்தது கேட்டோம், இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. இதுக்காக நம்ம என்ன இந்த ஸ்டெப்ஸ் தான் எடுக்க முடியும், தவிர இதுக்கு வந்து ஒரு முடிவு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா, பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து பசங்களை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாம். பொண்ணுங்க பசங்கன்ற வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாம். இல்லை ஸ்கூலில் வந்து பாய்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கலாம். ஒரு சிஸ்டராக ஒரு ஃப்ரெண்ட்லியாக எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லைனா மீடியா வந்து இதில் வந்து ஒரு பெரிய பார்ட் எடுத்துக்கலாம். எப்படி பீப்புளுக்கு வந்து எப்படி வந்து கேர்ள்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்றது வந்து எஜுகேட் பண்ணலாம். இதோட நம்ம இந்த ஷோ முடிச்சுக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் அஜய் ஜனனி. ஸ்டே டியூன்டு வித் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் ஜூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரிம்மா,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்,
4: கை கழுவாம சாப்பிடுறோம்.

0: வயிறு வலிக்கும்ல, வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க, டாக்டர் கிட்ட தானே போவீங்க, டாக்டர் என்ன பண்ணுவாரு, ஊசி போடுவார்ல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும், உங்களுக்கு தானே வலிக்கும், அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
1: ஓகே மேம்.
2: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
1: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
2: அதனால
1: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
2: ஆமாமா. நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
1: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் எதிரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் ஆகுது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
2: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
2: அவங்க போட்டோ அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல?
0: ஆமாண்டா.
2: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாரா.
0: சரிடா.
3: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம் தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மோளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடி குடின்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? எடுத்துட்டு எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், எடுத்துட்டு போறேன்.
0: போகலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகமா?
0: ஐயோ, என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ, எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைச்ச வாட்டர் வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நானும் ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்க கிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் நேயர்களே, காசு மேல காசு வந்து நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். வார வாரம் பல்வேறு தரப்பட்ட தொழில் முனைவோர்கள் நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய வெற்றி கதைகளை நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நாங்களும் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, லெட்டர்ஸ் எழுதுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாக வந்து சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஒரு எல்லா குழந்தைங்களுக்கு வந்து எல்லா கலைகளையெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. டான்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க, பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க. பெண் குழந்தைகளாக இருந்தால் நல்ல கோலம் போட சொல்லிக் கொடுப்பாங்க. கிரியேட்டிவிட்டியாக பண்ணுங்க, பொம்மை பண்ணுங்க, அது பண்ணுங்க, அந்தந்த கிளாஸ்க்கு அமுச்சு வைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். அதாவது வந்து ஒரு 8th, 9th, 10th எல்லாம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிரு, இதெல்லாம் உனக்கு சோறு போடாது, படிக்கணும் படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் அது தவறு. இந்த கலைகளும் வந்து தனக்கு மட்டும் இல்லை, பல குடும்பங்களுக்கு வழிகாட்டி ஆகிற அளவுக்கு ஒரு தொழில் முனைவோரை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு கண் முன்னாடி ஒரு பெண் தொழில் முனைவோர் வந்திருக்காங்க, திருமதி கார்த்திகா. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, டான்ஜூர் பெயிண்டிங், சாஃப்ட் டாய் மேக்கிங், கிளாஸ் மேக்கிங், அப்புறம் மெட்டல் எம்பாசிங், கேண்டில் மேக்கிங், பர்ஃப்யூம் மேக்கிங், இந்த மாதிரி பல கலைகளை கற்றுட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரெய்னரை நம்ம இங்கே இருந்துட்டு, இவங்க திருமணமாகி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் நியூ ஜெர்சி அந்த இடத்துல அங்கே போய் ஒரு ஆர்ட் கேலரியை தொடங்கி சக்சஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் வந்து ஒரு தொழில் முனைவோராக உருவாக்க முடியும் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம வந்து அவங்களோட பகிர்ந்துக்க போகிறோம். ஏன்னா பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து கலைகளில் நிச்சயமாக ஆர்வம் அதிகமாக இருக்கும். வீட்டிலருந்தே வந்து பல விஷயங்களை அவங்க வந்து பொழுதுபோக்காக பண்ணுவாங்க. அந்த பொழுதுபோக்கையே நம்ம வந்து பணமாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கார்த்திகா அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். மேடம், உங்களுக்கு இந்த சின்ன வயசுல இருந்து எப்படி இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து?
1: சின்ன வயசுல வந்து எல்லாருமே மோட்டிவேட் பண்ற மாதிரி என்னுடைய அம்மா அப்பாவும் மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கு டான்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, வரையறதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனா வரையறது ரொம்ப நல்லா வந்துச்சு, அதனால அதையே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டேன்.
0: சின்ன வயசுலயே உங்களுடைய ஸ்ட்ரென்த் எதுன்னு நீங்க ஐடென்டிஃபை
1: பண்ணுறதுக்கு எனக்கு அந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியில் இதை சூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்தது.
0: ஓகே, என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, எந்த வயசில் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க?
1: நான் என்னுடைய ஞாபகம் இல்லை, நினைக்க நான் என்னுடைய 8th பர்த்டே அப்போ என்னுடைய அம்மா வந்து எனக்கு ஒரு பெயிண்டிங் செட் கொடுத்தாங்க கிஃப்டாக என்னுடைய பர்த்டேக்கு. அதுலேருந்து வரைய வரைய ஆரம்பிச்சது தான். அப்போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அங்கங்கே பார்க்குறத அப்பா அம்மா கிட்ட சொல்லி இது கற்றுக்கணும் போல் இருக்குது அப்படின்னு பர்மிஷன் கேட்பேன். அவங்களும் சரி கற்றுக்கோ கற்றுக்கோன்னு எல்லாத்தையுமே நான் கேட்டது ஒன்று தவற விடாமல் எல்லாத்தையுமே எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு இதுக்கும் அப்ஜெக்ஷன் சொன்னது கிடையாது, எல்லா விஷயமே கற்றுக் கொடுத்தாங்க. அதில் நான் வந்து சின்ன சின்ன வயசில் ரொம்ப வரைகிறது, கலரிங் அடிக்கிறது, கலரிங் பண்ணுறது, அந்த மாதிரி தான். கொஞ்சம் பெரிய வயசான பிறகு இந்த டான்ஜூர் பெயிண்டிங்ங்கிற ஒரு ஆர்ட் மேலே ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசை வந்துச்சு.
0: அது வந்து ரொம்ப காஸ்ட்லி ஹாபின்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: ஆமாம். ஓகே, அதனால அது ரொம்ப அது அந்த காஸ்ட்லி அதில் பார்க்குற அந்த தக தகன்னு இருக்கிறது தான் அந்த அதனுடைய எனக்கு அட்ராக்ட் ஆச்சு. எனக்கு சரி என்னுடைய பேரண்ட்ஸ் சொன்னது மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப கற்றுக்கணும்னு விருப்பமாக இருக்கு. சரி நீ அது எங்கே வந்து உனக்கு கற்றுக்க விருப்பம் இருக்கு, நீ அதுக்கு ரிசர்ச் பண்ண, எல்லா இடத்துலையும் போய் கற்றுக்கூடாது, யார் உனக்கு நல்லா கற்றுக் கொடுப்பாங்கன்னு ரிசர்ச் பண்ண, அப்புறம் என்கிட்ட சொல்லு, நான் வந்து உன்னை அங்கே கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நான் நிறைய பண்ணேன், நிறைய கிளாஸஸ் வந்து சொல்லி நிறைய பேர் சொல்லித்தராங்க. ஆனால் வந்து ராசி ஆர்ட் ஃபவுண்டேஷன் அடையாறில் இருக்காங்க, அவங்க மூலமாக நான் போய் விசாரித்த போது அவங்க எனக்கு ரொம்ப நல்லா கற்று தருவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் அந்த இடத்த சொன்ன போது என்னுடைய அப்பாவும் அம்மாவும் கொண்டு போய் நாங்கள் சேர்த்தாங்க.
0: ஒரு தேடுதல் தான் ஒரு மனிதனுக்கு வந்து வெற்றி அடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு தொழில் முனைவாரை வந்து எப்பவுமே நம்ம வந்து நல்ல விஷயங்கள் பல நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத தேடிட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் சின்ன வயசுலேயே ஒரு கிளாஸில் சேர்றதுக்கே நீங்கள் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து எல்லா விஷயத்துலேயும் ஒரு தேடுதல் இருக்குங்கிறதுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் இருந்திருக்கு. ஓகே, அங்கே நீங்கள் டான்ஜூர் பெயிண்டிங் கற்றுக்கிட்டீங்க, அது வந்து எல்லாருமே வந்து ஹாபியாக கற்றுப்பாங்க, ஒரு பொழுதுபோக்காக கற்றுப்பாங்க இல்லையா? இல்லைன்னா ஒரு சின்ன அளவில் வந்து ஒரு வீட்டில் வந்து நம்ம பண்ணி மாட்டணும், நம்ம பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கிற அளவுக்கு அங்கே எப்படி நீங்கள் ட்ரெயின் ஆனீங்க, அதில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது?
1: நான் அவர்கிட்ட நான் அந்த அந்த ட்ரெய்னர் கிட்ட

0: இருந்தாலும் ஒருத்தர் கீழே வந்து வேலை செய்கிற மாதிரி போகக்கூடாது. நம்மளே வந்து சொந்த காலில் நின்று நம்ம வந்து முடிஞ்சால் ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். என்னுடைய அப்பா வந்து எப்போவுமே அதுக்கு வந்து உந்துகோலாக இருந்திருக்காங்க. எப்போவுமே அவருடைய அவர் வந்து ஒரு டாக்டர். அவர் அப்படி இருந்தாலும் என்னை வந்து நீ டாக்டருக்கு படி அந்த மாதிரிலாம் எதுவும் சொன்னது கிடையாது. நீ நான் இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்யணும்னு சொன்னது கிடையாது. எப்போவுமே நீ வந்து இப்படி யோசிம்மா, நீ வந்து 4 பேருக்கு வேலை தரா மாதிரி உன்னை நீ ஆக்கிக்கோ. அதுக்கு உண்டான படிப்பு நீ படி, அதுக்கு உண்டான செயலை வந்து நீ செய், அதுக்கு உண்டான யோசனைகளை நீ யோசி. அப்படிதான் எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லியிருக்காரு.
1: உங்கள் அப்பா உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு
0: கட்டாயமா சின்ன வயசுல இருந்தே.
1: அது வந்து ஒரு வித்தியாசமான சிந்தனை பாருங்களேன். அதாவது வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கிறவர் வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் உங்கள் அப்பா வந்து அதுவும் ஒரு பெண் குழந்தைய வந்து ஒரு சுதந்திரமாக வந்து பல விஷயங்களை கற்றுக் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நீ வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிற சிந்தனையை விதைச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து அது வந்து உண்மையிலே வந்து உங்களை உருவாக்கினதுக்கு உங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பாராட்டுக்கள் தான் உங்களுக்கு.
0: கட்டாயமாக நான் இன்னைக்கு என்ன இருக்கிறனோ அதுக்கு வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நான் இந்த மாதிரி நான் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கற்றுக்கும் போதே நான் சொன்னேன், இந்த மாதிரிங்க நான் வந்து என்றைக்காவது ஒரு நாள் ஆரம்பிக்கிறதா இருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு அதுக்கேற்ற போல் எனக்கு நல்லபடியாக சொல்லித்தாங்க. அவங்களும் வந்து ஒரு அவங்களே ஒரு
1: ஏனோ தானோன்னு சொல்லி,
0: அதாவது அவங்களே நடத்துகிற அவங்க கிளாஸ் எடுக்கிறவங்களா இருந்தால் கூட அந்த சரி நம்மளுக்கு போட்டியே வந்துட போகிறாங்களோன்னு இல்லாமல் அவங்களும் அவ்வளோ அற்புதமாக வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட சேர்ந்த போகிறதே நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து பிற்காலத்தில் நானும் உங்களை மாதிரி ஒரு ஷோரூம் ஒரு ஒரு கலாலயா வைக்கிற அளவுக்கு என்னை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி விடணும்னு சொன்னேன். அவங்களும் வந்து ரொம்ப ஜாகிரதையாக அக்கறை எடுத்து ரொம்ப அருமையாக சொல்லித்தந்தாங்க. அதாவது எவ்வளோ அருமையாக சொல்லித்தந்தாங்கன்னா எனக்கும் அது ஈடுபாடு தான் நான் நல்லா கற்றுனேன். என்னுடைய நான் அந்த வரைஞ்ச படங்கள் நான் வரைஞ்ச நான் பண்ண
1: ஓவியங்கள்
0: எல்லாத்தையும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸே வந்து வியக்கிற அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லி தந்தாங்க. அதுக்கு நம்மளோட
1: ஒரு மாடலாக வச்சிருக்காங்க,
0: ஒரு மாடலாக வந்து வச்சு இந்த மாதிரி வந்து இவங்க பண்ணியிருக்காங்க, எங்ககிட்ட வந்தவங்க இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காமிச்சிருக்காங்க.
1: அது அவங்களுக்கு வந்து ஒரு
0: இந்த மாதிரி வந்து மற்ற நம்மளுடைய ஓவியங்களை வந்து மற்றவங்களுக்கு வந்து மாடலாக காட்டும் போது எனக்கும் வந்து உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு ஊந்துதல். நம்மளும் வந்து இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோம், நம்மளுடைய ஓவியங்கள் கூட வைக்கிற அளவுக்கு இவ்வளோ அழகாக வந்திருக்கு, நம்ம கூட இதை பிற்காலத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு
1: அது ஒரு தூண்டுதலாகவும்
0: தூண்டுதலாக இருந்தது.
1: மூலம் உங்களோடது வந்து ஒரு பர்ஃபெக்ட்னஸ்ஸை வந்து ஒரு ஜாஸ்திப்படுத்திக்கலாம் இல்லையா, அது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. உங்களது வந்து ஒரு மாடலை வைக்கிறங்கப்போ இன்னும் அதை ஜாக்கிரதையாக நீங்கள் செய்யறதுக்கு இன்னும் கலை நுணுக்கத்தோடு செய்யறதுக்கும் அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு வந்து தூவிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கல்லூரி படிக்கிறப்போ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்தது உங்கள் பெற்றோர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் அது வந்து எப்படி அது முயற்சி வந்து அது அந்த முயற்சியை தொடங்கின அந்த காலகட்டம் இது?
0: அது இந்த முயற்சியை தொடங்கின காலகட்டம் வந்து நான் எம்பிஏ படிக்கிறச்ச எம்பிஏ எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் எம்பிஏ படிக்கும்போது தான் வந்தது. அப்படி படிக்கும்போது எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் இடி செல்னு ஒரு அமைப்பு இருக்குது. அங்கே வந்து சொந்தமாக தொழில் முனையை நினைக்கிறவங்கள ரொம்பவே ஊக்கப்படுத்துகிற ஒரு ஒரு விஷயம். அதாவது நம்மளே ஒரு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அதை எப்படி ஆரம்பிக்கணும்னு அப்படின்னு பாட வழியாக மட்டும் சொல்லித்தராமல் ப்ராக்டிக்கலாகவும் வந்து அதை வந்து சொல்லி தருவாங்க. அதாவது நிறைய எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் பஜார்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து எப்படி ஒரு பொருள் நம்மளாக பண்ணுறதை எப்படி விற்கிறது, அதுக்கு முன்னாடி வந்து இன்னோவேட்டிவ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்னு இங்கே ஒன்று நடத்துகிறாங்க. அதாவது ஒரு யோசனை மனசில் இருக்க ஒரு யோசனையை எப்படி செயல்வடிவம் படுத்துறது அப்படிங்கிறத ஒரு
1: காம்படிஷன். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன வித்தியாசமான சிந்தனைகளை வச்சு அதை சக்ஸஸ்ஃபுல் ஆக்குவோம் அப்படிங்கிறத வந்து ஒரு எழுத்து வடிவமாக ஒரு பண்ணுறது இல்லையா,
0: எழுத்து வடிவமாக பண்ணி அதை வந்து
1: செஞ்சும்
0: காட்டணும். அதுக்கு நிறைய கேள்விகள் ஒரு காம்படிஷன் மாதிரி அது நடக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய யோசனை திறன் வந்து அதிகமாக வருது. ஸோ நம்ம இது வந்து ஒரு எழுத்து வடிவத்தில் இருக்கிறது. இது நம்ம ஒரு பொருளை விற்கணும்னு நினைக்கிற போது அது எப்படி விற்கிறது, எப்படி அதில் என்னென்ன நம்ம கஷ்ட நஷ்டங்கள் என்னென்ன நம்மளை வந்து நம்மளை எப்படி வந்து அதை தயார் செய்துக்கிறதுன்னு நம்ம பண்ணுறதுக்கு எம்ஓபி பஜார்னு ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. அதாவது நம்ம பண்ணுற பொருட்களை இங்கே விக்

0: விற்க அனுமதிக்கிறாங்க. இது மாதிரி நம்ம இடிசில நான் படிக்கும்போதே இதெல்லாம் வந்து நான் பழக்கப்பட்டதுனால நம்ம பின்னாடி பிற்காலத்தில் ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம அந்த காலேஜில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நம்ம யூஸ் பண்ண முடிஞ்சுது. அதாவது நம்ம இப்படி பண்ணால் தப்பாயிடுமா அப்படின்னு யோசிக்க முடிஞ்சுது. அதாவது நம்ம எதையுமே யோசிக்காமல் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் இந்த காலேஜில் பண்ணதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம
1: ஒரு என்டர்பிரினர்ஷிப்புக்கே ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் உங்கள் கல்லூரி உங்களுக்கு கொடுத்தது அப்படி தானே?
0: ஆமாம், நம்ம சொந்தமாக நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறச்ச இந்த மாதிரி நம்ம கல்லூரியில் கிடைக்கிற அனுபவங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடிஞ்சு, நம்ம சொந்தமாக நம்ம எதுவுமே தெரியாமல் ஆரம்பித்த ஒரு 50% தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னா, இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே கிடைக்கிறதுனால நம்ம 90%
1: ஒரு வெற்றிகரமான ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்கு உங்க கல்லூரி. இப்ப வந்து நீங்க வந்து எம்பிஏ அப்படின்னு சொன்னீங்க, எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறப்போ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை ஆல்ரெடி இருந்தது. நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறப்ப கூட வந்து நீங்கள் வந்து அது சம்பந்தமா வந்து அது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் பயிற்சியும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு எம்பிஏ படிப்பை எப்படி சூஸ் பண்ணீங்க? அது வந்து என்டர்பிரினர்ஷிப்புக்காக தேவை அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் பொதுவாகவே ஒரு ஒரு ஒரு வாக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு பொதுவாக வந்து ஒரு சிந்தனை இருக்கு, இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு நல்ல கிரியேட்டர்ஸ் வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரைட்டர்ஸாக இருப்பாங்க, பட் அவங்களால வந்து ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் வச்சு நடத்தவோ ஒரு பத்திரிக்கை நடத்தவோ சக்ஸஸ் ஆனது கிடையாது. அது மாதிரி வந்து ஒரு நல்ல நடிகராக இருப்பாங்க, அவர் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்க மாட்டாங்க. இது ஒரு நார்மலாக ஒரு கருத்து இருக்குது, அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல கிரியேட்டர், உங்களுக்குள்ள ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்குது, அந்த கிரியேட்டிவிட்டி ஒரு பக்கம் இருக்குது, நீங்கள் வந்து இன்னொரு பக்கம் வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப்காகவும் இருந்திருக்கு, எம்பிஏ அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க, இது எப்படி அது சாத்தியமாச்சு? இது எப்படி?
0: அதுக்கு முழுசாக வந்து நம்ம அந்த காலேஜ் தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து நான் முன்னாடி சொன்ன போல் நம்ம படிக்கிற வயசில் நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒரு எழுத்தாளரால் நல்ல பப்ளிஷராக ஆக முடியல, ஒரு ஆக்டரால் நல்ல ப்ரொடியூசர் ஆக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் அங்கே இருக்குது. அதாவது அவங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னொன்றுத்தில் வந்து அவங்க காலை வைக்க பார்க்குறாங்க. நம்ம படிக்கிறச்ச நம்மளுக்கு வெறும் அப்சர்வேஷன், இந்த காலேஜில் என்ன நடக்குது, என்ன சொல்லித்தராங்க, இது எப்படி வந்து நடத்துகிறாங்கன்னு வெறும் பார்வை. நம்மளுக்கு அப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரினர் ஆகணும்னு அப்போ அவசியம் இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் அந்த காலேஜில் நம்மளுடைய பிரின்சிபல் கொடுத்த இடிசெல் நடத்துகிற டீன் மிஸ்ஸஸ் ரோசி ஃபெர்னாண்டோ இவங்கெல்லாம் வந்து அந்த எப்படி நடத்துகிறாங்க, எப்படி வந்து மற்றவங்களை ஊக்குவிக்கிறாங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து தொழில் முனைவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம இதை பல விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு பின்னாடி தொழில் தொடங்கணும்னு ஒரு ஆசையே வருது. அப்போ அங்கே ப்ரெஷர் இல்லை. படிக்கிறச்ச நம்ம வந்து கவனிக்கிறத அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அதனால் நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கிரியேட்டர் மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பர்சனாகவும் வந்து வர முடிஞ்சிச்சு.
1: இப்போ வந்து உங்கள் எம்பிஏ முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒரு கல்லூரி முடித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் போய் பயிற்சி எடுத்துட்டீங்க?
0: கல்லூரி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு தேடவே போகலை, கட்டாயமாக வேலைக்கு தேடவே போகலை. எனக்கு வந்து கல்லூரி படிக்கும் போதுலேருந்தே, இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே கூட சொல்லலாம், கல்லூரி படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அந்த தாட். அதுக்கு முன்னாடியிலிருந்து
1: விதை விருட்சமாச்சுன்னு சொல்லலாம்.
0: அதுக்கு முன்னாடியிலருந்தே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு தான் ஆசை இருந்தது. அப்படி சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு இருக்கும்போது நான் பல்வேறு யோசனைகள் வந்தது, இது தொடங்கினா நல்லா இருக்குமா, இந்த தொழில் தொடங்கினா நல்லா இருக்குமா. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது, நம்மளுக்கு ரொம்ப பழக்கமானதை நம்ம ஏன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறச்ச தான் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை வந்து ஒரு ஒரு சாய்ஸாக ஒரு ஆப்ஷனாக நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். அப்படியே தேர்ந்தெடுத்த போது கூட இதை வந்து பல விதமாக பண்ணியிருக்கலாம். வீட்டிலருந்தே கூட நம்ம வந்து தொடங்கியிருக்கலாம். அது ஒரு ஒரு மாதிரி பண்ணால் ஒரு சக்ஸஸ் ரேட் இருக்கும், ஒரு ஒரு டைமென்ஷனில் பண்ணால் ஒரு சக்ஸஸ் ரேட் இருக்கும். இப்போ நான் வந்து யோசித்தேன், சரி நம்ம போய் நம்ம காலேஜ் இவ்வளோ ஊக்குவிக்குது, நம்ம போய் கேட்டு பார்க்கலாம் அவங்க கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது காலேஜ்லேயே நம்ம படித்ததெல்லாம் நடத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு நான் வந்தபோது ஃபஸ்ட்டு நம்ம பிரின்சிபலான மிஸ்ஸஸ் நிர்மலா பிரசாதை நான் அனுக்குனேன். அவங்க எனக்கு வந்து நல்ல ஊக்கம் கொடுத்து என்னை வந்து இந்த இடிசெல்லோட டீனாக இருக்கிற மிஸ்ஸஸ் ரோசி ஃபெர்னாண்டோ கிட்ட டைரக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து
1: அதுக்கு முன்னாடி இந்த கல்லூரியில் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் கிடையாதா, இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்களா? சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க?
0: இல்லை, சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது 1999 இருந்தே வந்து இருந்தது. அதை பார்த்து தான் எனக்கு இந்த இந்த யோசனையே வந்தது. நம்ம ஏன் இந்த நம்ம காலேஜ்
1: கலைகள், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு புது கலைகளை சொல்லி கொடுக்கறது,
0: சொல்லி கொடுக்கறதுக்கு ஏன் காலேஜ் அணுக, ஏன் நம்ம கல்லூரியே அணுகக்கூடாது? நம்ம வீட்டில கூட அதை நம்ம பண்ணலாம். பல அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து பல பேரை வர வச்சு சொல்லி கொடுக்கலாம். ஆனாலும் நம்ம வந்து இதை இந்த இந்த முறையை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி.
1: இது வந்து ட்ரைனிங் நீங்க கொடுக்கறதும் ஒரு பிசினஸ் தானே. ஒரு ட்ரைனிங் சென்டர் எடுக்கிறது, வெற்றிகரமா அந்த ட்ரைனிங் சென்டர் நடத்துறதும், ட்ரைனர்ஸும் ஒரு வகையில அவங்களும் ஒரு என்டர்பிரினர்ஸ் தான். ஸோ நீங்க வந்து ஒரு ட்ரைனிங் என்டர்பிரினர்ஷிப் அந்த அந்த லைன்ல நீங்க முதல் முயற்சி எடுத்திருக்கீங்க.
0: ஆமா, அந்த மாதிரி அணுகிற போது அவங்க வந்து இந்த தாட்டை ரொம்ப வரவேற்றாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு சந்தோஷம், ஒன்று வந்து காலேஜுக்கு டிஃப்ரெண்ட் கோர்சஸ் கிடைக்குதுங்கிறது, ரெண்டாவது அவங்களுடைய அவங்களுடைய மாணவி அவங்க அவங்க கீழே படித்தவங்களே இந்த மாதிரி இந்த அந்த அந்த லைனில் அந்த ஒரு ஆண்டர்பிரனியூராக ஆகிறத அவங்க ரொம்பவே வரவேற்றாங்க. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்தாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பிளாட்ஃபார்ம்னால தான் நான் இவ்வளோ வளர்ந்துருக்கிறது. அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். அது
1: என்ன சொல்லி கொடுத்தீங்க அங்கே?
0: நான் அவங்கக்கிட்ட பல்வேறு கலைகள் இந்த மாதிரி நான் பல்வேறு கலைகள் வந்து நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதில் வந்து டேஞ்சூர் பெயிண்டிங், மெட்டல் எம்பாசிங், சாஃப்ட் டாய்ஸ், கிளாஸ் பெயிண்டிங், அதுக்கப்புறம் ஃபவுண்டெயின் மேக்கிங், கேண்டில் மேக்கிங், பர்ஃப்யூம் மேக்கிங், இதெல்லாமே இருந்தது. அவங்க இதெல்லாமே ஒரு வித்தியாசமான கோர்ஸாகவும் இருக்குது, ரொம்ப சாதாரணமான கோர்ஸாகவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து அனுமதிச்சாங்க. எல்லாமே நான் பண்ணுறதுக்கு அனுமதிச்சாங்க.
1: உங்கள் தந்தை வந்து உங்களை வந்து ஒரு என்டர்பிரினர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமமாக எடுத்துட்டாரு, அதுக்கு உங்களை ஊக்குவிச்சார். நீங்கள் படித்த கல்லூரியும் உங்களை ஒரு என்டர்பிரினராக ஆக்கிடுச்சு. உங்கள் திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய கணவர் எப்படி அதை வந்து ஊக்குவிச்சார்?
0: எனக்கு திருமணம் நிச்சயம் ஆன போது என்னோடய கணவர் வெளிநாட்டில் வேலை செய்துட்டு இருந்தார். நாங்கள் பேசும்போது அவர் நீ என்ன பண்ணுற என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குன்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணுறேங்கிறதெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி காலேஜில் வேலை செய்கிறேங்கிறதெல்லாம் சொன்னேன். அவர் ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு, நீ இதை வந்து இதோடு நிறுத்தக்கூடாது, நம்ம வெளிநாடு போனாலும் இதை இதோடு நிறுத்தக்கூடாது, அங்கேயும் வந்து இதை நீ வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளிநாடு போன பிறகு அங்கே நிறைய அங்கே இருக்க ஆர்ட் கேலரிஸ் எல்லாம் போய் நாங்கள் சுற்றி பார்த்தோம். இது எப்படி வந்து இங்கே அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அதில் பிறந்த ஐடியா தான் வந்து நம்மளும் ஒன்று அங்கே வீட்லேயே ஒரு ஆர்ட் கேலரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு நிறைய ஆர்ட் கேலரி தொடங்குறதுக்கான முயற்சிகளில் நாங்கள் வந்து முதல்ல சின்ன சின்னதாக வந்து படங்கள் ஓவியங்கள் பண்ணி என்னுடைய கணவருடன் வேலை செய்கிறவங்க வீட்டுக்கு போகும்போது நாங்கள்
1: சின்னதாக
0: பரிசாக கொடுத்தோம். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வரவங்களும் நாங்கள் பண்ணுற பெயிண்டிங் நான் பண்ண பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவங்க ஒன்று ஒன்று பண்ணித்தர சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக வந்து ஆரம்பிச்சுட்டு நாங்கள் சரி இதை வந்து ஒரு கேலரியாக நம்ம போடுவோம், அப்படி கேலரியாக நம்ம வந்து இதை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய படங்கள் பண்ணி அங்கே வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நாங்கள் வச்சோம். அதை பார்த்துட்டு நிறைய தமிழர்கள், அங்கே வாழ்கிற தமிழர்கள், அங்கே சொந்தமாக வீடு வச்சுருக்க தமிழர்கள், அவங்களுக்கு பூஜை ரூமில் வைக்கிறதுக்கோ இல்லை அவங்களுடைய லிவிங் ரூமில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கோ இந்த மாதிரிலாம் நிறைய படங்கள்லாம் வேணும்னு என்னை அணுகி பண்ணித்தர சொன்னாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிட்டு இப்போது ஒரு அங்கே ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி அதை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சின்ன பிஸ்னஸ் இல்லை மேடம், இது ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸே நீங்கள் அங்கே பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய இந்திய கலைகள், பாரம்பரியமிக்க கலைகள் வந்து வெளிநாட்டில் வந்து எவ்வளோ தூரம் இம்ப்ரெஸ் இருக்கிறதுனால தான் உங்களால் அங்கே ஒரு ஆர்ட் கேலரியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுது. அங்கே இருக்கிற வெளிநாட்டு இவங்க வந்து அதை எப்படி ரசிக்கிறாங்க நம்மளுடைய கலைகளை?
0: வெளிநாட்டவர்களுக்கு வந்து நம்மளுடைய கலைகளை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. அவங்க கேட்குற கேள்விங்களுக்கு நம்ம உட்காந்து அவங்கள பொறுமையாக உட்காந்து பாடம் தான் நடத்தணும். அவ்வளோ வந்து அவங்களுக்கு நம்ம
1: நுணுக்கமாக கேட்பாங்க,
0: ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக வந்து பல விஷயங்களை அவங்க கவனிப்பாங்க. அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் நம்ம தனியாக பிஹெச்டி தான் பண்ணிட்டு போனோம் அந்த இந்த கோர்ஸில்.
1: ஸோ அதுக்கான ரசிப்புத்தன்மை
0: ரசிப்புத்தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கு.
1: ஸோ நம்ம கலைகளுடைய டெப்த் அவ்வளோ அளவுக்கு இருக்கு. அது ஒரு நல்ல பொக்கிஷம், கலை பொக்கிஷங்கள் இல்லையா? ஓகே, இப்போ வந்து அந்த மாதிரி வந்து அந்த கலைகளுக்கு வந்து அங்கே ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ வெளிநாட்டில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யூ டோன்ட் நோ தட்? ஓகே, அப்போ இந்த க்வெஸ்சனை ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் குவெஸ்டன். நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் தந்தை வந்து ஒரு டாக்டர், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நீங்கள் போனதோ வந்து ஒரு அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு சாஃப்ட்வேருக்கு ரொம்ப பேர் பெற்ற இடம். நீங்கள் ஒரு எம்பிஏ கிராஜுவேட்டு, நீங்கள் நினச்சிருந்தா ஒரு பேராமெடிசன் துறையில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இது ஆரம்பிச்சிருக்க முடியும், இல்லை சாஃப்ட்வேர் நிறுவனமே நீங்கள் தொடங்கியிருக்க முடியும். ஆனால் போய் அங்கேயும் போய் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை தான் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்க. ஸோ அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த சாஃப்ட்வேர்ல வந்து பண்றப்போ வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், இன்னும் உங்க என்டர்பிரினர்ஷிப் கனவுகள் வந்து இன்னும் பெருசாகும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அங்கேயும் போய்.
0: அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ சாஃப்ட்வேர்னு போனா நம்மளே தொடங்கலாம், அதுக்கு வந்து ரொம்ப முதலீடு எல்லாம் போட வேண்டியது இருக்கும். ஆனால் இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கலை, நம்ம வந்து எப்போவுமே பண்ணின்னு இருக்கலாம். அதே சமயத்தில் குடும்பத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனிக்கலாம். நம்மளுடைய லீஜர் டைமில் நம்மளுக்கு எப்போ விருப்பமோ அந்த மாதிரி பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு பிடிச்சதை, நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை பண்ணுறது மனசுக்கு நிறைவாக இருக்குது. அது இல்லாமல் என்னுடைய கணவரும் ஆகட்டும், என்னுடைய அப்பாவும் ஆகட்டும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை வந்து நீ வந்து உன்னுடைய தொழிலாக எடுத்து நீ வந்து பண்ணணும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு கலை மேலே ஈடுபாடு இருந்ததுனால என்னுடைய தாட் வந்து அந்த சாஃப்ட்வேர் சைடோ இல்லை வேற எந்த சைடோ போகலை. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாதுங்கிற நினைப்பே வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஒரு கலை விஷயமா பண்ணாலும் அது நிறைய பேர் ஹாபியாக தான் பார்க்குறாங்க, இருந்தாலும் அதை நம்ம
1: வெற்றிகரமான தொழிலாகவும் மாற்ற
0: முடியும். ஒரு நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக நம்ம பண்ணோம்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு தரும்.
1: ஓகே, ஒரு தொழிலாக மாறும்,
0: ஒரு தொழிலாக மாறும்.
1: இப்பயுமே வந்து தொழில் முனைவோர்கள் வந்து அவங்க தொழிலை தேர்ந்தெடுக்கிறப்போ அவங்க அறிவு சொல்றத விட மனசு சொல்றத கேட்டா சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு பல தொழில் முனைவோர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மனசுக்கு நெருக்கமான அந்த விஷயங்களை வந்து இன்னும் அவங்க வந்து இன்னும் சோல்லேருந்து செய்வாங்க. ஸோ அது வந்து இன்னும் வந்து அவங்களோட ஈடுபாடு அதில் அதிகமாகும், தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவங்களுடைய ப்ராடக்ட்டும் ரொம்ப சக்சஸ் ஆகும். உங்களுடைய வெற்றியும் அதுதான் சொல்லுது.
0: நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த சோல் நம்ம ஆத்மால இருந்து பண்ணணும். அதனாலதான் என்னுடைய கேலரிக்கு பேரு ஆத்மா ஆர்ட் கேலரி.
1: நல்ல பேர் மேடம். மேடம், இப்போ இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு நிறைய நேர்கள் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்றாங்க, நேரையே வந்திருக்காங்க ஸ்டுடியோவுக்கு. ஏன்னா அதை பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியில சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினர்ஸை பார்த்துட்டு நாங்களும் ஏதாவது செய்யணும், வீட்டில இருந்தே செய்யணும் அப்படின்னு அப்படி நம்மளை தேடி ஒரு நேர் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து ஏறக்குறைய வந்து வீட்டில இருந்தே பல கலைகளை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்ககிட்ட, நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க.
2: வணக்கம்ங்க. நானும் உங்களோட எல்லாத்தையும் அப்பப்போ கேட்பேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் அதை இதை மாதிரி நாலு பேருக்கு நல்லா சொல்லித்தர மாதிரி நல்லா உங்களை போல நல்லா டெவலப்டாக வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதில் வந்து இந்த மாதிரி கைத்தொழில்கள், கைவினை தொழில்கள், ஒயர்லேயே கூட பண்ணுற மாதிரி, ஒயர்லேயே சின்ன சின்ன பொம்மைகள் பண்ணுற மாதிரி, அப்புறம் வந்து இந்த பலூனில் கூட பாருங்கள், சூப்பராக பொம்மைங்க, விதவிதமான பொம்மைங்க, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸு, இந்த குழந்தைங்களுக்கு விளையாடுற ஐட்டம்ஸ் எல்லாம் செய்கிற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ். இதை மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச லெவலில் நம்மளோட பிரெயினை யூஸ் பண்ணோம்னா நான் விதவிதமான அந்த ஓலை, பனை ஓலை இருக்குல்ல, அந்த பனை ஓலையில் குழந்தைங்களுக்கு கிளுகிழுப்பு பொம்மை அந்த மாதிரியும் கூட செய்யலாம் நம்ம. அது மாதிரி எல்லாம் நான் வீட்டில் செய்வேன், எல்லாம் இது பண்ணுவேன். ஆனால் உங்களை மாதிரி நானும் நல்ல இம்ப்ரூவ் ஆகி இதில் நல்ல ஒரு இது வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கா? உங்களை மாதிரியே இதே போல் நாலு பேருக்கு நல்ல இது பண்ணுற மாதிரி உங்களோட திறமையை போல் எனக்கும் ஒரு நல்ல திறமை வரணும், அதுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா?
0: முதல்ல உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் இவ்வளோ விஷயங்க வந்து பண்ணுறீங்க. நான் கூட அவ்வளோவா பண்ணல, ஆனால் நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு நீங்கள் இவ்வளோ ஐட்டம்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஒரு சில விஷயத்த நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எது வந்து மார்க்கெட்டில் நல்லா போகும் யோசிச்சு யோசிச்சு வச்சுக்கோங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு நான் வந்து என்னுடைய அம்மாவை தான் வந்து முன்னுதாரணமாக நான் சொல்லுவேன். அதாவது அவங்களும் வீட்டில் இருந்து ரொம்ப இந்த மாதிரி சொந்தமாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. சொந்தமாக அவங்க வந்து தொழில் தொடங்கணும் அது மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு இருப்பாங்க.
2: வணக்கம்மா, நான் வந்து ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். எனக்கும் இந்த மாதிரி பல கைத்தொழில்கள்லாம் தெரியும். இந்த மாதிரி பண ஓலையில் பொம்மைங்க செய்கிறது, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இந்த அநாத பள்ளிக்கூடத்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி கிளுகிழுப்பெல்லாம் செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, அப்புறம் ஒயரில் கூடைங்க, குட்டி குட்டியாக கூடைங்க, விளையாட்டு குழந்தைங்களுக்காக பெரிய பெரிய கூடைங்க, இந்த மாதிரி இன்னும் ஒரு சில விதத்தில் பண ஓலையில் தென்னம் ஓலையில் இந்த மாதிரி எல்லாம் பொம்மைங்கள்லாம் செஞ்சு ஏதாவது ஒரு இதுவாக செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான். இந்த நிகழ்ச்சியை நான் அடிக்கடி தொடர்ந்து கேட்கறதுனால நானும் வந்து இதை மாதிரி நல்ல தொழில் முனைவோரா உங்களை போலியே நல்ல இதுவாக வர்றதுக்கு ஏதாவது நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அப்படி இல்லை வந்தா நான் முன்னேற முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா உங்ககிட்ட நான் கேட்கறேன்.
0: முதல்ல உங்க முயற்சிக்கு ஒரு பெரிய சபாஷ். நீங்களே வந்து இவ்வளோ விஷயம் பண்றேன்னு சொல்றீங்க, நீங்களே வந்து ஏன் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு உங்களை தாழ்மைப்படுத்திக்கிறீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. வெளிய உலக அனுபவம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல ஆண்டர்பிரனியூர் ஆகிறதுக்கு நீங்கள் உங்கள் திறமையை நீங்கள் நம்புங்க. நான் வெளியூர் போன பிறகு என்னுடைய அம்மா வந்து ரொம்ப ரொம்ப தனிமையில் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் அங்கேருந்தே வந்து சொன்னேன், இந்த மாதிரி பல கலைங்களை நீ கற்றுக்கோங்க, நீங்கள் வந்து இது மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய பொழுது போன மாதிரியும் ஆச்சு, உங்களுக்கு ஒரு வருமானம் வந்த மாதிரி ஆச்சு. நீங்கள் வந்து இப்போ அவங்கக்கிட்டேயே வந்து கேளுங்க எப்படி வந்து அவங்க ஒரு ஆண்டர்பிரினரா.
2: நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஆண்டர்பிரினர் ஆனீங்க?
3: நான் எங்கள் மகள் வந்து மேரே கல்யாணம் பண்ணிட்டு போனோடனே ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாது. நிறைய நேரம் வந்து எனக்கு வீட்டில் இருந்தது, கொஞ்சம் நேரம் வேலை செய்துட்டு ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் டிவி பார்க்கறது, சீரியல் பார்க்கறது. சரி, நம்ம எதனால் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கலாம், அதே நேரத்தில் நமக்கும் வந்து பொழுது போக்குறதுக்கு ஏற்ற மாதிரி எதனா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, சரி இவள் பண்ணதையே நம்ம தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் காலேஜில் வந்து கேட்டோம். சரி, அவள் சொல்லி கொடுத்த சாஃப்ட் ஆய்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. சரி, காலேஜில் வந்து கேட்கும்போது அவங்க நீங்கள் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லும்போது நான் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னே எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா வீட்டை சுற்றி இருக்கிற குழந்தைங்க தான் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க அப்பப்போ வந்து ஸ்கூலில் என்ன பண்ணலான்ட்டு, அவங்க ஸ்கூலில் போட்டி நடக்கிறதுக்கு வந்து அப்பப்போ ஆலோசனை கேட்கும்போது அவங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுத்து இந்த வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து என்ன பண்ணலாம், எப்படி ட்ராயிங் வரையலாம், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க அவங்க ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி அந்த அவங்க மூலமாக எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைச்சாங்க. பசங்க கிடைக்கும் போது பசங்களோட பேரண்ட்ஸும் என்னை வந்து பார்த்து என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கேட்டு அவங்களுக்கு நான் வந்து இது மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து ஒரு மாதம் மாதம் எனக்கு ஒரு சின்ன தொகை வருமானம் வர ஆரம்பிச்சுது. வருமானம் வரும்போது இன்னும் நம்ம ஏன் அதிகமாக பண்ணிக்கலாமே, இதே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாமேன்ட்டு தான் நாங்கள் வந்து காலேஜில் அணுகிட்டு, இப்போ காலேஜ் ஸ்கூலு அப்படின்ட்டு எங்கே கூப்பிட்றாங்களோ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அது இல்லாத எக்ஸிபிஷன் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அங்கெல்லாம் நாங்கள் எங்களோட பண்ண டாய்ஸ் டிஸ்பிளே பண்ணி வைக்கும்போது எங்களுக்கு இன்னும் கூடுதலாக கஸ்டமர் கிடச்சி நிறைய, இப்போ நாங்கள் மாதத்துக்கு ஒரு 10,000 சம்பாதிக்கிற அளவுக்கு எங்களோட திறமை இருக்குது.
2: ரொம்ப நன்றிங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. நானும் இதே மாதிரி தொழில் முனைவராக ஆகணும்னு எனக்கும் விருப்பமாக இருக்குது. பரவாயில்ல, உங்களோடதை கேட்டவுடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஆசை வந்துருச்சு, இந்த தொழிலையே நல்லா நான் இது பண்ணணும் அப்படின்ட்டு. தேங்க்யூங்க.
1: மேடம் சொன்ன மாதிரி முதல்ல வந்து அவங்களுடைய சின்ன சின்ன பொருட்களை வந்து அவங்க வந்து பரிசு கொடுப்பாங்க இல்லையா. இப்போ வந்து கல்யாணங்களுக்கு இல்லை வந்து பார்ட்டிஸ்க்கெல்லாம் போகிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து உங்கள் கையால் செய்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து பரிசு கொடுக்கலாம். இப்போ அந்த பரிசை பார்க்குறப்போ அது யார் செஞ்சது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ அதையே வந்து அவங்களுக்கு ஆர்டர்ஸாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்லேயே வந்து ஒரு ஷெல்ஃபை நீங்கள் வச்சுட்டு உங்கள் பண்ண பொருட்களெல்லாம் நீங்கள் அதில் டிஸ்பிளே பண்ணி வர்றவங்க போகிறவங்க உங்கள் வீட்டுக்கு வர்ற விருந்தாளர்களாகட்டும், உங்கள் வீட்டுக்கு வந்து சாயந்தர வேளையில் உங்களை சந்திக்க வர்றவங்கெல்லாம் அதை பார்க்குறப்போ உங்களுக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்கா, இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறப்போ உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே நீங்கள் அதை ஒரு ட்ரைனிங் கிளாஸஸ் நீங்கள் தொடங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் நடக்கிற கோவில்கள் விசேஷங்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து நிறைய ஸ்டால்ஸ் போடுறதுக்கு வந்து உதவுறாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் சின்ன சின்ன ஸ்டால்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்கள் பொருட்களை நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பொருட்கள் வந்து விற்பனை ஆகும். ட்ரைனிங்கும் கொடுக்கறதுக்கும் நீங்கள் வந்து பயிற்சிகள் எடுத்துக்கலாம். இதுக்கும் வந்து மேலும் உங்களுக்கு வந்து விற்பனைக்குன்னா சின்ன சின்ன டான்ஸ்டியா மாதிரி பல கவர்மெண்ட்டில் வந்து பல கோர்சஸ் வந்து சின்ன சின்ன கோர்சஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோர்சஸ்லேயும் அவங்க போய் பயிற்சிக்கலாம் நினைக்கிறேன்.
0: அது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்கூல் எல்லாம் போகும்போது எவ்ரி இயர் ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு சின்ன பரிசு பொருள் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு வந்து நிறைய நம்ம பண்ணணும், எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பண்ணணும். நீங்க காலேஜ் ஸ்கூல்லாம் அணுகி நீங்க பண்ண பொருட்களை காட்டி இதை நீங்க வந்து ஒரு பரிசா கொடுங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு பல்காவும் ஆர்டர் கிடைக்கும்,
1: பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு. அப்ப வீட்ல இருந்தே அவங்க வந்து ரொம்ப நல்லா செய்யலாம்.
0: பொருள் ரெண்டு பொருள் வித்தானாலும் நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிற வருமானம்

0: கிடைக்காது. இந்த மாதிரி பல ஆர்டர்ஸ் நம்ம எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து நம்ம திறமையும் வெளில தெரியும், நம்மளுக்கு வந்து வருமானமும் கிடைக்கும்,
1: ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்கும்.
0: ஆத்ம திருப்தியும் கிடைக்கும்.
1: நம்ம வந்து வீட்டில் இருந்தே நம்மளது பொழுதுபோக்கை வந்து நம்ம வந்து ஒரு காசா மாத்துறதுக்கு வந்து பல முயற்சிகளை சின்ன சின்ன முயற்சிகள் தான் அதை வந்து எடுத்தோம்னாலே நம்மளுக்கு வந்து நிச்சயமா நம்ம வந்து ஒரு தொழில் முனைவோரா ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் நம்ம சுத்தியே இருக்கு. மேடம், இவ்வளோ நேரம் வந்து நம்ம நாட்டு கலையை வந்து நீங்க வந்து வெளிநாட்டுல போய் பரப்புறதோட ஒரு தொழில் முனைவோராகவும் ஆகியிருக்கீங்க. இதை பத்தி நம்ம பல நேர்களுக்கு, ஏன்னா இது வந்து கலைகள் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து நம்ம எல்லாருமே வந்து வீட்டுல வந்து நம்ம பெண்களுக்கு ரத்தத்தோட ஊறினது. ஒரு கோலம் போட்டால் கூட நம்ம வந்து அதை வந்து ரசனையோடு தான் செய்வோம். அப்போ ரசனை வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகம். அந்த ரசனையவே வந்து அவங்க வந்து ஒரு மூலதனமாக வச்சு ஒரு தொழில் முனைவோரை மாத்திரத்துக்கு கண் முன்னாடியே ஒரு உதாரணமாக நீங்கள் வந்து இருக்கீங்க. அது எங்கள் நேர்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அது மாதிரி திருமதி விஜயகுமாரி அவங்களும் வந்து வீட்டில் இருந்தே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தே எப்படி வந்து ஒரு என்டர்பிரினராக மாற்றினாங்க அப்படிங்கிறப்போ அந்த அதை பற்றி சொன்னாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய நேயர், நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிற திருமதி கிரிஜா இவங்கள மாதிரி பல நேயர்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு ஊக்கமாக இருக்கும். இன்னும் பலர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில், தெரிஞ்ச பொழுதுபோக்கையே ஒரு தொழிலாக மாத்துறதுக்கு முயற்சிகள் இறங்கலாம். இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற கிரிஜா அவங்க சொன்னாங்க, பல பனை ஓலைகள்லாம் வந்து எனக்கு நல்லா பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொங்கல் வருது, தமிழர் திருநாள், அதில் வந்து எல்லாருமே வந்து ஒரு புது சபதம் எடுத்துக்கலாம். தெரிஞ்ச பொருட்கள், தெரிஞ்சதெல்லாம் வந்து எங்கெங்கே கற்றுட்டு அதை வந்து எப்படி வந்து வெற்றிகரமாக வந்து அதை வந்து விற்பனை செய்யறது அப்படின்னு. ஏன்னா இப்போ முந்தியெல்லாம் வெறும் பானை வைப்பாங்க, இப்போ பானையில் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி ரோட்லலாம் நான் பார்க்குறேன். அதை வந்து அவங்க வந்து ஒரு பூந்தொட்டியாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணி அதையே அவங்க விற்பனை செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்களில் கொஞ்சம் நல்ல திறந்து வச்சு அவங்க மனசையும் திறந்து வச்சாங்கன்னா வானமே எல்லை தொழில் முனைவோர்களுக்கு அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இன்னும் பல தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். திருமதி கார்த்திகா, திருமதி விஜயகுமாரி, திருமதி கீஜா, திருமதி கிரிஜா, மூணு பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நேர்களை அடுத்த வாரம் வேறு ஒரு தொழில் முனைவோரோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: Do you still want to risk your life by traveling on a food boat? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, you're listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்களோட ஃபேவரட் அஜய் ஸ்ருதி. இன்னைக்கு நம்மளோட ஸ்டுடியோல ட்ரம்ஸ் குமரன் சார் இருக்காரு. வெல்கம் சார்.
5: ஹலோ.
1: Thank you so much for coming on my show.
5: It's my pleasure.
1: So sir, நீங்க வந்து longest drumming marathon பண்ணிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
5: It happened last year, January, என்னோட ஸ்கூல்ல பண்ணேன். லியோ மெட்ரிக் அண்ணா நகரில். இட் வாஸ் லைக் பேசிக்கலி 50 hours ஆஃப் கண்டினியூஸ் ட்ரம்மிங். அதனால என்னோட எல்லாமே என்னோட பிளட்லேயே ட்ரம்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் மை ட்ரீம் டு டூ சம்திங் இன் ட்ரம்ஸ். அதனால ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் திஸ் அண்ட் ஐ சக்சஸ்ஃபுல்லி ஃபினிஷ் இட் லாஸ்ட் இயர்.
1: ஸோ ஹூ ஹஸ் பீன் யுவர் இன்ஸ்பிரேஷன் சார்?
5: இன்ஸ்பிரேஷன்ஸ் ட்ரம்மர்ஸில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ட்ரம்மர்ஸ் இன்ஸ்பிரேஷன். ஆனால் வந்து மோட்டிவேட்டர்னு பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா தான். லைக் ஹி டசன் மோட்டிவேட், ரொம்ப பாசிட்டிவாகவும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஷி மோட்டிவேட்ஸ் கரெக்ட்லி. அதனால என்னோட மோட்டிவேஷன், என்னோட ரோல் மாடல் எல்லாமே அம்மா தான்.
1: எந்த வயசுலேருந்து சார் நீங்கள் ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? பிகாஸ் யூஆர் ஸோ யங், இந்த ஏஜில் நீங்கள் லாங்கஸ்ட் ட்ரம்மிங் மேரத்தானே பண்ணியிருக்கீங்க. ஸோ எந்த ஏஜில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க?
5: தேர்ட் கிரேட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சும்மா விளையாட்டு தரமாக தான் ஆரம்பிச்சு. ட்ரம்ஸ் வந்து சும்மா சம்மர் கிளாஸில் போகும்போது நான் எங்கள் அண்ணனும் வண்டியில் போகும்போது சத்தம் கிடச்சி அப்படியே போய் தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் 6 months ஐ ஸ்டார்டட் பிளேயிங் அரவுண்ட். அதனால ஐ டுக் ட்ரம்ஸ் வெரி சீரியஸ்.
1: ஓகே. ஸோ சார், நீங்கள் யார்கிட்டேருந்தே கற்றுக்கிட்டீங்க அண்ட் ஹவு ஃபார் ஹவ் யூ ட்ராவல்ட்? இன்னும் ஃபியூச்சரில் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டுருங்க?
5: கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் அ லாட் ஆஃப் மாஸ்டர்ஸ். ஆக்சுவலி ஒரு ஸ்டைல் மட்டும் அவர் இது வரைக்கும் ஒரு மாஸ்டர் இருந்ததில்லை. எனக்கு யார் யாரெல்லாம் என்னெல்லாம் கற்றுக்கிறோம் எல்லா இடத்துலையும் நான் போய் கற்றுப்பேன். ஏன்னா தட் இல் ஒன்லி ஒர்க். ஒரே ஸ்ட்ரீமில் நம்ம கற்றுக்கிட்டால் யூ கான்ட். அதுக்கப்புறம் மை ஃபியூச்சர் கோல்ஸ் இஸ் டு பி அ குட் ட்ரம்மா அண்ட் டு பி அ வெரி டீசென்ட் ட்ரம்மா. அவ்வளோதான், வேறு எதுவும் பெரிய இதில் இல்லை.
1: நிறைய பேர் லிசனர்ஸ் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ட்ரம்ஸ்ல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். விச் இஸ் த ரைட் ஏஜ் டு ஸ்டார்ட் ட்ரம்ஸ்?
5: ஆக்சுவலி என்னோட மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மாஸ்டர்ஸ் நேம் இஸ் ஜோ. ஹி ஸ்டார்டட் ட்ரம்ஸ் ஒன்லி இன் த ஏஜ் ஆஃப் 17. ஆனால் இப்போ வந்து இஸ் த ஏஷியாஸ் மோஸ்ட் டெக்னிக்கல் ட்ரம்மர். ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம். இப்போ 18. யூ டோன்ட் ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் ஏஜ். ஆக்சுவலி நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணுன்னு வந்து ஒரு இதுவும் கிடையாது. வென் த இன்ட்ரெஸ்ட் டிக்ஸ் யுவர் டிக்கிள்ஸ் யுவர் பிரெயின், யூ கேன் ஸ்டார்ட் இட் அவுட். ஏன்னா இப்போது 50 வயசில் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்குன்னு வந்து தேல் ஸ்டார்ட் லேர்னிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஒரு 2-3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் பிட்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைம் வேர் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஐ டோன்ட் பிலீவ் இன் இட் ஆக்சுவலி.
1: ஸோ இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக், ஃபிலிம் மியூசிக் ரெண்டு இருக்கு. விச் டு யூ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? அண்ட் இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்?
5: இண்டிபெண்ட், அது உண்மைதான், அது இட்ஸ் அ ஃபேக்ட். பட் அது நீங்கள் வந்து குளோபலி பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் ஒர்க். ஏன்னா ஹாலிவுட்ல எந்த படத்துலையும் மியூசிக்லாம் வந்து அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. ஒன்லி த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு பாட்டு, அதுவும் வந்து லைக் கோ ஆஃப் இந்த பேக்ரவுண்ட். நம்ம இந்தியன் லைக் இந்தியன் சினிமாஸில் தான் சாங்ஸுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அதனால தான் அந்த சினி மியூசிக் வந்து பெரிய அளவில் இங்கே இந்தியாவில் ஹிட் ஆகிடுச்சு. ஆப்வியஸ்லி வி டோன்ட் கெட் த ப்ராப்பர் ரெக்கக்னிஷன் ஃபார் செல்ஃப் மியூசிக் இன் இந்தியா. ஆனால் செல்ஃப் மியூசிக் வந்து எப்படின்னா எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் தட் சின்சியர் டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் தட் ஃபீல்ட். கண்டிப்பாக வந்து இஃப் யூ ட்ரை அண்ட் கீப் ட்ரைங் ஹார்ட் அண்ட் ஜென்யூன்லி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்கும். ஐ பிலீவ் லாட் இன் லைவ் மியூசிக். ஆக்சுவலி இப்போ நான் இன்னைக்கு எம்ஓபியில் வாசல் அந்த ஸ்டேஜில் எனக்கு ஐ லவ் தட் க்ரௌட் அண்ட் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த க்ரௌட். ஸோ ஐ டோன்ட் நாட் அ டிப்பிக்கல் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் இருக்கிற ட்ரம்மர் கிடையாது. ஐ லவ் ஸ்டேஜஸ், தட்ஸ் இட். ஸோ ஐ பிலீவ் இன் லைவ் மியூசிக்.
1: ட்ரம்மிங் இது ரிதம் செக்ஷன் ஆஃப் மியூசிக். ஒரு ட்ரம்மருக்கு ஸ்ட்ரிங் செக்ஷனும் வோக்கல்ஸும் தெரிஞ்சிருக்கணுமா? அது எவ்வளோ அவசியம்?
5: கண்டிப்பாக இல்லை. ட்ரம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரம்ஸ் வந்து இட்ஸ் யுவர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனால் மியூசிக்ங்கிறது ஒன்று தான். ஸோ மியூசிக் இட்ஸ் அ அதுதான் வந்து உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகும். ட்ரம்ஸுங்கிறது இட்ஸ் ஏரியா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ எனக்கு கீபோர்டு இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு வாசிச்சிருக்கும் போது இந்த இடத்துல கீபோர்டு வரும் நம்ம மேலே வாசிக்கக்கூடாது அப்படின்னு ஐ ஷுட் நோ, ஐ ஷுட் ஹேவ் தட் நாலேஜ். சாங்ஸ் வாசிக்கினாலும் சரி, ரெக்கார்டிங் வாசிக்கினாலும் சரி, லைவ்ல பேண்டா வாசிக்கினாலும் சரி. ஸோ நாட் ஸ்பெசிஃபிக்ல ட்ரம்மர் ஷுட் நோ அபவுட் த லீட், த லீட் ஷுட் ஆல்சோ நோ அபவுட் த ட்ரம்ஸ் அண்ட் த ரிதம் செக்ஷன். எல்லாமே அப்படிதான், எல்லாமே இட் ஷுட் லைக் காம்பன்சேட்.
3: ஸோ நீங்கள் வந்து இப்போது லைவ் பர்ஃபார்மென்ஸஸ் பண்ணும் போதே ப்ராப்ளி சோலோ ட்ரம்ஸ் மட்டும் இருக்காது, நிறைய பேரோட சேர்ந்து ப்ராப்ளி ஒரு வயலினிஸ்டோட ஒரு வோக்கலிஸ்டோட. அப்போது அண்டர் பிளே பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்?
5: I don't get you. Underplay in the sense?
3: In, ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் வாசிக்கும் போது the whole concentration is on a drummer.
5: ஆமா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பேண்ட்ல இப்போ இஃப் தேர் ஆர் 5-6 பீப்புள் இன் த பேண்ட், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் வந்து லைக் இஃப் தேர் இஸ் அ சோலோ செக்ஷன் நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது. வி ஷுட் பேக் த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் பிளேஸ் த சோலோ. நம்ம வந்து லைக் ஓவர் பிளே பண்ண அவுட் பிளே பண்ணக்கூடாது அவங்களை. வி ஷுட் லைக் கீப் த ரிதம் அண்ட் த லீட் கோயிங் ஆன். மேலே அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க சோலோ சொல்லுவாங்க, தட் ஒன்லி சவுண்ட் குட்.
3: பிகாஸ் நிறைய பேர் வந்து தே வுட் ஃபீல் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லையே சொல்லிட்டு அந்த அந்த இடத்த தே வுட் ட்ரை டு ஓவர் பவர்.
5: இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸ்க்கு டான்ஸஸ்க்கு இருக்கிற மாதிரி எந்த இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்க்கும் அந்த ரெக்கக்னேஷன் இருக்கவே இல்லை. ஏன்னா சிங்கிங்லாம் பார்த்திங்க, டான்ஸிங் பார்த்தீங்கன்னா 1000 ரியாலிட்டி ஷோ இருக்குது டிவியில், ஈஸியாக வந்து லைக் யூ கேன் கெட் ரெக்கக்னைஸ். ஆனால் எங்களை மாதிரி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் என்ன மாதிரியான ட்ரம்மர்ஸில் இப்போ ஒரு பாட்டில் போட்டால் கூட பாடுறது வந்து சோ அண்ட் சோன் போடுவாங்க. இந்த பாட்டுக்கு ரிதம் கம்போஸ் பண்ணது, இந்த பாட்டுக்கு வந்து ட்ரம்ஸ் வாசதுன்னு யாரும் போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து வி ஷுட் அட்வர்டைஸ் ஆர் செல்ஸ்.
3: நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி லைவாக வாசிக்கிறது உங்களுக்கு இன்னும் பிடிக்கும் மோர் தேன் பீங் இன்சைட் அ ஸ்டுடியோ செட்டப். வை இஸ் தட்? கேன் யூ கிவ் அஸ் சம் 3 ரீசன்ஸ் வை லைவ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் பெட்டர் தேன் ஸ்டுடியோ?
5: இட் இஸ் நாட் பெட்டர் தேன் ஸ்டுடியோ, இட் இஸ் மை லவ். ஆக்சுவலி மை லவ் ஃபார் த ஆடியன்ஸ், மை ரெஸ்பெக்ட் ஃபார் த ஆடியன்ஸ். யூ ஆஸ்க் மீ 3 பாயிண்ட்ஸ், இட்ஸ் மை லவ் அண்ட் பேஷன் ஃபார் த ஆடியன்ஸ் அண்ட் ஐ ஹேவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் வாசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பாட்டு எப்போ யார் வாசி எதுவும் தெரியாது, ஆனால் இன்றைக்கி நான் வாசிக்கிறேன்னா நீங்கள் என்ன கண் கூட பார்க்குறீங்க. யூ வில் சீ மீ பெர்ஃபார்ம். நான் வந்து எதுவுமே ரெக்கார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம், ஆனால் நான் உங்கள் கண் முன்னாடி வாசி உங்களை லைக் ஐ எம் ட்ரைங் டு என்டர்டெயின் யூ. ஸோ யூ கெட் என்டர்டெயின். நானும் வந்து எனக்கும் ஐ வில் ஹேவ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே இவ்வளோ நம்ம இவ்வளோ பேருக்கு முன்னாடி வாசித்தோம், எவ்ரி ஒன் காட் என்டர்டெயின். ஸோ தட் இஸ் தி திங், திஸ் த்ரீ.
3: ஓகே, ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரம்மராக இருக்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு
5: எல்லாரும் சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் ஒர்க் இன் த சென்ஸ் ப்ராக்டிஸ் அண்ட் யூ ஹாவ் டு ட்ரை ஹானஸ்ட்லி அண்ட் ஜென்யூன்லி. நம்ம வந்து மியூசிஷியனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பேஷன்ஸ் முக்கியம். அது நம்ம எந்த சைட்லேருந்து ஃபோர்ஸிங் வந்தாலும் வி ஷுட் நாட் லைக் என்னடா நம்மளுக்கு அந்த பிரேக் வராது வரவே மாட்டேங்குதுன்னு நம்ம வந்து வி ஷுட் நாட். ஏன்னா ஐவ் பின் ட்ரைங் ஃபார் லாட் ஆஃப் இயர்ஸ், ஸ்டில் ஐம் ட்ரைங். எவ்ரி ஒன் ஹாவ் டு ட்ரை. ஏன்னா எவ்வளோ தான் நம்ம ரீச் பண்ணாலும் தட் பிரேக் ஹேஸ் டு ஹேப்பன். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மோகினி டேன் ஒரு ஆர்டிஸ்ட் பேசி, ஷீ இஸ் ஜஸ்ட் 18, ஆஸ் ஓல்ட் அஸ் ஐ ஆம். அவங்க வந்து இப்போது ரைட் ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 15 ஷீ இஸ் பிளேயிங் வித் ரஹ்மான். இப்போ நான் அவங்கள பார்த்துட்டு அவங்களாம் அவ்வளோ பெருசாகிட்டாங்கன்னு, ஸோ ஐ ஷுட் நாட் புட் அன் எண்ட் டு மை ஹோப்ஸ். அதனால பிரேக்குங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். ஸோ வி ஷுட் சின்சியர்லி ஹோப் ஃபார் தட் பிரேக்.
3: ஐ திங்க் கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஒவ்வொருத்தரோட ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட், இவ்வளோ வருஷம் வாசிச்சிருக்கீங்க, நிச்சயமாக ஒரு பெஸ்ட் கமெண்ட் ஃப்ரம் ஒன் பிக் லெஜெண்ட் கிடச்சிருக்கோம் அப்படின்னா யார்கிட்ட இருந்தது?
5: ஆக்சுவலி நான் வந்து ஐ டோன்ட் டேக் என்கரேஜ்மெண்ட் இன் டு மை பிரெயின்ஸ். ஆக்சுவலி எனக்கு வந்து ஐ டூ ஹியர் இட் அவுட், ஆனால் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு ஐ ஹவ் மேட் மை செல்ஃப் நாட் டு டேக் தட் இன் டு மைண்ட். ஏன்னா அது வந்து அவங்க வந்து நல்ல விதமாகவும் சொல்லலாம், லைக் தே வுட் லைக் நல்லா என்கரேஜ் பண்ணலாம். ஐ வுட் லைக் ஸ்டாப் ப்ராக்டிஸிங், ஐ வுட் லைக் கம் டு அன் எனக்கே ஒரு நம்ம இவரே சொல்லிட்டாருன்னு அந்த ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ ஐ நெவர் டுக் தட். ஆனால் யாரெல்லாம் என்ன டிமோட்டிவேட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் தே கிவ் அ நெகட்டிவ் கிரிட்டிசிசம், ஐ டேக் தட் இன் டு மை ஹார்ட். ஆக்சுவலி தட் இல் ஒன்லி ஒர்க். அவங்க வந்து சொல்லிட்டாங்க நம்ம வந்து வி ஷுட் ஓவர் பவர், அந்த ஒரு எண்ணம் வந்தால் தான் யூ வில் ஹாவ் டு ஒர்க் அண்ட் அப்போ தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஐ டோன்ட் டேக் தட் இன் டு ஹார்ட்.
3: வெரி நைஸ் சார், நீங்கள் விஷ்க்கு வந்திருக்கீங்க, எங்களுக்கு ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. வாட் இஸ் யூர் ஃபீலிங், ஹவ் இஸ் இட் கமிங் டு எம்ஓபி?
5: யா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஐம் பெர்ஃபார்மிங் ஃபார் எம்ஓபி. வாஸ் ரியலி அ பிளாஸ்ட். ஆக்சுவலி நான் வந்து இவ்வளோ ஐ மீன் பசங்க அளவுக்கு பொண்ணுங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு ஐ நெவர் நியூ. டுடே ஒன்லி ஐ காட் டு சீ இட் ரியலா. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட் எம்ஓபி ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் மேக்கிங் மீ பிளே. இட்ஸ் மை பிளஷர் ஆக்சுவலி பீங் இன் எம்ஓபி.
3: தேங்க்யூ ஸோ மச் சார், இட் வாஸ் ஸோ மச் ஃபன் அண்ட் வெரி இன்சைட்ஃபுல். ஐ திங்க் லிசனர்ஸ் எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்டிருப்பாங்க, பிகாஸ் ஒரு ஒரு வேர்ட் தட் யூ அட்டர்ட் வாஸ் வெரி வேல்யூபிள்.
5: தேங்க்யூ
3: ஸோ மச் ஃபார் கமிங். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
3: நமது பெருமை.
0: You're listening to MOP Community Radio 107.8.
6: Kati used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Kati's dermatologist found 2 melanomas. Although both the melanomas were caught in the early stages, the survey to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer care can help you. Call the helpline number 9876-543210.
7: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
4: You're all listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா?
0: பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவது

0: வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இந்த நிகழ்ச்சி ஹோஸ்ட் பண்றதுக்கு ஆஸ் யூஷுவல் நான் உங்க அகல்ய வந்துட்டு அண்ட் என் கூட மீனாட்சி வந்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் இருக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக், அஸ் வெல் அஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான டாபிக்னு கூட சொல்லலாம். இதை பத்தி மீனாட்சி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுப்பாங்க பாருங்களேன்.
1: நம்ம வந்து ஹோம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா. அண்ட் இதுல வந்து நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாபிக்ல இருந்து மாறி வீட்டுல வந்து என்ன மாதிரி எல்லாம் உபயோகமான பொருட்களை வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லியா, சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்காத பொருட்கள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பேச போறது ஜியோ கேர் ப்ராடக்ட்ஸ்.
0: ஜியோ கேருங்கிறது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்மளோட ஏர்த் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஏர்த் தான் வந்து ஈகோன்னு சொல்லுவாங்க. ஈகோலாஜிக்கல் ப்ராடக்ட்ஸ்னா ஏர்த்த பாதிக்காத ஒரு ப்ராடக்ட்ஸ்.
1: எக்ஸாக்ட்லி, அதாவது நம்மளோட சுற்றுச்சூழலை கெடுக்காத வகையில், அதாவது இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு உண்டாக்கக்கூடிய பொருட்களை உபயோகப்படுத்துறது தான் இந்த ஜியோ கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
0: அண்ட் ஜியோ கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே போகலாம். இன்னைக்கு வந்து முக்காவாசி பேர் வந்து உடல் நலத்தை கெடுத்துக்கிறதும் சரி, சமுதாயத்தை கெடுக்கிறதும் சரி, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்ஸ் பாருங்களேன், பிளாஸ்டிக்ஸ் பத்தி இருக்கிற எக்ஸாம்பிள் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா எங்கேயுமே நிற்கும். ஏன்னா பிளாஸ்டிக் வந்து மழை நீர் வராம ஒரு சமயத்துல வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்.
1: கண்டிப்பா, இன்னைக்கும் இன்னைக்கு இன்னும் மழை வரல, எதிர்பார்த்துட்டே இருக்கோம் நம்ம எல்லாரும்.
0: அண்ட் சில நேரத்துல வந்து மாடுகளே வந்து பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுட்டு அதுங்க அவஸ்தைப்படுறதெல்லாம் நம்ம நிறைய பாத்திருக்கோம்.
1: ஆமா,
0: எனக்கு தெரிஞ்ச
1: இடத்துல கேரளால பார்த்தோம் அப்படின்னா அங்க எல்லாம் வந்து ஒரு யானை வந்து பிளாஸ்டிக் பேக் சாப்பிட்டுட்டு இறந்து போயிருச்சு. அதுல இருந்து தே ஹவ் கம்ப்ளீட்லி பேண்ட் பிளாஸ்டிக் கவர்ஸ், அங்க பிளாஸ்டிக் கவர் யூசேஜே கிடையாது. ஆனா நம்ம மக்கள் பார்த்த அப்படின்னா ஒரு கடைக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்க போகும்போது அப்ப ஒரு கவர் கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க. அத அந்த ஒரு பால் பாக்கெட் தண்ணி நடந்து போனா கையில் எடுத்துருவாங்க. இன்னொரு கூட ஒன்னு தூக்கிட்டு போங்களேன், என்ன பெருசா வரப்போகுது? ஒரு கூடையோ, ஒரு சின்ன பையோ, ஒரு துணிப்பையோ. அந்த காலத்துல எல்லாம் துணிப்பை தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணோம். அது நடுவில் வந்து யூஸ் பண்ணணும் வைங்களேன், வீட்டுல இருக்க பிள்ளைங்க எல்லாம் அம்மா இந்த துணிப்பையை போய் தூக்கிட்டு வரைய அசிங்கமா இல்ல அப்படின்னு கேட்கற நிலைமை கூட இருந்தது. மஞ்சப்பை, துணிப்பை அப்படின்னு இதுக்கு ஏகப்பட்ட பட்டப்பேர் வேற அந்த பைகளுக்கு.
0: அதுவும் சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப பேக்னு நீங்க சொல்றீங்க, கூட பின்ற வயர் கூட பிளாஸ்டிக்ல தான் இருக்கு.

0: கிட்டத்தட்ட வயிறு ஃபுல்லா வந்து பேக் அடைச்சிட்டு இருந்திருக்கான்.
1: இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தான் வந்து இதோட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது வந்து நம்ம தான் பண்ணணும். பிகாஸ் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ், வி ஆர் ஆல் டு பி த சிட்டிசன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட கடமை அது.
0: அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இந்த பிளாஸ்டிக் பேக் இதோட இது வந்து அழியாத ஒரு பொருள். எல்லாமே சொல்லலாம், நீங்க ஃபைபர் சொல்லலாம், ஜூஸ் சொல்லலாம். ஏன்னா இது வந்து எரிக்கவும் முடியாது, எரிச்சா அதோட ஸ்மெல் இருக்கு இல்லையா, அது வந்து உடம்புக்கு ஆகாத ஒரு பொருள். ரப்பரோட கூட ரொம்ப கெடுதியான ஒரு பொருள் வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஓகே,
0: ஸோ அந்த அளவுக்கு மோசமான பொருளை வந்து நம்ம தவிர்க்கறத பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அண்ட் அது சம்பந்தப்பட்ட சில பொருட்களை வந்து தவிர்க்கறத பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்.
1: ஆமா, அதாவது வீட்டை அழகுபடுத்துறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கண்டதையும் வாங்கி தொங்க விடுறாங்க வீட்டுல. ஏன்னா அந்த பிளாஸ்டிக்ல பண்ண பூவு இதெல்லாம், இதுக்கு பதிலா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம செய்யறதுக்கு. ஒரு வீட்டுல வந்து ஒரு குரோட்டின்ஸ் செடி, ஒரு சட்டியில வளர்க்குற மாதிரி செடி, மண் தொட்டியில வளர்க்குற மாதிரி செடி ஒரு வீட்டோரத்துல ஒரு ஒரு மூலையில வைக்கலாம். அது கூட வீட்டுக்கு அழகு தரும் இன் அ நேச்சுரல் வே ஆல்சோ.
0: அண்ட் குப்பைகள்லேயே வந்து கூட பிளாஸ்டிக்கை தனியாகவும், நேச்சுரலாக இருக்கிற பொருள் அதாவது அந்த காய்கறியோட தோல் இதெல்லாம் வந்து தனியாகவும் பிரிக்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மக்கள் அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நல்ல விஷயங்கள், அந்த காய்கறியோட தோல் அதெல்லாம் வந்து உரத்துக்கு பயன்படுத்துறது, அதையுமே ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு முடிஞ்சு தான் வந்து குப்பை தொட்டியில் போடுவாங்க. அண்ட் இப்போ வந்து ரொம்ப ஜென்ரலாக ஆயிடுச்சு, எதுக்கு வந்து நம்ம டஸ்ட்பினை வந்து அசிங்கப்படுத்தணும், அழுக்குப்படுத்தணும்னு சொல்லிட்டு. ஆமா கரெக்ட், ஜென்ரலாக ஒரு பெரிய கேரி பேக் போட்டு வச்சிருவாங்க, அதை அப்படியே எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போட்டுடுவாங்க. அண்ட் அவன் மட்டும் என்ன அதை பிரிச்சா பார்க்க போறான், அப்படியே எடுத்துட்டு போய் அதை எரிச்சிருவாங்க.
1: சோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட மக்கள் வந்து தன் அறியாமைய வந்து நிறைய இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஃபர்தரா வந்து இதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறது வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட எல்லாம் பேச போறோம். ஜூட் பேக்ஸ் அண்ட் பேப்பர் பேக்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க கிட்ட, பனை ஓலையில் செய்கிறவங்க கிட்ட. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் துணியில் வந்து துணியை வந்து ஃபைபர் இல்லாமல், சாதாரணமாக அந்த சிந்தட்டிக்லாம் இல்லாமல், காட்டனில் அண்ட் அது இல்லாமல் ஜூட்லலாம் வந்து செய்கிறவங்க வந்துட்டாங்க. பனை ஓலையில் செய்கிறவங்கலாம் வந்திருக்காங்க இல்லையா, துணியிலே வந்து அப்படி செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப நாட்டுக்கு உறுதுணையான விஷயங்கள்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து பிளாஸ்டிக்கை தவிர நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: பிளாஸ்டிக்கை தவிர அதே மாதிரி தான் ரப்பர் இதெல்லாம் அந்த கேட்டகரியில் வந்துடுது இல்லையா.
0: அண்ட் ரப்பரே வந்து ரப்பர் டயர்ஸ்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அது எரிக்கும் போது வர ஸ்மெல் இருக்கு. அண்ட் போகி அன்னைக்கு, ஆமாம் போகி அன்னைக்கு டச் அவுட், போகி அன்னைக்கு எரிப்பாங்க, அதாவது நீங்கள் போகவே முடியாது, அவ்வளோ மூட்டமாக இருக்கும், போக ஃபுல்லாக மூடிட்டு இருக்கும், அவ்வளோ கெடுதி. அதுவும் நம்ம எல்லாத்தையும் இன்ஹேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது.
1: ஆமாம், அதுவும் காலையில நினைச்சு ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம் அப்படின்னு வாக்கிங் போற மக்கள்லாம் எவ்வளவு பாவம் தெரியுமா. அதாவது ஃப்ரெஷ் ஏர் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துருக்கலாம் அன்னைக்கு வெளியில வாக்கிங் போறதுக்கு அப்படின்னு. அண்ட் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாத பொருட்கள் பத்தி பேசணும், என்னென்னலாம் வச்சு இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்றாங்க. So what are the products they use to replace?
0: அதாவது சாதாரண ஜூட் வச்சு வந்து ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப ஈஸி, ஏன்னா ஜூட் வந்து பேப்பரை காட்டிலும் லாங் லாஸ்டிங்கா வரும்.
1: ஓகே,
0: இப்போ வந்து பேப்பர் பேக்னா நீங்க ஒரு மூணு நாள் எடுத்துட்டு போனீங்க கிழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம், பட் ஜூட்னா நீங்க ஒரு ரெண்டு மாசம் யூஸ் பண்ணலாம். பொதுவாக காலேஜ் பேக்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக்ல வந்துட்டு இருந்தது, ரொம்ப டிசைனா ஃபேன்சியா,
1: அப்புறம் பிளாஸ்டிக்
0: அண்ட் ஃபோம், ஃபோம் கூட கைண்ட் ஆஃப் ஃபைபர் மாதிரி தான். பட் இப்போ வந்து அதெல்லாம் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆகி ஜூட்ல வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகா, நல்ல வேலைப்பாடுகளோடு செய்யும்போது மக்களுக்கும் வாங்கணும்னு தோணுது. இப்ப இருக்கிற மக்கள் வந்து பணத்தை வந்து ஒரு பெருசா நினைக்காம இல்லையா, அப்ப வந்து பிளாஸ்டிக், அதாவது நான் இப்போ வந்து ட்ரேட் சென்டர் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கு போனீங்கன்னா 1200 சொன்னாங்க ஒரு பேக், நான் பார்த்து ஃபுல்லா ரெக்சின்.
1: ஆமா,
0: ஒரு 2-3 இயர்ஸ் அது யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது எப்படி மக்க வைக்கிறது?
1: அண்ட் தட் இஸ் நாட் வாஷபிள் ஆல்சோ, யூ கேன் த்ரோ டைப் தான் அது. இதே இது ஒரு ஜூட் பேகோ அந்த காலத்துலாம் சோல்னா இப்ப யூஸ் பண்ணாங்க இல்லையா, துவைக்கலாம், ஏதும் ஊத்தி போச்சு இல்ல ஏதோ தூசி ஆயிடுச்சு அழுக்காயிடுச்சுன்னா கேன் வாஷ் அண்ட் ரீயூஸ் இட். சோ அந்த ரீயூசிங் அப்படிங்கிற போது அதோட அந்த பொருளோட வேல்யூ வந்து கூடுது, நீங்க கொடுக்கற பணத்துக்கு வந்து அது டபுள் டைம் இட் இஸ் வர்த்.
0: ஸோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல ப்ரொசீஜர், பட் இது எந்த அளவுக்கு மக்கள் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்போவுமே வந்து ஒரு சாதாரணமாக டெக்ஸ்டைல் ஷோரூமுக்கு போனால் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு கவர் கேட்டு தான் வாங்குவாங்களே தவிர எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
1: கவர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஒரு ஒரு வாங்குற ஒரு சேலைக்கு ஒரு கர்சீஃபுக்கும் கூட தனியாக கவர் கேட்பாங்க.

0: போல நம்ம மக்கள். அண்ட் இப்போ வந்து கவர் பத்தி பேசணும். அண்ட் நார்மலா நம்ம சாதாரண விஷயங்கள் வீட்டுல பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாரும் கோரம்பாய் வச்சுதான் படுத்தாங்க. இந்த மெலிஸ் பெரம்புல வந்து பாய் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கோரம் புல்லுல பண்ற பாய். இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக் பாய். பாய் யூஸ் பண்றதே ரொம்ப கம்மி. அதுலயும் யூஸ் பண்ண போனாங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து பிளாஸ்டிக் பாய் தான் யூஸ் பண்றாங்க.
1: பிளாஸ்டிக் பாயில வந்து ஒரு கெடுதி என்னன்னா, நீங்க அதுல படுத்தீங்க, ஆமா சூடு ஏறும் பாருங்க. அதுக்கு நீங்க வெறும் தரையில தரையில வந்து நம்ம டைல்ஸ் மார்பிள் இதெல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு துணியோ ஒரு பாயோ வச்சு படுக்கிறோம். அதுலயே வந்து நீங்க ஹீட் இன்சுலேட்டர்ஸ் மாதிரி போட்டு இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா இன்ஃபேக்ட் உடம்பு வந்து கெட்டுதான் போகுது.
0: கண்டிப்பா. அண்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாய் பத்தி பேசணும். அண்ட் அனதர் திங், விசிறி. இன்னைக்கு வந்து மோஸ்ட் ப்ராப்ளம் எல்லார் வீட்லயுமே ஏசி இருக்கு, ஒண்ணுக்கு ரெண்டு ஏசி இருக்கு, இல்ல ஃபேன். எல்லாரும் ஃபேன் இல்லாத வீடே கிடையாது இன்னைக்கு. அட்லீஸ்ட் டேபிள் ஃபேன் ஆகுது.
1: ஒரு காலத்துல ஃபேன்ல வந்து ஒரு லக்ஸரி ஐட்டம், அதாவது அத்தியாவசியமான ஒரு பொருள் ஆயிடுச்சு இன்னைக்கு இதெல்லாம் சொல்லணும்னா.
0: ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து கரண்ட் கட் அப்படிங்கிறதுலாம் முன்ன மாதிரிலாம் கிடையாது. முன்ன மாதிரிலாம் சும்மா கரண்ட் கட் இருக்கும், இப்போ அப்படியும் கிடையாது. ஸோ அந்த என்னைக்காவது கரண்ட் போற அந்த ஒரு நேரத்துக்கு அவங்க வந்து வீட்டில் ஒரு 10 கலர் கலராக அதுலேயும் விசிறி இருக்கும், பிளாஸ்டிக் விசிறி. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்கறது இதெல்லாம் பிளாஸ்டிக்ல விசிறி கொடுக்குறாங்க. இதுக்கு பதிலாக பனை ஓலையில் இதுல எல்லாம் விசிறி கொடுக்கும்போது இட் இஸ் மோர் ஹெல்தி ஆல்சோ.
1: அண்ட் கல்யாணத்துலாம் போயிட்டு வந்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் அதுக்குன்னே ஒரு கலர் கவர் வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரைப் போட்டு ஒயிட்ல ஒயிட் பாலித்தீன். அண்ட் இருக்கிறதுலயே வந்து ரொம்ப மோசமான கேடு விளைவுகளுடைய ஒரு பிளாஸ்டிக்னு பாத்தீங்கன்னா அதுதான். அதுல வந்து தேங்காய் எல்லா பழமும் போட்டு கொடுப்பாங்க ஒரு காலத்துல, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடினு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆயிருக்காங்க. துணியில கொடுக்கறது, அதாவது நீங்க சொல்லும் போது முன்னாடி எல்லாம் மஞ்சப்பையில கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க கவருக்கு மாறி இப்ப திரும்பி முன்னாடி மாதிரி, அதாவது ரீட்ரீட்டிங் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, ரீடிஸ்கவரிங் சொல்லலாம்.
0: சோ இதுவுமே வந்து ஒரு சுழற்சி மாதிரி தான். எவ்ரிதிங் யூ நோ கம்ஸ் பேக்.
1: எப்பவுமே சொல்வாங்க ஹிஸ்டரி ரிபீட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வரலாறு தன்னைத்தானே வந்து திருப்பி திருப்பி நடந்துட்டே இருக்கும், சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அந்த வகையில வந்து இப்ப வந்து ரொம்ப அழகா நான் ஒரு இடத்துக்கு போனேன், சில்க்ல கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதை நீங்க ஃபர்தரா அன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது கூட கிடையாது கவர் மாதிரி. அண்ட் நீங்க ஃபர்தரா வந்து லஞ்சுக்கோ இல்ல ஏதாவது சின்னதா ஐட்டம்ஸ் எதனா வச்சுக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு.
0: இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த கல்யாண வீடுகள்ல வந்து நிறைய பேர் வந்து ஜூட்ல பேக் கொடுக்குறாங்க, பேப்பர்ல பேக் கொடுக்குறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த மக்கள்லாம் வந்து சோசியலி அவேரா இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வெரி குட், வெரி பிக் தேங்க்ஸ் டு தெம், பிகாஸ் அவங்க வந்து 4 பேர் அந்த மாதிரி செய்யறதுக்கு தூண்டுறாங்க.
1: அதை பார்த்துட்டு அழகா இருக்கும் போது அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடும் மக்களுக்கு. இது சாதாரணமா இருக்கு, நம்மளும் இந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு.
0: நம்ம எல்லாருமே இப்படிதான், அவன் அப்படி ட்ரெஸ் போட்டா நானும் அப்படி ட்ரெஸ் போடணும், அவன் அந்த பைக் வாங்கினா நானும் அந்த பைக் வாங்கணும். சோ வை நாட் ஃபார் அ பிளாஸ்டிக் கவர் டு ஜூட் ஆர் அ பேப்பர் பேக் இல்லையா. சோ எதுவுமே நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் நம்மளும். சோ சமுதாயத்துக்கு நல்லதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கும் நல்லது.
1: சோ இந்த ஜூட், இந்த காட்டன் நம்ம பேசும்போது ஜூட்ல இன்னொரு வகை ஈகோ ஃப்ரெண்ட்லியா பாத்தீங்கன்னா ஜூட் ஃபைபர். ஏன்னா ஃபைபருங்கிறது வந்து பிளாஸ்டிக்கோட சேரும் போதுதான் அதோட கெடுதல் வருது, சிந்தட்டிக்கா மாறும்போது. இதுவே ஜூட் ஃபைபர் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஒரு எசென்சியலான ஒரு நீட்ஃபுல்னா தான் இருக்கு, அதுவும் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா டியூரபிளா அதிக நாள் தாங்கக்கூடியதா இருக்கு. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா அது ப்ரிஃபர் பண்ணாதவங்களுக்கு, இல்ல ரொம்ப திக்கா இருக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காட்டன் கேன்வஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க, அந்த மெட்டீரியலும் கொடுக்குறாங்க நிறைய ஜியோ கேட் ப்ராடக்ட்ஸ். அண்ட் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து தங்களை மாத்திக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வாங்க ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
0: ஆனா இப்ப பார்த்த அட் பிரசன்ட் இப்ப நம்ம காலேஜ்லயே கூட பார்த்தேன்னா முக்காவாசி பேர் வந்து ஜூட் பேக் யூஸ் பண்றாங்க.
1: கரெக்ட்.
0: இட் ஹஸ் பிகம் அ ட்ரெண்ட். அதாவது அவேர்னஸ் அப்படின்னு எப்பவுமே ஒரு பாடம் பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா பாடத்தை காட்டிலும் சினிமா பாட்டு ஈஸியா மனப்பாடாயிடும். அது ஏன்னா தட் இஸ் அ ட்ரெண்ட் அமங் தெம் அண்ட் தே லைக் இட். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேக்கோட டிரான்சிஷனும் இப்போ வந்து ஃபேஷனபிள் ட்ரெண்டுக்காக வந்து ஜூட் பேக் மாறுறாங்க. அதோட அவேர்னஸ் தெரிஞ்சு, அதாவது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது ரெக்ஸின் யூஸ் பண்ணுறது கெடுதல் அப்படின்னு தெரிஞ்சு ஜூட்டுக்கு மாறினாங்களோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனால் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து எல்லாருமே ஜூட்டுக்கு மாறுறாங்க இப்போ. அண்ட் ஐ திங்க் அது வந்து ஏன் மாறுறாங்க அப்படிங்கிறத அவங்க இன்னும் உணர்ந்தாங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும்.
1: அண்ட் இவ்வளோ பேசியிருக்கோம். அண்ட் இதுலயே வந்து பிளாஸ்டிக் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்றாங்க பத்தி எல்லாம் பேசுறோம். அண்ட் எந்த இடத்துல பிளாஸ்டிக் அதிகமா யூஸ் பண்றாங்கன்றத பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும்.
0: ஆமா, அதுவும் இந்த
1: டெக்ஸ்டைல் ஷாப்ஸ்,
0: டெக்ஸ்டைல் ஷாப்பாவது கொஞ்சம் பெரிய பெரிய கவர் கொடுக்குறாங்க. ஓகே. அண்ட் மக்கள் வந்து அதை உடனே வந்து தூக்கி போட போறது கிடையாது. டெக்ஸ்டைல் ஷாப்பை வந்து அட்லீஸ்ட் அவங்க 2-3 தடவை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தூக்கி போடுறாங்க. இந்த மளிகை கடையில போய் வாங்குறாங்க பாத்தீங்களா, அதுவும் அந்த பிளாஸ்டிக் ஆக்சுவலா அது வந்து ரொம்ப கீழ் குவாலிட்டியில உள்ள பிளாஸ்டிக், தட் இஸ் நாட் அ வெரி ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக். அது வந்து சோ ஒரு யூஸ்ல அது கிழிஞ்சும் போயிடும். அது வந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள அது கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அது தூக்கி அப்பயே குப்பையிலையும் போட்டுருவாங்க. இப்படி ஒரு நாளைக்கு அவன் நாலு தடவை கடைக்கு போனா நாலு கேரிபேக் குப்பையில போடுறாங்க. இப்படி ஒவ்வொரு வீடும் நாலு நாலு கேரிபேக் குப்பையில போட்டாங்கன்னா எவ்வளவு கேரிபேக் வந்து மண்ணுக்கடியில போகுது.
1: எனக்கு
0: இது மக்கவும் மக்காது,
1: இது மக்கவும் மக்காது. ஆனா எங்க மக்க வைக்கிறாங்கன்னு தெரியுமா?
0: எரிக்கிறாங்க
1: அது மக்காது, அது எரிக்கிறாங்க. எங்கன்னா அந்த ஈசியர் சைட்ல போயிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்க, ஈசியர் ரோட் சைட்ல அப்படியே பல்க் பல்கா இருக்கும். அப்படியே அது மண்ணோட மிக்ஸ் ஆகி மக்காம அப்படியே இருக்கும். அண்ட் அந்த சைட்ல வந்து அந்த ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப டாக்ஸிகேட்டடான ஸ்மெல்,
0: ஸ்மெல் டாக்ஸிகேட்டடா இருக்கும். அந்த மண்ணுல வந்து அது அக்ரிகல்ச்சரல் கல்டிவபிள் லேண்டா இருந்ததுன்னா அதுல எதுவுமே
1: விளையவே
0: முடியாது, எந்த ஒரு எதுவுமே வந்து விளையவும் விளையாது.
1: அண்ட் மழை நீர் பாத்தீங்கன்னா அது கூட வந்து மேலேயே தேங்கி நிற்கும், உள்ள இறங்கவே இறங்காது. ஸோ இப்பத்திக்கு வந்து நம்ம ஒரு காலர் கிட்ட பேசலாம். இவங்க வந்து ஜூட் பேக் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி எல்லாம்
0: ஜூட் பொருட்கள் வச்சு பண்றாங்க. இவங்க பேர் நிபுணா.
2: வணக்கம். ஹலோ.
1: வணக்கம்மா.
2: வணக்கம்.
1: நீங்க வந்து ஜூட் பேக் வந்து எப்படி தயாரிக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: நாங்க வந்து இப்ப ஒரு ரெண்டு வருஷமா ஜூட் பேக் தச்சு விக்கிறோம் மேடம். ஜூட்ல பேக் மிதி எடி இது ரெண்டும். இது வந்து ஒரு சின்ன சைஸ்ல இருந்து, அதாவது வெளியே கொண்டு போற லேடிஸ் எல்லாம் இப்ப வேலைக்கு போறாங்க பாத்தீங்களா, அவங்க கொண்டு போற மாதிரியும் தைக்கிறோம்.
1: ஓகே, அதாவது ஃபேன்சியா தைக்கிறீங்க?
2: ஃபேன்சியாவும் தைக்கிறோம். இந்த விசேஷங்களுக்கு எல்லாம் தேங்காய் பழம் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாடலும் தைக்கிறோம்.
0: இத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். சரி, இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்ததம்மா, ஜூட் பேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா?
2: இப்போ வந்து பேக் வந்து இது வந்து ஜூட் பேக் கொஞ்சம் வந்து விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், சுற்றுப்புற சூழலுக்கும் நல்லது.
0: ஏன்னா
2: வந்து இப்ப வந்து சாதாரண ஒரு பேன்சி பேக் எடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு 300 rupees இருந்துதான் ஸ்டார்டே பண்ண முடியும். இது வந்து சாதாரண ஒரு 150 அப்படின்னாலே ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல பேன்சி மாடலாவும் இருக்கும், அப்படி தைக்க முடியும். இதுல பேன்சியா கொடுக்க முடியும் மக்களுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இது ஒரு புதுசா ட்ரை பண்ண கூடாது? நாங்க முதல்ல வந்து சின்ன பேக் தான் தச்சு ஐடியா பண்ணணும், தேங்காய் பழம் இதெல்லாம் போட்டு குடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஜூஸ் மேனுபேக்சருக்கு போய் கேக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க இப்படி நிறைய மாடல்ஸ் தான் தைக்கலாம் அப்படின்னு சொல்லின உடனே அதுக்கப்புறம் நாங்க ட்ரை பண்ணி இப்ப வந்து தச்சு சேல்ஸ் பண்ணிட்டு.
1: நீங்க இது எப்படி குழுவா செய்யறீங்களா?
2: ஆமா, நாங்க குழுவா செய்யறோம்.
1: எந்த மாதிரி, ஏதாவது ஒரு லோன் வாங்கி அது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி கிரியேட் பண்ணி செய்யறீங்களா?
2: ஆமாங்க, நாங்க வந்து லோன் வாங்கியிருக்கோம், 4 மிஷின் போட்டிருக்கோம், ஒரு இடம் தனியா எடுத்து வச்சு நாங்க எங்க குழுல 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேர்ல நாங்க ஒரு 6 பேர் சேர்ந்து தைக்கிறோம்.
0: மாசம் எவ்வளவு நீங்க வந்து இந்த பேக் விக்கிறீங்கம்மா? இந்த ஜூட் பேக்
2: அதாவது வந்து இந்த கல்யாண சீசன்ல வந்து நிறைய ஆர்டர் இருக்கும். கல்யாணம் இல்லைன்னா பேன்சி பேக் மட்டும் எப்பயுமே ஆர்டர் இருக்கும், ரன்னிங்ல மூவிங்ல இருக்கும் பேன்சி பேக். கல்யாண சீசன்ல அந்த தேங்காய் பழம் போட்டு குடுக்குற அந்த பேக் வந்து மூவிங்ல இருக்கும், அதனால எங்களுக்கு எப்பயுமே வேலை இருக்கும்.
1: சோ இதுக்கு வந்து மக்கள் கிட்ட எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
2: நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்ப ஒரு ஆள் வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து மாடல்ஸ் நல்லா இருக்கு, நீங்க போய் வாங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு 4-5 பேரு அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த 4 பேரும் ஒரு 20, அவங்க ஒவ்வொரு ஆளும் 4 பேர் சொல்லும் போது ஒரு 20 பேர் அப்படி எங்களுக்கு தான் இருக்கு. நல்ல மூவிங் இருக்கு.
0: சொல்லுங்க
2: சொல்லுங்க.
0: ஓகே, நீங்க இந்த ஜூட் பேக் வந்து எப்படி செய்றீங்க அப்படிங்கறது சொல்ல முடியுமா?
2: இது வந்து ஜூட் பேக் வந்து அதாவது வந்து ஒவ்வொரு மீட்டரும் ஒவ்வொரு அதாவது பிளைனாவும் இருக்கு, டிசைன் போட்டும் இருக்கு, கலர்லயும் இருக்கு. அது வந்து வெரைட்டிஸ் ஐட்டம். ஒவ்வொரு மீட்டரும் இப்ப நான் 40 rupeesல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 40-45-50 அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு என்ன டிசைன் வந்து வேணுமோ அதுக்கு இப்ப தக்கபடி ஜூஸ் வாங்கி அதை வந்து கட் பண்ணி டிசைன் போட்டு நம்ம வந்து தைக்கணும்.
0: இப்போ இந்த உங்களுக்கு ரா மெட்டீரியல் ஜூட் வந்து நீங்க எங்க இருந்து வாங்குறீங்கம்மா?
2: நாங்க இங்க பாரிஸ்ல இருந்து வாங்குவோம். அதாவது வந்து பிளைனா கிடைச்சிச்சுன்னா பாரிஸ்ல வாங்கலாம், டிசைன் எல்லாம் போட்டு வாங்கணும்னா பெங்களூர்ல வாங்கணும். அதாவது ஜூட் மெல்லும் இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட நம்ம நேரடியா கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசினா அவங்க நம்ம குடுக்கற அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வைப்பாங்க.
1: சோ நீங்க ஹோல்சேலா வாங்கி இங்க பிரிப்பேர் பண்ணி அப்புறம் மார்க்கெட் பண்றீங்க இல்லையா?
2: ஆமா ஆமா, ஏன்னா இது டிசைன் எல்லாம் இங்க வந்து அவ்வளவா கிடைக்காது, பெங்களூர் கிடைக்கிற அளவுக்கு நம்ம மெட்ராஸ்ல என்ன கிடைக்கல.
1: சோ ஒரு ஜூட் பேக் வந்து எவ்வளவுக்குன்னு சொல்லி விக்கிறீங்க நீங்க?
2: நீங்க வந்து சாதா ஒரு லைட்டா டிசைன் பண்ண அப்படி பேக் வந்து 65 ரூபீஸ்.
1: ஆஹா, கொஞ்சம் ஹெவியா டிசைன் பண்ணிருந்தா
2: ஒரு 90 ரூபீஸ், 100 ரூபீஸ் வரும்.
1: ஓகே, இதுல வந்து உங்களுக்கு என்ன அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கு, எப்படி வந்து மக்கள் வாங்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: எங்களுக்கு அதாவது வந்து இப்ப வந்து நாங்க ஆர்டருக்கு அதாவது ஒரு கம்பெனி மாதிரி மெயின்டைன் பண்ணல, காலையில 10 மணிக்கு வரணும், 5 மணி வரைக்கும் தைக்கணும். ஏன்னா இது வந்து குழுவுல இருக்கிறாங்க, அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு வந்து தைப்பாங்க. அப்படி தைக்கிறப்ப கூட அவங்களுக்கு நல்ல ஒரு சேலரி வருது, ஒரு கம்பெனிக்கு போற அளவுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு அளவுக்கும் சேலரி வருது, தைக்கிறவங்க செய்யறோம் லாபமும் வருது. அப்படிங்கன்னா இது வந்து நல்ல தொழில், அதாவது மூவிங்கும் நல்லா இருக்கு இல்லையா, இது வந்து விரும்பி வாங்குறாங்க, அவங்க நாலு பேரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்படிங்கிற எங்களுக்கு ரெகுலரா வேலையும் இருக்கு, இந்த மாசம் இல்ல அப்படின்ற வார்த்தைக்கு இடம் இல்ல, அதனால நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு.
1: ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ இது யாரெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு நீங்க ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறீங்களா?
2: ஆமா, நாங்க டெய்லரிங் கொடுக்குறோம். அதை விட இந்த ஜூஸ் வந்து பேக் கூட கடையில கிடைக்கும். நாங்க வந்து ஒரு மாதிரி மிதியடி வந்து நம்ம கடையில தான் வாங்குவோம், ஜூட்லயே மிதியடி பண்றோம், ஜூட்டும் உள்ள நூலும் கலந்து, இதுல வந்து மிஷினே பண்ண மாட்டோம், எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஒர்க். வித்தியாசமா இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த இது வந்து நம்ம அந்த மிதியடினா 50 ரூபாய் ஆகும், ஒரு மிதியடி வந்து 50 ரூபாய் ஆகும், கொஞ்சம் பெருசா இருக்கும், டிசைனா இருக்கும், அதுவும் சொல்லி கொடுக்குறோம்.
1: நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். சோ உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப நன்றிமா.
2: நன்றி,
1: ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ.
0: ஓகே, இப்போ வந்து இந்த காலர் நிபுணா அப்படிங்கிறவங்க பேசினாங்க. இவங்க வந்து ஜூட்ல வந்து பேக் மட்டும் அல்லாம ஈவன் மேட் கூட பண்றாங்களாம். அதாவது மேட்டுன்னு சொல்லும் போது தே ஆல்சோ மேக், யூனோ, நம்மெல்லாம் நார்மலா பார்த்தோம் அப்படின்னா ரப்பர்ல பிளாஸ்டிக்ல இந்த மாதிரி மேட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் தென் இவங்க பாத்தீங்க அப்படின்னா தே மோ இக்கோ ஃப்ரெண்ட்லி, ஜூட்ல எல்லாம் பண்றாங்க, தே கேன் ரீயூஸ் பண்ணலாம், வாஷ் பண்ணிட்டு ரீயூஸ் பண்ணலாம், எந்த விதமான கெடுதலும் கிடையாது.
1: சோ ஆமா, அண்ட் அவங்க சொல்றத பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குன்னு வேற சொல்றாங்க மக்கள் கிட்ட இருந்து. இதெல்லாம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத், அதாவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இன்னொருத்தர் மத்தவங்க கிட்ட சொல்லி அப்படி பரவுற விஷயம் தான். அண்ட் அப்படி பரவியும் வந்து இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ப்ரமோஷன்
0: கிடையாது.
1: ஆமா, ஓகே. சோ ஃபர்தரா நம்ம பேச போறது என்னன்னா, என்னென்ன வகையில வந்து செய்யறாங்க இந்த பேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுருக்கு பை, அதாவது மேரேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சுருக்கு பை எல்லாம் சொல்லுவாங்க, அதுல இருந்து அதுக்கப்புறம் டிராவல் பவுச் அப்படின்னு.
0: இப்ப இவங்க சொன்னதே பாத்தீங்கன்னா கல்யாண ஆர்டர் தான் வந்து பெருசா சொல்றாங்க, அதுலதான் வந்து தி மேக் அ லாட் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சோ வந்து சாந்தகுமாரி அப்படிங்கிறவங்க இன்னொருத்தங்க லைன்ல இருக்காங்க. வணக்கம்மா.
1: ஹலோ.
2: ஹலோ,
0: வணக்கம்மா.
2: வணக்கம்.
0: இன்னைக்கு நாங்க வந்து இக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு பண்ற ப்ராடக்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். அண்ட் நீங்க வந்து இந்த பனை ஓலை வச்சு எல்லாம் செய்றீங்க இல்லையா?
2: ஆமா மேடம்.
0: அத பத்தி சொல்லுங்க, என்னென்ன மாதிரி எல்லாம் செய்றீங்க நீங்க?
2: பனை ஓலை இதயதான் மகளிர் குழு மூலமா நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கலாம், ஒரு இடத்துல கொடுத்தாங்க, எங்க காம்படிஷன் காரங்க வந்து இலவசமா கொடுத்தாங்க. அதை நான் ரெண்டு இடத்துல டீச்சராகவும் போய் கத்து கொடுத்தேன். அதுல என்னென்ன பொருள் செய்யலாம்னா, மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போற கூட செய்யலாம், சிங்க போடுறதுக்கு கூட செய்யலாம். மார்க்கெட்டுக்கு
0: சொல்லுங்க,
2: மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போற கூட செய்யலாம். மார்க்கெட்
1: சொல்லுங்க,
2: மார்க்கெட் கூட பண்ணலாம், அந்த பிரெட் வைக்கிற கூட பண்ணலாம், ட்ரே பண்ணலாம், கட்டு பண்ணலாம், பலவிதமான ஐட்டங்கள் செய்யலாம். அது வந்து பழங்கள் வந்து இயற்கையா கிடைக்கிறது மேடம். பிளாஸ்டிக் பொருள் உபயோகப்படுத்துறத விட இந்த இயற்கையா கிடைக்கிற பழங்களில பொருள்களை உபயோகப்படுத்துறது அது ரொம்ப நன்மையா இருக்கும்.
1: சோ உங்களுக்கு வந்து இதுல சேல்ஸ் எப்படி இருக்கு, அதாவது வரவேற்பு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, எந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க?
2: என்ன மேடம்,
1: எந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்கு, எப்படி விற்பனை இருக்கு?
2: விற்பனை நல்லா இருக்கு மேடம்.
1: அதாவது நீங்க வந்து ஒரு பேக் வந்து எவ்வளோன்ட்டு கொடுப்பீங்க மார்க்கெட்ல, மார்க்கெட் ரேட்ல?
0: 50 ரூபாய்
2: அது வந்து கால்ட்டு வெளியூர்ல இருந்து எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க ஒரு மேடம்.
0: ஓகே,
2: தனியா அது சொல்றீங்களா? ஏன்னா மொத்தமா எடுத்துக்கிறாங்க அந்த ஓலங்களை.
0: ஓகே ஓகே,
2: பண்ணி அதுக்கு சாயம் போட்டு பத்திரம் கத்திக்கலாம்.
0: ஓகே சரிம்மா, உங்களோட காலுக்கு ரொம்ப நன்றி,
1: உங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கேட்டிருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, அண்ட் இந்த நிகழ்ச்சி ஹோம் மேனேஜ்மெண்ட், அதாவது வீட்டு நிர்வாகம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் வந்து ஜியோ கேர், அதாவது சுற்றுச்சூழலுக்கு தேவையான பொருட்கள், பாதிப்பு ஏற்படாத பொருட்களை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அண்ட் ரெண்டு காலர்ஸ் வந்தாங்க, ரெண்டு காலர்ஸுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க.
0: ரெண்டு பேருமே வந்து ஒரு என்ஜிஓ மூலமா சுய தொழில் பண்ணிட்டு இருக்காங்க.
1: ஆமா
0: ஆமா. அண்ட் இப்போ இவங்க சொன்னது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாக்குறோம்ல, நான் சப்பாத்தி எல்லாம் வந்து தேக்கி ஒரு இதுல கொடுக்குறாங்க, பனையோலையால செய்யப்பட்டது இல்ல மூங்கில் தெப்பையில செய்யப்பட்ட கொடுக்குறாங்க. சோ ஆல் தீஸ் ஆர் ஜியோகே ப்ராடக்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பிளாஸ்டிக்ல ராப் பண்றதுக்கு பதிலா.
1: பட் இன்னும் சில ஹோட்டல்ஸ்ல ஈஸி டு வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கை தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுவும் பாதிக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். திக் பிளாஸ்டிக்ஸ் வந்து சீக்கிரமா வந்து மக்காது, சீக்கிரமா உருக்கப்படாது, அதை ரீசைக்கிள் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படி இருக்கும்போது அந்த பிளேட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா சில ஹோட்டல்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்றாங்கன்ட்டு, அந்த மாதிரி பண உலையில ஜியோ கேர் ப்ராடக்ட்ஸா வந்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப நல்லது.
0: சில ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பார்த்தோம், சில ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாக்கு மட்டையால செஞ்ச தட்டு இருக்கும், அது வந்து ஆக்சுவலா பாக்குறதுக்கும் வந்து அழகா இருக்கும், நல்லா ஒரு லைட் ப்ரௌன் ப்ரௌன் ஷேட்ல பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். அண்ட் இட்ஸ் ஹெல்தி அகேன், நம்ம அதுல சாப்பிட்ற உணவும் நல்லது. இதுக்கு தான் அந்த காலத்துல எல்லாம் வம்பே வேணாம், ஸ்டீலும் வேணாம், பிளாஸ்டிக்கும் வேணாம்,
1: இலையில சாப்பிட்டா அதுல சாப்பிடுற அந்த ருசியும் வந்து தனியா இருக்கும்னு சொல்லுவாங்க, அது ஹெல்தியும் சொல்லுவாங்க.
0: அதுல இருக்க அந்த குளோரோஃபில் கண்டென்ட் அதெல்லாம் நம்ம வந்து உடம்புக்கு வந்து தேவை. அந்த கிரீன் கலரா இருக்கும்போது இலையில, அதுவும் சூடா வந்து இலையில பரிமாறி சாப்பிடும்போது அதுல சாப்பாட்டுக்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாசம், ஒரு ஆட் ஆன் வாசம் வரும்.
1: முதல்ல வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா சாப்பிட ஆரம்பிச்சோம், இப்ப அதுவும் விட்டுட்டோம்.
0: அதான் பஃபே ஆயிடுச்சு.
1: ஆமா,
0: கல்யாணம் வீடு எல்லாத்தையும் பஃபே ஆயிடுச்சு.
1: யாருன்னா வந்து போட்டாதானே இலை தேவை, கையில எடுத்துட்டு போய் தேடுறதுக்கு வந்து தட்டுதான்.
0: ஆமா. அண்ட் நம்ம இப்படி இதை பத்திலாம் பேசிட்டு இருக்கும் போது, அண்ட் ஐ திங்க் நீங்க காலருக்கு முன்னாடி நம்ம வந்து விதவிதமான பொருட்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம்.
1: ஆமா,
0: சுருக்கு பை பத்தி,
1: அதுக்கப்புறம் டிராவல் பவுச் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராவல் பவுச்ன்றது டிராவலர்ஸ்க்கு எல்லாம் வந்து என்ன சொல்றது, ஈஸியா கேரி பண்ணிக்க முடியாது, எல்லாமே பெரிய பெரிய பேக்கா இருக்கும். அப்படி இருக்கும்போது சில ஜியோ கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து பவுச் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்றாங்க. இதுல வந்து நீங்க பாட்டில்ஸ் ஏதாவது இன்னைக்கு எடுத்துட்டு போக வேண்டியது, மற்றதெல்லாம் லாஜ்ல வச்சு இன்னைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து தனியா எடுத்துட்டு போற அளவுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டேட்டிவா சில பேக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க.
0: ஓகே.
1: அண்ட் சிலர் வந்து பேங்கிள் கண்டெய்னர், இப்ப வலையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க
0: நிறைய பேர், உடனே பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வலையெல்லாம் போட்டு.
1: ஆமா, பிளாஸ்டிக் டப்பால தான் இப்போ முக்கியமான அசசரிஸ் எல்லாம் அதுதான் இருக்குன்னு
0: சொல்லுவாங்க. அது வந்து நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான தண்ணி மாதிரி ஆயிடுச்சு இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது, ஏன்னா எதை எடுத்தாலும் பிளாஸ்டிக் டப்பால போட்டு மூடி வை அப்படின்றாங்க.
1: ஆமா. அண்ட் ஃப்ரிட்ஜ்ல கூட நம்ம வைக்கிற பாதி விஷயங்கள் பாருங்களேன், ஒன்னு மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக்கா தான் இருக்கு.
0: அண்ட் வந்து இந்த எல்லா பிளாஸ்டிக்லயும் வந்து ஃபுட் வைக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள், ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கேடு விளைவிக்க கூடிய ஒரு செயல். நம்மளோட ஃபுட்ல பிளாஸ்டிக், இது வந்து பிளாஸ்டிக்கே சாப்பிடுற மாதிரி இருக்கு.
1: ஆமா, அதுவும் ரெக்கமெண்டட் பிளாஸ்டிக்ங்கிறது வேற, சில வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா, அதுக்கேற்ற மாதிரி
0: அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல கீழே வந்து ஒரு ஃபோர்க்கு ஒரு நைஃபும் போட்டிருப்பாங்க, விச் மீன்ஸ் அதுல வந்து ஃபுட் வைக்கலாம் அப்படின்னு. ஸோ வந்து இனிமே நீங்க ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ண தயவு செஞ்சு பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே இருக்க பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த எம்ப்ளம் இருக்கா பாருங்க, அந்த சைன் இருக்கான்னு பாருங்க.
1: அண்ட் மோஸ்ட்லி சுட சுட இதெல்லாம் போடும்போது, இந்த பிளாஸ்டிக்ல போடும்போது இந்த பிளாஸ்டிக் உருக்கி நீங்க சாப்பிடுறது அஸ் யூஸ்வல், நீங்க சொன்ன மாதிரி அதை பிளாஸ்டிக்கே சாப்பிடுற மாதிரி தான். அண்ட் சுடு தண்ணியை வந்து பாட்டில் ஊத்துறது பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், அது சிலது வந்து ரொம்ப தின்னான பிளாஸ்டிக்கா இருக்கும், ஈஸியா மெல்ட் ஆயிடும்.
0: ஆமா,
1: அப்படி இருக்கும்போது
0: சில இது வந்து உடனே மெல்ட் ஆகாது, ஆனா ஒரு வெள்ளை ஷேடு வரும் பாட்டில், அது வந்து அது மெல்ட் ஆகுறனால வரக்கூடியதுதான் அது.
1: இப்ப நம்ம பெட் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்குறோம் பாத்தீங்களா, கூல் ட்ரிங்க்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதை தூக்கி போடுறதுக்கு நம்ம யாருக்குமே மனசு வராது, அதையும் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுப்போம். ஆனால் அது மாத்துறதுக்கு ஒரு கரெக்ட் டைம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஸ்லைட்டாக ப்ரௌன் கலரில் அங்கங்கே தெரியும், ஸ்லைட்டாக ஒயிட் கலரில் தெரியும், அந்த டேர்ம் வரும்போதே நீங்கள் அதை தூக்கி போட்டுடணும் அப்படிங்கிறதுக்கு அறிகுறின்னு சொல்லலாம்.
0: ஓகே,
1: அதுக்கு மேலே நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்க, கேடு விளைவிக்கிறது வந்து ரொம்ப கண்டிப்பான விஷயம்.
0: ஓகே, அண்ட் மோர் ஓவர் நம்ம வந்து இந்த தண்ணி பாட்டில்லாம் வாங்குறோம் இல்லையா கடையில், இன்னைக்கெல்லாம் நம்ம யாரும் சுட வச்சு தண்ணி குடிக்கிறது இல்லை, காசை கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்குறோம். அண்ட் இந்த ஒரு லிட்டர் பாட்டில்லாம் பீப்புள் யூஸ் அகேன் அண்ட் அகேன். ஆக்சுவலா அந்த பாட்டில் ஒரு ராப்பர் இருக்கும், அதை படிச்சாலே தெரியும், அந்த பாட்டில் யூஸ் யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் அண்ட் கிரஷ் ஆஃப்டர் யூ யூஸ் அப்படின்னு. ஆனா நம்மள நிறைய பேர் அதை ஒண்ணு திரும்ப யூஸ் பண்றோம், முக்காவசி பேர் திரும்ப யூஸ் பண்றோம், அப்படியே தூக்கி போட்டாலும் வி டோன்ட் கிரஷ் இட், அதை பின்னாடி வர பொறுக்கி கொண்டு போய் அதுலயே தண்ணி ஃபில் பண்ணி சீல் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, யார் வேணாலும் சீல் பண்ணலாம். அண்ட் தி ரீசேல், ஏதோ தண்ணியை பிடிச்சி ரீசேல் பண்றாங்க, அதை நம்ம 15 ரூபா கொடுத்து வாங்கியும் குடிக்கிறோம். ஸோ அதனால தயவு செஞ்சு அந்த பாட்டிலை திரும்ப யூஸ் பண்ணாதீங்க, அண்ட் யூஸ் பண்ணி முடிச்ச உடனே ப்ளீஸ் கிரஷ் அண்ட் த்ரோ,
1: அதாவது நல்லா கசக்கி தூக்கி போட்டு
0: ரீயூஸ் பண்ண, வளைவு நெளிவெல்லாம் எடுத்து ரீயூஸ் பண்ண முடியாத அளவுக்கு யூ ஹேவ் டு கிரஷ் அண்ட் த்ரோ.
1: ஸோ அது ஒரு நல்ல டிப் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
0: ஆமா, அது ஆக்சுவலா அதுல வந்து கொஞ்சம் பாய்சனஸ் கண்டென்ட் வந்துட்டே இருக்கும், ஏன்னா அந்த திரும்ப ரீயூஸ் பண்ணும்போது பாய்சனஸ் கண்டென்ட் வந்துட்டே இருக்கும்.
1: ஓகே, ஹலோ,
0: வணக்கம், எம்ஓபி சமுதாய வானொலி.
3: ஹலோ
0: ஹலோ,
3: சொல்லுங்க.
0: வணக்கம் சார், நீங்க வந்து இப்போ வந்து பேப்பர் கம்பெனி ஒன்று வச்சிருக்கீங்க இல்லையா, பேப்பர் பேக் ப்ரொடியூஸ் பண்றீங்க இல்லையா? இதோட யூசேஜ் என்னன்னு சொல்லுங்க சார், அதாவது பிளாஸ்டிக் கவர் கம்பேர் பண்ணும்போது ஹவு குட் அண்ட் எஃபிஷியன்ட் இஸ் பேப்பர் பேக்ஸ்?
3: ஓகே, இப்போ பேப்பர் பேக் பொறுத்தவரையில நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர் பேக் இஸ் தி பெஸ்ட் ரீப்ளேஸ்மென்ட் ஃபார் பிளாஸ்டிக் கேரி பேக்.
1: ஓகே சார்,
3: பிளாஸ்டிக் கேரி பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப சீப்பா கொடுக்க முடியும், ஒரு 2-3 ரூபீஸ் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராடக்ட் இஸ் பேப்பர் கேரி பேக், அது சேம் காஸ்ட்க்கு நம்ம சப்ளை பண்ண முடியும்.
0: ஒண்ணுதானா?
3: ஆல்மோஸ்ட் சிமிலர், ஜஸ்ட் ஒரு 50 பைசா ஆர் அதர்வைஸ் 1 ரூபி அதிகமா வருங்க.
1: அதாவது பேப்பர் பேக் அதிகமா வரும்ன்றீங்களா, பிளாஸ்டிக் அதிகமா வரும்ங்கறீங்களா?
3: பேப்பர் பேக் அதிகமா வரும்,
1: பேப்பர் வந்து பிளாஸ்டிக் கூட கொஞ்சம் அதிகமா வரும், அதாவது manufactured பண்றதுக்கு மட்டும்.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
1: பட் மார்க்கெட்ல நீங்க அதை செல் பண்ணும்போது உங்களுக்கு இதுல ப்ராஃபிட்ங்கிறது கிடைக்கிறதா செய்து?
3: ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியா கிடைக்குது, பட் இருந்தாலும் ப்ராஃபிட் கண்டிப்பா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10% to 15% ப்ராஃபிட் கிடைக்கும்.
1: சோ உங்களால டோட்டலா ரீப்ளேஸ் பண்ண முடியுங்கற நம்பிக்கை இருக்கா சார், பிளாஸ்டிக் வந்து ஒதுக்கி வச்சிட்டு பேப்பரை வந்து கொண்டு வர முடியும் சொசைட்டில அப்படி நீங்க நம்புறீங்களா?
3: கண்டிப்பா நம்புறேன், ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் அவேர்னஸ் வந்துச்சுனா கண்டிப்பா நம்ம ஒரு.
1: ஹலோ
3: சொல்லுங்க.
0: சொல்லுங்க.
1: ஹலோ சென்னையில தான்
3: இருக்காங்க?
1: ஓகே ஓகே
0: ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க ஃப்ரம் த பிகினிங் நீங்க வந்து இன்டூ பேப்பர் பேக்ஸ் தானா இல்ல அதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் கவர்ஸ் பண்ணிருக்கீங்களா?
3: ஃப்ரம் த பிகினிங் இல்ல, ரீசன்ட்டா ஸ்டார்ட் 1 இயர் பிஃபோர் தான் நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்.
1: உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி சார் வந்துச்சு? அது பேப்பர்ல ஸ்டார்ட் பண்ணனும், அதாவது மூவிங், இது வரைக்கும் வந்து பேப்பர் பேக்ங்கிறது பெருசா பேசப்படல, பட் இத வந்து இனிஷியேட்டிவா எடுத்துட்டு போய் சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு ஐடியா எப்படி தோணுச்சு உங்களுக்கு?
3: கண்டிப்பா, ஏன்னா இது போதும் அந்த அளவுக்கு யாருமே இது வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பெருசா பெரிய லெவல்ல பண்ண ஆரம்பிச்சு வரணும். இதோட ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா க்ரோத் கம்மியா இருந்தாலும் இந்த ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா அது வந்து நல்லா மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியும் நம்பிக்கை, அதனால எடுத்து பண்ண முடியும்.
0: ஸோ நீங்க உங்களோட நம்பிக்கை வந்து வி திங்க் நாங்களும் வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்றோம், ப்ரமோட் பண்றோம் பேப்பர் பேக்ஸ் எல்லாம். ஸோ வி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
3: தேங்க்யூ வெரி மச்.
1: ரொம்ப தேங்க்ஸ்.
0: ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்ம சொசைட்டி மேல எல்லாருமே வந்து
1: கண்டிப்பா மாறிடுவாங்க. மக்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் வேணும். பிளாஸ்டிக் தான் ஸ்டாண்டர்ட்னு கொண்டு வரும்போது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்ல
0: முன்னாடி நம்ம வேற எதையோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்,
1: கண்டிப்பா மாறிடுவாங்க. சோ நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
0: இன்னைக்கு நம்ம ஜியோகே ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ இதுல இம்பார்ட்டண்டா இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கற ஒரு நல்ல மெசேஜ் சொல்றதுக்காக தான் இந்த 1 hour ப்ரோக்ராம். சோ இப்போ இந்த காலர் பேசினதுல இருந்து வந்து ஐ திங்க் இட் வில் பி மோர் கிளியர் ஃபார் பீப்புள். அதாவது ஒரு நாள் வந்து தேர் இஸ் அ சேஞ்ச் ஃபார் எவ்ரி திங், யூனோ, மாற்றம் வந்து இட்ஸ் மாற்றம் ஒன்றுதான் வந்து நிலையானது அப்படிங்கிற மாதிரி. So I hope everyone will start using paper bags.
1: கண்டிப்பா மாறிடுவாங்க மக்கள் அப்படிதான் நானும் சொல்லணும். ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறத நீங்க ஒரு ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்டா கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், சொசைட்டி எதையும் என்னைக்குமே அதை வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரெடியாவே இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்தரா நம்ம வந்து அதாவது ஒரு டாபிக் பத்தி நம்ம பேசிட்டே இருந்தோம். பவுச் டிராவல் பவுச் பத்தி பேசிட்டு இருந்தோம், கிரிக்கெட் பேக்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், பேங்கிள் கண்டெய்னர் பத்தி பேசிட்டு,
0: பேங்கிள் கண்டெய்னர் பத்தி பேசும்போது சோ பிளாஸ்டிக் டப்பா தவிர இப்போ வந்து தே ஹேவ் கண்டெய்னர்ஸ். இப்போ இவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா நமக்கு இது இந்த காலருக்கு முன்னாடி காலர் சொல்லியிருந்தாங்க ஜூட்ல வந்து கிஃப்ட் பாக்ஸஸ் அதெல்லாம் பண்றாங்க, பேப்பர்ல கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல யூ கேன் சேவ் யுவர் பேங்கிள்ஸ், ஈவன் ஏதோ தூசியும் வராது
1: அண்ட் இன்னும் பார்க்க அழகா இருக்கிற மாதிரி நல்ல இந்த சமிக்கி டிசைன் பாக்ஸ் எல்லாம் வச்சு அழகா பண்ணிருக்காங்க. அது மோஸ்ட்லி இந்த மார்வாடிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு என்ன ஒரு பாக்ஸ் ரெடி பண்றாங்க. நீங்க வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பேங்கிள் பாக்ஸஸ் எல்லாம் வந்து அதிகமா இருக்கு.
0: இப்ப தீபாவளி வேற வந்துரும், 2-3 மாசம் தீபாவளி வந்துரும், நிறைய ஸ்வீட் பாக்ஸஸ் பாத்தீங்கன்னா பேப்பர்ல, ஐ மீன் அட்டத்திக்கான பேப்பர் அட்டையில ஜூட்ல எல்லாம் வந்து தே ஸ்டார்டட் மேக்கிங்.
1: சில பெரிய ஸ்வீட் ஷாப்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்துட்டு இருந்தாங்க, பட் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராங்க.
0: அண்ட் பிளாஸ்டிக் காட்டுல திஸ் இஸ் மோர் கலர்ஃபுல்
1: அண்ட் யூ நோ வாட், பெரிய பெரிய பிராண்ட் பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயத்தை எடுத்து மோட்டிவேட் பண்ணும் போது மக்களுக்கு அவங்க மேல ஒரு லாயல்ட்டி வருதுன்னு சொல்லணும்,
0: ஒரு மதிப்பு மரியாதை.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இப்ப இவங்க சொன்ன மாதிரி இப்ப இவங்க வந்து அவங்க வந்து சமுதாயத்தை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலதான் வந்து இவங்க வந்து இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொருத்தரும் இப்ப வீட்டுல போய் இன்னைக்கு நான் வீட்டுல போய் எங்க அம்மா கிட்ட இன்னைக்கு வந்து நான் ஒரு மணி நேரம் வந்து பேப்பர் கவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்கேன். சோ நம்மளே வீட்டுல வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சோ லெட்ஸ் ஸ்டாப் யூசிங் பாலித்தீன் கவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் கேட்கிற ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி வீட்டில் போய் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்.
1: ஸோ ஃபர்தராக நம்ம பேசிட்டு இருக்கதே வந்து கண்டினியூ பண்ணலாம். பேங்கிள் கண்டெய்னர்ஸ் தென் கம்ஸ் ஸ்பெஷல் பவுச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் பவுச்சுங்கிற வந்து ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுச் அப்படின்னு சொல்லலாம்.
0: ஓகே,
1: இப்போ வந்து நம்ம எத்தனை பேர் வந்து பர்ஸை வந்து அந்த என்ன சொல்றது பாலித்தீன் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஃபோம்லலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் தவிர்த்து இந்த மாதிரி ஸ்பெஷல் பவுச்சஸ்லாம் வாங்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயம், சொசைட்டிக்கும் நல்ல விஷயம். ஸோ நமக்கு வந்து ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ
2: ஹலோ,
0: வணக்கம், எம்ஓபி சமுதாய வானொலி.
2: வணக்கம.
0: வணக்கம்மா, நீங்க வந்து ஜூட் எம்போரியத்துல இருந்து பேசுறீங்க இல்லையா?
1: ஹலோ ராஜலட்சுமிமா. ஹலோ ஹலோ
2: ஹலோ,
1: ஆ நீங்க வந்து ஜூட் எம்போரியம் வச்சிருக்கீங்க இல்லையா?
2: செய்யப்பட்டது ரொம்ப உறுதியா இருக்கும், ஸ்ட்ரென்த். இன்னைக்கு வந்து எல்லா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக எல்லாரும் பேப்பர் பேக்ஸ், அடுத்தது பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும், அடுத்தது பேப்பர் பேக் யூஸ் பண்ணுவாங்க. பேப்பர் பேக் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்காதனால இப்ப ஜூட் வந்து ரொம்ப கை கொடுக்குது.
1: சோ நீங்க வந்து இப்ப
2: ஜூட் செய்யறோம்,
1: ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டே பாத்தீங்கன்னா பேப்பர் இல்லாம ஏன் நீங்க ஜூட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க? ஏன் அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்க கூடாது உங்க ப்ராடக்ட்ஸ்க்கு?
2: பேப்பர் வந்து இது வந்துங்க, இன்னொன்னு வந்து ரீஃபாரஸ்டேஷன், அதாவது அகைன் பேப்பருக்கு வந்து நிறைய மரங்களை வந்து வெட்ட வேண்டி வருது இல்லையா.
1: ஓகே,
2: ஒன் அது ஒண்ணு, அது அழிவாகுது, நேச்சரை வந்து அழிச்சுது, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பேப்பர் லாங் லாஸ்டிங் கிடையாது,
1: உறுதியா
2: இல்ல. எல்லாமே ஃபேஷன் பேக்ல இருந்து எல்லாமே நம்ம சணல்ல இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்க, முதல்ல வெறும் சக்கரை பை அரிசி அந்த மாதிரிதான் வச்சுக்க முடியும். இப்ப அது மாதிரி இல்லாம நிறைய பண்ணிட்டு இருக்கோம், ரிசர்ச் பண்ணி நிறைய மெட்டீரியல் பண்றாங்க.
1: வெரி குட். சோ நீங்க வந்து உங்க சப்ளையர்ஸ் யாருமா, எப்படி சப்ளை பண்ணிக்கிறீங்க, அதாவது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து சப்ளையர்ஸ் வாங்கி மார்க்கெட் பண்றீங்களா, இல்ல ஃபர்தரா வெளிநாட்டுல இருந்து வெளியூர்ல இருந்து கொண்டு வரீங்களா?
2: சணல் வந்து பங்களாதேஷ்ல இருக்குதுமா விளையுது, கல்கத்தால. சணல் ஃபேப்ரிக் வந்து நாங்க அங்க இருந்துதான் சோர்ஸ் பண்றோம். அப்புறம் நிறைய சுய உதவி குழு பெண்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் நிறைய பேர் தைக்க தெரியும், ட்ரைனிங் எடுத்திருக்காங்க விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலம். ஆனா எங்களுக்கு வந்து ரெண்டு கவர்மெண்ட் JMDC யூத் மேனுபேக்சர் டெவலப்மெண்ட் கவுன்சில், NCJD நேஷனல் சென்டர் ஃபார் ஜூத் டைவர்சிபிகேஷன், இவங்க ரெண்டு பேரும் நிறைய நிறைய எங்களுக்கு உதவி செய்யறாங்க. அதாவது பல பெண்களை வந்து விமன் ஆண்டர்பிரனர் கொண்டு வரணும்னு அவங்களுடைய எய்ம். நாங்க வந்து அவங்க இப்ப சேனல் வந்து இப்போ யாருக்காவது வேணும் அந்த மாதிரி வேணும்னா ஜூட் எம்போரியம் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நாங்க வந்து இந்த சுயஉதவி குழு பெண்கள் செய்யற பொருட்களை தான் நாங்க சோர்ஸ் பண்றோம், அவங்கதான் என் சப்ளையர். எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சுயஉதவி குழு பெண்கள் செஞ்சது தான். சில ஜுவல்லரி அதெல்லாமே நிறைய பெண்கள் தான் செய்யறாங்க, நிறைய ட்ரைனிங் எடுத்து அவங்க செய்யறாங்க. பேக்ல இருந்து எல்லாமே அவங்க கிரியேட்டிவா எல்லாமே செய்யறாங்க. கல்கத்தால இருந்து அப்படியே வாங்குவோம், சிலது செய்ய முடியாதது கொஞ்சம் வாங்குவோம், மத்தபடி நிறைய செய்யறது வந்து பெண்கள் தான், சுய உதவிக்குள்ள பெண்கள் செய்யறது தான்.
1: ஓகேமா. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் மட்டும் பண்ணாமல் ட்ரைனிங்கும் சேர்த்து செய்கிறீங்க இல்லையா, ட்ரைனிங்கும் கொடுக்குறீங்க, அவங்களே வந்து ஆண்டர்பிரினியர்ஷிப்க்கு வந்து ஊக்குவிக்கிறீங்க மக்கள்.
2: கைட் பண்ணுறோம் ஆக்சுவலி, இந்த மாதிரி எங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்கிறத வந்து நாங்கள் சொல்லிட்டா அவங்க அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து தனியாக அவங்க செய்வோம். அவங்க பொருட்கள் நிறைய செய்து வச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து விற்கிறதுங்கிறது தெரியாது. அப்ப நாங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் அவுட்லெட்டா அவங்களுக்கு வாங்கி அவங்களுக்கு வந்து எங்க இது பண்றதுன்னு
1: தெரியாது.
2: உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் டிசைன் வந்து அந்த சுயோதி குழு குரூப் அந்த சென்ட்ரல் குரூப் செஞ்சாங்கன்னா அதுல ஒரு தாம்பூல பைகள் ஒரு 300 வேணும்னா அந்த டிசைன் யார் செஞ்சாங்கன்னு நாங்க பாப்போம், அந்த டிசைன் அவங்களுக்கே கொடுப்போம். அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு இன்கமும் வருது. ரெண்டு பேருமே நாங்க இதுல பயனடைறோம்.
1: சோ உங்க ஷோரூம் எங்கமா இருக்கு?
2: இது வந்து TTK ரோட் ஆழ்வார்பேட்.
1: ஜூட் எம்போரியம் TTK ரோட் ஆழ்வார்பேட்ல இருக்கு இல்லீங்களா? யாரா கான்டாக்ட் பண்ணனும்னா, லிசனர்ஸ் யாரா கான்டாக்ட் பண்ணனும்னா உங்க அங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.
2: கான்டாக்ட் பண்ணலாம்.
1: ஓகே. சோ இதெல்லாம் நீங்க வந்து மார்க்கெட் பண்ணும்போது ஒரு பேக் வந்து எவ்வளவு காசுக்கு வந்து சேல்ஸ் பண்றீங்க?
2: அந்த காஸ்டிங் போர்ஸ் அந்த பேக் வந்து 10%
1: ரொம்ப நன்றி. எங்க லிசனர்ஸ் எல்லாம் கண்டிப்பா கேட்டுட்டு இருப்பாங்க, அண்ட் உங்களுக்கு வந்து சில கான்டாக்ட்ஸ் கண்டிப்பா வரும்ன்றது உறுதியா நாங்க சொல்றோம். ரொம்ப நன்றி. சோ நேர்களை நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அண்ட் ஓகே, தொடர்ந்து நம்ம ஜியோ கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அண்ட் இவங்க இதுக்கு முன்னாடி வர காலர்ஸ் எல்லாம் பேசுறது பாத்தீங்கன்னா எல்லாமே தொடர்ந்து தொடர்பா தான் இருக்கு. சோ இதை பத்தி ஃபர்தர் நம்ம பேசுவோம் ஒரு PSA அப்புறம்.
4: Men's 200 meters final is about to commence. Ravi won the men's 200 meters finals.
5: Mohan, என்னடா இப்படி தோத்துட்ட? என்னடா பண்றது? இந்த ரவியை பீட் பண்ணவே முடியல. இந்தா இத எடுத்துக்கோ. You will surely win.
4: Mohan has won the first place in 100 meters finals.
6: First பாத்தியா உங்க

0: வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரபல தடகள வீரர் மோகன் ஊக்க மருந்து உட்கொண்டதால் விளையாட்டிலிருந்து வாழ்நாள் தடை செய்யப்பட்டுள்ளார்.
1: நான் தாங்க மோகன், ஊக்க மருந்து யூஸ் பண்ணனால இப்ப பாருங்க என் நிலைமைய, இனிமே என்னால விளையாடவே முடியாது.
0: ஊக்க பொருட்களை தவிர்த்திடுங்கள், வாழ்க்கையை வளமாக்குங்கள்.
2: மெதுவா ஓட்டுங்க. ஐயோ பயமா இருக்குங்க, மெதுவா. ஆல்ரெடி குடிச்சிட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க, குழந்தை வேற அழுதுங்க. மெதுவா. ஐயோ பாத்து பாத்து.
3: குடி உங்களை மட்டுமில்லை உங்கள் குடும்பத்தையும் கெடுக்கும். குடித்து விட்டு வாகனம் ஓட்டாது.
4: வெல்கம் சென்னை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இந்த நிகழ்ச்சி ஹோம் மேனேஜ்மெண்ட். இப்ப வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பிஎஸ்ஏ கேட்டீங்க, கண்டிப்பா அதை பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். அண்ட் ஃபர்தர் நம்ம டாபிக்கே கண்டினியூ பண்ணோம்னா சொல்லுங்க மீனாட்சி. நம்ம பேசிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பவுச் பத்தி பேசிட்டு இருந்தோம், பேக் கண்டெய்னர் பத்தி பேசிட்டு இருந்தோம். அண்ட் ஃபர்தராக நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா மூங்கில் சேர் பற்றி பேசலாம். இப்போ வந்து சேரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக வந்து பிளாஸ்டிக்காகவே ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு மூங்கில் எப்படி பேசுறது, மூங்கில் எப்படி செய்யறது, மூங்கில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபர்தராக பேசுவோம்.
5: அதுக்கு முன்னாடி மூங்கில் ப்ராடக்ட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பேப்பர் கப் பேப்பர் பிளேட் பத்தி பேசுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. வணக்கம் எம்ஓபி சமுதாய வானொலி.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம்ங்க. நீங்க உங்க பேர் சொல்லுங்க.
6: ரமேஷ் பேர்.
5: ஓகே. நீங்க வந்து இப்போ வந்து பேப்பர் கப் பேப்பர் பிளேட் எல்லாம் manufactured பண்றீங்க இல்லையா?
6: ஆமாங்க. மிஷினரி கப் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றோம்.
5: ஓகே. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களோட அந்த பிசினஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
6: இந்தியால வந்து 2000 க்கு அப்புறம் தான் பேப்பர் கப் அவேர்னஸ் வந்தது.
5: ஆஹா.
6: 2000 க்கு அப்புறம் தான் பேப்பர் கப் அவேர்னஸ் வந்தது.
5: ஓகே சார்.
6: இன்னைக்கு வந்து முதல்ல வந்து மேல்தட்டு சமுதாய மக்கள் மட்டுமே பயன்படுத்தி இருந்தாங்க, அது விலை ஜாஸ்தி இருக்கிறதுனால.
5: இன்னைக்கு
6: பெரிய அளவுல எல்லாருமே நிறைய பேர் வந்து பேப்பர் கப் தயாரிக்க ஆரம்பிச்சோன்னு.
5: இன்னைக்கு
6: டீ கடை, இன்னைக்கு டீ கடை லோக்கல் டீ கடை வரைக்கும் மக்கள் கேட்டு விரும்பி சாப்பிடற அளவுக்கு, ஒரு சிறிய கிராமத்துல இருக்கீங்கன்னா கூட பேப்பர் கப்ல கொடுங்க பிளாஸ்டிக் வேணாங்கன்னு சொல்ற அளவுக்கு அவேர்னஸ் வந்து அரசாங்கமும் பரப்பியிருக்கு, பொதுமக்களும் அதை வந்து விரும்பி ரொம்ப யூஸ் பண்றாங்க. இது நாளுக்கு நாள் வந்து இதோட பயன்பாடு வந்து அதிகரிச்சுதான் இருக்குது. இது மக்களுக்கும் நல்லது, சமுதாயத்துக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும். ரெண்டாவது பேப்பர் கப்புக்கு வந்து ஒரு புதிய பரிமாணம் வந்திருக்கு. டீ கடன் யூஸ் பண்ணும் போது இந்த பிளாஸ்டிக்கோட கம்பேர் பண்ணி விலையினால வந்து அதை பயன்படுத்த முடியாம இருந்தது. இப்ப அதுவும் வந்து ஒரு ஊரகமா மாற்றிருக்காங்க, ஒரு விழிப்புணர்ச்சி ஊரகமா மாற்றி அரசாங்கமே கூட வந்து எய்ட் விழிப்புணர்ச்சி இப்ப டொபாக்கோ அவேர்னஸ் எல்லாமே அதுல கொடுக்க ஆரம்பிச்சுன்னு ஒரு பிளான்ல இருக்காங்க. சென்ட்ரலாவே இப்போ அட்வர்டைஸ்மெண்ட், என்ன விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அதுல வர ஆரம்பிச்சிருக்கு. பிளஸ் பிக்கிங் அப் இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகுது. அந்த மாதிரி அது ஒரு விளம்பர ஊரமா மாறிச்சுனாலும் அது வந்து இரட்டை பயன்பாடு இருக்கும். ஒண்ணு வந்து சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பும் வருது, மக்களுக்கு வந்து நலனாவும் இருக்கு. இது வந்து ஒரு ஊடகமாகவும் விழிப்புணர்ச்சி ஊடகமாகவும் மாற்றப்படுறதுனால ஒரே ப்ராடக்ட்ல பல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல பேப்பர் கட்டுறதுக்கான வெரி குட் டிமாண்ட். பேப்பர் கட்டு ஜென்ரலாவே யூஸ் பண்றோம், வாட்டர் ஸ்கேஸ் இருக்கிறதுனால ஒருத்தர் யூஸ் பண்ண பிளேட்ட கழிவு உணத்துல கொடுக்கும் போது சுத்தம் இருக்கிறது இல்ல, சுகாதாரம் இருக்கிறது இல்லன்னு ஜென்ரலா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. பேப்பர் பிளேட்ட பயன்படுத்துறதுனால உங்களுக்கு சுகாதாரம் இருக்குது. தண்ணி, இன்னைக்கு இருக்கிற மேஜர் தண்ணி பயன்பாடு வந்து நம்ம ஒரு 2-2.5 லட்சம் ரூபாய் சொன்னாங்க. சோ நாங்களே ஒரு சின்ன மிஷின் டிசைன் பண்ணி ஒரு 2-2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள மிஷின் டிசைன் பண்ணி அதுலயே எல்லா விதமான கப்பும் போடுற மாதிரி பண்ணி இன்னைக்கு ஐஸ்கிரீம் போடுற கப் எல்லாமே எங்களுக்கு சிறிய மிஷின்ல வந்து சிறிய முதலீட்டார்கள் தென் சுயஉதவி குழுக்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க.
5: ஏன்னா
6: இந்த மிஷின் வந்து மென்டலி ரிட்டார்ட் பீப்புளுக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது, ஒரு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியா அவங்களுக்கு கன்சிடர் பண்றாங்க. அதை அவங்களுக்கு நல்ல ஆக்டிவிட்டி இருக்கு, அதுவும் பொருள் ஈஸியா தயாரிக்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு சமுதாய பங்கீடு இருக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுறதுனால இது பல விதத்துல இது பயன்பாடு இருக்கும். ஆட்டோமேட்டிக் மிஷின்ல பெருசா பண்ணிட்டு இருக்காங்க, இம்போர்ட் பண்ணி இந்த மாதிரி மேனுவல் மிஷின் செல்வ இதுல இண்டிஜினியஸ் மிஷின்ல வந்து சிறிய முதலீட்டார்கள் சின்ன லெவல் ஐஸ்கிரீம் கம்பெனிக்காக சப்ளை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மகாராணி ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு, ஜெய் ஐஸ்கிரீம் இருக்கு, சின்ன சின்ன ஐஸ்கிரீம் கம்பெனிஸ் எல்லாம் கூட பேப்பர் கப் தான் இப்ப பயன்படுத்துறாங்க.
5: ஓகே,
6: அங்க அந்த வேலூர்ல பாத்தீங்கன்னா மகாராணி ஐஸ்கிரீம் இருக்கு, ஒரு விமான் என்டர்பிரனர் வந்து

0: 2002 10 பண்ணி பெரிய லெவல்ல இப்ப வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சுயவேலைகள் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா.
1: கண்டிப்பா.
0: என்ன சைஸ் கட் பண்ணுமோ
2: மாறும்போது அவங்க வந்து
0: கண்டிப்பாக லாஸ்ட்ல இருக்க மேடம் ப்ராஃபிட்டபுளா இருக்கும். பிளாஸ்டிக் கப்பை விட பேப்பர் கப்பு உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளா தான் இருக்கும். பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப கம்மி மார்ஜின்ல எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வேரியன்ட் வந்து மக்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப வந்து 10 மைக்ரான்ஸ் கப் இருக்கு, 8 மைக்ரான்ஸ் கப் இருக்கு, 12 மைக்ரான்ஸ் கப் இருக்கு. இதுல கையில உணர முடியாது. ஒரு ஒரு நுகர்வோர் வாங்கும் போது இது என்ன மைக்ரான் கப்லாம் அவனுக்கு தெரிய போறது இல்ல. இங்க 8 பைசா கிடைக்குதுன்னா அங்க 10 பைசா கிடைக்குதுன்னா 12 பைசா கிடைக்குதுன்னு வாங்க. அதனால அதை வந்து பெரிய நேரம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் பிளாஸ்டிக் கிடைக்கிறது சிக்கல் தான். நிரந்தர ரேட்டும் கிடையாது. இன்னைக்கு 70 ரூபாயில இருந்து பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா 180 ரூபாய் வரைக்கும் போடுது. அதனால முன்பணம் கட்டிதான் நீங்க கிராமத்துக்கு வாங்கி ஆகணும். இந்த சிக்கல் எல்லாம் இருக்கிறதுனால பிளாஸ்டிக்ல கிடக்க பிளாஸ்டிக்ல போடுற முதலீட்டுக்கு கம்பேர் பண்ணும் போது பேப்பர் கப்ல முதலீடு கம்மி. அதுல கரெக்டா லாபம் கம்பேர் பண்ணும்போது லாபம் ஜாஸ்தி தான், கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
2: ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நீங்க உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு
1: நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபர்தரா வந்து இதை பத்தி நம்ம பேசுவோம்.
2: ஓகே, ஸோ அவங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து பிளாஸ்டிக்ல இருந்து பேப்பருக்கு மாறுறது வந்து கண்டிப்பா வந்து லாபகரமான செயலே அப்படின்னு வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து கான்பிடண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்க பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் மாறிடுவாங்க. இட்ஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் ஆல்சோ. லாஸ்ங்கிறத காட்டிலும் ப்ராஃபிட் ஜாஸ்தி அப்படிங்கும் போது ஏன் மாறக்கூடாது? இட்ஸ் ஆல்சோ குட் ஃபார் பீப்புள் இல்லையா?
1: ஸோ ஃபர்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாருமே ஊக்கு வச்சு சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா சொசைட்டிக்கு நல்ல விஷயத்தாங்க நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது தான். அண்ட்
2: இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா பிளாஸ்டிக் சேர்ஸ் அண்ட் மூங்கில் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ வைடோன் நிறைய பேர் இன்னைக்கு ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா மூங்கில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சிறு தொழில் இல்லை, வைடோன் என்கரேஜ் தம் பையிங் தட்
1: மூங்கில். மூங்கில்ல செய்யறாங்க. அண்ட் அது இல்லாமல் சணல்ல வந்து ஊஞ்சல் மாதிரி
2: அதை செய்யறாங்க. முன்னெல்லாம் கயத்துக்கட்டில தான் படுத்துட்டு இருந்தோம்.
1: ஆமாம்,
2: இன்னைக்கு வந்து இந்த யூனோ ஃபோல்டபிள்ல வந்து பிளாஸ்டிக்ல எல்லாம் இட் ஹஸ் கம்.
1: ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து எவ்வளவுதான் ஃபிளெக்சிபிளா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை முறைக்கு சில விஷயங்களை பார்க்கும்போது கெடுதிதான் உடம்புக்கு அப்படிங்கிறது. ஸோ இன்னும் ஃபர்தரா பேசணும்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க மீனாட்சி, இந்த மூங்கில் இருக்கிறத பத்தி நீங்க என்ன
2: நினைக்கிறீங்க? ஒரு காலர் இருக்காங்க, அவங்களோட பேசிட்டு மூங்கில் பத்தி பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம்ங்க. நீங்க வந்து ஐவர் பேக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க இல்லையா?
3: சொல்லுங்க. நாங்க ஜூட் பேக் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகுது.
2: ஓகே,
3: நாங்க வந்து 80 வகையான பேக் பண்றோம்.
2: ஓகே,
3: 5 ரூபாயில இருந்து 250 ரூபாய் வரைக்கும் பேக் பண்றோம் நாங்க. வேலை அமௌண்ட் நாங்களே தச்சு, நாங்களே வெட்டி, நாங்களே தச்சு, நாங்க எங்களுக்கு ஃப்ரீயா இடம் கொடுத்துக்கிறதுனால நாங்க கம்மியான அமௌண்ட்டுக்கு 15% வச்சு நாங்க விற்பனை பண்றோம். எங்களுக்கு நிறைய சால் கிடைக்கும். இந்த வைஷ்ணவ காலேஜ்லயும் சால் குடுத்திருக்காங்க, அஞ்சாறு சால் குடுத்திருக்காங்க எங்களுக்கு.
1: ஓகே,
3: அங்க வந்து நிறைய விற்பனை தான், அங்க நிறைய எங்களுக்கு எம்ஓபி தான் நிறைய விற்பனை ஆச்சு எங்களுக்கு. ஜூட் பேக் வந்து காலேஜ் மத்தியில ரொம்ப ஃபேமஸா இருக்கு இப்போ. காலேஜ் பஸ் விரும்பி வாங்குறாங்க. அது மட்டும் தான், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக ஜூட் பேக் கொண்டு வந்திருக்காங்க இப்போ.
1: கரெக்ட் கரெக்ட். ஓகே,
3: அது வந்து இப்போ நிறைய ஃபைல், ஆபீஸ் ஃபைலு, ஆபீஸ் உள்ளவங்களுக்கு இப்போ வந்து சென்னை கார்ப்பரேஷன்ல நிறைய ஃபைல் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க.
1: சோ பேக் இல்லாம ஃபைல்ஸ் இதையும் வந்து நீங்க manufactured பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லீங்களா?
3: ஆமாமா, ஃபைல் ஆபீஸ் ஃபைலும் பண்றோமா நாங்க.
1: உங்களோட டர்ன்ஓவர் எவ்வளவு இருக்கும்மா வருஷத்துக்கு? வருஷத்துக்கு உங்க டர்ன்ஓவர் எவ்வளவு இருக்கும்? உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கிடைக்கும்? சாதாரணமா ஒரு பேக்கோ இல்ல ஒரு ஃபைலோ சேம் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும்?
3: இப்போ போல்டர் 15% வச்சு விற்போமா நாங்க, விற்பனை பண்ணுவோமா.
1: என்னீங்க
3: குழந்தைங்க பென்சில் பவுச்சு, இந்த சில்ட்ர போடுற பைஸ் 5 ரூபாய் பர்சில இருந்து 250 ரூபாய் பை வரைக்கும் போடுற மாதிரி.
2: ஓகே, சோ கால் கட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இது எதை ஜூட் பேக்ஸ் பற்றி அவங்க பேசினாங்க. ஸோ 5 ருபி பவுச்சிலேருந்து நீ சொன்ன மாதிரி சாதாரண சின்ன பவுச்சிலேருந்து 250 ஹேண்ட் பேக் வரைக்கும் பண்ணுறேன் அப்படின்னாங்க. என் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் சென்னை கார்பரேஷனில் அவங்க வந்து தே ஹாவ் அ கான்ட்ராக்ட் டு டூ ஃபைல்.
1: அண்ட் நீங்கள் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா ஜூட் எம்போரியம், அவங்க கூட நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. கால்கட்டாலேருந்து வாங்குறோம், ஒரு கமிஷன் இருக்கு இதை பாக்குறதுக்கு, இதை நிர்வாகம் செய்யறதுக்கு ஒரு கமிஷன் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவர்மெண்ட் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து நடத்துறாங்க.
2: இதுல வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வேணும். அண்ட் அந்த பேப்பர் கப் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தே யூஸ் திஸ் அஸ் ஒரு ஊடகமா வந்து பயன்படுத்துறாங்க, இது மூலமா அட்வர்டைஸ் பண்றாங்க.
1: பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலெக்ஷன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த என்ன சொல்றது, தொகுதியில நிக்கிறவங்களோட முகத்தெல்லாம் போட்டு எலெக்ஷனுக்கே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் அது இந்தியாலலாம் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு என்ன ஐயமும் இல்ல.
2: ஓகே, சோ we have a caller online. வணக்கம்.
1: ஹலோ.
2: ஓகே, சோ வந்து
1: கால் கட் ஆயிடுச்சு. சுபாதர், நம்ம இதை பத்தி பேசுவோம். நம்ம மூங்கில் பத்தி நம்ம டாபிக் எடுக்கிறோம் ஆனா இன்னும் முடிக்கல.
2: ஓகே, அண்ட் மூங்கில்ல வந்து சேர், டீபாய் இது மட்டும் இல்ல, தே ஆல்சோ மேக் யூ நோ அந்த மூங்கில் வந்து கப் எல்லாம் வந்து பண்றாங்க, கப், பென் ஸ்டாண்ட் இதெல்லாம்
1: எவ்வளவு அழகா பண்றாங்க தெரியுமா? பாக்கும்போது இது மூங்கில்ங்கிற மாதிரி இல்ல, பிங்க் அளவுக்கு
2: எல்லாம் பண்ணி
1: ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் நீங்க இதை வந்து வெறும் கிஃப்ட் ஆர்டிக்கலா மட்டும் கொடுக்காம நீங்க யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப நல்ல பொருளா இருக்கு மூங்கில், ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியான பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மூங்கில் இல்லாமல் லெட் பல்ப்ஸ் கூட சொல்லலாம் பார்த்தீங்களா. ஆர்டினரியா இப்போ குளோபல் வார்மிங்கிறது பெரிய விஷயமா ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது லெட் பல்ப்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மக்கும் தன்மை கூடியது, அண்ட் உஷ்ணத்தை வந்து அதிகப்படுத்தாது லெட் பல்ப்ஸ். அப்படி இருக்கும்போது ஆர்டினரி டியூப் லைட்ஸ்க்கு பதிலாக லெட் பல்ப்ஸ்
2: பிரைட் ஆல்சோ இல்லையா.
1: அண்ட் லெட் பல்ப்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் ரொம்ப டியூரபிலிட்டி அதிகம், ரொம்ப நாள் வரும். சோ ஃபாதர், நமக்கு ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ,
2: வணக்கம்.
4: ஹலோ,
1: ஹலோ சார், உங்க பேர் சொல்லுங்க சார்.
4: இந்த குகாமந்தம், ஜியோ கேர் ப்ராடக்ட், சென்னை.
1: ஓகே,
2: சோ நீங்க இந்த கம்பெனி மூலமா என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க சார்?
4: சரியா கேக்கல நீங்க.
1: நீங்க இந்த கம்பெனி மூலமா என்னென்ன மாதிரி என்னென்ன விதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க சார்?
4: ஜியோ கேர் என்பது மறுசுழற்சி சிந்தனையை ஒட்டி செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம்.
1: ஓகே சார்.
4: இது வந்து வேளாண்மை கழிவுகளிலிருந்து அட்டைகளை தயாரிப்பது, அதற்கடுத்து பேப்பர் வந்து மறுசுழற்சி செய்து அதிலிருந்து அட்டைகளை தயாரித்து அலுவலகத்துக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் கொடுக்கிறோம். உதாரணமா வந்து ஃபைல்ஸ் கொடுக்கிறோம், பாக்ஸ் ஃபைல்ஸ் கொடுக்கிறோம், அதுக்கடுத்து பென் ஹோல்டர்ஸ் கொடுக்குறோம். இது இதெல்லாம் வந்து மக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு பொருட்களை உருவாக்குவது தான் ஜியோ கேரோட பணி.
1: ஸோ இந்த கான்செப்ட் எப்படி எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு சார்? இந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்தது?
4: இது ஆக்சுவலாக பேசிக்காக நாங்கள் வந்து காந்திய சிந்தனையில் அடிப்படையாக உள்ளது, குமரப்பாவோட பொருளாதார சிந்தனை எங்களுக்கு தான் மூலதனம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து நம்முடைய உற்பத்தி ஒரு பரவலாக்கப்பட்ட உற்பத்தியாக இருக்கணும், அதுக்கடுத்து ஒரு குவியல் முறை உற்பத்திக்கு எதிராகவும் அனைத்து மக்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு உற்பத்தி தான் இன்றைய பெரும் மக்கள் தொகை கொண்ட நம்ம இந்தியா போன்ற நாடுகளுக்கு இதுதான் உகந்தது. அதனால இந்த மாதிரி அணுகுமுறையை நாங்க எடுத்துக்கோம். நிறுவனங்கள் வந்து இதற்கான முக்கியத்துவம் தராங்க, இந்த மாதிரி பொருட்களை வாங்குவதற்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க.
2: சோ உங்களோட பொருட்கள்லாம் எப்படி ஷோரூம் மூலமா பண்றீங்களா, இல்ல நீங்களே மார்க்கெட் பண்றீங்களா, இல்ல வேற கடைகள் மூலமா பண்றீங்களா?
4: இல்ல இல்ல, வேறு கடைகள் மூலமாவோ எங்களுக்கான தனியான அங்காடியோ கிடையாது, எல்லாமே நாங்களே நேரடியாக அணுகுமுறையின் மூலமாக சொல்றோம். ஏன்னா இது வந்து ஒட்டுமொத்த சமூகமே இது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. இதற்கான விருப்பம் உள்ள மனிதர்களை தேடி, நிறுவனங்களை தேடி அவங்களுக்கு நாங்க இதை பத்தி சொல்லி அப்புறமா தான் நாங்க கொடுக்குறோம். அதனால நேரடியான விற்பனை மூலமா தான் இதை நாங்க
1: செஞ்சுக்கிறோம். எப்படி இருக்கு சார்
4: வாடிக்கையாளர்கள்? இப்ப நாங்க ஈவன் அந்த ரூபா நோட்டையும் மறுசுழற்சி செய்து அதுல இருந்தும் போர்ட்லாம் எடுத்து அதுல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட பண்றோம்.
2: நன்றி சார்,
4: அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு.
2: ஓகே, சோ உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் எங்க லிசனர்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.
4: வணக்கம்.
1: வணக்கம். சோ நீங்க கேட்டுட்டு இருக்கிற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 அண்ட் இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்தரா ஜியோ கேர் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். அண்ட் ஃபர்தரா நமக்கு வர ஃபீட்பேக்ஸ் பொறுத்து அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாங்கிறத பத்தி நம்ம முடிவு பண்ணலாம்.
2: ஓகே, சோ ஐ திங்க் இன்னில இருந்து எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்றதை தவிர்ப்பாங்க அப்படின்னு நம்புறோம்.
1: அண்ட் ஜூட் அண்ட் பேப்பரை வந்து எடுத்துட்டு போவாங்க.
5: You are listening to MOP Community Radio 107.8 FM.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் விமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும்.

0: இந்த ப்ரோக்ராம் நான் வந்து ரெகுலராக கேட்குறேன். இப்போது போன வாரம் கேட்டேங்க, அப்புறம் நீங்கள் வந்து அந்த பெட்ரூமில் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்லாம் சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்கேன், எனக்கு இந்த நல்லா கேட்குது இந்த நிகழ்ச்சி. ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும்னா, எங்கள் வீட்டு கிச்சன் வந்து ரொம்ப குட்டிங்க, ஃப்ளாட்டு ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்டு தான் மொத்தமே இருக்கும். இப்படி அங்கே வந்து ஒரு இதுவே கிடையாது, ப்ளக் பாயிண்ட்னு தனித்தனியாலாம் கிடையாது. ஆனால் இப்போது நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கு இல்லையா, ஓவன் இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, அப்புறம் வந்து ஷெல்ஃபும் கூட ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் வந்து பேப்பரில் போட்டிருந்தாங்க மாடுலர் கிச்சன் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் போய் பார்த்தோன்னே அதோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது, எங்களால் இப்போதைக்கு அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ தினசரி அந்த கிச்சன் போகணும் அப்படின்னாலே ரொம்ப எரிச்சலாக வருது, ஒரு மாதிரி ஒருத்தர் தான் உள்ளே போக முடியுது, ஏன்னா அப்படி இழஞ்சிருக்கு. பட் இதை வந்து கொஞ்சம் ஒழுங்காக வந்து கரெக்டாக அந்த இருக்கிற ஸ்பேஸில் கொஞ்சம் நீட்டாக வைக்கிறதுக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறீங்களா?
1: வணக்கம், நான் ஷாம்லா தேவி, உங்களுக்காக உங்களை தேடி இந்த ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கிறேன். நம்மளோட ஹோம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறப்பே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு தினம் தினம் நீங்கள் இதை ரசித்து கேட்குறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை விரும்பி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் பற்றின ஒரு வெயிட்டேஜ் நமக்கு தெரியுது. ஏன்னா எத்தனையோ பேர் வீட்டில் இந்த மாதிரி இடம் பத்தல, அப்போ இது என்ன பண்ணலாம், இதெல்லாம் நிறைய பேருக்குள்ள இருந்தது, யார்கிட்ட கேட்கலாம், எப்படி போய் கேட்கலாம், நமக்கு எல்லாத்துக்கும் எந்த மாதிரி ஒரு அட்வைஸ்க்கோ இல்லை வெளியில கன்சல்டேஷன் போனாலும் எல்லாத்துக்குமே மணி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நிற்குது இல்லையா. அந்த மாதிரி வர்றப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்க பார்த்து கேட்டு இந்த அளவுக்கு விரும்பி இதுக்கான நிறைய குவெஸ்டின்ஸ் டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு நேயர் வந்து நேர்லேயே வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. கிச்சன்ல வந்துட்டு அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு 450 ஸ்கொயர் ஃபீட் தான் அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி 450 சதுரடி பத்தி தான் நான் முதல்ல இருந்தே உங்களுக்கு நான் கொடுக்கற வீட்டோட டிப்ஸே வந்து சின்ன இடத்துல எப்படி நம்ம அந்த இதை ஆக்குபை பண்றதுங்கிறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கேத்த மாதிரி அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு, ஒரே ஒரு மேடை தான் இருக்கு. அந்த அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம ஒரு கிரைண்டர் வைக்கணும், மிக்சி வைக்கணும், இல்ல உங்களுக்கு மைக்ரோவேவ் அவன் வைக்கணும், அந்த மாதிரி ஈவன் டோஸ்டர்ஸ் இது எல்லாம் வைக்கணும்னா ஒரு ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் தான் இருக்கு. பிளஸ் அந்த மேடையும் ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்போ உள்ள நம்ம என்ன பண்ணலாம், மேடைக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப எம்டியா ஒண்ணுமே இல்லாம இருக்கு. இது மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க. வால்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு ஷெல்ஃப் சரியா இல்ல, இத்தனோன்ற இடத்துல நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் எங்க அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. வெரி குட். இப்போ வந்துட்டு

முதல்ல போன ரெண்டு வாரத்துல உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரூம்ல எப்படியெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம்னு உங்கள்கிட்ட சொன்னேன். இன்னைக்கு அவங்க கேட்டதும் நம்ம சொல்றதும் வந்து மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு ரிலேட்டடான பதிலா தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு ஏன்னா நிறைய பேர் வீட்டுல இந்த பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா ஒரு மேடன் பாத்தீங்கன்னா உங்களோட சைஸ் பாருங்க, 2.5 அடிக்கு இந்த நீளம் பாத்தீங்கன்னா ஒரு 5 அடிக்குள்ள இருக்கும், அதுக்கு மேல வராது. ஏன்னா கிச்சனே இப்ப வந்து ரொம்ப ஒரு ஆள் நிக்கிற அளவு கூட கிச்சன் இல்லாம தான் நிறைய பிளாட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வர்றப்போ அந்த 2.5 அடி இடத்துல ஒரு ஸ்டவ் வச்சிங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2 feet 2.5 அடி போயிடுது உங்களுக்கு. மீதி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி இத்தனை மெஷின்ஸ் எல்லாம் வச்சு உங்களோட அந்த சர்வீஸ் ஏரியா ஒர்க் ஏரியாவை கம்மி பண்ண முடியாது. இப்ப நீங்களே காய்கறி எல்லாம் வெட்டுறீங்க, உங்களுக்கு அதுல இருக்க சாமான் எல்லாம் வைக்கணும், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ அந்த மேடை வந்து எந்த நேரமும் ஃபுல்லா ஆக்குபைடா இருக்கு, எப்பயுமே இருக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ் அதுலயே பிக்ஸ்டா இருக்குன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அந்த மாதிரி வர்றப்போ நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல நீங்க வீட்டுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்குறப்போ முடிச்ச வரைக்கும் உங்களோட வீட்டோட சைஸ் என்ன, உங்களோட கிச்சனோட மெஷர்மெண்ட் என்ன, அதுக்கேத்த மாதிரி உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம ஃபிட்டன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத முதல்ல நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குங்க. இதுல என்ன சொல்ல போனா நிறைய பேர் வந்துட்டு ஒர்க்கிங் விமனா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தட் வந்து டு ஹீட் ப்ரீஹீட் பண்றதுக்கு மைக்ரோவேவ் அவன் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆயிடுச்சு. அதே மாதிரி மிக்சி கிரைண்டர் அண்ட் இது டோஸ்டர் இந்த மாதிரி பசங்கள்ல என்னென்ன கிரில்லர் என்னென்னலாம் விரும்பி கேட்கறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இது எல்லாமே நமக்கு வீட்டுல இன்னைக்கு அதுவும் ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு இன்னைக்கு நமக்கு இருக்கிற வேகமான உலகத்துக்கு என்ன மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் வச்சா ஃபாஸ்டா குக் பண்ண முடியும், அடுத்து என்ன வேலை பார்க்கலாம் இதெல்லாம் தோணும் இல்லையா. அந்த மாதிரி வர்றப்போ உங்களோட மேடையில ஸ்டவ் வைக்கிறீங்க, ஸ்டவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அடி டாப்ல ஆக்குபை ஆயிடுது. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஸ்டவ் வைக்கிற இடத்துக்கு கீழே அந்த இடத்த மட்டும் ஜஸ்ட் ஒரு ஓபன் ஸ்பேஸ் மாதிரியே விட்டுடுங்க. ஒரு ஃபுல் குக்கிங் ரேஞ்சே உங்களுக்கு கிடைக்குது மார்க்கெட்ல. அந்த மாதிரி ஃபுல் குக்கிங் ரேஞ்ச் அந்த ஸ்பேஸ்க்குள்ள ஆக்குபை பண்ணிட்டீங்க அப்படின்னா மேல ஸ்டவ் இருக்கிற எவ்வளவு 2 அடி அகலம் போகுதுன்னா கீழே அந்த ஃபுல்லுமே உங்களோட டோஸ்டர் ஆகட்டும் கிரில்லர் ஆகட்டும் மைக்ரோவேவ் அவனா இருக்கட்டும் எல்லாமே அதுலயே பிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாமே ஆல் இன் ஒன் எல்லாம் ஒரு இடத்துல பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இன்க்ளூடிங் உங்களோட கேஸ் ஸ்டவ் கூட இப்ப இருக்கிற கேஸ் பற்றாக்குறைன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரெகுலர் ஆயிருச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க ஒர்க்கிங் மேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வர நேரம் நீங்க வீட்டுல இல்ல, அப்போ என்ன பண்றது, குக்கிங்க்கு என்ன பண்றது, இதெல்லாம் நேச்சுரல் எல்லாருக்கும் இருக்கிற டே டு டே ரெகுலர் ப்ராப்ளம்ஸ் இல்லையா. அந்த மாதிரி வர்றப்போ உங்களோட கேஸ் ஸ்டவ் நீங்க செலக்ட் பண்ற கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு கொண்டு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். ஒரு ஒரு 4 பர்னர் ஸ்டவ்வா நீங்க செலக்ட் பண்ணுங்க. 4 பர்னர்ல ஒரு பர்னர் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் பேட்டர்ன்ல நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இதுவே கிடைக்குது உங்களுக்கு மார்க்கெட்ல, ஒரு பர்னர் வந்து எலக்ட்ரிக்கல் பர்னரா வச்சுட்டீங்கன்னா கரண்ட்ல உங்களுக்கு ஆப்ரேட் ஆகிறப்போ வீட்டுல கேஸ் குறைஞ்சிட்டாலோ இல்ல குறையறப்போ ஸ்டேஜ் இருந்ததோ அப்படின்னா இந்த மாதிரி இதுல நீங்க குக் பண்ணிக்கலாம். ஸோ உங்க டைம் கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா பிளஸ் மணி கன்சம்ஷன் பிளஸ் உங்களோட ரெகுலர் டென்ஷன்ஸ்ல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈஸி கோயிங் ஸ்டைல்ல நீங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க அந்த இத்தனை ஒரு யூனிட்டா நீங்க இந்த குக்கிங் ரேஞ்ச் ஒரு கேபினா எடுத்து நீங்க அதுல பிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பிளக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் தான் இருக்கு. என்ன பண்றது அப்படின்னா எப்பப்போ நீங்க அவன் அந்த மாதிரி இல்ல எலக்ட்ரிக் ஸ்டவ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா அப்போ நீங்க அதுக்கேத்த மாதிரி பிளக் பாயிண்ட் பிக்ஸ் பண்ணிக்கலாம், பிளக் பிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம். ரெஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க வந்துட்டு ரெகுலரா குக் பண்றீங்க, அந்த பிளக் பாயிண்ட் ஒண்ணுதான் இருக்கு. அந்த மாதிரினா அந்த மேடையில வந்துட்டு நீங்க உங்களோட மிக்சி எடுத்து மேல வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுல வச்சு நீங்க ஒர்க் பண்ணிட்டு திரும்பியும் உங்களோட மேடையில பாக்கி இருக்கிற இடம் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே நீங்க என்ன பண்ணணும், ஒரு சின்ன கேபின் மாதிரி அதுக்குன்னு ஒதுக்கிடுங்க. உங்களோட மிக்சி ஒர்க் பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். யூசேஜ் நேரம் தவிர அந்த மேடையில எதுவும் சாமான் வைக்கவே இடம் இல்லைன்ற பட்சத்துல மிக்சி எல்லாம் எடுத்து நீங்க அந்த கேபின்குள்ள பிக்ஸ் பண்ணி ஃபிட்டன் பண்ணிடலாம். அந்த ட்ரா மாதிரி இருக்கிறதுனாலும் சரி இல்ல டோர் மாதிரி ஓப்பனிங் பேட்டர்ன் பண்ணீங்கனாலும் பிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அவங்க மேடம் முதலே கேட்ட மாதிரி மாடுலார் கிச்சன் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட் வைஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு அந்த டிரா பேட்டர்ன் எல்லாம் பண்றது இதுல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, வெளியில அவங்களே ரெடிமேடா மெஷர் பண்ணிட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்து பிக்ஸ் பண்ண போறாங்க. இது மாதிரி இருக்கு. ஓகே, அப் டு டேட் மாடர்ன் வேர்ல்ட்ல எல்லாமே நமக்கு தேவைதான். ஒரு சில பேரால முடியாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் கார்பென்டரோட ஒர்க் ஹெல்ப் எடுத்துட்டு வீட்டுல அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க சின்ன சின்னதா இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நான் உங்களை வந்து கேஸ் ஸ்டவ் வைக்கிற இடத்துல வந்துட்டு இந்த மைக்ரோவேவ் ஓவன் எல்லாம் அடியிலேயே வர மாதிரி குக்கிங் ரேஞ்ச் பேட்டர்ன்ல வைக்க சொன்னேன். அப்ப சிலிண்டர் எங்க வைக்கிறது இல்லையா, அடுத்தது இந்த க்வெஸ்சன் வருது. இன்னும் சொல்ல போனா இப்ப இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட்ல மாடர்ன்
பிளாட் சிஸ்டம்ல வந்துட்டு எல்லா கேஸ் எல்லாம் சிலிண்டர்லாம் இப்போ எல்லாம் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வர்றது கிடையாது. வெறும் மெயின் பைப்லைன் வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் வருது. பைப்லைன் ஆன் பண்ணால் எவ்வளோ கேஸ் சிலிண்டர் வேணாலும் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான யூனிட்ஸ் படி நம்ம பே பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்க அப் டு டேட் மாடர்னாக உங்களுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வரப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட வாஷ் பேசன் கண்டிப்பாக கிச்சனில் எது ப்ரொவைட் பண்ணுறவங்களே கண்டிப்பாக ஒரு வாஷ் பேசன் நிச்சயமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, வாஷ் பேசனுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அந்த எம்டி ஸ்பேஸா தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இடத்துல நீங்க சிலிண்டர் வர மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிலிண்டர் வைக்கிறதுனா உங்களுக்கு நல்ல, ஏன்னா வாஷிங் பேசன் வந்து கீழே வந்து டெப்த் வந்து ரொம்ப டெப்த் இல்லாமல் ஒரு நார்மல் இதில் இருந்ததுன்னா உங்களோட சிலிண்டர் உள்ள ஃபிட்டின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொன்று, அந்த டோர் இருக்கு இல்லையா, அந்த சிலிண்டர் உள்ள ஃபிட் பண்ணிட்டுறீங்க, அந்த டோர் நம்ம மூடிடுறோம். அந்த டோர் ஓப்பன் பண்றப்போ அந்த டோரும் கூட நீங்க பிளைனா விடாதீங்க. விடாம அந்த இடத்துல ஒரு சின்ன ஹுக் பண்ணிட்டு ஒரு பேக் ஒன்று, டஸ்ட்பின் ஹோல்டர் மாதிரி ஒரு சின்ன கேபின் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா டஸ்ட்பின் எல்லாம் அதில் வேணுங்கிற டஸ்ட் என்னென்ன விழுறதோ அதெல்லாம் அதில் போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எடுத்து கிளீன் பண்ணிட்டு திரும்பி வேற பேகேஜ் மாட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு யூனிட்டா இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு மாடுலார் கிச்சன்ல இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க, நம்மனால முடியாது, தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. நீங்களே வந்துட்டு ஒரு ஹுக் பண்ணிட்டு அந்த என்னென்ன எல்லாம் அதுல மாட்டலாமோ செஞ்சு வைக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன டிப்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட், எங்க உங்களோட கட்லரி ஐட்டம்ஸ், நீங்க உங்களோட பாத்திரங்கள் எங்கெங்க வைப்பீங்க கண்டிப்பா தெரியணும் இல்லையா. அது எல்லா கிச்சன்லயும் கண்டிப்பா பாத்திரம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கிராசரி ஐட்டம்ஸ், உங்களோட தினம் யூஸ் பண்ற ப்ரொவிஷனல் ஐட்டம்ஸ், ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்க வைக்கிறது, இதெல்லாம் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு கேபின் மட்டும் கண்டிப்பா வால்ல மவுண்ட் பண்ற மாதிரி, எதுவா இருந்தாலும் வால் மவுண்டிங்காவே நீங்க பண்ணிட்டா நல்லது. ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா கிச்சன்ல பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொன்னேன், பெட்ரூம்ல சொன்னேன் லாஸ்ட் வீக்கே, உங்களுக்கு டாப் ஒர்க்கர் டாப் ஆஃப் தி வால் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப எம்டியா தான் இருக்கும், அதுல நீங்க லாஃப்ட் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி கிச்சன்ல கண்டிப்பா நீங்க லாஃப்ட் ப்ரொவிஷன் நிச்சயமா கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல யூஸ்வலா எல்லா பாத்திரமும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. என்னைக்காவது கெஸ்ட் வராங்கன்னா பெரிய சைஸ் குக்கர் எடுப்போம், பெரிய சைஸ் பாத்திரம் எடுப்போம், அந்த மாதிரி கடாய் எல்லாம் எடுக்கணும்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வர அன்னைக்கு தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த பாத்திரம் எல்லாம் மீதி நாள் எங்க வைக்கிறது அப்படின்னா நீங்க மேல லாஃப்ட்ல வச்சுட்டு லாக் பண்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடமா அமையும் அது. அதே மாதிரி அந்த லாஃப்ட்டுக்கு கீழே டாப்ல லாஃப்ட் வச்சிடும், லாஃப்ட்டுக்கு கீழே அந்த வால் வந்து பிளைனா தானே இருக்கு, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வார்ட்ரோப் ஒரு ஷெல்ஃப் வால் மவுண்டிங் ஷெல்ஃப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த வால் மவுண்டிங் ஷெல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள வந்துட்டு உங்களோட கிராசரி ஐட்டம்ஸ், தினம் தினம் யூஸ் பண்ற ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் அதுல வச்சுட்டீங்கன்னா, அது ரெண்டு அடுக்கு வைக்கிறீங்கன்னா அதுக்கு கீழே வந்துட்டு நீங்க யூஸ் பண்ற டெய்லி யூஸ் பண்ற கட்லரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, உங்களோட பாத்திரங்கள், உங்க சமையல் பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸை நீங்க ஆக்குபை பண்ணிட்டீங்கன்னா ஒரு யூனிட் ஒரு கேபினே போறோம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நிறைய சாமான பாத்திரங்கள்ல நம்மளும் வாங்குறதுல சேர்த்து வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா இப்ப எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட்ஸ் ரொம்ப வந்துட்டதுனால ரொம்ப இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி சேர்த்து வைக்கிறதுங்கிறது ஒரு காலத்துல இருந்தது, இப்போ அந்த மாதிரி கிடையாது. சோ இடத்துக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், என்னைக்கு ஒன்னும் நீங்க புது வீடு போறீங்க பாக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்த முதல்ல நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. அந்த இடத்துக்குள்ள என்ன மெட்டீரியல்ஸ் வைக்கலாம், என்ன வாங்கலாம், நம்ம வீட்டுக்கு இதுதான் தேவை, இது தேவையில்லை, தயவு செய்து இதை நோட் பண்ணிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு அந்த ஸ்பேஸ்க்குள்ள நீங்க ரெடி பண்ணி வைங்க. நிச்சயமா உங்களோட கிச்சன் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும் பாக்குறதுக்கு. உங்களுக்கு சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எப்பவுமே ஒரு ஒர்க் பண்ற ரூம், லிவிங் ரூமா இருக்கட்டும், உங்க பெட்ரூமா இருக்கட்டும், டைனிங்கா இருக்கட்டும், ஈவன் கிச்சனா இருக்கட்டும், எந்த ஒரு ரூமா இருக்கட்டும், அந்தந்த ரூம்க்கு ஏத்த ஒர்க் இருக்கு இல்லையா. அப்போ நமக்கு அந்த சந்தோஷம், நமக்கு செய்யணும், இந்த இடத்துல உட்காந்து ஹால்ல பாருங்க ஸ்டடி டேபிள்லாம் உட்காந்து படிக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி உங்க கிச்சனுக்குள்ள போனா குக் பண்ணணும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரணும் அப்படிதானே. அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க உங்களோட கிச்சன்ல இதெல்லாம் கரெக்டா செட்டேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்பேஸ் நல்லா நீட்டா இருக்கும், உங்களோட ஆக்குபைங் இது வந்து பெர்ஃபெக்டா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா இப்ப இருக்கிற அந்த சின்ன சின்ன இடங்கள்ல வந்துட்டு லைக் பூஜை ரூம், எத்தனை பேர் வீட்டுல வந்துட்டு தங்கறதுக்கே இடம் இல்லைன்னு இருக்கப்போ ரூம் எப்படிங்க அதுக்கு தனியா கொடுப்போம் அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்படி வரப்போ பொதுவா கிச்சன் பொறுத்த வரைக்கும் அவுட்சைடர்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா யாரும் உள்ள வர விரும்ப மாட்டாங்க, நம்மளும் விரும்ப மாட்டோம், ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க தான் கிச்சனுக்குள்ள வருவாங்க. சோ அதுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு இல்லையா, கிச்சன் அண்ட் பெட்ரூம் அதுக்கு ரெண்டு ரூமுக்குமே ஒரு தனி பிரைவசி இருக்கு. அந்த மாதிரி வர்றப்போ நீங்க என்ன பண்ணுங்க, கிச்சன்ல ஒரு சைட் ஆஃப் தி வால்ல ஒரு சின்ன கேபின் மாதிரி ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல வந்து சின்ன பூஜை ரூமோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, உள்ள
சாமியா இருக்கட்டும், அந்த இதெல்லாம் இருக்கலாம், விளக்கு, அந்த சாமிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதெல்லாம் அந்த சின்ன கேபின்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கு அந்த பர்டிகுலர் ப்ரேயிங் ஏரியாக்குன்னு ஒரு தனி டிவைன் ஏரியா உங்களுக்கு அது இல்லையா, மனசுல இருக்க ஒரு சின்ன பாரத்தையும் இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு இடம். அந்த மாதிரி இடத்துக்கு தனியா ஒரு கார்னர் ஒதுக்கிட்டு ரெடி பண்ணுங்க. நிச்சயமா அந்த பாக்குறதுக்கு அந்த ஒரு பிரைவசி இருக்கும், அந்த இடத்துக்கும் ஒரு பிரைவசி கிடைக்கும், உங்க கிச்சனுக்கு கிடைச்ச மாதிரி. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸை வச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பாருங்க. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு கிச்சன்ல என்னென்ன மாதிரி உங்களோட கிச்சனை வந்து அந்த ஸ்பேஸ் குட்டி ஸ்பேஸ்ல என்னெல்லாம் நீங்க ஆக்குபை பண்ண வைக்கலாம், அது எப்படி நீங்க நல்ல ஒர்க் ஸ்பேஸா கன்வெர்ட் பண்ணலாங்கிறது உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் பத்தின உங்களோட விமர்சனங்களை கண்டிப்பா நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. லெட்டர் மூலியமா தெரியப்படுத்தலாம், நேர்ல வரலாம், இல்ல நீங்க போன் கூட பண்ணி நீங்க எங்களுக்கு சொல்லலாம். அதுக்கு நீங்க என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எங்களை தாராளமா கேளுங்க. உங்களுக்காக நாங்க பதில் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். நான் உங்க ஷாம்லா தேவி.

0: ஹாய், ஹலோ சென்னை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. உன்னதமான ஒரு சமுதாயத்தை படைக்கணும்னா பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட பெண்களுக்காக இந்த பெண்ணே உனக்காக நிகழ்ச்சியை வழங்குறோம். உங்களுடன் இருப்பது உங்கள் ஆர்ஜே சௌமியா,
1: ஆர்ஜே சாய் பிரியா,
2: ஆர்ஜே ஐஸ்வர்யா,
3: ஆர்ஜே பவித்ரா.
0: பெண்களை பற்றி ஆர்ஜே சாய் பிரியா சில வரிகள்.
1: பெண்ணே, நீ வேலைக்கு சென்றாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நீ உன் குடும்பத்திற்காக மட்டுமே எப்போதும் யோசித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்காக நீ யோசிப்பதே இல்லை. இந்நிகழ்ச்சி உனக்கு ஒரு சமர்ப்பணம். இது பெண்ணே உனக்காக.
0: பெண்கள் காலை எழுந்திருச்சு கோலம் போடுறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஓடி ஓடி வேலை செய்யறாங்க. அவங்கள பத்தி கேர் பண்றதே இல்ல. அதனால அவங்களுக்காக சில ஹெல்த் டிப்ஸ் கொடுக்க வராங்க ஆர்ஜே சாய் பிரியா. சரி, சொல்லுங்க சாய் பிரியா, இப்பெல்லாம் பெண்கள் ரொம்ப வேலை செய்யறாங்க, சோ சீக்கிரமாவே டயர்ட் ஆறாங்க. அவங்க டயர்ட்னஸ் போக்க ஏதாவது வழி இருக்கா?
1: அளவுக்கு அதிகமா உழைக்கிறதுனாலயும் பசினாலையும் ஹீமோக்ளோபின் குறைவா இருக்கிறதுனாலயும் களைப்பு ஏற்படுது. ஒரு நாளைக்கு 18 மணி நேரத்துக்கு மேல உழைப்பவர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நடுநடுல ஓய்வு எடுக்கிறது ரொம்பவே அவசியம். நாம சாப்பிடுற உணவு 5 மணி நேரத்திலேயே ஜீர்ணமாறதா சொல்றாங்க. பிளட் சர்க்குலேஷன், அதாவது ரத்த ஓட்டத்திற்கு தேவையான ஊட்டச்சத்து குறைந்து போனா கூட நம்ம உடம்புல ஒரு விதமான களைப்பு ஏற்படும். அந்த நேரத்துல ஒரு காஃபியோ டீயோ குடிச்சா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெட்டதுங்க. நல்லா வேலை செஞ்சுட்டு வந்து வயிறு நிறைய சாப்பிடுறது வெயிட் அதிகமா ஏற வாய்ப்பு இருக்கு. நம்ம நல்லா பசிக்கிற நேரத்துல ஒரு கப் பச்சை காய்கறியோ கீரையோ ஒரு கப் சாதமோ ரசமோ மோரோ இது ஏதாவது சாப்பிட்டோம்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நம்ம வேலை செஞ்சுட்டு நடுவுல பிரேக் கிடைக்கும் பொழுது மோரோ பாலோ இல்ல லெமன் ஜூஸ் குடிச்சா கூட நம்ம உடம்பு ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கும். குளிக்கிறதுக்கு எப்பவுமே கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. இதனால பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்.
0: சரி சாய்பியா, நீங்க டயர்ட்னஸ் எப்படி போக்கலாம் நீங்க சொன்ன டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்ப நிறைய பேர் அடிக்கடி காஃபி குடிக்கிறாங்க. காலையில எழுந்த உடனே ஒரு காஃபி, 8 மணிக்கு ஒன்னு, வேலை செய்வதற்கு தெம்பு வேணும்னு ஒண்ணு குடிக்கிறாங்க, 11 மணிக்கு ஒரு காஃபி குடிக்கிறாங்க. இப்படி எல்லாம் காஃபி குடிக்கிறது சரியா? அப்படி காஃபி குடித்தா என்ன ஆகும் கொஞ்சம் சொல்லுங்க.
1: நீங்க சொல்றது ரொம்பவே கரெக்ட் சௌமியா. நிறைய பேர் வந்து டீ காஃபி எல்லாம் அடிக்கடி குடிக்கிறாங்க. சுமார் ஒரு டம்ளர் காஃபி குடிச்சா அது மூலமா நமக்கு 150 மில்லிகிராம் கெஃபைன் என்ற பொருள், அதாவது கிட்டத்தட்ட தேவையில்லாத விஷப்பொருள்னு சொல்லுவாங்க. இப்படி காலையில மத்தியானம் சாயங்காலம்னு இஷ்டத்துக்கும் காஃபி குடிக்கிறாங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா சுமார் 500 மில்லிகிராம் கெஃபைன் உள்ளே போகுது. இதனால நமக்கு நரம்பு தளர்ச்சி, மயக்கம் இதெல்லாம் வருது. மேலும் காஃபி குடிக்கிறதுனால நமக்கு வெள்ளை முடி ஏற்படுறதா சொல்றாங்க. அதனால பசிக்கிற போதெல்லாம் காஃபி குடிக்கிற பழக்கம் வேண்டவே வேண்டாங்க. இன்ஸ்டன்ட் காஃபில கூட கூடுதல் கெஃபைன் இருக்கதாம். நிறைய பசங்க எக்ஸாமுக்கு படிக்கிறதுனால நைட் நிறைய நேரம் கண்முழிச்சு படிக்கிறதுக்காக டீ குடிக்கிறாங்க. அதனால பித்தம் ஃபார்ம் ஆகும். நிறைய டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அதனால கிரீன் டீ, லெமன் டீ சாப்பிடுங்க. இது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது.
0: சாய் பிரியா, நீங்க காஃபி குடிக்கிறதுனால என்னென்ன தீமைகள் ஏற்படுன்னு சொல்லிருக்கீங்க. சோ இனிமேலாச்சும் நம்மளோட லிசனர்ஸ் எல்லாருமே காஃபி குடிக்கிறத முற்றிலுமா தவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி சாய் பிரியா, நீங்க இப்ப டயர்ட்னஸ், காஃபி குடிக்கிறதுனால ஏற்பட நிறைய தீமைகள் நன்மைகள் எல்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி இப்ப நிறைய பெண்கள் வந்து அடிக்கடி விரதம் இருக்காங்க, அது நன்மையா இல்ல தீமையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: விரதம் இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான். விரதம் இருக்கிறதுனால நம்ம வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கற மாதிரி, தினமும் கிரைண்டர் மாதிரி அரைச்சுக்கிட்டே இருக்க நம்ம வயிறுக்கு கொஞ்சமாச்சும் ஓய்வு கொடுக்க வேண்டாமா? நம்ம வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க தான் விரதங்கிறதே ஏற்பட்டது. விரதம் இருக்கிறது 15 நாளைக்கு ஒரு முறை விரதம் இருக்கலாம். ஒரு சில பேர் முழு நேரம் விரதம் இருப்பாங்க, ஒரு சிலர் ஒரு பொழுது விரதம் இருப்பாங்க. அவங்க சாப்பாடு சாப்பிடாவிட்டாலும் கொஞ்சம் தண்ணீர் குடிக்கிறத ரொம்பவே முக்கியம். நல்லா காய்ச்சி வடிகட்டிய நீருடன் கொஞ்சம் தேன் இல்லனா லெமன் ஜூஸ் கலந்து சாப்பிட்டா நல்ல புத்துணர்ச்சி ஏற்படும். நமக்கு இருக்க டயர்ட்னஸும் போயிடும். விரதம் இருக்கவங்களுக்கு பசி இருந்தா 2-3 பழங்க சாப்பிடலாம். மாதத்திற்கு 4 முறையாவது விரதம் இருந்தா வயிற்று தொல்லைகள்லாம் இருக்காது. நம்ம உடம்புல இருக்க ஊளை சதைகள் குறையும். நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீர்லாம் அகன்று நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். நம்ம விரதம் இருக்கிறதுனால தீர்க்க முடியாத நிறைய வியாதிகள் எல்லாமும் திறந்து போகும். விரதம் முடிந்த மறுநாள் பொரியல் வறுவல்னு நல்ல தடபுடலா சாப்பிடாதீங்க. காலையில எழுந்தவனே தண்ணீர் குடிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பழம் சாப்பிட்டு காரம் இல்லாத எண்ணெய் சேர்க்காத சாப்பாட்டை அவசரப்படாம சாப்பிடுங்க.
0: சரி சாய் பிரியா, நீங்க சொன்ன டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன். நம்மளோட லிசனர்ஸ் ரொம்ப பயனடைஞ்சிருப்பாங்க. என்ன லிசனர்ஸ், ஆர்ஜே சாய் பிரியா சொன்ன ஹெல்த் டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இப்போ ஸ்மால் பிரேக் ஆன் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
4: People.
2: we are singing song, homemaker song, sorry pa, working woman song. காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் அடிக்கும், பத்து நிமிஷத்துல காஃபி குடிக்கும், அவசர குளியல் அறுசுவை சமையல், மாமியார் மாமனார் குழந்தைகள் கணவர் எல்லார் ஆசையும் பாத்துக்கணும் ஒருவர், பசங்களோட ஸ்கூல் கணவரோட ஆபீஸ், மாமனார் மாமியார் உடல் ஆரோக்கியம், சுடு சுடு சமையல் டிஃபன் பாக்ஸ், குடு குடு ஓட்டம் பஸ் ஸ்டாப்க்கு, சிறு சிறு பாஸ் ஆபீஸ்ல, படப்பட வேலை டெஸ்க்ல, சடுகுடு ஓட்டம் வீட்டுக்கு, மனக்கும் காஃபி குடும்பத்துக்கு, யமி யமி டிஃபன் குழந்தைக்கு,
0: இப்படி ஓடுற குடும்ப தலைவியா நீங்க? உங்க உடல் நலத்தை நீங்க பாத்துக்க வேண்டாமா? சத்தான உணவை சாப்பிடுங்க, சமத்தான குடும்ப தலைவியா இருங்க. பெண்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பெண்ணே உனக்காக, தொகுத்து கொண்டிருப்பது உங்கள் ஆஜய சௌமியா. அழகுக்கு அழகு சேர்ப்பவள் பெண், அவளை இன்னும் அழகாக ஆக்க பியூட்டி டிப்ஸ் சொல்ல வராங்க ஆஜய ஐஸ்வர்யா.
3: பொதுவா பெண்கள் ரொம்பவே ஃபீல் பண்ண ஒரே விஷயம், அவங்க வெளியில போகும்போது அழகா இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. எல்லார் முன்னாடியும் நம்மளும் அழகா இருக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட ஒரே மனப்பான்மை. பெண்கள் அழகா இருக்கணும்னா முதல்ல அவங்க ஹெல்த்தியா இருக்கணும். ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா அழகு தானே வந்து, அழகு வந்து ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பொதுவா எல்லாரும் அழகா இருக்கணும்ன்றதுதான் எல்லாரோட ஆசையாவும் இருக்கும். பொதுவா ஸ்கின்ஸ் எல்லாம் ரெண்டு வகை இருக்கும், ஒன்னு ஆயிலி ஸ்கின், ஒன்னு ட்ரை ஸ்கின். ஆயிலி ஸ்கின்னா அதாவது முகம் ரொம்ப வழுவழுப்பா இருக்கும், அதாவது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஃபீல் பண்ற ஒரே விஷயம்னா ஃபேஸ் ரொம்ப வழுவழுப்பா இருக்கு, மேக்கப் போட்டா நிக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் ஃபீல். சோ அப்படி ஆயிலி ஸ்கின்ஸ் இருக்கிறவங்க லோஷன்ஸ் நிறைய அப்ளை பண்ணா ஆயிலி ஸ்கின்ஸ் குறையும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் கூட வருது அப்படின்னு ஃபீல் பண்ண, அப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்ண வேண்டாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஏஜிங் ஃபேக்டர் இருக்கவே இருக்காது. அதனால மட்டும் இல்லங்க, நம்ம வெளியில போயிட்டு வரோம், நிறைய டஸ்ட் அதெல்லாம் வருது, வெளியில ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போயிட்டு வரோம், மேக்கப் நிறைய போடுறோம், அதனால அப்படியே வந்து தூங்குறோம், தூங்கிட்டு மறுநாள் காலையில வரைக்கும் அந்த மேக்கப் அப்படியே இருந்தா முகம் என்ன ஆகுறது? அதனால நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்ல மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியோ நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அப்புறமா ஃபேஸை வாஷ் பண்ண மட்டும் இல்லங்க, ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் இதெல்லாம் அப்ளை பண்ணா கூட அந்த ட்ரைனஸ் அப்படியே குறைஞ்சிரும். ட்ரைனஸ் பொதுவா பனிக்காலத்துல தான் வரும், சோ அதனால அந்த டைம்ல நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ட்ரைனஸ் குறையும். இப்போ அடுத்ததா அன்வான்ட் ஹேர்ஸ் பத்தி. நிறைய கேர்ள்ஸ் அன்வான்ட் ஹேர்ஸ் இருக்கிறதுனால ஃபீல் பண்ண, அன்வான்ட் ஹேர்ஸ் இருக்கிறதுனால எல்லாரும் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு, லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க. நேச்சுரல் பொருள்ஸ் நம்ம ஊர்ல இவ்வளோ இருக்கும் போது அப்புறம் எதுக்காக லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றீங்க? மஞ்சள், மஞ்சள் எடுத்து பூசினாலே அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் போயிடும்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரிதாங்க பியூனிக் அப்படின்னு

0: அப்படின்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல் அப்படியே சொர சொரப்பா இருக்கும். அதை எடுத்து அன்வான்ட் ஹேர்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் தேய்ச்சா அன்வான்ட் ஹேர்ஸ் அப்படியே நீங்கிடும்னு சொல்றான். டெய்லி அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஆகுது நம்ம ஃபேஸ்ல சன்லைட் பண்ணுங்க. ஆனா இப்போ பெண்கள் ஸ்கார்ஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டிக்கிறாங்க. ஸ்கார்ஃப் கட்டலாம், தப்பு இல்ல, ஆனா காட்டன் கிளாத்ல கண்டிப்பா ஸ்கார்ஃப் கட்டணும். ஏன்னா ஸ்வெட் ஆகும் போது காட்டன் கிளாத் அந்த ஸ்வெட்டை அப்சார்ப் பண்ணிக்கும், அதனால பிம்பிள்ஸ் வராம தடுக்கும். சிந்தட்டிக் கிளாத்ஸ்ல கட்டினா ஸ்கின் கேன்சர் வர கூட வாய்ப்பு இருக்குங்க. இப்போ கேர்ள்ஸ் எல்லாரும் பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. பிம்பிள்ஸ் எதனால வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆயிடுதுங்க. அந்த கொலஸ்ட்ரால் அப்படியே வேர்வை மூலமா வெளியில வரும்போது அது அப்படியே தேங்கி நின்று கொப்புல மாதிரி ஃபார்ம் ஆயிடுது, அதான் பிம்பிள். பிம்பிள்ஸ் வந்ததுன்னா அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. பிம்பிள்ஸ் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் என்னன்னா பிம்பிள்ஸ் மேல நகம் படாம பாத்துக்கோங்க. ஏன்னா நகம் பட்டதுன்னா அது அப்படியே ஃபேஸ் ஃபுல்லா பரவும். நீங்க டெய்லி சாப்பிடுற பொருள்ல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறதுனாலதான் பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதனால இந்த கொழுப்பு சத்து இருக்கிற பொருள் அதாவது சாக்லேட், ஐஸ்கிரீம், கர்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ண. பல பேருக்கு பிம்பிள்ஸ் அப்படியே பெரிய கட்டி மாதிரி ஆகி பெரிய ப்ராப்ளம் வருது. அதுக்கு நீங்க பச்சரிசியோட கொஞ்சம் மஞ்சளை சேர்த்து நல்லா கிளறி அந்த கட்டி மேல வச்சுட்டு காலையில எழுந்து பாயில்டு வாட்டர்ல நல்லா ஃபேஸ வாஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கட்டி போயிடும். நல்லா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் ரெகுலரா பைத்த மாவு யூஸ். இப்போ நிறைய பேருக்கு பிளாக் ஹெட்ஸ் வருது. பொதுவா எல்லாருக்கும் மூக்கு மேல பிளாக் ஹெட்ஸ் வருவாங்க. அது போகணும்னா நல்லா பாயில்டு வாட்டர்ல மஞ்சளை போட்டு ஆவி புடிச்சிங்கன்னா நீரெல்லாம் வெளியில வந்து பிளாக் ஹெட்ஸ் போயிடும். அப்புறம் இந்த கெமிக்கல்ஸ் இருக்கிற பவுடர்ஸ், கிரீம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ண பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பால்ல இருக்கிற ஏடை எடுத்து முகத்துல அப்ளை பண்ணீங்கன்னா முகம் கண்டிப்பா ஷைனிங் ஆகும். நீங்க டெய்லி சாப்பிட்ற சாப்பாடுல கண்டிப்பா கிரீன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும். அப்புறம் ஒரு நாளைக்கு 8 டம்ளர் தண்ணியாவது நீங்க குடிக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், டார்க் சர்க்கிள்ஸ். நிறைய பேருக்கு கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும், அது முகத்துக்கே ஒரு குறையா இருக்கு. டார்க் சர்க்கிள்ஸ் போனோம்னா முதல்ல நல்லா தூங்குங்க. இப்போ டார்க் சர்க்கிள்ஸ் குறைய பொட்டேட்டோஸ நல்லா வெட்டி அதுல வர ஈரப்பசையும் அந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற இடத்துல தடவுனீங்கன்னா கண்டிப்பா போயிடும். சரி நேயர்களே, நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இப்படியும் உங்களை இன்னொரு எபிசோட்ல சந்திப்போம்.
1: தேங்க்யூ ஐஸ்வர்யா, நீங்க சொன்ன டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். என்ன லிசனர்ஸ், ஐஸ்வர்யா சொன்ன டிப்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குல்ல, உங்களை இன்னுமா அழகா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் பிரேக். என் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்தா தாங்கல.
3: இல்லங்க, காலி ஆயிடுச்சு.
2: பரவாயில்லங்க,
3: ட்ரெயின் ஸ்டேஷன்ல தானே நிக்குது. நான் வேணா வாட்டர் பாட்டில் தரேன், தண்ணி புடிச்சுக்கிறீங்களா?
2: சரி கொடுங்க.
3: ஏ பவித்ரா, ட்ரெயின் மூவ் ஆக போகுது, சீக்கிரம் வா.
2: பாரு, இந்த பசங்க பொறுப்பே இல்லாம டேப் க்ளோஸ் பண்ணாம போறாங்க.
4: தண்ணீரை சேமிப்போம், வருங்காலத்தை காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அடுத்ததா நம்மளோட சாய் பிரியா சமையல் மற்றும் காய்கறிகளுக்கான சில டிப்ஸ் கொடுக்க வராங்க. சரி, எங்களுக்காக சில குக்கரி டிப்ஸ் சொல்லுங்க.
1: புளிக்காத தயிருக்கு நாம என்னலாம் செய்யலாம்? தயிர் உறைய வைக்கும் போது மண் சட்டியை பயன்படுத்தலாம். தயிர் கெட்டியாகவும் இருக்கும், புளிக்காமலும் இருக்கும். அதிக சுவையோடு பஜ்ஜி செய்வது எப்படி? பஜ்ஜி செய்யும் போது 2 பூண்டு பற்கள் தட்டி போட்டு சிறிதளவு ஜீரகத்தையும் பொடித்து சேர்த்து பஜ்ஜி செய்தால் சுவை அதிகரிப்பதோடு வயிற்று கோளாறும் நோ சான்ஸ். காய்கறி சட்னி செய்வது எப்படி? கேரட், நூக்கோல், பீட்ரூட் இப்படி காய்கறிகள் மீந்து விட்டால் அதை பொடியா நறுக்கி சிறிதளவு எண்ணெயில வதக்கி 2 பச்சை மிளகாய், சிறிதளவு உப்பு, புளி சேர்த்து சட்னியாக அரைக்கலாம். நிறைய பேர் மிளகாத்தூள் அரைப்பீங்க. அந்த மிளகாத்தூள் கொஞ்ச நாள்லயே வாசனை குறைஞ்சிரும். வாசனை குறையாத மிளகாய்த்தூள் எப்படி செய்யலாம்? அரைத்து வைத்துள்ள மிளகாய்த்தூள் மற்றும் சாம்பார் தூளுக்கு சிறிதளவு கல் உப்பு போட்டு வைத்தா வாசனை குறையாம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சீக்கிரம் கெடாம புளி சாதம் செய்யணுமா? லஞ்சுக்கு புளியோதரை செய்து வைத்தால் சில நேரத்துல சீக்கிரமே கெட்டு போயிடும். அதுக்கு சிறிதளவு சுக்கை பொடித்து சேர்த்து புளிசாதம் செஞ்சா சீக்கிரமே கெடாது. சரி நேயர்களே, இது வரைக்கும் நீங்க சமையல் குறிப்புகள்லாம் கேட்டீங்க. இப்ப நம்ம பச்சை காய்கறிகள்லாம் எப்படி பராமரிக்கலாம்னு கேட்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி போன்றவற்றை ட்ரேல போட்டு வைக்காம ஒரு பிளாஸ்டிக் டப்பால போட்டு மூடி ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா 1 மாதமானாலும் காஞ்சி போகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வாழைக்காய் ஈரமில்லாத ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு இறுக்கமா கட்டி ஃப்ரிட்ஜ்ல வைத்து விட்டா 1 வாரம் ஆனாலும் பழுக்காம இருக்குங்க. தேங்காயை உடைச்சதும் கண் உள்ள பாகத்தை முதல்ல யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த பகுதி தான் சீக்கிரமாவே கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜ்ல கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வைக்கும் பொழுது ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர்ல வச்சோம்னா 10 நாட்கள் ஆனாலும் கெடாம இருக்கும். அவரைக்காயை வைக்கும் பிளாஸ்டிக் கவர்ல 2 பச்சை மிளகாய் போட்டு வச்சீங்கன்னா எறும்பு வராம இருக்கும். கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், மாங்காய் போன்ற காய்கறிகளை நறுக்க இரும்பு அருவாமனையை யூஸ் பண்ணாம ஸ்டீல் கத்தியை உபயோகித்தால் காய்கறிகள் சீக்கிரமாவே கருத்து போகாம இருக்கும். கத்திரிக்காய், வாழைக்காயெல்லாம் கட் பண்ண உடனே தண்ணில போட்டு வச்சீங்கன்னா சீக்கிரமாவே கருக்காம இருக்கும். பூண்டில் ஒரு பல்லு கெட்டு போனா கூட மொத்த பூண்டுமே கெட்டு போயிடுங்க. அதனால பூண்டை வாங்கினோடனே அதை ஒவ்வொன்றா உதிர்த்து வச்சுட்டு நல்லா காத்தாட போட்டு வச்சிங்கன்னா கெட்டு போகாம இருக்கும். நிறைய பேர் பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா, பூண்டை வந்து அடுப்புல நல்லா போட்டு வதக்கிட்டு ஒரு டப்பால போட்டு மூடிட்டு அதை நல்லா உலுக்கி எடுத்தீங்கன்னா பூண்டு தோல்லாம் ஈஸியா வெளியில வந்துடும். சுரக்காயை வந்து நம்ம கூட்டு அந்த மாதிரி பொரியல் செய்யலாம் பயன்படுத்துவோம். ஆனா அந்த தோல் எல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஆனா சுரக்காயோட தோல்ல கூட நம்ம தொகையில் அரைக்கலாம். சுரக்காயோட தோலை வந்து நல்லா எடுத்து அதை மிக்சியில போட்டு பருப்பு சுரக்காய் தொகையில அரைக்கிறதுக்கு நம்ம சுரக்காய் தோல், பருப்பு, மிளகாய், உப்பு இதெல்லாம் நல்லா சேர்த்து அரைச்சிட்டு அதை நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். என்ன நேயர்களே, நான் சொன்ன குக்கரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்க வீட்டுல பயன்படுத்தி பாருங்க. எந்த காய்கறியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு காய்கறிலயும் நிறைய சத்துக்கள் இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா ஒரு காய்கறியாவது தினமும் சாப்பிடும். மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சாய் பிரியா.
0: என்ன நேயர்களே, கேட்டீங்களா? சாய் பிரியா நமக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே லிசனர்ஸ், இப்போ நம்ம சின்ன ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போலாம். அண்டில் தென் ஸ்டே டியூனிங் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: காலை 5 மணிக்கு
3: அம்மா பால்,
2: காலை 8 மணிக்கு
3: அம்மு பேக்ல books எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஆ சரி, பத்திரமா பார்த்து போயிட்டு வானா.
4: பை மா.
3: பை.
2: காலை 10 மணிக்கு
4: மிஸ் உஷா, can I have you in the cabin?
3: Yes sir, coming.
2: மாலை 6 மணிக்கு
3: ஸ்கூல்லாம் எப்படி போச்சு? ஹோம்வொர்க்லாம் கொடுத்துருக்காங்களா? பண்ணுங்க கடகடன்னு ஹோம்வொர்க் பண்ணோனா.
2: இரவு 8 மணிக்கு
3: சரி, தோசை சுடட்டா? நானு
2: நான் வேணா தோசை மாவு வாங்கிட்டட்டாமா?
3: வேண்டாங்க, நான் வந்து மாவு அரைச்சிட்டேன் நேத்தே. நானு
2: இரவு 10:30 மணிக்கு
3: சரி சீக்கிரமா தூங்கணும்னா குட் நைட், நான் அம்மா நாளைக்கு ஆபீஸ் போனும்.
5: குட் நைட் மா.
6: இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போற அம்மாக்கள் எல்லாருமே சூப்பர் மாம்ஸா தான் இருக்கணும். ஆபீஸையும் சரி வீட்டையும் சரி சரிசமமா வச்சுக்கணும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்ப இருக்க காலகட்டத்துல எப்பவுமே முன்னெச்சரிக்கையா இருக்கணும். அப்போதான் எதிர்பாராமல் ஏற்படும் நிலைமைய நம்ம இந்த காலத்து பெண்கள் சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன விஷயங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்கெடுத்தாலும் நம்ம மற்றவங்களை நம்பியே வாழக்கூடாது. அப்போதான் நம்ம யாரோட உதவியும் இல்லாம தானே எந்த நிலைமையுமே சமாளிக்க முடியும். இப்ப பெண்களுக்காக சில டிப்ஸ் சொல்ல வராங்க ஆஜே பவித்ரா.
1: எல்லாருக்கும் வணக்கம் நேயர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில ஜெனரல் டிப்ஸ் தரலான்னு வந்திருக்கேன். முக்கியமா வீட்டுல இருக்க பெண்கள் நான் சொல்ற விஷயத்தை எல்லாத்தையும் தெளிவா கேளுங்க. எப்பயுமே அவசர தேவைக்கு போலீஸ் இல்லைன்னா தீயணைப்பு அவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பதான் நம்ம உடனடியாக அவங்கள காண்டாக்ட் பண்றதுக்கு ரொம்பவும் சுலபமா இருக்கும். அதனால அவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்பயுமே நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். ரொம்ப முக்கியமா நம்மளுடைய செல்போன்ல எல்லாருடைய நம்பரும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். நம்மளுக்கு அவசரத்துக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நம்பர்லாம் நம்ம போன்ல கண்டிப்பா இருந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் இல்லைனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க இவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் போன்ல மட்டும் இல்ல நீங்களும் மனப்படமா வச்சிருக்கணும். ஏன்னா சில டைம் நம்ம செல்போன் வந்து ஒர்க் ஆகாம போயிடலாம், பேட்டரி தீர்ந்து போயிடலாம். அதனால நம்ம எப்பயுமே சில பேருடைய நம்பர் முக்கியமான நம்பர் உடனே கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே அவங்க நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு மனப்பாடமா இருக்கணும். நிறைய பேருக்கு தெரியும், சில பேரோட வீட்டுக்கெல்லாம் ஏன் நம்ம வீட்டுக்கு கூட ரெகுலராக சில பேர் வருவாங்க, தெரிஞ்சவங்க வருவாங்க இல்லைன்னா தெரியாத யாராவது ஒருத்தர் கூட வருவாங்க. வந்த உடனே அவங்கள வீட்டில் உட்கார வச்சு நம்மளுக்கு உபசரிப்புலாம் கொடுக்கக்கூடாது. தெரியாதவங்கன்னா அவங்க வீட்டு வாசலோட பேசி அனுப்பிச்சிடணும். முக்கியமாக அந்த வீட்டில் வந்து சில பொருட்கள்லாம் விற்கணும், இதை வாங்கிக்கோன்னு கேட்க வருவாங்க. அவங்களெல்லாம் சீக்கிரமாக உள்ளே விட்டுக்கூடாது. அவங்களெல்லாம் நம்ம என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள வாசலோடய நிறுத்தி பேசி அனுப்பிச்சிடணும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் வேணால் அவங்கள கூப்பிட்டு பேசலாம், ஆனால் தெரியாதவங்களா இருந்தால் அவங்கள அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டில் ஏதாவது பொருள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயரமான இடத்துக்கு எடுக்கணும், சேர் போட்டு எடுக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அது ரொம்ப ஆபத்து நிறைந்த வேலை. வேணும்னா ரொம்ப அவசரம் அப்படின்னா வீட்டு பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்கள ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு கூட நம்ம அந்த வேலையெல்லாம் செய்யலாம். முக்கியமாக சின்ன சின்ன வேலைகளெல்லாம் நம்ம மற்றவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, எல்லாமே நாமளே செய்கிற மாதிரி வரணும். இப்ப சில விஷயங்களை பாத்தீங்கன்னா இப்ப நான் கேஸ் சிலிண்டர் வருது அப்படின்னா அதை நாமளே வாங்க வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு கத்துக்கணும். இல்லைன்னா கேன் வாங்க போறோம், தண்ணி தீந்து போச்சு வாங்கணும் அப்படின்னா நாமளே கடையில போய் கேட்டு வாங்கிட்டு வரணும். தேவையில்லாம நம்ம மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இதெல்லாம் முக்கியமா வீட்டுல பெண்கள் இருப்பாங்க இல்லைன்னா அவங்க வீட்டுல அவங்களோட குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்குலாம் இதெல்லாம் கத்துக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் கேஸ் கூட எப்படி மாத்துறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். வீட்டில் யாராவது வந்திருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே கதவை திறந்து வெளியே போய் பார்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் வெளியே நின்று யார் வந்திருக்காங்கன்னு ஜன்னல் வழியாக பார்க்கலாம். பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கதவை திறக்கணும். தெரியாத நபராக இருந்தால் அவங்கள அப்படியே பேசி அனுப்புறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி நேயர்களே, நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இப்போ நான் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். வெள்ளரிக்காயை நல்லா நறுக்கி அதோடைய சாற்றை வந்து பன்னீரில் வந்து கலந்து அதை 10 நிமிஷம் வரைக்கும் முகத்தில் பூசி காய வச்சா நம்மளுடைய முகம் ரொம்பவும் பளபளப்பாக ஆகும். கொஞ்சம் ஆனிரமாக இருக்கவங்க எலுமிச்சை சாற்றோட கொஞ்சம் ஒரு சொட்டு தேன் கலந்து முகத்தில் பூசிட்டு குளிர்ந்த நீரில் கழுவுனா முகம் பளபளப்பாக ஆகும். பெண்களோட கால்லாம் ரொம்ப உறுதியாக இருக்கணும் அப்படின்னா தினமும் நம்ம நடைப்பயிற்சி செய்யணும். அப்படி செஞ்சால் நம்மளுடைய கால்கள்லாம் ரொம்ப உறுதியோடு இருக்கும். நம்ம சைக்கிளிங் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கால்கள் ரொம்ப உறுதியாகும். கிழங்குல நிறைய வகைகள் இருக்குது, அதில் சேப்பங்கிழங்குல இருக்க நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மூல நோய் உட்பட பல நோய்களுக்கு முடிவு காட்டும் மருத்துவ குணம் நிறையவே அதுல இருக்கு. குடல் புண்கள் எல்லாம் சீக்கிரமாவே அது குணப்படுத்திடும். தோலில் ஏற்படுற பாதிப்புகளை குறைக்கும். தோல் சுருக்கம், தோல் அலர்ஜி இதெல்லாம் வர்றது எல்லாத்தையுமே நீக்கும். அப்புறம் இதுல கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு, அதனால எலும்புகள்லாம் ரொம்பவே வலுப்படுத்துகிறது. வைட்டமின் இ அப்புறம் கே இதெல்லாம் இருக்கிறதுனால நரம்பு மண்டலம் அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தடுக்குது. இந்த கிழங்கை சாப்பிட்றதுனால மலைச்சிக்கல் வராம இருக்கவும் இது உதவும். அப்புறம் இந்த சேப்பங்கிழங்குல பொட்டாசிய சத்து இருக்கு, அதனால ரத்த ஓட்டத்தை வந்து இது ரொம்ப சீராகவே வச்சிருக்கும். இந்த கிழங்கு சர்க்கரை சத்து கொஞ்சம் குறைவா இருந்தாலும் டயபெட்டிஸ் உள்ளவங்க அதை சாப்பிடறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நான் சொல்ல சில ஜெனரல் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உண்மையாவே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மீண்டும் நிறைய டிப்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்க ஆவலோட இருக்கேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அஜய், பவித்ரா.
0: ரொம்ப தேங்க்யூ பவித்ரா, நீங்க சொன்ன டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நம்புறேன். அது மட்டும் இல்ல, நம்ம நேயர்களும் அதை கண்டிப்பா செஞ்சு பார்ப்பாங்க. இன்னும் லிஸ்னர்ஸ், ஸ்பைட்ரா சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இன்னொரு நல்ல டிப்ஸோட நாங்க எல்லாரும் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். Until then, it's signing off. அஜய் டீம், சௌமியா, லட்சுமி,
2: பவித்ரா,
3: ஐஸ்வர்யா,
4: சாய் பிரியா.
0: Until then, stay tuning to MOP Community Radio 107.8. Bye-bye.
5: உங்க வீட்டுல ஃபேன், லைட் எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டிய சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.
6: Good morning. You are listening to MOP Community Radio 107.8.
7: Our radio,
6: our community,
7: our pride.
6: Hi, I'm Nandini. I'm a Zumba instructor.
7: I'm Bala. I'm a Zumba instructor from Bala's Body Jammers.
6: Zumba is a very, very important stress relieving, fun, exhilarating dance form of fitness, and we would advocate Zumba to you, to each one of you. Any form of fitness is good, but we are Zumba instructors, so we're going to talk about Zumba and like how you brush your teeth. I think one must use fitness as part of your daily routine. So that's it. Thank you very much.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வீட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.

0: ஆமா சொல்ற, ஒன்னும் புரியல, புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்.
0: தேர்ஃபோர் அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல், ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சி.
3: ஹலோ, வணக்கம் சென்னை நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம MOP சமுதாய வானொலியிலேருந்து MOP ஸ்கூல் வந்துட்டு இங்க மழலையோட சொற்கள் எல்லாம் நம்ம கேட்க போறோம். குழந்தைகள் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ண போற ஒரு ஷோ இது. ஸோ எங்களை போலவே நீங்களும் ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நேர்களே, நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம்.
4: ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி நம்ம தொடங்கியிருக்கோம். எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? இப்போ இன்றைய மாணவர் மன்றத்துக்கு 1வதுலேருந்து 5வது வரை வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் குட்டி குட்டி கதைகள், பாடல்கள், கவிதைகள், ஆக்ஷன் சாங் அதெல்லாம் சொல்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. நாம எல்லாரும் அதை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் அமைதியா அழகா உட்காந்து நிமிந்து உட்காந்து நல்லா கேட்கணும். இந்த மாசத்துடைய மாணவர் மன்றத்தை திருமதி சுலோச்சனா என்ற ஆசிரியை துவக்கி வைப்பாங்க. அவங்களும் நல்ல நடு நடுல அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க. அதபடி கேட்டு எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். நிமிந்து உட்காருங்க, எல்லாரும் அமைதியா இருந்து இந்த ப்ரோக்ராம நீங்க நல்ல முறையில நீங்க நடத்தி கொடுக்கணும். சரியா?
5: மாணவர் மன்றத்துக்காக வந்திருக்கோம் இல்லையா? இப்ப எல்லாருமே பாட்டு கதை எல்லாமே சொல்ல போறோம். நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களை அழைக்க போறேன். இப்ப நான் வந்து வரவங்க வந்து ஒழுங்கா சொல்லணும், தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்வேதா மை செல்ஃப் பத்தி சொல்ல வரப்போறா. ஸ்வேதா வாங்க. சாங்ஸ் பத்தி பாக்கறாங்க மணிகண்டன், பிரமோஷ், சக்திவேல், ரக்ஷனா, தீபிகா, ரித்திக், ராஜன். ஆக்ஷன் சாங்ஸ். காவியா, காவியா எதை பத்தி சொல்ல போறீங்க? தேசத்தை பத்தி. இப்ப பாட்டு பாட வந்திருக்கா.
6: நேசமிது தேசத்திற்கு நேர்மிலோ சல்யூட், நேசமிது தேசத்திற்கு நேர்மிலோ சல்யூட். எண்ணத்தில், மனதில், சொல்லில், செயலில் மற்றும் உழைப்பில் ஒற்றுமையாய் வாழ்வோம். எண்ணத்தில், மனதில், சொல்லில், செயலில் மற்றும் உழைப்பில் ஒற்றுமையாய் வாழ்வோம். நேசமிது தேசத்திற்கு நேர்மிலோ சல்யூட்.
5: சல்யூட்னு பாடனா ரொம்ப அழகா தேசத்தை பத்தி பாட்டு பாடனா. அடுத்ததா வரவங்க ஆக்ஷன் சாங்ஸ் நேஷனல் பிளாக பத்தி பாட வர போறாங்க. அம் சம்ஷாத் பேகம், சுவாதி, இசைமொழி, வினோதினி, மனோஜ், ஷாகுல் அமீத். இப்போ ஆக்ஷன் சாங்ஸ் இவங்க நேஷனல் பிளாக்.

0: கலர்ஸ் பத்தி சொன்னாங்க இல்லையா, நேஷனல் பிளாக்ல மொத்தம் எத்தனை கலர் இருக்கு? த்ரீ கலர்ஸ். ஃபர்ஸ்ட் கலர் என்ன இருக்கு, மேல என்ன கலர் இருக்கும்? ஆரஞ்சு. நடுவுல கீழே என்ன கலரு? ஆரஞ்சுக்கு என்ன சொல்லுவாங்க இப்போ இங்கிலீஷ்ல? செழுமை, நாட்டின் செழுமையை பத்தி கிரீன குறிக்கும் அப்படின்னாங்க. அடுத்ததா என்ன பார்க்கலாம், தேர்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதா, ராமானுஜம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் ராமானுஜம் இப்ப கதை சொல்ல வர்றார்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டுல ஒரு அரண்மனை இருந்துச்சா, அந்த இளவரசருக்கு இளவரசியே இல்லையா, அதனால மந்திரிகள் கிட்ட கருத்து கேட்டாராம். மந்திரிகள்ல ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாராம். அப்ப வந்து இளவரசர் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு விதை கொடுத்தாராம். அப்ப வந்து அப்ப யாரு யாரு இந்த செடி எல்லாம் நல்லா முளைச்சிருக்கிறதோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு இளவரசி அப்படின்னு சொன்னாராம். அப்ப வந்து அந்த அந்த அந்த அரண்மனையில வேலை செய்யற ஒரு பொண்ணு அந்த விதைய வாங்கிட்டு போச்சான். அப்ப வந்து அந்த அந்த அந்த பொண்ணு வந்து அந்த தொட்டியில மண்ணை நிரப்பி அந்த விதைய புதைச்சு வச்சு தண்ணி ஊத்தினாலாம். இன்னும் அந்த விதை வந்து முளைக்கவே இல்லையா. அப்ப வந்து உழவர்கள் கிட்ட எல்லாம் கொண்டு போனாலாம். அப்ப வந்து அவங்க நிறைய யோசனை சொன்னாங்களாம், அதுபடி செஞ்சு பார்த்தாலாம், அப்படியும் முளைக்கவே இல்லையா. அப்ப வந்து ஆறு மாசம் ஆச்சான். அப்ப வந்து எல்லாரும் விதைய வந்து அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. அப்ப வந்து அந்த இளவரசர் வந்து எல்லார் தொட்டியும் பார்த்தாராம், அந்த பொண்ணோட தொட்டியும் பார்த்தாராம். எல்லார் தொட்டியும் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இந்த பொண்ணு தான் நேர்மையானவ, இவரை தான் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் வந்து எல்லா பொண்ணுங்களும் தலை கொண்டுச்சுன்னு போயிட்டாங்களாம். நன்றி, வணக்கம்.
0: அதுல இருந்து நீதி ஒண்ணு இருக்கும் இல்லையா, என்ன நீதி இருக்கு இதுல?
1: நேர்மை தந்த பரிசு.
0: நேர்மை, நேர்மையா இருந்தா இல்லையா? நேர்மை என்ன கொடுத்தது அவளுக்கு, என்ன பிரைஸ் கொடுத்தது? கல்யாணம் பண்ணிட்டாருல ராஜா, ராணி ஆகிட்டாருல இந்த நாட்டுக்கு. நேர்மையா இருந்தா இல்ல, மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கொடுத்த விதைய அவரு கொடுத்த விதைய போடாம வேற எதுவோ விதைய வச்சு நல்லா முளைச்சிட்டு பாருங்கன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா அந்த வேலை செய்யறாரு இல்லையா வேலைக்காரி, அவ மட்டும் இந்த விதை தான் கரெக்டா வச்சு ஆனா முளைக்கவே இல்ல. இவ விதை மட்டும் முளைக்கல, மற்றவங்க விதைலாம் எப்படி இருந்தது, முளைச்சிருந்தது. ஆனா அவங்க வந்து இவரு கொடுத்த விதைய அந்த மாதிரிலாம் மற்றவங்களாம் போடல, வேற எதுவோ விதைய வச்சு முளைக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இவ தான் நேர்மையா இருந்தா இல்லையா, அப்ப நேர்மை தந்த பரிசு அந்த நாட்டுக்கே ராணி ஆயிட்டாவ இல்லையா. வெரி குட், ரொம்ப நல்லா இருந்ததா, கிளாப் பண்ணுங்க. ராமானுஜம், தேங்க்யூ. அடுத்தது எஸ் நிஜாமுதீன், தேர்ட் ஸ்டாண்டர்ட். தகவல் துளி பத்தி சொல்ல போறாரு. அவங்கள கூட திவ்ய தர்ஷினி, சந்தோஷ், பாலகிருஷ்ணன், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
2: வணக்கம் அனைவருக்கும், வணக்கம். ஹாய் நிஜாம்.
3: ஹாய் அக்கா.
2: உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேனே. ஹாய் நிஜாம்.
3: ஹாய் அண்ணா.
2: அவனை என்ன நிறைய பத்தி கேள்விப்பட்ட?
3: அவனுக்கு நிறைய ஜிகே தெரியுமா?
2: அப்படியா?
3: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் பாலகிருஷ்ணா.
2: இந்த பொடி பையனை பத்தி, இந்த பொடி பையன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அவனை பொடி பையன்னால, அவன் ரொம்ப புத்திசாலியா.
3: அப்படியா? டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?
2: நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குறேனே. எந்த ரூபாய் நோட்ல பார்லிமெண்ட் படம் இருக்கு சொல்லு பார்க்கலாம்.
3: 50 ரூபாய் நோட்ல பார்லிமெண்ட் படம் இருக்கு.
2: தபால் பட்டு வடா முறையில் இந்தியாவில் எந்த ஆண்டுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா?
3: 1854.
2: எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் தெரியுமா?
3: 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை.
2: மிக விரைவில் ஆவியாக கூடிய திரவம் எது தெரியுமா?
4: விமானம் தயாரிக்க பயன்படும் உலோகம் எது தெரியுமா?
2: நெக்ஸ்ட் நான் சொல்றேன்டா,
5: கேளு கேளு.
2: உலகத்துல எத்தனை கண்டங்கள் இருக்கு?
5: ஏழு கண்டங்கள்.
2: எந்த பிரதமர் 29ஆம் தேதி பிப்ரவரி மாசத்துல பிறந்தாரு?
5: திருமௌராஜி.
2: எது இந்திய விமான படையில் உயர் பதவி?
5: ஏர் சீஃப் மார்ஷல்.
2: மகாமகம் எந்த ஊரில் நடக்கின்றது?
5: கும்பகோணம்.
2: கார்களுக்கு பதிவு எண்கள் முறையை அறிமுகப்படுத்திய நாடு எது?
5: பிரான்ஸ்.
6: நானும் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா?
5: கேளு.
6: இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு கொண்டு வந்த இந்தியாவிற்கு 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்?
5: நேரு மாமா.
6: காந்தி தாத்தா சுட்டு கொல்லப்பட்ட இடம் எது?
5: பில்லா ஹவுஸ்.
6: நம்ம உடம்புக்குள் எத்தனை இரண்டு இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம்.
5: லங்ஸ், கிட்னி.
6: ஆள் இல்லாமல் பறந்த விமானம் எது?
5: நிஷாந்த்.
6: மகாமகம் எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை?
5: 12 வருஷத்துக்கு ஒரு முறை.
2: நான் கேக்குறேன்டா, கேளு. Which district is near to the Andhra Pradesh?
5: திருவள்ளுவர் district.
2: Which is Witching Kali? யுத்ரவேதம்.
5: குரல்.
2: Which is largest continent in the world?
5: Asia.
2: Who invented the bicycle?
5: Macmillan.
2: Who is calling Vaikkam Veeran?
5: Veera Periyar.
2: பாத்தியா பாலா, நீ அவன பொடி பையன், நீ எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறாம்பர்.
6: வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம்.
7: இன்னொரு முறை ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்ப எவ்வளவு கேள்விக்கு அவன் பதில் சொன்னான், நீங்க ஒன்னாச்சும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பாக்கலாமா? சரி, விமானம் செய்யறதுக்கு பயன்படும் உலோகம் சொன்னாங்க. என்ன உலோகம்ட்டு கேள்வி கேட்டாங்க, அவன் பதில் சொன்னான். என்ன உலோகம் யாருக்காச்சும் தெரியுமா? அடுத்தது, எத்தனை கண்டங்கள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்க. ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க, பெருங்கடல்கள் 5. நிறைய கேள்வி சொன்னான். பிப்ரவரி

0: இல்லவே உன்னை நேசித்தே நீ ஒளிந்து போனாய். கதிரவனே உன்னை நேசித்தே நீ மறைந்து போனாய். கல்வியே உன்னை நண்பனே உன்னை நேசித்தே நீ வெறுத்து போனாய். கல்வியே உன்னை நேசித்தே நீ மட்டும் என்னை காக்கிறாய். நன்றி, வணக்கம்.
1: நேசித்தலை பத்தி சொன்னான் இல்லையா, மற்ற எல்லாருமே நேசிச்சா எல்லாரும் போயிட்டாங்க அவனை விட்டு, ஆனா கல்வி மட்டும் அவனை விட்டு போச்சா. அதனால கல்வி எல்லாரும் நேசிப்பீங்கல்ல. வெரி குட். அடுத்ததா சாதனா. என் சாதனா நாடுகளின் நாணய முறை பற்றி சொல்ல வரப்போறாங்க.
0: அனைவருக்கும் வணக்கம். பல நாடுகளின் நாணய முறை: இந்தியா ரூபாய், இங்கிலாந்து பவுண்ட், ரஷ்யா ரூபில், பிரெஞ்சு பிராங், அமெரிக்கா டாலர், சைனா யென், ஜெர்மனி ரிஸ்மார்க், பாகிஸ்தான் ரூபா, ஸ்ரீலங்கா வெள்ளி, பர்மா கியாடா, மலேசியா டாலர். நன்றி, வணக்கம்.
1: இப்ப சாதனை என்ன பண்ணாங்க, பல்வேறு நாடுகளுடைய நாணய முறையை பத்தி சொன்னாங்க. நம்ம இந்தியாவில என்னன்னு சொல்றோம், நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற நாணயத்தின் பெயர் ரூபான்னு சொல்றோம் இல்லையா. அதே போல அமெரிக்காவில என்னன்னு சொல்லுவாங்களாம், ரூபான்னு சொல்ல மாட்டாங்களாம், என்னன்னு சொல்லுவாங்க, மணியா, டாலர், மணி இல்ல டாலர். மலேசியாவில மலேசியாவிலயும் டாலர் தான் சொல்லுவாங்களாம். இலங்கையில இப்ப சொன்னதை கவனிக்கவே இல்லை நீங்க. அப்போ இலங்கையில என்ன சொன்னாங்க, வெள்ளி. இப்ப நம்ம 5 ரூபாய் 10 ரூபான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இலங்கையில வந்து 5 வெள்ளி 10 வெள்ளின்னு சொல்லுவாங்களாம். புரியுதா, நாணய முறையை பத்தி நல்லா அழகா சொன்னா. அடுத்ததா 4ஆம் வகுப்பு சனோபர் நிஷா தகவல் துளிய பத்தி சொல்ல வரப்போறாங்க.
0: அனைவருக்கும் வணக்கம். சில தகவல் துளி கூற வந்துள்ளேன். இந்தியாவின் மூலகை பண்ணை எனப்படுவது கேரளா மாநிலம். 2 தேசிய கீதங்கள் கொண்ட நாடு ஆஸ்திரேலியா. ஒட்டி பிறக்கும் இரட்டையர்கள் சயாமி எனப்படுவார். ஆரோக்கியமான உடலுக்கு 13 வைட்டமின்கள் தேவை. நமது உடலை ரத்தம் ஒருமுறைக்கு சுற்றி வருவது 64 வினாடிகள் ஆகும். நன்றி, வணக்கம்.
1: என்ன சொன்னா சொல்லுமா, என்ன சொன்னா
0: துன்பம் என்று தலைப்பில் சிறு கவிதை கூறவில்லை. செருப்பில் செருப்புக்குள்ளே கல்லும், காதுக்குள்ளே ஈயும், கண்ணுக்குள்ளே தூசியும், காலில் முள்ளும், வீட்டில் கலகமும், சிறிதனை சிறியதனை துன்பத்தை தரும். நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ் கவிதை சொல்லி முடிச்சுட்டான். அடுத்தது அய்யூப். நோய்களை தடுக்கும் காய்கறிகளை பத்தி இப்ப சொல்ல போறாங்க.
2: நோய் தடுக்க காய் பழங்களை பத்தி பேச வந்துள்ளேன். ஆஸ்மாவை தடுக்க கேரட், பப்பாளி, தின் அழுத்தம் சீராக இழுக்கத்தை எலுமிச்சாம், திராட்சை, பப்பாளி.
1: 4ஆம் வகுப்பு இப்ப காய்கறிகளை பத்தி சொன்னா இல்லையா, காய்கறிகளை பத்தி சொன்னா இல்ல. பப்பாளி எதுக்கு நல்லதுன்னு சொன்னா, வெரி குட், ரைட். கவனிக்கிறீங்கன்னு தெரியுது. அடுத்துதான் சொல்றத கவனிங்க.
3: வணக்கம். சில தகவலை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். கழுத்து இல்லாத உயிரினம் மீன், கண் இல்லாத உயிரினம் மண்புழு, இதே இல்லாத பல மண்ணாச்சி, கொசு இல்லாத நாடு பிரான்ஸ், மலைகளில் சந்திரனில் மலைகள் முதல் கண்டென்று கூறியவர் கல்லிலேயோ.

0: இங்கிலாந்தின் பழைய பெயர் ஆல்பியன். மனிதன் உடலில் குளிர்ச்சியான பகுதி முக்கின் நுனி.
1: ரொம்ப குளிர்ச்சியான பகுதி நம்ம உடம்புல எதுன்னு சொன்னா கவனிச்சிங்களா, மூக்கின் நுனி. அது எல்லா உறுப்பை விட அந்த உறுப்புல தான் வந்து மூக்கு நுனியில தான் ரொம்ப குளிர்ச்சி சில்லுன்னு இருக்குமா. நீங்க எப்ப டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கீங்களா, மூக்கு நுனி தான் வந்து குளிர்ச்சியான பகுதி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான். அடுத்துதான் சன்மதி, தமிழின் சமாதிகளின் சிலையா. தமிழ் தமிழை பத்தி சொல்ல வரப்போறான்.
2: அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி நிலை தடுக்கி விழுந்தால் மட்டுமா, சிரிக்கும் போது மட்டுமே, சூடுபட்டால் மட்டுமே, அதட்டும் போது மட்டுமே, ஐயத்தின் போது மட்டுமா, வியப்பின் போது மட்டுமோ, பக்கணி போது மட்டுமோ, விக்கலி போது மட்டுமாக்க என்று தமிழ் பேசி மற்ற நேரம் ஏற்று மொழி பேசி தமிழர்களிடம் மறக்காமல் சொல்லுங்கள், உங்கள் மொழி தமிழ் மொழி என்று. நன்றி, வணக்கம்.
1: எதை பத்தி பாட்டு பாடினா இப்பாவா? உயிரெழுத்துக்கள் தமிழ் மொழியில உயிரெழுத்துக்களை பத்தி சொன்னா இல்லையா? மொத்த உயிரெழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. பத்தி தான் இப்ப பாட்டாவா பாடிட்டு போனா. அடுத்துதான் ஆர் காவியா, மரங்கள் பற்றிய தகவல்கள். ஆர் காவியா வரப்போறாங்க, அமைதியா கவனிக்கணும்.
3: அனைவருக்கும் வணக்கம். நிழலின் அருமம் வெயிலில் தெரியும். ஒரு மரம் ஒரு வருடத்திற்கு 118 கிலோ ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. ஒரு ஏக்கரில் உள்ள மரங்களில் இருந்து ஒரு வருடத்திற்கு 118 கிலோ ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. அருமம் வெயிலில் தெரியும். வெயிலின்
1: வரப்போறவங்க 5வகுப்பு யுவராஜ் கதை சொல்ல வரப்போறாங்க. யுவராஜ் 5வகுப்பு.
4: வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு சிம்மந்து தான் அப்போ சொல்ல தயாராயிச்சான், தூங்கிடுச்சா, எலி வந்தாது மேலே பத்திருச்சான். கும் வணக்கம். இப்பொழுது நான் காதி பத்தி பேசுறது. ஒரு ஊர்ல ஒரு சிம்மந்து தான் போர் சொல்ல தயாராயிச்சான், துத்து வந்துச்சான், மொத்தம் போய் தூங்கிச்சான். அது வந்து எலி வந்தது மேலே தூங்கிச்சான். சிங்கம் சிங்கம் வந்து தெட்டு அனுப்பிச்சான். வேட்டக்காரன் வந்தானா, வலிய போட்டானா, எலி திகா போ சொல்ல எலி வந்துச்சான், வலிய கட்சி போட்டுச்சான். இது ரொம்ப நன்றி சொல்லிச்சான். அதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சுனா நல்லது நல்லது தான் நினைவு கெட்டது நினைக்கூடாது. நன்றி, வணக்கம்.
1: என்ன பண்ணுச்சு எலி? எலியை பத்தி நீ என்ன சின்ன பையனா இருக்க, நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போற, நீ ஒன்னும் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சிங்கம் அலட்சியமா சொல்லிச்சான். அப்புறம் என்னாச்சு? வேடனுடைய வலையில மாட்டினோடனே யார் வந்து காப்பாற்றினது? வந்து காப்பாத்துச்சு இல்லையா? அப்போ சிறு திரும்பம் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க. சின்ன பிரியாணி அந்த சின்ன விலங்கா இருந்தா கூட கடைசியில உதவுச்சு இல்லையா? அது அதனால யாரையும் அலட்சியமா யாரையும் பேசக்கூடாது. அடுத்துதான் விஷால். விஷால் 5வகுப்பு. அவரும் கதை சொல்லதான் வராரு. கதை சொல்லும் போது நீதியோட சொல்லுங்க.
5: அனைவருக்கும் வணக்கம். நிறைய பசங்களாம் விளாண்டு இருந்தாங்களாம். சிங்கம் வந்து அவங்க மனைவிக்கு வந்து செயின் வாங்கி போட்டாங்களாம். அவங்க மனைவி வந்து டேபிள் மேலே கைட்டி வச்சாங்களாம். அப்போ வந்து பசங்களாம் போட்டு பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டாங்கங்களாம். நிறைய வந்து பானை பின்னாடி வச்சுதான். அப்ப எல்லாருமே சயினை தேடி இருந்தாங்களாம். சிங்கம் வந்து அதோட குகைக்குள்ள போயிட்டு மாயை கல்வி வச்சிருந்துதான். எல்லாரும் போயிட்டு அதை தொட்டு பார்த்துட்டு இல்ல இல்லன்னு சொல்லுறாங்களாம். நிறைய கையே வைக்க வெளியாம். அப்ப கார்த்தியார் வந்து எல்லா கையும் மோந்து பார்த்தாரு, லைனா நிக்க வச்சு. நிறைய கை சுத்தமா இருந்துதான். சிங்கராஜா வந்து அதோட கைத்தை குதிச்சாராம். அப்ப வந்து நரி வந்து சொல்லிச்ச உண்மைய, பானை பின்னாடி இருக்குதுன்ட்டு. அதுதான் திருடக்கூடாது.
1: அடுத்துதான் பிரகாஷ் ராஜ், மருத்துவ டிப்ஸ் சொல்ல வரப்போறார். பிரகாஷ் ராஜ்
6: அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ டிப் தாகம் தனிக்கும் தனியா பனகற்கண்டும் தனியாவும் இடித்து கொதிக்கும் பாலில் போட்டு காலை வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் சாப்பிட்டால் தலை சுற்ற மூக்கடுப்பு இரும்பல் எல்லாம் பறந்து போகும்.
1: தாகம் தனக்கு தனிக்கும் தனியா பத்தி சொன்னா, தனியாவுடைய குணங்கள் எப்படி இருக்கும்னு. என்ன பண்ணணுமா, பனங்கற்கண்டும் தனியாவும் நல்லா இடிச்சுட்டு பால் கொதிக்கிற பால்ல போடணுமா. போட்டுட்டு அதை வெறும் வயிற்றுல காலையில குடிச்சோம்னா மூக்கடைப்பு இருமல் அது போல வாந்தி வந்தாலும் சரியாயிடும், பறந்து போயிடுமா. செய்யலாமா அந்த மாதிரி மூக்கடைப்பு வந்தா செய்வீங்களா? இப்போ உங்களுக்கு டாக்டர்கிட்ட போகாமயே ஒரு மருத்துவ டிப்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா? செய்வீங்களா? உங்க வீட்டுல அங்க அம்மா அப்பா கேட்கலாம், காலையில இதை செய்யுங்க, இங்க காலையில எங்க மிஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல நீங்க மருத்துவ டிப்ஸ பத்தி சொல்லலாம் வீட்லயும். அடுத்ததா தமீம், கொடிய பத்தி பாட வரப்போறார். தமீம் 5வது வகுப்பு.
7: கொடி பறக்குது, கொடி பறக்குது கோட்டை மேல மூன்று வண்ணம் கொடி பறக்குது முயா நின்று கொடி பறக்குது கோட்டை மேல பட்டு வண்ண கொடி பறக்குது பாரத தாயின் கொடி பறக்குது கோட்டை மேல தியாகம் என்று கொடி தியாகம் உணர்ந்து கொடி பறக்குது கோட்டை மேல கொடியை நாளும் பெற்றோம். நன்றி.
1: கொடிய பத்தி பாட்டு நல்ல அழகா பாடினா இல்லையா? வாழ்த்துக்கள் தமிழ். அடுத்தது பிரதாப், தகவல் பிரதாப் குமார், 5வது வகுப்பு. பிரதாப்
8: அனைவருக்கும் வணக்கம். அன்றும் என்றும் அன்று தூதுவன் புறவி புறா இன்று தூதஞ்சல் தகவல் அனுப்ப மின்னஞ்சல் காற்று ஊடகத்தில் அன்று அம்புகணை தொடுக்க வில் விசை இன்று ஏவுகணை தொடுக்க திட திரவ விசை அன்று அலுவலக மேலாண்மை காகித கோப்பு இன்று அலுவலக மேலாண்மை மின்னன்று கோப்பு அன்று ஆரம்ப பாடம் சொன்னது ஈ என்றால் இலை இன்று ஆரம்ப பாடம் சொல்வது ஈ என்றால் இமையில் அன்று இயற்கை வளங்களை அனுபவித்தான் மனிதன் அன்று இன்று இயந்திர வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப அருமையா சொன்னாப்ல. அதாவது விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றம் போதும் போதும், அறிவியல் முன்னேற்றத்தை பத்தி அன்று எப்படி இருந்தது இன்று எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அழகா சொன்னா இல்லையா? அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்களாம், ஈ என்றால் இலை. இப்பெல்லாம் என்ன சொல்றாங்களாம், ஈ என்றால் ஈமெயில். அந்த அளவுக்கு ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிச்சு. அடுத்ததான் வரப்போறவங்க சரவணன், கதை சொல்ல வரப்போறார். 5வது வகுப்பு சரவணன், என்ன கதை சொல்ல போறீங்க?
9: ஒரு ஊர்ல ஒரு ரெண்டு பூனை
2: ஒரு குரங்கு ஒரு வாட்டக்காரன் தானா. பூனை போயின்னு இருக்கும்போது வாட்டக்காரன் வந்து பூனை கூட்டி ட்ரை பண்ணானா. பிடிமெல்லாம் வீட்டில் போய் பார்த்தாங்க. அப்போ ரெண்டு பூனை போயிட்டு கல்லாண்டு உக்காந்து இருக்கும்போது வாட்டக்கார வீடு பார்த்தாங்கண்ணா. அப்போ வாட்டக்கார வீடு திறந்து பார்க்கும்போது பண்ணிச்சான். அது எப்படி அடிக்கிறதுன்னு யோசிச்சிருந்தாங்கண்ணா. இதுல வந்து அதுக்கு கிட்ட குடுக்காம இருக்கிட்டு நம்மள சண்டை பண்ணாம துண்ணிருக்கலாம். அதுகிட்ட குத்தது தப்பு. நம்ம இருந்துட்டு ஒன்றா
1: இருக்கா கதையில என்ன இப்ப கதை சொன்ன இல்லையா, அந்த கதையில என்ன நீதி சொல்லு பாக்கலாம்.
2: அதுகிட்ட வந்து நம்ம குடுக்க இருந்திருக்கூடாது.
1: ஒற்றுமையா இருந்திருக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்திருக்கலாம். பாதி பாதினா கிடைச்சிருக்கோம் இல்லையா. எதுவுமே நமக்கு கிடைக்காம வேற யாரோ சாப்பிட்டாங்க இல்லையா. அதனால இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போட கூடாது. வெரி குட். சரணன் கிளாப் பண்ணு. அது சொல்லுவாங்க இல்லையா, குரங்கு அப்பம் போட்ட கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்து அப்பம் குரங்கு ரெண்டு இந்த பூனைகள் சண்டை போட்டுதான் ஒரே பிரெட் கடிச்சிருக்கு. அது ரெண்டும் சண்டை போட்டு சாப்பிட முடியாம நீ எனக்கு பாதி எனக்கு உனக்கு பாதினா பாதியோட சாப்பிட்டு இருந்தா பரவாயில்ல. என்ன பண்ணுச்சு, சரி வேண்டாம் ஒரு குரங்கு ஒன்று வந்தது குரங்க கிட்ட கொடுத்து நீ தான் பங்கிட்டு கொடுக்கணும் எங்கன்னு சொல்லிட்டு பூனை சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணுச்சு இந்த குரங்க, கொஞ்சம் கொஞ்சமா பிரெட்டை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ஃபுல்லா அதுவே இப்ப யாருக்குமே இந்த பூனைக்கு கொடுக்காமே ஃபுல்லாவே சாப்பிட்டுச்சான். உடனே இந்த பூனைகள் சொல்லிச்சான், நம்மளே ஒற்றுமையா இருந்திருந்தா நமக்கு பாதி பாதினா கிடைச்சிருக்கோம். எதுவுமே கிடைக்காம இப்ப யாரோ குரங்கு சாப்பிட்டு போயிடுதுல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே என்ன எடுத்து ஏமாந்து போச்சு. இந்த கதையில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போடாம ஒற்றுமையா இருக்கணும். அடுத்துதான் வரப்போறவங்க 5வது வகுப்பு தினேஷ் ஜி தகவல் துளி 5வது வகுப்பு சொல்ல வரப்போறாங்க. என்ன பாட்டா கதையப்பா பாட்டு
9: மூன்று செல்வங்கள் அனைவரிடம் இருக்க வேண்டும். அவை அன்பு, சிக்கனம், அடக்கம். அன்புடையவன் அச்சமில்லாமல் வாழலாம். சிக்கனமுடையவன் வலிமையோடு வாழலாம். அடக்கமுடையவன் தலைவனாக உயரலாம். இம்மூன்றும் உள்ளவன் தரணியை ஆளலாம். நன்றி, வணக்கம்.
1: நல்லா சொன்னாங்க. அன்பு அடக்கம், ஒவ்வொருத்தரும் அன்புடனே இருக்கணும், அடக்கமாக இருந்தா கண்டிப்பா தலைவனா ஆகலாம் அப்படின்றத சொல்லி முடிச்சாரு. அடுத்ததா வரப்போறவங்க ரசியா பாடலை பத்தி பாட வரப்போறாங்க. திருக்குறளை பற்றிய ஒரு பாடல் ரசியா பேகம்.
10: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது குறளை பற்றி பாட்டு பாட வந்துள்ளேன். குரல் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகில் வாழும் வாழ்க்கை தன்னின் உண்மை புரிகிறது. குரல் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நால்வகை வேதம் நலமுடன் திகழ்கிறது. குரல் நாயகன் தந்த பொதுமறைதானும் வானில் ஒளிர்கிறது. குரல் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நானிலம் போற்றும் நாவலர்தானும் நலமுடன் திகழ்கின்றார். வாழ்க வாழ்க திருக்குறள் வாழ்க என்றவர் வாழ்த்துகிறார். குரல் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகில் வாழும் வாழ்க்கை தன்னின் உண்மை புரிகிறது. நன்றி, வணக்கம்.
1: திருக்குறளை பத்தி ரொம்ப அழகா பாடுனாங்க. ஒளிமயமான எதிர்காலம் பத்தி திருக்குறளை பற்றி ஒரு பாடல் பாடியாச்சு. அடுத்துதான் வரவங்க விஷாலி பாடல். விஷாலி விஷாலி 5ஆம் வகுப்பு பாட்டு பாட வரையாமா? எதை பத்தி பாட போறோம்?
2: தங்கங் அனைவருக்கும் வணக்கம். தங்கங்களே நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள். கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள். கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். அறம் செய்ய விரும்பே என்றார் அவ்வை, தர்மம் செய்யுங்கள். அன்பே தெய்வம் என்றார் பெரியோர், அன்புடன் வாழுங்கள். யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. தங்கங்களே நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள்.

0: கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். நன்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றும் நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள். நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரனின் வாழ்விலே தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள். கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
1: விஷாலி ரொம்ப நல்லா பாடனா, தலைவர்களை பத்தி பாடனா. நன்மையே மற்றவங்க தீமை செய்த விட நம்ம என்ன செய்யணுமா, நன்மை செய்யணும். அதே போல பேச்சுகள் எப்படி வரணுமா, நல்லவையா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லா பாடினாங்க. அடுத்ததா வரப்போறவங்க ஷமீனா, ஐந்தாம் வகுப்பு பாடல். ஷமீனா,
2: அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா அம்மா முதல் வணக்கம் அன்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. அப்பா அப்பா முதல் வணக்கம் பண்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. குருவே குருவே முதல் வணக்கம், குருவே குருவே முதல் வணக்கம் அணிந்து சொல்வேன் தினம் உனக்கு. இறைவா இறைவா முதல் வணக்கம் எழுந்து செல்வேன் தினம் உனக்கு, எழுந்து சொல்வேன் தினம் உனக்கு. நன்றி, வணக்கம்.
1: அம்மா அப்பா பத்தி எப்படி வணங்கணும்ன்றத பாடலாம் பாடியாச்சு. அடுத்ததான் வர்றவங்க ஐந்தாம் வகுப்பு சரோ, மழையை வரவழைக்கிறாங்க எப்படின்னு பாக்கலாம். பாடல் மூலமாக மழையை கூப்பிட போறாங்க சரோ.
3: மழையே மழையே நீ, மழையே மழையே மழையே நீ, வா வா வா மரங்கள் வளர மழையே நீ, வா வா வா உலகம் தெளிக்க மழையே நீ, வா வா வா புலவர் மகிழ மழையே நீ, வா வா வா புலங்கள் நிறைய மழையே நீ, வா வா வா உடைகள் பிடிக்க மழையே நீ, வா வா வா ஆறுகள் ஓட மழையே நீ, வா வா வா ஆட்டம் ஓட மழையே நீ, வா வா வா. நன்றி, வாங்க.
1: கிளாப் பண்ணலாமா? கடைசியா மழைய கூப்பிட்டு போயாச்சு. மழையை பற்றி ரொம்ப அழகான பாடல் பாடியாச்சு. அடுத்ததா முடிவுக்கு வரலாம். ஜோதிகா கடைசியா தகவல் துளியை சொல்ல போறாங்க. ஜோதிகா கொஞ்சம் அமைதியா பேசாம இருங்க.

0: ఆధిక్యం నాడు జపాన్, సూర్యు మరియు నాడు ఇంగ్లాండ్. నడి ఇరవై సూర్యు నాడు నార్వే. தங்கை போர்வையை நாடு ஆஸ்திரேலியா. ஐந்து கடலிலின் நாடு கண்டங்கள்
1: நார்வேனா. சூரியன் உதிக்கும் நாடு ஃபர்ஸ்ட் ஜப்பான்ல தான் உதிக்குமா. அதுபோல இரவில் சூரியன் மறையும் எந்த இடத்துல? இங்கிலாந்து. இங்கிலாந்து சொன்னா இல்லையா? அடுத்தது நடு இரவில் சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொன்னா நார்வே. நார்வே ஓகேவா? இப்ப அழகா சொன்னா இல்லையா? அடுத்தது சரோ வரப்போறீங்களா? முடிச்சாச்சு இல்ல சரோ? கடைசியாக சரோ ஒரு பாடல்.
2: பட்டூன் வானில் முட்டுது, பட்ட திட்ட விட்ட பலூன் காற்றில் ஆடுது. இந்த பலூன் சிவப்பு நிறத்திலே அன்னை பிறந்த நல்ல நாளே ஆடுகின்றது. வட்ட பலூன் வானில் முட்டு

0: வட்ட பலூன் வட்ட பலூன் மானில் முட்டுது, வட்ட திட்ட விட்ட பலூன் காற்றில் ஆடுது. இந்த பலூன் இந்த பலூன் நீல நிறத்திலே அண்ண பிறந்த நல்ல நாடே ஆடுகின்றது. நன்றி வணக்கம்.
1: நாங்க இல்லையா தான் அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு என்னப்பா.
2: அனைவருக்கும் வணக்கம். மாணவர் மன்றான் இது நடத்துறதுனால உங்களுக்கு திறமை வந்து ஜாஸ்தியாக வரணும் இல்லையா. பேச்சு திறமை, அதே மாதிரி சொந்த ஆற்றல், சொந்தமாக எழுதுகிற திறமை எல்லாம் வரணும் ஐயா. மாதத்துக்கு ஒரு முறை நடத்துகிறாங்க இல்லையா, நீ முன்ன நீ டெவலப் பண்ணிக்கணும். டெவலப் பண்ணால் தான் மேல் மேலும் வந்து ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி காலையெல்லாம் போகும்போது கண்டினியூ பண்ணலாம். இந்த கண்டினியூட்டி விட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் வராது இல்லைங்களா. அதனால் நல்லா சிறப்பாக செயல்படணும், சிறப்பாக வந்து இருக்கணும், இந்த பள்ளிக்கூடத்து பேரை காப்பாற்றணும் இல்லையா. எம்ஓபினாக்கா என்ன எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படணும். மேலும் மேலும் வந்து டீச்சர் சொல்கிறத கேட்டு நீங்கள் சொந்தமாக முயற்சியாக வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் ஏன் சொந்தமாக வந்து பேசுகிற மாதிரி இருக்கணும்.
3: கண்டிப்பாக கேட்பீங்களா. கடைசியில் அவர் முடிச்சு வச்சார் இல்லையா, நம்ம கூட்டத்தில் அவர் சொல்ற மாதிரி எல்லாருமே நடக்கணும். நன்றி வணக்கம்.
4: என்ன நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கூடவே சேர்ந்து நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். என்ன தான் வந்து நம்ம எஃப்எம்ல யாரும் பேசுறது கேட்டாலும் மழலையோட சொற்கள், அவங்க பேசுறது, அது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல் தான். அது நம்மளை வந்து எங்கேயோ தூக்கி கொண்டு போய் விடும். ஸோ எந்த ஒரு டென்ஷனாக இருக்கும் போது இவங்களோட சொற்கள், இவங்களோட பாடல்கள்லாம் கேட்டோம்னாலே நம்ம மனது வந்து கொஞ்சம் லைக் லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன நேரத்தில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதே போலவே வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சவுந்தர் Priyadarshini and Preeti, signing off this MOP Community Radio 107.8 FM. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹாய் ஹாய் ஹாய் வணக்கம், நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயா மாளவ கௌளரா.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டுதான் வண்டியில போடும். அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லும், கண்டிப்பா சொல்லும். இதெல்லாம்
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி ஏரியா

0: 97.8. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே முஸ்கான் மற்றும்
1: நான் உங்கள் ஆர்ஜே நிகிதா செந்தில்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. நிகிதா, இந்த பேனல் டிஸ்கஷன்ல இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் டாபிக் பத்தி பேச போறோம் உனக்கு தெரியுமா?
1: தெரியலையே முஸ்கான், நீயே சொல்ல.
0: நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு பாத்தியா, உனக்கு அதை பத்தி தெரியுமே?
1: ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா? ஆமா, சிவிக்ஸ்ல படிச்சிருக்கேன். ரஷ்யா மற்றும் ஜப்பானுக்கு அப்புறம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்காமே.
0: ஆமா நிகிதா, ஆரம்ப காலகட்டத்தில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. ஆனா 1976க்கு எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்தியன் சிட்டிசனா நம்ம செய்ய வேண்டிய டியூட்டிஸ் வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல 51 ஆர்டிகல்ல சொல்லிருக்காங்க.
1: ஓ அப்படியா? இந்த அடிப்படை கடமைகளை பற்றி ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்ங்க. இத பத்தி தான் இன்னைக்கு இந்த குழு விவாதம் நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஓபி வைணவ கல்லூரி மாணவிகள் தான். அவங்கள பத்தி கொஞ்சம் தேர்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
2: வணக்கம், என் பேர் காவ்யா, நான் சோசியாலஜி படிக்கிறேன்.
3: வணக்கம், என் பேர் வெனிஷா, நான் ஃபுட் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன்.
4: வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி, நான் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் படிக்கிறேன்.
5: வணக்கம், என் பேர் கிருத்திகா, நான் ஃபைனான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன்ல வரேன்.
6: வணக்கம், என் பேர் ஜெய்னா, நான் ஜெர்னலிசம் படிக்கிறேன்.
7: வணக்கம், என் பேர் ஹரிணி, நான் ஜெர்னலிசம் படிக்கிறேன்.
8: வணக்கம், என் பேர் ஆசிஃபா, நான் ஜெர்னலிசம் படிக்கிறேன்.
9: வணக்கம், என் பேர் நந்தினி, ஜெர்னலிசம் படிக்கிறேன்.
0: நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல மொத்தமா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டியூட்டி வந்து நம்ம ஜெய்னா கிட்ட கேட்டு பார்க்கலாம்.
6: நம்மளோட முதல் கடமை என்ன பாத்தீங்கன்னா, நம்ம சட்ட திட்டங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ஆனா தலைவர்களும் முன்னாடி தலை வணங்குறதும் நம்ம கடமைதான். ரிபப்ளிக் டே அன்னைக்கு நிறைய பேர் நேஷனல் பிளாக் வீட்லயே ஹோஸ்ட் பண்ணி சொல்லு அந்த தலை கீழே கட்டுறதும் அந்த பிளாக் கீழே விட மாதிரி சிச்சுவேஷன் கொண்டு வருது. நேஷனல் பிளாக் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி நம்ம செய்யக்கூடாது.
1: ஆமா ஜெய்னா, நீங்க சொன்ன மாதிரி நேஷனல் ஆந்தம் எங்க கேட்டாலும் எந்திரிச்சு நிக்கிறதும் நம்ம இந்த கண்ட்ரிக்காக காட்டுற மரியாதை தான்.
0: எப்படி இந்த ஃபர்ஸ்ட் டியூட்டியே இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, செகண்ட் டியூட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா இருக்கும்? வாங்க வெனிஷா கிட்ட கேட்டுக்கலாம்.
3: ரெண்டாவது கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா, டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் தட் இன்ஸ்பயர் த நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். நம்ம இந்தியாவுக்கு 1947ல் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச விஷயம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா ஃப்ரீடம்கான ஸ்ட்ரகிள் எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? இந்த ஸ்ட்ரகிள் 1857 அப்போவே ஸ்டார்ட் ஆகி சுமார் ஒரு 90 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஸ்ட்ரகிள்க்கு ஒரு சொல்யூஷனே கிடைச்சது. இந்த ஃப்ரீடம்க்கு பின்னாடி நிறைய எஃபர்ட்ஸ் மற்றும் போராட்டம்னால தான் பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து நம்மளால முழுமையா இண்டிபெண்ட் ஆக முடிஞ்சது. இதுல சில ஐடியல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அஹிம்சா அதாவது நான் வயலன்ஸ், சத்யா அதாவது உண்மை, அதை தவிர peace, unity, selflessness, sacrifice, cooperation அப்படின்னு சொல்லிட்டே போலாம். நம்ம இந்தியா வளர்ற ஒரு நாடாக இருப்பதுனாலையும் யுனைட்டடா இருக்கிறதுனாலையும் நம்மளால இந்த வேல்யூஸை கடைபிடிக்க முடியுது. மக்கள் ஆகிய நம்ம கடமை என்னன்னா, இந்த வேல்யூஸ் மற்றும் ஐடியல்ஸை ஃபாலோ பண்றது தான்.
1: அழகா சொன்னீங்க வெனிசா.
0: நம்ம நாட்டு ஒன்றாக இருக்கிறதும் ஒரு டியூட்டி தான். இத பத்தி சொல்ல வராங்க பிரியா.
4: மூணாவது டியூட்டி என்னன்னு பார்த்தோம்னா, டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தி சாவரினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியா. நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் ஆகிய நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவசியத்தை தாண்டி அதை நம்ம கடைப்பிடிச்சு அது வளர்றதுக்கும் ஒரு துணையா இருக்கணும். அதுலயும் முக்கியமா நம்ம எல்லாருமே ஒற்றுமையாகவும் உண்மையாகவும் நம்ம நாட்டுல சில நேர்மையான முறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். நம்ம நாளோட அரசாங்கத்தை நம்ம தான் ஆளணும் அப்படின்னு இந்த டியூட்டி சொல்லுது.
1: செம்மையா சொன்னீங்க பிரியா.
0: நம்ம ஃபேமிலிக்கு ஒரு கஷ்டம் வந்தா போதும், நம்ம போய் முன்னாடி நிப்போம். அதே மாதிரி நாட்டோட கஷ்டம் வரும்போது நம்ம போய் முன்னாடி நிக்கிறது நம்ம டியூட்டி. இத பத்தி கிருத்திகா சொல்ல வராங்க.
5: நாலாவதாக அடிப்படை கடமைகள் என்ன சொல்றாங்க? டு டிஃபென்ஸ் அ கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் வென் கால் அப்பான் டு டூ சோ. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம் நாட்டுக்கு ஒரு அவசரமான நிலை இல்ல காலம் வரும்போது இந்த தேசத்துக்காக எதுவும் செய்ய துணிஞ்சு நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உதாரணமாக, ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வரும்போது எப்படி நம்ம உயிரை கொடுத்த மத்தவங்களை காப்பாத்துறோமோ அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கும் பிரச்சனை வரும்போது நம்ம உயிரை கூட கொடுக்க தயங்க கூடாது.
8: என் வீடு இந்தியான்னு அழகா சொன்னாங்க கிருத்திகா.
0: நிகிதா, உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல லஞ்ச் சாப்பிட்டு அந்த நேஷனல் பிளெட்ஜ் பாடுவோம்ல, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதுவும் ஒரு டியூட்டி தானே, அது பத்தி நீ சொல்ல.
1: ஆமா முஸ்கான், தமிழ்ல யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு ஒரு பழமொழி உண்டு. எல்லா ஊர்ல இருக்கவங்களும் எல்லா மனுஷங்களும் நம்ம குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ப வாழ்றவங்க தான் நம்ம இந்திய மக்கள். இந்திய நாட்டுல பல வகையான மொழிகள் பேசுறவங்க, பல மதங்களை சார்ந்தவங்கன்னு பல பேர் இருக்காங்க. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரோட பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் எல்லாத்தையும் மதிச்சு நடக்கிறது நம்மளோட கடமைங்க. பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை மதிச்சு அவங்கள தாழ்மைப்படுத்தாம மரியாதையா நடத்துறதும் நம்ம கடமை தாங்க.
0: அருமையா சொன்ன நிகிதா. நம்ம எப்படி நம்ம திங்ஸ சேஃபா வச்சுக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம பாரம்பரியமும் சேஃபா வச்சுக்கணும், அதுவும் ஒரு டியூட்டி தானே, அது பத்தி காவியா சொல்லுவாங்க கேளுங்க.
2: இந்தியாவோட ஒரு முக்கியமான அம்சம்னா அது நம்மளோட பல்வேறு விதமான கலாச்சாரம் தாங்க. இததான் நம்மளோட அடிப்படை கடமைகள்ல 6வது இடத்துல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, டு வேல்யூ அண்ட் பிரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். அதாவது நம் நாட்டின் பாரம்பரியத்தையும் மற்றும் கலாச்சாரத்தையும் மதிக்கிறதும் அதை பாதுகாக்கிறதும் நம்மளோட கடமைங்க. இங்க பண்பாடு மற்றும் பாரம்பரியம்னு குறிப்பிடுறது நம்மளோட கல் சுவர்கள் மற்றும் வேதங்கள் மட்டும் இல்லாம நம்மளோட வழிமுறைகள், மொழிகள், வரலாற்று சின்னங்கள், கலை, இசை, நாடகம், சமையல், உடைகள், இது எல்லாத்தையும் பாராட்ட மட்டும் செய்யாம இதை ஊக்குவிக்கிறதும் நம்மளோட கடமை தான்.
1: அருமையா சொன்னீங்க காவியா. கலாச்சாரத்துக்கு பேர் போனது தானே இந்தியா, அதையே பாதுகாக்கலனா எப்படி?
0: நம்ம எப்படி நம்ம உடம்பை சுத்தமா பாக்குறோமோ அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்க இயற்கையும் சுத்தமா பாக்கணும், இதுவோ நம்ம ஒரு டியூட்டி தானே, இத பத்தி ஹரிணி சொல்லுவாங்க.
8: இந்த சமுதாயத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய கடமைங்க. நம்மள பாத்துக்கிற மாதிரியே நம்மள சுத்தி இருக்க இயற்கையையும் பாத்துக்கிறது, இதுதான் தனி மனித வாழ்க்கையையும் நம்ம நாட்டையும் மேம்படுத்துறதுக்கான வழியா இருக்கும். இது எந்தெந்த விதத்துல எல்லாம் கடைபிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா அதையே நம்ம செய்ய தவறிடுறோம். நம்ம படிக்கிற இடத்துலயும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, நம்மள சுத்தி இருக்க சூழலை பாதுகாக்கிறது, குப்பைகளை கொட்டாமையும் இயற்கைக்கு எந்த தீங்கான செயல்களையும் செய்யாமலும் பாத்துக்கணும். காக்கா, கிளி, குருவின்னு காடுகள்ல இருக்க உயிரினங்களை அழிக்காமையும் எந்த விதமான தொந்தரவும் தரக்கூடாது. காடுகள்ல இருக்க மிருகங்களையும் பறவைகளையும் அழிச்சு இன்னைக்கு நிறைய பொருட்கள் உருவாகுது. அதனாலேயே எண்டஞ்சேடு ஸ்பீசிஸ், அழிவுல இருக்க உயிரினங்கள் அதிகமாயிடுச்சு. அந்த மாதிரியான செயல்கள் எதுவும் செய்யாம இருக்கணும். நீர்நிலைகள்ல நிறைய குப்பைகள் இருக்கத பாத்திருப்போம், என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா அது சரி செய்யணும்னு? அதனாலேயே தண்ணீர்ல இருக்க உயிரினங்கள் எவ்வளவு பாதிக்கப்படுது தெரியுமா? ஒரு எக்கோசிஸ்டமே பாதிக்கப்படுது. குப்பைகள் போடுறது எப்படி தவறான செயலோ அதை போடாம அதை பாத்துக்கிறது தான் நம்மளுடைய கடமை. இப்போலாம் நியூஸ்ல ஃபாரஸ்ட் ஃபயர், அதாவது காட்டுத்தீ அதிகமான நியூஸா கேள்விப்படுறோம். ஏன் அதெல்லாம் அதிகமாயிருக்கு அப்படின்னு யோசிச்சு பாத்துருக்கோமா? நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய கடமைகளை செய்ய தவறிய காரணங்கள் தான் அந்த மாதிரியான செயல்கள்லாம் அதிகமாக்குறதுக்கு காரணமா இருக்கு. இத கேட்ட அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பா பாத்துக்கிறது, அத அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பா கொண்டு போறது தான்.
1: கண்டிப்பா ஹர்னி, நம்ம நம்மளோட ரூட்ஸ என்னைக்குமே மறக்க கூடாது.
0: நிகிதா, ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல எப்படி நம்ம அம்மா சொல்லுவாங்க, அங்க பாரு நிலால ஒரு ஆயா வடை சுடுறாங்க, ஞாபகம் இருக்கா?
8: ஆமா ஆமா, நானும் அது ரொம்ப நாளா நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் தான் லாஜிக்கலா யோசிக்கும் போது தெரியுது அங்க பாட்டி எல்லாம் இல்லன்னு.
10: ஆமா நிகிதா, அறிவியல் ரீதியாக ஒரு விஷயத்த வளர்த்துக்க வளர்த்துக்க தான் எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமாக நம்ப கூடாதுன்னு புரியும். அதே மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கும் போது பகுத்தறிவு கொண்டு யோசிக்கவும் முடியும். அப்போல்லாம் விவசாயம் செய்யும் போது மக்களே அவங்களோட வேலையை செஞ்சுப்பாங்க, சில காயங்களும் பட்டுப்பாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு உதவி செய்யபடி சயின்டிபிக் மூலமாக மிஷின்கள் உருவாக்கப்பட்டது, அவங்க காயத்தையும் குறைக்க முயற்சி செய்யப்பட்டது. இப்போ ஒரு விஷயத்த யோசிக்கும் போது அதை எப்படி டிஸ்கஸ் பண்றது, அதை எப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணி அதை எப்படி அறிவு மூலமாக யோசிக்கணும்னு புரிய வைக்கணும். முன்னாடியெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்

0: நாசால ஒர்க் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட ஒரு நாசாவால ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களோட மிஷின் எல்லாம் டெவலப் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ஃபியூச்சருக்காக என்ன பண்ண முடியுமோ அதை ஹெல்ப் பண்ண இப்பவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வரனா, நம்மளோட ஆர்வத்தை இந்த சயின்டிபிக் ரூபமா காமிச்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு உதவி தரமாக நம்ம கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம அறிவால ஒரு அழிவுக்கு வழிவகுத்த கூடாது, அதே மாதிரி எந்த தீய செஞ்ச மிஷினாலாம் யூஸ் பண்ணாம ஒரு அளவுக்கு கட்டுப்பாடோட உதவி செய்ய வேண்டும். இதுவும் நம்ம கடமை.
1: சரியா சொன்ன ஆசிஃபா. நம்மளோட பொருள்ல ஒரு கீறல் வந்தா போதும் நம்ம பயந்துருவோம். அதே மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதையும் சேஃபா வச்சுக்கிறது தானே நம்மளோட டியூட்டி. இத பத்தி விவரமா சொல்லுங்க நந்தினி.
2: ஆமா, இது நமது சொத்துன்னு பஸ் பின்னால நான் பாத்திருக்கேன், நீங்களுமே பாத்திருப்பீங்க. ஆமா, இது ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, அது உண்மைதான். ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயத்துல உரிமை கொண்டாடுவோம், ஆனா நம்மளோட கடமையை செய்ய மாட்டோம். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன், நம்ம அப்பாவோட சொத்துல நம்ம உரிமை மட்டும் கொண்டாடுவோம், அதுவே அவருக்கு உடம்பு சரியில்லைனா அவரை பார்த்துக்கணுன்ற ஒரு கடமையை நம்ம மறந்துடவே மறந்துடுவோம். அது மாதிரி தாங்க நம்மளோட எல்லா கடமையும் வந்து நம்ம எப்படி செய்யணுன்றதுல தான் இருக்கு. நம்மளுக்கு நம்மளோட அரசாங்கத்தோட சொத்து மேல நம்மளுக்கு ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை? அதுல என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம். என்னன்னா, அந்த பொருட்களை நம்ம எப்படி நம்மளோட பொருள் ஒன்று உடஞ்சதுன்னா எப்படி நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி தாங்க. நம்ம கட்டுற ஒவ்வொரு வரியில இருந்து தான் இந்த போக்குவரத்தும் சாலைகளும் பள்ளிக்கூடங்களும் உருவாகுது. அந்த மாதிரி தான் நம்மளே வந்து நம்ம சொத்தை அழிக்கிறது நியாயமா? அதே மாதிரி கோயிலில், கட்டடங்களில், பேருந்துல, ரயில் நிலையங்களில் இந்த மாதிரி கிறுக்கிறது, கோடு போடுறது, நம்ம இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்றது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுவும் நம்ம கடமை தான்.
3: அருமையா சொன்னீங்க நந்தினி. அரசாங்கமே ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் தானே. நம்ம சொத்தை நம்மளே அழிக்கலாமா?
1: நாம் முன்னேற நாடு முன்னேறும். இத பத்தி தெளிவா சொல்லுவாங்க பிரியா.
4: நம்மளோட நாடோட முன்னேற்றமும் வளர்ச்சியும் தாங்க நம்ம மக்களோட எல்லாரோட குறிக்கோளாவே இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம நாடோட GDP அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதிகரிக்க வேண்டியது நம்ம கடமையாவே இருக்கு. நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனி மனிதராக நான் நீ அப்படின்ற ஒரு போட்டி இல்லாம ஒரு குழுவாக எல்லாருமே சேர்ந்து நம்ம அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து இருக்கணும். எல்லா துறைகளிலும் நம்மளோட பெஸ்ட காமிக்கணும். ஒரு துறையில ஏதாவது ஒரு சின்ன வளர்ச்சி ஏற்பட்டா கூட நம்ம நாடு மொத்தமாவே வளரும் அப்படிங்கறது தான் இந்த டியூட்டி சொல்லுது.
3: உண்மைதான் பிரியா, நீங்க சொன்ன எல்லாத்தையும் நம்ம நினைவுல கண்டிப்பா வச்சுக்கணும்.
1: எப்படி உடலுக்கு உணவு முக்கியமோ அதே மாதிரி அறிவுக்கு படிப்பு முக்கியம். இத பத்தி வெனிஷா சொல்லுவாங்க.
5: இந்த டியூட்டி பத்தி சொல்ற முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த 11th கடமை 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 தான் பதிவு பண்ணாங்க. To provide opportunities for education to his child or ward between the ages of 6 to 14 years. இப்போ நம்ம ரோட்ல போகும்போது நிறைய சின்ன டீ ஷாப்ஸ், பெரிய ஃபேக்டரிஸ், அப்புறம் சின்ன வியாபாரிகள் எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அது கண்டிப்பா சைல்ட் லேபர் தாங்க. குறிப்பா சின்ன சின்ன அப்பாவி குழந்தைகள் தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்கும் கண்டிப்பா எஜுகேஷன் கிடைக்கணும். ஆனா இப்படி ஒரு ரைட் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. மக்கள் ஆகிய நம்ம டியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது தாங்க. ஏன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி, நாளைய உலகம் இன்றைய இளைய சமுதாயம் கையில தாங்க இருக்கு. அதாவது டுடேஸ் ஜெனரேஷன் இஸ் டுமாரோஸ் ஃபியூச்சர்.
1: அருமையா சொன்னீங்க வெனிஷா.
3: முஸ்கான், இதெல்லாம் கேக்கும் போதுதான் அப்ப சின்ன வயசுல படிக்கும் போது இதோட முக்கியத்துவம் எல்லாம் தெரியல. இப்ப இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம்னே தெரியுது.
1: ஆமா நிகிதா, சின்ன வயசுல எக்ஸாமுக்கு மனப்பாடம் பண்ணோமா போய் எழுதணுமா அப்படிதான் இருந்தது. இன்னைக்குதான் இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சது. ஒரு இந்தியன் சிட்டிசனாக இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தவறாம ஃபாலோ பண்ணணும் என உறுதிமொழி எடுப்போம்.
3: கண்டிப்பா முஸ்கான், இதை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இந்த குழு விவாதம் மூலமா நிறைய தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த குழு விவாதத்துல இங்க கூட கலந்துகிட்ட அனைத்து MOP வைணவ கல்லூரி மாணவிகளுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம்.
1: கடமையை செய்வோம், உரிமையை கேட்போம். நீங்கள் கேட்டு கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே முஸ்கான் மற்றும்
3: நான் உங்கள் ஆர்ஜே நிகிதா செந்தில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர், அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி
1: சமுதாய. நம்ம வந்து மாசம் பிரதோஷம்ன்றது கொண்டாடுறோம். பிரதோஷம்னா சிவன் கோயிலுக்கு போறோம், சிவனை வேண்டோம். ஆனா ஏன் பிரதோஷம்னு ஒண்ணு கொண்டாடுறோம்? இல்ல பிரதோஷம்ன்றது எப்படி வந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. அதுக்காக பிரதோஷம்னா என்ன, அது எப்படி வந்தது, அதுக்கு ஏன் பிரதோஷம்ன்ற பேர் வந்ததுன்னு நம்மளுக்கு சொல்றதுக்கு மதுர்நாத்ன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. வாங்க, அவர் என்ன சொல்றான்னு கேட்கலாம்.

பாடுகிறவனே போற்றி, இறைவா போற்றி. ஓம் தத்ருஷ வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஸ்ரீஹபதியான பகவான் அவனுக்கு பலவேறு சுரூபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பகவான் உபதேசம் பண்றோம், உபாசனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறச்ச அவனுக்கு எத்தனை எத்தனை ரூபங்கள் கொடுக்கணும். அதுல பிரதானமா பார்க்க போனா ரெண்டு ஃபார்ம்ஸ் பிரிக்கலாம், ஒரு மாஸ்குலைன் ஃபார்ம் இன்னொன்னு ஃபெமினைன் ஃபார்ம். புரிஞ்சா? மாஸ்குலைன் ஃபார்ம் ஃபெமினைன் ஃபார்ம். இந்த மாஸ்குலைன் ஃபார்மா பார்த்தேன்னா ஹரி ஹரன் அப்படின்னு பொதுவா ரெண்டு பிரிவு இருக்கு. ஆனா ஏன்னா இது ரெண்டுக்குள்ளயுமே எல்லாமே சேர்றது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், பிள்ளையாரையும் மாஸ்குலைன் ஃபார்ம் தான், சூரியனும் மாஸ்குலைன் ஃபார்ம் தான். அப்புறம் பார்க்க போனா ஸ்கந்தம், அதாவது முருகன், அதுவும் மாஸ்குலைன் ஃபார்ம் தான். ஆனா அதுவும் இந்த சிவன் விஷ்ணுக்குள்ளேயே கூட்படுறது. சூரியனை சொல்றச்ச பொதுவா சூரிய நாராயண சுவாமின்னு சொல்றது வழக்கம். அதனால ஹரி உண்டு. அதுல கணபதி சிவனோட ஒரு புள்ள, அதனால அங்க ஹரனுக்குள்ள சேர்ந்துடும், சைவத்துக்குள்ள சேர்ந்துடும். இன்னொரு பட்சம் பார்க்க போனா ஸ்காந்தம், கந்தன், முருகன், கார்த்திகேயன். நார்த்ல ஸ்காந்தம் ரொம்ப கிடையாது, சவுத்துலதான் உண்டு. அவருக்கு பார்க்க போனோம்னா அதுவும் சைவத்துக்குள்ள அடங்கும். ஏன்னா சிவனோட புள்ள, இன்னொரு புள்ள. இப்படி இருக்கு. ஃபெமினைன் ஃபார்ம் அப்படின்னு பார்க்க போறச்சு சக்தியா உபாசனை பண்ற வழக்கம் இருக்கு. அப்படி இருக்கிறச்ச நம்மளோட இந்த தேசங்கள்ல சயின்டிபிக்கலி ப்ரூவன் சில மேல் எனர்ஜி அண்ட் ஃபீமேல் எனர்ஜி, அது அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கா. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம இந்த டிஸ்டிங்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் பண்ணிட்டு ஒரு ஒரு நாள் ஏன் ஒரு ஒரு திதி ஒரு ஒரு கிழமையே அந்தந்த தெய்வத்துக்கு உகந்ததா வைக்கிறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சனிக்குன்னு வச்சோம்னா அது விஷ்ணுக்குன்னு சொல்லுவோம். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெருமாள் கோயிலுக்கு போவா. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு இருப்பான், சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருப்பான். இப்படி ஒன்று இருக்கும். அஷ்டமி அப்படின்னாக்கா துர்கைக்கு பூஜை பண்ணுவான். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் அம்மாளுக்கு பண்ற வழக்கம் இருக்கு. திங்கக்கிழமை சிவனுக்கு பண்ணுவான், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பண்ணுவான், புதன்கிழமை பிள்ளையாருக்கும் ஹனுமானுக்கும் பண்ற வழக்கம் இருக்கு, வியாழக்கிழமை குரு மறுபடியும் சிவன், வெள்ளிக்கிழமை அம்பாள், சனிக்கிழமை விஷ்ணு, ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் சிவன். அந்த இடத்துல சூரிய நாராயணனா இருக்கிறதுனால விஷ்ணுவமும் உபாசிக்கப்படுற வழக்கம் இருக்கு. இப்படிதான் நம்ம வந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஒரு திதி அதுவும் கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சுவாமிக்குன்னு டெடிகேட் பண்ணப்பட்டிருக்கு. முருகர் அப்படின்னா அது சஷ்டி, பிள்ளையார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சதுர்த்தி, அதாவது நாலாம் பிற, ஆறாம் பிற சஷ்டி, அது முருகருக்கு. அப்படி அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த திதி, எல்லா தெய்வத்துக்கும் அமாவாசை வந்து விசேஷம். ஆனா இந்த திரையோதசி அப்படின்னு சொல்லுவாள், பதிமூணாம் பிறன்பா, போத் வளர்பிறையிலும் சரி தேய்பிறையிலும் சரி, இந்த பதிமூணாம் பிறைக்கு ஒரு அழகான பேர் உண்டு. அந்த பதிமூணாம் பிறையில சாயங்காலம் தோராயமா சூரியோதயம் ஆகும், சூரியாஸ்தமனம் ஆற ரெண்டு நாழிகை, ஒரு நாழிகைக்கு ரெண்டரை மணி நேரம். அதனால சூரியாஸ்தமனம் யூஸ்வலி ஆறு மணிக்கு ஆறுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு நாழிகைன்னா அஞ்சு மணி நேரம் பிஃபோர் அப்படின்னா ஒரு மணிக்குன்னு ஆரம்பிக்கலாம். ஆனா 4:30 மணிலேருந்து 6 மணி

0: இதுதான் உச்சகட்டம் பிரதோஷ காலம். பிரதோஷம் பொதுவாகவே வந்து நித்தியப்படிக்கே இருக்கு. பிரதோஷ காலங்கள்ல தான் நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்கு. நரசிம்ஹர் அவதாரம் எடுத்தது பிரதோஷ காலத்துல தான். கரெக்டா 6 மணிக்கு அவதாரம் பண்ணி அந்த ஹிரண்யகசிபுவோ வதம் பண்ணார் நரசிம்ஹர். அப்படிதான் இந்த பிரதோஷ காலம் நித்தியப்படிக்கே உண்டு. தினம் தினமே பிரதோஷ காலம் தான். பார்க்க போனோம்னா தினமுமே 4:30 to 6 மணி வரைக்கும் பிரதோஷ காலங்கள் தான். பழைய காலத்துல ஒரு வழக்கம் இருந்திருக்கு என்னன்னா, வயசான பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லுவா, 4:30 to 6 மணி ஆச்சுன்னா சாப்பிடாது அப்படின்பா. விளக்கு வச்ச நேரத்துலயும் சாப்பிடாதுன்னு சொல்றதுக்கான அர்த்தமே இதுதான். இந்த பிரதோஷ காலத்துல பகவானை நினைச்சு தியானம் பண்ணணும். ஏன்னா அந்த டைம்ல டிவைன் எனர்ஜி இந்த அர்த்தத்துல நிறைய நேரத்துக்கு பட்டுன்னு இருக்கு. அதனால நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். அதனாலயே நம்மளால வந்து நல்லபடியா வாழ முடியும் அப்படின்னு இன்னைக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் அதை வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கா இந்த உண்மையை. ஆனா நம்ம முன்னோர்கள்லாம் ஒரே வார்த்தையில சொல்லிடுவா, 6 மணிக்கு கூட்டிட்டு தூங்கிட்டு இருக்காத, எழுந்து உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணு, இல்ல பூஜை பண்ணு, இல்ல புனஸ்காரம் பண்ணு அப்படின்பா. காரணம் என்னன்னா, அந்த பிரதோஷ காலத்துல அப்பேற்பட்ட ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கிறது. அதனால நம்மளும் கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி சத்காரியங்கள்லாம் பண்றது அது வளரும். ஏன்னா பிரதோஷ காலத்துல எது செஞ்சாலும் அது பல மடங்கு அபிவிருத்தி ஆகும், பல மடங்கு வளரும். அப்படின்னா ஒன்னே கேட்கக்கூடாது, பிரதோஷ காலத்துல விஷத்தை குடிச்சா அந்த விஷத்தோட பலன் பல மடங்கு அதிகரிக்கும். அதே சமயம் சிவனுக்கு போயிட்டு ஒரு வில்வத்தை எடுத்து போட்டேன்னா 10 தடவை சிவனுக்கு வில்வத்தால அர்ச்சனை பண்ணால என்ன பலனோ அந்த 1 தடவை பண்றச்ச அது கிடைச்சிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரதோஷ காலத்துல நடக்கும். ஆனா முக்கியமா அதி அதி முக்கியமா அதிசக்தி வாய்ந்ததா கருதப்படுறது 13ஆம் பிறை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷ காலம். அன்னைக்கு எல்லா சிவன் கோயிலையும் பிரதோஷம் பிரதோஷம் நடக்கும். அப்போ கேள்வி வரும், பிரதோஷம்னா முதல்ல என்ன? பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கே, பிரதோஷம் அப்படின்னு சொல்றாளே, அப்ப இதுல எங்கயா தோஷம் இருக்குமோ அப்படின்னா அது அது கிடையாது. அது பிரதோஷம் அப்படிங்கிறது காலப்போக்குல மழுவினது. அதுக்கு உண்மையானது என்னன்னா, பிரதி ஔஷதி அப்படிங்கறதுதான் சம்ஸ்கிருதத்தோட ரூட் ஃபார்ம். பிரதி ஔஷதி அப்படின்னா விசேஷமான மெடிசன். என்ன மெடிசன்? பிசிக்கல் மெடிசனா அப்படின்னா அது பிசிக்கல் மெடிசன் கிடையாது, மென்டல் மெடிசன். அது நல்லதெல்லாம் வளர்க்கும், நம்மளோட குட் குட் மென்டாலிட்டிஸையும் நல்ல குவாலிட்டிஸை வளர்க்கறதுனால அதுக்கு பிரதி ஔஷதி. பிரதினாலே உயர்ந்ததுன்னு அர்த்தம், ஔஷதினாலே மெடிசன். எதுக்கு அப்படின்னா, நம்மளோட மென்டாலிட்டிலாம் நம்மளோட நல்ல குணங்கள்லாம் வளரணும். அதுலயே நம்ம நல்லா வளருவோம், அதுவே ஒரு நல்ல சூழலை உருவாக்கும், நல்ல ஹார்மோனியை கொடுக்கும், பீஸ் கொடுக்கும், அப்படி இருக்கிறச்ச நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப அழகா இருக்கும். அதனால தான் அதுக்கு பிரதி ஔஷதின்னு பேரு, பிரதௌஷம் அப்படின்னு வந்துருக்கும். பிரதி ஔஷதி, பிரத்யௌஷதி, பிரதோஷதி, பிரதோஷம் அப்படின்னு வந்துருக்கும். இப்படிதான் காலப்போக்குல மருவி வந்ததா பெரியவாள்லாம் சொல்லுவாங்க. இந்த பிரதோஷம் ஏன் நடக்கிறது, எதுக்காக நடக்கிறது, இதை ஒட்டி இருக்கக்கூடிய புராண கதைகள் என்ன அப்படின்னா, வைணவர்களை பொறுத்த வரைக்கும் நரசிம்ம பகவான் அவதாரம் பண்ண காலம் பிரதோஷ காலம். ஆனா விஷ்ணுவே பரமேஸ்வரனை அந்த காலத்துலதான் பூஜை பண்றதா ஐதீகம் உண்டு. அப்ப புராணம் என்ன புராணம் இது, புரியலையே, கொஞ்சம் புராணத்தை விரிவா சொல்லுவோம் அப்படின்னா அந்த புராணம் வரும். ஒரு யுகத்துல என்ன ஆச்சு, மகாலட்சுமி தாயார் இந்த சர்வ பேரும் நல்லதெல்லாம் என்ன எடுத்து, பிரளய சமுத்திரம்னு ஒரு சமுத்திரம் இருக்கு, அந்த கடல்ல போய் எல்லா நல்லதும் உள்ள போய் மாட்டின்றது, எல்லா விஷயங்களும் அங்க உள்ள போய் மாட்டின்றது. தேவர்கள்லாம் சாபத்துக்கு ஆளானார்கள். அவர்களுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா, எல்லாருக்கும் அழிவு வரக்கூடியது நேரங்கள் வந்துடுது. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா, அமிர்தத்தை எடுக்கணும். ஆனா இந்த அமிர்தத்தை எடுக்கணும்னா இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, திருப்பார்கடல்ல என்ன எடுத்து இந்த அமிர்தம் விஷம் எல்லாமே அதுக்குள்ள போய் பதுங்கி போயிடுது. அப்போகாலிப்ஸ்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடுது, அடிச்சுட்டு போய் எல்லாம் உள்ள உட்காந்துட்டு இருக்கு. அதை வெள்ளை எடுக்கணும். வெள்ளை எடுக்கணும்னா என்ன பண்றது, பிரபோ அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணு கிட்ட போய் நின்னான். மகாவிஷ்ணுவும் பார்த்தார், பார்த்தா ஒரு பக்கம் எல்லாம் தேவர்கள் நிக்கிறா, இன்னொரு பக்கம் எல்லாம் அசுரர்கள் நிக்கிறா. இவாளுக்கு வந்து ஒரு நல்ல மெடிசன் வரணுமே, என்ன பண்றது, எங்களுக்கு எல்லாம் வந்து சாகாத நிலை வேண்டும், அமிர்தத்தை குடிச்சா சாகாத நிலை வரும்னு சொல்லுவா. அந்த அமிர்தம் உங்க திருப்பார்கடல்ல தான் இருக்கு, அதை நம்ம கடைஞ்சி எடுக்கணுமே பிரபோ, அதை நம்ம எப்படி கடையிறது அப்படின்னு கேக்குறச்ச மகாவிஷ்ணு பார்த்தார், ஒரு ஐடியா பண்ணார். இந்த எல்லாம் அசுரால் இருக்கே, இங்கெல்லாம் தேவர்கள் இருக்கே, இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து இந்த பாற்கடலை கடைங்கும், கடைஞ்சா அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு இந்த அமிர்தத்தை நல்லா கடையறதுக்காக இவாள்லாம் ஆரம்பிச்சா. இதுல கூட அழகான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா சில சமயத்துல கெட்ட விஷயங்களை கூட நல்லதுக்காக பயன்படுத்திக்கணும். அது நம்மளோட புத்திசாலித்தனம். அதுதான் மகாவிஷ்ணு இந்த இடத்துல உணர்த்துறாரு. அந்த அட்வான்டேஜஸா எடுத்துட்டு அந்த கெட்டதை கூட எப்படி நல்லதா நமக்கு ஆக்கிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷன். அதை மகாவிஷ்ணு இந்த மாதிரி உணர்த்துறாரு. அது என்ன பண்ணா அப்படின்னா, இந்த திருப்பார்கடலை வச்சா வச்சா இந்த சேர்ன் பண்றதுக்கு மத்து மாதிரி ஏதாவது ஒன்ன வச்சு சேர்ன் பண்ணணுமே அப்படின்னு பார்த்தா, மந்தாறு மலை அப்படின்னு ஒரு மலை இருந்தது. அந்த மலையை கொண்டு வந்து அந்த பார்கடல்ல வச்சா, சரி மத்த வச்சாச்சுன்னா அடியில ஒரு பேஸ்மெண்ட் சப்போர்ட் இருக்கணுமே, அது இருந்தாதான் அந்த மந்தாறு மலையை மேல வச்சு அப்படி கடைய முடியும் அப்படிங்கிறச்ச அதுக்கு சப்போர்ட்டா என்ன பண்ணா அப்படின்னா, அப்பதான் மகாவிஷ்ணு கூர்மமா அவதாரம் பண்ணார். கூர்மம்னா ஆமை. ஆமையோட ஓடு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நமக்கே தெரியும், அது ரொம்ப ஸ்ட்ராங். அந்த ஓட்டோட சப்போர்ட்ல இந்த மந்தாறு மலை நிக்கிறது. அத ரெஸ்ட் பண்ணா கடையறதுக்கு கயிறு வேணுமேங்கிறதுக்கு என்ன பண்ணால்னா, வாசுகிங்கிற ஒரு பாம்பு இருந்தது. அந்த வாசுகிங்கிற பாம்பு ரொம்ப லென்த் ஜாஸ்தி. ஆனா பாம்பு என்ன பண்றது, அப்ப என்ன பண்ணா, வாலெல்லாம் தேவர்கள் பிடிச்சிருந்தா, தலையெல்லாம் அசுரால் பிடிச்சிருந்தா, பிடிச்சிருந்து நல்லா கடையறதுக்காக அந்த வாசுகி பாம்பை தான் வந்து கயிறாக்கினான். அப்படி இருந்தது நல்லா கடைய ஆரம்பிச்சா, கடையரா கடையரா கடையரா கடையா திருப்பாரு கடலை கடையரா. கடைஞ்சா யூஸ்வலி ட்ரில் போடுறச்சு ஃபர்ஸ்ட் என்ன வரும், உள்ள இருக்கிற ஷேர் சகதி தான் வரும். போர்வெல் பண்றச்சுன்னா நம்மளே பார்த்துருக்கோம், முதல்ல ட்ரில் பண்ணா என்ன ஆகும், ஷேர் சகதி தான் மேல வரும், கெட்டது அழுக்கு எல்லாம் மேல வரும். அதுக்கப்புறம் நல்லா தோண்ட தோண்ட தோண்ட தோண்டதான் திடீப்பான தண்ணி வரும். அந்த மாதிரி முதல்ல கடைஞ்சா, கடைஞ்சு பார்த்தா கொஞ்சம் ஒரு ஒரு ஐட்டமா வர ஆரம்பிச்சது. கௌஸ்துபம் அப்படிங்கிற ஒரு மணி வந்தது, ஒரு மாலை வந்தது. அந்த மாலை மகாவிஷ்ணு எடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு குதிரை ஒண்ணு வந்தது, இந்திராயுதம்னு ஒரு அப்படின்னு ஒரு குதிரை வந்தது. இந்த குதிரையை எடுத்தான். இந்த மாதிரி பல பல பல பல ஐட்டங்கள் வந்தது. சந்திரன் வந்தான், அந்த அழகை பார்த்து எல்லாரும் மயங்கி போனான். அந்த சந்திரனை வந்து தேவேந்திரன் எடுத்து விட்டான். தேவர்களுக்கு எல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய தேவேந்திரன் சந்திரனை எடுத்து விட்டான். நீ என் தேவன், என் தேவதா கோஷ்டியில சேர்ந்துரு, ஏன்னா எங்களுக்கு அழகு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அங்கெல்லாம் பாரு, எழுத்தா போல அசுரால்லாம் ரொம்ப அழகா இருக்கா, நல்லா பல்லும் கோரையுமா, அந்த தேங்காய் மூடி கண்ணுமா, அந்த குடுமி இருக்கிற அழகா, அதெல்லாம் பார்த்ததுனாலே அப்படியே மோகிச்சு விடுவேள், அதனால நீ கொஞ்சம் எங்களோட சேர்ந்துருன்னு சொல்லிட்டு தேவேந்திரன் சந்திரன் எடுத்து விட்டான். அதுக்கப்புறம் மகாலட்சுமி வந்தா. மகாலட்சுமி வந்த உடனே அதை என்ன பண்ணா தெரியுமோ, அதை வந்து மகாவிஷ்ணு எடுத்து விட்டார். ஏன்னா அவ அப்படியே லட்சுமியோடைய தான் வந்தா, எடுத்து விட்டார். லட்சுமி வந்தா அதுக்கு முன்னாடி லட்சுமிக்கு ஒன்று அக்கானு ஒன்று சொல்லுவா, மூதேவின்னு சொல்லுவா. மூதேவி வந்தா இந்த வீடு உருப்படாதுன்னா, முதல்ல பார்க்க போனா மூதேவி தான் கிளம்பி வந்தா, அதுக்கப்புறம் தான் மகாலட்சுமி வந்தா. அதனால மூதேவி வந்த உடனே எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டான். யாரு எடுத்துக்கிறது, யாரு எடுத்துக்கிறது, எப்பவுமே நல்ல விஷயங்கள் ஏதாவது வந்தது, 10 கோடி பணம் இருக்குன்னா எடுத்துக்கிறதுக்கு 4 பேர் வருவா, என் கஷ்டம் ஒன்று இருக்கு யாராவது கொஞ்சம் வாங்கிக்கிறாக்க ஒத்தரங்க அம்பிட மாட்டான். அந்த மாதிரி இங்க அவ வந்து நிக்கிறா, மூதேவி வந்து நிக்கிறா, யாருமே எடுத்துக்கல. கடைசியில காஷ்யப மகரிஷியை கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் வந்தான் மகாலட்சுமி. என்ன என்ன ஆச்சுன்னா, இது சுவாரஸ்யமான கதை. தங்க இருக்கிறச்ச அக்கா இருக்கிறச்ச தங்கைக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாள் இல்லையா, மகாலட்சுமி மாலையோட வந்தா. அதுக்கு முன்னாடி மூதேவி புறப்பட்டு வந்துட்டா, வந்தவ நிக்கிறாங்க. மகாலட்சுமி மாலையோட வந்து திருமாலுக்கு மாலை இட்டா, கல்யாணம் பண்ணிட்டா. இல்ல என்ன எடுத்து பார்த்த மூதேவிக்கு கோவம் வந்துடுச்சு. அக்கா காரி, நான் குத்துக்கலாட்ட உட்காந்துட்டு இருக்கேன், இவருக்கு என்ன முதல்ல கல்யாணம், இவளுக்கு என்ன தங்கைக்கு முதல்ல கல்யாணம் அப்படின்னு சண்டைக்கு வந்தான். அப்புறம் இருக்கிறவாள்லாம் சமாதானப்படுத்தி, சரிம்மா உனக்கு என்ன மாப்பிள்ள தானே வேணும், நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி காஷ்யப மகரிஷியை வந்து கொண்டு வந்து நீர் கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி அவரை வச்சார். இதெல்லாம் வந்தது. ஐராவதம்னு ஒரு யானை வந்தது. அந்த யானை வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், ஆனா அதுக்கு ரொம்ப பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல எத்தனை யானைகள் இருக்கோ அத்தனை யானையோட பவரை ஒன்னு கூட்டினேன்னா, தட் இன்டூ 1000 போட்டேன்னா, என்ன பவரோ அந்த ஒரு பவர் அந்த ஐராவத யானைக்கு. அதை வந்து என்ன பண்ணா, தேவேந்திரன் வாங்கிட்டான், எனக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டான். இந்த மாதிரி ஒரு ஒரு ஐட்டமா வந்தது, ஒரு ஒரு ஐட்டமா ஒவ்வொருத்தராக வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி வச்சிருந்தான். கடைசியா விஷம் வந்தது. விஷத்தை பார்த்தா எடுத்துக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை, ஒரே உஷ்ணம். விஷம் அப்படி மேல கக்குண்டு வரைச்ச அந்த இடமே பாய்சனஸ் ஸ்மோக்கா இருக்கு, ஒரே ஹீட்டா இருக்கு. அந்த இடத்துல எல்லாரும் சூழ்ந்து சூழ்ந்து மயங்கி மயங்கி துப்புக்கு துப்புக்குன்னு கீழே கீழே விழுறா. தலை சுத்துறது எல்லாருக்கும், இதுல பேர பத்தாதுக்கு இந்த விஷத்தை பார்த்த பயத்துல வாசுக்கு அது ஒரு பாம்பு, பாம்பே விஷத்தை கக்கும், அது வேற விஷத்தை கக்க ஆரம்பிச்சிருக்கும். விஷமும் மேல மேல வருது, கீழிருந்து விஷம் வருது, வாசுக்கையும் விஷத்தை கக்கிறது, மேல இருந்து ஒரே உஷ்ணமா திகிக்கிறது, இப்படி சுத்தி விஷமா இருக்கு. என்ன பண்றது, யார் எடுத்துப்பா யார் எடுத்துப்பா யார் எடுத்துப்பான்னு சொல்லி அத்தனை பேர் சுத்தி சுத்தி பார்த்தா, இந்த விஷத்த நம்ம குடிச்சா நம்ம செத்து போயிடுவோமே, இந்த விஷத்த நம்ம குடிச்சா நம்ம செத்து போயிடுவோமே, இந்த விஷத்த நம்ம குடிச்சா செத்து போயிடுவோமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பயந்து பயந்து பயந்து பயந்து ஓடிட்டு இருக்கிறத பட்டுன்னு தோணிது. இந்த ப்ரூஃப்லயே இல்லாத ஒரு தேவர் ஒருத்தரே தான் இருக்கார், பிரம்மா இருக்கார், விஷ்ணு இருக்கார், மகேஸ்வரனை காணுமே, மேபி அவர்கிட்ட வேணா கொஞ்சம் போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கைலாசத்துல பரமேஸ்வரன் உட்கார்ந்துட்டு இருக்காரு, சிவன் இருக்கார். அவரை போயிட்டு அங்க போலான்னு பார்த்தா சிவன் அங்க தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு பக்கம் கங்கை அப்படி வழிஞ்சிட்டு இருக்கும், சிவனோட தலையில இருந்து கங்கை அப்படி வழிஞ்சிட்டு இருக்கும். இவ பாட்டுக்கு அங்க போய் பார்த்தா, பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல, தியானத்தை கழிக்க முடியாது, சரி பார்த்துட்டு பிரதட்சணம் பண்ணுவோம் சொல்லிட்டு அப்படியே சுத்தி வந்தா. சுத்தி வந்தோடனே கங்கையை குடிச்சா, கங்கை நீரை குடிச்சோடனே மனசு கொஞ்சம் தெளிவாச்சு, தெளிவானோடனே சரி சிவனை தியானத்துல இருந்து எழுப்புவோம் சொல்லிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ரவுண்ட் அடிச்சா, ரிவர்ஸ் ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் சிவனை பார்த்தா, மறுபடியும் குழம்பிட்டா, எப்படி எழுப்புறதுன்னு பயந்து போய் மறுபடியும் பிரதட்சணம் பண்ணிட்டு வருவான்னு பார்த்தா, மறுபடியும் கங்கையை கூட்டிச்சா தெளிவானா, சரி இவரை மறுபடியும் தபஸ்ல இருந்து கலைப்போம் சொல்லிட்டு மறுபடியும் இப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்லயே சுத்தி வந்தா, அதாவது பிரதட்சிணமா சுத்தி வந்தா அப்பிரதட்சிணமா சுத்தி வந்தா. அதனாலதான் பிரதோஷ காலத்துல சிவன் கோயில்ல போனேன்னா பிரதட்சிணம் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, முதல்ல கிளாக் வைஸ் சிவனுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து நந்தியில இருந்து ஆரம்பிச்சு கிளாக் வைஸ் சுத்திண்டே வரணும், சுத்திண்டு வந்து சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்து நிக்கணும், அந்த இடத்துல கரெக்டா கங்கை வந்து விழுபடும். அங்க வந்துட்டு மறுபடியும் சண்டிகேஸ்வரர் கிட்டே இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸ் டைரக்ஷன்லயே, நீங்க எப்படி சண்டிகேஸ்வரர் கிட்ட நந்தி வழியா வந்த இடம் அதே டைரக்ஷன்லயே திருப்பி சுத்தி வரணும். இந்த கிரமத்துலதான் பிரதோஷ காலத்துல பிரதட்சிணம் பண்ற வழக்கு உண்டு, இப்படி பண்ணணும், இதனால தான் இதை பண்றான். நீங்களும் பார்த்திருப்பேன் பல சமயங்கள்ல கோயில்ல இந்த மாதிரி பண்றச்சு, இந்த மாதிரி பிரதட்சிணம் பண்ணிட்டு வர்றாரு. வந்த உடனே ஒரு வழியா மகேஸ்வரனும் தபஸ்ல இருந்து கலைஞ்சி என்ன வேணும்னு கேட்டார். இல்ல சுவாமி விஷம் வந்துட்டு இருக்கு, சரி இந்த விஷத்தை நீங்க தான் குடியணும், பொதுவா என்ன ஆகும் நீர் விஷத்தை குடி அப்படின்னாக்கா, நீ யாரு இப்படி சொல்றதுக்குன்னு கோபம் வரும் மூலியம். பரமேஸ்வரன் யாரு, வாகர்த்தாவிவ சம்பிருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரவு இல்லையா, உலகத்துக்கே அம்மாவும் அப்பாவும், எப்பவுமே அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, என் குழந்தைக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது, எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கூட நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அருள்யம். இங்க இருக்கிற அத்தனை தேவர்களுக்கும் அத்தனை அசுரால்களுக்கும் அம்மா அப்பா பரமேஸ்வரனும் பார்வதியும் தானே, அதனால சரி கொடு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த விஷத்தை பார்க்கடல்ல வந்துருத்தோ வந்த விஷத்தை தூக்கிட்டு போகணுமே, தூக்கிட்டு போறதுக்கே முடியல, என்ன பண்றதுன்னு கேட்டா மறுபடியும் பரமேஸ்வரன் கிட்ட போனான். சுவாமி நீங்களும் குடிக்கிறேன்னு, குடுக்கணும்னா நாங்க கொண்டு வரணும், தூக்கிட்டு வர முடியல, ஒரே ஹீட்டா இருக்கு வெயிட்டா இருக்கு, கிட்டக்கே போக முடியல, கிட்டக்க போனாலே எங்க நாங்கெல்லாம் மயங்கி விழுந்துருவோம், நீங்க கொஞ்சம் அதான் கிருப்பு பண்ணணுமே அப்படின்ன உடனே பார்த்தாரு. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிம்பம் தன்னோட நிழல், பரமேஸ்வரனுக்குன்னு ஒரு நிழல் இருக்கும் இல்லையா, அந்த நிழலுக்கு அது பார்த்தா ரொம்ப அழகா இருக்குமா, ஏன்னா பரமேஸ்வரனே அழகு, அப்போ அவரோட நிழல் அதுக்கு மேல அழகா இருக்குமா, அதனால அந்த நிழல் அந்த சாயையை பார்த்து சுந்தரா வா நிழல் போச்சு, அந்த சாயை தான் அந்த விஷத்தை கக்கிண்டு எடுத்துட்டு வந்தது, எடுத்துட்டு வந்து பரமேஸ்வரன்ட்டு கொடுத்தது. அவரும் ரொம்ப சிரிச்ச முகமா ரொம்ப சந்தோஷமா ஏதோ ஆப்பிள் ஜூஸும் மேங்கோ ஜூஸும் பைனாப்பிள் ஜூஸும் குடிக்கிற மாதிரி ஹாயா குடிச்சுட்டு இருக்கேன், குடிச்சா அப்படியே அந்த விஷம் கீழே இறங்கும் போலயோ இறங்கி வயிற்றை ஏதாவது பாதிச்சிருக்குன்னா என்னத்துக்கு ஆறுது அப்படின்னு சொல்லி, வயிற்றை பாதிச்சிருதுன்னா பரமேஸ்வரனுக்குள்ளதானே அந்த சராசரங்களுமே அடக்கமாறுது, எல்லா லோகமும் சிவனுக்குள்ளதானே இருக்கு, அப்ப அவர் குடிச்ச விஷம் உள்ள இறங்கிடுத்துன்னா அத்தனை லோகமும் விஷம் நிறைஞ்சு அத்தனை லோகமும் செத்தே விழுவேன் அப்படின்னு சொல்லி பார்வதி பார்த்தா. அவள் மகாசக்தி இல்லையா, அவளுக்கு எல்லா சக்தியும் உண்டு, அவள் என்ன பண்ணா பட்டுன்னு சிவனோட கழுத்தை நெரிச்சா, நெரிச்ச உடனே என்ன எடுத்து அந்த விஷம் அப்படியே அவரோட கண்டத்துல அவரோட கழுத்துலயே அப்படியே தங்கிடுது, அது தங்கின உடனே என்ன எடுத்துன்னா அந்த கழுத்தே நீளமா போயிடுச்சு, ஏன்னா விஷம் இல்லையா அப்படியே ப்ளூவா எடுத்து, அதனால அவரோட கண்டம் நீளமா போயிட்டு அவரோட கழுத்து நீளமா ஆனதுனால ப்ளூவா ஆனதுனால அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு பேர் வருது. சரி இப்படி நெரிச்சாலே அப்ப என்ன எடுத்து, இந்த மீன் டைம் கொஞ்சம் நெரிச்சதுல கொஞ்சம் விஷம் தலைக்கு எடுத்து நல்ல நாள்லயே அவருக்கு பித்தன்னு பேரு, பாட்டே உண்டு. பித்தன் என்றாலும் அவன் பேயன் என்றாலும் சித்தம் எல்லாம் அவன் பால் செல்லுதம். பித்தன் அவன் பேயன், பித்தா பேயான் தானே சுந்தரன் சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை பாடுறார். பித்தா பேயா பிறை சூடி பெம்மானே அருளாளா அப்படின்னு தான் பாடுறார் பித்தன். அவர் நல்ல நாள்லயே அவருக்கு பித்து பத்தாதிக்கு வேற இப்ப விஷம் தலைக்கு ஏறிடுது. என்ன பண்ணுவார், ஆடுறார், தாண்டவம் ஆடிட்டு இருக்கார், தங்கு தங்கு தங்கு தங்கு தங்கு தங்கு தாண்டவம் ஆடுறார். இவர் ஆடுற அந்த அழக பாக்குறதுக்கே பொதுவாகவே டான்ஸ் கொஞ்ச நேரம் சோபனா போன்ற டான்சஸ் ஆடினாலே நடராஜர் போஸ்ட்ல வேற 2 நிமிஷம் நிப்பாவா, அதை பாக்குறதே அழகு. நடராஜர் அப்ப ஆடி பார்த்தா அது எவ்வளவு அழகா இருக்கும். ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காண ஆயிரம் வேண்டாமோ காண, ஆயிரம் வேண்டாமோ அப்படி ஒரு ஆட்டம், உல்லாச நடனம், தாண்டவம் ஆடிட்டு இருக்கா. இவர் ஆடுறத பார்த்தோன்னே அந்த குஷியில பார்வதி உமையொரு பாகன் இல்லையா அவர், சோ இன்னொரு ஹாஃப் பார்வதி தானே, அவளுக்கும் சந்தோஷம் தாங்கல, அவளும் அவர் ஆடுறாரே சரி கூட சேர்ந்து ஆடுவோம்னு சொல்லிட்டு அவரும் அவளும் ஆடுறான். தாண்டவம், பரமேஸ்வரன் ஆடுற ஆட்டத்துக்கு தாண்டவம்னு பெயர், அம்பாள் ஆடுற ஆட்டத்துக்கு லயம்னு பேர். இந்த தாண்டவம் அந்த லயமும் சேர்றது, இந்த தாண்டவத்தின் தவம் இந்த லயத்தின் லவும் சேர்ந்துதான் தாளம் அப்படின்னு ஆச்சு நாட்டிய சாஸ்திரத்துக்கு. அந்த ரிதம்க்கு தாளம்னு இப்படிதான் ஆடுற, அப்படி ஆடிட்டு இருக்கிறச்ச உல்லாசமா இருக்கு. அத்தனை தேவர்களும் வந்து பார்த்துட்டான், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, சுத்தி சுத்தி பாக்குறா, கண் விரிச்சு பாக்குற, ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு அந்த ஆட்டம். அந்த திருநாட்டனம் பார்த்துட்டே இருக்கலாம், தேஜோமயமான திருநாட்டனம், ஏன்னா இவர் ஆடுற அப்படியே சக்தி ஆடுறா. இது ஆடுறத பார்த்தா மகாவிஷ்ணு தன்னோட பங்குக்கு வந்து மிருதங்கம் வாசிக்கிறார், நாரதர் தும்புரு சங்கீதம் பாடிட்டு இருக்கா. அப்படியே நந்தி பிருங்கி சிவ கணங்களும் கூட நாரதர் தும்புரு சங்கீதம் பாட பங்கி பங்கியாய் அமரர் கொண்டாட கோபால கிருஷ்ண மத்தளம் போட ஆடிய கனக்க சபைன்னு பாடுவான். அப்படி ஆடிட்டு இருக்க அந்த ஸ்கந்தன் ஆடுற கணபதி பிள்ளை, அவர் ஏற்கனவே அழகான கியூட்டு தொந்தி வேற இருக்கும், அவரை வேற துக்கு துக்கு துக்கு துக்கு துக்கு துக்கு துக்கு துக்கு துக்கு ஆடிட்டு இருக்க அத்தனை பேரும் பாரு ஹாஹா ஹாஹாங்கிற ரிஷிகள்ல இருந்து யோகிகள்ல இருந்து வேதாபியாசம் பண்ணிட்டு இருக்கிறவள்ல வேத கோஷங்களும் மந்திர கோஷங்களும் உபநிஷத்துகளும் அப்படியே பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு க்ஷணம் அப்படியே வேத கோஷங்கள்லாம் ஆயிட்டு இருக்கு, ஒரு க்ஷணங்கள் பூதகணங்கள்லாம் சேர்ந்து ஆடிட்டு இருக்கு கொண்டாடிட்டு இருக்கு, ஒரு சனங்கள்லாம் மேளங்களும் மத்தளங்களும் தாளங்களும் 18 வாத்தியங்கள் பேரி நினாதும் குருமத்தள சங்க சக்கர அப்படின்னு சொல்லி 18 வாத்தியங்கள் வீணானு புறவேணு சௌரி சங்கா பானா இப்படி 18 வாத்தியங்கள் இருக்கு, 18 வாத்தியங்களும் கோஷணை பண்ணிட்டு இருக்கா. பஞ்ச வாத்தியங்கள் ஆயிட்டு இருக்கு, தசமுக வாத்தியங்கள் ஆயிட்டு இருக்கு, இத்தனை மாதிரி அழகழகான வாத்தியங்கள்லாம் அமிர்தமா இருக்க சங்கீத நாணங்கள் ஓட அத்தனை தேவர்களும் கைய தூக்கி அப்படியே நிக்கிறச்ச முயலகன் கீழே நின்று பாக்குறச்ச பார்த்து நந்தியம் பெருமானுக்கு மனசு சொக்காதான் என்ன. இத்தனை பேரும் ஆடிட்டு இருக்காளே நந்தியம் பெருமானுக்கு மனசு சொக்காதான் என்ன. பார்த்த எம்பெருமானே உங்களுக்கு ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னாரு. சிவனும் பார்த்தார், உனக்கு என்ன ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ண போற பண்ணு அப்படின்னாரு. ஒன்றும் பண்ணல, தன்னோட ரூபத்தை நல்லா பெருசாக்கின்றார். பெருசாக்கின்ற உடனே நந்தியோட 2 கும்புக்கு மத்தியத்துல பரமேஸ்வரன் ஆடுற மாதிரி ஆம்பியன்ஸ் பெருசாக்கிட்டார். அதனாலதான் பிரதோஷ காலத்துல பரமேஸ்வரனை எப்படி தரிசனம் பண்ணுவாள்னா, நந்திக்கும் சிவனுக்கும் நடுவுல குறுக்கால போகப்படாது, அங்க போய் சுவாமியை தரிசனம் பண்ணப்படாது. நந்தியோட கும்பு இருக்கும் இல்லையா, எல்லா கோயிலும் சிவனுக்கு எழுத்தா போல நந்தி இருக்கும், அந்த நந்தியோட கும்புக்கு இடையில இருந்துதான் சிவனை பார்க்கணும். ஏன்னா அப்படிதான் அவர் காட்சி கொடுக்கிறார், அத்தனை தேவர்களும் அப்படிதான் பார்த்தா. அந்த மாதிரி பார்த்துட்டு கட்ச ஹாஹா ஹூ ஹூ முகஸ்துதமா அப்படி ஒரு ஆச்சரியமான திருநடனம் ஆடிட்டு இருக்கு. இது அப்படியே ரசிக்கிறார் மகாவிஷ்ணு, ரசிக்கிறார் பிரம்மா, ரசிச்சுட்டு இருக்கார் சரஸ்வதி, மகாலட்சுமி ரசிச்சுட்டு இருக்கா, அத்தனை பேரும் ரசிச்சுட்டு இருக்கா, பைரவர் எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கார். இப்படி வேத கோஷங்களும் மந்திர கோஷங்களும் நாத கோஷங்களும் இருக்கு இந்த பிரதோஷ காலத்துல. அதனால இந்த பிரதோஷ காலத்துல பரமேஸ்வரனை வழிபடுறதுங்கிறது வந்து சாதாரணமா பரமேஸ்வரனை வழிபட்டா எத்தனை பலனோ அதை விட 1000 மடங்கு பலன் இருக்கு. அதனால பிரதோஷத்துக்கு பிரதோஷம் முடிஞ்ச வரைக்கும் கோயில்ல போயிட்டு சிவனை ஒரு நிமிஷமாவது ஒரு க்ஷணமாவது தரிசனம் பண்ணிட்டு வரணும். முடியலையா, என்னால முடியல, பக்கத்துல உங்க வீட்டுல சிவன் படம் இருக்கும், அவருக்கு ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு நமஸ்காரத்தையாவது பண்ணணும். படுக்கையை விட்டே எழுந்துக்க முடியலையா, படுக்கையில படுத்துட்டே பரமேஸ்வரா சொல்லிட்டு இருக்கிறோம். முடியலையா, பஞ்சாட்சர மந்திரத்தையாவது சொல்லலாம். இந்த மாதிரி சொல்றேன் பரமேஸ்வரன் நினைச்சுன்றதுன்னா அது ஒரு அழகான அனுபவம். இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு சுவாரஸ்யமும் சொல்றேன். இந்த பிரதோஷ காலத்துல நமஸ்காரம் கோயில்ல எங்கேயுமே பண்ணக்கூடாது, குடிமரத்துக்கு அடியில தான் நமஸ்காரம் பண்ணணும். காரணம் என்னன்னா, இந்த பிரதோஷ காலத்துல பரமேஸ்வரன் யாருக்குமே குறை வைக்கிறது இல்ல, எல்லாரும் வந்து அவரை தரிசனம் பண்ணுவான். தேவர்கள் மட்டும் வந்து தரிசனம் பண்ண மாட்டான், பூதங்கள் வருவா, பிசாசுகள்லாம் வரும், வேதாளங்கள்லாம் வரும், அதுகளெல்லாம் வந்து பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணும். அவைகளெல்லாம் அந்த கோயில் முழுக்க நிறைஞ்சிருக்கும். ஆனா நீங்க போய் அப்ப நமஸ்காரம் பண்றதுக்கு காலை நீட்டி நெல்லு வைங்களேன், கால் அதுகள் மேல படும், அவைகள் உங்களுக்கு சபம் சாபம் கொடுக்கும், உங்களுக்கு சபிக்கும். அதனால அந்த சாபத்தையும் வாங்கிப்பானே, புண்ணியம் வாங்கிக்க போயிட்டு சாபத்தை வாங்கிக்கணுமா, சாபத்தை வாங்கிக்க கூடாதுங்கிறதுக்காக அவைகள் உரிய இடத்த மட்டும் கிட்டக்கே வராது. எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, கோயில் குடிமரம் இருக்கு இல்லையா, அது கடியில மட்டும் அந்த பூதகணங்கள்லாம் வரவே வராது. அதனாலதான் அங்க நமஸ்காரம் பண்ணுவாங்க. நமஸ்காரம் அங்கதான் நமஸ்காரம் பண்ணணும். பொதுவாகவே கோயிலுக்கு போனோம்னாலே குடிமரத்தை தாண்டிதான் நமஸ்கரிக்கணும், குடிமரத்துக்கு அடியில தான் நமஸ்கரிக்கணும். அதே போல பிரதோஷ காலத்துல குடிமரத்துக்கு அடியில நமஸ்கரிக்கணும். காரணம் என்னன்னா, நம்மளால மற்ற பூதகணங்களோட தரிசனம் பாதிக்க கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தரிசனம் பண்றோமோ இல்லையோ, ஆனா தரிசனம் யாரெல்லாம் பண்றாலோ அவனுக்கு இடையூறு கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கம் இருந்தா பரமேஸ்வரன் தானா தன்னோட தரிசனத்தை அவளுக்கு கொடுப்பான். இப்படி இந்த பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணினேன்னா எல்லா ஸ்ரேயசும் கிடைக்கும். அந்த டைம்ல பண்ற பூஜை புனஸ்காரம் எல்லாம் வரதுனால அவளுக்கு அப்போ பண்ணினா அவர்களுக்கு சுத்தி இருக்கிற பேய் பிசாசு அவைகள் எல்லாம் நீங்கும். யாராவது அவளுக்கு சூன்யமோ மந்திரமோ வச்சுட்டு இருந்தாருன்னா அதெல்லாம் தகர்ந்து போயிடும். குலகுலமா சாபங்கள் வாங்கியிருப்பா, வம்ச வம்சமா சாபங்கள் இருக்கும், பித்ரு சாபங்கள் இருந்து சர்வ சாபங்களும் இருக்கும், அதெல்லாம் நீங்கி நிவர்த்தி ஆகும். குலம் வளரும், மக்கள் பேரு கிட்டும், 16 செல்வங்களும் தானா வீடு தேடி வந்து சேரும். இப்படி எல்லா ஸ்ரேயஸும் எல்லா கீர்த்தியையும் பரமேஸ்வரன் அள்ளி அள்ளி கொடுப்பார். ஏன்னா அம்மா அப்பா இல்லையா, அம்மா அப்பா குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுக்குற மாதிரி பரமேஸ்வரனும் பார்வதியும் வந்து எல்லாத்தையும் கொடுப்பான்.
1: ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ.
0: அதனால இந்த பிரதோஷ மகிமை இதுதான், பிரதோஷ கதையும் இதுதான். இதை ஞாபக வச்சுண்டு அடுத்த வாட்டி சிவன் கோயிலுக்கு போறச்ச அவரை இந்த சிந்தனையோட தாண்டவம் ஆடுறே பிரபோ, அந்த உலகமே உங்களுக்குள்ள அடக்கி வச்சு தாண்டவம் ஆடுறே, அப்பேற்பட்ட உலகத்தையே பிரம்மாண்டத்தையே இப்ப நான் எழுதா போல தரிசனம் பண்றேன், எனக்கு நீங்க உங்க தாண்டவ திவ்ய நடனத்தையே பரிபூர்ணமா ஞானக்கண்ணால மனக்கண்ணால பார்த்து தரிசனம் பண்ணி அதுக்கு நான் வந்தனம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோட அவரை நமஸ்கரிச்சு அவரை ஆராதனம் பண்ணோம்னா, இந்த பிரதோஷ காலத்துல நமக்கு எல்லா ஸ்ரேயஸும் வரும் அப்படிங்கிறதுல ஐயமும் இல்லை. ஆனா இந்த பிரதோஷத்துல விசேஷமான பிரதோஷங்களும் உண்டு. நம்ம கதையை பார்த்தோம், எப்படி அனுபவிக்கணும் பார்த்தோம், பலன் பார்த்தோம். இப்போ விசேஷங்கள்னா என்ன பார்க்கலாம். பிரதோஷத்திலேயே பல பிரதோஷங்கள் இருக்குன்னு சொன்னேன். அதுல நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவான், அதுதான் தினம் தினம் 4-6 அந்த காலத்துல வரும். பக்ஷ பிரதோஷம் தான் இந்த 13 பிறை அன்னைக்கு வருது. அடுத்தது ஒண்ணு மகா பிரதோஷம். மகாபிரதோஷம் எப்போ வரும் அப்படின்னாக்கா, மகாசிவராத்திரிக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷம் தான் மகாபிரதோஷம். இன்னொன்னு ரொம்ப விசேஷமான ஒரு பிரதோஷம், சனி பிரதோஷம். சனிக்கிழமை அன்னைக்கு இந்த பிரதோஷம் வந்ததுன்னா அது சனி பிரதோஷம்னு பேரு. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப விசேஷம். மற்ற பிரதோஷங்களை காட்டிலும் அதுக்கு 10 மடங்கு பவர் ஜாஸ்தி. அதனால இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பிரதோஷ காலத்துல பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு எல்லாரும் நல்ல ஸ்ரேயசோடையும் நல்ல கீர்த்தியோடையும் சதா சர்வ காலமும் சுக்கமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு அடியேன் பூர்த்தி செஞ்சுக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர ஹர ஹர மகாதேவ.
2: தேங்க்யூ மத்தநாத், எங்களுக்காக இவ்வளவு அருமையா ரொம்ப அழகா பொறுமையா இந்த கதையை சொன்னதுக்கு. என்ன நேயர்களே, கதையை கேட்டீங்களா? பிரதோஷம் ஏன் கொண்டாடுறாங்க? பிரதோஷம்ன்றது பிரதி உபதேசம் அப்படின்ற வார்த்தையில இருந்தா வந்தது அப்படின்லாம் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இனிமே நம்ம வந்து பிரதோஷம் கொண்டாடும் போது அதோட அர்த்தம் புரிஞ்சு தெரிஞ்சு அதை எப்படி கொண்டாடணுமோ அதை ஒழுங்கா கொண்டாடுவோம்னு நம்புறேன். இந்த ஷோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமேல் எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னாச்சு டாக்டர்? நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேற்று என்ன சாப்பிட்டேன்?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படி தான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல முள்ளு எல்லாம் குத்திக்கிச்சுன்னா ரத்தம் வரும்ல? அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிபி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலி போல உங்களுக்கு?
4: ஆமாமா. நாங்க இனிமேலிருந்து போகும்போது ஸ்லிப்பர் போடணும் போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல. இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது.
2: காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது. அந்த மலத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்கு. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதனால அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க. எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாருங்க, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம். அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல?
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
5: சோ நேர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருந்த வந்துகிட்டே இருக்கேன்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முழு பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு மாதம் 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மரம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம்.
2: சரி கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் அங்க கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ண நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடி குடிச்சல மேலயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவும் வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொலைச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? இப்ப நான் பொண்ணு சீட்டை எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். படம் எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், என்ன எடுத்துட்டு போறேன்னு.
0: போறோம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிறேன்.
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா டேக் கேர் பிரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட்

ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேல நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைச வாட்டர் வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிசன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.
1: You are listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க.

0: 97.8. ஹலோ லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPFM 107.8. இது ஒரு சமுதாய வானொலி. நான் உங்க ஆர்ஜே விஜயாவந்தி. அண்ட் இன்னைக்கு நம்ம MOP ஸ்டார் ப்ரோக்ராம்ல ஒரு யங் கர்நாடிக் மியூசிக் சிங்கரை சந்திக்க போறோம். அவங்க பேரு ஸ்வேதா. ஹலோ ஸ்வேதா.
1: ஹலோ.
0: ஓகே ஸ்வேதா, நீங்க நம்ம காலேஜ்ல எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க?
1: பிகாம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்.
0: ஓகே, நம்ம ஷோ தொடக்கத்துல ஒரு மங்களகரமான சாங் வச்சு ஆரம்பிப்போம். ஏதான ஒரு சாங் எங்களுக்காக ஸ்வேதா.

0: வெரி பியூட்டிஃபுல். ஷோ தொடக்கத்துல ஒரு நல்ல புள்ளையார் சாங் பாடியிருக்கீங்க, நம்ம லிசனர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புறேன். சரி, இப்போ உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கர்நாடிக் மியூசிக்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? நீங்களே ரொம்ப ஆசைப்பட்டு அடம் பிடிச்சு அம்மா அப்பாவை பாட்டு கிளாஸ்ல போட்டுதான் ஆனம் அப்படின்னு சொன்னீங்களா, இல்லைன்னா அவங்களே உங்களை பாட்டு கத்துக்கணும்னு அழைச்சிட்டு போனாங்களா?
1: பேசிக்கலி நான் ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி தான் வந்திருக்கேன். இந்த சென்ஸ், என்னோட பாட்டி பாடுவா, அப்பா வீணை வாசிப்பா, அண்ட் ஒன் ஆஃப் மை ஆன்சஸ்டர்ஸ் தட் இஸ் என்னோட கொள்ளு தாத்தா அப்படின்னு சொல்லிக்கலாம், அவர் வந்து செம்மங்குடி நாராயணசுவாமி ஐயர், ஹி வாஸ் எ வெரி பிக் ஃபிடில் பிளேயர். ஸோ அதனால ஐ எம் ப்ரவுட் டு சே ஐம் இஸ் லீனியேஜ், அண்ட் பிளட்ல கொஞ்சம் கொஞ்சம் மியூசிக் இருக்கிறதுனால ஐ வாஸ் ஆல்ரெடி இனிஷியேட்டட் இன் மியூசிக். அண்ட் போராததுக்கு வென் ஐ வாஸ் ஸ்மால், லைக் மேபி 2 or 3 இயர்ஸ் ஓல்ட், என்னோட பாட்டி நிறைய பாட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா. ஸோ ஐ வாஸ் டோட்டலி இன் டு மியூசிக் ஆல் த டைம். ஸோ இட் வாஸ் நாட் சம்திங் ஃபோர்ஸ்ட். எனக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து புகுத்தி சொல்லி கொடுக்கல, ஐ வாஸ் லிவிங் இன் மியூசிக். ஸோ இனிஷியேட்டிவ் வந்து நான் தனியாகவும் எடுக்கலை, பேரண்ட்ஸும் தனியாக எடுக்கலை, இட் ஜஸ்ட் பிகேம் பார்ட் ஆஃப் மை லைஃப்.
0: Happen naturally.
1: Naturally.
0: Oh, very good. உங்களோட குரு யாரு?
1: என்னோட ஃபர்ஸ்ட் குருனா என்னோட பாட்டி தான். அதுக்கப்புறமா என்னோட அப்பா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா. தென் அதுக்கப்புறம் நான் வெளில போனதுன்னா ஃபர்ஸ்ட் மிஸ்ஸஸ் ராஜராஜேஸ்வரி அப்படின்னு மந்தவெளியில ஷீஸ் தேர். அவ வந்து இந்த குவாயர்லாம் நிறையா கண்டக்ட் பண்றவா. அதுக்கப்புறமா ஐ ஹேட் டு கோ அவே அப்ராட் ஃபார் சம் டைம். ஸோ அப்போ ஃபுல்லாக அப்பா தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. நவு ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ், மேபி 2 or 3 இயர்ஸ், நான் வந்து ஜெயலக்ஷ்மி சந்தானம் மாமி அப்படின்னு, இஸ் அ வெரி சீனியர் ஆர்டிஸ்ட், அவள்கிட்ட கத்துட்டுருக்கேன். அண்ட் ப்ரெசன்ட்லி டியூ டு சம் ரீசன்ஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு கோ தேர், அவளுக்கும் உடம்பு கொஞ்சம் முடியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் நாகலக்ஷ்மி லக்ஷ்மணன் அப்படின்னு ஒரு மாமி, ஆல்சோ ஷீ இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஷோபனா, ஷீ இஸ் பிருந்தா முக்தா ஸ்டூடெண்ட். ஸோ அவள்கிட்ட இப்போ கத்துட்டுருக்கேன். அண்ட் அவள்கிட்ட முக்கியமாக பதம் ஜாவளி மட்டும், because I'm extremely interested in padam javali, so avalta adukken thaniya poin irukke.
0: Okay, adu neenga aarambichathu endha vayasula endu?
1: Almost 3 and a half years lende I'm into music.
0: Okay, first paati kitte endu appa kitte endu paattu kathukittinga, அப்புறம் எப்போ எந்த வயசுல சீரியஸா வெளியில போய் கத்துக்கிட்டீங்க?
1: வெளியில போய் கத்துனதுனா ஒரு எல்கேஜி படிக்கும் போதெல்லாம் அந்த ராஜேஸ்வரி மாமி அவள்கிட்ட கத்துட்டு இருந்தேன். பட் வெரி சீரியஸ்லி இன்டு மியூசிக் நான் இப்போ ஜெயலக்ஷ்மி மாமிட்ட கற்றுக்க ஆரம்பிக்கும் போது ஐ வாஸ் இன் மை 8th standard. ஸோ ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் அப்போ தான் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து மியூசிக் வெளில போய் கற்றுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது. இட்ஸ் ஒன்லி இன் 13 இயர்ஸ்.
0: ஓகே. அங்கே அப்பா வீணை வாசிப்பா இல்லையா?
1: அப்பா வீணை வாசிப்பா, பட் ப்ரொஃபஷனல் வீணா பிளேயர் கிடையாது.
0: ஓகே.
1: ஜஸ்ட் வீட்டில் வாசிப்பா, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இட் ஜஸ்ட் ஹெல்ப்ஸ். அப்
0: நீங்க வீணா கத்துக்கலையா?
1: இல்ல, நான் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கத்துக்கல.
0: ஓ, யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் யூ ஹேவ் எனி பிளான்ஸ்?
1: இப்போதைக்கு ஐ எம் நாட் வெரி ஷியூர் அபவுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் பிகாஸ் ஐ எம் வெரி ஹாப்பி வித் வோக்கல். பட் யா, மேபி கத்துனாலும் கத்துக்கலாம் பிகாஸ் வீணா இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். வோக்கல் பாடுற வாழ்க்கை அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ கத்துக்கலாம், பட் இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை.
0: ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் மியூசிக் பர்ஃபார்மன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் அ கான்சர்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் அப்பியர் ஆனது இட் வாஸ் இன் 2011 அலாங் வித் மை குரு ஜெயலக்ஷ்மி சந்தான மாமியோட. ஐ ஹேட் அ 2.5 hour கான்சர்ட். ஸோ அப்போ தான் நான் முதல்ல மேடை ஏறினேன், ஒரு சீரியஸாக பாடணும் அப்படி நான் ஏறினது அதுதான். இட் வாஸ் எ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா மாமியே ஃபுல்லாக எனக்கு சொன்னான் இது எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணான். And so it was very beautiful experience. It was at Ragasudha Hall. On 12th of December, it was at Ragasudha Hall.
0: Okay.
1: So it was a very beautiful experience. And I could learn a lot. அதாவது வெளில ஒரு ஆடியன்ஸில் உட்காந்து கச்சேரி கேட்கறது வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும், ஸ்டேஜில் உட்காந்து பக்கவாதியமோட உட்காந்து பாடுறது அப்படிங்கிறது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு தனி, அதுலேயும் ஒரு தனி ஜோஷ் இருக்குது. ஸோ அது வந்து நான் இன்னைக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா ஒரு ஃபார் த நெக்ஸ்ட் 2 consecutive years நான் அவளோட பாடினேன். ஆனால் அதுக்கப்புறமா அவளுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற காரணத்தினால அவள் அப்புறம் பாடுறத விட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் ராகஸ்தா ஹாலில் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் அதர்வைஸ் ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் பெர்ஃபார்மிங் அட் எம்ஓபி வைஷ்ணவா பிடிஎஸ் ஆர்ட்ஸ் அகாடமியில் வந்து ஐ பெர்ஃபார்ம் 3 times.
0: ஓ, வண்டர்ஃபுல்.
1: ஸோ தட்ஸ் பீன் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ மஸ்ட் ரியலி ரியலி தேங்க் விஎஸ் அகாடமி ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து திடீர்னு 22 years or 25 இயர்ஸில் நேராக ஒரு பெரிய ஸ்டேஜில் போய் உட்கார்றதோட இப்படி ஒரு சின்ன வயசுலேருந்தே இஃப் தே கோனா கெட் எக்ஸ்போஷர், அது வந்து திடீர்னு போய் எதுவும் பண்ற மாதிரி தோணாது. இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கோம், இப்போ இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் 1 hour-ல இருந்து 2 hours காக்குறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்குமே தவிர, இட்ஸ் வெரி குட் இனிஷியேட்டிவ் தே டேக்கிங் அண்ட் ஐ அம் ரியலி ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப்.
0: சோ நீங்க இப்போ வரைக்கும் எவ்வளவு பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருப்பீங்க?
1: நாட் மச், மேபி ஒரு 10-11 பெர்ஃபார்மன்சஸ் இப்போதைக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ரொம்ப கொடுத்தது இல்லை. ஐ எம் மோர் இன்டு காம்படிஷன்ஸ் இப்போதைக்கு, பிகாஸ் இப்போ வந்து இட்ஸ் த டைம் வென் ஐ கேன் லேர்ன் மோர் அண்ட் இது, பிகாஸ் ஐ எம் வெரி ஃப்ரீ இப்போ காலேஜ் அவ்வளோதான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்ல கூட இறங்கலாம், அதுதான் மை அகாடமிக்ஸ். ஸோ ஐம் கைண்ட் ஆஃப் வெரி ஃப்ரீ நவ், ஸோ ஐ ப்ரிஃபர் கோயிங் டு காம்படிஷன்ஸ் அண்ட் லேர்னிங் மோர் ரேதர் தன் பெர்ஃபார்மிங். உடனே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சா இட்ஸ் இட் மே ஈவன் சவுண்ட் பிட் இம்மெச்சுவர் சம்டைம்ஸ்.
0: அகாடமிக்ஸ்னு வரும்போது உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட், மியூசிக்கா இல்லைனா ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுவீங்களா?
1: இல்லை, போத் ஆஃப் தி மாதிரி ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் கர்நாடிக் மியூசிக் நம்பி போறவாலும் இருக்கா, ஐ மீன் ஈவன் ஐ வுட் லவ் டு பி லைக் தட், பட் ஐ கனாட் ஜஸ்ட் அப்படியே நம்பின்னு போக முடியாது, பிகாஸ் திடீர்னு இஃப் அட் ஆல் இட் டஸ் நாட் ஹேப்பன் ப்ராப்பர்லி தென் ஐ ஹாவ் டு ஹாவ் அ பேக்அப் இல்லையா. ஸோ அகாடமிக்ஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ இப்போதைக்கே ஐ எம் இட்ஸ் லைக் 60-40 இருக்கு அகாடமியை வந்து, அகாடமிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மியூசிக் பார்க்கணும் அப்படின்னு. பட் டெஃபினட்டா மியூசிக் விட முடியாது, இட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ.
0: இன் ஃபியூச்சர் ஆஃப்டர் யூர் டன் வித் அகாடமிக்ஸ் வுட் யூ வாண்ட் டு பிகம் அ பிளேபேக் சிங்கர்?
1: ஆக்சுவலி பிளேபேக் சிங்கிங் இஸ் சம்திங் I've been thinking about for a long time, but enadana vandu it's not just as easy as it sounds. Nariya per solva cinema paattu paadradhu it's very easy appdinu solradhu it's a very wrong assumption, because it has its own difficulties. So I would love to be a playback singer, but I still have to take a different kind of training for it. Adukku thaniya oru voice culture mari poi training eduthundu pannanum, but if I really do get into playback singing I'll be very happy.
0: So tell us, நீங்க சொன்னீங்க பிளேபேக் சிங்கிங்க்கு ஸ்பெஷலா ட்ரெய்னிங் பண்ணணும்னு, என்ன மாதிரி பண்ணிக்கணும், ஹவ் இஸ் இட் டிஃபரண்ட்?
1: இட்ஸ் லைக் பிகாஸ் ஃபார் பிளேபேக் சிங்கிங் த வே யூ ஹாவ் டு கிவ் யுவர் வாய்ஸ் அவுட் ஆல் டிஃபர்ஸ். ஏன்னா கர்நாடிக்ல வந்து நீங்க நிறைய அடக்கி பாடுறது நிறைய விதம் இருக்கு கர்நாடிக்லயே, பட் பிளேபேக் சிங்கிங்ல இட்ஸ் மோர் ஆஃப் அ த்ரோ அவுட். அண்ட் அதுலயும் வந்து சில இடத்துல யூ ஹவ் டு கீப் இன் யுவர் வாய்ஸ் தென் கிவ் யுவர் வாய்ஸ் அவுட், நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கு தனியாகவே வந்து வாய்ஸ் கல்ச்சர் அப்படின்னு தனியாக ஒரு இதுக்கு போய் அவள்கிட்ட கற்றுக்கணும், ஹவு டு த்ரோ யுவர் வாய்ஸ், ஹவு டு கீப் யுவர் வாய்ஸ் இன்சைட், எல்லாமே கற்றுக்கணும். ஐ மீன் மோர் ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மவுத் பொசிஷன், நிறையா விஷயம் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு 1 year கோர்ஸ் மாதிரி பண்ண முடியாது. இட்ஸ் ஈவன் இஃப் யூ டூ கோ அண்ட் லேர்ன் இட் இன் 1 year, யூ காட் டு ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ தான் வந்து யூ கெட் யூஸ் டு சிங்கிங், பிளேபேக் சிங்கிங்க்கு. ஜஸ்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலி ஆஸ் டிஃபிகல்ட் அஸ் கர்நாடிக் மியூசிக். So everything has, you know, its own practicalities, its own problems. அதெல்லாம் வந்து தாண்டி வந்தாதான் கடைசியில you'll be able to.
0: Apart from music, உங்களுக்கு வேற ஏதான ஹாபீஸ் இருக்கா?
1: இல்ல, நான் ட்ரை பண்ணியிருக்கேன் வெஸ்டர்ன், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னால நிறைய வெஸ்டர்ன் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஈவன் தோ ஐ ஹாவ் அன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆப்வியஸ்லி. இப்போ ஹிந்துஸ்தானிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒருத்தர் ஒருத்தர் பாடுறதுலாம் அவ்வளோ அழகா இருக்கும். பட் somehow my voice has got suited to Carnatic, because I've been in it for so long. இப்போ அந்த ஸ்டைலையே மாத்தணும்னா இட் கெட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ இஃப் ஐ
0: மோர் கம்ஃபர்டபிள் இன்
1: கர்நாடிக், இஃப் ஐ ஹேட் பீன் நோ எக்ஸ்போஸ் டு வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக் மச் ஆர்லியர் இன் லைஃப், லைக் வென் ஐ வாஸ் 6 or 7, இதையும் கர்நாடிக் கத்துன்றிருக்கிற நேரத்திலேயே இஃப் ஐ வாஸ் இனிஷியேட்டட் டு சம் அதர் ஃபார்ம் ஆஃப் மியூசிக், மேபி மை வாய்ஸ் வுட் ஹாவ் பீன் ஏபிள் டு சேஞ்ச் இட் செல்ஃப் ஃபார் any kind of music அப்படின்னு கூட வச்சுருக்கலாம். பட் சின்ஸ் ஐ பீன் ஒன்லி இன் டு கர்நாடிக் ஃபார் சோ லாங், ஐ ஃபீல் மச் மோர் கம்ஃபர்டபிள் வித் இட்.
0: அபார்ட் ஃப்ரம் மியூசிக் உங்களுக்கு வேற ஏதாவது ஹாபீஸ் ஏதாவது இருக்கா?
1: புக்ஸ் படிப்பேன், நிறைய புக்ஸ் படிப்பேன். அண்ட் ஐ லைக் டு ட்ரா, பட் அவ்வளோ பெரிய ட்ரா ஆர்டிஸ்ட் இல்லை. பட் ஸ்டில் ஐ எம் ரியலி ஃப்ரீ, ஐ லைக் டு ட்ரா, ஐ லைக் டு ரீட் புக்ஸ். புக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் ஐ ஜஸ்ட் கெட் இன் டு மை ஓன் வேர்ல்ட், டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். I try to write as many essays as possible, because when you get a lot of thoughts, rather than thinking and sitting and pondering over it, when you start writing it down, pudu pudu ideas varum. So I really like writing essays, but otherwise avlavudan, because music takes up most of my hobby time.
0: Have you tried composing? Since you say you write a lot and since you're trained in music, you must have at some point tried to set a tune to your compositions. ஸோ ஏதான் நீங்கள் கம்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா?
1: இல்லை, அந்த வெறியெலாம் இருக்குது. ஆனால் இதற்கும் கம்போஸ் பண்ணதில்ல. மை சிஸ்டர் இஸ் பெஸ்ட் பெட்டர் கம்போசர்
0: உங்களுக்கு வந்து அது நேச்சுரலா பிகாஸ் யூ கேன் ஆல்வேஸ் செட் அ டியூன் டு வாட் யூ ரைட் ஸோ தட் கேன் ஆல்சோ பி ட்ரைட்னு சொல்ல.
1: இல்லை பட் இல்ல கம்போசிங் எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை, இந்த டியூனும் மனசுலலாம் வந்ததில்லை.
0: ஓகே
1: ஸோ தெரியல, ஐவ் நெவர் ஈவன் தாட் அவவுட் கம்போசிங். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டிக் டு வாட் ஹஸ் ஆல்ரெடி பீன் கம்போஸ்ட். தட் இட் செல்ஃப் இஸ் டூ மச் டு கோப் அப் வித்.
0: பட் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து எல்லாத்துமே ரெப்பர்ட் ஒரு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு டியூன் ஒரு மைண்டில் வரும். ஸோ ஐ திங்க் யூ ஹேவ் டு வெயிட் டில் தட்.
1: ஆமாம் இல்லையா, ஐ ஸ்டில் ஹேவ் டு வெயிட். ஏன்னா இப்போ தானே ஐ எம் ஸ்டில் அ ட்ராப் இன் வெரி பிக் ஓஷன்.
0: தட் இஸ் வெரி ட்ரூ.
1: ஸோ பட் இன் மியூசிக் ஹவு மச் எவர் யூ லேர்ன் யூ ஸ்டில் ரிமைன் அ ட்ராப் இன் ஓஷன்.
0: வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. உங்களோட ஃபேவரட் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் யாரு?
1: இந்த ஓல்டன் டைம்ஸ் த இப்போ நிறையா நான் சொல்கிறேன், நிறையா கர்நாடிக் சிங்கர்ஸ் இப்போ இல்லை. லைக் பிருந்தா முக்தாமாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளோட ஒரு ஸ்லோ மியூசிக் அந்த அழுத்தம்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ பிருந்தா முக்தா, கேவியன் சார், தென் செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர், அவரெல்லாம் சான்ஸே இல்லை அவர மாதிரி பாடுறது. தென் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், மதுரமணி ஐயர், அது தவிர ஆர்டிஸ்ட் லைக் லால்குடி ஜெயராமன் சார், எம்எஸ்ஜி சார், உமையாளபுரம் சிவராமன் சார். அவர் ஆக்சுவலி அவரோட ரிதம் இஸ் சான்ஸே இல்லை. உமையாளபுரம் சார், பாலக்காட் மணி சார், பாலக்காட் ரகு சார், இவெல்லாம் வந்து இட்ஸ் லைக் தேவ் டிஃபைன்ட் மியூசிக் ஆல்ரெடி. ஸோ வி ஜஸ்ட் பிளேயிங் வாட் தேவ் ஆல்ரெடி பிளேட் அண்ட் லெஃப்ட்.
0: கரெக்ட்.
1: அண்ட் அவங்க அந்த ஒரிஜினலை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வி டோன்ட் கெட் த சேம் என்ஜாய்மெண்ட் டுடே சம்டைம்ஸ். ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் ஐ ஆல்வேஸ் ஃபீல் இட்ஸ் பெட்டர் டு லிசன் டு த ஒரிஜினல். இப்போ இருக்கிற மியூசிஷியன்ஸில் வந்து அபிஷேக் அண்ணா இஸ் லைக் வெரி ஃபேவரேட் எனக்கு, அபிஷேக் ரகுராம் அண்ணா. தென் அக்கரை சிஸ்டர்ஸ், தென் வேற யார் சொல்லுறது,
0: ஃபீமேல் வோக்கல். அண்ட்
1: ஃபீமேல் வோக்கலில் வந்து சௌமியா இஸ் வெரி குட், டாக்டர் எஸ் சௌமியா மேம், ஷி இஸ் வெரி வெரி குட். நித்யஸ்ரீ மேம், சுதா ரங்குநாதன் மேம், அது சொல்லிகிட்டே போகலாம். பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் You know, they're all different in their own way. So, ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஜானர் இருக்கு.
0: ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் ஆர் பாணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒன்னுத்துல ஸ்டிக் ஆன் பண்ணிப்பீங்களா, இல்லாட்டி யூ ஆர் ஓபன் டு ஆல் ஸ்டைல்ஸ்?
1: இல்ல, ஐ ஜென்ரலி டோன்ட் ட்ரை டு ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் பிகாஸ் எல்லா பாட்டையும் எல்லாரும் பாடுறதில்ல. இப்போ நான் ஒரு பாட்டு எனக்கு வேணும் அப்படின்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் பிகாஸ் ஐ பீன் ஸ்டிக்கிங் ஆன் டு செம்மகுடி ஸ்ரீனிவாஸ் ஐயர் and Brinda Mukta for a long time now.
0: Slow but, paced and ariya gamakamoda
1: and the mari irukra or style la na romba naala adiye ketindirundhen but now I realize nariya paattu vandu sila paattu sila per paadna dhaan alaga irukku. So othrotharoda baaniyum namba vandu accept pannindu adukapra we have to create our own style.
0: Correct.
1: Because now we nama solrom KVN oda style, Semangudi style abdin, but what I feel is in future there should be people saying it's Shweta style because I have to develop my own style, but a style nanave develop pandrathukku I still have need to have some input, some raw material. So ellarodiyum kekkuradhu dhaan best abingiradhu I realized it quite late, but it's not too late yet. So ippolenda ellarodiyum kekkanum, it's nice ana ellarodiyum kekkuradhu dhaan best.
0: So you would be open to experimenting in the sense of TM Krishna sir thinaka he has the guts to go not go against but say indha maadhiri concert indha maadhiri structure la irukka venda வேற மாதிரி கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வுட் யூ லைக் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் சச் திங்ஸ்?
1: இல்லை, ஐ ஆக்சுவலி ஃபைண்ட் நோ ரீசன் இன் எக்ஸ்பெரிமெண்டிங் பிகாஸ் பெரியவா வந்து சும்மா இல்லை, அவள் ஏதோ ஒரு அவள் அவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கா. ஸோ தே நோ இதுதான் கரெக்டுன்னு அவளுக்கு தெரிஞ்சுதானே அவள் பண்ணியிருக்கா. ஸோ வை ஷுட் வி எக்ஸ்பெரிமெண்ட்? பட் ஐம் டெஃபினெட்லி நாட் finding fault with what TM Krishna sir is doing. He's excellent in music. அவரை நான் வந்து எதுவுமே சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். பட் எனக்கு பர்சனலா I feel it's unnecessary when they've already formed a particular format which they think is ideal.
0: Okay.
1: And what they think is ideal is not normally like something which can be accepted blindly. ஏன்னா அவ அவ்வளோ experienced people. ஸோ அவ சொல்றது அப்படியே கேட்கறதே வந்து sometimes better தோணும் instead of experimenting.
0: Tell us about your favorite composers. தியாகராஜரா இருக்கட்டும் இல்லனா முத்துசுவாமி தீட்சிதரா இருக்கட்டும், யார் உங்களோட ஃபேவரட் கம்போசர்?
1: எனக்கு ஃபேவரட்னா முத்துசுவாமி தீட்சிதர் தான்.
2: ஓகே.
1: இட்ஸ் மோர் ஃபார் த முத்துசாமி தீக்ஷிதர் அண்ட் ஷாமா சாஸ்திரி, பிகாஸ் முத்துசாமி தீக்ஷிதர் ஃபார் த வே ஹீ பிரிங்ஸ் அவுட், அதாவது ஒரு ஒரு பாட்டுக்கும் நம்ம அர்த்தம் போய் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு டீப் மீனிங், அவ்வளோ அந்த பாட்டில் அவ்வளோ டெப்த், அப்போ தான் நம்மளுக்கு புரியுறது. அதே மாதிரி ஷியாமா சாஸ்திரி அவரோட கம்போசிஷன்ஸ், தோ ஹிஸ் கம்போசிஷன்ஸ் ஆஸ் நம்பர் இஸ் வெரி லெஸ், பட் ஒரு ஒரு கம்போஸ்

0: ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஸ் என்னோட பேரே முத்துசுவாமி தீட்சிதர் காயின் பண்ண ஒரு ராகம் தான். ஜெய ஜெயவந்தில இருந்து என் பேரு த்விஜாவந்தி வந்தது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ சாங் ஒன் ஆஃப் ஹிஸ் காம்போசிஷன்ஸ். ஐ எம் ஷோர் த லிசனர்ஸ் வுட் ஹவ் லவ்ட் இட் டு. ஸோ வென் டு யூ ப்ராக்டிஸ்? நார்மலி தே சே ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு. நீங்களும் அதை ஃபாலோ
1: பண்றீங்க?
0: எஸ் அர்த்தநாஷிரோ, இந்த பாட்டே நீங்கள் டான்ஸ்க்கே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஸோ ஆப்ட். அண்ட் இந்த எனி காம்போசிஷன் ஆஃப் ஹிஸ் நம்ம பாடும்போதே வந்து கேட்கறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்குனாக்கா பாடுற வாழ்க்கை உள்ளே என்னமோ பண்ணும் அந்த மாதிரி. ஸோ இஸ் ஆர் எனி ஸ்பெசிஃபிக் டைமிங் நீங்கள் இந்த மாதிரி காலங்காத்தால் 4 மணிக்கு பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டைமிங்லாம் வச்சுருக்கீங்களா? இல்லாட்டி எப்படி, வாட் டு யூ திங்க், ஹவு த கர்நாடிக் மியூசிஷியன், ஐ மீன் young people, how should they should go about practicing, or what have you been taught by the elders?
1: Actually seeing or timing vechinu pananu kaarthala inda time or saindro inda time nu or and the particular time la neenga pannona your body clock gets set to it, so adu it's very helpful. But everyone says kaalangaarthala paadradhu dhaan it's best, because that's when your voice is raw. Ena neenga saindro paadum bodhu you're all through the day you've been talking, shouting, you've been laughing, everything. So

0: அப்போ வந்து இட்ஸ் ஆல்ரெடி ஆல் கான். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பயன் இருக்கு, பட் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரூட் இருக்காது. அதுக்கு வந்து காலங்காத்தால ப்ராக்டிஸ் பண்றது இட்ஸ் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவா, எல்லாரும் சொல்லுவா. ஐ ஹவ் பீன் ட்ரைங் டு ப்ராக்டிஸ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் இன் த மார்னிங்ஸ், பட் சம்டைம்ஸ் இட் ஜஸ்ட் ஸ்லிப்ஸ். ஏன்னா வந்து இப்போ ஃபார் த பாஸ்ட் 4 மந்த்ஸ் கார்த்தால ப்ராக்டிஸ் பண்றதுங்கிறதே இல்லை எனக்கு. ஏன்னா கார்த்தால அந்த எக்ஸாமினேஷன் போர்ட்ஸ்க்கு படிச்சு படிச்சு அதை எய்தர் கார்த்தால படிப்பேன் இல்லை ராத்திரி லேட்டாக படிப்பேன். ஸோ வாட் எவர் த டைம் இஸ் ஐ வில் பி ஸ்லீப்பிங் அட் தட் 5-6 o'clock அந்த நான் தூங்கிட்டு தான் இருந்தேன் ஆர் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால ஐ பீன் மிஸ்ஸிங் அவுட் மை கார்த்தால் மை மார்னிங் ப்ராக்டிஸஸ், பட் தட்ஸ் த பெஸ்ட் டைம் டு ப்ராக்டிஸ் பிகாஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லைக் நமக்கு நல்லது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இட் ஜஸ்ட் கிவ்ஸ் அவுட் வெரி பியூட்டிஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ் ஆல் அரவுண்ட் த பிளேஸ் வேர் யூ டூயிங் இட். ஸோ அது வந்து இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் வீட்டுக்கும் சரி அந்த ஒரு ஏரியாவுக்கும் சரி நம்மளுக்கும் சரி. அவ்வளோ பாசிட்டிவிட்டி இஸ் வாட் வி ஆர் இன் சர்ச் ஆஃப் ரைட் நவு. ஸோ இட் ரியலி ஹெல்ப்ஸ் கார்த்தால ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா.
1: வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வி ரியலி லவ் லிஸ்னிங் டு யூ, யுவர் ஸ்வீட் வாய்ஸ். நம்ம ஷோவோட இறுதிக்கு வந்துட்டோம். நாங்கள் சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வேறு ஏதான ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளி ஒரு ஹிந்தி சாங் ஒரு பஜன் மாதிரி எங்களுக்காக கொஞ்சம்

0: பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அழகான துளசிதாஸ் எப்படி வந்து அந்த பாவத்தில் கம்போஸ் பண்ணாரோ, எனக்கு என்னமோ நீங்கள் பாடினது யூ டுக் மீ டு அனதர் வேர்ல்ட், இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல்.
1: தேங்க் யூ.
0: யா, ஸோ வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் தி ஷோ. தேங்க் யூ ஃபார் giving your interview to us.
1: Actually, I should thank you for taking this very beautiful initiative. And vella ellarkum theriyum, like ellarume na po na andu paadren nanave poi sollirukka mudiyadhu, adukku indha maari or sila rendu moonu per initiative eduthaadhaan engalaleyum vella vara mudiyum. So I have to thank you for giving this wonderful opportunity to express myself to the world outside.
0: You're welcome. எங்களோட MOP ஸ்டார் ப்ரோக்ராமோட நோக்கமே MOP ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட்ஸை வெளிப்படுத்துறது தான். வி ஹாவ் அனதர் ப்ரோக்ராம் கால்ட் MOP பிளாட்ஃபார்ம் விச் ஷோ கேசஸ் த டேலண்ட்ஸ் ஆஃப் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் சைட் MOP. ஓகே லிஸ்னர்ஸ், ஐ ஹோப் யூ ரியலி லைக் திஸ் ப்ரோக்ராம். திஸ் இஸ் ஆர்ஜே விஜயவந்தி சைனிங் ஆஃப் ஃப்ரம் MOP ஸ்டார் ப்ரோக்ராம் இன் MOP FM 107.8.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: சௌமியா ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான்னு தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா கணக்கு டீச்சர் ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே, எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனையை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்காக யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: பார்த்தசாரதி, யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். இந்தியன் கல்ச்சர் இஸ் இன்க்ளூசிவ் கல்ச்சர். 200 years ago, when Europeans occupied North America, there were 4 million bisons. Today, hardly 10,000 are existing. Whereas in India, in spite of the great number, our forests are preserved, our variety of vegetation is preserved, animals are preserved, birds are preserved. So it is an inclusive culture. This fact we should never forget, and we should try to foster this habit and take this idea to our generation.
3: Hi, na unga Mimi Anand. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. ஆமாம், நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே லைஃப்பில். மற்றவர்களை சிரிக்கவை, நீயும் சிரித்துக்கொண்டே இரு.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும்
7: நேயர்களே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக உங்களோட கலந்துக்க வந்திருக்கிறது நான் உங்க ஹேமா,
8: மற்றும் ராஜி.
9: நான் உங்க சத்யா.
10: நான் உங்க மஞ்சுளா தேவி.
11: நான் உங்க திவ்யா.
12: நான் உங்க சங்கீதா.
13: தீபா.
14: அஸ்வினி.
15: அபிராமி.
16: நான் உங்க நாகலட்சுமி.
7: நேயர்களே, பொதுவா சமூக தொண்டு, சமூக சேவை அப்படின்னு வந்தாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், பட் நான் ரொம்ப நிறைய சம்பாதிக்கிறேன், ஸோ நான் என்னோட பார்ட் ஆஃப் த சாலரியை வந்து ஒரு என்ஜிஓக்கோ இல்லைனா வேற ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ, இந்த மாதிரி பொது தொண்டு செய்யற ஆர்கனைசேஷனுக்கோ டொனேட் பண்ணிட்டோம்னா என்னுடைய சமுதாய தொண்டு அத்தோட நின்று போச்சு. அதுக்கு மேலே நான் எதுவுமே பண்ண வேணாம், நான் என்னோட பங்கை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டேன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி என்ஜிஓஸ், ஆர்கனைசேஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க கிட்ட கொடுத்து அந்த மாதிரி பண்ண வைக்கிறீங்க. சோ அது செய்யறதுக்கும் ஆல்பலம், அது ஆரம்பிக்கிறதுக்கான மனம் எல்லாமே தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு சமூக சேவை செய்யற ஒரு பொது நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க டாக்டர் ஜாய்ஸ் திலகம் அவர்கள். அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிற ஆர்கனைசேஷன் பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பவித்திரமான பேரு, பவித்ரம் வச்சிருக்காங்க. வணக்கம் மேம்.
17: வணக்கம்
7: மேம். உங்களுடைய ப்ரொஃபஷனல் கரியர் பத்தி சொல்ல முடியுமா மேம்?
17: ஃபஸ்ட்டு இந்த எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோட பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து ஐஎம் டிஹெச்எம்எஸ். இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஆக்சுவலாக இட்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கவர்மெண்ட் ஹோமியோபதிக் காலேஜில் நான் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு. நான் வந்து அந்த 1980 நான் காலேஜ் முடித்தேன். முடிச்சுட்டு வித்தின் அ வீக் வந்து ஐ காட் மை அப்பாயின்மெண்ட் இன் த கார்பரேஷன் ஆஃப் சென்னை. So it is till now நான் வந்துட்டு ஐ எம் ஒர்க்கிங் அஸ் எ மெடிக்கல் ஆஃபீஸர் இன் கார்பரேஷன் ஆஃப் சென்னை. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், நான் வந்துட்டு ஏன்னா அந்த பவித்ரம் வந்து இதை தொடங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு, ஏன் இந்த பவித்ரம், இந்த பவித்ரம் இருக்கிறதுனால தான் ஆக்சுவலாக உங்களெல்லாமே நான் மீட் பண்ணுறேன். எல்லாம் பவித்ரம்னு ஒன்று இல்லைன்னாக்கா ஆஸ் அ டாக்டர் நான் உங்களெல்லாம் கூட மீட் பண்ணியிருக்க முடியாது இந்த காலேஜில். ஸோ அது முதல்ல ஒரு என்ஜிஓ தொடங்கிறதுக்கு அது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா, எங்கள் அப்பா வந்து டாக்டர் எல் எம் ஜோசப்னு சொல்லிட்டு, அவர் வந்துட்டு என்னோட ஊர் வந்து காட்பாடி, நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்டு. காட்பாடியில் எங்கள் அப்பா, காட்பாடிங்கிறது ஒரு சிறிய ஊர் தான். ஸோ அந்த ஊரில் இப்போ அப்பா வந்து ஈஸ் ப்ராக்டிங் அஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன் ஓவர் தேர் டில் நைஸ். நான் 86 இயர்ஸ் ஓல்டு. இப்போ அப்பா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலையே தவிர, ஏற்கனவே அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க வந்து பார்த்துட்டு சும்மா ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்பாவை தொட்டுட்டு போனால் கூட நல்லாயிரும்ன்ற ஒரு ஃபீலிங்கில் வந்துட்டு போவாங்க. அந்த காலத்தில் எப்படின்னா, அப்பா வந்துட்டு என்ன, நீங்கள் ஒரு மாத்திரை கொடுங்க சார், ஒன்றும் இல்லை நல்லாயிரும்னு வாங்க. ஸோ இது என்னன்னா, மாத்திரை மாத்திரம் ஒரு ஆளை குணப்படுத்துறது கிடையாது. ஸோ அவங்க பேசுகிற பேச்சு, ரெண்டாவது அவங்க கவனிக்கிறது, அந்த அந்த பேஷண்ட்டோட சோஷியல் பேக்ரவுண்டும் தெரிஞ்சுக்கணும், மனநிலையும் தெரிஞ்சுக்கணும், அவங்களோட சுற்றுப்புற சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கொடுக்குற ஒரு மாத்திரை தான் கம்ப்ளீட் கியூர்ன்னு சொல்லி வர முடியும். அதான் நான் ப்ராக்டிக்கலாக எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்த சர்வீஸில் நான் பார்த்த ஒரு விஷயம். அதை நம்ம பார்க்கும்போது தான் அதுக்கப்புறம் நான் இன்ஸ்பயர் ஆனேன். என்னன்னா, நான் வெறுமனே டாக்டர் கோர்ஸ் மாத்திரம் படிச்சுட்டா போகாது. ஸோ ஐ ஹாவ் டு டூ மை சோஷியாலஜி. அப்போ தான் சொசைட்டியை பற்றி நான் தெரிஞ்சுக்க முடியும் நினச்சி ஐ டிட் மை பிஜி இன் சோஷியாலஜி. அதுக்கப்புறம் ஒரு தனி மனுஷனோட சைக்காலஜி, மனநிலை தெரிஞ்சுக்கலன்னா வெறும் மெடிசனை வச்சு ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் தென் ஐ தாட் ஐ கேன் கோ ஃபார் சைக்காலஜி. அதனால் நான் பிஜி சைக்காலஜி அதில் பண்ணினேன். ஸோ இப்போ மூணுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி அது அதில் தான் முழுமையான கியூர் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டதே நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து தான். ஸோ எங்கள் அப்பா அந்த கிராமத்துலேருந்து எப்படியெல்லாம் பேஷண்ட் எல்லாம் பார்த்துருக்காருன்னு சொன்னால், எங்கள் அப்பா வந்து சோஷியாலஜிலோ சைக்காலஜிலோ குவாலிஃபைட் கிடையாது, வெறும் மெடிசன் தான் படித்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்கெல்லாம் படிக்காத மேதைன்னு தான் சொல்லணும். அவங்க அதில் பண்ணும்பொழுதுதான் என்னை வந்து மேலே இந்த கோர்ஸ் படிக்க வச்சது ஒன்று. அந்த கோர்ஸ் எல்லாம் படித்ததுக்கு அப்புறம் யோசுவலா எப்படி நீங்களும் கோர்ஸ் எல்லாம் முடிச்சு கல்யாணம் தான் பண்ண போறீங்க, அது மாதிரி தான் நானும் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணினேன். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இஸ் ஆல்சோ ஈக்குவல் இன்ட்ரெஸ்டட் இன் இந்த சோஷியல் ஒர்க்ல எல்லாம். ஸோ எங்கள் அப்பா வந்து எங்களை இன்சிஸ்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணணும், ரொம்ப காசு கூட வாங்கக்கூடாது அப்படிம்பாரு. அதே மாதிரி இந்த மக்களுக்கெல்லாம் யாருமே இல்லைடா அப்படிம்பாரு. எங்களை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மெடிசனும் சொல்லி தரும்போது கூட இதில் வந்து இது இருக்குது, இதில் அந்த மெடிசன் இருக்குது, அந்த குரூப்புக்கு இது கொடுத்தா சரியாக இருக்கும், இப்படிலாம் சொல்லி சொல்லி சொல்லி பண்ணினதுனால தான் எங்கள் அப்பாவை பார்த்து தான் எங்களுக்கு இந்த சோஷியல் ஆக்டிவிட்டியில் வரணுன்றதும் எங்கள் கணவரோட சப்போர்ட்டு. மிஸ்டர் பாபு சேனன் சொல்லி அவர் தான் செக்ரட்டரி ஆஃப் பவித்ரம். ஸோ அவரோட சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து, ஆனால் அப்பாவோட பேசிக் சர்வீஸ் தான் எங்களோட இன்ஸ்டிங், அதை பேஸ் பண்ணி தான் பவித்ரம் என்ற ஆர்கனைசேஷனை நாங்கள் தொடங்கினோம். ஆக்சுவலாக இந்த தொடங்கிறதுக்கு இன்னொரு சப்போர்ட்டிவ் ஆதாரம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு நம்மளோட முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நல்லா தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரியாத ஆட்கள் இருக்க முடியாது. ஸோ அவரோட பிஏ மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் தான் வந்துட்டு என்ன சொன்னார், டாக்டர் ஜாய்ஸ் உங்களுக்கு இவ்வளோ குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது, உங்கள் அப்பா இவ்வளோ பேக்ரவுண்டில் இருக்காரு, உங்கள் ஹஸ்பண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடு, நம்ம ஏன் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் ஒரு ஒரு பேக் போன். அதுக்கடுத்தது 73 ஆண்டுகள் வந்துட்டு பாரம்பரியம் மிக்க ஒரு தமிழ் பத்திரிகை இருக்குது, அதுதான் வந்து கலைமகள் மேக்சின் சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி கீவாஜா எல்லாம் வந்துட்டு அதனுடைய ஆசிரியராக இருந்தவங்க. ஸோ தமிழில் புலமை உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பத்திரிகை நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பத்திரிகையினுடைய இந்நாள் எடிட்டர் மிஸ்டர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் பில்லர்னு சொல்லலாம். ஸோ அவர் எங்கள் அப்பா நம்ம கலாமோட பிஏ, இவர்கள் மூணு பேரும் தான் இந்த ஆர்கனைசேஷனை தொடங்குவதற்கும் அடித்தளமாக இருந்தவர்கள். எங்கள் அப்பாவினுடைய இன்ஸ்டிங்க்ட் பேஸு இதுக்கு மேலே இந்த மூணு பில்லர்கள் நிற்கிறாங்க, அதுக்கு மேலே தான் பவித்ரம்ன்றது இயங்குகிறது.
7: மேம் நீங்க இப்ப வந்து ரொம்ப அருமையா உங்க அப்பா எப்படி ஒரு மருத்துவரா ஒரு பேஷண்ட்க்கு மருந்து மட்டும் கொடுக்கறது இல்லாம அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறத பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, அதுதான் இப்ப பவித்ரம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விதையாவும் இருந்திருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதற்கேத்த மாதிரியே உங்க அப்பா உங்களுக்கு வந்து எப்படி மருத்துவம் செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வச்சு நீங்க பவித்ரம்ங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை ரொம்பவே சிறப்பா தொடங்கியிருக்கீங்க.
4: அதே மாதிரி ஹேமா நீ சொல்லும் போது எனக்கு இன்னொரு குறள் ஞாபகம் வருது, உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் நிற்பால் நாற்குற்றே மருந்து அப்படின்னு. என்ன நான் வந்து நீங்க இப்ப வந்து ஒரு மருத்துவருக்கு நோய் வந்ததா மக்களுக்கு நோய் வந்ததா அவங்களை வந்து மருத்துவர் அணுகுவாங்க அந்த மாதிரி இருக்காம, இப்ப வந்து நீங்களே வந்து நாங்க ஒரு மொபைல் மருத்துவமனையா நீங்க வந்து போய் நீங்க மக்களிடையே நீங்க வந்து விழிப்புணர்வு நாங்க வந்து மெடிக்கேஷன் அந்த மாதிரி எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. இந்த மாதிரி உங்களோட முதல் பயணம் நீங்க பவித்ரம் ஆரம்பிச்சு உங்களோட முதல் பயணம் வந்து எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
17: நிச்சயமா. எனக்கு வந்து இந்த முதல் கேம்ப் அப்படின்னு சொன்னால் நானாக பண்ண முதல் கேம்ப்புங்கிறது வேறு விஷயம். ஆனால் நான் வந்து டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா கூட சேர்ந்து நிறைய கேம்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு பிக்னிக் போனால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் நான் அப்பா கூட சேர்ந்து நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்பா வந்து நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருந்ததுனால ஹீஸ் டு கண்டக்ட் மெனி ப்ரோக்ராம்ஸ். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் எப்படியெல்லாம் பண்ணுவார், வாட் நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப் எப்படி பிரிக்கிறது, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி, ஒரு இடத்துல ஒரு கேம்ப்புன்னு நம்ம போனால் எந்த டாக்டர்ஸ் எத்தனை மணிக்கு வர சொன்னோம், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், எப்படிலாம் அது வந்து மெடிசன்ஸ் இது பண்ணணும், குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கி குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி ப்ரோக்ராமை முடிக்கிறது, என்ன எடுத்துக்கிட்டோமோ அந்த தலைப்பில் அந்த ப்ரோக்ராம் எப்படி போகணும், இதெல்லாம் தான் நான் வந்து அப்பாட்டேருந்து நான் அந்த கேம்ப் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்றது நான் கற்றுக்கிட்டேன். அஸ் பவித்ரம்னு தொடங்கின பிறகு நான் நடத்தின முதல் கேம்ப்பு எப்படின்னா, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கும் இல்லையா, நான் பிறந்த மண்ணுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு அப்படித்தான் எனக்கும். ஸோ நான் வந்து நேட்டிவ் ஆஃப் காட்பாடின் ஊர், நான் படித்து நான் 1வது படித்த ஸ்கூலில் எனக்கு போயிட்டு செய்யணுன்றது தான் என்னோட முதல் ஆசை. ஸோ நான் படித்த ஸ்கூலில் அது வந்துட்டு காட்பாடியில் வந்துட்டு எபினேசர் பேசிக் ஹைஸ்கூலில் சீனியர் ஹைஸ்கூலுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் தான் போயிட்டு நான் முதல்ல போனேன். போனோடனே எங்கள் ஹெச்எம் வந்து ஷீஸ் 80+ நவ், அப்போ அவங்க அதை பார்த்த உடனே என்னை பார்த்து கட்டி பிடிச்சி அவங்க ஒரே அழுதுட்டு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருக்குது அப்படின்றது தான் டீச்சர் கேட்ட முதல் கேள்வி. ஸோ அந்த ஸ்கூலில் நான் 1வதுலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் துள்ளி விளையாடியிருக்கேன். ஸோ அந்த ஸ்கூலில் நான் வந்து போயிட்டு இந்த முதல் கேம்ப் பண்ணினதை வந்து நிச்சயமாக என்னால் மறக்க முடியாது. ஏன்னா என்னோடய கேம்பில் வந்து எனக்கு எந்த விதமான எதிரியும் கிடையாது, எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் கிடையாது, நெகட்டிவ் ஃபோர்ஸஸும் இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாமே ரொம்ப கோஆப்ரேஷனோட வந்த விஷயங்கள் தான், இன்க்ளூடிங் ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு நல்லா பப்ளிஷ் பண்ணாங்க. ஏன்னா அங்கே எங்கள் அப்பா ஏற்கனவே தொண்டு பண்ணியிருக்காரு, எங்கள் அப்பாவோட பேஷண்ட்டு தான் ஈவன் ப்ரெஸ் பீப்புள் ஆல்சோ. ஸோ அவங்களும் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணினாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸு அந்த ஸ்கூல்லேயும் மோர் தென் 800 சில்ட்ரன். ஸோ அந்த ஸ்கூலில் நாங்கள் வந்து ஜென்ரல் மெடிக்கல் கேம்ப் தான் முதல் வாட்டி போட்டோம். நான் கூட்டிகிட்டு போனதில் அங்கேயும் அப்படி தான், நான் 10 டாக்டர்ஸ் டீமை தான் கூட்டிகிட்டு போனேன். வெள்ளூரில் இருக்கிற காட்பாடியில் இருக்கிற ஹோமியோபதிக் டாக்டர்ஸினுடைய ஹெல்ப்பை நான் கேட்டேன். எல்லா டாக்டர்ஸுமே ரொம்ப சந்தோஷமாக வந்து அது ஒன் டே கிளினிக் அவங்களுக்கும் போகிறது. பட் அதையும் அவங்க வந்து மைண்ட் பண்ணாமல் அந்த டாக்டர்ஸ்லாம் எங்களோட வந்தால் வந்துட்டு அந்த ஒரு ஒரு ஆளுக்கு நான் வந்து 100 பேஷண்ட்ஸ் நான் பிரித்து கொடுத்துட்டேன். பிரித்து கொடுத்துட்டு ஒரு ஒரு கிளாஸ் ரூம் அந்தந்த கிளாஸ் ரூமில் நிற்க வச்சு அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அந்த டீச்சரே வந்து வாலண்டியராக நிற்பாங்க. எப்படின்னா கீழே ஒரு வேயிங் மிஷின் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேயிங் மிஷினில் அந்த டீச்சர் அவங்க கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை அட்டண்டன்ஸ் படி ஒன்றா அனுப்பி வேயிங் மிஷினில் வெயிட்டை பார்த்துட்டு அவங்களே ஹைட்டையும் பார்த்து மார்க் பண்ணி அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு நாங்கள் 10 டாக்ஸ் டிவைட் பண்ணி அந்த கேசஸ் எல்லாம் பார்த்து ஜெனரலாக அந்த ஸ்கூலில் என்ன ப்ராப்ளம்ன்றது கண்டுபிடிச்சி நாங்கள் அட்மிஷன்ஸ்க்கு சப்மிட் பண்ணியிருக்கிறோம் ஒரு ரிப்போர்ட். அங்கே உள்ள டீச்சர்ஸ் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணினாலும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு சர்டிஃபிகேட் ஃப்ரம் பவித்ரம், அவங்களுக்கு நாங்கள் அதை கொடுத்துருக்குறோம். அப்புறம் ரோட்டரி கிளப்பில் இருந்து ஒன் மிஸ்டர் சந்திரசேகர் வந்திருந்தார், சந்திரமோகன் சொல்லிட்டு. ஸோ அவர் அங்கே கூட்டின்னு போயிட்டு ரோட்டரி கிளப்பினுடைய கான்ட்ரிபியூஷன் அன்றைக்கி இருந்தது. ஸோ அவரும் வந்துட்டு ஒரு நல்ல டாக்கு அதில் கொடுத்து அந்த ஊரில் இருக்கிற கவுன்சிலர் அந்த டைமில், ஸோ அவங்களும் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. டீச்சர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டில் ஆல்மோஸ்ட் என்னன்னா, நான் ஒரு ஹார்ட் டிசீஸ் அந்த ஸ்கூலில் நாங்கள் கண்டுபிடிச்சோம், வி ரெஃபர்ட் இட் டு த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் பிகாஸ் இட்ஸ் ஆப்பரபிள் கண்டிஷன் ஒன்று. செகண்ட் திங் வந்துட்டு ஒரு 10 எனக்கு கரெக்ட் டேட் ஞாபகம் எதுவுமே, நான் ஸ்டேட்டிஸ்டிக்கல் நம்பர்ஸ் சொல்ல எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஃபியூ சில்ட்ரன்ஸ் ஆர் அலர்ஜிக் கோல்டு, அந்த அலர்ஜி கோல்டு கொடுத்துருக்கோம். அண்ட் ஒரு 50% ஆஃப் த குழந்தைங்களுக்கு வந்துட்டு வயிற்றில் பூச்சி வேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அது நாங்கள் கண்டுபிடிச்சி அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்புறம் ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு டான்ஸ்லைட்டிஸ் இருந்திருக்கு, அதுக்கெல்லாம் நாங்கள் மருந்து எல்லாம் அங்கங்கே சப்ளை பண்ணியாச்சு. அது அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்கும் நாங்கள் மெடிசன்ஸ் அங்கேயே நாங்கள் கொடுத்துருக்குறோம். மீதி எல்லாம் டீச்சர்கிட்ட வந்துட்டு ஒரு கேஸும் என்ன போது நினச்சி தைராய்டு கண்டுபிடிச்சது, தைராய்டு கண்டுபிடிச்சி அது டீச்சருக்கு சொல்லிட்டு அது மெதுவாக கூட அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், பட் இட் ஹேஸ் டு பி ட்ரீட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நான் அந்த ஸ்கூலில் சொல்லிட்டு வந்ததுனால எங்கள் ஹெட்மிஸ்டருக்கு நிச்சயமாக அந்த அலுமினி அசோசியேஷன்லேருந்து டீச்சர் வந்து என்னை நிச்சயமாக மறக்கவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் பிறந்ததுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சேன் இல்லையா, அது வந்து பவித்ரத்தின் மூலியமாக நான் படித்த ஸ்கூலுக்கே செய்யும் பொழுது அதை எப்படி சொல்கிறது, கடவுளுக்கு செஞ்சால் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி அது வந்து நீங்கள் அந்த ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனத்தில் இருந்து நீங்கள் சர்வீஸ் செஞ்சு அது கிடைக்கிற சந்தோஷத்தை நீங்கள் உணர்ந்தால் தான் தெரியும். ஒன்லி திங், சர்க்கரையை நான் காட்ட முடியுமே தவிர நீ வாயில் போட்டு பாரு அது ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸை வந்து நீங்கள் தான் உணரணும். ஒன்லி திங், நவ் ஐ எம் ஷோயிங் யூ ஒன்லி சர்க்கரை, அந்த ஸ்வீட்னஸ் வந்து நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா தான் ஸ்வீட். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறச்ச நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா அந்த ஸ்வீட்னஸ் தான், அதான் அந்த ஃபஸ்ட்டு அனுபவம்.
5: நம்ம சந்தோஷம் எதில் இருக்குன்னா கடவுளுக்கு நம்ம சேவை செய்கிறதுலேருந்து நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த கடவுளுக்கு எப்போ சந்தோஷம் வருதுன்னா, சக மனிதர்களாகிய நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா உதவி செஞ்சுக்கிட்டா தான் அந்த கடவுளுக்கே வந்து நம்ம மேலே வந்து ஒரு பாசம் தானா வரும்னு சொல்ல, அதுதான் அன்பே சிவம் அப்படின்னு கூட ஒரு இது சொல்லியிருக்காங்க.
8: இந்த ஒரு நல்ல செயலா இருந்தாலுமே அதுக்கு ஒரு சோதனை இருக்கும். ஆனால் நீங்க சொல்றத பார்த்தா எல்லாமே உங்களுக்கு சக்சஸா தான் வந்திருக்குன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி வந்து இந்த சக்சஸை வச்சுட்டு அடுத்தடுத்த செயலுக்கு எப்படி உங்களை நீங்க பயன்படுத்தினீங்க, அந்த சக்சஸ் எப்படி பயன்படுத்தினீங்க?
17: இல்லை, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே எல்லா நியூஸ் பேப்பரும் தான் வாலண்டியராக வந்து அவங்களே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். ஸோ இதை பார்த்த மக்கள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, உண்மையில எங்க அப்போ வந்து இந்த எந்தெந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்தெந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அந்தந்த பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்கிட்ட பார்த்து இதுக்கு எங்கே போகலாம் ஏது போகலாம் அப்படின்ற ஒரு, நான் என்ன சொல்கிறேன், குழந்தைங்க லெவலில் நம்ம கண்டுபிடிச்ச ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து சமுதாயத்தில் பாருங்கள் அடுத்த லெவலுக்கு போகுது. பேரண்ட்ஸ் லெவலுக்கு போய்ட்டா பாருங்கள், ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு டவுன்ஷிப் ஏரியாவில் இருக்கலாம், இன்னொருத்தவங்க வந்துட்டு அந்த பள்ளிக்கு பின்புறத்து ஏரியாவில் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மைல் தள்ளி இருக்கலாம். ஸோ நம்மளுடைய தொண்டு வந்துட்டு எப்படி ஒரு 2 மைல், ஒரு 1/2 மைல்லேருந்துட்டு 2 மைல் ஆகுது, 2 மைல்லேருந்துட்டு 5 மைல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அது விரிவடைவதற்கு நல்ல ஒரு, ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லான எந்த ஒரு கேம்ப்பும் விரிவடைவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு அளிக்குது. இதுக்கு மேலதான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா தெரியும், 2004 சுனாமி வந்தது.
8: ரொம்ப அஃபெக்ட், நிறைய பேர் அஃபெக்ட்
17: ஆனாங்க. நாகப்பட்டினம் ஏரியா வாஸ் பேட்லி அஃபெக்டட். சார், நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் நொச்சி குப்பம், திடீர் குப்பம், இல்லைன்னா டுமில் குப்பம், சாந்தோம் ஏரியா அந்த பக்கம்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பாயில் ஆச்சு. ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி சுனாமி வந்த பிறகு எங்களோட டீம்
8: பவித்திரத்துலேருந்து
17: எங்களோட டீம் வந்துட்டு நாங்கள் நாகப்பட்டினத்துக்கு போனோம். 2005 நான் சொல்கிறது, டிசம்பரில் தான் 2004 வந்தது சுனாமி. 2005 வந்து நாங்கள் நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு த போஸ்ட் சைக்கலாஜிக்கல் இஃபெக்ட் ஆஃப் த பீப்புள் அஃபெக்டட் பை சுனாமி, சுனாமினால் அஃபெக்ட் ஆன பீப்புளினுடைய மனநிலையை அறியும் ஒரு ஆய்வை வந்து பவித்ரம் மேற்கொண்டது.
8: ஆமாம், கண்டிப்பாக தேவைப்படும்.
17: அதில் வந்துட்டு மேற்கொண்ட போது அதில் எடுத்திருக்கிற ஃபைண்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் வந்து திருப்பி அதையும் நாங்கள் இந்து பேப்பரில் எல்லாத்துலேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அதில் என்னடனா, இது வரைக்கும் ஆல்கஹால் குடிக்காத லேடிஸ் கூட ஆல்கஹால் குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க டியூ டு சோ மெனி ரீசன்ஸ் அப்படிங்கிறது. அந்த ரீசன்ஸ் வந்து அந்த ஆய்வில் கிடைச்ச என்னென்ன பாயிண்ட்ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் அதில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு ரிசர்ச் செய்யறதுக்கு எங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது வந்து முக்கியமாக சொல்லணும்னா நேஷனல் காலேஜ் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு, பரம கல்யாணி காலேஜில் இருந்துட்டு இன்னொரு ப்ரொஃபஸர், ஈவன் டாக்டர் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு இன்னொரு ப்ரொஃபஸர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் எங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது. நாட் ஓன்லி தட், அங்கே இருக்கிற லோக்கல் வாலண்டியர்ஸ், ஸோ அவங்கள வச்சும் நாங்கள் அந்த ப்ரோக்ராம் பண்ணோம். ஏன்னா சென்னையிலேருந்து நாங்கள் போயிட்டு பண்ணுறோம், சென்னையிலேருந்து நாங்கள் 5 பேர் 6 பேர் போனால் அது அது போகாது. ஸோ அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸும் நாங்கள் சேர்த்து அங்கே அந்த ப்ரோக்ராம் பண்ணினோம். இந்த ப்ரோக்ராம் பண்ணினதில் உங்களுக்கு சுனாமின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு வர ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அவர் தான் வந்துட்டு அந்த ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹைலைட் ஆனவர். ஸோ அவர் வந்துட்டு எங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இஎஸ் கிவன் அஸ் ஒரு சர்டிஃபிகேட் அப்ரிசியேஷன். ஸோ என்ன சொன்னால், பப்ளிக்கில் வந்து நம்ம பவித்ரம் என்ற ஒரு என்ஜிஓ ஒரு வேலை செஞ்சுருக்குன்னு சொன்னால் அந்த வேலை செஞ்சுருக்கிறத பார்த்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்ரிஷியேட் பண்ண

0: பண்ணி நமக்கு அது ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும் பொழுது அது நமக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டராக இருக்கும். அது வந்து எங்களோட லாங்குவேஜ் சொல்லணும்னா எங்களுக்கு டானிக் போட்ட மாதிரி. ஸோ தட் இஸ் அன் எலெக்சர் டானிக், அதாவது இன்னும் கொஞ்சம் டபுள் ஸ்ட்ரென்த் டானிக் குடித்த மாதிரி. ஸோ அதுதான் எங்களை வந்துட்டு மேலும் மேலும் மற்ற ரிசர்ச் எல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சர்வே. இதுக்கப்புறம் நான் வந்து 1 இயர் கழித்து ஒரு வருடத்துக்கு பிறகு மக்களின் மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து கன்னியாகுமரியில் போய் பண்ணினோம். அது இன்னொரு ரிசர்ச். ஏன்னா கன்னியாகுமரி மக்களோட ரிசர்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண்ணும்பொழுது அங்கே நாங்கள் பப்ளிஷ் பண்ண ரிசல்ட் ஆஃப் த ரிசர்ச் என்னன்னு சொன்னால், முன்ன மாதிரி சுற்றுலா பயணிகள் இப்போ இங்கே வர்றது கிடையாது. ஏன்னா சுனாமினால் பயம், ஆனால் முன்ன மாதிரி வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் கொஞ்சோண்டு இந்த டைடல் வேவ் அலைகள் வந்து கொஞ்சோண்டு உயர வந்தாலும் மீடியா பீப்புள் வந்து அனாவசியமாக வந்துட்டு அதிக மிகைப்படுத்தி எழுதி விட்டுடுறாங்க. ஸோ அதனால எங்களுக்கு எப்படின்னா உள்ளுக்குள்ள ஓரளவுக்கு தைரியத்தோடு உள்ளுக்குள்ளே கடலில் இறங்கலாம்னு நினச்சாலும் பயந்துட்டு நாங்கள் வெளியே வந்துடுறோம். ஸோ இதனால எங்களோட தொழில் வந்துட்டு அதிகமாக பாதிக்கப்படுது அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை வந்து அங்கே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நாங்கள் வந்துட்டு ஹைலைட் பண்ணி அதையும் நாங்கள் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணோம். இது வந்து எங்களோட ரெண்டாவது ரிசர்ச். மூணாவது ரிசர்ச் என்னன்னு சொன்னால், திருச்சியில் என்ன சொல்கிறது, மதர்ஸ் மில்க் அவேர்னஸ் பற்றி நானும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினேன். இட் இஸ் இது சொல்கிற ப்ராஜெக்ட் எல்லாருமே வந்து 1000 எதுவுமே 100-200க்கெலாம் எடுத்து பண்ணல. நான் வந்து நேஷ்னல் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸினோடைய ஹெல்ப்பு தான். ஸோ உங்களை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் இல்லைன்னா எதையுமே நாங்கள் பண்ண முடியாது. அதனால வந்து நேஷ்னல் காலேஜில் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் மூலியமாக அந்த காலேஜ் ப்ளஸ் ரோட்ரேட் கிளப் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி, இட்ஸ் நாட் அ ரோட்ரி, ரோட்ரேட் கிளப் ஆஃப் திருச்சி. ஸோ அவங்களும் ஹெல்ப் பண்ணதுனால நான் அங்கே என்ன பண்ணேன், பிரஸ்ட் ஃபீடிங்கை பற்றி, அதாவது தாய்ப்பாலின் மகத்துவம் அப்படிங்கிறது டாபிக். ஆனால் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் நிச்சயமாக, அதாவது WHO-னுடைய அறிவுரைப்படி மினிமம் 3 மாதமாவது, 6 மாதம் கொடுக்கறது ரொம்ப நல்லது, ஆனால் மினிமம் 3 மாதமாவது கொடுக்குறாங்களாங்கிறது தான் வந்துட்டு ஆய்வினுடைய பேசிக் கான்செப்டு. ஸோ அதுதான் நம்ம வந்து திருச்சியில் நம்ம பண்ணினோம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் திருச்சியில் பண்ணீங்க, இங்கே பண்ணக்கூடாதான்னு. தாய்ப்பால் கொடுக்குறாங்களா கொடுக்கலாங்கிறது வந்து டவுனில் தான் இந்த ஸ்டைலெல்லாம் குறைஞ்சிருக்கும், நீங்கள் ஏன் இங்கே பண்ணாமல் திருச்சியில் போய் பண்ணீங்கன்னு. திருச்சி இஸ் த பிளேஸ், நைதர் அ டவுன் நார் அ சிட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்த தான் நாங்கள் செலக்ட் பண்ணி, ரெண்டு டைப் ஆஃப் பாப்புலேஷன் நாங்கள் கிடைப்பான்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு அதை செலக்ட் பண்ணி அங்கே பண்ணினோம். அங்கே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாருமே, நீங்கள் பால் கொடுத்துருக்கான் பால் கொடுத்துருக்கான் பால் கொடுத்துருக்கேன்னு வந்துடும். ஆனால் என்னடான்னா அவங்களுக்கு இதில் ரெண்டு வித்தியாசம் என்னென்னா, சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் அங்கே உள்ளவங்களுக்கும் உள்ள ஒரு பால் கொடுக்கல அப்படின்னு சொன்ன வித்தியாசம் என்னென்னா, இங்கே உள்ளவங்க வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி என்னோடய அழகு கெட்டு போயிடும்னு சொல்லி கொடுக்காமல் இருக்கிறது இங்கே வந்து ப்ரையார் ஃபஸ்ட்டு ரீசனாக வரும். ஆனால் அங்கே வந்து எப்படின்னா, திருச்சியிலலாம் பால் கொடுக்கலன்னா எனக்கு டைம் இல்லை, டைம் இல்லை இந்த சென்ஸ், காலையில் ஒருத்தவங்க கூலி வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னால் இந்த குழந்தைய காலையில் எழுந்துச்சோன்னே என்ன பால் கொடுக்கணுமோ அந்த பால், அது குழந்தைக்கு பசிக்குதோ பசிக்கல அந்த டைமில் இவள் பால் கொடுத்துட்டு குழந்தைய வச்சுட்டு அவள் போயிடுவான். ஸோ தாய்க்கு மனசு இருக்குது கொடுக்கணுன்ட்டு, ஆனால் நேரம் இல்லை, ஏன்னா கூலி வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்கணும். ஸோ அதனால் நேரமின்மை காரணமாக குழந்தை கிடைக்கல. இங்கே டவுனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் நம்ம பணம் சம்பாதிக்கணுன்ற காரணத்துக்கு, அழகுக்காகவும் பணம் சம்பாதிக்கணும் காரணத்துக்காகவும் இங்கே வந்துட்டு இது இல்லை. ஆனால் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் குழந்தைக்கு பால் கிடைக்கல, ஓகேவா? ஸோ என்ன பொறுத்த மட்டும் 1 மாதத்துக்குள்ளே பால் கொடுத்தியா கொடுக்கலையா, 1 மாதத்துக்கூட கொடுக்கல, ஏன்னா அது மாமியார்கிட்டையோ பாட்டிக்கிட்டையோ விட்டுட்டு போவாங்க, அவங்க தேவைக்கு வர மட்டும் ஏதாச்சும் ஊற்றி ஊற்றி அவங்க காப்பாற்றிட்டுருப்பாங்க. ஸோ இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் தான் வந்து அதனால் திருச்சியில் எங்களுக்கு கிடைச்சது. 43% ஆஃப் த விமன் வந்து டிட் நாட் கிவ் சஃபிஷியன்ட் பிரஸ்ட் மில்க் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆய்வினுடைய இது. பேருக்கு பால் கொடுத்தன்னு இருக்கும், சஃபிஷியன்ட்டுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அந்த மினிமம் ஆஃப் 3 மந்த்ஸ் கூட கொடுக்கலன்னா இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் இல்லையா. ஸோ அந்த பால் கொடுக்காத அந்த ரிப்போர்ட் நம்ம எடுத்தோம். ஸோ அதுலேருந்து தான் தெரிஞ்சது இனிமே வந்து தாய்ப்பாலின் மகத்துவத்தை கல்லூரி மாணவர்களுக்கிடையே அதை வந்து சொல்லணும், எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது. நம்ம நினச்சிப்போம் மாணவிகளுக்கு மாத்திரம்தான் முக்கியம்ன்ட்டு, மாணவர்களுக்கு முக்கியம் இல்லையான்ட்டு, மாணவர்களுக்கு கூட அது முக்கியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், மாணவர்களுக்கு எப்படின்னா தான் ஒய்ஃப், ஏன்னா இப்போ நான் டாக்டராக இருக்கிறதுனால என்கிட்ட வர பேஷண்ட்ஸே என்கிட்ட சொல்லுவாங்க, என்னான்னு, டாக்டர் என் குழந்தைக்கு வந்துட்டு, எனக்கு நல்லா தெரியும் ஒரு ஒரு பஞ்சாபி பேஷண்ட் ஆக்சுவலாக, அவங்களோட அவங்க தே காட் பெயிண்ட் ஷாப் இன் ஸ்டேட்ஸ், அவங்க சொல்கிறாங்க இங்கே வந்து குழந்தை இருக்குது, அது குழந்தைக்கு வந்து நான் சொன்னேன் அவங்கள பார்த்துட்டு அப்போ ஷீஸ் ப்ரெக்னென்ட். இப்போத்துலேருந்தே நான் சொல்கிறேன், நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம ரைட் டைமில் கவுன்சிலிங் கொடுக்குறோன்னுட்டு. ஸோ அவங்க குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நீங்கள் மினிமம் 3 மந்த்ஸாவது மதர்ஸ் மில்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நோன்னு சொல்கிறவங்களையாவது நம்பிடலாம், ஒன்றுமே சொல்லாமல் சரி சரி ஓகே ஓகே ஓகே ஓகேன்னு சொல்கிறவங்கள நம்பவே முடியாது. ஸோ அது மாதிரி ஷீ செட் ஓகே டாக்டர் ஓகே டாக்டர்னு ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. கடைசி பார்த்த குழந்தை பிறந்தது. ஒரு தாய் ஒரு குழந்தை வந்து உங்களை அம்மானு கூப்பிடணுன்னா ஒரு நாளாவது கொடுக்கக்கூடாதா? இல்லை ஒரு உனக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள பந்தம் தான் என்ன? ஸோ ஒரு நாள் கூட கொடுக்கலன்னா அது எப்படி வந்து உங்களை அம்மானு கூப்பிடும்? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தது. ரெண்டாவது, நீங்கள் இந்த குழந்தைய இப்போ கவனிக்கலைன்னா நீங்கள் வளர்ந்த பிறகு உங்களுக்கு வந்து முதியோர் எல்லாம் காத்துட்டு இருக்கிறதுங்கிறதையும் இவங்க மறந்துடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் குழந்தைகள் விட்டுடுறாங்கனாக்கா இந்த மாதிரியான பாண்டேஜ், தாயும் குழந்தைன்ற பாண்டேஜ் இல்லாதவங்க தான் வந்து அவங்க பெருசாக வளர்ந்துட்ட பிறகு ஹோம் ஃபார் ஏஜில் விட்டுடலான்ற ஒரு நினைப்பே வருது. மற்றவங்களுக்கு பாருங்கள், 10 ரூபாய் என்னோட இதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மா அந்த 5 ரூபாயில் வச்சுப்பேன் அப்படிங்கிற நினைக்கிறவங்க தான் இருப்பாங்களே தவிர இது முடியாது, இட்ஸ் நாட் பாசிபிள்னு தள்ளுறவங்க இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி மனநிலையெல்லாம் வரக்கூடாதுன்ட்டு நான் பேஷன்ஸுங்களை பார்க்க பார்க்க பார்க்க இதெல்லாம் வரும். ஸோ அதனால் தாய்ப்பாலின் மகத்துவத்தை பற்றி எடுத்து சொல்கிறது இட் இஸ் அ ஹை டைம். இந்த மாதிரி ஒரு மனைவிக்கு ஹஸ்பண்ட் வந்து அட்லீஸ்ட் சொல்லலாம், என்னென்ன நீ வந்து கொஞ்சம் பால் கொடுக்கணும். ஒருவேளை மனைவிக்கு வேற மாதிரியான தாட்ஸ்ல கொடுக்கல அப்படின்னு நினைச்சாலும் ஆஸ் அ ஹஸ்பண்டா வந்து ஒரு புருஷனானவன் என்ன சொல்லணும், என் குழந்தைக்கு பால் கொடு அதான் நல்லது, உனக்கும் நல்லது அதுக்கும் நல்லதுன்ட்டு இவன் ஒரு வார்த்தை எடுத்து சொன்னா நிச்சயமா அவளும் வந்து கொடுப்பா. இன்னும் இஃப் யூ லைக் யூ கிவ், இஃப் யூ டோன்ட் லைக் ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொன்னேன்னா அவன் என்ன பண்ண முடியும்? ஸோ அவனும் வந்துட்டு அதை பத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணல. அப்படின்னா தெரிஞ்சுதான் பண்ணலையோ தெரியவே இல்லையோ தெரியாது. ஸோ அதனால இட் இஸ் அவர் டியூட்டி, அவர்ன்றது என்ஜிஓஸ் டியூட்டி டு எம்ஃபசைஸ் த பாயிண்ட் ஆன் தட். என்னன்னா நீங்கள் வந்துட்டு கணவனுக்கும் அந்த டாக் கொடுக்கணுன்றது. இன்னொரு ஒரு பெரிய பாயிண்ட், இவங்கெல்லாம் வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரஸ்டில் டியூமர் எனி இல்லை எனி டைப் ஆஃப் எனி அடினோமாஸ் இல்லை எனி பினைனார் மேலிக்னட் என்ன வெரைட்டி ஆஃப் லம்போ க்ரோத்தோ அதில் வருதுன்னா முதல் காரணம் டாக்டருங்க என்ன கேட்குறாங்கன்னு, நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைக்கு பால் கொடுத்தீங்களா அப்படின்ட்டு. அதுக்காக கொடுத்தவங்களுக்குலாம் வரலையான்னு கேட்கக்கூடாது. வந்தாலும் லெசர் டைப், அதாவது குறைந்த வீரியம் உள்ள லம்ப் தான் வருமே தவிர வெரி பேட் டைப் மேலிக்னன்ட் டைப் ஆஃப் டியூமர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் இது வந்து கடவுளே வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி வச்சுருக்கான் நேச்சுரலாகவே. நீ இதை கொடுத்தேன்னா நான் அதை கொடுப்பேன், நீ அம்மாவுக்கு நீ குழந்தைக்கு பால் கொடு குழந்தை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், குழந்தைக்கு நீ பால் கொடுத்தேன்னா உனக்கு பால் கட்டிக்காது குழந்தைக்கு பால் கிடைக்கும். ஓகே, குழந்தை கிடைக்கிறது பால், உனக்கு வந்து பால் கட்டிக்காது. ஸோ உனக்கு வந்துட்டு டிசீஸ் வராது, குழந்தைக்கு வந்துட்டு சக்தி வரும். ஸோ இப்படியே ஒன்று நான் இது கொடுக்குறேன் நீ அது கொடு இது கொடு. ஸோ இப்படி தான் இயற்கையில் இருக்கும்போது அதே நம்ம வேண்டான்னு சொல்லணும். ஸோ தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தெரிய வைக்கிறது தான் பவித்ரம் போன்ற என்ஜிஓஸ்னுடைய கடமை. ஸோ அதனால் இந்த ஒரு ஆய்வையும் நாங்கள் அதை மேற்கொண்டோம். ஸோ தாய்ப்பாலின் மகத்துவத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி நாங்கள் ஒரு செமினாரே நடத்தியிருக்கிறோம் சென்னையில். ஓகே, அந்த செமினாருக்கு கண்ணப்பன் வைஸ் சான்சலர். ஓகே, ஸோ அவர் எல்லாரும் வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர். ஸோ அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் அந்த ப்ரோக்ராம் அந்த ஒரு செமினாரும் நாங்கள் நடத்தியிருக்கோம். ஸோ இது வந்து தாய்ப்பாலை பற்றி ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்.
1: இவ்வளவு நேரம் பவித்ரம் தொண்டு நிறுவனத்தை சார்ந்த டாக்டர் ஜாய்ஸ் திலகம் நமக்காக அவங்களுடைய கரியரை பத்தியும் அவங்களுக்கு யார் தூண்டுகோலா இருந்தவங்களை பத்தியும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பல தகவல் அவங்க நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் உங்க மனசுல பல கேள்விக்கான பதில் வரப்போற செக்மெண்ட்ல காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: God, bell அடிச்சுச்சு, எனக்கு தூக்கமா வருது.
3: 11 மணி தான் ஆகுது, இன்னும் பாதி நாள் கூட முடியல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா?
2: ஆ, பால் குடிச்சனே.
3: அதான் பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம சாப்பிடலே ரொம்ப இம்பார்ட்டன்டான மீல். யாராவது சொல்லிருக்காங்களா? எங்க அம்மா என்ன வீட்டை விட்டு கூட வெளில அனுப்ப மாட்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம.
2: ஓ நிறுத்து, இப்போ இப்போதான் லெக்சர் முடிஞ்சது, திருப்பி ஆரம்பிக்காத, பிரேக் டைம் இப்போ.
3: இது லெக்சர் இல்ல, நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா சொல்றேன். பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம சாப்பிட்றதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் ஒரு பழம் சாப்பிட்டாதான் நீ முன்னாடி லஞ்ச் சாப்பிட்ற வரைக்கும் உனக்கு தாங்கும். காலையில தான் நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் செய்கிறோம், நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ் தான் நிறைய எனர்ஜியும் தேவைப்படுது. லஞ்ச் ஸ்கிப் பண்ணா கூட பரவாயில்ல, ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாத.
2: சரி சரி, நாளையிலேருந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்.
3: சாப்பிடல, நான் உங்கள் அம்மா கால் பண்ணிடுவேன்.
2: காலை உணவு ஒரு நாளே உணவு மறந்துடாதீங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: மக்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ வந்து நம்ம நீங்க கேட்டுட்டு இருக்கிறத வந்து டாக்டர் ஜாய்ஸ் திலகம் வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. நம்ம டாக்டர் ஜாய்ஸ் திலகமும் பவித்ரம் தொண்டு நிறுவனத்தை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க.
5: இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சறிவு படிச்ச ஆடு மாடு அனிமல்ஸ் எல்லாமே வந்து சொல்றது இல்லை, அவங்க கிட்ட போய் பால் கொடு பால் கொடு நம்ம ஒன்றும் சொல்றது இல்லை. ஆனால் ஆறறிவு படிச்சு நமக்கு வந்து நிறைய பேர் வந்து அறிவுரையை சொல்லி அதை யாருமே கேட்கறதும் இல்லை, அதை வந்து கவனிக்கிறதும் கிடையாது. ஒரு ஜூல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து ஒரு புலிக்குட்டிக்கு வந்து பால் கொடுக்குது, அது கிட்ட போய் ஆடு நீ உங்களுக்கு பால் கொடு அப்படின்னு வந்து யாருமே வந்து அறிவுரையை சொல்றது இல்லை. ஆனா ஆறு வரை பட்சம் நம்ம வந்து அதை கவனிக்கிறது இல்லை, யாருன்னா சொன்னா அதை ஏத்துக்கிறதும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும் போது பவித்ர நிறுவனம் வந்து இந்த அளவுக்கு வந்து அதை எஃபெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க, அதுக்கு நிறைய பேர் கோஆபரேட் பண்ணிருக்காங்கன்னு அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
6: ஓ மேம், இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து பெண்கள் அவ்வளவா பண்ணுறது இல்லை, அதுக்காக நீங்கள் எப்படி அவேர்னஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போது வில்லேஜ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மேம் ப்ரெக்னென்சி நிறைய உமன் வந்து ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க, அதுக்கான காரணம் அந்த பெண்ணாகவும் இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆணாகவும் இருக்கலாம். பட் இவங்களுக்கு வந்து அதற்குரிய சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாததுனால பாதிக்கு பாதி நேரம் வந்து பெண் தான் வந்து அவ கர்ப்பம் அடையாததற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா 60 வயசு கிழவனுக்கு ஒரு மூன்றாவது முறையா ஒரு 16 வயசு பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்க, அந்த பொண்ணும் கர்ப்பம் அடைய மாட்டா. பட் அதற்கான காரணம் அந்த ஆணா தான் இருப்பாங்க. 3 வாட்டி கல்யாணம் ஆகியும் இன்னும் அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு காரணம் பெண் இல்லைன்னு. இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்க நீங்க எப்படி விழிப்புணர்ச்சி தரீங்க?
0: இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஓப்பனாக பேச முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு கேட்டால் அது வந்து சில எது எது வந்து கேம்பில் பண்ணலாம், எது எதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கலாங்கிறது ஒரு பொதுவாக தான் சொல்ல முடியுமே தவிர, ஏன்னா இது வந்து ஒரு பர்சனல் கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் அப்படிங்கிற ஒரு இதில் போயிடும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து இப்போ நான் ஒரு பேஷண்ட் எங்கிட்ட வராங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட ஏமா உனக்கு வந்து மாத விளக்கு ஒழுங்காக வருதா அப்படின்னு கேட்கறதுக்கே அந்த பொண்ணு சொன்ன வருது டாக்டர் வருது எப்பத்துலேருந்துமா பிரச்சனை இப்போதான் இந்த 2 மாசம்தான் எப்போனா உடனே மேலே கீழே பாப்பா ஏன்னா கல்யாணம் ஆன நாளை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஓகேவா. அப்புறம் ஆனால் நாங்கள் அப்படி கேஸ் டேக்கிங் எடுக்க மாட்டோம். ஹஸ்பண்டாக இருந்தால் கூட இன்ட்ரொடக்ஷன் வரைக்கும் கொடுத்துட்டு சார் 1 நிமிஷம் வெளியே இருக்கீங்களா இந்த அம்மா நான் எக்ஸாமின் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டின்னு போயிட்டு அவட்ட அப்போ கேட்பேன் என்னன்னா எத்தனை மாசமாக உனக்கு ப்ராப்ளமாக இருக்குது சரியாக வரலன்னு. அப்போ சொல்ல இல்லை டாக்டர் நான் பெரிய பொண்ணு ஆனது நாள்லேருந்தே இப்படி தான். ஸோ இதுதான் வந்து உண்மை. நான் வந்து அந்த பொண்ணு வந்து பொய் சொல்கிறான்னு சொல்லலை. இப்போ அவள் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவளை பற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த வீட்டில் தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த பொண்ணு வியாதிகாரின்னு சொல்லிடுவாங்களோ, இல்லை அதனால் அவளோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்ற ஒரு பயம்தான். ஸோ அதனால் என்ன பண்ணுவான்னு அவள் வந்துட்டு சொல்ல மாட்டான். ஸோ இந்த மாதிரியான நீங்கள் கேட்ட கேள்வி உள்ள விஷயங்களை வந்து கணவனை தனியாக கேஸ் டேக்கிங், மனைவி தனியாக கேஸ் டேக்கிங் எடுத்து உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரிலாம் டெஸ்ட்டு செய்யணும், அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுக்கு வேண்டிய ஆலோசனையும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் தான் வழங்குறோமே தவிர, அப்புறம் 2 பேரையும் சேர்த்து எதாவது சொல்லணும். அதாவது உண்மையை சொல்ல போனோன்னா அவங்க வந்துட்டு எந்த முறையில் அவங்க தாம்பத்திய வாழ்க்கையை மேற்கொள்ளணுங்கிறது தான் நாங்கள் வந்து 2 பேரும் சேர்த்து சொல்லுவோமே தவிர. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா சைக்கலாஜிக்கல் டச்சிங், அதாவது நீ அவளை என்னமா சந்தோஷமாக வச்சுக்கணும், அதே மாதிரி கணவனை இவங்க எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டுங்களை சொல்லுவோம். நிறைய நேரங்களில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் உன்னை கட்டிக்கிட்ட நேரத்துலேருந்தே என் வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன போதாதா டிப்ரெஷன் வர்றதுக்கு? ஒன்றுமே வேணாம், உன்னை கட்டிக்கிட்ட நாள்லேருந்து என் வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் எங்கேருந்து அவளுக்கு இது அவரை பார்க்கும் போதில் அவளுக்கு இந்த ஞாபகம் தான் வரும். ஸோ அதனால் உடல் ரீதியான கூறுகள் காரணங்கள் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் மன ரீதியான கூறுகள் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்லையும் கவுன்சிலிங்லேயும் தனிப்பட்ட முறையில் தான் சொல்ல முடியுமே தவிர பகிரங்கமாக வெளில மீட்டிங் போட்டு இந்த மாதிரி கேசஸ்க்கு சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு பேரண்ட்ஸு சரியாக கவனிக்கலன்னா ஒன்றும் இல்லை. இந்த பெண்ணோட பேரண்ட்ஸு வீட்டுக்கு வராங்கன்னா அந்த பேரண்ட்டை எங்கள் அம்மா அப்பாவை எங்கள் கணவன் சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொன்னாலே அன்னைக்கு ராத்திரி அவள் வந்து கணவனோட எப்படி இசைந்திருக்க முடியும்? மனசுக்குள்ளே கஷ்டம் அவ்வளோ ஒரு 100% உள்ளே கேரி பண்ணிக்கிட்டு வெளியில் வந்தாக்க. ஸோ நம்ம வந்து உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று நினச்சோம்னா ஈஸியாக அவங்களை நினச்சிக்காதீங்க குழந்தை வந்துடும்னுட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால தான் நாங்களே என்ன பண்ணோன்னா திருநெல்வேலியில் ஒரு சர்வே கூட எடுத்தோம். திருநெல்வேலி சாரதா காலேஜ்

0: அதனால கொஞ்சம் முன்ன இருந்த நல்ல மனப்பாங்கு எல்லாம் கொஞ்சம் மாறிட்டு வருதுங்கிறது ஒரு சைடு. செகண்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அத்தியாவசியம் பணம் வந்து தேவை. அதனால அங்கிருந்து இங்கே வந்து ஊர் நாட்டுகள்ல இருந்துட்டு அவங்க வெளில போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டங்களில் அவங்களோட பெற்றோர்கள் அவங்க கவனிக்க முடியாத ஒரு கட்டம். ஆனால் மனசில் வந்துட்டு இடம்னு ஒன்று இருக்குதாங்கிறது தான் எங்களோட கேள்வி. மனசில் இடம் இருந்தால் அவங்க பேரண்ட்ஸுங்களை அவங்க கவனிப்பாங்க. இப்போ அந்த மனப்பாங்கு குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு தான் அங்கே உள்ள ஒரு நிலைமையும் கூட சேர்த்து. ஸோ அதனால் அங்கே பெற்றோர்களை பார்த்து பெற்றோர்களே ஒரு சைடில் சுமையாக இருக்கும் பொழுது, கல்யாணம்னு ஒரு வரும்பொழுது, அப்போ என்னோட பெற்றோர் உன்னோட பெற்றோர் இந்த ரெண்டும் கிளாஷ் அங்கே வருது. அதுவே கூட குழந்தை பிறக்கிறதுக்கு தடையாகவும் இருக்குது. ஸோ அதனால் கவுன்சிலிங் வந்து தனிப்பட்ட முறையில் தான் செய்யுமே தவிர, கேம்ப் மெத்தடில் மேலே உட்கார வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு பகிரங்கமாக ஒரு ஒரு சைனஸு, ஒரு டான்ஸ்லைட்டிஸ் கேஸு, ஒரு முட்டி வலி கேஸை பேசுகிற மாதிரி இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து நம்ம பேச முடியும்.
1: மேம், இப்போ இந்த மாதிரி மட்டும் இல்லாம வில்லேஜ் சைட்ல வந்து உமன் சம்பந்தப்பட்டு நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது இல்லையா? அதாவது இப்போ மெனோபாஸ் டைம், அதாவது 40, 50, 45 அந்த ஏஜ் லிமிட்டுக்கு உமன் வரும்போது, அந்த டைம்ல அவங்களுக்கு மாதவிலக்கு ஆகும்போது அவங்களுக்கு பிகாஸ் ஆஃப் சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எரிச்சல் அடையிறது, திடீர் திடீர்னு கத்துறது, வீட்டில் இருக்கிறவங்கள சரியாக கவனிக்காதது, எரிஞ்சு எரிஞ்சு விழுறது அவங்க மேலே, இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு பேய் பிடிச்சிடுச்சு, சாமி அடிச்சிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லிட்டு பூஜாரியெல்லாம் கூப்பிட்டு மந்திரிச்சு வந்து அவங்க ஏற்கனவே எரிச்சலாக இருப்பாங்க, வேப்ப மாலைலாம் மேலே அடிப்பாங்க. ஸோ இன்னும் இது நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்மளுக்கு சிட்டியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறீங்க?
0: இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு திருப்பி யூ ஹேவ் டு கிவ் வேல்யூ எஜுகேஷன் தான். ஆனால் வேல்யூ எஜுகேஷன் நம்ம சொல்கிறது எப்படின்னா, அது கட்டங்கள் மாறும். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேல்யூ எஜுகேஷன் ஒன்று தனியாக வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரி, அதாவது மேரிட் பீப்புள்னாக்கா அவங்களுக்கு வேல்யூட் எஜுகேஷன் வந்து வேல்யூ எஜுகேஷன் வந்துட்டு தனியாக தான் வைக்கணும். அப்போ இந்த மாதிரி சொல்லணும்னா, ஏன்னா இவங்களுக்கு வரும்பொழுது 40 வயசு நாய் குணம், நாம் தான் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு ஒரு பாட்டே இருக்குது. ஸோ 40 வயசில் இப்போ வந்து மெனோபாஸ்னுடைய இதுவும் மாறி போச்சு. முதல்லலாம் 40 வயசு, ஏன்னா அப்போ உள்ள மென்டல் ஸ்டேட்டஸ் வேறு, இப்போ உள்ள மென்டல் ஸ்டேட்டஸ் வேறு. இப்போ 40லேருந்து 53 வரைக்குமே மெனோபாஸல் பீரியடு. ஸோ இட் இஸ் அ 13 இயர்ஸ் கேப் இருக்குது அதில். ஸோ 40லேருந்து 53 வரைக்கும் அந்த பெண்ணுக்கு எப்போ வேணுன்னா மெனோபாஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு நேற்றுக்கு தான் கோபம் வந்துச்சு, இன்றைக்கி தான் கோபம் வந்துச்சுன்னு கிடையாது. இந்த பீரியடு இட்ஸ் அ லாங் பீரியடு. ஸோ ஆக்சுவலாக மெனோபாஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கொடுக்காது எப்போன்னா, நார்மல் மென்சஸ் இருந்தவங்களுக்கு. யார் யாருக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லேயே தகராறு ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ அந்த மாதிரியான லேடிஸ் மெனோபாஸ் பீரியட் அட்டைன் பண்ணும்போது தான் எக்கச்சக்கமான மெனோபாஸில் தொந்தரவுகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. லைக் ஹார்ட் ஷாட்டு, திருக்குன்னு ஸ்வெட் ஆகிறது, பால்பிட்டேஷன், படப்படப்பு நடிச்சுக்கிறது, ஒரு பயம் உணர்ச்சி, அப்புறம் எவ்வளோ தைரியமாக இருந்தவங்க கூட ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் குழைத்தனமாக ஆயிடுறது, அடிக்கடி தலைவலி வர்றது, அப்புறம் எந்தலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் டிஸ்இன்ட்ரெஸ்டடுன்னு சொல்லுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாமல் போகிறது, இது எல்லாம் அப்புறம் கொஞ்சம் ஓவர் வெயிட் வைக்கிறது, இது எல்லாமே ஒட்டுமொத்த இட்ஸ் வி கால் இட்ஸ் அ சிண்ட்ரோம். ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு கூட்டுத்தொகையான ஒரு சிம்டம்ஸ் வர்றது அந்த நேரத்தில் அது காமன் தான். பட் இந்த மாதிரியான இதெல்லாம் வரும், இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறதுக்கு கூட ஒரு வேல்யூ எஜுகேஷன் வந்துட்டு தேவைப்படுது. ஆனால் இன்றைக்கு உள்ள கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வேல்யூ எஜுகேஷன் நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, எல்லாருமே எல்லா குழந்தைகளுமே பிறக்கும்போது நல்ல குழந்தைகள் தான். ஆனால் அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் பெற்றோர் வளர்ப்பில் தான். நல்ல வேலை நல்லா பார்த்து சொன்னீங்க, அன்னை வளர்ப்பில்னு சொல்லலை, ஏன்னா வெறுமனை அன்னை தான் பெற்றோர், அப்பாவுக்கு என்ன ரோல்னு வந்துடும். ஸோ இவங்களோட வளர்ப்பில் தான். ஆனால் இப்போ எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு கல்லூரி மாணவர்களுக்கு அந்த ஒரு பொட்டென்ஷியாலிட்டி நிஜமாகவே இருக்குது. ஆனால் அவங்கள மோல்டு பண்ணுறது வந்துட்டு அது அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கையில் இருக்குது, இல்லைனா டீச்சர்ஸ் கையில் இருக்குது, இல்லைனா எங்களை மாதிரியான என்ஜிஓஸ் கையில் இருக்குது, அவங்கள நல்லபடியாக ஆக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இப்போ நீங்கள் சத்தியவாணி முத்து நகர்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜிஹெச்சுக்கு பக்கத்தில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே அது இந்த ஏரியாவே ஸ்லம் ஏரியா தான், கூவத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ஸ்லம் ஏரியா. ஸ்லம் ஏரியாவில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படின்னா தன்னுடைய குழந்தைகளை கூட வேற மாதிரியான வேலைகளுக்கு அனுப்பி உழைக்கக்கூடிய, எனக்கு அது சொல்ல முடியல, ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்ற குழந்தைகள் அவங்க 10வது 11 அதாவது +1 +2 படிக்கிற சூழ்நிலையில் அவங்க

0: படிக்கிறாங்களா படிக்கலையா, வேணுமா வேணாம், ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு பேரண்ட்ஸ். ஆனா அதுலயும் ஒரு அஞ்சு ஆறு பேர், ஒரு 10 15 குழந்தைங்களை சங்கர்னு எடுத்து என்றவரை ஒரு எடுத்து அவங்களுக்கு ஒரு ஈவினிங்ல டியூஷன் சொல்லித்தரார். அவர் ஒரு என்னது சென்னை ஃபர்டிலைசர் கம்பெனி இன்ஜினியராக இருக்காரு. அவர் அவருடைய ஃப்ரீ டைம்ல கிளாஸஸ் எடுக்கிறார் ஈவினிங்ல. ஆனால் கிளாஸஸ் எடுத்தாலும் இந்த பசங்க அங்கே வர்றது கஷ்டம், போகிறது கஷ்டம். அதனால வந்தால் என்ன பிரயோஜனம், ஏன் படிக்கணும், படித்து என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி சேர்த்தாங்களேன்னு சொல்லி ஸ்கூலில் இருக்காங்க தவிர, அவங்களுக்கு அது ஒரு ஒரு ஆம்பிஷனோட ஒரு இதோட அவங்க படிக்கிறதுக்கு ஐடியாவே இல்லை. அவர் கூப்பிட்டு சொல்கிறார், நல்ல நேரத்தை நம்ம பயன்படுத்தணுன்றது கூட யாருக்கும் தெரியல. பிகாஸ் அப்சல்யூட்லி பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு அங்கே இல்லவே இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் பவித்ரம் என்ன பண்ணோம், எங்களுக்கு டெல்ஃபி டிவிஎஸ் கம்பெனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சுந்தரமயங்களோட கம்பெனி. அந்த டிவிஎஸ் கம்பெனினாலே ஒழுக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு முதல் கோடு. ஸோ அந்த மாதிரி கம்பெனியும் பவித்ரமும் ஒன்றாக சேர்ந்து அவங்களுக்கு என்ன பண்ணினோம்னா, ஒரு வேல்யூ எஜுகேஷன் கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு போய் எடுத்தோம். ஹார்ட்லி 20 25 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க அந்த இதில், பிளஸ் டூ எழுத வேண்டியவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த முன்னாலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸாமில் இப்படி எடுத்தீங்கன்னா, இப்படி எடுத்தினா மார்க் எடுத்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன். நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி உங்களை கூட்டின்னு போயிட்டு அந்த கம்பெனிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு டின்னர், உங்களை நல்லா ட்ரீட் கொடுப்போம் இப்படிலாம் சொன்னோம். ஆனால் அதுக்கு முன்னே அவங்களுக்கு மூணு மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்துருக்கோம். மூணு மோட்டிவேஷன் கிளாஸில் என்ன செஞ்சோம் நாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து முதல்ல நீங்கள் படித்தா தான் பெரிய ஆள் ஆக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி எடுத்து சொன்னோம். செகண்ட் திங், ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆஸ் அ டாக்டர் நான் வந்து அவங்களுக்கு ஹெல்த் டாக், சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரையணும்னு அவங்கள வந்துட்டு அதுக்கு தயார் பண்ணினோம். மூணாவது, ஒன் மிஸ்ஸஸ் ஸ்ரீதர்னு சொல்லிட்டு ஃப்ரம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவரை வர வச்சு என்னென்ன மார்க் எழுதினா, என்னென்ன பாயிண்ட் எழுதினா என்ன மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஏதாவது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டெக்னிக்ஸ் ஆஃப் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். இன்னொருத்தர் வந்துட்டு ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பர் டு கெட் ஹை மார்க் அப்படிங்கிறது சொன்னோம். இவ்வளோ தான் சொல்லிக் கொடுத்தோம். இதை மூணு கிளாஸ் எடுத்தோம். அண்ட் யூ ஒன்ட் பிலீவ், அந்த ஸ்லம் சில்ட்ரனில் ஒரு பொண்ணு வந்து 94 வாங்கியிருக்கா, 94%. மிச்சம் இருக்கிற மூணு பேரும் 93% இந்த பேப்பர் கட்டிங்ஸ் இங்கே இருக்கு. ஓகே, இட் வாஸ் பப்ளிஷ் த நியூஸ் பேப்பர். ஏன்னா சில்ட்ரன், ஸ்லம் சில்ட்ரன் நினச்சாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடியாததுலாம் இல்லை, ஆனால் மோல்டு பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அவங்க மனசில் உன்னால் முடியும்னு எடுத்து சொல்கிறது கூட இப்போ ஒரு ஆள் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் வேல்யூ எஜுகேஷன் பிகம் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வேல்யூ எஜுகேஷனுங்கிறது பவித்திரத்தில் இன்னொரு ஆப்ஜெக்டிவ் அது. ஸோ அதனால் வேல்யூ எஜுகேஷனை சின்னப்பத்துலேருந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவும் ஆக முடியும். இதுவே ஒரு கல்யாணமாக இருந்தாலும் கூட, நீ நினைக்கிற கணவனை எப்படி நீ செலக்ட் பண்ணுன்றது கூட ஒரு வேல்யூ எஜுகேஷன் தேவை. ஸோ யூ ஹவ் டு அசஸ் யுவர் செல்ஃப். அது இல்லாமல் வேல்யூ, இன்றைக்கி நிறைய பேர் ஃபெயிலியர்ஸ், என்னது லவ் ஃபெயிலியர் கூட, தன்னோட நிலைமைக்கும் மீறின ஒரு லவ்வை பற்றி நினைக்கிறது, கனவு காண்றது, ஃபெயில் ஆகிடுறது. ஏன் ஒன்றும் இப்படி நினைக்கக்கூடாது, நான் நினச்சேன்னா எனக்கு சக்ஸஸ் ஆகணும், அதன்படி நான் நினைக்கணும். ஸோ உன்னோட பவுண்ட்ரிஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் இஸ் யோர்ஸ். எட்டாத ஒரு பொருளுக்கு நீ ட்ரை பண்ணிவிட்டு அது எட்டலேன்னு நினைக்கிறத விட ரீச்சபிள் பிளேஸில் போங்க. ஸோ இதைத்தான் உங்களுடைய கல்வி கூட, உங்களோட ஒழுக்கம் கூட, ஸோ உங்களோட மனநிலை நிச்சயமாக பாதிக்கவே வராது. வெற்றி வெற்றி வெற்றினா சந்தோஷம் தானே, தோல்வி தோல்வின்னு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் புல்லிங் டவுன் இல்லையா? ஸோ அதனால இது மாதிரியாக உங்களை வளர்த்துக்கிறதுக்காக வேண்டிய வேல்யூ எஜுகேஷன்ஸ் எல்லாமே பவித்திரத்தின் மூலயமா நாங்கள் இப்படி செஞ்சுட்டு வரோம்.
1: மேம், இப்போ நீங்கள் வந்து மாணவர்களுக்கும் நீங்கள் எப்படி விழிப்புணர்ச்சி தரீங்கிறத பற்றி நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து சானிட்டரி ஹெல்த் ஹைஜீன் அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன மாதிரி அவேர்னஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்கன்னு கொஞ்சம் ஸ்கூல் லெவலில் நீங்கள் வந்து என்ன எடுத்து சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: யா, ஸ்கூல் லெவல் வந்து +1 +2 அந்த லெவலில் தான் வந்துட்டு இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு இது பண்ண முடியும். ஏன்னு கேட்டால் நிறைய என்ன, ஆனால் நான் வந்து ஆஸ் அ டாக்டரை முதல் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, என்கிட்ட வர பேஷண்ட் கிட்ட சொல்லுவாங்க எப்பம்மா குளிச்சேன்னு கேட்டான், எப்பம்மா மென்சஸ் வந்ததுன்னு கேட்டால் அம்மா சொல்லுவாங்க ஏய் எப்படி வந்தது உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. இவன் சொல்லுவான், ஐ திங்க் 6 months ரஃப்லி அபவுட் நோ இஃப் மை மெமரி இஸ் கரெக்ட் அப்படின்ட்டு இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. தவிர போன மாதம் வரல அவளுக்கு பீரியடு, அது எப்போ நான் 6 மாதத்துக்கு முன்னாடினா அப்பவும் வரல, சம்வேர் எப்போ 1 இயர் 1.5 இயர்ஸ் பேக் எப்போ வந்திருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா, அவளுக்கு வந்து ஐயோ மாதம் மாதம் வரணும், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத இவங்க அம்மாவும் எடுத்து சொல்லலை. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இது வந்தால் தான் நல்லதுன்னு சொல்லி அவளுக்கும் அது தெரியல. வரலன்னா எனக்கு நல்லா இருப்பேன், எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு, நான் இது பண்ணேன், செமஸ்டர் இது இருந்து அப்படியே சொல்லிவிட்டு அவளுக்கு அதை விட்டுடுறாங்க. இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சுமூகமான பேச்சுவார்த்தை வந்து அங்க இல்லை. இருந்திருந்தா அம்மாவும் அதுக்குன்னா வந்து போலீஸ் மாதிரி கவனிக்கக்கூடாது. என்னன்னு, ஏய் போன 28 நீ குளிச்சல, இந்த 28 குளிக்கல, என்னாச்சு அப்படிலாம் அது கேட்கக்கூடாது. அது வந்துட்டு விரோதத்தை உண்டாக்கும். ரெண்டு பேரும் ஷேரிங், என்னன்னா அம்மா சொல்லணும், என்னோட பீரியட் வந்துட்டு கரெக்டாக இருந்தது, அப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் ஹவ் அபவுட் யோர்ஸ் அப்படி சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஃபைண்டிங்ஸ் கரெக்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அந்த மென்சஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கேட்டுட்டா தானே அந்த அம்மா வந்து, நீ நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறியாம்மா, நாப்கின் யூஸ் பண்ணலையா, இல்லை வேற ஏதாவது தேவைப்படுதான்னு கேட்கறதுக்கு. இப்போ வந்து குடும்பங்களில் அந்த மாதிரி கலந்துரையாடலை கிடையாது. ஆனால் கலந்துரையாடல் தேவை அப்படிங்கிறத பவித்ரன் வந்து சொல்லுது. அப்படி சொல்லும் பொழுது தான் என்னென்ன நம்ம நாப்கின்ஸ், ஆனால் சிலவங்களுக்கு நாப்கின் வந்து அலர்ஜியாக இருந்ததுன்னா அவங்க அந்த கடையில் வைக்கிற நாப்கின் அவங்க பயன்படுத்தக்கூடாது, வாஷ் பண்ணின கிளாத்ஸ் தான் அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணணும், அலர்ஜி இருக்கிறவங்க. அதர்வைஸ் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் நாப்கின் யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது, நாப்கின் தான் யூஸ் பண்ணணும். வாஷ் பண்ணி வச்சுக்கிறத வந்துட்டு நிச்சயமாக வந்து தவிர்க்கணும்னு தான் நம்ம எல்லா கேம்ப்லையும் சொல்கிறோம். ஒரு வாட்டி யூஸ் பண்ணதை வந்துட்டு, அதாவது மினிமம் வந்துட்டு 3 hours மேலே வந்து அதை வச்சுட்டு இருக்கவும் கூடாது. பெட்டர் சேஞ்ச் த அதர் நாப்கின், அதுதான் நமக்கு சொல்கிறோம். ஏன்னா எந்த ட்ரை அவுட் ஆனதும் வெஜினல் ரீஜனில் இரிட்டேஷனை உண்டாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லணும். அப்புறம் ஒரு நாப்கினை எடுத்துட்டு அடுத்த நாப்கினை ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிறச்ச, யூ ஹவ் டு வாஷ் அண்ட் தென் யூஸ் த செகண்ட் நாப்கின். நம்ம தான் நாப்கின் யூஸ் பண்ணுறோமே சொல்லி தூக்கி போட்டு அடுத்த நாப்கின் அப்படி வைக்கக்கூடாது, வாஷ் அண்ட் யூஸ் த செகண்ட் நாப்கின் அப்படி. இது எல்லாமே அம்மாவுக்கு தெரிஞ்சால் தானே மகளுக்கு சொல்லித்தர்றதுக்கு. ஸோ அதனால ஸ்கூல் லெவலில் சொல்கிற சில டைமில் அம்மா வந்து மகளுக்கு சொல்லித்தர்றதை விட இப்போல்லாம் மகளை தான் அம்மாவுக்கு சொல்லித்தர மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான வேலைகள்லாம் பவித்திரங்கள் செய்து கொண்டிருக்கு.
1: இப்போ வந்து நீங்க சொன்னீங்க மேம், இது வந்து கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல வந்து சொல்றது கஷ்டம்னு கூட சொல்லலாம், ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்தே அவங்க படிப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து இது வந்து நீங்க 11th and 12th அந்த ஸ்டேஜ்ல சொல்லணும்னு சொல்றீங்க. பட் நிறைய பேர் நம்ம பாக்குறோம் 6th 7th மேபி 7th standardலயே கூட ஏஜ் அட்டன் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. இன் வில்லேஜ் சைட்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செக்ஷுவலி அபியூஸ் ஆகிற பசங்கள்லாம் நிறைய இருக்காங்க. மேபி அவங்களுக்கு தெரியாம மயக்க மருந்து கொடுத்து அந்த மாதிரி பண்றவங்கலாம் கூட இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மென்டலா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகாத அவங்களும் இருக்காங்க. இதை பத்தி அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அந்த ஏஜ்ல அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கலாம் மேம்?
0: இது வந்து தெரியாம குடிச்சிடாம நம்ம கூட அதுல ஏமாத்தப்படுவோம் அப்படி கிடையாது. தெரியாமன்னா தெரியாது. நம்ம என்னன்னா வெளியில போனோம்னா நமக்கு புதிய ஆட்கள் யாரா இருந்தாங்க நம்ம அவங்க கொடுக்கறது எதுவும் எடுக்கக்கூடாது, அது நிச்சயம். நமக்கு வேண்டியவும் கொடுக்கறது வேற, நமக்கு புதிய ஆட்கள் யாராக இருந்தாலும் இப்படி செய்யக்கூடாதுன்றது நமக்கு நல்லா தெரியும். நம்ம அதாவது ஒரு பிஸ்கெட்டில் கலந்து கொடுத்துட்டாங்க, காஃபியில் கலந்து கொடுத்துட்டாங்க, அதை நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தானே கேட்குறீங்க. இப்போ அந்த குழந்தை குடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மயக்கம் போட்டாலாம் தென் அப்யூஸ் பண்ண. ஸோ இந்த மாதிரி அதுக்கு வந்து திருப்பியும் வேல்யூ எஜுகேஷன் தான். நீ வந்து உனக்கு நல்ல அதை அதாவது ஓரெட்டில் வராத பண்பு, ஈரெட்டில் வராத கல்வி, மூவெட்டில் பெறாத பிள்ளை, நாலெட்டில் செய்யாத திருமணம், 4-5 பெறாத கட்டாத வீடு, 6 செல்லாத பயணம், 7 எடுக்காத ஓய்வு, எல்லாம் வேஸ்ட். ஸோ என்ன சொல்ல வரோம்னா அந்தந்த ஸ்டேஜில் அதை அதை செய், ஓகேவா? இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க பையனை வச்சு சேர்த்து இந்த நாப்கின்கெல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்னு, கரெக்டு. ஆனால் பையனையும் வச்சு கிளாஸ் எடுத்தால் தான் பையன் வந்து நாளைக்கு சப்போஸ் அந்த பொண்ணுக்கு மென்சஸ் கொஞ்சம் லீக் அவுட் ஆனா கூட வெளியில ஒரு ரெட் தான் வேற ஏதாவது ரெட்டிங்க் அது இதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணாம இருக்கிறதுக்கும், ஓகேவா? அவளும் நம்மளோட சக ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு அது அவளோட உடல் ரீதியா அவளுக்கு அது காமன், என்னோட உடல் ரீதியா எனக்கு அது காமன் அப்படின்னு சொல்ற மாதிரி உனக்கு அந்த சென்ஸ் ஆஃப் அக்செப்டிங் அது வர்றதுக்காக தான் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கிளாஸ் எடுக்கிறோம். ஆனா இது தெரியாத போதுதான் பையனுக்கு கிண்டல் பண்ணுவானுங்க, ரொம்ப கிண்டல். ஏன்னா அவனுங்களுக்கு சில விஷயத்த நீங்க புரிய வச்சிருக்கு. ஏன்னா இப்ப நான் மெடிக்கல் காலேஜ்ல இருந்தா படிச்ச போது ஃபர்ஸ்ட் பிசியாலஜி கிளாஸஸ் பிசியாலஜி ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன் வந்து எங்க மேம் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல உட்காரும் போது எப்படி இருக்கும், அதாவது மென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலையும் கையும் இப்படி இறுக்கிதான் உட்காந்துருப்போம். மேம் நடுவில் அப்படியே நடந்து வை த மென்சஸ் பிளட் நெவர் கிளாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களே க்வெஸ்சன் கேட்பாங்க, அவங்களே அடுத்தது பதிலும் சொல்லுவாங்க. ஆனா அதுக்குள்ளே இந்த பாய்ஸ் ரோல் இருக்கிறவங்க யாருக்கு தெரியும், ஒய் த மென்சஸ் நெவர் கிளாத்ஸ் கேட்டால் யாருக்கு தெரியும் அப்படின்றானுங்க. அப்புறம் அவங்க சொல்லிடுவாங்க சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, பிகாஸ் ஷீ இஸ் ஆல்சோ ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கும், ஒரு மாதிரி அது சுச்சுவேஷன் சூழ்நிலை. அப்போ மேம் என்ன சொல்லுவாங்கன்னா, கம் டு த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, ஒரு பையன் எந்திரிச்சே கேள்வி கேட்டான், எல்லாத்துக்கும் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறீங்க, வி ஹவ் நெவர் சீன் த மென்சஸ். நீங்க சொல்றது வச்சு தான் புக்ல தான் நான் பாக்குறேன், ஏன் கிளாஸஸ் என்னோட கிளாஸ்ல நடந்த விஷயம், வி ஹவ் நெவர் சீன் த மென்சஸ். அப்ப நான் என்னத்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ்ல ப்ராக்டிக்கல் கிளாஸ்ல காட்டுறீங்கல்ல, இது மாத்திரம் காட்டலன்னு. ஸோ காட்ட முடியாததுக்கு பசங்களை உட்கார வச்சு நிஜமா அவங்கள நல்லா பேசுனீங்கன்னா உங்கள் கமெண்ட் அடித்த பாய்ஸ் கூட மாறிடுவாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லணும்னா, டிவிஎஸ் கிளாஸஸில் நாங்கள் வேல்யூ எஜுகேஷன் ஒரு கிளாஸ் நடந்துட்டுருக்கு, எல்லாருமே 24-25 வயசு பசங்க தான் பாய்ஸ். இப்படி கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும்பொழுது நான் வந்து ஒரு இது கேட்டேன், நேஷ்னல் ஆந்தம் யாருக்காவது பாட தெரியுமா, தப்பு இல்லாமல் பாடுறவங்களுக்கு இந்த 100 ரூபா பரிசு அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி காட்டி நிற்கிறேன். உடனே என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வந்து யாருக்கா பாட தெரியுமா, யாரும் கை தூக்கல. 100 ரூபா பரிசுன்னு சொன்ன உடனே செகண்ட் ஒரு 3 பேர் அப்படியே கை தூக்குனாங்க. ஓகே அங்கேருந்தெல்லாம் எங்கிட்ட இங்கே ஸ்டேஜில் வந்து பாடணும்னு சரி வந்துட்டாங்க. ஒருத்தன் ஜனகன மன அப்படின்னா திருப்பி ஜனகன மன அப்படின்னா சரின்னு போயிட்டான். அப்புறம் இன்னொரு ஆனால் ஒரு பையன் மாத்திரம் வந்து தப்பு தப்பா நான் அவ்வளோ அதுக்கு மேலே தப்பு இருக்காது, ஆனாலும் தொடக்கத்துலேருந்து கடைசி மட்டும் அவன் பாடிட்டான். நான் என்ன பண்ணேன், தப்போ ரைட்டோ உனக்கு வந்துட்டு அந்த ஒரு இது இருந்தது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, நான் பாடுவேன் பாடு முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதைத்தான் நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனுக்கு அந்த பரிசை உனக்கு கொடுக்குறேன்னு கொடுத்தேன். இதுதான் நடந்த நிகழ்ச்சி. இது நடந்த நிகழ்ச்சி முடிஞ்சிட்ட பிறகு எல்லாம் போயாச்சு. போன பிறகு அந்த பையன் வந்துட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு, ஆனால் சொல்கிறான், மேம் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு. என்ன தம்பி அப்படின்ட்டு, மேம் இது எனக்கு வேண்டாம் மேம் அப்படின்னா. ஏன்பா, அது உனக்கு கிடைச்ச பரிசு தானே, நீ ஏன் வந்து வேண்டாங்கிற அப்படின்னா. இல்லை மேம், அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாங்கும்போது, கொஞ்ச நாள் கழித்து நான் நினச்சி பார்த்தேன், தேசிய கீதத்தை நான் 100 ரூபாய்க்கு விற்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சுன்னா. ஸோ தட் இஸ் த வேல்யூ எஜுகேஷன் இல்லையா. ஸோ இப்பேற்பட்ட பையன் அவனை நம்ம நினைக்க வச்சுட்டோம் இல்லையா, உள்ளுக்குள்ளே போயிடுச்சு இல்லையா. இந்த 100 ரூபாவை நான் ஒன்று நினச்சி கொடுத்தேன், ஆனால் அவனுக்கு என்ன தோணிடுத்தேன், இந்த நான் 100 ரூபாய்க்கு நான் நேஷ்னல் ஆந்தி விற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் போயிடும். ஸோ அவனுக்கு தேசப்பட்டு நிச்சயமாக உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம தட்டி எழுப்பினோன்னு அது வெளில வந்துருச்சு. அது மாதிரி தான் இந்த மாதிரி பெண்களை ஆண்களை கிண்டல் பண்ணுறது, ஆண்கள் பெண்களை கிண்டல் பண்ணுறதும் வரைமுறைக்குள்ளே இருந்தால் பாராட்டலாம், இல்லைன்னா அதை வேல்யூ எஜுகேஷன் மூலயமா நம்ம சொல்லி மாற்றினோம்னா மாறுவாங்க, மாறக்கூடிய குணமும் உண்டு, மாற்ற வேண்டிய மெத்தடாலஜி தான் வேணும் நம்மளுக்கு. சோ நிச்சயமா அது வந்து பவித்ரம் போன்ற என்ஜிஓக்கள் பண்ணிட்டு தான் இருக்கும்.
1: நேயர்களே, இவ்வளோ நேரம் டாக்டர் ஜாய்ஸ் திலகம் அவர்கள் வந்து நம்ம கிட்ட பவித்ரம் என்ஜிஓ எந்தெந்த விதத்துலலாம் மாணவர்கள் மாணவிகள் இவங்ககிட்டலாம் ரீச் அவுட் பண்ணி எந்த விதத்துலலாம் பெண்களுக்கு உபயோகப்படுற நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. வில்லேஜ் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிர்மறையாக நிறைய விஷயங்கள் நடக்கும், அதாவது மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இவங்க என்ஜிஓ எப்படி தடுத்துருக்குன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து நம்ம பவித்ரம் தொண்டு நிறுவனத்தை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
2: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டில் இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
3: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்ணுறதுன்றத கற்றுக்கிட்டேன். மேரேஜஸ், பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட்டு எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலையே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
2: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுன்னா.

0: லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சியில டாக்டர் ஜாய்ஸ் திலகவதி பவித்ரம் தொண்டு நிறுவனத்தை சார்ந்த அவர்கள் வந்து பல தகவல் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க.
1: இப்போ கிராமங்கள்ல வந்து கழிப்பிடம் வந்து போதுமான அளவு இருக்காது, அங்க நிறைய பேர் கட்டிருக்க கூட மாட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அது தூய்மையான சுற்றுப்புறமா அவங்களுக்கு எப்போதுமே இருக்காது. இதை பத்தி அவங்களுக்கு எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்க?
2: கிராமப்புறங்களில் வந்து அவங்க எப்பவுமே வீட்டுக்கு பக்கத்தில் ஒன்றும் அவங்க பண்ணுறதில்ல, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது அவ்வளோ. ஏன்னா எல்லா வீடுகள்லேயும் தோட்டம் துறவெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பிளேஸில் அவங்க போயிட்டு தான் அவங்க வந்துட்டு சொல்கிறது இந்த மலைஜலம் கழிக்கிறதுக்கெலாம் அவங்க போகிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ வர இப்போ வந்து ஜனத்தொகை பெருகி வர காரணத்தினால எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு டாய்லெட்டு, ஆனால் அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்காதே தவிர, பட் இருந்தாலும் இப்போல்லாம் டாய்லெட் கட்டணுங்கிறது இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அப்படி இல்லாதவங்களுக்கு கரெக்டாக மண்ணை தோண்டி அதில் பண்ணிவிட்டு மண்ணை வந்து மூடணுங்கிறது தான் இம்மீடியட் மெஷராக சொல்ல முடியும். இல்லை இம்மீடியட்டாக பில்டிங் கட்டுங்கிறது இல்லை, பட் எது பொது கழிப்பிடமோ அந்த கழிப்பிடத்தை அவங்க யூஸ் பண்ணணும் ஒன்று. செகண்ட் திங், அப்படி இல்லாத பட்சத்தில் நல்ல ஆழ்ந்த குழியாக நோண்டி அதில் பண்ணிவிட்டு அவங்க வந்து மண்ணை போட்டு மூடுறது தான் வந்துட்டு பெஸ்ட் மெத்தட்ன்றது தான் நம்ம டெம்பரரியாக சொல்கிறோம்.
3: டெய்லியும் குளிக்கிறது, அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்கள் அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்களா?
2: யா, சின்ன சின்ன அதான் ஸ்கூல் பசங்களுக்கு நான் சொன்னேன். அதான் டென்த்துக்கு முன்னால் வந்துட்டு, ஏன் டென்த்துக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ கூட, இப்போ கூட நான் சென்னையில் கோபாலபுரத்தில் ஒரு ஸ்கூலில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் என்ன கை கழுவுறதே வந்து, ஏன் இப்போ டபிள்யூஹெச்ஓ வந்து கை கழுவுறதுக்கு ஒரு டே வச்சுருக்கு. ஸோ அதில் ஏன்னா நிறைய பசங்க வந்துட்டு கையை கழுவணும், ஏன்னா கல்ச்சர் மாதிரி வேல்யூஸ் மாறி போச்சு, வேல்யூ எஜுகேஷன் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை கூட. ஸோ அதனால் வந்த உடனே குளி, காலையில் எழுந்த உடனே முதல்ல குளிக்கணும், அப்புறம் பலஞ்செல்லாம் கழிக்கணும், ஏன்னா இதெல்லாமே வேல்யூஸ் தான், காலை கடன்கள்னு சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா ட்ரெஸ் போடணும், அப்புறம் சாமி கும்பிடணும், அப்புறம் நகங்கள்லாம் கட் பண்ணணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை இன்னொரு வாட்டி குளித்தாலும் கூட போய் கையை கழுவிட்டு வந்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு என்ஜிஓ தேவைப்படுது. இப்போ எப்படி மதர்ஸ் மில்க்குக்கு வந்து தாய்ப்பாலை கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு காலகட்டம் வந்துருச்சு இல்லையா, அது மாதிரி கையையும் கழுவணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் டிஷ்யூ பேப்பர்ல தொடச்சிட்டு போயிடுவாங்க, ஏதாவது சாப்பிடணும்னா டிஷ்யூ பேப்பர் போதுங்கிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் பத்தாது, அதனால நம்ம வரக்கூடிய கண்டேஜியஸ் தொற்று நோய்கள் வந்துட்டு நிறைய வருது. காலரா, டைஃபாய்டு இதெல்லாம் வந்துட்டு தண்ணியின் மூலயமா வரக்கூடியது. ஒழுக்கம் சரியாக இல்லைன்னா கை கால்களில் நெக, நிறைய பேருக்கு இந்த பூச்சி தொந்தரவு வருது இல்லை, நான் குடல் புழுக்கள், அது எல்லாமே இந்த நகத்தை ஸ்டைல் ஸ்டைலாக நீளமாக வளர்த்து வச்சுருப்பாங்க. கரெக்ட், நீளமாக வளர்த்ததில் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஏன்னா அந்த கார்னர்ஸில் நம்ம டூ பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வரும்போது அந்த நெயிலினுடைய கார்னரில் ஒரு ஓவா ஒரு சிஸ்ட் உள்ளே உட்காந்துருந்தா போதும், அது நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கே திருப்பி அந்த பூச்சி, தட்ஸ் கால் ரீட்ரோக்ரேட் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்கிறோன்னா, என்னோடய பூச்சி எனக்கே திருப்பி வர்றது. ஸோ இப்போ அந்த கைனால் நான் வேக வேகமாக குழந்தைக்கு சாப்பாடு விட்டுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மாத்திரம் பூச்சி இருந்தப்போ தான் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நான் குழந்தைக்கும் கொடுத்துருவேன். ஸோ குழந்தைக்கு அடுத்த பூச்சி உள்ளே போயிடும். ஸோ அதனால் கையை கழுவுறது வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அந்த கிளாஸஸில் நம்ம எடுத்து சொல்ல வேண்டி வருது. ஏன்னா இந்த ஒரு கையை கழுவுற வேலையை அவங்க செய்யலைன்னா இந்த பூச்சி வயிற்றுக்குள்ளே போயிட்டு அது நீளமான பூச்சியாக வளர்ந்து நம்ம சாப்பிட்றது என்ன, நீ அதுக்கப்புறம் ஆப்பிள் ஆரஞ்சு என்னென்னமோ சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்ற எல்லா ஐட்டங்களும் டைஜஸ்ட் ஆகி பிளட்டு வந்துட்டு சக் பண்ணுற ஸ்டேஜில் உங்களோட பூச்சி குடல் புழுக்களை வந்து சக் பண்ணிடும். உங்கள் அம்மா என்ன தான் டயட்டு கொடுத்தாலும் உள்ளே போய் உங்களுக்கு வந்துட்டு அனிமிக்லுக்கு தான் வரும். ஏன்னு அந்த ரத்தத்தெல்லாம் வந்துட்டு நீ கொடுக்குற ஃபுட்டெல்லாம் உங்கள் உடம்பு உறிஞ்சதுக்கு பதிலாக அந்த பூச்சிகள் உறிஞ்சிடுறது. ஸோ சிம்பிள் திங், என்ன செய்யணும், நம்ம பூச்சிக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும் முதல் வேலை, மேலும் மேலும் பூச்சி வராமல் என்ன செய்யணும். ஸோ அது அதனால தான் இவங்க முதல்ல சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி. ஸோ நோய் முதல் நாடி என்னென்னா கை கழாமல் இருக்கிறது தான் என் ப்ராப்ளம். ஸோ அந்த கையை கழுவு, நகத்தை வெட்டு, க்ளீனாகவே சாப்பிட்றதுக்கு முன்னால் ஐயா நீ வாஷ் யுவர் ஹேண்ட். சாப்பிட்டு பிறகு நிறுவாட்டி நிறைய பேர் கையை நக்கிட்டு அப்படியே விட்டுறேன், ஏன்னா அந்த ஸ்மெல் கையிலே இருட்டணும். ஓகே, ஏன்னா சின்ன சின்ன சொல்கிறது சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசைன்னு அதுவே நல்ல ஆசையாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம கேடு வரக்கூடிய ஆசையாக இருந்தால் தென் யூ ஹாவ் டு வாஷ் த ஹேண்ட், வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் கையை கழுவுறது ரொம்ப இம்பார்ட்டன். ரத்த சோகைக்கும் கையை கழுவுறதுக்கும் எப்படி லிங்க் இருக்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி ஒரு பேதி, ஒரு வாந்தி, இது வர்றதுக்கு கூட கையை கழுவுறது வந்துட்டு இன்னொரு முக்கியமான காரணம்.
4: மேம், இதெல்லாம் நீங்க எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்க மேம்? எந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் எல்லாம் போயிட்டு
2: இப்ப ஸ்கூல்ஸ், ஆமா ஸ்கூல்ஸ்ல போயிட்டு நானும் டிவிஎஸ் டாக்டர், டிவிஎஸ் கன்சர்ன் டாக்டர் இருக்காரு, அந்த டாக்டரும் எங்களோட பவித்ரமும் சேர்ந்து நாங்க செய்யும் பொழுது தேர் ஆர் எயிட் ஸ்டெப்ஸ் இன் ஹேண்ட் வாஷிங். ஸோ அதை வந்துட்டு டாக்டர் வந்துட்டு ஆஸ் பர் டபிள்யூஹெச் ரெக்கமெண்டேஷனில் டாக்டர் வந்துட்டு அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினார். நான் வந்துட்டு ஓரலாக வந்துட்டு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்.

0: அங்கிறதால இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு சொன்னேன் எப்படி சுத்தமாக இருக்கணுங்கிறதுலாம் டாக்டர் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணினார் எப்படி பண்ணணும்னு. அதுக்கப்புறம் சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நாங்கள் என்ன, இது கை கழுவுறதா அவ்வளோ கஷ்டம், அது உன் கையை கழுவுறதா அவ்வளோ கஷ்டம், கஷ்டம்தான் சில நேரங்களில். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, டிவிஎஸ்னுடைய உதவியோட அவங்க ஒரு அங்கே 200 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னால் 200 பேருக்கும் ஒரு டவல், ஒரு சோப்பு, அப்புறமா வந்து நான் அடிப்படை சுகாதாரம் அப்படின்ற ஒரு சின்ன புக்கு, ஒரு 25 பேஜஸ் உள்ளது, ரிட்டர்ன் பை மீ டாக்டர் ஜாய்ஸ் திலகன், பட் ஸ்பான்சர்ட் பை டெல்ஃபி டிவிஎஸ். அந்த புக்கு 200 குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம். ஸோ இதுதான் வந்துட்டு நாங்கள் கிரியேட் பண்ணுற அவேர்னஸ். ஸோ இது எல்லாம் எந்தெந்த ஸ்கூலில் பண்ணுறோமோ அந்தந்த ஸ்கூலில் டவலையும் சோப்பையும் இந்த புக்கையும் கொடுத்து தான் அமைச்சிருக்கோம்.
1: ஓகே மேம், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஜென்ரலாக பீப்புள் எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கணும் அதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக வந்து நல்லா சாப்பிடணும். இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் நடந்தது. இந்த கேம்ப்பில் வந்து எல்லாருமே நிறைய பேர் போனாங்க. மொத்த சொல்லப்போனால் கிளாஸில் பாதி பேருக்கு மேலே பிளட் டொனேட் பண்ணுறதுக்காக அங்கே போனாங்க. ஆனால் அதிலே பாதி பேருக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, அதான் அனிமிக்காக இருந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து பாதி பேர் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. இப்போ காலேஜ் பசங்கள் என்ன நினைக்கிறாங்க, டயட்டிங்கா இருந்து உடம்ப நல்லா ஒல்லியா வச்சுக்கணும், இதனால சரியா சாப்பிட்றது இல்லை. இது வந்து ஒரு வகையானவங்க. இன்னொரு வகையானவங்க என்ன பார்த்தீங்கன்னா, சரியா சாப்பாடு சாப்பிடாம நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு எந்த சத்தமோ ஹெல்த்துமோ கிடைக்கிறது கிடையாது. இதனால வந்து அவங்க உடம்பு வந்து நிறைய பாதிக்குது. அவங்களுக்கு வந்து அனிமிக்கான ஒரு நிலைமைக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி அவேர்னஸ் கொடுக்கலாம் மேம்?
0: ஒரு பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு வந்து 52 to 53 வந்துட்டு கேஜிஸ் வந்து பாடி வெயிட் வேணும். ஸோ அங்கே வந்து அதை பார்டர் கிழிச்சு வச்சுருப்பாங்க, கோடு கிழிச்சு வச்சுருப்பாங்க. பாடி வெயிட் மாத்திரம் பார்த்தா, ஈவன் நீ தைராய்டு கேஸாக இருந்துச்சுன்னா பாடி வெயிட் இருக்கும், பட் யூ வில் நாட் ஹேவ் அவங்க சொன்ன மாதிரி ஹீமோக்ளோபின் இருக்காது. ஸோ 13 to 14 வந்து கிராம்ஸ் வந்து இல்லைன்னா, ஹீமோக்ளோபின் இல்லைனா உங்களுக்கு அங்கே எடுக்க மாட்டாங்க பிளட்டு. டொனேட் நீ கொடுத்தாலும் உன் பிளட்டு யூஸ் ஆகாது, எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ என்ன எடுத்தாலும் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி அனிமையாக ஏன் இருக்குன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி முதல்ல கையை கழுவணும். கையை கழுவிட்டு இருந்தாலே அது எப்படி வந்துட்டு ஓரளவுக்கு தவிர்க்குதுன்னு தெரியலாம். ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் காலேஜ்னு சொன்னதுனால உங்கள் ஏஜ் குரூப் ஆஃப் கேர்ள்ஸுக்கு நான் பேச வரேன். உங்கள் ஏஜ் குரூப் ஆஃப் கேர்ள்ஸுக்கு வந்து ரெண்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிளட்டுன்னு சொன்னால். ஒன்று வந்து ப்ரொடக்ஷன், 5 liters ஆஃப் பிளட் பாடியில் இருக்கணும்னு சொன்னால் 5 liters இருக்கணும். தட் இஸ் த என்ன சொல்கிறது, ரன்னிங் பிளட்டு. ஸோ அவ்வளோ வந்து அங்கே இருக்குதான்னு பார்த்துக்கணும். செகண்ட் திங் வந்து எப்படின்னா, உங்களுக்கு பாடியில் ப்ரொடக்ஷன் சரியாக இருக்குதான்னு இருக்கணும், ப்ரொடக்ஷன் சரியாக இருக்கும். அதே மாதிரி வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் இருக்கணும். ரெண்டு வந்து இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து உங்கள் போன் மேரோவும் உங்கள் லிவர் அண்ட் ஸ்ப்ளீனும் கல்லீரல் மண்ணீரல் எலும்பு மஜ்ஜைகள் இவங்க வந்துட்டு வந்து போன் ப்ரொடியூசிங் ஃபேக்ட்ரிஸ் இவங்கெல்லாம், இவங்க ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கணும். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் திங் வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு டூ மச்சாக வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் வேஸ்ட்டுன்னு எதை சொல்ல வரேன்னு சொன்னால், சப்போஸ் இஃப் யூ ஹாவ் டூ மச் ஆஃப் ப்ளீடிங்னு வச்சுக்கோங்க, மென்ஸ்ட்ரல் காலத்தில் நிறைய ப்ளீடிங் வச்சுருக்கோம். ஸோ யூஆர் வேஸ்டிங் யுவர் பிளட்டு. சரி, உங்களுக்கு ஏதோ ரொம்ப பைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப பிளட்டு போதும் உங்களுக்கு. ஏதோ ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக இரும்பல் வாந்தி ரத்த வாந்தி வருது. ஸோ யூஆர் லூசிங் பிளட்டு. எபிஸ்டாக்சிஸ் மூக்கில் வந்து சும்மா சும்மா ரத்தம் வந்துடும் அப்படின்னா, எனக்கு சூடாச்சு குளுமையாச்சு நினச்சி அப்படியே விட்டுருவீங்க. ஸோ அதில் உங்களுக்கு ரத்தம் போகிறது. இல்லை யாருக்காவது கேஸ்ட்ரிக் அல்சர் இருந்துட்டு அதில் ரத்தம் வரலாம். ஸோ தெர் ஆர் சோ மெனி வேஸ் ஆஃப் லூசிங் பிளட்டு. ஸோ உங்கள் ப்ரொடக்ஷனை விட லூசிங் பிளட் நிறையா இருந்ததுனாக்கா உங்களுக்கு திருப்பியும் உங்களுக்கு ரத்தம் வந்துட்டு உடம்புல இருக்காது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஸ்டைல், இப்போ நீங்கள் சொன்ன ஜங்க் ஃபுட்டு, எது வேணுமோ அந்த ஃபுட்டை சாப்பிடாம, இப்போ நீங்கள் எப்படின்னா ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு ஆள் மாத்திரம் இப்படி இருப்பா பொம்மனு, ஆனால் தேவையான ஐட்டங்கள் அவள் சாப்பிடாதனால பிளட்டும் இருக்காது, ஆள் வந்து நீங்கள் நினைக்க ஷேப்பாகவும் இருக்காது. ஸோ நம்மளோட பர்பஸும் சால்வ் ஆகுறதில்ல, ஸ்ட்ரெங்க்தியாகவும் இருக்கிறதில்ல. ஸோ ஒரு சின்ன ஒரு இரும்பில் இருக்கிற ஒரு சின்ன ராடு எடுத்துக்கோங்க, அதுக்கு எவ்வளோ அகலம் இருக்குது, இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் பஞ்சு மிட்டாய் எடுத்துக்கோ, அது எவ்வளோ அகலம் இருக்குது, இவ்வளோ இருக்கும். வாட் இஸ் த வெயிட் ஆஃப் திஸ் ராடு, வாட் இஸ் த வெயிட் ஆஃப் திஸ் பஞ்சு மிட்டாய், இல்லையா? அப்படி வந்து கேர்ள்ஸ் வந்து தேர் லுக் குண்டு. இங்கே இங்கே வந்துட்டு ஸ்லிம்மாக இருந்தாலும் வெயிட்டாக இருப்பாங்க ஆள். ஸோ நல்ல க்ரீன் கலர்டு ஃபுட்டு நிறைய சாப்பிட்ணும், ஃபைப்ரஸ் ஃபுட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஃபைப்ரஸ் ஃபுட்டு நிறைய சாப்பிட்ணும். தேவையான அளவு கார்போஹைட்ரேட் வேணும், இல்லாமல் இல்லாமலாம் போயிடக்கூடாது. நிறைய ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு வேணும். பயறு வகைகள் இப்போ எல்லாருக்கும் வேணாம்னு சொல்கிற பப்பாளி பழம் தான் நான் இட் கம்ஸ் இன் த ஃப்ரூட்ஸ் லெவலில் ஃபஸ்ட்டு நிற்குது. நீங்கள் அதை ஃபேஷியலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, உள்ளுக்கு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, வயிற்று புண்ணுக்காக இருந்தால் எதுவாக இருந்தாலும் பப்பாளி பழம் தான் ஃபஸ்ட்டு நிற்குது. ஸோ அது ஒரு முதலெல்லாம் ஒரு ஸ்கீமே வந்தது, வீட்டுக்கு ஒரு பப்பாளி பழம் மரம்னு சொல்லிட்டு கூட. ஸோ இப்போ அது பழக்கடையில் நீங்கள் போனீங்க கூட மற்ற ஆப்பிள் ஆரஞ்சுக்கு போவாங்களே தவிர பப்பாயாவுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஸோ பப்பாளி பழம் வந்துட்டு நிறைய பழங்களை சாப்பிடணும், க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், வீட்டில் என்ன செய்கிறாங்களோ சாப்பாடு அதை சாப்பிட்டு பழகணும் முதல்ல. ஸோ அதை சாப்பிட்டு நேரத்துக்கு சாப்பிட்றது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டு, ஆர்டிஃபிஷியல் ஐட்டங்களை உள்ளே போடாமல் நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப. ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு இது இதுதான் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் எங்கள் காலேஜஸ்க்கெல்லாம் போகும்போது, ஹவ் யூ ஆர் லூசிங் யுவர் பிளட்டுங்கிற. ஸோ ஹவு டு சேவ் யுவர் பிளட்டுங்கிறது சொல்லணும். ஏன்னா யூட்ரைன் ப்ராப்ளம், யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணினா தான் பிளட்டு சேவ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அகேன் அ பிக் திங். ஓகே, ஒரு ஒரு ஆளுக்கும் என்னென்ன காரணமோ அதை கண்டுபிடிச்சி தான் நீங்கள் அவங்களுக்கு க்யூர் பண்ண முடியும்.
2: மேம், இப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இடையே நாகலட்சுமி முன்னாடியே சொன்ன மாதிரி நான் டயட்டிங் பண்ணுறேன், ஒல்லியாக இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அவங்களிடையே அவங்க எந்த விதமான தகுந்த நியூட்ரிஷன் எடுத்துக்கணும், எந்த விதமான டயட் ஃபாலோ பண்ணணும், டயட் இந்த சென்ஸ் நான் வந்து ஒல்லியாகிறதுக்கு சொல்லலை, எந்த விதமாக சாப்பிட்ணுங்கிறதுக்கு நீங்கள் எப்படி மேம் அவேர்னஸ் தரீங்க?
0: ஒல்லியாகிறதுக்கும் டயட் இருக்கணும், குண்டாகிறதுக்கும் டயட் தான் வேணும். ஆனால் என்ன நான் சொல்கிறது, இப்படியும் போனாலும் தப்பு அப்படி போனாலும் தப்பு, இட்ஸ் அ கால்ட் ரைட் வேர்ட் பேலன்ஸ்டு டயட்னு போட்டாங்க. அதனால தான் நீ குண்டாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு டூ ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது, தூக்குனா குச்சி உடச்சிக்கிற மாதிரி அப்பள மாதிரியே இருக்கிறவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க, தொட்டா என்னென்ன கண்ணாடி மாதிரி இருக்கிற பாடின்னு அப்படி இருக்கக்கூடாது, டூ மச் குண்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஏன்னா மேஜர் ப்ராப்ளம்ஸ் லேடிஸ்க்கு வர்றது தைராய்டு. ஸோ தைராய்டு ஷுட் பி வெரி நார்மல் ஃபஸ்ட்டு. இல்லைன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என் 16 இட்லி என் கண்ணு முன்னாடி சாப்பிட்றோம் ஆனால் குச்சி மாதிரி இருக்கிறான்ட்டு இல்லையா, தட்ஸ் கால்ட் ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இதில் அப்படி ரெண்டே ரெண்டு இட்லி சாப்பிட்றா பப்ளி மாஸ் மாதிரி இருக்கிறான், இட்ஸ் அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அந்த ஆக்சுவலாக எண்டோக்ரைனல் ப்ராப்ளம் என்ன இருக்குதோ அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அவங்களுக்கு அது ஒரு பக்கம். செகண்ட் திங், நீங்களாக பண்ணுறது, நான் இப்படி தான் இருக்கும், நான் அப்படி தான் இருக்கணும். ஒரு உடல் வாகுன்னு ஒன்று இருக்குது, உடல் வாகுன்னு எதை சொல்கிறோம்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பேரண்ட்ஸ். அம்மாவும் அப்பா ஒரு சொல்லுவாங்க, வெறை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும் ஒன்றுட்டு, என்ன விதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு முளைக்கும். ஸோ அம்மா அப்பாவுனுடைய கான்ஸ்டியூஷன் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பாடி, ஐதர் லைக் அம்மா மாதிரி ஆர் லைக் அப்பா மாதிரி, இல்லைன்னா அம்மா அப்பா மாதிரி, அப்படி தான் பிறக்க முடியும், வேறு மாதிரி சான்சஸ் கிடையாது இல்லையா. ஸோ அதான் மனசில் நினச்சிட்டு அந்த கான்ஸ்டியூஷன் தான் வரும்ன்றது, முதல்ல அக்செப்ட் யுவர் ஃபிகர், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து சத்தான ஆகாரமும் தேவையான ஆகாரமும் டைம்லி மீலும் இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் காலைல சாப்பிட்ற வேண்டாதது வந்து மத்தியானம் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்றது அந்த பக்கம் தள்ளினீங்கன்னா உங்கள் வயிறு வந்து ஃபுல்லாக கேஸில் தான் இருக்கும், அப்புறம் வந்து பேப் பண்ணிவிட்டு சும்மா முடியல சாப்பிட முடியல சாப்பிட முடியலன்னு ஆகிடும். அப்புறம் அதுவே அல்சரில் லீட் பண்ணும், அல்சரில் லீட் பண்ணால் ரத்த வாந்தி வந்துடும், திருப்பி அதிகம் சொன்ன மாதிரி அனிமியா, இது மாதிரி ஒன்றோட ஒன்று ஒன்றோட ஒன்று டிசீஸ்கள் வந்து தொடர்புடையதாக இருக்கிறது. அதனால் ரைட் டைம், டைம்லி மீல்ஸு, தேவையான அளவு சத்தான உணவு, அதை மூணுத்தையும் சாப்பிட்டாலுமே யூ கேன் மெயின்டைன் யுவர் ஃபிகர்.
2: மேம், நீங்கள் ஏதாவது காலேஜஸில் போய் இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா?
0: நான் எல்லா நிறைய காலேஜஸில் போயிருக்கேன், பொள்ளாச்சி காலேஜில் போயிட்டு வந்து அது விமன்ஸ் டேக்கு, விமன்ஸ் டேக்கு போனதுனால பெண்களும் பெண்களுடைய நோய்களும் தான் அன்னைக்கு கேள்வி பதிலே. ஸோ அது மாதிரி அங்கே நிறைய சொல்லியிருக்கிறோம். திருநெல்வேலியில் போயிருக்கேன், நேஷனல் காலேஜ் போயிருக்கேன், சாரதா காலேஜ் நான் சொன்னேன், அப்புறம் சென்னையில் வந்து நம்ம குயின் மேரிஸ் காலேஜுக்கு போயிருக்கேன், அந்த விமென்ஸ் காலேஜ், அந்த விமன் என்னது வாட் இஸ் தட், பெண்கள் தினத்துக்கு, பெண்கள் தினத்தில் போய் பேசும்பொழுதே ஆக்சுவலாக எல்லா கேர்ள்ஸும் இப்போ இப்படி தான் உட்காந்துட்டு வேறு மற்றவங்களாம் என்னமோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் அது இதெல்லாம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. இங்கே ஏறக்குறைய 600-700 பேர் உட்காந்துருக்காங்க, எல்லோரும் கையாமையாமையான்னு பேசலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், பெண்களும் பெண்களின் நோய் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்ன்றது தான் என்னோடய தலைப்பு. ஆக்சுவலாக அந்த தலைப்பு எடுத்து நான் மேலே போகிறதுக்கும் போது இவங்க கவனிக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா நான் வென் ஐ வாஸ் சிட்டிங் இந்த ஆடியன்ஸ் சைடில் உட்காந்துருக்கும் பொழுது பசங்க அவங்க ஒன்னோடன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் பார்த்தேன் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன டாபிக் சொல்லான்னு, மேலே போனேன் ஸ்டேஜில் நின்று இன்றைக்கி உள்ள டாபிக் என்னன்னு சொன்னால் அந்த ஸ்டேஜில் நான் போய் மாற்றிட்டேன். என்ன சொன்னேன்னா, ஹவு டு செலக்ட் ஹெல்த்தி மாப்பிள்ள, இதுதான் டாபிக், வேணும்னா கவனி அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னு ஒரே பின் ட்ராப் சைலண்ட், எந்த சென்டென்ஸ் நான் ரிப்பீட் பண்ணல, தலையில் தொடங்கி கால் வரைக்கும் அவன் எப்படி இருப்பான், எப்படி இருந்து இப்படி இருந்தா அப்படி இருக்கும், அப்படி இருந்தா அப்படி இருக்கும், இந்த இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லிட்டே வந்தேன், கிட கிட கிட கிட கிட கிட கிடனு எழுதினாங்க எல்லாரும். ஸோ இதுதான் வந்துட்டு காலேஜில் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த டாக் கொடுப்போம்.
3: இவ்வளோ நேரம் நமக்காக பொறுமையாக பவித்ரம் தொண்டு நிறுவனத்தை சார்ந்த டாக்டர் ஜாய்ஸ் திலகம் அவர்கள் நமக்காக பல தகவல்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன விஷயத்துக்காக நம்ம எப்படி விழிப்புணர்வு இருக்கணும், அதுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு பற்றி பல தகவல் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு வரப்போற செக்மெண்ட்ல காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: எவ்வளோ நல்லா இருந்தது, இன்னொரு ஒன்று வாங்கிக்கலாமான்னு தோன்றது. இப்போ
5: நிறுத்து நிறுத்து, என்ன பண்ற?
4: எதுக்கு கத்துற? சிப்ஸ் பாக்கெட் தானே தூக்கி போடுற. சிப்ஸ் இல்ல அதுக்குள்ள, டோன்ட் வரி.
5: காமெடி நினைப்பு, தயவு செஞ்சு இப்படி தூக்கி போடாத. டஸ்ட்பின் என்ன ஒரு 50 மீட்டர் தள்ளி தானே இருக்குது, ஏன் டஸ்ட்பின் குள்ள தூக்கி போட முடியாதா? உனக்கு கையை தூக்க கஷ்டமா இருந்தா என்கிட்ட கூட, நான் தூக்கிட்டு வரேன்.
4: ஓகே சாரி.
5: நம்ம ரூமை நம்ம சுத்தமா வச்சுக்கிறோமா இல்லையா, அதே மாதிரி நம்ம சுற்றுச்சூழலையும் சுத்தமா வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அது அப்படி ஒரு அநாகரிகமான செயல். பி எ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், நம் சுற்றுச்சூழலை நம்ம தான் பாதுகாக்கணும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சியில பவித்ரம் தொண்டு நிறுவனத்தை சார்ந்த டாக்டர் ஜாயஸ் திலகம் அவர்கள் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க.
1: இப்போ டாக்டர், நீங்க வந்து ஹோமியோபதி மருத்துவரா இருக்கீங்க. பல மருத்துவ துறைகள் மருத்துவ சான்றிதழ் அந்த மாதிரி இருக்கு. நீங்க வந்து எந்த மருத்துவம் வந்து அதிகம் பேசப்பட வேண்டும், அதிகம் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணும் அந்த மாதிரி வந்து நீங்க நினைக்கிறீங்க? எது வந்து கிரேட்டர் அவேர்னஸ் இருக்கணும், எந்த பிரான்ச் ஆஃப் மெடிசன் வந்து கிரேட்டர் அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்க?
2: இது ஆஸ் அ என்னது ஹோமியோபதிக் டாக்டர் நிச்சயமா வந்துட்டு ஹோமியோபதிக் மெடிசன் தான் வந்துட்டு ரொம்ப அவேர்னஸ் இருக்கணும்னு நினைப்பேன். பேசிக்காக நான் ஹோமியோபதிக் டாக்டராக இருக்கிறதுனால ஹோமியோபதிக் மருத்துவம் தான் பரவணும்னு நினைக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் மட்டும் நினைக்கல, நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடியது என்னன்னா, அவர் எந்த மருத்துவம்லாம் சொல்லலை, பட் என்ன சொல்கிறாருன்னா லோ காஸ்ட் மருந்து மெடிசன் அப்படி தான் சொல்கிறாரு. என்னென்னா எது குறைந்த அளவில் குறைந்த செலவில் நிறைந்த நிறைவுகள் அதாவது தீர்வுகளை கொடுக்குமோ அந்த ஒரு மருத்துவத்தை வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, காந்தியடிகள் சொல்லும்போதுனா சொல்லியிருக்காரு, கத்தியின்றி ரத்தமின்றி வரக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னு சொன்னால் அது ஹோமியோபதி தான் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்காரு, நம்ம நாட்டு சூழ்நிலைக்கு வேண்டிய மருத்துவம் எதுன்னு சொன்னால் ஹோமியோபதி மருத்துவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னு சொன்னால், இது வந்து யூஸ்வலாக வந்து நிறைய கூட்டு மருந்துகளை பயன்படுத்த மாட்டாங்க ஹோமியோவில். சிங்கிள் மருந்து கொடுக்கணும், சிம்பிள் ட்ரக்காக இருக்கணும், அதுவும் சிமிலர் ட்ரக்காக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரின்சிபல் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். அதில் எப்படின்னா ஒரு பேஷண்ட்டோட நோய் என்னவோ அந்த நோய்க்கு ஒத்த மருந்துகளை, சிமிலர்னா ஒத்த மருந்துகள், அதாவது வைரத்தை வைரத்தால் அறுக்கணும், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், அந்த ஆங்கிளில் தான் சிமிலர் ட்ரக்ன்றதுனுடைய ஒரு தத்துவம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது முக்கியமாக இதில் என்னன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய நான் சொல்கிறது எல்லாருக்கும் அறிந்த உண்மை. எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா ஹோமியோபதிக் மெடிசன் தான் ஸ்லோவாக ஆக்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா டாக்டர்கிட்ட வர்றதே வந்து ஹோமியோ டாக்டர்ஸ் கிட்ட வர்றதே வந்துட்டு ரொம்ப நான் 25 வருஷம் ஒரு நோய் ஆன பிறகு தான் எங்கிட்டே வருவாங்க. அப்போ இங்கே கேட்பாங்க அவர் ஸ்லோவானிட்டு, 25 வருஷத்துக்கு வந்த பேஷண்ட்டுங்களை இவங்க 6 மாதத்தில் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஆனால் 25 வருஷமாக நோய் வச்சுட்டு இருக்கும்பொழுது அது வந்து சீக்கிரம் இல்லை, இங்கே வந்து 6 மாதத்தில் ஆச்சுப்பார், இது வந்து லேட்டான்னு கேட்பாங்க. ஸோ ஏன்னா ஒரு ஜுரம் தலைவலின்னு சொன்னால் நீங்கள் நேற்றுக்கு தான் வரும், இன்றைக்கி வரலாம் மருந்து கொடுக்கலாம், நாளைக்கு எப்படி இதுன்னு கேட்கலாம். 25 வருஷமாக இருக்கிற முட்டி வலியை வந்துட்டு எப்படி இன்றைக்கி மருந்து கொடுத்துட்டு நாளைக்கு கேட்க முடியும்? ஸோ க்ரானிக் டிசீசஸ் மெல்ல வந்த டிசீஸு மெல்ல தான் போவோம், சீக்கிரம் வர்றது டிசீஸு சீக்கிரம் போவோம். பட் இருந்தாலும் ஹோமியோபதியில் வந்துட்டு சர்ஜிக்கல் டிசீஸ்ன்னு சொல்லியிருக்கு, அதாவது சொல்லப்போனால் மூக்கில் சதை வளர்றது, டான்சில்ஸு, ஈவன் பிரஸ்டில் வரக்கூடிய சில கட்டிகள், அப்புறம் சில விதமான ஃபைப்ராய்டு கட்டிகள், இதெல்லாம் வந்துட்டு சர்ஜரியில் தான் முடியும் அப்படிங்கிறது மற்ற வைத்திய முறையில். ஆனால் இதுக்கு சர்ஜரி தேவையில்லை, தேர்ட் ஸ்டேஜ் மட்டும் உங்களுக்கு சர்ஜரி வேண்டாம், மருத்துவத்திலே சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஹோமியோபதி. அதனால தான் ஹோமியோபதி பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் வருது வென் கம்பேர்ட் டு அதர் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஏன்னா சர்ஜரிக்கே போகாமல் மருத்துவத்திலே நல்லா பண்ணுறோன்னா உனக்கு கத்தியின்றி ரத்தமின்றின்னு சொன்னதனுடைய அர்த்தமே அதுதான். ஸோ உங்களுக்கு டைம் வந்துட்டு சேவ் ஆகுது, ஈஸியாக உங்களுக்கு இருக்குது, அப்ரோச்சபிளாக இருக்குது, டேப்லெட்ஸ் ஆர் வெரி ஸ்வீட், வெரி பேலட்டபிள், உங்களுக்கு சப்பியே சாப்பிட்லாம், அப்புறம் ரொம்ப பத்தியங்கள்லாம் அதில் வந்துட்டு ஒன்றும் கிடையாது, ஈஸியாக உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டு அதில் நடக்குது. ஸோ அதனால தான் அப்துல் கலாம் அவர்கள் கூட இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு பாராட்டியிருக்கார். ஸோ அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு மருத்துவம்னு சொன்னால் அது நிச்சயமாக ஹோமியோபதி மருத்துவம் என்றால் அது வந்துட்டு மிகையாகாது. நம்முடைய இந்திய நாட்டின் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு போயிட்டு கொடுக்கலாம். இன்னொரு மெஜாரிட்டி ஆஃப் த ஒரு மேக்ஸிமம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா அதில் வந்துட்டு டேட் எக்ஸ்பைரி வந்து மற்ற ட்ரக்குங்க மாதிரி அவ்வளோ ஈஸியாக வர்றதில்லை. ஸோ அதனால் அந்த ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ட்ரக் வந்து இட் இஸ் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸி. ஸோ அதை வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து இந்த காலகட்டத்துக்கு இந்த சூழ்நிலைக்கு இது ரொம்ப தேவையான மருந்து. சொல்லப்போனால் அகில உலக லெவல்லையே வந்துட்டு அலோபதி ட்ரக்குக்கு அடுத்தாப்பில் வந்து லீடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வைத்தியம் எதுன்னு கேட்டால் இட்ஸ் ஒன்லி ஹோமியோபதி. அப்படி தான் வருது. இப்போ நிறைய கண்ட்ரிங்களில் இந்த மருத்துவத்தை அங்கீகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது வந்துட்டு யூஸ் நேஷ்னல் ட்ரீட்மெண்ட்டாகவே வருது. சொல்லப்போனால் பிரிட்டிஷ் ராணியோட ஒரு பரம்பரை வைத்தியம் என்னன்னு சொன்னால் ஹோமியோபதி தான். யா. ஸோ அதனால பிரிட்டிஷ் ராணிக்கே வந்துட்டு இது பரம்பரை, இது இது வந்துட்டு இட்ஸ் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட்டே வந்துட்டு ஹோமியோபதியாக தான் இருக்கு. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான்.
3: மேம், இப்போ நீங்கள் ஹோமியோபதி வந்து எந்த விதத்துக்கு உயரமானதுங்கிறது நிறைய சொன்னீங்க. இப்போ அலோபதியிலையும் சரி ஹோமியோபதியிலையும் சரி மெடிசன்ஸ் இருக்கு. த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் தட் ஹோமியோபதியில் நம்ம மூலிகைகள் அந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுறோம், அவ்வளோவா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. த பாயிண்ட் இஸ் இப்போ நீங்கள் கேம்ப்ஸ் எல்லாம் நடத்துறீங்க இல்லையா மேம், அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து வில்லேஜஸ்க்கெல்லாம் போகும்போது ஃப்ரீயாக டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஹோமியோபதி ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை அலோபதி மெடிசன்ஸ்?
2: நெவர் நெவர் நெவர். இது வரைக்குமே நான் வந்து நடத்து எங்கள் அப்பா காலத்தில் இந்த நாட் 2004 பவித்திரம் ஸ்டார்ட் பண்ணதில் நான் சொல்ல, எங்கள் அப்பா காலத்துலேருந்து டில் நவ் ஒரு டேப்லெட் கூட நாங்கள் யூஸ் பண்ணது கிடையாது. பண்ணணுதில்லை, அவசியமும் இல்லை. இட்ஸ் நான் மேலே போடுவோம், அப்சல்யூட்லி இட்ஸ் பியூர்லி ஹோமியோபதி கேம்ப். ஓகே, ஹோமியோபதி ஃப்ரீ மெடிசன்ஸ் வில் பி கிவன் போடுறது கேம்பில் அப்படி தான். நான் டான்ஸ்லேட்டர்ஸ் எடுத்துக்கனா டான்ஸ்லேட்டர்ஸ் போடுவேன், பைல்ஸ்னு எடுத்தால் பைல்ஸ்னு போடுவேன், ஃபீமேல் எடுத்தால் ஃபீமேல் டிசிசன் போடுவேன், அவ்வளோதான். இல்லை வெறும் காஃப் அண்ட் கோல்டுனா காஃப் அண்ட் கோல்டுனு போடுவோம், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே ஒரு மாத்திரை கூட நான் யூஸ் பண்ணது கிடையாது இது வரைக்கும்.
3: இப்போ மேம், நம்ம அலோபதி தான் வந்து மக்களிடையே ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லலாம், ஹோமியோபதி இஸ் ஆல்சோ, பட் சிட்டிஸ்லலாம் நம்மளுக்கு இருக்கிற அவேர்னஸ் அளவுக்கு வில்லேஜஸில் இருக்கிறதில்ல. ஸோ இப்போ நீங்கள் அவங்க கிட்ட ஹோமியோபதி மெடிசன்ஸ்னு கொடுக்கும்போது அவங்க இது நம்மளுக்கு சரியாக வருமா, அலோபதி அளவுக்கு இது வருமா, அந்த மாதிரியான தயக்கங்கள் இருந்திருக்கா?
2: நிச்சயமாக கேட்பாங்க. ஆனால் என்னன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி கிராமப்புறங்களில் ஹோமியோபதி தெரியாமல் இல்லை, அதுக்கு பேர் வேணால் தெரியாமல் இருக்கும், பேர் வேணா தெரியாம இருக்கும். ஆனா அங்க இருக்கிற டாக்டர்ஸ், அதாவது தே மே நாட் பி குவாலிஃபைட் டாக்டர்ஸ், ஆனா ஊர் நாட்டில் இருக்கிற வைத்தியர்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து பச்சில மருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க, பட் சைட்ல சைட்ல ஹோமியோபதிக் மருந்து அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்ன நிஜமான ப்ராப்ளம் என்னன்னா, அந்த கிராமப்புறத்துல இருக்கிற பேஷண்ட்ஸுங்களுக்கு இது இந்த வைத்திய முறை, அது அந்த வைத்தியம், இந்த டேப்லெட்டை பார்த்தா கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது. ஆனால் அங்கே மாத்திரம் அப்படி ஒன்றும் கிடையாது, இங்கேயும் அதே நிலைமை தான். சிட்டிஸில் கூட நோபடி நோஸ். இப்போ நானே உங்களை க்வெஸ்சன் பண்ணேன்னா கூட உங்களுக்கே கூட தெரியாது என்னென்ன. யூ கேன் யூ டெல் மீ வாட் இஸ் அலோபதி?
3: அலோபதி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இங்கிலீஷ் மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன்
2: அதுக்கு இன்னொரு பேர், அது அலோபதின்றதுக்கு இன்னொரு பேர். இப்போ நான் வந்து சுஜான் உங்களை கூப்பிட்றேன்னு கேட்டால் நான் சுஜான் கூட வீட்டில் கூப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு வேற டிஃப்ரெண்ட் பேர் தான் தவிர, வாட் இஸ் த சிஸ்டம்ன்றது நோபடி நோஸ், இன்க்ளூடிங் த ப்ரொஃபசர்ஸ் லெக்சர்ஸ்க்கு. ஆனால் இப்போ இந்த ஒரு டாக்ல இவங்களுக்கு தெரியணும்னு சொன்ன, நீங்கள் கேட்டதுனால சொல்லணும்னு சொன்னால், இந்த ஆன்சர் வந்து நான் வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்பெஷல் ஆஃபீஸர் கேட்ட க்வெஸ்டின் இது, வாட் இஸ் த சிஸ்டம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு அலோபதி, ஒரு சித்தா, ஒரு ஆயுர்வேதா, ஒரு யுனானி டாக்டர்ஸ் இப்படிலாம் உட்காந்துட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக இந்த க்வெஸ்டின் வந்துச்சு. இப்போ இது மாதிரி அப்போ வரும்போது நான் சொன்ன பதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது. உங்களுக்கு குப்பைமேனி செடி இது அகாலிஃபா இண்டிகா பிளான்ட்னா தெரியுமா?
3: கண்டிப்பாக
2: தெரியாது. ஆனால் குப்பைமேனி செடினா தெரியுமா? தெரியும். யோ, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா சாதாரணமாக இருக்கிற செடிக்கு பேரே வந்து நம்ம பாஷையில் சொன்னால் தான் தெரியும். ஆனால் அகாலிஃபா இண்டிகாங்கிறது பொட்டானிக்கல் நேம், ஸோ நோபடி நோஸ் அபவுட் இட். ஆனால் இந்த செடி கிராமத்தில் இருக்கிற கிழவி வரைக்கும் தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு இங்கிலீஷ்ல தெரியாது,

0: இங்க இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழும் தெரியும், இதுக்கு இதுதான் தெரியாது. ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரெண்ட். இப்போ ஒரு பாட்டி அதை கசக்கி பூச்சிக்கடிக்கு போடுறத பார்த்துருப்போம். தட் இஸ் கால்ட் பாட்டி வைத்தியம். ஒரு வைத்தியம் ஓவர். அந்த சாறில் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு சேர்த்து குழச்சி தொண்டை கம்பலுக்கு போடுறது பார்த்துருப்பீங்க மேலே. ஸோ தட் இஸ் கால்ட் ஆயுர்வேதிக் சிஸ்டம். அந்த சாறில் ஏதாவது ஒரு மெட்டலை சேர்த்து புடம் போட்டு பஸ்பமாக்குறங்கிறது ஒரு ப்ராசஸ். அந்த மாதிரி செஞ்ச பிறகு அந்த பவுடரை ஒரு பத்தியத்துக்காக கொடுப்பாங்க வச்சு. அப்படி வச்சு சொல்லும்போது தட் இஸ் கால்ட் சித்தா ட்ரீட்மெண்ட். ஸோ அதில் அந்த சாரையும் ப்ளஸ் தேனையும் சேர்த்து ஷர்பத் ஃபார்மில் அடித்தாங்கன்னா தட் இஸ் கால்ட் யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஸோ இதில் இருக்கிற ஆல்கலாய்டை தனியாக எடுத்து ஒரு பிராண்ட் பண்ணி ஒரு நேம் போட்டாங்கன்னா தட் இஸ் கால்ட் அலோபத்திக் டேப்லெட். இந்த சார்லேருந்து ஒரு சொட்டும் ப்ளஸ் 99 பார்ட் ஆஃப் ஆல்கஹாலும் சேர்த்து ஃபிக்ஸட் ரொட்டேஷனில் விடுவோம். விட்டோம்னா ஆல்கஹால் மாலிக்குலும் மெடிசினல் மாலிக்குலும் ஒன்றா சேரும்போது உராயும் போது என்ன ஒரு எனர்ஜி வரும். தட் எனர்ஜி வி கால் இட் எஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் அகாலிஃபா இண்டிகா ஹோமியோபதிக் மெடிசன். நவ் யூ டெல் மீ மெடிசன்ஸ் எல்லாம் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க?
1: குப்பவேணி செடி
0: பிளான்ட்லேருந்து.
1: ஓகே, பிளான்ட்
0: எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது பிளான்ட் தான். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு பிளான்ட் கிங்டம் இருக்கு, மினரல் கிங்டம் இருக்கு, கெமிக்கல் கிங்டம் இருக்கு. ஓகே, கிங்டம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். என்ன சொல்ல வரனா திஸ் இஸ் ஹவ் த ரா ப்ராடக்ட் ஆர் சேம்ங்கிற த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடிசன் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். அவங்க அவங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீ பண்ணும்போது தட் இஸ் கால் ஃபார்மகோபியா. அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீ பண்ணிட்டதுனால வேற வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அவன் பூச்சி கடிக்கு, இவங்க தொண்டை வலிக்கு, இவங்க வந்துட்டு வாந்தி எடுத்தா கொடுக்குறது, அந்த மாதிரி மாறி மாறி வருது. ஸோ இந்த ரா மெட்டீரியல் வந்துட்டு ஒன்று தான். ஸோ இனிமே வந்துட்டு அப்புறம் எந்த எல்லா மருந்துங்களுமே அந்த இலை தழை பட்டை இதுலேருந்து வேறு இதுலேருந்து தான் செய்கிறாங்க. மெடிசன்ஸ் ஆர் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸும் வேரி ஆகுது. இது தான் வந்து பேஸ். ஐ திங்க் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு டாக்டரு 5.5 வருஷம் படிச்சுட்டு வர்ற கோர்ஸ் ஆஃப் மெடிசனை வந்துட்டு உங்களுக்கு சித்தாவும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 5 சிஸ்டத்தையும் இன்னைக்கு நீங்கள் படித்தாச்சு. இனிமே யாராச்சும் வந்து என்னை கேட்டாங்கன்னா இது நாட்டு வைத்தியமானு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் கேள்வி நான் என்ன தெரியுமா கேட்பேன், உங்களுக்கு எந்த நாட்டு வைத்தியம் வேணும்னு
2: கேட்பேன்.
0: ஓகே, நவ் திஸ் க்வெஸ்சன் இஸ் வெரி கிளியர்.
1: எஸ் மேம், வெரி கிளியர். நான் உங்ககிட்ட முன்னாடி கேட்ட மாதிரியே மேம், உங்ககிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா, ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கலாமா, அது நீங்க எப்படி டாக்கிள் பண்ணீங்க மேம் இதே மாதிரி எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே?
0: நான் எப்பவுமே அப்படிதான். ஐ பிகாஸ் ஒன்னு வந்து எனக்கு வந்து என் சிஸ்டத்து மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை ஒண்ணு.
1: ஓகே,
0: செகண்ட் திங் ஐ வாண்ட் டு ப்ராபகேட் அபவுட் இந்த சேஃபஸ்ட் சிஸ்டத்தை வந்து ப்ராபகேட் பண்றதுல எனக்கு எங்க அப்பா கிட்ட எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ ஃபுல் இன்ட்ரெஸ்ட் எனக்கும் உண்டு. அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற மீடியா தான் பவித்ரம்னே சொல்லலாம். ஸோ த்ரூ பவித்ரம் ஐ டேக் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட் மோர் அவேர்னஸ் அபவுட் மை மெடிசன்.
1: ஓகே,
0: மை மெடிசன் நான் சொல்லும் பொழுதே தெரியும் இட் இஸ் ஹோமியோபதியில எனக்கு எந்த அளவு இன்வால்மெண்ட் இருக்குன்னு
1: சொல்லிட்டு.
0: நாட் ஓன்லி மீ ஹோமியோபதி டாக்டர், மை பிரதர் இஸ் ஹோமியோபதிக் டாக்டர், மை சன் டாக்டர் நிஷாந்த் இஸ் ஹோமியோபதிக் டாக்டர், அண்ட் ஹிடிட் இஸ் எம்டி அண்ட் எம்எஃப் இன் மலேசியா. ஸோ இவ்வளவும் இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே எங்களுக்கு ஹோமியோபதியில என்ன சொல்றது, அதனால எந்த வித குறையும் வந்ததும்
1: இல்லை.
0: வி ஆல் சொல்ல போனால் எவ்வளோ இன்க்யூரபிள் டிசீஸும் கியூர் பண்ணிக்க முடிஞ்சதுன்னு சொல்றது தான் வந்து அதனுடைய சுப்பீரியாரிட்டி.
1: ஓகே, இப்போ வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் போயிட்டு உங்கள் விழிப்புணர்வுலாம் கொடுத்துருப்பீங்க மேம், அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஜென்ரேஷன் எத்தனை யங்ஸ்டர் வந்து உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, அதனால உங்களுக்கு சந்தோஷமாக கிடச்சிதா இல்லை எப்படி பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் நெகட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களான்னு நினைக்கிறீங்க?
0: எவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக அதுதான் உண்மையான ஃபேக்ட். ஏன்னா ஒரு 800 சில்ட்ரன் உள்ள ஸ்கூலில் போயிட்டு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு சொல்லும்போது இத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறது, வியாதிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறது எங்களுக்கு ஈஸி. இவ்வளோ டான்ஸ்லேட்டிஸ் கண்டுபிடிச்சேன், அதான் முதல்ல நான் சொன்ன இவ்வளோ டான்ஸ்லேட்டிஸ் கண்டுபிடிச்சேன், இவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இவ்வளோ பேர் நல்லா இருக்காங்கன்னு சொல்லும்போது அது திட்டவட்டமாக எங்களால் சொல்ல முடியும். ஆனால் அவங்களுடைய மனமாற்றங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களால் திட்டவட்டமாக எங்களுக்கு தெரியவும் தெரியவும் சொல்லவும் முடியாது அந்த சேஞ்சஸை. ஆனால் வன்முறை இல்லாத சமுதாயம் உருவாக்குவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கட்டுரை போட்டி வச்சிருந்தேன் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா காலேஜஸ்க்கும். இந்த வன்முறை இல்லாத சமுதாயத்தை வந்து உருவாக்குறது எப்படின்னா, அதாவது எதுக்குன்னா வன்முறையே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னால தான் வருது, அதனால் வன்முறை இல்லாத சமுதாயத்தை எப்படி உருவாக்குதுன்னு சொல்லி அவங்ககிட்டேருந்தே கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரை கேட்டு எழுதியிருந்தோம். அப்ப வந்த கட்டுரைகள் அவங்க கொடுக்குற பதில் இருக்கு பாருங்க, சில சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பசங்க, அதையே வந்துட்டு அவங்க கல்லூரியில இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் வருது. ஏன்னா இதுவும் ஹோமியோபதிக் அப்ரோச்னு சொல்லலாம், சிமிலர் அப்ரோச். உங்ககிட்டங்கிறத எடுத்து இப்போ ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளாஸ்ல யாராவது ஒரு பொண்ணு ரொம்ப பேசிட்டு இருக்கான்னு அவளை கிளாஸ் லீடர் ஆகிடுவாங்க. ஸோ அவன் என்ன எல்லாத்தையும் பார்ப்பான், லைக் தட். இது வந்து வன்முறையில் அந்த அந்த கட்டுரை போட்டியிலேருந்து கிடைச்ச ஒரு இன்ஃபுரன்ஸ் அது. அதே மாதிரி இப்போ பெண் சிசு கொலை தடுப்புவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வரை இது ஓவிய போட்டி வச்சிருந்தோம். அந்த ஓவிய போட்டியிலேருந்து வந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பையனுங்களும் எழுதியிருப்பானுங்க, பையனுங்களும் வரைஞ்சிருக்கானுங்க. ஸோ சிசு கொலையை தடுக்கிறதுல அவங்களுக்கும் பங்கு இருக்கு. ஸோ அது எப்படிலாம் தடுக்கலான்னு இப்போ அவங்களுக்கும் தெரியுது. ஸோ குற்றம் பண்ணுறவங்க அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லலை. இதுலேருந்து நமக்கே பாயிண்ட்ஸ் கிடைக்குது, அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்களுக்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது அங்கே நிச்சயமாக வந்து ஒரு பெட்டர், ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் வந்து வருது. இப்போ நான் அவங்களுக்கு சொன்ன டிவிஎஸ்னுடைய கதை சொன்னேன் இல்லையா, அந்த பையன் எப்படி வந்து சேஞ்ச் ஆனான். ஸோ அவனுக்குள்ளே அந்த மாற்றம் வரும் நாங்களே எதிர்பார்க்கல, ஆனால் அன்னைக்கு வந்து அது ஆப்வியஸான சேஞ்சஸ் அது. ஸோ ஒரு பையன் சேஞ்ச் ஆனால் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ சத்தியவாணி முத்து நகரில் அந்த மாதிரி சமுதாயத்தில் வளர்ந்த குழந்தைகள் 94 மார்க் வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்குற விஷயமா, ஆனால் 94 மார்க் அதை வாங்கினோன்னு எல்லா பத்திரிக்கையும் ஃப்ளாஷ் பண்ணாங்க. ஸோ இது தான் வந்து எங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு, சந்தோஷம். ஸோ இது மாதிரி இன்னும் மேலும் சந்தோஷங்கள் வரும், கண்டிப்பாக கிடைக்கும்ன்ட்டு நிச்சயமாக நம்புகிறோம்.
1: மேம் இப்போ நீங்கள் வந்து அவேர்னஸ் கொடுத்தீங்க, அதனால வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணது, ஒரு சில பேர் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இப்போ 94% அவன் வாங்கினா அதே மாதிரி அவனுக்கு வந்து இந்த தேசப்பற்று வந்து அப்போ தெரிஞ்சது. அந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணாங்க மேம். அவங்க வந்து உங்களோட கேம்ப்ஸுக்கு, உங்களோட அவேர்னஸ் நீங்கள் போகிற இடத்துக்கு வந்து நீங்கள் போகிற இடத்துக்கு வந்து கேம்ப்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி இப்போ ரூரல் ஏரியாஸ்லலாம் இப்போ கவர்மெண்டில் மெடிக்கல் அங்கே டாக்டர்ஸ் படிக்கிறது அவங்களே வந்து நாங்கள் 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க, கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி என்ஜிஓ கேம்ப்ஸுக்கு உங்களோட பவித்ரம் தொண்டு நிறுவனத்தில் வந்து எத்தனை இளைஞர்கள் நீங்கள் பண்ணுற அவேர்னஸ் கேம்ப்ஸால் இன்ஸ்பயர் ஆகி உங்கள் கூட நாங்களும் வந்து பண்ணுவோம், நாங்களும் வந்து நாங்கள் வந்து நாங்கள் கிராமப்புற இடத்துக்கு நாங்களும் உங்கள் கூட வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரீச் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா? அந்த மாதிரி ஒரு
0: என்னன்னா நீங்கள் சொல்கிறது தான், கவர்மெண்ட் வந்து எப்படின்னா ஒருத்தவங்களை வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறது, அது நீ 1 இயர் பண்ணி ஆகணும்னு. இது வந்துட்டு நீ காலேஜில் 5.5 வருஷம் கோர்ஸ் படிக்கணும்னா படித்து தான் ஆகணும். அவன் 1 இயர் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் பண்ணி தான் ஆகணும், முடிவு எடுத்துட்டாங்கன்னா. ஆனால் இது அப்படி கிடையாது, இது நானாக விரும்பி எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஓகேவா? இது யாரும் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி, ஈவன் எங்கள் அப்பா கூட என்ன ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது, நான் பண்ணுறதுனால எங்கள் அப்பா சந்தோஷப்படுறாரு, எங்கள் அப்பா சந்தோஷப்படுறதை பார்த்தா எனக்கு சந்தோஷம், அவ்வளோதான். இப்போ நாங்கள் எங்களுக்கு கேட்ட மாதிரி எங்களுக்கு வாலண்டியர்ஸ்னு ஒரு செட் ஆஃப் குரூப் எங்ககிட்ட இல்லை. ஆனால் நான் இப்போ இந்த ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் போகிறேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன்னா ஜாய்ஸ் பண்ணுறாளா இந்த ஸ்கூலில் படித்தவங்களா அப்படின்னு சொன்னோடனே நம்மளோட பேர், என்னோட வேல்யூ எஜுகேஷன் வந்து அங்கே நல்லா இருந்ததுனால அந்த ஸ்கூலில் நான் போன உடனே என்ன பண்ணேன், எல்லா டீச்சர்ஸும் நான் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து அத்தனை ஸ்கூல் இன்க்ளூடிங் அட்மிஷன்ஸ் வரைக்குமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் என்னோட வாலண்டியர்ஸ். இப்போ ட்ரிச்சி காலேஜுக்கு போகிறேன்னா எப்படி, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக வராங்க, இன்னும் எத்தனை பேர் வாலண்டியர்ஸ் வேணும்? இப்போ வந்து மேம் பேசும்பொழுது நான் வந்து வெட்டினரி காலேஜில் கேம்ப் பண்ணிட்டு இருந்தேன், இன்க்ளூடிங் த டீன், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும், பிஹெச்டி எல்லாருமே வராங்க, என்சிசி கூட. அப்போ வேற யார் வேணும் எங்களுக்கு? ஸோ இதெல்லாம் ஆமாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, ஏன் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் மேம் என்ன கூப்பிட்டாங்க, இங்கே பண்ணுங்க மேம். ஸோ இப்படி பார்த்து பார்த்து ஒரு ஒருத்தரும் எங்களுக்கு பண்ணுங்க எங்களுக்கு பண்ணுன்னு கேட்பாங்க. ஸோ நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு நல்லா இருந்தால் அந்த அவுட் கம் நேச்சுரலாக எனக்கு பண்ண எனக்கு பண்ண அவங்களே கூப்பிடுவாங்க கேம்ப், நம்மளோட ஒத்துழைக்கிறதுக்கு அவங்க தயாராகிடுவாங்க. எனக்குன்னு செப்பரேட் குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் கிடையாது.
1: நீங்க பண்ற அவேர்னஸ் பார்த்து நிறைய பேர் இளைஞர்களும் சரி மத்தவங்களும் சரி எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகி
0: அவங்களே வந்துருவாங்க,
1: அவங்களே வந்துருக்காக பண்ணிட்டு
0: நிச்சயமா வந்துருவாங்க, ரொம்ப அவங்க ஊர்லயும் பண்றதுக்கு கூப்பிடுவாங்க. This is how Pavithram is extending its service.
2: இவ்வளவு நேரம் பவித்ரம் தொண்டு நிறுவனத்தை சார்ந்த டாக்டர் ஜாய்ஸ் திலகம் அவர்கள் நமக்காக அவங்களுடைய அனுபவம் பலவற்றை நம்ம கூட பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கான எப்படி விழிப்புணர்வு தரணுன்ற பத்தி நிறைய விஷயத்த சொன்னாங்க. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள் உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.

0: இவ்வளவுதான நீங்க முன்னாடி சொன்னப்பல இந்த பவித்ரம் தொண்டு நிறுவனத்துக்கு காரணம் வந்து தூண்டுகளா இருந்தது உங்க அப்பான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அதை விட இப்ப இந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கதான் செய்யும். என்ன காரணம்?
1: வளர்ச்சி அடைந்த காரணம், ஒரு ப்ரோக்ராம் பண்ணினா அதனுடைய ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா. நான் சொன்ன மெயின் திங் வந்துட்டு என்ன சொல்றது, உடல் வளர்ச்சியை விட மன வளர்ச்சி தான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மனது தெம்பா இருக்கணும்னா மற்றவங்களோட அப்ரிசியேஷன்ஸ் தான் எங்களோட ரிவார்ட்ஸ். அந்த அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்ன்னு சொன்னால் அதுதான். ஸோ அதுதான் எங்களை வந்து மேலும் மேலும் செய்யணும்னு சொல்லி செய்ய வைக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி இப்போ அப்துல் கலாம் அவர்களோட பிஏவே நம்ம கூட இருந்து சேராரு, நமக்கு அப்ரிஷியேட் பண்ண. அவர் சொல்வார், இந்த ஏரியாவில் கவர் பண்ணுங்க டாக்டர், அந்த ஏரியாவில் கவர் பண்ணலாமா, இந்த ஃபோக்கஸ் நல்லா இருக்கு. சொல்லப்போனால் தாய்ப்பாலுடைய மகத்துவத்தை பற்றி எடுத்து சொல்லணும்னு சொன்னது அவர் தான். ஏன் சார் அது சொல்கிறீங்கன்னு கேட்டால், அப்போ இல்லை இப்போ நம்ம நாடு தான் வந்துட்டு வேறு ஸ்டைலில் போயின்ட்டுருக்கு, மேலை நாடுகள்லாம் வந்து தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஒன்லி திங், நம்ம நாட்டு பெண்கள் தான் வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கறத விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் இட்ஸ் அ ரைட் டைம் டு ஸ்டார்ட் அபவுட் தட் அவேர்னஸ் ஆஃப் ப்ரெஸ்ட் ஃபீடிங். தாய்ப்பாலுங்கிறது கூட ஃபாரின் கண்ட்ரிஸில் ரெண்டு விதமாக இருக்குது. தாய்ப்பால் எடுத்து பம்ப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டு ஹவுஸ் மேட் வந்து தாய்ப்பால் கொடுத்துருவா. ஸோ அங்கே தாய்ப்பால் தான் போகுது, ஆனால் வி ஆர் நாட் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் தட் தாய்ப்பால். அதனால தான் ப்ரெஸ்ட் ஃபீடிங் நம்ம சொல்கிறோம். அது அதில் அந்த பாட்டிலில் வச்சு கொடுக்காது, இல்லைன்னா ப்ரெஸ்ட் மாதிரியே ஒரு மோல்டட் பாட்டில் பண்ணி கொடுக்கறத கூட நம்ம சொல்லலை. ப்ரெஸ்ட் ஃபீடிங் இஸ் ப்ரெஸ்ட் ஃபீடிங், ஓகேவா? அதனால தான் ஏன்னா அவர் குழந்தை அதை பிடிச்சி கூப்பிடும்போது பிடிக்கும்பொழுது அந்த வார்ம்த்னஸ் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுது, ஒரு செக்யூரிட்டி கிடைக்குது. அது எங்கள் அம்மாங்கிறது ஒரு சப்போர்ட் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, பாண்டேஜ் இருக்குது, ஃப்யூச்சர் கடனை அவங்ககிட்ட பால் வாங்கியிருக்கிறேன், உனக்கு எதாவது செய்யணுங்கிறதும் இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்களும் இருக்கும் பொழுது அது பாட்டில் ஒன்று கொடுக்காது. ஸோ அதனால சார் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ அவரும் சொன்னார் அதனால வந்து தாய்ப்பால். ஸோ இது மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள், இப்போ டெல்ஃபி டிவிஎஸ்னுடைய வைஸ் பிரசிடென்ட் வெங்கட்ராமன் சாருக்கு சொன்னேன் நான், அவரோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. இந்தியா சிமெண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஹரிகர சுப்பிரமணியம் இருக்கார், அவரும் எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் இயர்லி வந்துட்டு காம்படிஷன்ஸ் வைக்கிறோம், இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தனித்தனி டாப்பிக்கில். இப்போ நான் சொன்னேன் வன்முறை இல்லாத சமுதாயத்துக்கு நான் சொன்னேன், தாய்ப்பாலுக்கு சொன்னேன், அதே மாதிரி பெண் சிசு கொலைக்கு சொன்னேன். இவங்களுக்கு எல்லாமே டிராயிங் காம்படிஷன், கட்டுரை போட்டி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் வெறும் தமிழ் என்ன, ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கு, நம்ம நல்லா இருக்கணும்னா ஒன்று வந்து நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும், இன்னொன்று நம்மளோட ஆன்மீக நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்மளோட பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணுன்றதுக்காக அறிவியலுக்கு ரெண்டு பரிசு, ஆன்மீகத்துக்கு ரெண்டு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு நாலு பரிசு வந்து நாங்கள் எவ்ரி இயர் கொடுக்குறோம் சிறந்த தமிழ் புத்தகங்களுக்கு. ஸோ அதுவும் பவித்ரம் வந்துட்டு எவ்ரி இயர் செய்துட்டு வர ஒரு தொண்டாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரியான பீப்புளெலாம் சப்போர்ட் கொடுக்க கொடுக்க நிச்சயமாக

0: அவங்களுக்கு விவசாய பெண்மணிகளுக்கு நாங்கள் இன்னொரு சர்வே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் விவசாய பெண்மணிகளை தேர்ந்தெடுத்தோம். விவசாய பெண்மணிகள் தேர் சஃபரிங் ஆக்சுவலாக. இப்போ நான் ஒரு வேலை செய்கிறது, மேம் ஒரு வேலை செய்கிறாங்க, ரிட்டையர் ஆனால் எதனா ஒரு அமௌண்ட் வரும், நம்ம வச்சு பழைக்கலாம். ஆனால் விவசாய பெண்மணிகளுக்கு அப்படி இல்லை. அவங்க கணவன் கிட்டேருந்து கூட டிட்டாச்சு லைஃபு, அவங்க சாலிடாக ஒரு அமௌண்ட் கிடையாது. உழைச்சி உழைச்சி உடம்பு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உள்ள ரத்தமும் கிடையாது, இதுவும் கிடையாது, அழகும் இல்லை, உடலும் இல்லை, எல்லாம் போயிட்டு தனியாக இருக்கும்போது கேட்பாராட்டு கிடக்குறாங்க. அதுதான் போய் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் விவசாய பெண்மணிகளுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போர் ஃபீட்டிங்கும் சாரீஸ் கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் இது. பட் ஷெல்டர்லாம் கொடுக்கணும்னு நினச்சோம்னா அது இட்ஸ் அ வெரி பிக் ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் இன்னும் பண்ணலாம். பட் கிவிங் த ஹெல்த் அண்டு கவுன்சிலிங் இது வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா விமனு, ஸ்டூடெண்ட்ஸு அண்டு புவர் அண்ட் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு அவங்களுக்கு மாரல் சப்போர்ட். அதுக்கே நாங்கள் ஒரு செமினார் பண்ணினோம் இங்கே. அந்த செமினார் வந்துட்டு, அந்த செமினாருக்கு முன்னாள் இந்திய எலெக்ஷன் கமிஷனர் மிஸ்டர் கோபாலசாமி ஐஏஎஸ் அவர்களும் ப்ளஸ் நாஞ்சில் குமரன் ஐபிஎஸ் அவர்களும் அந்த மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ். ஸோ அவங்களுக்காகவே நாங்கள் தனி ஒரு செமினார் நடத்தினோம். அதில் வந்து பச்சையப்பாஸ் காலேஜில் இருந்துட்டு லயோலா காலேஜு, அதுலேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள்ட் பீப்புள் எல்லாமே அங்கே வந்திருந்தாங்க. ஒரு 20 பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கேம். அது அந்த காந்தீஸ்வரி மேடம், டாக்டர் காந்தீஸ்வரி பிஹெச்டி ஃப்ரம் லயோலா காலேஜ், அவங்க லீட் பண்ணி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்களுடைய ரிக்வஸ்ட்டு வந்து பிளேஸ் பண்ணாங்க அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு முன்னால். ஸோ எல்லாருமே சேர்த்தே நாங்கள் வி ஹவ் மேட் ஒன் ரெப்ரஸன்டேஷன் டு தி கவர்மெண்ட் ஆல்சோ.
1: ஓகே மேம், இப்போ நீங்கள் நடத்திட்டு இருக்க இந்த பவித்ரம் தொண்டு மூலயமா வந்து நிறையா சேவைகள் செஞ்சுருக்கீங்க. இதில் வந்து குறிப்பிட்ட சில நிகழ்வுகள்னு இருக்கும் உங்களுக்கு. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். ஆனால் உங்கள் மனசில் இப்போ கூட நிற்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க?
0: நிச்சயமாக வந்துட்டு சுனாமிக்கு நாங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட் தான்
2: மேம். இவ்வளோ நேரம் வந்து எங்களோட உங்களுடைய பொன்னான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்ககிட்ட நிறைய விஷயங்களை பற்றி சொன்னீங்க. அதாவது முதல்ல ஆரம்பித்தோன்னா ப்ரெஸ்ட் ஃபீடிங்லேருந்து உமென்க்கு வந்து வில்லேஜஸில் என்ன விதமான அட்ராசிட்டிஸ் நடக்குது, அதை நம்ம எப்படி தடுக்கலாம், அதிலிருந்து ஹைஜீன், ஸ்கூல் சில்ட்ரன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் கை கழுவிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடணும், டெய்லி குளிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்தோன்னா நியூட்ரிஷன், சரியாக சாப்பிடாம எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது, நான் டயட்டிங் பண்ணுறேன், அந்த மாதிரி இருக்காங்க. அதிலிருந்து சுனாமி அஃபெக்ட் ஆன மக்களுக்கு நீங்கள் செஞ்ச சேவைகள் வரைக்கும் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இது வந்து எங்கள் நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நேயர்களே, உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி குறித்து வேற ஏதாவது சந்தேகங்கள், குவெரிஸ் இருந்துச்சுன்னா நீங்க எங்க வானொலியையும் தொடர்பு கொள்ளலாம், அப்படி இல்லைன்னா பவித்ரம் தொண்டு நிறுவனத்தையும் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து
3: 9841555, அதாவது 9841555955.
2: நேயர்களே, இவ்வளோ நேரம் நம்ம வந்து சமுதாயத்திற்காக இவர்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசணும். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹேமா
1: மற்றும் உங்கள் ராஜி.
4: ஹாய் லிசனர்ஸ், நாங்கள் மியூசிக் டைரக்டர் ராஜ். யூ லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ அவர் கம்யூனிட்டி ஆஃப் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
5: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: அனைவருக்கும் வணக்கம். குட்டிரேவதி பேசுறேன். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்த நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாளுறது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்த இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போதான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும் போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை 107.8.
4: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல
5: சாய் லிசனர்ஸ், யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் சொசைட்டி, அவர் பிரைட்.

0: இந்த பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சரவணன் மீனாட்சி தானே. இவ்வளவு பெரிய ஹிட் ஆன ஒரு சீரியல்ல இருந்து ஒரு கேரக்டர், அவர் தான் வேட்டையன். இப்ப அவரே நம்ம ஸ்டுடியோல லைவா வந்து பேச போறாரு, கேட்கலாமா?
1: வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை. இப்ப எங்களோட இருக்கிறது பெரிய ஆக்டருங்க, பெரிய பெரிய சீரியல்ஸ் அண்ட் நிறைய பெரிய ஆங்கர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வி ஆர் கோனா ஹாவ் கவின் அலைஸ் வேட்டையன் வித் அஸ். உங்க எல்லாருக்குமா வேட்டையன் அப்படின்னு சொன்னாதான் இவர் நல்லா தெரியும், பிகாஸ் சரவணன் மீனாட்சி யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்க. எல்லா தமிழ்நாட்டோட மூலையிலயும் அந்த சீரியல பார்க்காதவங்க வந்து இருக்க முடியாது. அண்ட் அந்த ரிங்டோன்காகவே நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்றீங்க. ஸோ லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் ஹிம். நீங்க சொல்லுங்க சார் உங்களை பத்தி.
2: வணக்கங்க. நம்மளை பத்தி நம்மளே சொல்லணுமா? கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த பெரிய ஆக்டரு, பெரிய என்ன சொன்னீங்க, ஆங்கரா, ரெண்டுமே போய் ஆக்டர் ஆங்கர் அவ்வளோதான். என்னை பத்தி என்ன சொல்றது, பேரு கவின், சரவணா மீனாட்சியில் வேட்டையன் அப்படின்ற ஒரு கேரக்டரை பார்த்துட்ருப்பீங்க. இந்த வேட்டையன்ற பேர் தான் இப்போ ஆக்சுவலாக ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து கணாக்காலம் கலங்கல் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், சிவா அப்படின்ற ஒரு ரோல். அது முடிஞ்சிருச்சு சீக்கிரமே. பட் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு எப்படி சொல்கிறது, நடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு ரோல் அப்படின்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்கு வந்து இந்த ஆக்சுவலி ஒரு இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த இதில் கூட சொல்லியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நடித்தா ஹீரோ தான் அப்படிலாம் இல்லை, நடிக்கணும், நல்லா நடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் ஆரம்பிச்சது சரவண மீனாட்சி. சரவண மீனாட்சி பார்ட் டூ ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி வேட்டையன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குன்னு தெரிஞ்சு இல்லை. அது ஆரம்பிக்கும் போது வேற அப்படியே தான் ஜஸ்ட் இது இது ஒரு சீக்குவல் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் போக போக இன்னொரு கேரக்டர் புதுசாக உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தபோது அப்போ நம்மளை ரெஃபர் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த பையன் அந்த கேரக்டர் கொஞ்சம் கரெக்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி எப்படி சார் என்ன கேரக்டர் அப்படின்னு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான்ப்பா, அந்த மாதிரி வச்சு ஆரம்பிப்போம், கல்யாணம் வரைக்கும் போகும், யார் கூட கல்யாணம் ஆகுன்றது நமக்கே தெரியாது, சீரியல் போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, வழக்கம் போல் வேலைக்கு மேலே ஒரு நம்ம அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், மற்றபடி நடக்கிற நடந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படி ஆரம்பித்தால் தான் அது இப்போ வரைக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு.
3: அண்ட் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு ஒரு மெயினான ரீசன் வந்து இவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்கிறது தான்.
2: டவுன் டு அர்த்தா ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணும், ஏன்னா நம்ம நிறையா பேர் எத்தனையோ பேரை பார்த்துக்கிட்டு நிறைய பேர்ட்ட நிறைய விஷயம் நம்ம கற்றுப்போம், அதில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்.
3: அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்களே அந்த இன்ஸ்பிரேஷன், அவங்க அதை பற்றி கொஞ்சம்
2: இன்ஸ்பிரேஷன். அப்படின்னா நம்ம பார்க்குற எல்லாருமே நமக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் தான். நான் இப்போ சின்ன வயசுலேருந்து நான் எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் மிகப்பெரிய தலை ஃபேன், நான் தலை ஃபேனோட தலை வெறியன்லாம் சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி வெறி பிடிச்சி ஹைஃபை. ஸோ அப்படி ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் வந்து பயங்கரமான ஒரு தலை ஃபேனு. ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போதே தெரியும்ல ஒருத்தர் வந்து, சரி இப்போ அவர் எப்படி வளர்ந்துருக்காரு அப்படின்னு அவரோட ஹிஸ்ட்ரிலாம் நம்ம தேடுவோம். அந்த மாதிரிலாம் கேட்டுட்டே இருக்கும்போது அந்த மாதிரி தலை எந்த பேக்ரவுண்டும் இல்லை, நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இது வெரி சிம்பிள், ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அப்படிம்பாங்க, அவரோட கான்ஃபிடென்ஸு அப்படி அப்படின்னு அந்த மாதிரி கேட்டு கேட்டு இது பண்ணுற விஷயங்கள் தான் எல்லாருக்குமே அதான் பிடிக்கும். தலை வந்து ஒரு ஆக்டராக ஒரு ஹியூமன் பீயிங்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தலை வந்து ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறமா நான் வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருந்த டைம், இப்போ எனக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷன் டிவிலாம் நான் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது, நான் ஸ்கூல் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருந்த டைமு டிவிலாம் அப்படியே பார்த்துட்டு இருந்த டைம் இந்த விஜய் டிவின்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகிட்டே வருது, விஜய் டிவின்னு ஒரு சேனல் பயங்கரமாக வந்துட்டு இருக்குன்ற ஒரு டைம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன் அப்புறம் தீபக் இவங்க வந்து இப்போது ஆங்கரிங் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன், அப்போயே நமக்கு படிப்பெல்லாம் அவுட்டு காலி. சார் அப்படியே யோசிச்சுட்டு இருந்த டைமில் எங்கள் வீட்டில் அப்படியே சொல்லிட்டுருந்தேன், சார் எப்படியாவது ஒரு சிவகார்த்திகேயன் அப்படிலாம் தீபக் இவங்கள மாதிரி வந்துட்டா போதும் அப்படின்னு சொன்னோம். எங்கள் அக்கா அப்போ பார்த்துருந்தேன், அவங்களாம் எவ்வளோ பெரிய பீக்கில் இருக்காங்க தெரியுமா, அரியரை கிளியர் பண்ணுறா அப்படின்னு மாதிரி கலாய்ச்சி விட்டுருச்சு எங்கள் அக்கா. சரி ஓகே, என் அக்காட்ட நம்ம பஞ்சிட்டு எல்லாம் பேச முடியும், என்ன அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டேன் ஃப்ரீயாக விட்டுட்டு. பட் அந்த மாதிரி ஆசைப்பட்டு இங்கே போனால் இந்த சேனலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை மட்டும் தான் இப்போ இருந்தது. ஏன்னா கண் கூட நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பேர் வந்து சேனல் இங்கே வராங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி எனக்கு தெரிஞ்சு, ஒரு ஸ்கூலு காலேஜ் எப்படியும் எடுத்துக்கலாம், அங்கே வந்து நம்ம ப்ராப்பராக டிசிப்ளினாக நல்ல பிள்ளையாக நம்ம வேலையை பார்த்தோம் அப்படின்னா மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அப்படி ஆசைப்பட்ட ஒரு சேனல், ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சார், அது எனக்கு வந்து ஆக்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் தனுஷ், ஏன்னா இப்போ நம்ம யார் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு பிடிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் சேதுபதிலாம் அவர் இத்தனை வயசுக்கு அப்புறம் அவர் ஒரு இவ்வளோ பெரிய ஆளாக வராரு அப்படின்னா அந்த பேஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியம். அது மாதிரி ஒவ்வொருத்தங்கள்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குது, நமக்கு வந்து யார் யார்ட்டெல்லாம் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கோ அதெல்லாமே எடுத்துக்க வேண்டியது.
3: இதுவா சொல்ல வரீங்கன்னா எல்லார்கிட்ட இருக்க ஒரு பாசிட்டிவிட்டியை எடுத்துக்கணும்,
2: தாராளமா எடுத்துக்கலாம், எந்த தப்புமே இல்லை.
3: அண்ட் வந்து ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்காக. ஸோ வி ஹேவ் யுவர் நவ ஆர்ஜி ஜெனி ஹம்சனி, நீங்க போயிடுங்க
0: சார். ஸோ நீங்க வந்து நிறைய அவார்ட்ஸ் அக்குலேட் நிறைய வாங்கியிருக்கீங்க.
2: நிறைய அவார்ட்ஸ்னா எங்க நீங்க பாத்தீங்க?
0: அவார்ட்ஸ்னா நாங்க உங்க ஃபேன்ஸே உங்களுக்கு அவார்ட்ஸ்.
2: அழுதுட்டாங்க ஏன்னா இப்போ ஒரு படம் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா தேட்டருக்கு போய் நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஆடியன்ஸ் முன்னாடி ஒரு இன்ட்ராக் நமக்கு டேரெக்டாக ஒரு லிங்க் ஒன்று கிடைக்கும். சீரியலுக்கு வந்து நமக்கு எப்படி தரும், வீட்டில் தான் உட்காந்து பார்க்குறாங்க, நல்லா இருக்குன்னா பார்க்க போகிறாங்க, நல்லாருன்னா வேறு சேனல் மாற்றி போகிறாங்க ரிமோட் எடுத்து. ஸோ வீட்டில் வந்து எப்படி ஒரு நம்ம சீரியல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது ஒரு சீரியலாக டிவியில் பார்க்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேஜ் அன்றைக்கி தான் அவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடு முன்னாடி நம்ம போய் நிற்கிறோம். அந்த நம்ம பேர் சொல்லும்போது ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும், அந்த சவுண்டும் ஒரு கைத்தட்டல் அந்த வீசல் எல்லாமே ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். அது வந்து வேற மாதிரி ஒன்று ஃபீல், சீரியஸாக அது வந்து பயங்கரமான ஒரு ஃபீல் அது. ஆமாம், வேற மாதிரி ஒன்று ஃபீல் அது. அண்ட் சொல்லும்போது அதுதான் நீங்கள் சொன்ன வருது தான், ஒரு சொட்டு எனக்கு கண்ணீர் வந்துருச்சு வந்துருச்சு. அதுதான் ஐயோ நம்மளையும் கலாய்ச்சிருவாங்க அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு நான் நீட்டாக அப்படியே விட்டுட்டேன்.
0: கிடையாது
2: ஆரம்பிச்சது வந்து எம்சி தான். நம்ம இந்த சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் எம்சி பண்ணுவாங்க ஒரு ஒரு காலேஜஸ்ல. இப்போ நீங்க என்ன உங்க காலேஜ் நிறைய கண்டக்ட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். நான் வந்து ஈவெண்ட் பண்ணாத காலேஜ்னா எம்ஓபி தான் நான் நினைக்கிறேன்.
3: ஏன்னா
2: கேர்ள்ஸ் காலேஜ் பர்மிஷன் தரமாட்டோம் ஓடி போப்பா அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து அப்பதான் பிகினிங் ஸ்டேஜ் அந்த டைம், சந்தோஷம் தான். அப்போ ஆக்சுவலி ஏதோ எக்ஸாம் டைம் நினைக்கிறேன் அந்த டைம்ல. ஸோ இல்ல இந்த டைம்ல வந்து பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைங்க வந்து கவனமா படிக்கணும், அந்த டைம்ல நீங்க வந்து அவங்க கவனத்தை செதைச்சிருவீங்க அப்படின்லாம் சொல்லி நம்மளை துரத்தி விட்டாங்க. சரிட்டு நம்மளால ஒரு நல்ல விஷயம் நடந்தா சரிதானே நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ எம்சி தான் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ வந்து ஆக்டிங்க்கு வந்து ஆக்டிங் வந்த கதை ஒரு தனி கதை. அதுக்கு அந்த ப்ராப்பராக அப்போ தான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. அப்படி கத்துக்கிட்டு இருந்த டைம்ல வீட்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆக்சுவலி நான் கடைசி ஒரு கோர்ஸ் ஒன்று போனேன். அந்த கோர்ஸ் போயிட்டு இருந்த டைம்ல வீட்டில் தான் என்ன சொன்னாங்கன்னா, உன்னை பெத்தாச்சு, சோறு போட்டாச்சு, இவ்வளோ தூரம் ஒரு வளர்த்தாச்சு, இதுக்கு மேலே நீ வீட்டில் வந்து காசு கேட்டேன்னா அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு பேட் வேர்ட்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்போ கடைசியாக எனக்கு இந்த கோர்ஸுக்கு மட்டும் காசு தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த கோர்ஸ் வந்து போயிட்டுருக்குறேன். ஸோ அதுக்கு மேலே வீட்லேயும் பைசா கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி பார்ட் டைம் அதை ஒன்று பண்ணுவோம் ஆப்வியஸாக கண்டிப்பாக. அப்புறம் நம்ம சாப்பாடு கொண்டு போது கரெக்டாக இருக்குமே அப்படின்ட்டு சரி பார்ட் டைம் என்ன பண்ணுறோம். அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குது மச்சான், ஈவெண்ட்ஸு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நிறையா இருக்குது, எம்சின்னு ஒன்று பண்ணுவாங்க, நீ வந்து டிவியில் பண்ணால் மட்டும்தான் ஆங்கரிங்க அந்த இது மாதிரிலாம் கிடையாது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஷோஸ்லாம் ஒரு கார்ப்பரேட் ஆக்டிவிட்டி ரோட் ஷோஸு அந்த மாதிரி காலேஜ் ஸ்கூல்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நிறையா ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீ பேசிக்காக நீ சம்பாரிச்சிக்கலாம், உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ அப்போவே அந்த எம்சி தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. பேரலெல்லாம் சைட் பை சைடு இந்த வாய்ப்பு தேடுறது சான்ஸு பார்க்கறது இது பண்ணுறலாம், இது ஒரு சைடில் அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ எனக்கு ஓரளவுக்கு அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா மட்டும் இருக்குது. அண்ட் இப்போ ஆக்டிங் ஆங்கரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டிங் ஆங்கரிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ரியலாக இருக்கலாம். நம்ம ஆக்டிங் எனக்கு தெரிஞ்சு நான் முடிஞ்சளவுக்கு நான் ரியலாக இருக்குது தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதேமாரி ட்ராமாக்குன்னு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம வந்து ரியல் லைஃப்பில் வந்து ஒரு அங்கே ஒரு சீக்வன்ஸ் ஒன்று நடக்குது அப்படின்னா நிஜ வாழ்க்கையில் நம்ம அந்த சம்பவத்துக்கு வந்து அழுவமா என்னெல்லாம் தெரியாது, ஆனால் ஆக்டிங்கில் அழுதாகணும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடாக பண்ணணும். ரியல் லைஃப்பில் தான் ஒரு சிம்பிளாக ஒரு லவ் சீக்வன்ஸே எடுத்துக்கலாமே, லவ்வுக்குலாம் நிஜ வாழ்க்கையில் யாருமே போல ஃபீலே பண்ண மாட்டாங்க. ரோட்டில் டான்ஸ் ஆடுறதாகட்டும் இதாகட்டும் அந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க, ஆனால் ஒரு சீரியல் படம் அப்படின்ற பார்த்து நம்ம பண்ணுறோம். ஸோ ஆங்கரிங் வந்து த மோர் ரியலாக நம்ம இருக்கலாம், ரொம்பவே ஜாஸ்தியாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரியலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, முடிஞ்சளவுக்கு அதில் இயல்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. எனக்கு ஆக்டிங்னா ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும், இப்போ வந்து இப்போதான் ஆங்கரிங் வந்து ஆரம்பிச்சிருக்கோம், ப்ராப்பராக ஒரு ஷோ இப்போ தான் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. சரி பையன் ஒழுங்காக இருக்கான், ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு இது பண்ண, ஏன்னா ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்றது தான் அடிப்படையான ஒரு ஆசை. ஸோ கூத்துப்பட்டறையிலிருந்து வெளியில வந்து ஒரு சிலர் வந்து ஆக்டிங் ஸ்கூல்ஸ் அவங்க தனித்தனியாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கூத்துப்பட்டறையில் ஒரு 4-5 பேர் ட்ரெயின் ஆகிறாங்கன்னா அவங்க வெளியில் வந்துட்டு தனியாக ஸ்கூல்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒருத்தர்கிட்ட நான் போனேன். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நீ என்ன கற்றுக்கிட்டே அப்படிங்கிட்ட எனக்கு வந்து சொல்ல தெரியாது. ஏன்னா அங்கே சில ஒரு எக்ஸசைசஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், பட் எனக்கு அது சொல்ல தெரில, எப்படி வார்த்தையால் எனக்கு சொல்ல தெரில. பட் அங்கே நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் கற்றுக்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்மளை நாமே அனலைஸ் பண்ணலாம். நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன வராது, நம்மளோட ப்ளஸ் என்ன, ரொம்ப சிம்பிள். நம்மளை வந்து ஐயோ இன்னும் ஏதோ சொல்லி கொடுத்தாங்களே, சரி விடுங்க அந்த டைலாக்லாம் வந்து போச்சு. நம்மளை நம்ம அனலைஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ இயல்பாக இருக்கோமோ அதை அப்படியே நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வர தான் நடிப்பு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரியலாக இருக்கணும், நம்மளை நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணால் தான் அந்த இது அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த பேசிக்ஸ் எல்லாமே அங்கே கற்றுக்கிட்டு இருக்கோம். அது இப்போ வரைக்கும் எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது.
3: ஸோ அப்போ அந்த கேரக்டராகவே வாழ்ந்துடுறீங்க,
2: வேறு வழி இல்லை, 2 வருஷமாக போயின்னு தான் வாழ்ந்துட்டு தான் ஆகணும்.
3: ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்னென்னா, ஃபேன்ஸ் இன்னும் மெயினாக வந்து அண்டர்லைன்டு
1: திருநெல்வேலி நீங்க
2: வந்து
1: ஒரு பாஸ் அப்படின்ற
3: மாதிரி
2: நினைச்சிட்டு டெலிவாஸ் இன்டர்வியூப்போ அதை தான் சொன்னேன். நமக்கு வந்து பேசிக்கான ஒரு அல்பையான ஒரு ஆசை ஒன்று இருக்குது. அதாவது நான் அப்போதான் ஃபர்ஸ்ட் நான் சென்னை வரேன், அதாவது நானும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மாதிரி எங்க ஊர்ல இருந்து கிளம்பி சென்னையில வந்து காலையிலாம் எடுத்து வச்சு ஃபீல் பண்ணிட்டேன் தனியாவே. அப்படி வந்து பார்த்துருக்கோம் அந்த ஃபஸ்ட்டு அப்போதான் அந்த சிட்டி சென்டரு இந்த அப்போயே கட்டலை, சிட்டி சென்டர் தான் என் ஃபஸ்ட்டு கூட்டு போனேன் என் ஃப்ரெண்டு, இதுதான் மச்சான் இங்கே பெருசு அப்படின்னு மாதிரிலாம் கூப்பிட்டுருக்கேன். ஸோ சிட்டி சென்டர் அப்படிலாம் போயிட்டு இருந்த டைமில் அப்போ தான் என் செலிபிரிட்டிஸ் எல்லாம் நான் வாழ்க்கையில் மொதல் மொதல் நேரிலே பார்க்குறேன். ஸோ அவங்க பார்க்கும்போதெல்லாம் எல்லாருமே வருவாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க, அவங்க கூட ஜாலியாக அப்படி அந்த திடீர்னு நடந்து போய்ட்டு ஒரு இடத்துல மட்டும் ஒரே சலசலப்பாக இருக்கும், நான் பார்த்தா யாரோ ஒரு ஸ்டார் எடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஆசையாக இருக்கும். நமக்கு நம்ம எல்லாருக்குமே இது இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு இனிஷியல் இந்த ஆரம்ப காலத்தில் உங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஐம் ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பயே நானும் தனியாக எழுதுருக்கிறேன். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும்.
1: ஸோ அந்த ஃபேன் கிளப் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க?
2: ஒன்றும் இல்லைங்க, என்னங்க இதில் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது, அவங்க நல்லா வருவாங்க, எதாவது பேசுவாங்க, நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கணுமாங்க, ஜாலியாக பேசிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ
1: சார், அதாவது இப்ப உங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், அதாவது மறக்கவே முடியாது அப்படி அந்த மாதிரிதான் நடந்திருக்கா?
2: ஐ அம் யுவர் ஃபேன் அப்படினு சொல்றதே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். அதுக்கு மேல
1: இல்ல சார், இந்த
2: அந்த அளவுக்கு முட்டாளா இப்ப யாருமே இல்ல, எல்லாருக்குமே தெரியும் அவங்கவுங்க லைஃப் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்ட்டு.
3: ஓகே. அண்ட் வந்து நீங்க சரவணன் மீனாட்சி பார்ட் 1 வந்து பெரிய ஆக்டர்ஸ் ராஜசேகர் சார், குயிலி மேம், அவங்க கூட தான் நடிக்கும் போது என்ன விஷயங்கள் நீங்க அவங்க கிட்ட கத்துக்கிட்டீங்க? செகண்ட் திங் வந்து அவங்களோட கோப் அப் பண்ண முடியுது, அதே மாதிரி அவங்களோட இது நீங்க அவார்டும்
2: வாங்கிருக்கீங்க. காலங்கள்ல பசங்க உள்ளவே அது நம்ம யங்ஸ்டர்ஸ் தான், பசங்க பொண்ணுங்க இந்த மாதிரியா இருக்கும். ஒரு ஷூட்டிங் மாதிரியே அது இருக்காது. ஒரு நாளைக்கு 5 சீன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கோட வராங்கன்னா நீங்க வந்து 3 சீன் தான் போகும், ஏன்னா மீதி டைம்லாம் இவங்களை மேய்க்கிறதுக்கே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற அந்த மாதிரியே நாங்கள் ஒரு வருஷம் அது ஓடிடுச்சு. ஸோ ஷூட்டிங்னா அப்போ இதுதான் போல, இது ரொம்ப ஜாலியாக இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பயமுறுத்துனாங்க, அப்போலாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு அடுத்து இந்த சரவண மீனாட்சிக்கு அப்போ தான் நான் போகிறேன். இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஊதாரியாக இருந்தாலும் அதேமாதிரி எனக்கு போய் நான் ஜாலியாக இருந்தேன். என்ன வந்து எல்லாருமே ஒரு மாதிரியாகவே பார்த்தாங்க, அந்த பையன் ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் சுற்றிட்டே இருக்கிறான், எல்லார்ட்டையும் போய் சிரிக்கிறான், பேசுகிறான் அப்படின்னு மாதிரி, சத்தமாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருக்காங்க. சத்தமாக பேசுகிறதே அப்படின்லாம் பார்த்தாங்க, ஐயோ அப்படின்னு மாதிரிலாம். ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சு சரி ஆர்டிஸ்ட்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஐ மீன் கொஞ்சம் சைலண்ட்டாக கரெக்டாக உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு முக்கியமாக யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல். இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்னோடய கோ ஆர்டிஸ்ட்னா, நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ கனாலில் நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கேருந்து நாங்கள் பயங்கரமாக கலைப்போம். அவங்க நடிக்க விடாமல் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்போம். அதையும் மீறி நீ எப்படி நடிக்கிற, அதான் ஓன் தரமா நீ நடி அப்படின்னு மாதிரிலாம் அவங்க வெறுப்பு. இதை வந்து நாங்கள் போய் நான் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு தெரியாமல் நான் பண்ணிட்டேன், பண்ணுமே ஒரு ஆர்டிஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறேன் எப்படி நடந்துக்கணும்னு தெரில அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு டைரக்டர் கூப்பிட்டு அன்பாக தான் சொன்னாப்புல. இந்த மாதிரி சொன்னார், சரி ஓகே இப்போ கொஞ்சம் குட் பாயாக இருந்துக்கணும் போல், இது ஒரு மாதிரி இன்டிசிப்ளின்லாம் நீ இருக்க ஒழுங்காடுறா அப்படின்லாம் சொன்னாங்க. சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அந்த பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கும்போது அவங்க கூட நடிக்கும் போது தான் உண்மையாகவே ஷூட்டிங் தான் என்ன நடிப்புனா என்ன எப்படி இருக்கணுன்றதுலாம் அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. பிகாஸ் எல்லாருக்குமே அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும், இப்படி தான் நடந்துக்கணும், ஒரு டேக் அப்போ கரெக்டாக அந்த மூடு கரெக்டாக கேரி பண்ணணும், ஒரு ஜாலியான சீனாக நீ சிரிச்சிக்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒரு சோகமான சீனாக நீ அவ்வளோ நேரம் சிரிச்சிட்டே இருந்து டப்பு நீ சோகமாயிடுவியா, அது எவ்வளோ கஷ்டம். அந்த மூடெல்லாம் கேரி பண்ணுறது கொஞ்சம் அது பேசிக்காகவே கொஞ்சம் அந்த மூடாகவே அப்படி நீ சுற்றணும், யார்ட்டையும் பேச சிரிச்சு பேசக்கூடாது அப்படி இப்படிலாம் நிறைய இன்புட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி அபேசா அவங்ககிட்ட இருந்து என்னென்ன நல்லதெல்லாம் இருக்கோ அதை நான் தெரியாமலே திருப்பி எடுத்துக்கிறேன்.
1: ஆக்சுவலி எங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன் வேட்டையன் பற்றி தெரியும், ஆஃப் ஸ்க்ரீன் கவின் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
2: ஆன் ஸ்க்ரீன் கவின், ஆஃப் ஸ்க்ரீன் கவினா, பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி ஒரு ஆளாக நம்ம இருக்கிறோமோ, எல்லாத்தையும் எப்படி சிரிச்சு ஜாலியாக பேசுகிறோமோ, அதை முடிஞ்ச அளவுக்கு ஆன் ஸ்க்ரீனில் பிரதிபலிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா இது வரைக்கும் நான் எப்படி சொல்கிறது, என்னை பற்றி மொத்த டீட்டெயிலாம் எங்கள் அம்மாகிட்ட கேட்டேன், எங்கள் அம்மா வந்து அவ்வளோதான் கழுவி ஊற்றிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ வீட்டில் அந்த மாதிரிலாம் அம்மா நிம்மதி ஒரு வேலை செய்யவிட மாட்டேன், எங்கள் அக்காவளை அக்காவுலாம் பயங்கர சண்டை, அக்காவெல்லாம் சுற்றி இழுத்துலாம் மண்டே உடச்சிருக்கேன், அந்த அளவுலாம் போயிருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து எப்படி நான் சொல்கிறது, அந்த இங்கிலீஷில் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லலாம், இந்த மிஸ்டீவியஸ் அந்த மாதிரிலாம் எதாவது சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் நிறையா வேலை பண்ணிட்டே இருப்பேன். என்ன கேள்வி கேட்டீங்க, எதுக்கு சொல்லுவாங்க,
1: ஆன் ஸ்க்ரீன்
2: அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது பெருசாக ஒன்று டிஃப்ரென்ஸ் இல்லை எனக்கு, அப்படியே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து அப்படியே ஒரு மாதிரியே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜாலியாக பேசுறது இது பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் ஆன்ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் பெரிய வித்தியாசம் கிடையாது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சீரியலில் சில வேலைகள்லாம் நம்ம பண்ணுவோம், அதாவது இந்த ஃப்ளட் பண்ணுறது இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும், அது வந்து ஆஃப்ஸ்க்ரீனில் கிடையாது. சத்தியமாக அந்த வேட்டை அது வேறு, பேருக்கேற்ற வேட்டைன்னு வந்து சீரியலில் மட்டுமே, நிஜ வாழ்க்கையில்
3: ஓகே. அண்ட் வந்து கண்டிப்பாக இந்த மீடியாவில் வரணும்னு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், அதுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படும். தேவைப்படணுன்னா ஒரு கன்சோல் பண்ணுறதுக்கு உன்னால் முடியும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. அதில் வந்து முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டூ பிளேசஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க இது பண்ணிடுவாங்க. ஸோ
2: யாரையாச்சும்
3: ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ அவங்களோட நேம்
2: முக்கியமான ஃப்ரெண்டு ஜெயின்னு ஒருத்தன், அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்த டைமில் என் ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறியாடா அப்படின்னு முத முத கேட்ட அளவு தான், யார் ரணி அப்படின்னு மாதிரி பார்த்தேன். ஸோ அவன் வந்து ஆக்சுவலாக ஒரு ஈவெண்ட் மூலமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் காலேஜில் லயலால. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அவன் தான் கேட்டான். இப்போ வந்து அவன் கண்ணுக்கு நான் ரொம்ப சுமாராக தெரிஞ்சனா இல்லை என்ன என்ன நம்மளை வச்சு சூஸ் பண்ணான்னு தெரியல. ஆக்சுவலாக அப்போ கொஞ்சம் மொக்கையாகவே இருப்பேன் நான். ஸோ பார்க்கலே இந்த பையன் கொஞ்சம் பெட்டராக இருக்கானே அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு நடிகிறியாடா அப்படின்னு மாதிரி கேட்டான். வை நாட் அப்படின்ட்டு போயிட்டோம், ஷூட்டிங்லாம் போயிட்டோம், நடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்லாம். அதெல்லாம் என்ன இதெல்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க, தனியாக குழி தோண்டி புதைச்சிட்டேன், ஏன்னா அவ்வளோ கொடூரமாக நடிச்சிருப்பேன், அவ்வளோ மொக்கையாக இருக்கும், இந்த பையனுக்கு பிற வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் ஒன்று வேணும்ல. ஸோ மொத மொத கேமராவுக்கு என்ன அறிமுகப்படுத்தினது அவன் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவனோட அட்வைஸ் ஆகட்டும், எல்லாமே பர்சனலு ப்ரொஃபஷ்னலு எல்லாத்துக்குமே அவனோட ஒரு அட்வைஸ் இல்லாமல் நான் எந்த ஒரு ஆளையும் நான் செய்யவும் மாட்டேன். அட்வைஸ்லாம் எந்த ஒரு ஷோவாக புதுசாக எதாவது பண்ணுறதுனா கூட டெலியாவாச்சு கரெக்டாக ஏறும்போது கூட ஆக்சுவலி அவன் வரல, அவன் வேறு ஊருக்கு ஒன்று போயிட்டான் முக்கியமான வேலை, பா ஸ்டேஜ் ஏற போகிறோம்ப்பா அப்படின்னு அவட்ட சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டேஜே ஏறினேன். எனக்கு அவ்வளோ சென்டிமெண்ட் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு அவன், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமாக பேரெலாம் சொல்லிட்டு இருந்தால் அது போயிட்டே இருக்கும். அண்ட் இவன் பேரை சொல்லிட்டு அவன் பேரை சொல்லலை அப்படின்னு நான் மற்ற கோச்சிக்கிற அளவும் கிடையாது, ஏன்னா முழுக்க முழுக்க என் கூட இருந்தது இவன். அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் அவங்களோட சப்போர்ட்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். நான் எல்லாருக்குமே என்னை வந்து எப்படி சொல்கிறது, வீட்டில் நம்பினோட என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்பினாங்க, என் வீட்டில் என்ன நம்புறதோட என் ஃப்ரெண்ட்ஸை தான் நம்பினாங்க. அந்த மாதிரி சரி ஓகே ஜெய்யா சரி ஓகே ஒன்று நம்பி இது பண்ணுறோம் அப்படின்ற, ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன ஒரு லெவலுக்கு மேலே நம்பவே இல்லை. அந்த நான் இந்த விஜய் டிவின்ற லோகோ கீழே என்னைக்கு என் ஃபேஸ் வந்ததோ அன்னைக்கு தான் பரவாயில்ல என்ன சும்மா சுற்றிட்டு இருந்தாலும் நினச்சோம் பையன் அதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னு மாதிரி, அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்பினாங்க. ஸோ முக்கியமாக தான் ஃப்ரெண்ட்ஸு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா
3: ஓகே. அண்ட் ஒரு சின்ன ஒரு இது சாரி உங்களை
2: பத்தி
3: ஒரு உங்களை பத்தி ஒரு த்ரீ பாசிட்டிவ் த்ரீ நெகட்டிவ்ஸ்
2: இதெல்லாம் எப்படிங்க நம்மளே சொல்ல முடியும். அப்போ என்னை பற்றி பாசிட்டிவ்னா எதான சொன்னேன் எங்கள் அம்மாட்ட கேட்டால் ஒரு 30 நெகட்டிவ் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா பாசிட்டிவ் அவங்க யோசிப்பாங்க. பாசிட்டிவ்னா அதை பற்றி சொல்லலாம் வேணாம். பாசிட்டிவ்னா எனக்கு தெரிஞ்சு என்னத்தை சொல்கிறது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஜாலியாக இருந்து தான் ட்ரை பண்ணுவேன். எவ்வளோக்கு எவ்வளோ எங்கே இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எங்கே இருந்தாலும் எங்கே வெளியே போனாலும் முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கணும், சுற்றி இருக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினப்பேன். வேற என்ன பாசிட்டிவ், நம்மளே நம்மளை பத்தி சொன்னா ஓவரா இருக்குங்க.
3: பரவாயில்ல சார்,
2: வேற என்ன தெரியல, எனக்கே தெரியல, ஏதாவது ஒரு ஹிண்ட் வேற மாதிரி தான் இருக்கு. இதுவே போதும்னு நினைக்கிறேன், இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிரும்.
3: நெகட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்
2: நெகட்டிவ் வந்து என்னன்னா, ஐயோ கோபம். ஆப்வியஸா எல்லாருக்குமே எல்லா எமோஷனும் இருக்கும், அது கோபம்ன்றது பேசிக்கா கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். எப்படி சொல்றது, இந்த அநியாயத்தை கண்டா பொங்குறதுன்னு ஒண்ணு இருக்கும் இல்ல, அந்த பொங்கல் வந்து இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கும், கையெல்லாம் முறுக்கும், ரச்சகன் மாதிரி நரம்புலாம் ஏறும், இருந்தாலும் போய் அச்சா நம்மளை திருப்பி அடிச்சுருவாங்க தம்பி கண்ட்ரோல் அப்படின்னு மாதிரி அதை மட்டும் பார்த்துட்டு அப்படி விட்டுட்டு வந்துடுறது. ஸோ கோவம் அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எல்லாருக்குமே வரும், எனக்கும் வரும், போதும் அவ்வளோதான். இப்போ என்னங்க அதுக்குள்ள வயசு சீரியல் வந்து
1: உங்களுக்கு தாயுமானவன்
2: அஞ்சு சீன்ஸ் வருதுன்னா அந்த அஞ்சு சீனுமே எனக்கு ஒரே நாள் எடுத்து முடிச்சு அனுப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து மீதி நான் எனக்கு வந்து அந்த இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அஞ்சு பொண்ணுங்க இருக்குதுங்களா, அதில் வந்து யார் யாருன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஒரு ஈவெண்ட் ஒன்று எங்கள் சேனலில் ஒரு ஷோக்கு ஒன்று அந்த மாதிரி போயிருந்தது, ஒவ்வொரு டீமாக பிரிச்சாங்க, தாய்மானவன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படின்னு ஒரு ஷோவில் வந்து சொல்லிட்டாங்க. நானும் கிளம்பி போயிட்டேன், பார்த்தா எல்லாம் பேர் பேராக நிற்கிறாங்க. என் கூட பார்த்தா ஒரு பொண்ணு குட்டியோண்டு பொண்ணுன்னு இருக்குது. யார் மணி அப்படின்னா, நான் தானே அஞ்சாவது பொண்ணு, நான் தான் இந்த சீரியல் நடிக்கிறேன், நீ இந்த சீரியலில் இருக்கிற, சரி ரைட்டு வா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ தானே இன்ட்ரடியூஸே ஆகிறோம், அந்த சீன் 100 எபிசோடு போயிருச்சு. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்றதே எனக்கே கொஞ்சம் லேட்டராக தான் தெரியும். அவங்களெல்லாம் பார்த்து பழகி இது பண்ண முடியும், அஞ்சு பேரோட நடித்தேன் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நானே ஒரே ஒரு பொண்ணுக்கு பேராக தான் போனேன், அதுவும் செகண்ட் ஹேண்டாக தான் போனேன், அதுவும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பி வந்துட்டேன்.
1: ஸோ சார், நீங்கள் வந்து சொன்னீங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசுனீங்க, எப்பவாது காலேஜ்லாம் கட் அடிச்சு ப்ரொஃபசர்ஸ்ட்ட மாட்டி ரொம்ப
2: பாயோ ஐயோ நீங்க
1: அந்த அந்த காலேஜ் மெமரிஸ் அப்படியே
2: எப்பவாச்சுமானா 2 வருஷமாவே கட் அடிச்சு தானே. நான் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நான் வந்து என் காலேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் காலேஜில் மட்டும்தான் நான் இருப்பேன், என் காலேஜில் இருப்பேன், ஆனால் கிளாஸ் ரூமில் இருக்க மாட்டேன் அந்த மாதிரி. ஸோ காலேஜ்லேயே தான் இருப்பேன். அந்த காலேஜில் வந்து நிறைய இடம்லாம் இருக்குது சூப்பராக. அப்படியே நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ட்ரீமெல்லாம் அவ்வளோ ட்ரீம் காணலாம் எங்கே வேணால் உட்காந்துட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த என்விரான்மெண்ட்டை. அப்போ அந்த மாதிரி போன ட்ரீம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ காலேஜ்லேயே தான் இருப்பேன், ஆனால் கிளாஸ் ரூமில் இருக்க மாட்டேன். ஏன்னா செகண்ட் இயரில் இருக்கும்போதே எனக்கு ஓரளவுக்கு இந்த மீடியாவோட தாக்கம் வந்து வந்துருச்சு. ஸோ பேசிக்காகவே நம்ம ஊரில் திருச்சியிலேருந்து நான் வந்திருக்கேன், இந்த மாதிரிலாம் விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து பயங்கரமாக ஆச்சு, இப்படி கூட வாழலாமா, இந்த மாதிரி கூட ஒரு லைஃப் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு, சரி ஓகே இப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுலேயே முழிஞ்சி ஃபஸ்ட்டு ஒரு 2 அரியர் உழுதும் போது தான் எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கவலையாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 அரியர் உழுதும் போது ஒரு மாதிரியாக இருந்தது, 2, 4, 6 அப்படி அப்படியே போகும்போது சரி போட்டும் போ, இந்த சைடு போவோம், அதோட நம்பிக்கையிலான்ட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். அது வந்து எந்த அளவுக்கு நான் பெருமையா அடைஞ்சேன் அப்படின்னா, போன வருஷம் காலேஜ்ல எங்க காலேஜ்ல ஓவேஷன்ஸ் ஒன்று நடக்கும், கூப்பிடுறாங்க சீஃப் கெஸ்ட்டா, செம்ம பெருமை வேற லெவலுக்கு. மத்த காலேஜ்லாம் போறதோட நம்ம காலேஜ் போகும்போது அவ்வளவு வெயிட்டா இருக்குமே, கஷ்டப்பட்டு இது பண்ணி ஸ்டேஜ் எல்லாம் போறோம், பசங்க எல்லாம் கத்துறாங்க, எல்லாம் இது பண்றாங்க, எங்க மேம் கிட்ட மைக்கு கொடுத்து மேல அனுப்பி விட்டாங்க, பாப்பா வச்ச அறியல கிளியர் பண்ணிட்டு பாப்பா அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு ஃபிளாஷ்பேக் எல்லாம் அங்க. ஸோ காலேஜ் வந்து நான் கட்டடிச்சு அது ஆக்சுவலாக என்னன்னா, கட்டடிச்சுட்டு திரும்ப போனால் தானே நம்ம மாட்டுவோம், நான் தான் போகவே மாட்டேன், கட்டு மட்டும் தானே அடிப்பேன், அப்புறம் எங்கே இருந்தால் அதுக்கு மாட்டுறது, அதனால அப்படியே சுற்றினா இருப்பேன்.
1: ஸோ நீங்கள் திருச்சி பையன்ல, ஸோ திருச்சி பையன் அண்ட் திருநெல்வேலி பையன், வேர் த பிரிட்ஜ் கனெக்ட்ஸ்
2: தமிழே கேள்மணி.
1: எப்படி சார் பிரிட்ஜ் விட்டீங்க?
2: பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஆச்சி அவங்களாம் ஆழ்வார் குறிச்சியில் தான் இருக்காங்க, ஆழ்வார்குறிச்சி அம்பாசமுத்திரம் அப்படியா? ஸோ அவங்களாம் நிஜமாவே இப்போ அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க ஊருக்கெல்லாம் நான் அடிக்கடி நான் போயிருக்கேன் வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஊர் பாஷைலாம் ஒன்றும் பெருசாக கஷ்டம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே பேசிடுவேன். ஏன்னா எல்லார் மக்களையும் பார்க்குறோம், பேசுகிறோம், எல்லாரும் பண்ணுறேன்ல. ஸோ அந்த மாதிரிலாம் ஊருக்கெல்லாம் அடிக்கடி நான் போயிட்டு வரும்போது எனக்கு எல்லா பாஷையும் ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு பேசிடலாம். கொஞ்சம் சில ட்ரைனிங் மட்டும் எடுத்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திருநெல்வேலி பாஷை பேசணும் அப்படின்னா திருநெல்வேலி பேசுகிறவங்கள்ட்ட அப்படியே நம்ம பேசி பேசி பழகிட்டு இருந்தோம்னா அப்படியே ஓரளவுக்கு நம்ம செட் ஆகிடும். இங்கே கனா நடிக்கும் போது ஃபுல்லாகவே சென்னை, அது சும்மா இங்கே நடக்கிற ஒரு காலேஜ் மாதிரி தானே. ஸோ சென்னை பாஷை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே வேறு சென்னை பாஷை வர பயங்கர சில அந்த லோக்கல்னஸ்லாம் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த திருநெல்வேலியெலாம் கொஞ்சம் மாற்றுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஆனால் இப்போ கூட நான் என்ன பாஷை பேசுகிறேன்னு எனக்கே தெரில, அப்பப்போ இது ஃப்ளோவில் வருதோ அப்படியே பேசுகிறதா சீரியலில். ஸோ அந்த மாதிரி பேசி இது பண்ணி நீங்கள் அந்த பாஷையை வச்சு தானே கேட்டீங்க?
1: யா பாஷை வச்சு தான் கேட்டேன். எங்களுக்காக ஒரு சும்மா ஒரு சின்ன டைலாக் வந்து திருநெல்வேலி ஆக்சுவல் ஸ்லாங்கில் பேசி காமிக்கல.
2: இப்படிலாம் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக என்ன எனக்கு எதாவது டைலாக் சொல்லுங்க. அப்போ
3: உங்களுக்கு வந்து மீனாட்சி பிடிக்குமா இல்ல மைனாவை பிடிக்குமா?
2: எனக்கு மாட்டி விட மாதிரி கேள்வி கேக்குத. மீனாட்சி பிடிக்குமா மைனா பிடிக்குமான்ட்டா? அது வந்து நடிப்பு தானே, யாரை பிடிச்சானு பிடிக்கட்டேன்னா
3: நடிப்பை பிடிச்சா போதும்.
2: ஆமாம், மீனாட்சி பிடிக்குமா மைனா பிடிக்குமானா எங்கள் டேரக்டருக்கு வந்து உனக்கு யாரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரோ அவங்கள எனக்கு பிடிக்கும். ஓகேவா? இவங்க கூட நடினா உங்களோட நடிப்பேன், உங்க கூட காமெடி பண்ணுவோம், உங்களோட காமெடி பண்ணுவேன், இந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடினா டான்ஸ் ஆடுவேன். இது வந்து என்ன சொல்கிறாங்களோ அது பண்ணுறாங்க.
3: நெக்ஸ்ட் வந்து ரேப்பிட் ஃபயர் க்வெஸ்சன்ஸ்.
1: எப்போ ஹீரோ ஆக போகிறீங்க?
2: யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஆயிர வேண்டியது தான்.
1: இல்ல, சிவகார்த்திகேயன் சார் ஆயாச்சு, சோ அடுத்தது மாகாப்பா சார் ஆயாச்சு, சோ வென் இஸ் வேட்டையன் கோனா பீ கமிங் ஆன் தி பிக் ஸ்கிரீன்?
2: முயற்சிகள் போயிட்டு தான் இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி கரெக்டான ஒரு படம், கரெக்டான ஒரு டைம், எல்லாமே நல்லபடியா அமைஞ்சதுன்னா விரைவில்.
1: சோ யார் உங்க அதுல கனவு கண்ணி?
2: நம்ம கூட நம்பிக்கையா எந்த பொண்ணு நடிக்க வருதோ அதை கனவு கண்ணியா நினைச்சுக்க வேண்டியதுதான். கனவு கண்ணினா சின்ன வயசுல இருந்து கனவு கண்ணினா எப்பவுமே த்ரிஷா தான் நமக்கு. நடுவில் ஏதோ ஒரு மேகசீனில் கூட இன்டர்வியூ கேட்டிருந்தப்போ அதான் சொன்னேன், எனக்கு த்ரிஷாக்கு தம்பி ஒரு படத்தை நடிச்சா கூட போதும், இந்த கேள்வி படம் நான் அடைஞ்சிருவேன்.
3: ஓகே ஓகே, இந்த கேள்விக்கு இந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டேன். உங்களுக்கு வந்து நடிக்கிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து தலைவர் சொல்லணும் ஒன்று கிடைக்குது, செகண்ட் வந்து
2: யாரோட
3: தலைவர் தலைவரோட, நெக்ஸ்ட் செகண்ட் வந்து தலையோட கிடைக்குது, தேர்ட் வந்து நீங்க சொல்லாம த்ரிஷாவோட கிடைக்குது. ஆனா ஒண்ணுதான் நீங்க பண்ணி ஆகணும், யார் கூட போய் நடிப்பீங்க?
2: ஒரு நல்ல படிச்ச பையனா, நல்ல ஒரு பையனா,
1: ஐடி கம்பெனில வர்க் பண்ற மாதிரி,
2: ஐடி கம்பெனில ஒரு கார்ப்பரேட் ஆன ஒரு ஆளு, அதாவது பிரில்லியன்ட் பா அந்த பையன். இப்ப வரைக்கும் திட்டிட்டே இருக்கிறாங்க, நான் இப்ப என்ன நடிச்சு என்ன படிக்கலையே பொண்ணு கிடைக்காது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க வீட்டுல.
1: சார் உங்களுக்கு கிடைக்காத பொண்ணா?
2: அது எங்க அம்மாக்கு தெரியணுமே. அதனால நல்ல ஒரு படிச்ச பையனா நடிக்கணும், இப்போதைக்கு ட்ரீம் அதுதான்.
1: ரேஷன் கடையில உங்களுக்கு தானே சார் கியூ ஜாஸ்தியா நிக்கும்,
2: நல்ல கவுண்டர் வேற எங்கயாவது யூஸ் பண்ணிக்கோங்க.
3: சோ எப்ப வந்து சிங்கிளா இருந்து அந்த குவாலிட்டி ஒன் கூட சிங்கிள் அந்த பாட்டே தான் சார் இருக்குது.
2: அது வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனலான ஒரு பாட்டு. ஏனா என்ன மாதிரி சுத்திட்டு இருக்கிற இந்த மாதிரி சும்மா இருந்த பசங்க எல்லாரும் அது வந்து ஒரு ஆண்டம் மாதிரி. சோ அந்த எனக்கு இந்த மாதிரி பாட்டு எல்லாம் கேட்டாலே அது வந்து பயங்கர ஃபீல் ஆயிடும்.
3: ஆடாத காலம் மடமையா
2: ஒரு பாட்டு தான் தேவம் அப்படினு அந்த மாதிரி.
1: சோ நீங்க விஜயிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்கல்ல, சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? பிகாஸ் உங்களோட கோப் விஜயும் வந்து ஒரு நியூவா, அவங்களும் சீரியல்ல இருந்தாங்க, விஜய்க்குள்ள அவங்களும் நியூவா பண்றாங்க. சோ ஹவ் டு யூ பேர் அப் வித் ஹர்?
2: அது ஆக்சுவலா கொஞ்சம் ஈஸி அப்படினு சொல்லிரலாம். ஏன்னா இப்ப அவளுக்கும் புதுசு எனக்கும் புதுசு அப்படின்ற போது ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கான விஷயங்கள் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு பேருமே பேசிக்கலாம், ரெண்டு பேருமே சொல்லிக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் அது ஈஸியாக தான் இருக்குது. இப்போ என்ன வந்து ஒரு ஒரு சீனியர் ஆங்கர் கிட்ட விட்டுட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தடுமாற்றம் இருக்கும். இந்த கவுண்டர் சொல்லலாமா, அவங்க எதுவும் கோச்சிப்பாங்களா, எதுவும் யோசிப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம், உங்களை கலாய்க்கலாமா அப்படின்னு ஒரு டவுட்டெல்லாம் இருக்கும். அதே போல் நம்ம கூட எனக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி மேபி இருந்திருக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுனால பிரச்சனையே இல்லை. மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் எவ்வளோ வேணால் கலாய்ச்சிக்கலாம், இது பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான் வேறு அப்படியா. ஸோ எங்களுக்குள்ளேயே நாங்கள் நிறைய பேசிப்போம் ஷோ ஆரம்பிக்கிற முன்னாடி, இது நான் இப்படி பண்ணுறேன், நீ இப்படி கேளு, நீ உனக்கு ஏதாவது விஷயம் அந்த மாதிரி சொல்லு, இந்த லிங்க் நீ எடுத்துக்கோ, அந்த லிங்க் நீ எடுத்துக்கோ, அப்படி மாதிரி எங்களுக்குள்ளேயே ஒரு விஷயங்கள்லாம் இப்போ பேசி வச்சுட்டு ஓரளவுக்கு பண்ணுறது கரெக்டாக இருக்குது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் தான் என்ன என்னன்றதே இதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா ஒரு ரெண்டு எபிசோடு தான் இப்போதைக்கு பண்ணியிருக்கோம். போக போக தான் எந்த அளவுக்கு அதை கூட இன்னும் ஜெல்லாக வரும், செட் ஆகிறோம். கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் கூடயும் ஃபஸ்ட்டு பழகணும், பேசணும். ஏன்னா எப்போவுமே ரொம்ப சிம்பிளானு சொல்லுவாங்க ஒருத்தவங்க வந்து, நம்ம அவங்களில் ஒருத்தனை போனால் தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்களில் ஒருத்தனை போகிறதுக்கு இப்போ தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருத்தன் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன், அப்படி அடிச்சு பேசி இது பண்ணிட்டு அவங்க கூட ஜாலியாக ஃபிட் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நல்லபடியாக தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
1: நீங்கள் பண்ண கேரக்டர்லையே உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப
2: சரி, இந்த நாலு சீரியலில் நாலு கேரக்டரில் பண்ணதே ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா ஆப்வியஸாக எனக்கு வேட்டையன் தான். ஏன்னா இந்த கேரக்டர் தான் இப்போ வந்து ஒரு யார் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு பத்து பேருக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த கேரக்டர் தான். இது வந்து நான் சீரியல் ஆரம்பிக்க ஆக்சுவலாக அந்த சரவணன் வச்சு டூ ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு ரோலுக்கு வந்து கேட்டாங்க. கேட்டபோது நான் வந்து பிரவீன் டேரக்டர் அண்ணன் பிரவீன் அண்ணன்ட்ட நான் தான் நான் சொன்னேன், எனக்கு வந்து இப்பயும் நான் அதே தானே சொல்கிறேன், எனக்கு எந்த கேரக்டர்னாலும் அதில் பிரச்சனை இல்லை, ஹீரோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. எனக்கு வந்து நடிக்கணும், நல்லா நடிக்கணும், பயங்கரமாக நடிக்கணும். இப்போ நாலு பின்ன ஒரு ஆடிஷன் ஒரு படத்துக்கே நான் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்கேன் ஒரு ரோல், இது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு என்னோடய ப்ரொஃபைலில் அதை ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பத்து பேர்கிட்ட நான் தைரியமாக காமிக்கிற மாதிரி எனக்கு அது இருந்ததுன்னா எனக்கு அதுவே போதும்ண்ணே அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் தான் நான் கேட்டது அவங்கக்கிட்ட, அதுக்கான டைம் இப்போ தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஸோ இது நான் ஆசைப்பட்ட ஒரு கேரக்டர் இதுவாக கூட இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரீம் கேரக்டர். பிகாஸ் இந்த மோர் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரியலாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்மளை வந்து மற்றவங்களுக்கு பிடிக்க வைக்க ட்ரை பண்ண முடியும், எல்லாமே அந்த ரிலேஷன்ஷிப்லாம் கரெக்டாக அதில் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இது கூட ஒரு ட்ரீம் கேரக்டர்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம்.
3: அண்ட் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணுவாங்க, இந்த ரோல் பார்த்துட்டு பண்ணியிருக்க அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க, அது அதே உங்க எப்படி ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கோ?
2: நம்ம மத்தவங்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எவ்வளவு ஜாலியா பண்ணோமோ அதே மாதிரி தான் மத்தவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அதையும் ஜாலியா எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சீட் நம்ம தியேட்டர்லாம் ஒரு படத்தை போய் உட்காந்து பாக்குறோம்னா கையில போன் இருக்கு, இன்டர்நெட் பேக் இருக்குன்னு ஃபேஸ்புக்ல எல்லாம் ஜாலியா போட்டுரும் ஸ்டேட்டஸ், எவனும் நம்மளுக்கு கேட்க மாட்டான் மொக்க கேக்க அப்படி இப்படின்ட்டு. ஆனால் சீரியஸாக ஸோ அந்த மாதிரி நம்ம கருத்தை வந்து சொல்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கோ ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒருத்தனுக்கு பிடிக்கல அப்படின்னா அவனுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அவனுக்கு என்ன மாதிரி ஒன்று டேஸ்ட் இருக்குது, அவனை எப்படி அப்போ இம்ப்ரெஸ் பண்ணுறது, அவனையும் சிரிக்க வைக்கணும்னு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற என்னன்றதை கொஞ்சம் கற்றுக்கணும். அவன் சொல்கிறான் ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னா அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக மாற்றோம்.
0: சரி சார், ஆக்டிங் பற்றி சினிமாவில் போகிற ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டால், நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பாட்டு பாடுற ஐடியா இருக்கா சார், எப்போ
2: அதுக்கப்புறம்
3: முடிச்சாங்க
2: அப்படியே இந்த ஸ்டே ஒரு டான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஷோ வேறு நிச்சயமாக அடிதான் ஆகணும். அதுலேயும் இப்போ வேறு நாங்கள் வேறு ஒரு சவால் வேறு விட்டு வந்துருக்குறேன், பிரியா மணி மேம் இம்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டான்ஸ் ஆகணும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. ஆடுறது நம்ம வேலை, இம்ப்ரெஸ் ஆகிற வேலையாண்டது எனக்கு என்ன தெரியும், ஆடி முடிச்சா தான் தெரியும். பார்ப்போம்.
3: கேள்வி இனி மேல்ட்டி என்னை பார்த்து என்னோடய கேள்வி மட்டும் தயவு செஞ்சு யாரும் கேட்காதுங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வினா என்ன கேள்வி?
2: அப்படிலாம் யாரும் இது வரைக்கும் கேட்கவே இல்லையே, எல்லா கேள்வியும் ஜாலியாக தான் இருக்கும். முன்னாடி கதை கேக்குறது சரவணா வருவானா மாட்டான்னு, ஆப்வியஸாக ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன அந்த க்யூரியாசிட்டிலாம் இருக்கும். வேற சரவண மீனாச்சு வச்சு நீங்கள் சரவணையை காட்ட மாட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. நானும் சரவண பெருமாள் தான் அப்படிலாம் சொன்னால் ஐ அது வேறு இது வேறு அப்படின்னு மாதிரி நம்மளே கலாய்க்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கேட்குற கேள்வி வந்து ரொம்ப நியாயமானது, வேறு சரவணன் அப்படின்னா ரொம்ப நியாயமான கேள்வி. என்ன பிரச்சனை அப்படின்னா இதே கேள்வியை தான் நானும் எங்கள் டீம்கிட்ட கேட்குறேன், அவங்களுக்கே பதில் தெரியல. போகிற வரைக்கும் அப்படியே போட்டு ஜாலியாக எடுக்கலாம் சீரியல் அப்படின்னு மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன்.
1: ஆக்சுவலி நீங்கள் வந்து நடிக்கிற ஒரு ட்ரூப் வந்து சில குயிலி மேம் இருக்காங்க, ராஜசேகர் சார் இருக்காரு, சில அவங்கெல்லாம் வந்து பயங்கர சீனியர் ஆர்டிஸ்ட். கலாட்டா என்ன சொல்ல, அவங்க வந்தாலே கலாட்டா தான் ஸ்க்ரீனில். சோ நீங்களும் வந்து ஹியூமர் தான் கரெக்டா அவங்களோட மெயின் பிக்சர் அப்படி சொல்லி
2: தான் போல போடுது.
1: சோ அவங்களோட கலாட்டாவோட எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்க ஹியூமர் பண்றதும் அவங்களோட கலாட்டாவும்
2: அது எப்படி சொல்றது? இப்போ அவங்க வந்து நம்மளோட கொஞ்சம் சீனியர் அப்படின்னால அவங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் அப்போ அந்த பீரியடு அவங்க பார்த்த காமெடி சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கவுண்டராக நம்ம பேசுறது பண்ணுறதுனா நமக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் காமெடி ஒன்று இருக்கும். பட் ஆனால் இது ரெண்டுமே எந்த இடத்துல சிங்க் ஆகுதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ சீன் பேப்பர்லாம் படிக்கும்போது இப்போ எனக்கும் தாத்தாக்கு ஒரு சீன் வருதுன்னா தாத்தா இந்த விஷயம் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாப்புல சொல்லும்போது சரி ஓகே அதை வந்து இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி அடாப்ட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதாவது நான் ஒரு விஷயம் நான் சொல்லும்போது அவரும் ஆப்வியஸ் அதை எடுத்து பார்ப்பல. ஆ சரி பாப்பா இப்படி பண்ணலாம்ப்பா இப்படி பண்ணலாம்ப்பா சொல்லி குயிலி மேமும் அதே மாதிரி தான் அவங்க இன்புட்ஸும் கொடுப்பாங்க நம்ம இன்புட்ஸ் எதுவும் எடுத்துப்பாங்க.
0: ஸோ என்ன ஹோம்ஒர்க் சார் பண்ணுவீங்க? ஹோம்ஒர்க்
2: ஹோம்ஒர்க் வந்து நல்லா சாப்பிடுவேன், நல்லா
1: தூங்குவேன்,
2: ரிலாக்ஸாக காமாக வச்சுட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இப்படியே சுற்றி நிறுத்தேன். இதே ஒரு நல்ல ஹோம்ஒர்க் கேவலமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பண்ண ட்ரைலாம் பண்ணேன் அதெல்லாம் கண்ணாடி முன்னாடியெல்லாம் பார்த்தேன். ஐயோ நம்ம சைட் ஆடிஷன்ல பார்த்துக்கலாம் ஏதாவது அப்படின்ட்டு அதால் அப்போல்லாம் முடியும். ரொம்ப ஏதாவது எப்படி சொல்கிறது இப்போது திடீர்னு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் அதை ட்ரை பண்ண வேண்டியதான். பிகாஸ் ஒரு அட்டம்ப்டாவது நம்ம பண்ணி பார்க்கணும் வருமா வராதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாமி ஆடுற சீன் ஒரு எபிசோடு வந்து வந்தது, அதாவது எனக்கு இந்த சாமி வந்துடும் பயங்கரமாக சாமி ஆடி புரி சொல்லணும். ரியல் லைஃப்பில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதை எப்படி எனக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது வேற எனக்கு தெரில. நான் வந்து யோசித்தேன் ரொம்ப அதிக ட்ராமாவும் பண்ணிடக்கூடாது, இப்போது நான் எப்படி பண்ணுறது எனக்கு தெரில, ரொம்ப ட்ராமாவும் போயிடக்கூடாது, கரெக்டாக அதை யோசிக்கணும். அப்போ என் ஃப்ரெண்டு ஜெயிட்டை தான் கேட்டேன். நான் ஆக்சுவலி நான் யூடியூப்ல தேடிக்கிட்டேன் ரெஃபரன்ஸ்லாம் தேட்டிருந்தேன் நிறைய பேர். இப்போ ராஜ் கிரண் ஒரு படத்தில் யூடியூப்ல பாக்குறதுல ஒரு ஹோம்ஒர்க் ஆமா யூடியூப் ஒர்க் பண்ணியிருக்கேன், காப்பி அடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். முக்கியமா யாராவது பண்ணியிருக்காங்களா அவங்ககிட்ட ஏதாவது திருடலாமான்னு பார்த்தேன். பார்த்தபோது எனக்கு என்னன்னா சாமி ஆடுற மாதிரிலாம் கிடைச்சது, பட் குறி சொல்ற மாதிரி கிடைக்கல. அந்த குறி சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவாங்க, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஜெயிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் தேன கிடைக்கல, அதான் ரெஃபரன்ஸ் தான் எடுத்து அனுப்பிடா அப்படின்னா. அப்போ பையன் அவன் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னான், செம்மையாகனு சொன்னான், நீ எதுக்கு ரெஃபரன்ஸ் தேடுற? இப்போ இத்தனை ஒன்றரை வருஷம் ஒரு கேரக்டராக நீ நடிச்சிட்டால் இந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவே நீ வாழ்ந்துட்டேன். ஸோ இந்த கேரக்டர் குறி சொன்னால் இப்படி இருக்கும் அப்படின்றது மட்டும் உன் மைண்டில் நீ வச்சுக்கிட்டு அதை அப்படியே பர்ஃபார்ம் பண்ணு. ரெஃபரன்ஸ் கிடைக்கலனா ரொம்ப நல்ல விஷயம், அப்போ தான் உண்மையாக ஓன்ட் என்ன இருக்கோ அது வெளியில் வரும். ஸோ அதை நீ அப்படியே ட்ரை பண்ணு, தேடாது அங்கே அங்கே போ, கரெக்டாக அந்த சீன் மூட மட்டும் எடுத்துக்கோ, அதுக்கு என்ன பண்ணுமோ அதை அப்படியே அவுட்புட் கொடு, அது என்ன வருதோ அதை ஏற்றுக்கோ, நல்லதாக கேட்டதோ அப்படியே எடுத்துக்கோ அப்படின்னு வருது. சரி நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே காப்பிலாம் அடிக்க வேணாம், இந்த ஒரு எக்ஸாமாவது கொஞ்சம் உருப்படி நேர்மையாக எழுதுவோம் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கப்புறம் போனேன். அப்போ ஏதோ ஒன்று தோணுச்சு இது பண்ணியாச்சு.
1: ஓகே, நீங்கள் மீடியாவை பார்த்து பயந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கா? மீடியா இன் த சென்ஸ் ஆஸ் அ ஹோல், நீங்கள் ஆங்கரிங் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், இல்லை உங்களோட ஆரம்ப அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட் ஆகட்டும், ஐயோ என்னடா ஆகும் தொலைஞ்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச காலம்
2: பயந்ததுன்னா வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும்ல. இப்போ மொத மொதல் ஒரு ஆடிஷன் ஒரு ஸ்டேஜ் ஏறுறோம் அப்படின்னா ஒரு எஃப்எம்ல கூட நான் இதெல்லாம் ஆர்ஜே கடை ஆடிஷன்லாம் போயிட்டு எனக்கு வந்து உதறிடுச்சு, கையெல்லாம் உதறி என் அப்பையும் வரலாம் கூட தான் இருந்தேன், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அழுதுகிட்டே வழி ஓடி வந்துட்டேன். எனக்கு என்னென்னா அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ண முடியல எனக்கு அது தெரிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப வெக்கமாகவும் ஆயிடுச்சு. ஆப்வியஸாக அதை நான் சொல்லணே சந்தோஷத்துக்கே அழுகிறோம் அப்படின்ற போது நான் ரொம்ப வீக்கான ஒரு ஆள் வேறு, இது வந்து பொசுக்குள்ள கண்ணீர் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அழுதுகிட்டே ஓடி வந்துட்டேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும், அப்போது இதுக்கே இப்படி இருக்குதே அடுத்தடுத்து அடுத்த லெவல்லாம் போய் நம்ம இந்த மாதிரி தான் ஒரு கலாய்ச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, எதுக்கு நடிகை வரப்பெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த பயம்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த சரி ஓகே இதுக்கு வந்து டியூஷன் போவோம் அப்படின்ட்டு தான் அப்பயும் வந்தேன், ஜெய் தான் அனுப்பி வச்சான் இது போ இந்த கிளாஸ் போ ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் போயிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ பயம் தான் இருக்கும் இந்த மாதிரி அந்த பிகினிங் வந்த டைமில் எல்லாமே இருந்தது அந்த பயம் நர்வஸ்னஸ். அதுக்கப்புறம் ஒரு ஆடிஷன் ஒன்று போயிருந்தப்போ தான் அந்த டேரக்டர் வந்து டீ கடை அவர் டீ சாப்பிட்டுட்டு இருந்தார், அப்போ நான் தெரியாமல் ஃபோன் பண்ணி அவரை மீட் பண்ணிட்டேன். சரி ஓகே இங்கே ஆடிஷன் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு, சரிண்ணே ஓகேண்ணே அப்படின்னு, வேமா சூசூலாம் இருக்கா அப்படின்னாரு, இல்லைண்ணே அப்படின்ட்டு. சரி ஓகே அப்போ வந்து இதுதான் உனக்கான சீக்வன்ஸு, இப்போ வந்து நீ வந்து உன் லவர்கிட்ட வந்து உன் லவர் நீ சொல்லிட்ட, எப்போ நேற்று நைட்டு சொல்லிட்ட, இன்னைக்கு காலைல வரைக்கும் நீ பயங்கர டென்ஷனாக வெயிட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு வந்து ஒரு லவர் ஓகே சொல்லல மாட்டாளான்னு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம், அங்கேருந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்க பார்த்தா டப்புன்னு உனக்கு ஃபோன் வந்துருது, ஃபோன் பண்ணி ஆள் ஓகே சொல்லிட்டான், இதுதான் சீக்வன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின் மாதிரி மட்டும் கேட்டாங்க. நம்ம வேற வெக்கமானதுமே இல்லைன்னு வேற சொல்லிட்டோமே அவசரப்பட்டுட்டோமே அப்படின்ட்டு, ஏன்னா அது ரோடு டீ கடை ஆனால் இப்போ ஆஃபியஸ் நம்மளை யாருமே யாருக்குமே தெரியாது, ஏன் சும்மா அதை வரதை பண்ணுவோம் அப்படின்ட்டு அதான் நான் சொன்னேன்னே, நெஜா லவ்க்குலாம் இப்போ நம்ம எதை லவ் பண்ணுறோம் இந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னா சரிம்மா ஓகேம்மா பயமா குட் நைட்மான்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம் கான்வர்சேஷனை. ரோட்டிலலாம் யாரும் ஆட மாட்டோம் குதிக்க மாட்டோம். ஆனால் அந்த ட்ராமாக்காக நான் அதெல்லாம் பண்ணேன் ரோட்டில், லூஸ் மாதிரி ஆடினேன் குதிச்சேன். ஒரு தாத்தா போயிட்டு இருந்தாரு, அவர் கட்டி பூச்சி கிஸ் கொடுத்தேன் அவருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வர தாத்தா என்ன அப்படின்னு கேட்டா அப்படி ஆள் ஓகே சொல்லிட்டா சூப்பர் அப்படின்னு அவர் வேற கூட நடிச்சாப்புல சேர்ந்து இந்த மாதிரிலாம் போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா கதைகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த கூச்சம், நான் சொன்ன மாதிரி இந்த வேமா கூசுலாம் காலியாக போனது அந்த இடம் தான். ஸோ அதோட சேர்ந்து அந்த பயமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம்
1: ஒத்த சொல்லல. தனுஷ்க்கு அப்புறமா நீங்க தான் போல இருக்கே ரோட்ல ஆடி குதிச்சு
2: இந்த மாதிரி வாய்ப்பு தேடுற எல்லாருக்குமே
1: அதுதான்.
2: வெளிப்படையா காமிச்சுங்க மாட்டேன், பட் ஆனா எனக்கும் சில விஷயங்களா இருக்கும். அதான் சொன்ன மாதிரி இப்ப ஜெயிட்ட அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லாம இது பண்றேன், எனக்கு ஒரு மரியாதை இருக்கும். அது மாதிரி சில விஷயங்கள் மட்டும் எனக்கு இருக்கும்.
1: ஓகே, நீங்க யாருக்காவது ஒரு சாரி ஒர் தேங்க்ஸ் சொல்லுமா?
2: எல்லாத்தையுமே டிவில இருந்தே காப்பி அடிச்சுட்டு வாங்க. ஒரு சாரி ஒரு தேங்க்ஸா? தேங்க்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல வேணாம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஏன்னா என்னை அவங்க நம்பினதே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு லெவலுக்கு மேலே நான் தான் சொன்னல, இதுக்கப்புறம் அவங்க வந்து விட்டாங்க. சரி ஒன்று பண்ணுறா அப்படின் மாதிரி விட்டாங்க. நான் வந்து இப்போ ஒரு வீட்டிலேருந்து கிளம்புறேன், ஒரு ஆடிஷன் போகிறேன், ஒரு இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு இதில் ஆடிஷன் ட்ரை பண்ண போகிறேன், ஒரு வாய்ப்புக்காக போகிறேன், ஒரு ஆஃபீஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த ஆடிஷன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு அர்த்தமே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் நான் சொல்லவும் மாட்டேன், காலைல நான் கிளம்புவேன், வீட்டுக்கு நைட்டு வருவேன், சாப்பாடு தான் சாப்பிடுவேன், அப்படியே பேசிட்டு இது மாதிரி தூங்கிடுவேன், அப்படியே தான் போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு என்ன பண்ணுற எது பண்ணுற அப்படின்னு கூட என்னை வந்து அவங்க கேட்கல. சரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் அப்படின் மாதிரி கூட ஒரு லெவலுக்கு விட்டாங்க. அந்த நம்பினதே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அவங்களுக்கு வேணால் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். சாரி வந்து யாருக்குங்க சொல்கிறது? சாரி சொல்லணும்னா நிறைய பேருக்கு சாரி சொல்லலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஹர்ட் பண்ணியிருப்போம். வந்து யாருமே அவ்வளோ நல்லவங்களும் கிடையாது, அவ்வளோ கெட்டவங்களும் கிடையாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாராகட்டும் யாரையாவது ஹெல்ப் பண்ணியிருப்போம். அதாவது எப்படி சொல்கிறது, மற்றவங்க சிரிக்க இப்போது மூணு பேர் இருக்கீங்க, இப்போது உங்களை எல்லோரையும் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறப்ப இவங்களை ஏதாவது கலாச்சிட்டேன் அப்படின்னா மேபி அவங்களுக்கு அது கொஞ்சம் பர்சனலாக இருந்திருக்கலாம். என்னடா எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயமா இருந்திருக்கலாம். போனதுக்கப்புறம் என்ன திட்டலாம், அவன் என்ன சொன்னால் தெரியுமா அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ அவங்க இது சீரியஸாக கூட தெரியலாம், ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே சிரிச்சிருக்கலாம். ஸோ மற்றவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பர்டிகுலராக ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா, தெரியாமல் பண்ணியிருந்தா, அதுவும் கூட ஒரு தப்பு தான். ஸோ அந்த மாதிரி யாரையாவது எங்கேயாவது ஹர்ட் பண்ணியிருந்தா தயவுசெய்து மன்னிச்சு விட்டு.
3: அண்ட் வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க சின்ன என்ன சொல்கிறது, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்கிறது என்ன? ஒரு த்ரீ
2: என்ன சொல்கிறது, இப்போது அட்வைஸ் மாதிரிலாம் சத்தியமாக யாருமே யாருக்குமே சொல்லக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அவங்கவுங்க அடிபட்டு கற்றுக்கிட்டா தான் எல்லாமே. அண்ட் அட்வைஸ் சொல்லும்போது எப்பவுமே அது கேட்கும்போது நல்லாயிருக்கும். கேட்டுட்டு இப்போ இங்கே வந்து நான் பயங்கரமான ஒரு அட்வைஸ் எனக்கு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல கேட்டு வெறியோடு அப்படியே வெளியில் போவேன், போனால் அடுத்த நிமிஷம் ஏதாவது படம் பார்க்க போவேன், அங்கேயே மறந்துடுவேன் எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிராஸ் பண்ணி வந்த விஷயங்களை சொல்லலாம், அதுலேருந்து இன்னொருத்தங்க எதாவது நல்லது வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க. எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் போகணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கொஞ்சம் பின்னாடி இருந்தாங்க, எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க அப்படின்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு நண்பர்கள் அமைஞ்சிட்டாலே அவங்க லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றது என்னோடய தாட்டு. நீங்கள் சூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அது வந்து என்னோடய காலேஜ் லைஃப்பில் தான் அமைஞ்சது. ஸோ உங்கள் காலேஜ் லைஃப்பில் ரொம்ப நல்லபடியாக நீங்கள் படிங்க, ஜாலியாக படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம், அதாவது நான் சொன்ன மாதிரி நமக்கு எது வரும் எது வராது அப்படின்றது இந்த செவஞ்சி படத்தில் கூட ஒரு பொண்ணு தான் அந்த பையனுக்கு வந்து கண்டுபிடிப்பா, அவனுக்கு வந்து இதுதான் வரும் அப்படின்ட்டு. ஒரு பொண்ணு தான் கண்டுபிடிக்கல, நமக்கே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது என்ன வரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி அழுதாலும் பரவாயில்ல, என்ன ஓட்டாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு ஒரு நம்ம வேலை மேலே இருக்கிற ஒரு ஒரு பேஷன், அந்த ஒரு கனவு, அந்த ஒரு வெறித்தனம் வெளியில் அதெல்லாம் காமிச்சிக்க கூடாது. பட் ஆனால் நமக்குள்ளே அதை அப்படியே வச்சுக்கணும். ரொம்ப பெரிய விஷயம் அதுதான், வெளியில் காமிச்சா சீன் போடுற மாதிரி ஆகிடும். ரொம்ப அந்த பையன் என்ன வரவே இல்லை அதுக்குள்ளே பாரு அவனுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆகிடும். ஸோ உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும் அந்த வெறி எல்லாத்தையுமே. அதுக்கு நோக்கி நம்ம வேலையை செய்யணும், ரொம்ப முக்கியம். நம்ம வேலையை மட்டும் செய்யணும், மற்றவங்க என்ன செஞ்சாலும் அது வந்து நமக்கு அது தேவையில்லை. நம்ம வேலையை நம்ம ப்ராப்பராக ஒழுங்காக செஞ்சுட்டு அது அப்படியே போயிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம முடியும்.
4: So, sir, you've been in the media industry for quite a few years ago. So, if there is one value you would say, na media ku vandapra na idu enakulla imbibe aachu, appadina endha value sollu?
2: Media ku மீடியா வந்ததுக்கப்புறம் என்ன வேல்யூனா எந்த மாதிரி கேட்குறீங்க?
4: இது மீடியா வந்தப்பறம் நான் இந்த ஆஸ்பெக்டில் சேஞ்ச் ஆனேன். யாருமே என்ன சேஞ்ச் பண்ண முடியாது. மீடியா வந்தப்பறம் நான் சேஞ்ச் ஆனேன்.
1: சேஞ்ச் ஆனேன் ஒரு கத்துக்கிட்ட விஷயங்கள்.
2: நடிப்பு ரீதியா நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தன் சொன்ன மாதிரி பாக்குற எல்லாத்தையும் ஒரு ஒரு விஷயம் உங்க மூணு பேர்ட்ட இவ்வளவு நேரம் உட்காந்து பேசிருக்கேன் அப்படின்னா உங்க மூணு பேர்ட்ட இருந்து ஒரு நாலு ரியாக்ஷன் நான் தேடி இருப்பேன். அது வந்து எங்க எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது அது எனக்கு தேவை. சும்மா எங்கேயாவது நான் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே ஆயிரும் அதான் கரெக்டா ஏதாவது ப்ராப்பரா யூஸ் பண்ணி அந்த மாதிரி பாக்குற எல்லாத்தையுமே நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு தான் இருக்கும். மீடியா வந்ததுக்கு அப்புறம் நான் மாறி இருக்கேன்னா தெரியல, அப்படியே தான் சுத்திட்டு இருக்கிறேன்.
3: இல்ல ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை டேக்கிள் பண்ண கத்துப்போம். சில டைம்ல வந்து மீடியால ஜெனரலா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அவ்வளவா கோவப்படக்கூடாது அந்த மாதிரி
2: சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நான் பார்த்த ஆட்கள் மூலமா எங்க ஓரா பேசணும் எங்க கம்மியா பேசணும்னு கத்துக்கிட்டு இருக்கேன். அது இப்ப வரைக்கும் கத்துக்கிட்டே இருக்கேன்னு கூட வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இப்ப புது செட்டுக்கு ஒண்ணு போறேன் போனா அங்க கொஞ்சம் அமைதியா தான் இருக்கும். இப்ப இந்த டான்ஸ் ஷோ ஆரம்பிச்சிருக்குன்னா போன உடனே என் வேலையெல்லாம் காமிச்சிடக்கூடாது. அப்படின்னா எதுவுமே பண்ணிடக்கூடாது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் நம்ம செட் ஆகணும், நம்ம பிடிக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஸோ அதுதான் ஓரளவுக்கு இந்த இடம் பொருள் எவ்வளவுலாம் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்.
1: இன்கேஸ் நீங்க மீடியாக்கு வரலன்னா நீங்க இப்ப என்னவா இருந்திருப்பீங்க?
2: சத்தியமா தெரியலையே. அந்த அரியர் அப்படியே தான் இருக்கும், அதை கிளியர் பண்ணிருக்க மாட்டேன். எனக்கு வந்து என்னன்னா சின்ன வயசுல அதாவது இந்த பப்பி ஆம்பிஷன்லாம் இருக்கும்ல, அப்போ வந்து என்னன்னா நமக்கெல்லாம் எல்லாம் இருக்கவே இருக்காது. வீட்டில் ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு வீட்டில் யாராவது கேட்டாங்கன்னா அந்த மாதிரியே நம்ம சொல்லிட்டு இருப்போம். என்னன்னா நமக்கே தெரியவே தெரியுது. ஓரளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம என்ன ஆகணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்து இந்த ஃப்ளைட்டு பறக்கும்ல அது வந்து வேடிக்கை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கோம் இது பண்ணிருக்கோன்னா சின்ன வயசுல வந்து சவுண்டு கேட்டால் உடனே இஞ்சி மாடி ஓடிடும். போய் ஃப்ளைட்டு போயிட்டு அவங்க டாட்டா கட்டுறவங்களில் இல்லை இங்கே டாட்டாலாம் காமிச்சிட்டு ஃப்ளைங் கீஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வருவேன். ஸோ அது பார்த்த டைம்லேருந்து எனக்கு வந்து பைலட் ஆகணும்னு பயங்கரமான ஒரு ஆசை. ஃப்ளைட்டெல்லாம் ஓட்டி இந்த சுற்றி சுற்றி இந்த அப்பயும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு புதிய டிடியில் பார்க்குறோன்னா இந்தியா கொடியில் புகையெல்லாம் விட்டுட்டு போவாங்க. எனக்கு அந்த மாதிரி சாகசம்லாம் பண்ணணும்னு பயங்கர ஆசை. யோசிச்சு பாருங்கள் அதெல்லாம் நம்பி அப்படி நம்ம மட்டும் கொடுப்பாங்க. அதனால் அதுதான் ஒரு ஆசையாக இருந்துச்சு. சின்ன வயசுல ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஃபோர்த்துல பொறுக்கி பையா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் அப்பெல்லாம் டிவி பார்த்துட்டு போது லவ்வில் என்னன்னு தெரியாது, ஆனால் நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்றது மட்டும்தான் தெரியும். அப்போ வந்து ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு எங்கள் ஸ்கூலில் வந்து என்னன்னா ரொம்ப அதாவது இந்த பசங்க பொண்ணுங்க அந்த வேறுபாடெல்லாம் இருக்காது. அப்படி வந்து ரொம்ப புண்ணியப்பட்ட ஒரு ஸ்கூலு, பசங்க எல்லாருமே ஈக்குவல், ஆல் மென்னார் ஈக்குவல் அப்படின்னால என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க பொண்ணு பக்கத்து பக்கத்தில் உட்காரணுமே ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். சிக்ஸ்த்துக்கு அப்புறம் தான் நிலைமை யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தா என் பொண்ணு அந்த பொண்ணு தான் கூடவே இருக்கும். அந்த ஐஸ்வர்யா

0: படம் பார்த்தேன் அப்படின்னு சமாளிச்சு தப்பிச்சு வந்துட்டேன். பப்பி லவ் அதோட முடிச்சிருவோம். அந்த பப்பி லவ் பப்பி லவ் போயிடுச்சு.
1: ஓகே, ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட மொக்க வாங்கி பல்ப் வாங்கி எப்பயாவது சொல்ல அசிங்கப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா?
0: நிறைய இருக்கும். நம்ம வந்து நடந்திருக்கு. மொக்க வாங்கினா எப்படி சொல்றது, இந்த கதை வேணா சொல்லலாமா? சரி விடுங்க, ஜாலியா தானே சொல்றோம். இருக்கு இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா, ராகா ராகவேந்திரான்னு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு, பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகும். அப்போது வந்து நான் என்ன படிச்சுட்டு இருந்தோம், ஏன் இது வந்து நீ படிக்கிறத தவிர இப்போ எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் அப்படிலாம் இந்த சமுதாயத்துக்கு சொல்லிடாதீங்க. ஸோ அவன் வந்து நாங்கள் வந்து நான் 10th வரைக்கும் ஆமாம் 10th வரைக்கும் நாங்கள் ஒரே ஸ்கூல், 11th வந்து அவன் வேறு ஸ்கூல் போயிட்டான். ஸோ 10th வரைக்கும் அவன் வந்து 9th, 8th, 9th, 10th இந்த 3 வருஷம். சரி, அது வந்து அது ஒரு பொண்ணு. அது வந்து எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுன்னா, இந்த ஸ்கூல்லேயே இந்த பொண்ணு தான்ப்பா சூப்பர் அப்படின்ற லெவலுக்கு அந்த பொண்ணு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் 9th படிக்கும்போது 9th ஸ்டாண்டர்ட் பசங்களும் அந்த பொண்ணு தான் பார்க்கும், 10th பயில்களும் அந்த பொண்ணு தான் பார்க்கும், 11th, 12th அந்த பொண்ணு தான் பார்க்கும். அந்த பொண்ணு அப்போயே இந்த ஃபஸ்ட் ரேங்க்லாம் வாங்கும். இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பாலாம் பயங்கர பாதுகாப்பாக கொண்டு வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணை பார்த்து பார்த்து அந்த பொண்ணு மேலே பயங்கர ஒரு லவ் அந்த பையனுக்கு. நானும் பார்த்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்த்துட்டு மட்டும் தான் நான் அப்படி லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், சேர நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி மாதிரி நானே ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா ஸோ பயங்கர லவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் போயிடுச்சு. 11th வந்துட்டு அந்த பொண்ணு வேறு ஸ்கூலு, இவனும் வேறு ஸ்கூலு, ஐ மீன் இவன் ஒரு ஸ்கூலு இந்த பொண்ணு ஒரு ஸ்கூலு, நான் படிச்சிருந்த ஸ்கூலு, நான் அங்கேயே படிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் 11th ஒரு நாள் கேட்டேன் அந்த பொண்ணை, பார்த்தா 11th எண்டில் ரெண்டு பேரும் கமிட் ஆகிட்டாங்க. கமிட் ஆகிட்டு 12th அதுக்கப்புறம் முடிஞ்சுது. 12th ரெண்டு பேர் லவ் பண்ணிருந்தாங்க. ஃபஸ்ட் இயர் காலேஜ் வந்துட்டோம். காலேஜுக்கு வந்து நான் ஆக்சுவலாக திருச்சியில் ஒரு 2-3 காலேஜ்லாம் படித்தேன், படித்தாங்களாம் டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு. நம்ம லயல வந்து 4th காலேஜ். எனக்கு வந்து ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க. ஒன்னொன்னா சொன்னால் நாளைக்கு வரைக்கும் போக இன்டர்வியூ, அதான் ஃப்ரீயாக விடுங்க. ஸோ வந்து லயலால் நான் வந்துட்டேன். அவன் வந்து ஆக்சுவலாக லயலா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருந்தான். அப்போ எனக்கு ஒரு வருஷம் சீனியர் ஆகிட்டான். அவன் சீனியர் ஆனது நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நான் மச்சான் அப்படி இப்படின்னா பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு, இல்லை மச்சான் செட் ஆகலை, பிரேக்கப் ஆயிடுச்சு இதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அழுதுலாம் இருந்தால் நான் வந்து சரி ஐயோ ஃபுல் ஆகிட்டானே, கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும். எனக்கு வந்து பேசிக்காக லவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாஜகான் விஜய் மாதிரி எனக்கு உண்மையான காதல்லாம் சொல்லுங்கள், உயிரியும் கொடுப்பேன் அப்படின்னு நான் லூஸ் மாதிரி போய் நின்றுவேன். அது வந்து உண்மையான காதலாக என்னன்னு எனக்கு தெரியாது, அது தெரியாமல் நான் போயிடுவேன். அதான் எனக்கு ஒரு காதல்ன்ற வார்த்தையை கேட்டாலே நான் போயிடுவேன். ஸோ இதுதான் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி போயிட்டேன். போனதுக்கப்புறம் சரி ஓகே நான் போகிறேன் அந்த பொண்ணை பேசன்னு சொல்லிட்டு திருச்சிக்கு பஸ் சரி போய் அந்த பொண்ணை மீட் பண்ணி என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்லாம் நான் கேட்டேன். என்ன நடந்தது அப்படிலாம் கேட்டேன். அந்த பொண்ணு வந்து நிறையா சொல்லிச்சு, இல்லை செட் ஆகாது வேலைக்கு ஆகுது அப்படி இப்படிலாம் சொல்லி இது பண்ணிட்டு சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்களே பிரிஞ்சுட்டாங்க. நம்ம இதுக்கு நடுவில் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். 3 வருஷம் காலேஜ் முடிஞ்சது. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன் பயங்கர ஃபீலிங்லாம் இருந்தான். 3 வருஷம் செம ஃபீலிங்லாம் இருந்தால் எனக்கு ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்க்க நமக்கே ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். சேர்றா மச்சான் ஃப்ரீயாக விடு, வேற ஒரு பொண்ணு அமையும் பார்த்துக்கலாம் அப்படிலாம் நானும் ஆறுதல் சொல்கிறேன். இல்லை மச்சான் அதான் சீபா மாதிரி வருமா அப்படி இப்படி டெய்லி அழுவான், அவன் தூங்கூடாமல் நம்மளையும் தூங்கூடாமல் பண்ணுவான். இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் அது ஏதோ எங்கே போனான் என்ன ஆச்சு அப்படின்னா, காலேஜ் முடிச்சிட்டோம் ஒரு வழியாக காலேஜ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் காண்டாக்டே இல்லை, ஒரு 6-7 மாதமாக. நான் அப்போ தான் இந்த மீடியா அந்த இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் காண்டாக்டேல சுத்தமாக. ஒரு நாள் என்னாச்சு, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக அவனுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறேன், சுவிச் ஆஃப். அப்புறமா அவங்க அம்மா கட்சி, அவங்க அம்மா கட்சி ஆண்டி ராகா எங்கே ஆண்டி அப்படின்னா, அவன் லண்டன் போயிட்டானேப்பா அப்படின்னா. என்னாச்சு ஆண்டி அப்படின்னா, இல்லைப்பா அவன் வந்து லண்டன் போயிட்டான், பாவம் இங்கே எதுவுமே செட் ஆகிற மாதிரி தெரியல, சரி ரொம்ப மனவழியில் இருப்பான் போல், வாழ்க்கையில் இருந்து முன்னேறும் போயிட்டு அங்கிட்டா நினச்சிட்டு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த ஃபேஸ்புக்கு இந்த விஷயங்கள்லாம் நான் பயங்கரமாக தீவிரமாக ஆனேன். ஃபேஸ்புக்கு இந்த மாதிரிலாம் பார்த்து இது பண்ணதுக்கப்புறம் இந்த சீபான்ற பொண்ணு வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆனான். ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் பேசுகிறேன், இந்த மாதிரி எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு, டூ யூ ரிமெம்பர் மீ, இதெல்லாம் இப்போ கணக்காலம் கலங்கள் முடிஞ்சிருச்சு, இல்லைன்னா ஐ டோன்ட் நோ யூ அப்படின்ட்டு இருப்பான். டிவியில் நம்மளை பார்த்ததுக்கப்புறம் ஐ நோ யூ ஹவ் ஆர் யூ அப்படின்னு போட்டு, நல்லா இருக்கே மாடி நல்லா இருக்கியா அப்படி மாதிரிலாம் காட்டிட்டு கேட்டுட்டு இது பண்ணிட்டு, எங்கள் ஸ்கூலுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்லாம் ரெடி பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேதர் பண்ணி பெரிய குரூப் அமைச்சு அதை பண்ணிச்சு, ஒரு கெட் டுகெதர் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஒட்டுமொத்த எங்கள் ஸ்கூல் பேட்ச் எல்லாருமே எனக்கு வந்து மீட் பண்ணுறோம். மீட் பண்ணுற அன்றைக்கி இந்த கெட் டுகெதர் நான் ஆரம்பிச்சது எதுக்குன்னா, சீபாட்டை போகிறோம் பேசுகிறோம் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறோம், என்னோட பிளானு இந்த ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்காக ஒரு 30 பேரை நான் வந்து கூப்பிட்டுக்கிட்டேன். இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை பார்த்தேன் நான். ஸோ கெட் டுகெதர்லாம் போச்சு, லஞ்செல்லாம் அதை சாப்பிட்டு அந்த பொண்ணு வந்து நான் தனியாக அப்படியே கூப்பிட்டு போயிட்டு, என்ன பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டேன். ஏய் லூஸு இன்னும் நீ அதே நினச்சிட்டு இருக்கிறேன், உனக்கு என்னடா பிரச்சனைன்னு அவனை கேட்டேன். இல்லைம்மா வந்து பயங்கர சின்சியராக இருந்தான், ஏன்னா நீ இது பண்ண போனதுக்கப்புறம் காலேஜில் 3 வருஷம் கூட இந்த பொண்ணுமே லவ்வே பண்ணல, பாய்ஸ் காலேஜ் வேறு பொண்ணும் இல்லை, பையன் ரொம்ப பாவமாக சுற்றிட்டு இருக்கிறான், நீ வந்து இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுமா அப்படி இப்படின்னா சி இதெல்லாம் செட் ஆகாது.

0: கவி சொன்னா கேளு, நான் வந்து வேற மாதிரி படிச்ச, அதை வந்து படிச்ச படிக்க வேற ஆரம்பிச்சிச்சு அந்த பொண்ணு பயங்கரமா. ஸோ நடுவில் ஒரு வேலையெல்லாம் இருக்கிறா, அதெல்லாம் முடிஞ்சிச்சு, நீ ஏன் அதை நினச்சிட்டு இருக்க அப்படினால சொல்லிட்டு நான் வந்து நோ அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே சொல்லிட்டு பயங்கரமாக சேர்த்து வைக்கணும் இது பண்ணிக்கணும் அப்படிலாம் பண்ணிட்டே இருக்கிறேன். என்னோடய ஸ்கூல் ஜூனியர் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு பையன் டெக்ஸ்ட் பண்ணுறான்னா ஹவர் யூனா அப்படின்னு கேட்டிருந்தான். ஆக்சுவலாக எங்கள் காலேஜில் வந்து நான் வாலிபால் பிளேயர், எங்கள் ஸ்கூல் டீம் கேப்டன், எஸ்பிஐலாம் பெருமைக்கு சொல்கிறது நினைக்காதீங்க உண்மை ஓகேவா. ஸோ ஸ்கூல் டீம் கேப்டன்னா தான். ஸோ இந்த வாலிபால் டீமில் ஜூனியர் பையன் ஒருத்தர் தான். அந்த ஜூனியர் பையன் வந்துட்டு கதை ரொம்ப முக்கியம்
1: போதான்
0: ஜாலியாக இருக்குமே. ஸோ அந்த பையன் வந்துட்டு ஹவர் யூ நான் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தா நல்லா இருக்கணும் தம்பி நீ எப்படி இருக்க, அப்புறம்னா ராக நட்டை பேசுவீங்களா அது பண்ணிக்கலாம், இல்லடா தம்பினும் இங்கே தானே இருக்காரு அப்படின்னா. அந்த பையன் பார்த்தா அவனும் லண்டன்ல தான் இருக்கான். அப்படியாட நான் ஃபேஸ்புக்லாம் ஆக்சுவலாக ரொம்ப நாள் அவன் தேடிட்டே இருந்தேன். நம்ம ஏதாவது நேம்லாம் போட்டு பார்ப்போம், அது என்ன நேம்ல இருக்கோ அதை காமிக்கும், என்ன பேர் வச்சுக்கலாம் தெரியல. ஸோ தேடிலாம் பார்த்தேன் கிடைக்கல அவன் ஒரு வழியாக இது பண்ணிட்டு. அப்படியானா ஃபேஸ்புக் கூட இருக்காரு, என்ன ஃபேஸ்புக்கில் இருக்கானா எனக்கு தெரியாதரா அப்படின்னா, அதுக்கப்புறமா அந்த ப்ரொஃபைல் அவன் ப்ரொஃபைல் அனுப்பு அப்படின்னா அதோட லிங்க் எடுத்து போட்டு அனுப்புகிறான். ராகவேந்திரன் அவங்க அப்பா பேரும் சேர்த்து வச்சிருந்தான், ராகவேந்திரன் சிவசங்கர் மேரி டு ஸ்வேதா மோகன் அப்படின்னு. மேரிடா போய் பார்க்குறேன், தாலியெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கட்டுறான், கையெல்லாம் சிரிச்சுட்டே பிடிச்சிருக்கான், அந்த அக்னி குண்டத்தெல்லாம் ஜாலியாக சுற்றி வரான். இந்த சரி சரி நான் என்ன நினச்சேன், அப்பயும் கூட நான் பைத்தியம், பையனை வந்து விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி லண்டன் வரைக்கும் அனுப்பிட்டாங்க, அதனால தான் நம்ம கூட பேச விடாமல் என்னையை நண்பனையும் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஜாலியாக ஒரு லைஃப் வந்துனுங்கிறான், நான் லூசு இந்த லூசி அந்த லூசியை சேர்த்து வைக்கணும்னு நான் ஒரு கெட் டுகெதர்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு செலிபிரிட்டின்றதே நான் மறந்து இவ்வளோ ஒரு வேலையெல்லாம் நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அதுக்கப்புறமா தான் அவன்கிட்ட வந்து நான், அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் ரொம்ப பேடாக போயிடுச்சு. நீங்கள் ஃபோன் பண்ணி கண்ணா போய் ஃபேஸ்புக்கிலே திட்டிட்டேன் பயங்கரமாக, என்னன்னா சரி இத்தனை வருஷமா ஃப்ரெண்டு ஒரு கல்யாணத்துக்கு கூட சொல்லலையே அப்படின்ற மாதிரி தான். அவனுக்கு என்னன்னா இல்லை மச்சான் வீட்டில் தான் பார்த்தாங்க, பட் வீட்டில் பார்த்ததுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு சொல்லலாம் ஒரு வார்த்தை. ஏன்டா இப்படி எல்லாத்தையுமே மறைச்சேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மறைச்சிட்டான் அவன் கல்யாணம் பண்ணிட்டு, ஒரே ஒரு வாரம் மட்டும் வந்திருக்கான், கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணையும் கூட்டு திருப்பி லண்டனுக்கே போயிட்டான், யாருக்கள்லையும் படக்கூடாதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த பொண்ணுகிட்ட போய் அதுக்கப்புறம் சாரி சீ பண்ண அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், டே நான் மூணு வருஷமாக இரண்டா சொல்லிட்டு நீ தான் லூஸ் அதை உண்மையால பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு கலாய்ச்சிருச்சு. சரி ஓகே போங்க, நல்லா இருந்தால் சந்தோஷம் தான் அப்படின்னு மாதிரி இதோட கொடுவர பல்பு யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அந்த காதல் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டாலே ஆஹா எவ்வளோ பிடிந்தமான விஷயம், அதுக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம டெடிக்கேஷன் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நானே போயிடுவேன் மென்டல் மாதிரி.
1: அதாவது அப்போ ஒரு படத்தில் சிவா சொல்கிறேன் டவலாக் தான், லவ் கூட பண்ணிடலாம், லவ் பண்ணுறவனுக்கு ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கக்கூடாது,
0: இருக்கவே கூடாது அந்த மாதிரி இருக்கலாம், அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கதை அந்த மாதிரி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இப்போ நம்ம கவின் சாரோட இன்டர்வியூவோட முடிச்சிட்டோம்.
0: தேங்க்யூ ஸோ மச்.
3: ஸோ லிசனர்ஸ், சரவணன் மீனாட்சி சீரியல்லேருந்து இப்போ வேட்டேன் என்கிற கவின் உங்ககிட்ட வந்து பேசினாரு, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஷோவில் மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்க ஜனனி, கோபிகா ஸ்ரீ மற்றும் பிருந்தா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: 97.8.
1: I'm Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கம். நான் லவ்குரு. எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக நிறைய நிகழ்ச்சியில நான் சொன்ன வார்த்தையை தான் இங்க திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க உங்களுடைய காதல்லன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்துல யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நாம இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமா நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போறாங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழிவாங்கணும்? பழிவாங்கிறதுக்காக வாழ்ந்து காட்டணுமானா? இல்ல, நீங்க வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும். அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நன்மை தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப

0: இதை தொடர்ந்து எல்லா
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
2: ஆஹா, என்ன கேக்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
1: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
1: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
3: இயற்கை உரமே சிறந்தது.
1: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: புலியட்டு
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ன்ட்டு ப்ளீஸ் கா ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் அ சாப்ளிங். நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ யர் பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளெஸ். தேங்க்யூ.
3: எத்தனையோ சாதனை புரிந்த கலைஞர்கள் நம்மள சிரிக்க வச்சிருக்காங்க, சிந்திக்க வச்சிருக்காங்க, இவ்ளோ ஏன் வியக்க கூட வச்சிருக்காங்க. அவங்க நம்மள விட்டு நீங்கினாலும் அவங்களோட புகழ் என்னைக்குமே வானை தொட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க நம்ம கூட இருந்த காலத்துல எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 கொடுத்த நேர்காணல உங்களுக்காக மறு ஒலிபரப்பு செய்யறோம். ரசிக்க வைக்க

0: ஹலோ, வெல்கம் லிஸ்னர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம பெரிய மேதையை பத்தி பேசிருக்கோம். அதாவது கலாம் கண்ட கனவை நிஜமாக்க, இந்தியாவை வல்லரசாக்க இளைஞர்கள் நாம் சபதம் எடுப்போம். கடந்த 4 நாட்களா இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுவதுமே சோக கடல்ல மூழ்கி இருக்குன்னு தான் சொல்லணும். அது எதற்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு மேதை, மா மனிதர், மகான் அப்படின்னு பல சொற்களால, சொல்லிலடங்காத சொற்களால அவரை வர்ணிக்கலாம். இந்தியாவை பல நாடுகளுக்கு இடையே சிறந்த நாடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்து வளர்ச்சி அடைய செஞ்சிருக்காரு. நமக்கு தெரியும், அவர் 1931 அக்டோபர் 15 பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு. ராமேஸ்வரத்துல பேக்கரும்பு அப்படின்ற கிராமத்துல தான் அவர் பிறந்தாரு. அந்த காலத்துல கிராமம்னா எல்லாருக்கும் விஷன்ல வர்றது வந்துட்டு பெரிய காடு மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல பிறந்து நடுத்தர குடும்பத்துலதான் அவர் பிறந்தாரு. அந்த காலத்துலதான் யாரும் படிக்கணும்னே நினைக்க மாட்டாங்க. ஆனா இவர் வந்து நான் படிச்சே தீர்வேன் அப்படின்னு நல்ல ஒரு ஊக்கம் இல்லை, ஆனா அவரே ஊக்கப்படுத்திக்கிட்டு நல்லா படிச்சு நான் படிச்சே தீர்வேன்னு முன்னேறினாரு. அது மட்டும் படிப்போட மட்டும் நிறுத்திடாம நம்ம இந்தியாவோட பாரத தாயோட முதல் குடிமகனா அவர் வந்து பதவி ஏற்றாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்து எந்தவித அந்த ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு அப்படிலாம் இல்லாம அவரே சொந்த முயற்சியில சொந்த காலில் நின்று இவ்வளோத்தையும் சாதிச்சிருக்காருதுன்னா ரொம்ப பெரிய விஷயம். எங்க தலைவனுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம், ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாது. மேலும் வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம நினைச்சிருப்போம் அந்த காலத்துல எல்லாம், அந்த காலத்துலன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் விண்ணுலகத்துல போய் காலடி எடுத்து வைப்போமா, நம்ம எல்லாம் நிலாவை நேர்ல பார்க்க முடியுமா அப்படின்னு இருந்த காலத்துல நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுத்து பல ஏவுகணைகளை விண்ணில செலுத்திருக்கிறாரு. நான் மட்டும் அதை பத்தி பேசினா நல்லா இருக்காது, என் கூட இன்னொரு ஆர்ஜேவும் இருக்காங்க, ஆர்ஜே யுவஸ்ரீ. இப்ப அவங்க பேசுவாங்க.
1: அப்துல் கலாம் அவர் ஒரு மாமனிதர். அவரை பத்தி சொல்லணும்னா எவ்வளவோ இருக்கு. அதுல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அவர் அதுல எவ்வளவு அவருக்காக ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. நியூக்ளியர் டெஸ்ட், அதுக்கப்புறமா மிசைல்ஸ், அதுக்கப்புறம் ராக்கெட், அது இதுன்னு எவ்வளோத்துலேயும் அவரோட கண்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கு. நம்ம நாட்டோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல அவர் ஒரு முக்கிய பங்கு எடுத்திருக்காரு. ராஜஸ்தானில் நடந்த நியூக்ளியர் டெஸ்ட், ஆக்சுவலி நியூக்ளியர் டெஸ்ட்ன்றது பண்ணும்போது அமெரிக்கா அவங்களோட ரெடார் அதில் வந்து டிடெக்ட் ஆகும், அதுலேயும் டிடெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி ஒரு டெஸ்ட்டை நடத்தி முடிச்சு அவர் சொன்னதுக்கப்புறமா தான் எல்லாருக்குமே அதை பற்றி தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அக்னி மிசைல், அதை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்தியாலேயே இந்தியாவில் மேட் இன் இந்தியா அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி இருந்த மிசைல் அது. அதுக்கு அதுலேயும் அவரோட பங்கு ரொம்ப மிக முக்கியமாக இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் அப்துல் கலாம், இவங்க ரெண்டு பேருமே பிரித்து வச்சு பேச முடியாது. ஏன்னா அவங்களோட மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் எவ்வளவோ யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் ஒரு ஊக்குவமாக இருந்திருக்காரு. அவரோட ஸ்பீச், அதுக்கு அவரோட ஸ்பீச்சை பிடிக்காத இளைஞர்கள், சின்ன குழந்தைங்க, பெரியவங்க யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு வாட்டி ஒரு இன்டர்வியூல கேட்கும் போது, நீங்க எவ்வளவோ பெரிய போஸ்ட், இந்தியாவோட பிரசிடென்டா இருக்கீங்க, சயின்டிஸ்டா இருக்கீங்க, எவ்வளவோ பெரிய பெரிய ரோல்ஸ் எடுத்து பண்றீங்க, இதுல எதுவா இருக்க நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல அவர் கேட்கும் போது, அதுக்கு அவர், நான் எப்பவுமே ஆசிரியரா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஆசிரியராகவே இருக்கதான் விரும்பினாரு. அவர் இறக்கும் தருவாயிலையும் ஆசிரியராகவே இருந்துதான் அவர் இறந்தாரு அப்படின்னு அவர் சொல்லிக்கிறேன். இளைஞரோட எழுச்சி நாயகனா இருந்தார் அவர். அவர் பிடிக்காத இளைஞர்கள் இந்தியாலன்னு இல்லை, இந்த உலகத்துல இளைஞர்கள் அப்துல் கலாம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க.
0: அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னாலே மாணவர்கள் அப்படியே புத்துணர்ச்சி அடைவாங்க. மாணவர்களுக்காகவே வாழ்ந்தாரு, வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு. கனவு அப்படிங்கறது தூக்கத்துல வர்றது இல்ல, நம்மளை தூங்க வைக்காம இருக்கிறது தான் கனவு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்படிப்பட்ட மகானை பற்றி நம் கல்லூரி மாணவிகள் கவிதை மூலமாகவும் கட்டுரை மூலமாகவும் வெளிப்படுத்த உள்ளனர்.
1: நிறைய பேர் அவங்களோட அஞ்சலியை கவிதை மூலமாகவும் கட்டுரை மூலமாகவும் சமர்ப்பிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம ஹரிணி அப்படின்றவங்க அவங்களோட கவிதையை பார்க்கலாம்.
2: நான் அப்துல் கலாம் வந்து நம்ம நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண சில விஷயங்களை வச்சு கவிதை எழுதியிருக்கேன். அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் பிறந்த முத்தொன்று, தவழ்ந்து நடந்து வளர்ந்து ஏவுகணையை ஏவும் கனவுகளை கண்டு கண்ணீர் அலைகளிலிருந்து மீண்டு கண்ட கனவுகளை எட்டி கனவு காணுங்கள் என்று கூறி தன்னை கண்ட கண்களில் அனைத்திலும் பெருமை சுடரை எரிய செய்தது அம்முத்தே அப்துல் கலாம். இஸ்ரோவின் எந்திரன் நீ, இளைஞரின் எழுச்சி நீ, கோடி மரங்களை நட்டு பாரத தாயை தூய்மைப்படுத்தினாய் நீ. வாழ்க்கையை விஞ்ஞானத்திற்கு தந்து வாழ்க்கை துணையே உனக்கில்லை என்றாலும் இவ்வையகத்தை துணையாக்கினாய் நீ. அமெரிக்கா முதல் ஆவடி வரை அனைவரும் உன் பிரிவால் அழைச்செய்தாய் நீ. 20-20 எனும் கனவை எங்கள் கரங்களில் கொடுத்துவிட்டு இறப்பை கூட சரித்திரமாக்கி சென்றாய் நீ. நீ வாழ்ந்த காலத்தில் நான் இருந்தேன் என்று கூறும் பெருமையை எனக்கு கொடுத்து சென்றாயே, உமக்கு நன்றி.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க ஹரணி. நம்ம டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பத்தி ரொம்ப அழகான கவிதையெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்து அவங்களோட கவிதையா இல்ல அவங்களோட வியூஸை ஷேர் பண்ணிக்க வராங்க வித்யா.
3: என் பேர் வித்யா. மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் பத்தி பெருமையா ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அதை நான் இப்ப அவருக்காக சமர்ப்பிக்கிறேன். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள் என நீ கூறினாய். ஆனால் உன் மரணம் ஒரு கனவாக இருக்கக்கூடாதா என்று இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு இளைஞர்களும் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரத்தில் சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்த நீங்கள் இந்தியாவின் ஜனாதிபதியாக பதவியேற்று நாட்டிற்கு செய்த நன்மைகள் அளவிட முடியாதது. இந்திய மக்களின் நல்வாழ்விற்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்த நீங்கள் ஒரு மகான். இந்த உலகம் அழியும் வரை தம்மை போல் மற்றொரு கலாம் வர இயலாது. அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் அப்பொழுதும் இந்திய குடிமகனாக பிறக்க வேண்டும் என்ற தங்களது ஆசை நிறைவேற நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம். தாம் பட்ட துயரங்கள், தாம் செய்த தியாகங்களுக்கு ஈடு இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை ஐயா. 84 ஆண்டுகள் இப்பூ உலகில் வாழ்ந்த தாம் சுயநலமாக வாழாமல் பொதுநலத்தை மட்டுமே மனதில் நிறுத்தி வாழ்ந்தீர்கள். விஞ்ஞானியில் சிறந்த விஞ்ஞானி, ஆசிரியரில் சிறந்த ஆசிரியர், மாணவர்களில் சிறந்த மாணவர், நண்பர்களில் சிறந்த நண்பர், மகன்களில் சிறந்த மகன், இவை அனைத்திற்கும் மேல் இந்திய குடிமகனில் சிறந்த குடிமகன். எளிமையோடும் பண்போடும் பாசத்தோடும் பொறுப்போடும் தூய உள்ளத்தோடும் வாழ்ந்த தங்களது ஆன்மா சாந்தி நிலையை அடையட்டும். 2020 தாம் நினைத்தவாறு இந்தியா வல்லரசு நாடாகும். இன்று முதல் உங்கள் கனவு இந்திய மக்களின் கனவு. தங்கள் கனவு நிறைவேற அயராது பாடுபடுவோம். இறைவா, எங்களது குழந்தை மனம் படைத்த அப்துல் கலாம் ஐயாவை தம்மிடம் ஒப்படைக்கிறோம். இனி இந்தியா பெற்றெடுத்த பிள்ளை உன்னுடைய பிள்ளை, அவரை மனம் கலங்காமல் பார்த்துக்கொள். வாழ்க கலாம், வாழ்க இந்தியா, ஜெய்ஹிந்த்.
1: ரொம்ப அழகா பேசுனீங்க வித்யா. இப்ப அடுத்தது அவங்களோட கவிதையை சொல்றதுக்காக சங்கீதா வந்திருக்காங்க.
4: டாக்டர் அப்துல் கலாம் அவங்க இறந்ததோட கவலைய ஒரு கவிதையா சமர்ப்பிக்க வந்திருக்கேன். என்னோட பேர் எம் சங்கீதா. கனவு காணுங்கள் என்று கூறிய வரலாற்று நாயகனே, நீ மறைந்ததும் எங்களின் கனவாக இருக்க கூடாதா? 2020 இந்தியா வல்லரசாகும் என கனவு கண்ட நாயகனே, அதை காணும் வரை நீ மறைய மாட்டாய் என நாங்கள் கனவு காணக்கூடாதா? வரலாறுகளை மாற்றிய நாயகனே, உன் பெயரின் கலாம் என்ற வார்த்தையை காலம் என மாற்றி எங்களை விட்டு பிரிந்தது ஏன்? நீ அழுது உன் தாய் சிரிக்கும் நாளே உன் பிறந்த நாள் என கூறிய நாயகனே, இன்று உன் தாய் நானே அழுக நீ இறந்து சரித்திரம் படைத்தது ஏன்? இந்த கவிதை மட்டும் நான் அவருக்கு செலுத்துற மரியாதையா இருக்க முடியாது. அதனால அவர் கூறிய அறிவுரைகளை ஒன்னான, ஒரு புத்தகம் நல்ல நண்பனுக்கு சமம், அதுவும் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம், ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமம் அப்படின்னு அவர் சொன்ன அறிவுரைப்படி என்னோட நல்ல நண்பனாகிய ஒரு நல்ல புத்தகத்தை தேடி என் பயணத்தை தொடர இருக்கிறேன்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க சங்கீதா. நீங்க சொன்ன மாதிரியே நிறைய பேரு புத்தகங்களை படிச்சா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறுவாங்க.
1: ஆர்ஜி யுவஸ்ரீயா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பிரஸ் மீட் அப்போ ஒரு பத்திரிகையாளர் அப்துல் கலாமை பார்த்து கேக்குறாரு, உங்களுக்கு குழந்தைங்க இல்லைன்றது உங்களுக்கு என்னைக்காவது வருத்தமா இருந்திருக்கா அப்படின்னு. அதுக்கு அவர் சிரிச்சாரு, ஏன் நீங்க சிரிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, எனக்கு குழந்தை இல்லாம எனக்கு ஏன் குழந்தை இல்லை, எனக்கு இந்த நாடு ஃபுல்லா குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் ரொம்ப ஹார்ட் டச்சிங் அப்படி ஒரு இன்சிடென்டாகவும் இருந்தது. இப்போ அடுத்ததா அவங்க கட்டுரைய நம்ம மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு அஞ்சலியா சமர்ப்பிக்க சங்கீத பாரதி இருக்காங்க.
5: வணக்கம், என் பேர் சங்கீத பாரதி. நான் மறைந்த அப்துல் கலாமை பத்தி பேச வந்திருக்கேன். அப்துல் கலாம், நீ வறுமையில் பிறந்து கவலையை கடந்து இருள் என்னும் தோல்வியை அழித்து வெற்றி என்னும் ஒளியை அடைந்தாய். எளிய மக்களுள் ஒருவனாய் வாழ்ந்திருக்கிறாய். பிறர் தம் மனதை கல்லென நினைத்தாலும் அவர்களை நீ புல்லென நினைத்து கண்ணீரை செந்நீரை மாற்றினாய். அப்துல் கலாம், எளிமையாயிருந்து பொன்னாலான மலையை ஏற முயற்சி செய்து தவறி கீழே விழுந்து அதனால் உண்டான தடைகளை வெற்றிக்கு ஏற்ற பாதையாய் மாற்றினாய். நீ குழந்தைகளுக்கு குழந்தையாய், விஞ்ஞானிக்கு விஞ்ஞானியாய், நண்பர்களுக்கு நண்பராய் இருந்து கடந்து சென்ற பாதைகளை என்றும் அழியாத தடங்களாய் அனைவரது மனதிலும் பதித்தாய். கற்றவர் கல்லாதவர் மனதிலிருந்து மண்ணில் தோன்றி மண்ணில் மறையும் எல்லா மனிதர்களிடமும் நீ காற்றாய் வீசி அவர்கள் மனதில் உள்ள தோல்விக்கான எண்ணங்களை வியர்வை என துடைத்தாய். கலாம் போல தொடர்ந்து முயற்சி செய்தால் அனைவரும் போற்றும் வண்ணம் ஆகலாம். கனவு காணுங்கள் என்று கூறி நீ தெய்வமாய் மாறி உன் அறிவை கேட்டு இளைஞர்கள் வாழ்க்கையில் முன்னேறினார். அன்று இம்மண்ணுலகில் பிறந்து ஆராய்ச்சி செய்தாய், இன்று மறைந்து விண்ணுலகில் சென்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாயோ? காலம் உன்னை கொன்றாலும் கலாம் உன் நினைவுகள் காலத்தை வென்றது. நன்றி.
0: மிக சிறப்பா சொன்னீங்க சங்கீத பாரதி. ஆஜி நிவேதாவா, நான் உங்ககிட்ட ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். போலியோ அப்படின்ற ஒரு நோயால் பாதிக்கப்படுறாங்க பல பேர். அவங்களுக்கு வந்து அவங்களால நடக்க முடியாது. அதனால நம்ம கவர்மெண்ட் இல்லை நம்ம இந்தியா என்ன பண்ணிச்சுன்னா, முதல்ல வந்துட்டு ஒரு காலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கருவியை உருவாக்கினாங்க. அந்த கருவியோட எடைய பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 15 கிலோ இருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் குறைச்சி ஒரு 4 கிலோவா ஆக்குனாங்க. அப்போ வந்து குழந்தைங்க, அப்போ ஹைதராபாத்ல நம்ம டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஒரு காலேஜ்க்கு போயிருக்காரு. அங்க வந்துட்டு ஒரு அம்மா வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம டாக்டர் கிட்ட, இந்த மாதிரி நீங்க எவ்வளவோ கண்டுபிடிப்புகளை செஞ்சிருக்கீங்க ஐயா, என்னோட பிள்ளைக்கு வந்து போலியோவால் அவதிப்பட்டு இருக்கான். அவனால் மற்ற குழந்தைகள் மாதிரி நடக்கவோ ஓடவோ முடியல. அவனுக்காக, அவனை மாதிரி இருக்கிறவங்களுக்காக

0: நீங்க ஏதாவது கண்டுபிடிப்பு செய்யுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சம்பவம் அவரை ரொம்பவே உருக்கி இருக்கு, மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால அவர் கண்டுபிடிச்சது தான் நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, அதாவது போலியோ அட்டாக் பண்ண குழந்தைங்களுக்காக அவர் வந்து 4 கிலோகிராமா இருந்த அந்த ஷூஸ் வந்து 400 கிராமா, நியர்லி 1/10 ஆஃப் த வெயிட், 400 கிராமா ஆக்குனாரு. அதை போட வச்சு குழந்தைங்க அப்படியே ஓடுறதையும் நடக்கிறதையும் பார்த்து அவங்களோட பெற்றோர்கள் அழுதுருக்காங்க, ஆனந்த கண்ணீர் வந்திருக்கு. அதை பார்த்து அப்துல் கலாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காங்க, நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளிலேயே இதுதான் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான கண்டுபிடிப்பு அப்படின்னு.
1: அது மட்டும் இல்ல ஆர்ஜி நிவேதா, அவருடைய லட்சியம் எப்பவுமே என்னவா இருந்ததுன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணுன்றதுதான் அவர் பாடுபட்டு உழைச்சிருக்காரு. அதே மாதிரி மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த போலியோ அட்டாக் ஆனவங்களுக்கான ஷூஸ் மாதிரியே ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கான ஸ்டண்ட் ஒன்று, அதையும் டிசைன் பண்ணி கொடுத்தவர் அவர் தான், ராஜு குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். அவர் அந்த டாக்டர் ராஜுவோட சேர்ந்துக்கிட்டு அவர் பண்ண ஸ்டண்ட் இப்போ நிறைய எவ்வளவோ உயிரங்களை காப்பாற்றியிருக்கு, நிறைய பேர் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. அது பேர் வந்து கலாம் ராஜு ஸ்டண்ட் அப்படின்னு எல்லாராலையும் கூப்பிடப்படுறது பேர் அது. அது இப்போ எவ்வளவோ உயிரங்களை வாழ வச்சிட்டு இருக்கு. அடுத்ததா ஐஸ்வர்யலட்சுமி அப்துல் கலாம் பற்றிய அவங்களோட கருத்தை பதிவு பண்ண வந்திருக்காங்க.
2: என்னோட பேர் ஐஸ்வர்யலட்சுமி. அப்துல் கலாமை பற்றின ஒரு சின்ன கவிதையை நான் அவருக்காக சமர்ப்பிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கேன். அறிவின் சிகரமாக வளர்ந்து ஆற்றலின் மறு உருவமாய் திகழ்ந்து இமயத்தை விட குணத்தில் சிறந்தவராய் வாழ்ந்து ஈகை பண்பில் மிக்கவராய் வளர்ந்து உழைப்பை உயிர் மூச்சாக கொண்டு மாணவர்களை ஊக்குவிப்பதை தன் கொள்கையாக கொண்டு எளிமையாக வாழ்ந்து ஏவுகணையின் தலைவனாகி 5 புலன்களையும் தனது கட்டுக்குள் வைத்து ஒய்யாரமாக தன் சொந்த ஊருக்கு வந்து நிரந்தரமாக ஓய்வெடுத்து கொண்டீரேன்.
0: மிக்க நன்றி ஐஸ்வர்யலட்சுமி, மிக சிறப்பா சொன்னீங்க. அடுத்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பத்தின கருத்தை பதிவு செய்ய வந்திருக்காங்க கனிமொழி.
3: வணக்கம், என் பேர் கனிமொழி. நான் என்னோட இந்த கவிதை மூலமா அப்துல் கலாம் ஐயாவுக்கு சமர்ப்பிக்கிறேன். இளைஞனே கேள், பல சாதனைகள் புரியலாம், மரணத்தையும் வெல்லலாம், கடலை தாண்டலாம், ஆகாசத்தையும் தொடலாம், மலைகளை கடக்கலாம், பல தடைகளையும் உடைக்கலாம், சிகரங்கள் தொடலாம், தோல்வியை உடைத்து வெற்றியும் பெறலாம், சரித்திரம் படைக்கலாம், கனவு காணலாம், நீயும் ஆகலாம் அப்துல் கலாம். நன்றி.
1: நீங்களும் அப்துல் கலாம் ஆகலாம் அப்படின்னு எல்லா இளைஞர்களையும் ஊக்குவிக்கிற வண்ணமா இருந்தது உங்களோட கவிதை. ரொம்ப நன்றி கனிமொழி. அடுத்ததா அவங்களோட அஞ்சலியை கட்டுரை மூலமா பதிவு பண்ண ஹரிணியும் வித்யாவும் வந்திருக்காங்க.
4: என் பேர் வித்யா. அப்துல் கலாம் பத்தி இன்னும் சில கருத்துக்களை நான் இங்க ஷேர் பண்ண வந்திருக்கேன். நம் நாட்டு முன்னாள் குடியரசு தலைவரை பற்றி நம் இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரியும். கலாம் அவர்கள் இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் நெஞ்சங்களிலும் நீங்கா இடம் பிடித்தவர். ராமேஸ்வரத்தில் உள்ள குட்கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தன் சிறு வயது முதலே தன் கடின உழைப்பால் நாட்டின் அடிப்பகுதியிலிருந்து முன்னேறி நாட்டையே ஆண்டவர். பதவிக்கு முன் மக்களிடம் செல்வதை தவிர்த்து பதவிக்கு வந்த பின் மக்களிடம் சென்று உதவினார். மக்களுக்கு ஒரு உண்மையான குடியரசு தலைவராக விளங்கினார். ஒரு தமிழனாக இருந்து பல இடங்களில் தமிழின் பெருமையை திருக்குறள் மூலம் நிலைநாட்டினார். அணுகுண்டு சோதனை, அக்னி ஏவுகணை என பல்வேறு இடத்தில் வெற்றியை கண்டார். இன்னும் சில கருத்துக்களை என் கூட என் தோழி ஹரிணி பகிர்ந்துக்க போறாங்க. இப்போ
1: அவர் ஒரு மாணவனுக்கு சிறந்த மாணவனாகவும் ஒரு ஆசிரியருக்கு சிறந்த ஆசிரியனாகவும் விளங்கினார். அவரின் பதவிக்காலம் முடிந்ததும் அவர் மக்களுக்கு ஆற்றிய பணிகள் பல. ஒவ்வொரு இளைஞனும் கனவு காணுங்கள் என்ற ஒரு வாசகத்தில் நீங்கா இடம் பிடித்தவர். எங்களை கனவு காண சொன்ன உங்கள் மரணம் கனவாக இருக்கக்கூடாதா? அனைத்து மக்களிடமும் எளிமையாக பழகும் குணமுடையவர் கலாம் அவர்கள். இவரின் இதயம் நின்று போனது மாணவர்கள் முன்னால் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைந்தாலும் நம்மை விட்டு ஏவுகணை நாயகன் சென்றது உண்மை. அவர் எழுதிய அக்னி சிறகுகள், இந்தியா 2020 மற்றும் பல புத்தகங்கள் சரித்திரத்தில் இடம்பெற வேண்டியவை. ஜனனம் ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் மரணம் ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறிய வாக்கிற்கு அவரே எடுத்துக்காட்டாய் விளங்கினார். இந்த உலகத்தில் பிறந்து நம்மை விட்டு விடை பெற்று சென்றது திரு அப்துல் கலாம் ஏவுகணை.
0: ஹரிணி மற்றும் வித்யா, நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிரமாதமான கட்டுரைய நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு சமர்ப்பிச்சீங்க, மிக்க நன்றி. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே. அதாவது நீங்க நம்ம டாக்டர் அப்துல் கலாம் அவர்களிடம் இருந்து இன்ஸ்பயர் ஆன விஷயம், அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன், இந்த விஷயத்த நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன், எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது இருக்கும்ல, அது என்னது?
1: இன்ஸ்பயர் ஆனது அப்படின்றத விட பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு. அவரு தான் மாணவர் சமுதாயத்துக்கு மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவர் ஒரு லைன் சொல்லியிருக்காரு, அதாவது தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரெயின்ஸ் ஆர் சீன் இன் தி லாஸ்ட் பெஞ்சஸ், அதாவது கடைசி பெஞ்ச்ல இருக்க மாணவனோட மூளை கூட அவ்வளோ அறிவா இருக்கும், அதுதான் ரொம்ப அறிவான இது. பில்கேட்ஸ் கூட டிராப் அவுட் தான், ஆனா வந்து அவர் இப்போ பெரிய கம்பெனியே ரன் பண்ணிட்டு இருக்காரு, மைக்ரோசாஃப்டே அவர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. டாப்பர்ஸ்லாம் பில்கேட்ஸ் சொன்ன ஒரு லைன் கூட, ஐ ஃபெயில்ட் ஐ டிராப் அவுட் இன் மை 10th ஸ்டாண்டர்ட், ஐ ஆம் த ஓனர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் அண்ட் த கை ஹூ காட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இஸ் சிஇஓ அண்டர் மை கண்ட்ரோல் அப்படின்னு இருக்காரு. அப்துல் கலாம் தான் மாணவர் சமுதாயத்து மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது அப்துல் கலாம் கிட்ட.
0: ரொம்பவே சரியான வார்த்தைகள் நீங்க சொன்னது எல்லாமே. ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து இருக்கிறவங்க எல்லாருமே டாப்ல இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, லாஸ்ட் ரோல இருக்கிற எல்லாருமே ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையோட பெரிய தத்துவத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்காருல. ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஆர்ஜே யுவஸ்ரீ அவர்கள் அவங்களோட டாக்டர் அப்துல் கலாம் அவர்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க.
5: நார்ஜியோஸ்ரீ, என்ன வந்து அப்துல் கலாம் என்னோட வாழ்க்கையோட பிகெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் எவ்வளவோ சொல்லிட்டே போலாம், அது சொல்லி அடங்கக்கூடிய வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. ஏன்னா அவரை பத்தி எழுதணும்னா ஒரு புத்தகமே எழுதலாம். என்னால முடிஞ்சதை சுருக்கமா நான் உங்களுக்கு பதிவு பண்ண விருப்பப்படுறேன். டாக்டர் அப்துல் கலாம் 1931 அக்டோபர் திங்கள் 15 நாள் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலேயே பிறந்தவர். இவருக்கு 3 தமையன்களும் 1 தமக்கையும் இருந்தனர். இளமை பருவத்திலேயே படிப்பில் மிகவும் ஆர்வமுடைய மாணவராக திகழ்ந்தார். பள்ளிக்காலத்தில் அறிவியல் மற்றும் கணித பாடங்களில் ஆர்வமாக இருந்தார். தன் குடும்பத்தின் ஏழ்மை காரணமாக தன் படிப்பு நின்றுவிடக் கூடாது என எண்ணினார். எனவே பள்ளிக்கு செல்வதற்கு முன் காலையிலேயே நாளிதழ்களை விநியோகம் செய்தார். ஒருமுறை அவரின் அறிவியல் ஆசிரியர் இந்த அகண்ட வானத்தில் அழகிய பறவைகள் பறக்கும் விதத்தை வர்ணித்தார். அன்று முதல் வானில் பறக்கும் பறவை போல பறக்க வேண்டும் என்று கலாமின் ஆசை தொடங்கியது. தன் ஏழ்மையை பொருட்படுத்தாமல் அயராது உழைத்தார். தன் கல்லூரி படிப்பை திருச்சியில் உள்ள புனித ஜோசப் பள்ளியில் தொடங்கினார். அங்கு இயற்பியல் பாடத்தை கற்றுத் தேர்ந்தார். பிறகு சென்னையில் ஏரோஸ்பேஸ் என்ற தொழில்நுட்பத் துறையை பயின்று அதில் பட்டமும் பெற்றார். பின்னர் இந்திய விண்வெளி மையத்தில் விஞ்ஞானியாக பணியாற்றினார். தன் அயராத உழைப்பாலும் எளிமையான பண்பாலும் மக்களின் மனங்களில் நீங்காத இடத்தை பெற்று இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தார். நாட்டின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகும் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். இந்தியாவின் மீது பெரும் பற்று கொண்டிருந்தார். அமெரிக்க அரசு மிகவும் அதிகமான ஊதியம் தருவதாக கூறி அவரை அங்கே விண்வெளி மையத்தில் விஞ்ஞானியாக பணியாற்ற அழைப்பு விடுத்தது. ஆனாலும் அவர் தன் தாய்நாட்டுக்காக மட்டுமே உழைப்பேன் என்று உறுதியாக இருந்தார். அவர் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க உகந்த மங்கள நாளினை பார்த்து கொண்டிருந்தனர் அவரின் கட்சி மாந்தர்கள். ஆனால் அவரோ சூரியனும் சந்திரனும் பூமியும் செயல்படுகின்ற அனைத்து நாளும் மங்கள நாளே என்று கூறி அனைவரையும் வியப்புக்கு ஆளாக்கினார். தன் பதவி காலம் முடிந்த மறுநாளே தனக்கு மிகவும் பிடித்த பணியான ஆசிரியர் பணியை தொடங்கினார். இப்படிப்பட்ட மாமனிதர் தான் இருக்கும் தருவாயிலும் தனக்கு பிடித்தமான ஆசிரியர் பணியையே செய்து கொண்டிருந்தார். மாணவர்களின் வழிகாட்டியாக திகழ்ந்த அவர் மாணவர்களை கனவு காணுங்கள் என்று சொற்றொடரால் கவர்ந்தார். அவரின் பேச்சு மக்களுக்கு உயிரூடுவதாக இருந்தது. என் மனம் கவர்ந்த அவரின் கூற்றுகள் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். சூரியனை போல் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் முதலில் சூரியனை போல் எரிய வேண்டும். இதன் மூலம் கனவை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும் என்று கூறுகிறார். மழை பெய்யும் போது மற்ற பறவைகள் தான் ஒளிந்து கொள்ள இடம் தேடும். ஆனால் கழுகோ அதை தவிர்க்க மழை வரும் வானத்திற்கு மேலே பறக்கும். இதன் மூலம் பிரச்சனைகள் என்பது அனைவருக்கும் ஒன்றே, ஆனால் வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொருவர் கையாளும் முறையை வேறுபட்டது என தெளிவுபடுத்தினார். நம் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு ஏற்றாற்போல் வாழ்ந்தும் காட்டினார். ராமேஸ்வரம் புண்ணிய பூமி என பெயர் பெற்றது. கலாமை பெற்றதால் அது மேலும் புண்ணியம் பெற்றது. அவர் உயிர் நம்மை விட்டு சென்றிருக்கலாம், ஆனால் அவர் விட்டு சென்ற வாழ்வியல் கருத்துக்கள் நம்மை வருங்காலத்தில் வழிநடத்தி செல்லும். அவர் மண்ணில் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஆசைப்பட்ட மற்றும் கனவு கண்ட இந்தியா 2020 என்னும் அவரின் ஆசையை அவரின் மாணவ செல்வங்கள் நிறைவேற்றுவர். உலகமே சோகமுற்று அழுகிறது அவரின் மறைவுக்காக. இந்தியா கதறுகிறது அவரின் வழிகாட்டிக்காக. பாரத தாய் தன் மகனின் மறைவை எண்ணி கலங்குகிறாள். ஒருவேளை அவர் ஆசைப்பட்ட கனவு கண்ட இந்தியா 2020 அவர் மறைவிலிருந்து தொடங்குகிறதோ? இதுதான் என்னோட லைஃப்ல அவர் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் ரோல் மாடலாகவும் இருந்திருக்காரு. இப்போ அடுத்தது ஆர்ஜே நிவேதா அவங்களோட கவிதையை இப்போ டாக்டர் அப்துல் கலாம் ஐயாக்காக சமர்ப்பிக்க போறாங்க.
0: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அன்று விண்ணில் அக்னி சிறகுகளான ஏவுகணையை பறக்க விட்டாய். அன்று விண்ணில் அக்னி சிறகுகளான ஏவுகணையை பறக்க விட்டாய். ஆனால் இன்றோ நீயோ சிறகுகள் இல்லாத ஆத்மாவாய் பறந்து சென்றாய். அன்று மாணவர்களை நல் வழிபடுத்தும் மாணிக்கமாய் நின்றாய். அன்று மாணவர்களை நல் வழிபடுத்தும் மாணிக்கமாய் நின்றாய். ஆனால் இன்று அவர்கள் கண்ணில் கண்ணீர் என்னும் மாணிக்கங்களை வரவழைத்துச் சென்றாய். பாரத தாயின் முதல் குடிமகனே இன்று அவள் திருவடி சென்றடைந்தாய். இனி எந்த தாயின் திருவடியை நாங்கள் சென்று அடைவோம்? குழந்தைகளை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றார் மாண்புமிகு ஜவஹர்லால் நேரு. எங்களுக்கு அப்துல் கலாமை மிகவும் பிடிக்கும் என்கின்றனர் நம் குழந்தைகள். அன்பு நெஞ்சம் கொண்ட உன் திருவுருவமும் பார்ப்பவர்களை கவரும் உன் சிரிப்பும் கேட்பவர்களை ஈர்க்கும் உன் பேச்சும் இன்னும் எங்கள் நினைவில் இருந்து விலகவில்லை. துவண்டு போன மனது கொண்டவர்களும் உன் பேச்சை கேட்டால் மீண்டு வருவார்கள். ஐயா, இன்று உன் பேரிழப்பால் துவண்டு போன இந்தியா என்றைக்கு மீண்டு வருமோ தெரியவில்லை. அப்துல் கலாம் இறந்து விட்டார் என்று நினைத்தால் அது பிழை. அப்துல் கலாம் இறந்து விட்டார் என்று நினைத்தால் அது பிழை. கோடிக்கணக்கான அப்துல் கலாம் இன்று நம் பள்ளியிலும் கல்லூரியிலும் உள்ளனர் என்று சொல்வதுதான் முறை.
5: ரொம்ப தெளிவா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணிருந்தீங்க, ரொம்ப நன்றி.
0: இன்னொரு இன்சிடென்ட்டை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன். அவர் எப்பவுமே அவரோட வாழ்க்கையை மாணவர்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் இறக்கும் போதும் ஒரு ஸ்கூல்ல ஸ்பீச் கொடுத்துட்டு தான் அவர் வந்து இறந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே புல்லரிக்குது. ஏன்னா எத்தனை பேருக்கு தான் அவங்களோட ப்ரொஃபஷன் இல்லை அவங்க ஆசைப்பட்டது செஞ்சுக்கிட்டே இறந்திருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி யாருமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. நிறைய பேர்லாம் எவ்வளவோ ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் நம்ம பிரசிடென்ட் நம்மளோட பிரசிடென்ட் நம்மளோடவே இருந்திருக்காரு, நம்மளோடவே இருந்திருக்காரு, இருக்க போறார், அவ்வளோதான் சொல்ல முடியும்.
5: இவருக்காகவே இவரோட மரணத்தை பார்க்கும்போது, அதாவது அவர் பேசிட்டே இருந்த போது எனக்கு ஒரு வாக்கியம் தான் ஞாபகம் வந்தது, ஹி டிட் வாட் ஹி லவ் டு டூ அப்படின்ற ஒரு அழகான வாக்கியம் ஒரு மிகவும் பொருத்தமாக இருக்கும்ன்றத நான் பதிவு பண்ண.
0: இன்னொரு சென்டென்ஸ் எனக்கு இப்போ தோணுது, சிம்பிளிசிட்டி இஸ் த ரீசன் ஃபார் ஹிஸ் பப்ளிசிட்டி.
5: சூப்பர்.
0: நம்ம டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஜாதி வேறுபாடு அப்படிங்கறத தெரியப்படுத்தாம இருந்தார். அதுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அதாவது அவர் சொன்னாரு, ஒரு இஸ்லாமியராக இருந்த நான் கிறித்துவரின் முறைப்படி மெழுகுவத்தியை கொண்டு ஹிந்துக்களின் முறைப்படி குத்துவிளக்கை ஏற்றினேன் அப்படிங்கிறது.
5: அது மட்டும் இல்லை, அவர் வாழ்ந்ததும் இல்லாம அவர் இறக்கும் போதும் ஒரு இஸ்லாமிய மனிதர் கிறிஸ்துவர்களின் புனித நகரத்துல ஹிந்துக்களோட மங்கள நாள் அன்னைக்கு இருந்திருக்காரு. இதுல அவர் பிறப்பு வாழ்ந்து அவர் எப்படி வாழணும் அப்படின்றது எப்படி நம்மளுக்கு காமிச்சாரோ அதே மாதிரி வாழ்ந்தும் காட்டியிருக்காரு. இது வரைக்கும் அவர் நம்ம எல்லாருக்கும் மோட்டிவேஷனா இருந்திருக்காரு. அவர் விட்டு சென்ற கனவு இந்தியா 2020 அந்த ரெவல்யூஷனை எல்லாம் நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் நம்ம கையில எடுத்து அவரோட ஆசைகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு நம்ம சொல்லி இந்த ஷோவை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
0: மீண்டும் இன்னொரு ஒரு நல்ல ஷோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தட், திஸ் இஸ் அஜய் நிவேதா அண்ட் அஜய் வர்ஷி சைனிங் ஆஃப்.

0: ஹாய் ஹாய் ஹாய் வணக்கம், நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.

0: வருவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: மாடமில்லை மாளிகை இல்லை ராகம் மாயா மாளவ கௌள ராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஹாய், நான் உங்கள் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பேசும்போது. நம்மளை கூப்பிட்டு சோசியல் சர்வீஸ்
2: சோசியல் மெசேஜ்
1: பேசுனாங்களா? யோசித்தேன், கண்டிப்பாக சொல்லணும். போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்போ பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக குப்பைகளை எங்கேயும் போடாதீங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. ஆமாம், டைலாக் மறந்துருச்சு, எடுத்து கொடுத்தாரு.
3: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி விஜய்.

என்ன குட்டீஸ் தூங்குற நேரம் வந்துச்சு, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ ஷாலுக்கா கதை கேக்குறதுக்கு தான் வெயிட் பண்றீங்களா? இதோ வந்தாச்சு உங்க ஷாலுக்கா கதை சொல்றதுக்கு. மழை கதை நேரம் 6. லயா வளர்த்த செடி. லயா பள்ளியிலிருந்து மிகவும் ஆனந்தமாக வீட்டை நோக்கி ஓடுகின்றாள். அவளது மகிழ்விற்கு காரணம் மாலை நண்பர்களுடன் விளையாட போவதை குறித்து அல்ல, அவளது அப்பா சமைத்து வைத்திருக்கும் மாலை டிஃபனுக்காகவும் அல்ல. இன்று லயாவின் அம்மா லயாவிற்கு சில விதைகளை வாங்கி வருவதாக சொல்லி இருக்கின்றார்கள். லயாவின் வகுப்பில் செடிகளை பற்றி பயின்றாள். அன்று மாலை அவளுடைய அப்பாவிடம் தனக்கும் செடி வளர்க்க ஆசை என்றாள். தோட்டத்தில் அவளுக்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. ஒரு கட்டம் கட்டி இங்கே நீ உன் செடிகளை வளர்க்கலாம் என்று அப்பா இடம் ஒதுக்கி கொடுத்தார். ஒரு குச்சியால் அவள் லயா என்று கட்டத்தின் கீழே எழுதி கொண்டாள். இது என்னிடம், யாரும் இங்க வரக்கூடாது என்றால் ஆனந்தமாக வாக்களித்தபடியே லயாவின் அம்மா வேலை முடித்து வரும் வழியில் லயாவிற்காக விதைகளையும் வாங்கி வந்தார்கள். மொத்தம் 5 வகையான விதைகளை வாங்கி வந்தார்கள். முச்சை, துவரை, அவரை, பூசணி மற்றும் சூரியகாந்தி பூ விதைகள் இருந்தன. விதைகளை பார்த்தவுடன் லயாவிற்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள். இதுதான் விதையா? இதுல இருந்துதான் செடி வருமா? அவ்வளவு பெரிய செடி இதுல இருந்தாப்பா வரும்? மரம் கூட இதுல இருந்தா வரும். தேங்காய் தண்ணி குடிப்போமே, அது கூட இது போட்டாதான் வருமா? மாங்காய் பழம் கூட நான் சாப்பிடுவேனே, அது கூட இதுல இருந்தா வருமா? அம்மா எனக்கு வச்சு விடுவாங்களே ரோஜா பூ, அது வளருமா இது வளருமா? கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே அப்படியே தூங்கி போயிட்டா லயா. அவள் கனவிலும் செடிகளும் விதைகளும் தான் வந்தன. மறுநாள் விடிந்ததும் வழக்கத்திற்கு மாறாக லயா யாரும் எழுப்பாமலே எழுந்து விட்டாள். வழக்கமாக அவளை அவளுடைய அப்பா அல்லது அம்மா தான் கொஞ்சியபடி எழுப்ப வேண்டும். அன்று எழுப்பியது விதைகள் தான். அப்பாவின் துணையுடன் தோட்டத்திற்கு சென்றாள். கட்டத்தினை அழகாக மாற்றியிருந்தார் அப்பா. கட்டத்தை சுற்றி குட்டியாக மண்ணை குவித்து வைத்திருந்தார். ஆங்கில எழுத்து W போல 5 விதைகளையும் விதைத்தாள். எவ்வளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு தண்ணீர் ஊற்றினாள். பக்கத்தில் இருந்த மரங்களுக்கும் முதல் முதலாக தண்ணீர் ஊற்றினாள் லயா. பள்ளியில் அவளுடைய நினைவுகள் எல்லாம் விதைகள் மீதே இருந்தன. தான் இல்லாமல் அந்த விதைகள் செடியாக முளைத்து விட்டால் என்ன ஆகும்? யாராவது விதையை திருடிட்டா என்ன பண்றது? மழை பெய்து விதை அடிச்சிட்டு போயிட்டா? அச்சோ என்ன பண்றது? இப்படி பலவிதமா யோசிச்சு பயந்தா. தன் ஆசிரியையிடம் அந்த பயத்தையும் கூறினாள். ஆசிரியை அவளுக்கு தைரியம் கொடுத்து அதெல்லாம் எதுவும் நடக்காதுலயா, பயப்பட வேண்டாம் என்றார்கள். மாலை பள்ளி விட்டதும் கடகடவென வீட்டு தோட்டத்திற்கு ஓடினாள். எந்த மாற்றமும் தெரியவில்லை. இரவு இருட்டும் வரையில் அங்கேயே இருந்தாள். இரவு உணவினை கூட அங்கேதான் உண்டாள். 2 நாள் காலை மீண்டும் தண்ணீர் ஊற்றினாள். பள்ளிக்கு கிளம்பும் போது அவள் தோட்டத்து பகுதியில் விதைகளை காப்பதை போல அவளுடைய குடையையும் விரித்து நிற்க வைத்து விட்டு சென்றாள். கேட்டதற்கு மழை வந்தால் விதை நினைந்து விடும் என்றாள். மழையில் நனைந்தால் ஜலதோஷம் பிடித்து விடும் என மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அவள் ஒரு முறை மழையில் நனைந்து அப்படிதான் ஜலதோஷம் பிடித்து கொண்டது. அன்று மாலையும் செடி முளைக்கவே இல்லை. 3 நாள் காலையில் அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். தான் தூக்கப்படுவதை லயா உணர்ந்தாள். அவளுடைய அப்பா அவளை தூக்கிக் கொண்டு தோட்டத்திற்கு சென்றார். கீழே இறக்கிவிட்டார். லயாவின் அம்மா லயாவின் கண்களை பின்னால் இருந்து தன் கைகளால் மூடினார். லயா மெல்ல கண்ணை திறந்து பாரு என்றார். லயா மெல்ல கண் திறந்து பார்த்தாள். அவள் போட்ட விதைகள் முளைத்திருந்தது. தலை குனிந்து வணக்கமும் நன்றியும் தெரிவிப்பது போல அந்த முளைகள் இருந்தன. ஹே ஹே என ஆனந்தமாக கத்தினாள். கூடுதல் ஆச்சரியம் என்ன தெரியுமா? லயா என குச்சியில் எழுதி வைத்திருந்தாள் அல்லவா, அங்கேயும் குட்டி குட்டி செடிகள் முளைத்திருந்தன. லயாவின் அப்பா அங்கே கடுகுகளை அவள் பெயருக்கு ஏற்றவாறு போட்டிருந்தார். மற்ற செடிகளுடன் அதுவும் வளர்ந்து அழகாக இருந்தது. நான் நிறைய செடிகளையும் மரங்களையும் வளர்ப்பேன் அப்பா என்று சொல்லிவிட்டு அப்பாவையும் அம்மாவையும் கட்டி அணைத்து கொண்டாள் லயா. என்ன குட்டீஸ், நீங்களும் இனிமே நிறைய செடி வளர்ப்பீங்க இல்லையா? கதை பை விழியன்.

0: MOPCR 107.8 ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான், நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community arc radio upright.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல், நன்றி.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்துகளுக்கு இசை மட்டுமே போதும்.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: Which aims to showcase and extend a platform to the talent of the alumni of MOP. We shall now begin the day with a vocal concert by K. Dharani. Dharani, a prodigious talent in the Carnatic music landscape, has been performing artist since 2001. Earlier, she learned music under the tutelage of the late Srimati Sulokshana Pattabhi Raman. She is now a disciple of Sangeeta Kalanidhi Srimati R. Vedavalli and Kalaimamani Sri Vasant Kumar. A B-high-graded artist of the All India Radio, she has been a regular performer in the December Music Festival since 2006 in all the leading music sabhas of Chennai, including the Music Academy Madras, and in several prominent sabhas all over India. She has also performed in several other countries, including North America, USA, and Canada. She won the Yuvakala Vipanchi by Vipanchi in 2009, Balakala Ratna by Balakala Sagaram Trust in 2010, and DK Pattamal Memorial Award by Sri Gana Sabha in 2012. Dharani will be accompanied by Sri M. Vijay on the violin and Sri Tanjavur Praveen Kumar on the mridanga.

0: Thank you for the wonderful performance, Dharani. Let's have another round of applause for our accompanist, Shri M. Vijay on the violin and Shri Tanjavur Praveen Kumar on the mridangam.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.